0: அந்த வெற்றி கை கொடுக்கவில்லை. பேங்காக்கின் ராஜமங்கல அரங்கில் நடந்தது இரண்டாவது அரையிறுதி ஆட்டம். விறுவிறுப்பான போட்டி 2-1 என்ற கோல் கணக்கில் தாய்லாந்தை வீழ்த்தியது சிங்கப்பூர். சுமார் 14 தாய்லாந்துக்கு எதிராக சிங்கப்பூருக்கு முதல் வெற்றி. சனிக்கிழமை ஜலமுசார் அரங்கில் நடந்தது முதல் அரையிறுதி போட்டி. 1-3 என்ற கோல் கணக்கில் தாய்லாந்திடம் வெற்றியை பறிகொடுத்தது சிங்கப்பூர். அதனால் 3-4 என்ற கோல் கணக்கில் பின்தங்கியது சிங்கப்பூர். உலக தரவரிசையில் 94 இடத்தில் இருக்கிறது தாய்லாந்து. நேற்றைய வெற்றிக்கு முன் அந்த அணியிடம் சிங்கப்பூர் 11 போட்டிகளில் வெற்றியை நழுவவிட்டது. ஆசியான் கண்ட கார்பந்து போட்டி முழுதும் சிங்கப்பூர் அணிக்கு உந்து சக்தியாய் விளங்கிய ரசிகர்களுக்கு பயிற்றுவிப்பாளர் கேவின் லீ நன்றி தெரிவித்திருக்கிறார். சந்தேகத்திலிருந்து சிலரை நம்பிக்கையாளர்களாக மாற்றியிருப்பதாக அவர் உற்சாகத்துடன் கூறினார். ஒரு குழுவாக ஆசிய கண்ட பயணத்தை தொடர என்ன செய்ய வேண்டும் என்பதில் மிகுந்த தெளிவுடன் இருப்பதாக லீ சொன்னார். இன்னும் வலிமையான அணிகளுடன் மோதும்போது இந்த பயணத்தில் நிச்சயமாக தடைகள் இருக்கும் என்றார் அவர். சென்ற ஆண்டு சிங்கப்பூர் அணியை ஆசிய கண்ட போட்டிக்கு தகுதி பெறச் செய்தவர் திரு லீ.
1: சொல்லும் பொருளும் டபுள் டெக்கர் ஈரடுக்கு. சிங்கப்பூரின் சில பகுதிகளில் ஈரடுக்கு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. டபுள் டெக்கர் ஈரடுக்கு.
0: இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை 10 கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.
2: பிரதமர் லாரன்ஸ் வாங் தமது தேசிய தின கூட்ட உரையை தொழில்நுட்ப கல்விக் கழக தலைமையகத்தில் வரும் ஞாயிற்றுக்கிழமை நிகழ்த்தவிருக்கிறார். பிரதமரின் உரை மாலை 6:30 நேரடியாக ஒளிபரப்பாகும். திரு வாங் முதலில் மலாய் மொழியிலும் பின்னர் மேண்டரின் மொழியிலும் பேசுவார். அவரது ஆங்கில உரை 8:00 இடம்பெறும். பிரதமரின் உரையை ஒலி 9:68 கேட்கலாம். அதனை மீ வாட்ச் தளத்திலும் பெறலாம்.

0: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம். 6294 6294.
1: இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர்
2: லவிஸ்டா காஃபியின் மொத்த விநியோகஸ்தர்
1: ஜோதி ஸ்டோர், புஷ்பக

0: வணக்கம் சிங்கை. அன்னியன் படத்துல இருந்து பாடல கேட்டீங்க. நகுல், மெல்வின், ஜி வி பிரகாஷ் குமார்னு ஒரு பட்டாளமே பாடிருந்தாங்க. ஹரிஜராஜோட அந்த பாடல் உங்களுக்காக வந்தது.
1: இன்னும் கொஞ்ச நேரத்துல நாம எதிரொலி குழுவினரை சந்திக்க போறோம். அவங்க ஒளி கூடத்துக்கு வர போறாங்க. இவங்களை நீங்க நேரடியா சந்திக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, டிக்டாக் வாயிலாக மீனகா ஒலி 968 FM என்கிற எங்களுடைய டிக்டாக் பக்கத்திற்கு நீங்க வந்து இவங்களோட நேரடியா இணையலாம்.
0: ஒலி 968 இப்ப உங்களுக்காக வானிலை நிலவரம்.
1: அடுத்த 3 நாட்களுக்கு இடியுடன் கூடிய மழையை நீங்க எதிர்பார்க்கலாம் என்று வானிலை ஆய்வகத்தார் முன்னுரைத்துள்ளனர்.
2: வெளிநாட்டு நாணய செலாவணி நிலவரம்.
0: ஓர் அமெரிக்க டாலர்
1: 1 வெள்ளி 29 காசு.
0: ஓர் யூரோ
1: 1 வெள்ளி 49 காசு.
0: ஒரு ஸ்டெர்லிங் பவுண்ட்
1: 1 வெள்ளி 74 காசு.
0: ஓர் ஆஸ்திரேலிய டாலர்
1: 92 காசு.
0: 100 இந்திய ரூபாய்
1: 1 வெள்ளி 36 காசு.
0: 100 இலங்கை ரூபாய்
1: 39 காசு.
0: ஒரு சிங்கப்பூர் வெள்ளிக்கு மலேசியன் ரிங்கிட்
1: 3 வெள்ளி 19 காசு.
3: ஒவ்வொரு கொண்டாட்டமும் சிறந்த சேமிப்பு திட்டத்தோடு தொடங்குகிறது. ஜாயலுகாஸின் எளிய தங்க திட்டம் வழி புத்திசாலித்தனமாக சேமிக்கலாம். ஜாயலுகாஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவலர்.
4: பொன்னையும் பொருளையும் அள்ளி குவிக்கிற புதன்கிழமையில நம்ம இணைந்திருக்கிறோம்.
5: 1 நிமிட குளியலை பற்றி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்ப நம்ம எல்லாம் பலரும் அதுதாங்க செஞ்சுகிட்டு இருக்கிறோம். வேலையின் காரணமா அவசர அவசரமா வெளியே போகணுங்கிறதுனால வெந்ததையும் வேகாததையும் சாப்பிட்டு வீட்டுல இருந்து அறக்க பறக்க நம்ம ஓடிக்கிட்டு இருக்கிறோம். வீட்டுல இருக்கிறத விட பல மணி நேரம் நம்ம வெளியே தான் செலவழிக்கிறோம். தூசு மாசு இதெல்லாம் கடந்து வீட்டுக்கு வந்தா 1 நிமிட குளியல்ல சர்ன்னு உள்ள போயிட்டு சர்ன்னு வெளியே வந்துடுறோம். காதலுக்கு மரியாதை அப்படிங்கிற மாதிரி குளியலுக்கு நம்ம மரியாதை கொடுத்தே ஆகணுங்க. ஒரு கை தொலைபேசிக்கே நம்ம ப்ரொடெக்டர் கவர்னு வாங்கி போட்டு அதை பாதுகாக்கிறோம். நாள் முழுக்க வேலை செய்யற நம்மளுடைய உடம்புக்கும் சருமத்துக்கும் நம்ம பாதுகாப்பு கொடுக்கலன்னா எப்படி? அதனால நல்ல தரமான சவக்காரத்தை வாங்கி நல்ல ஒரு குளியல போட்டுட்டு வாங்கன்னு சொல்றாங்க.
6: குட்டி பியூரிஃபால இனி எல்லா நாளும் நல்ல நாளே.
7: எல்லா நாளும் நல்ல நாளே. So have a good day.
8: Samsung Galaxy Z கைத்தொலைபேசியை இலவசமாக பெற ஆசையா? ஸ்டார் மூலம் வாங்கி மொத்தம் 2200 வெள்ளிக்கும் மேல் மதிப்புடைய சேமிப்புகளையும் சலுகைகளையும் பெற்றுக் கொள்ளுங்கள். பணத்திற்கேற்ற மதிப்பை பெறுங்கள். கைத்தொலைபேசி சாதன கழிவுகளை பெறுங்கள். பழைய கைத்தொலைபேசியை கொடுத்து கூடுதலான 300 வெள்ளியையும் பெறுங்கள். 5G அன்லிமிடெட் பிளாஸ் திட்டத்தின் மூலம் அளவில்லாத இணைய சேவையின் வழி நீங்கள் மகிழ்ச்சியாக வெளிநாட்டு பயணத்தை அனுபவிக்கலாம். இன்னும் நிறைய சலுகைகள் உண்டு. 380 வெள்ளி மதிப்புடைய சந்தாவை இலவசமாக பெற்று பிரீமியர் காட்பந்து ஆட்டங்களை நேரடியாக காணலாம். உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கும் ஸ்டார்ஹப் கடைகளுக்கு இப்பவே செல்லுங்கள் அல்லது ஸ்டார்ஹப்.com/Samsung. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
9: ஸ்டார்ஹப், we got you.

0: போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது. AYEMCE நோக்கி செல்லும் வழியில் லோவர் டெல்டா சாலை கிளெமெண்டி சாலைக்கு உட்பட்ட அந்த பகுதியில், அதோடு துவாசி நோக்கி செல்லும் PIE அங்கே KPEECP பிடோக் நார்த் அவென்யூ 3, தோகுவான் சாலை கிளெமெண்டி அவென்யூ 6, ஜலன் பஹார் எக்ஸிட் ஆகிய இடங்களில் போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது.
1: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: சென்னை.
1: ஊழியர்களோட மாத சம்பளம், கூடுதல் நேரம், விடுப்பு நாள், ஊக்கத்தொகை எல்லாவற்றையும் ஒவ்வொன்னா கணக்கெடுக்கணுமே.
2: அடாப்டிவ் பே மென்பொருளை பயன்படுத்தி எல்லாவற்றையும் துல்லியமா கணக்கெடுக்கலாமே.
1: விலை
2: அரசாங்கம் முதல் வருட பயன்பாட்டுக்கு 50% வரையிலான மானியத்தை வழங்குறாங்க. அதனை தொடர்ந்து வருடாந்திர பயன்பாட்டுக்கு ஒவ்வொரு ஊழியருக்கும் 2 வெள்ளிக்கும் குறைவான மாத கட்டணம் தான்.
3: அடாப்டிவ் பே அழையுங்கள் 9348-2628 adaptivepay.com.sg ஒன் ஸ்டாப் பேரோல் சொல்யூஷன்.
4: கோட்ஸ் இப்போது அளவுக்கு அதிகமான சலுகைகளை வழங்குகிறது. தகவல் தொழில்நுட்ப சாதனங்கள், மின்சார சாதனங்கள், அரைக்கலன் என பலவற்றை 80% வரையிலான சிறந்த தள்ளுபடி விலையில் நீங்கள் வாங்கலாம். மாதம் முழுவதும் வாங்கக்கூடிய சிறப்பு பொருள் திங்கட்கிழமை தோறும் அறிவிக்கப்படும். வாரந்தோறும் 100,000 கோட்ஸ் ஹோம் கிளப் புள்ளிகளை வெல்லும் வாய்ப்பு உண்டு. அனைத்து கோட்ஸ் கடைகளிலும் நீங்கள் வாங்கலாம். இன்றைய செல்லுங்கள் kots.com.sg.
1: சொல்லுங்கள் ராஜமாதா.
5: காலையில் நான் எழுந்தவுடன் கதிரவனின் கதிர்கள் என்னை தட்டி எழுப்ப வேண்டும், அதற்கு ஒரு வழி சொல்.
6: ஹோ, அப்படி என்றால் நீங்கள் கேட்க வேண்டியது
1: வணக்கம் சிங்கே.
5: காலை 7 மணிக்கு மேல மாணவர்களை நாங்க கேள்வி கேட்போம்.
6: 7:30 மணிக்கு மேல வேலைக்கு போறவங்களுக்கு ஒரு சவால் கொடுப்போம்.
5: நிகழ்ச்சிக்கு ஆதரவு
6: BYD, சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்.
5: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம்.
1: தலைப்பு பொறுத்தவரை இளம் வழக்கறிஞர்கள் அந்த தொழிலை விட்டு விலகுறாங்க, அதுக்கு என்ன காரணம், அதனால என்ன ஏற்படும், இப்படி பல சுவாரஸ்யமான தகவல்களை இன்று இரவு வரப்போற இதனுடைய நிகழ்ச்சி தாங்கி வருது இல்லையா?
5: ஆமா, முதல்ல லட்சுமி உங்ககிட்டதான் கேள்வி கேட்கணும். ஏன் குறிப்பிட்டு இந்த தலைப்பை நீங்க தேர்ந்தெடுத்தீங்க?
7: அதாவது சமீப காலத்துல நீங்க பாத்திருப்பீங்க, ஒரு ஆய்வு நடத்தினாங்க. அதாவது நம்ம சட்டத்துறை சங்கம் இருக்கு இல்லையா, வழக்கறிஞர்கள் சங்கம், அவங்க நடத்தின வந்து ஆய்வுல என்ன தெரிய வந்ததுன்னா, இளம் வழக்கறிஞர்கள், அதாவது எப்பயுமே அட்ரிஷன் சொல்லுவாங்க இல்லையா, வேலை விட்டு போகிறது எந்த துறையிலயுமே இருக்கும். அதுல குறிப்பா வந்து இளம் வழக்கறிஞர்கள் வந்து கொஞ்சம் கூடுதலா ஆரம்ப கால கட்டத்திலேயே ஒரு 10 ஆண்டுகளுக்குள்ளாரையே அவங்க வந்து வெளியாகிறது தெரியுது. ஆனா அது வந்து அந்த ரேட்னு சொல்லுவாங்கல்ல, அந்த விகிதம் வந்து ஒரு கவலைக்குரிய விகிதமா இல்லை. அது எப்பொழுதும் போலவே வந்து அந்த சராசரியா தான் இருக்கு. ஆனாலுமே அது அப்படியே இருக்குது இல்லையா, குறையல் இல்லையா, கூடலனாலும் குறையவில்லை. அதனால அது ஒரு குறை. அந்த குறையை நிவர்த்தி பண்றதுக்கு என்னெல்லாம் செய்யலாம்ன்ற வந்து அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க, அதுக்கான நடவடிக்கைகள் செஞ்சிட்டு இருக்காங்க. அதை பத்தி ஒரு நிகழ்ச்சி செய்யலாமேன்னு தோணுச்சு. ஏன்னா நம்ம சிங்கப்பூர்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா சட்டத்துறையில சேர்றது வந்து ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு கௌரவம்.
5: ஆமா, அததான் நான் இப்ப சொல்ல வந்தேன். இப்ப சின்ன பிள்ளையில இருந்து நீ லாயர் ஆகணும், என்ஜினியர் ஆகணும், மருத்துவர் ஆகணும் அப்படின்னு சொல்லுவாங்க.
6: இந்திய சமுதாயத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்மளுடைய பல தலைவர்கள், முன்னோடி தலைவர்கள் பல பேரை வந்து வழக்கறிஞர்களை தான் இருந்திருக்காங்க. அதுக்கான படிப்புக்காக வெளிநாடுகளுக்கு எல்லாம் போயிருக்காங்க. நம்முடைய முன்னோடி தலைவர் திரு லீக்வானி, அமரர் லீக்வானி அவர்களும் அதுல இந்த பட்டியல சேருவார். அப்பேற்பட்ட ஒரு பிரத்யேகமான துறை இன்னைக்கு வேண்டாம்னு விலகிறதுக்கான காரணம் இருக்குன்னு சொன்னா அங்கே இன்னமும் இருக்கும் இல்லையா லட்சுமி?
7: அதுவும் வந்து இப்ப இந்திய குடும்பங்கள் பாத்தீங்கன்னா, இந்தியர்கள்னே பாத்தீங்கன்னா, சிங்கப்பூர்ல பெரும்பாலும் நிறைய பேருக்கு வந்து பிள்ளைங்களை கேட்டாலே பிரைமரி ஸ்கூல்ல போய் நீங்க கேட்டீங்கனாலே அவங்க சொல்லுங்க, நான் லாயர் ஆக போறேன் சொன்ன மாதிரிதான். ஆனா வந்து இந்திய குடும்பங்கள்ல அது ஒரு என்ன சொல்லுவாங்க, பிரஸ்டீஜ், அந்த கௌரவம், அது வந்து என் பையன் வந்து சட்டம் படிச்சிருக்கான், வழக்கறிஞராக என் பொண்ணு இருக்கா, அந்த மாதிரி சொல்றதுல வந்து அவங்களுக்கு ஒரு பெருமை. அந்த பெருமை வந்து ஸ்ரீ வந்து நல்லா தலையாட்டிட்டு இருக்காரு. ஏன்னா அம்மாவும் வந்து வழக்கறிஞர். சோ இது வந்து எங்களுக்கு ஒரு என்ன சொல்றது, அவருக்கு வந்து வீட்லயே வழக்கறிஞர் இருக்கிறதுனால அவங்க அக்காவா, அக்காவும் வழக்கறிஞர். சோ அந்த மாதிரி இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் அந்த மாதிரி இருக்காங்க, சொந்தக்காரங்க, அதே நேரத்துல தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. அப்ப வந்து அவங்க கிட்ட எல்லாம் பேசும்போது இது ஒரு வந்து நடக்கிற ஒரு விஷயம் தான் எல்லாருமே சொல்லியிருக்காங்க. அதாவது இளையர்கள் விலகுறாங்க. ஆனா இந்த நிகழ்ச்சியில நாங்க என்ன செய்யறோம்னா, இளையர்கள் ஏன் விலகிறார்கள்னு தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் போதாது, அவர்களுக்கு என்ன தேவை, அதை நிவர்த்தி பண்றதுக்கு என்னெல்லாம் செய்யலாம், அதை பத்தியும் ஆராய்ஞ்சிருக்கோம்.
5: ஸ்ரீ, நீங்க வந்து இந்த நிகழ்ச்சியை வந்து முழுமையா தயாரிச்சிருந்தீங்க இல்லையா? இந்த நிகழ்ச்சியை வந்து தயாரிக்கும் பொழுது இளையர்கள் சட்ட தொழிலை விட்டு விலகுவதற்கான முக்கிய காரணம் என்ன?
0: இல்லை, இப்போ என்னன்னா, நிறைய இளைஞர்கள் ஏன் இந்த துறையிலேருந்து விலகுறாங்க அப்படின்னு ஒரு சின்ன ஒரு ஸ்டடி ஒன்று பண்ணும்போது, எல்லாருமே நிறையா இந்த டாக்ஸிக் ஒர்க் கல்ச்சர், இல்லைனா வந்து ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்குது, இல்லை நிறையா நேரம் வேலை பார்க்க வேண்டியதாக இருக்குது அப்படின்ற ரீசன்ஸ் தான் சொல்கிறாங்க. ஸோ என்னால் அதை வந்து எவ்வளோ தூரத்துக்கு ஏற்றுக்க முடியும்னு தெரியல, பட் ஓகே இதுதான் காரணங்களாக இருக்குன்னு நினைக்கிறேன்.
6: ஆனால் இது பொதுவாகவே எல்லா துறையிலும் இருக்கிற ஒரு பிரச்சனை தானே.
7: ஆனால் வந்து சட்டத்துறைன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப வந்து நாங்க நிறைய வெட்டரன்ஸ், அதாவது நிறைய அனுபவம் பெற்றவர்களையும் வந்து இந்த நிகழ்ச்சியில பேட்டி கண்டிருக்கோம். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த காலத்துல உள்ளவர்கள் வந்து இதுதான் சட்டம், இதுதான் சட்டத்துறைக்குள்ள வரேன்னாக்க இதெல்லாம் நான் எதிர்பார்த்து வரணும், இல்ல வந்து அடிபட்டு அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் கிடைச்சி அதுலயும் அவங்க நிலைச்சு நிக்கிறதுக்கு முடிஞ்சிருக்கு. ஆனா இப்ப உள்ள பிள்ளைகளுக்கு வந்து அந்த மனப்போக்கு இருக்கிறதா? அதாவது இப்ப நிறைய வசதி இருக்கு, அதாவது தெரிஞ்சுக்கிட்டு போறதுக்கு, முந்தி அப்படி கிடையாது. படிச்சு வந்து இப்ப ஏ லெவல் மேல்நிலை தேர்வு எழுதின பிறகு அவங்க வந்து பல்கலைக்கழகத்துல சேர்ந்து அந்த சட்டத்துறையில படிச்சு வெளியே வந்த பிறகுதான் அவங்க அந்த பயனிலை கட்டத்துலதான் அவங்களுக்கு அதெல்லாம் தெரியும். ஆனா இப்ப வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்கு முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிறதுக்கு. அந்த வாய்ப்புகளை போதுமான அளவு இவங்க எல்லாம் பயன்படுத்திக்கிறாங்களா? அதாவது அந்த கௌரவம், அந்த பெருமை வேணும், ஆனா அதே நேரத்துல அதற்கான வேலை, அதற்கான அந்த நேரத்தை ஒதுக்க முடியுதா? சமநிலையான வாழ்க்கை வேண்டும், ஒரு வேலைனாக்கா ஒரு எல்லை வேண்டும், அதை தாண்டி நான் எதுக்கு வேலை செய்யணும், இந்த கேள்விகள் வந்து அதிகமா இந்த காலகட்டத்துல வந்து நிறைய பேர் கேக்குறாங்க, அதுல இளையர்கள் கேக்குறாங்க.
5: இப்ப அவங்களுக்கு வந்து மீள்திறன் இல்லையோ, அந்த ரெசிலியன்ஸ் இல்லையோ. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா, அந்த காலத்துல வந்து நம்மளுடைய இப்ப அவருடைய தாயார், அவங்களுடைய அக்கா எல்லாமே வந்து வழக்கறிஞர்களா இருக்காங்க, சரியா? ஆனா இந்த காலத்து இளையர்கள் போனோன்னு அவர் சொன்ன மாதிரி டாக்ஸிக் வெல் கல்ச்சர் என்னால முடியல அப்படின்னு சொல்லிட்டு வெளியாயிடுறாங்க. இது வந்து காலகாலமா வேலை இடம் அப்படின்னு சொல்லும்பொழுது சில சிக்கல்கள் இருக்கத்தான் செய்யும், அதையும் தாண்டி நம்ம தொடர்ந்து வேலை செய்யணும் அப்படிங்கிற மீள்திறன் சில பேருக்கு இருக்கலாம், சில பேருக்கு இல்லை. ஆனா இளையர்களுக்கு இப்ப அதிகமா இல்லையோ
7: அப்படியும் சொல்லிட முடியாது. ஏன்னா அந்த காலகட்டத்துல வந்து வேலைக்கு நம்ம போனோம்னாக்கா நாங்க ஒரு வரையறை இருக்கும், அதாவது இந்த மாதிரிதான் இருக்கணும், இது வந்து அவங்க சொன்னாக்கா நாங்க கேட்டுக்கணும், குட்டுப்பட்டு எல்லாமே வந்து கத்துக்கணும். அந்த காலகட்டம் இப்போ மாறி போச்சு. இப்போ உள்ள பிள்ளைகள் வந்து, அதாவது இளையர்கள் வந்து ரொம்ப விழிப்போட வராங்க, அதாவது எனக்குன்னு உரிமைகள் இருக்கு, எனக்குன்னு வந்து சில விஷயங்கள் தேவை, அவசியம், என்னோட வேலை நேரத்துக்கு அப்பால் எனக்கு ஒரு வாழ்க்கை இருக்கு. அது வந்து சரியான ஒரு
6: முடிவுதான்,
7: அது வந்து அதுல தப்பே கிடையாது. ஆனா அதே நேரத்துல சில நேரங்கள்ல வந்து நீங்க கட்டாயம் வேலை செஞ்சுதான் ஆகணும். அதே நேரத்துல வந்து சுசீலா கணேசன், நம்ம வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வழக்கறிஞர், பல காலமாக அந்த துறையில இருக்காங்க, அவங்க சொன்னது என்னன்னா, அதாவது வரவங்களை வந்து நல்லா பாத்துக்கணும், அதாவது என்னுடைய சூப்பர்வைசர், அதாவது எனக்கு வழிகாட்டினவர் வந்து என்னை வந்து நடத்தின அதே வழியில நான் குட்டுப்பட்டு நான் வந்து தடுக்கி விழுந்து கத்துக்கிட்ட மாதிரியே இவரும் கத்துக்கணும்ன்ற அந்த மனப்பான்மை இருக்கக்கூடாதுன்னு அவங்க ரொம்ப சொன்னாங்க. அது வந்து ரொம்ப முக்கியம். எந்த ஒரு இடத்துலயுமே வர இளையர்களுக்கு கத்துக் கொடுக்கணுமே தவிர அவங்கள வந்து ஒரு மன அழுத்தத்துக்குள்ள தள்ளாம பாத்துக்கிறது ரொம்ப முக்கியமானது. வழிகாட்டிகள் ரொம்ப முக்கியம், வழிகாட்டிகள் முக்கியம், அதை தான் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க.
0: அதுதான் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. பட் இன்னொன்னு என்னன்னா, நான் பர்சனலா ஃபீல் பண்றது, அந்த காலகட்டத்தில் வந்து இருந்த வழக்கறிஞர்கள், இப்போ வெட்டரன்ஸ்ன்னு சொல்கிறோம்ல, 30-40 வருஷமாக இந்த தொழிலில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அப்போ வந்து அவங்களுக்கு வழக்கறிஞர் ஆகணும், படிக்கணும், குடும்ப சூழ்நிலை, குடும்பத்தை மேம்படுத்திக்கணும், ஒரு ஃபைனான்சியல் லெவலுக்கு வரணும், ஒரு சொசைட்டில ஒரு மரியாதை இருக்கணும் அப்படின்றதுக்காக தே டிட் ஹேவ் அ சாய்ஸ். கஷ்டப்பட்டு சரி வேலை செஞ்சதான், வேலை செஞ்சாதான் ஜெயிக்க முடியும்ன்றது ஒரு வேற வழியே இல்லாம பண்ணது. அண்ட் அது அதுதான் அப்ப இருந்ததுக்கும் இப்ப இருக்கிறதுக்குமான வித்தியாசம். ஏன்னா இப்ப இருக்கிற நிறைய பேர் வந்து ஓரளவுக்கு ஒரு ஒரு ஸ்டேபிளான சிச்சுவேஷன்ல இருந்து படிக்க போகும்போது இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்க தோணும்.
6: ரெண்டாவது ஸ்ரீ, எனக்கு இது எந்த அளவுக்கு உண்மையானு தெரியல, ஆனா இப்ப இந்த நவீனமய மாதிரியான உலகத்துல நீங்க பாத்தீங்கன்னா பல வழக்கறிஞர் சார்ந்த நிகழ்ச்சிகளும் நாடகங்களும் பாக்குறோம். அதுல அந்த வழக்கறிஞருடைய வாழ்க்கை முறைய கிளாமரஸா சொகுசு நிறைந்ததா காட்டுறாங்க. அதையும் கருத்துல வச்சுக்கிட்டு மனசுல ஏத்திக்கிட்டு இந்த மாதிரிதான் ஒரு சில நாடகங்கள் இருக்கு, நான் பேர் சொல்ல விரும்பல, அத பாத்துட்டு இந்த மாதிரிதான் இருக்க போகுது வாழ்க்கைய நினைச்சுக்கிட்டு துறைக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் என்னது படத்துல வேற மாதிரி இருந்துச்சு நெருசத்துல வேற மாதிரி நினைக்கிறாங்களா?
0: இல்ல அது கரெக்ட் தான், பட் என்னன்னா அந்த அந்த சொபிஸ்டிகேஷன் அந்த அந்த ஒரு கிளாமரஸான லைஃப் ஸ்டைல் கண்டிப்பா கிடைக்கும், ஆனா உழைச்சாதான் கிடைக்கும். போன உடனே கிடைக்கிறதுக்கு வந்து எந்த துறையிலுமே கரெக்ட் தானே, நீங்க போன உடனே நீங்க வந்து டாப்ல போய் இருக்க போறது இல்ல, பட் இட் டேக்ஸ் டைம், இட் டேக்ஸ், இட்ஸ் அ ப்ராசஸ். அது நிறைய பேருக்கு புரியல, எடுத்தோடனே நான் போய் அம்பானி ஆகணும்னா முடியாது.
5: ஆமா, நான் வந்து நிறைய வந்து ரவி சொன்ன மாதிரி இந்த சட்டம் சார்ந்த நாடக தொடர்கள் நிறைய பார்ப்பேன். அதுல வந்து என்ன செய்வாங்கன்னா அவங்க வந்து காலையிலே எந்திரிச்சு பிள்ளைகளுக்கு குடும்பத்தோட பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க, நல்ல கலகலப்பா இருப்பாங்க.
7: அது எந்த எந்த துறையில இருந்தாலுமே அது நடக்கிறது கொஞ்சம் சாத்தியம் இல்ல.
5: அதுக்கப்புறம் வந்து நல்ல சொகுசான ஒரு வாகனத்துல வந்து ஆபீஸுக்கு போவாங்க, நல்லா ஜம்முன்னு உள்ள நடந்து போவாங்க, அதுக்கப்புறம் இந்த கோட்டைக்கு போவாங்க, முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க வந்து வெளிய நண்பர்களை சந்திப்பாங்க.
7: பின்னணியில நடக்கிறது எதுவுமே அவங்க காட்டுறது கிடையாது.
5: அதை சொல்லுங்க,
7: சுசீலா சொன்னது என்னன்னா அவங்க சொல்லியிருந்தது வந்து ஒரு ஒரு வழக்கு வருதுனாக்கா அதுக்கு வந்து நிறைய ரீசர்ச் பண்ணணும். அதாவது முன்பு நடந்த வழக்குகளை பத்தி அவங்க ஆய்வு செஞ்சு அதுல என்ன மாதிரி தீர்ப்பு கொடுத்திருக்காங்க, அதுல வந்து என்ன மாதிரி வாதங்கள் முன்வைக்கப்பட்டன, என்னென்ன பிரச்சனைகள் இருந்தன, இதெல்லாத்தையும் ஆய்வு செஞ்ச பிறகுதான் அந்த ஒரு வழக்குக்கு எப்படி தயார் பண்றதுன்னு அவங்க முடிவு செய்ய முடியும். அதெல்லாம் செய்யறதுக்கு நேரம் எடுக்கும். அதுவும் சில நேரங்கள்ல வந்து சில முக்கியமான வழக்குகள் ஒன்னும் பின் ஒன்னு வரும்போது அடுத்தடுத்து செய்யணுமா? அவங்க சொல்லியிருந்தாங்க இல்லையா, இன்னைக்கு வந்து ஒரு 2 மணி காலை அதிகாலை 2 மணிக்கு வந்து வேலைக்கு வேலையை முடிச்சுட்டு போய், ஆனா அடுத்த நாள் அதே நாள் காலையில அவங்க வந்து வழக்கு தொடுக்கிறதுக்கு வந்து இதுக்கு போனோம், நீதிமன்றத்துக்கு போனோம். அந்த மாதிரி இருக்கும்போது இவ்வளவு ஒரு குறுகிய காலத்துல வந்து எப்படி செயல்படுறது, ஏன் நான் இப்படி செயல்படணும், ஏன் என்ன வருத்திக்கணும், இளையர்களுக்கு வருது. நீங்க சொன்னது வந்து இப்ப வந்து நிறைய டிராமாஸ் வந்து நாடகங்கள் பார்த்து அவங்கெல்லாம் வந்து பயப்படுறாங்க, இந்த மாதிரி நான் பண்ணணும், இது நல்லா இருக்கே இந்த வாழ்க்கைய. ஆனா அதே நேரத்துல நான் சொன்னதுதான், இப்ப தெரிஞ்சுக்கிறதுக்கு நாடகங்களை தவிர நிறைய வழிகள் இருக்கு, நிறைய பேர்கிட்ட பேசுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு, அதெல்லாம் பயன்படுத்திக்கணும் அவங்க. இந்த ஒரு துறை எனக்கு உகந்ததா, எனக்கு வந்து சரியா வருமா, என்னால இத செய்ய முடியுமா, இந்த கேள்விகள் எல்லாம் கேட்கணும். அதே நேரத்துல இந்த ஆய்வுல தெரிய வந்தது என்னன்னா ஒருத்தர் வந்து வழக்கறிஞர், அதாவது நீதிமன்றத்துக்கு போறதை நிறுத்திட்டாலும், அதாவது வழக்காடுறத வந்து நிறுத்திட்டாலும் வந்து சட்டத்துறையிலிருந்து அவங்க வெளியாகல, அதாவது நிறுவன சட்டப்பணிகள் தெரியும் இல்லையா, அதாவது கார்ப்பரேட் லான்னு சொல்லுவாங்க, அதுக்கு போறாங்க, அல்லது அந்த சட்டத்துறை சார்ந்த பல விஷயங்கள் இருக்கு இல்லையா அதுல வந்து ஈடுபடுறாங்க. அதனால முழுமையா சட்டத்துறையில இருந்து அவங்க விலகல, அந்த மாதிரியும் இருக்கு. அதாவது வழக்கறிஞரா ஒரு நீதிமன்றத்துக்கு தான் போயாகணும்ன்ற ஒரு கட்டாயம் இல்லாம இருக்கிற ஒரு காலகட்டத்துல பல வழிகளை அவங்க பாக்குறாங்க. அதே நேரத்துல ஸ்ரீ நீங்க சொல்லி பாத்துருந்தீங்க இல்லையா, நிறைய பேர் வந்து மத்த துறைகள்ல இருந்தும் சட்டத்துறைக்கு வரவங்களும் இன்னும் இருக்காங்க. அத பத்தி வந்து செல்வா நாயுடு அவர் சொல்லியிருந்தார் இல்லையா, கொஞ்சம் சொல்லுங்க.
0: இப்போ வந்து சட்டத்துறை அப்படின்றது நமக்கு வந்து ஒண்ணு, இந்தியர்களுக்கு அது வந்து ஒரு ரொம்ப ஒரு கௌரவமான ஒரு விஷயம். அண்ட் இன்னொன்னு என்னன்னா எவ்வளவு தூரத்துக்கு வந்து இளம் வழக்கறிஞர்கள் வந்து இதுல இருந்து வெளியே போறாங்களோ வெளியாகிறாங்களோ அந்த அளவுக்கு இந்த மிட் கேரியர்னு சொல்லுவாங்களே, ஒரு 30 வயசு 35 வயசு வரைக்கும் வேற ஒரு வேலை, ஒரு ஒரு ஒரு ஆசிரியராகவோ இல்லைன்னா ஒரு போலீஸ் ஆபீசராகவோ
6: தொடக்கமா
0: இருக்கிறவங்க சட்டம் படிச்சுட்டு சட்டத்துறைக்குள்ளயும் வர ஆட்கள் இருக்காங்க. அப்படி இருக்கிறவங்க ஏன் வராங்க அப்படின்ற கேள்விக்கு உண்மையான பதில் என்னன்றது நம்ம சொல்ல முடியாது. பட் ஆனா அந்த மாதிரி வரவங்களுக்கு ஒரு ஒரு எக்ஸ்ட்ரீம் பேஷன் இருக்குதுன்றத மட்டும் புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா நீங்க ஒரு ஒரு ஒரு துறையில ஒரு 10-15 வருஷம் இருந்தாலே நம்ம ஒரு நிலையில இருப்போம். அதுக்கப்புறம் நீங்க இன்னொரு ஒரு டிகிரி
6: ஒன்று,
0: அதுக்கப்புறம் நீங்க திருப்பி ஸ்கிராச்ல இருந்து ஒரு ஜூனியரா ஆரம்பிக்கும் போது இட் டேக்ஸ் அ லாட் டு கிவ் அப். ஆனா அந்த மாதிரி வரவங்க ஹேவ் அ லாட் ஆஃப் டெண்டன்சி டு ஸ்டே. அதுக்கு நான் வந்து ஒரு லிவிங் எக்ஸாம்பிள் வீட்லயே பாக்குறேன். சோ அதனால தெரியும் இந்த மாதிரி வரவங்க கண்டிப்பா வெளில போக வாய்ப்பே கிடையாது.
7: ஏன்னா அவருடைய அம்மா வந்து ஆசிரியரா இருந்தாங்க, ஆசிரியரா இருந்தாங்க, அதுல இருந்து அவங்க சட்டம் படிச்சு இப்ப வழக்கறிஞரா இருக்காங்க. எங்களுடைய நிகழ்ச்சியில நாங்க சந்திச்ச ஒரு முக்கிய சவால் நீங்க கேட்கல, ஆனா நான் சொல்றேன். அதாவது பேசுறதுக்கு ஆள் தேடுறதுக்கு நாங்க பட்டப்பாடு. அதாவது நிறைய இளையர்கள் இருக்காங்க, நிறைய சவால்கள் இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா அதை வந்து திரையில் சொல்ல, கருத்து சொல்ல முன் வர்றதுக்கு வந்து கொஞ்சம் கூச்சப்படுறாங்க, தயங்குறாங்க. இந்த தயக்கம் இதெல்லாம் இருக்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்ப ஒரு பிரச்சனை இருக்குன்னா தீர்வு காணணும்னா சில பேர்கிட்ட வந்து இந்த கருத்துக்கள் எல்லாம் சேகரிச்சாதானே, எல்லாருமே பார்த்தா தானே அதுல இருந்து எப்படி வந்து உதவி செய்ய முடியும். இப்ப வந்து வழிகாட்டிகள் அவசியம், வழிகாட்டிகள் வந்து எங்களுக்கு முக்கியம்னு சொல்றாங்க. ஆனா அந்த வழிகாட்டிகள் கிட்ட இருந்து அவங்க என்ன எதிர்பார்க்கறாங்க, அந்த எதிர்பார்ப்புகள் என்ன, அந்த எதிர்பார்ப்புகள் வந்து ரியலிஸ்டிக்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்க அது கொடுக்க முடியுமா, எல்லா காலகட்டத்திலயும் எல்லா சிச்சுவேஷன்லயும் அந்த மாதிரி முடியுமா, அதெல்லாம் பாக்கணும் இல்லையா. அதாவது ஒரு அவசரமான ஒரு நிலையில வந்து கட்டாயம் சில பரபரப்பான இடத்துல வந்து டென்ஷனா இருக்கும்,
6: நின்னு விட்டு போகிறது வாய்ப்பு இருக்கு.
7: ஆமா, சில நேரங்கள்ல சில வார்த்தைகள் விடலாம், அதெல்லாம் வந்து நடக்கிறது வந்து சகஜம். அதனால அது விட்டு கொடுக்கும் மனப்பான்மையும் அவங்க கத்துக்கணும். அது வந்து இளையர்கள்கிட்ட இருக்கு கட்டாயம். ஆனா தொடர்ச்சியா வந்து ரொம்ப ஒரு ஒரு பரபரப்பான சூழல்ல இல்லாம அவங்க சில நேரங்கள்ல மத்த அதாவது குடும்ப சட்டம்னு இருக்குது, அந்த மாதிரி துறைகளுக்கு மாறலாம். அதாவது அவங்களுக்கு பொருத்தமான சட்டத்துறையிலேயே ஒரு அம்சத்தை எடுத்து அவங்க வந்து அதுல வந்து கவனிக்கலாம். இந்த மாதிரி எல்லாம் செய்யறதுக்கு வந்து முயற்சி பண்ணலாம். அதெல்லாம் பேசியிருக்கோம் நிகழ்ச்சியில.
6: நிச்சயமா அதை பார்க்கணும்னு ஆர்வம் எனக்கு மட்டும் இல்ல, நேர்களுக்கும் இருக்கும். இன்று இரவு 9:30 நிகழ்ச்சி நேரடியா உங்களுக்காக வரப்போகுது. அதை நீங்க பாக்குறதுக்கான வாய்ப்பு அமையலன்னு சொன்னா கவலைப்படாதீங்க, நீ வாட்ச் வாயிலா அனைத்து பாகங்களையும் நீங்க பாக்கலாம். இங்க நேரு கேசவன் அவருடைய மகள் நேத்ரா பத்தி சொல்லியிருக்காரு. நீங்க ரெண்டு பேருமே சொல்லியிருந்தீங்க அதிக ஆர்வம் இருந்தா அவங்க வந்து தொடர்ந்து இந்த தொழில இருப்பாங்கன்னு. அதையும் அதே இடத்துல நீண்ட நேரம் வேலை செய்யற வேண்டிய அந்த கட்டாயத்தை பத்தியும் வலியுறுத்துற மாதிரி அவர் சொல்றாரு. அவங்களுடைய மகள் வேலை ஆரம்பிச்சு அடுத்த நாள் காலையில 5 வரைக்கும் வேலை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தூங்கவே போயிருக்காங்க அப்படின்னு.
7: இதுக்கு எனக்கு ஒரு அனுபவம் இருக்கு. ஆரம்ப காலத்துல வந்து மேல்நிலை தேர்வு முடிச்சுட்டு நான் வந்து ஏ லெவல்னு சொல்லுவாங்க இல்லையா, அது முடிச்சுட்டு கொஞ்சம் டைம் இருக்கும் இல்லையா, நம்ம வந்து பல்கலைக்கழகத்துக்கு போறதுக்கோ இல்ல மேல் படிப்பு படிக்கிறதுக்கோ. அந்த பீரியட்ல வந்து நான் ஒரு லா ஃபர்ம் சட்ட நிறுவனத்துல வேலை செஞ்சேன். அதாவது ஜூனியர் செக்ரட்டரி வேலை கிடைச்சது. அதுலயே எனக்கு தெரிஞ்சிடுச்சு அந்த வேலை எனக்கு வந்து ஒத்து வருமான்ற கேள்விகள் எனக்கு வந்தது. ஏன்னா ஒரு ரொம்ப ஒரு பிரபலமான பர்த்தாமினான் அது இந்தோனேசிய எண்ணெய் நிறுவனம், அதனுடைய ஒரு குடும்ப சூழல்ல வந்து அவங்க அந்த பிரச்சனையில அந்த வழக்கு தொடுத்திருந்தாங்க. அந்த வழக்கு வந்து சிங்கப்பூர் நீதிமன்றத்துல தான் குயின்ஸ் கவுன்சில் எல்லாம் கூப்பிட்டு வச்சு நாங்க வந்து அந்த வழக்கு நடத்தினாங்க எலன் அண்ட் கிளாட் ஹில்ல. சோ அந்த வழக்குல வந்து எனக்கு ஈடுபாடு இருந்ததுனால எனக்கு தெரிஞ்சது என்னென்னலாம் செய்ய வேண்டியது இருக்கு. இவர் சொன்ன மாதிரிதான் ஒரு நாள் வந்து 4:30 முடிச்சோம், அதிகாலை முடிச்சுட்டு நான் கிளம்புறேன். என்னுடைய வழக்கறிஞர் வந்து என்கிட்ட சொல்றாரு, நாளைக்கு நான் வரேன்னு நான் சொல்லிட்டு போறேன் எப்பயும் போல. சொல்ற இல்ல இல்ல, இன்னைக்கு காலையிலயே நீ வந்து 9:30 வந்துடணும். சோ வீட்டுக்கு போய் குளிச்சுட்டு சட்டைய மாத்திட்டு வந்து எல்லா ஆவணங்களையும் சரியா இருக்கான்னு அந்த காலத்து கட்டத்துல எல்லாத்தையும் பிரிண்ட் போடணும். ஆமா, அதெல்லாம் சரியா இருக்கான்னு சொல்லிட்டு அதை தூக்கிட்டு நீதிமன்றத்துக்கு போக வேண்டியது. அதான் இப்ப வந்து எல்லாமே கொஞ்சம் தொழில்நுட்பம் உதவி பண்ணாலுமே சரி பாக்குறது நம்ம தான். அதனால
5: அதனால நமக்கு அந்த பேஷன் இருந்துச்சுன்னா, அந்த ஆர்வம் இருந்துச்சுன்னா, கண்டிப்பா நம்ம வந்து அதுல வந்து அதிக ஈடுபாடோட நம்ம வேலை செய்வோம், நேரம் காலம் பார்க்காம நம்ம வேலை செய்வோம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன்.
6: அது மட்டும் இல்ல, சட்டம்னு சொல்லும் போது மற்ற தொழில்கள் போல இப்ப மருத்துவம் சட்டம் இதையே வந்து அதிக பிரசித்தி பெற்ற துறைகளா பார்க்கப்படுதுன்னா, உயிரை காக்கவும் ஒரு உயிரை வந்து இழக்கிறதுக்கான வாய்ப்பும் கூட இதுல இருக்கிறதுனால இது ரொம்ப முக்கியமான பார்த்து பார்த்து செய்ய வேண்டிய வேலை. அதனாலே கூடுதல் நேரம் தேவைப்படுதுன்னு நான் நம்புறேன். இப்போ இந்திய சமுதாயத்தை பொறுத்தவரை இந்த பிரச்சனை, அதாவது இந்த இளையர்கள் இந்த துறையை விட்டு போற பிரச்சனை அதிகரிக்குதா குறையுதா, அதே நிலைமையில இருக்கா?
7: அதாவது ரவி, இந்த நமக்கு கிடைச்ச அந்த ஆய்வுல உள்ள தகவலை பாத்தீங்கன்னாக்கா, அது பொதுவா சிங்கப்பூருக்கான ஆய்வு. அதுல வந்து குறிப்பிட்ட வந்து ஒரு என்ன சொல்றது, சமூகத்தை பத்தி, அதாவது இந்தியர்கள் மலைக்காரர்கள் சீனர்கள்னு அந்த மாதிரி வகுத்து அவங்க செய்யல. அதனால நமக்கு வந்து அந்த புள்ளி விவரங்கள் கிடையாட்டியும் கிடைக்கலைன்னாலும் என்ன சொல்லலாம்னாக்கா, பொதுவா சிங்கப்பூர்ல அந்த நிலை வந்து நான் சொன்ன மாதிரி மோசம் அடையல. அதாவது வேலை விட்டு போறவங்க வந்து அதிகரிக்கல, ஆனா அதே நேரத்துல குறையாம இருக்கிறதும் ஒரு கவலைதான். அதே வந்து நம்ம சட்டத்துறை அமைச்சர் கா சண்முகமும் பேசியிருந்தாரு சமீபத்துல, வந்து அந்த இளம் வழக்கறிஞர்கள் வந்து அவங்க ஓத்தெடுப்பாங்க இல்லையா, இந்த மாதிரி வந்து நான் வந்து பதவி பிரமாணம் எடுத்துக்கொள்ளும் போது அவர் சொல்லியிருந்தாரு, இது வந்து வேலை சூழல், அதை பத்தி நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு, அதை வந்து தொடர்ந்து கவனிப்போம்னு சொல்லி ஒரு குழுவையும் அமைச்சிருக்காங்க. அது பத்தி நிறைய நம்மளுடைய பாலகுமாரன், ரைட், பாலகுமார் அவர் வந்து ஒரு இளம் வழக்கறிஞர், அவர் எப்படி தொடர்ந்து வேலையிலேயே இருக்காரு, அவரும் வந்து நிறைய விஷயங்கள் கடந்து வந்தவர் தான். அது அவருடைய அனுபவத்துல அவர் சொன்னது என்னன்னா, இந்த மாதிரி ஒரு சில நிறைய திட்டங்கள் இருக்கு, அந்த திட்டங்கள்ல போய் சேர்ந்து அவங்க வந்து அதில் கிடைக்கிற ஒரு அனுபவத்தை பயன்படுத்திக்கணும், வாய்ப்புகளை பயன்படுத்திக்கணும்னு சொல்லியிருக்காரு. அது நிகழ்ச்சியில பார்த்து இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கலாம்.
5: சரி, இப்ப சட்ட தொழில நம்ம வந்து இளையர்கள் தொடர்ந்து வழக்கறிஞர்களாக வேலை செய்யணும்னா என்னென்ன முக்கிய மாற்றங்கள் தேவை? சரி, நீங்க சொல்லுங்களேன்.
0: இது சட்டத்துறை அப்படின்றது மட்டும் இல்லை, நான் ஒரு பொதுவாகவே ஒன்று சொல்றேன், எந்த துறையா இருந்தாலும், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம துறையை எடுத்துக்கோமே, மீடியா இண்டஸ்ட்ரி கஷ்டமான ஒரு விஷயம் தான். அண்ட் நீங்க முன்னாடி நம்ம பேசின மாதிரி இதுல வெளில இருந்து பாக்குறவங்களும் நம்மளுடைய துறையும் ரொம்ப கிளாமரஸ் அப்படின்னு நினைக்கிற ஒரு இடம் தான். பட் நம்ம எங்க இருந்து ஆரம்பிக்கிறோன்றது நமக்கு மட்டும்தான் தெரியும். இப்ப நான் இங்க வந்து ஒரு 12 வருஷம் இருக்கும், நான் 24 மணி நேரம் கண்டினியூஸா தூங்கலாம் வேலை செஞ்சிருக்கேன். இதை நம்ம இப்ப போய் சொல்லும் போது ஒரு ஓகே, ஒரு நல்ல கதை, ஒரு பாசிட்டிவான கதை மாதிரி இருக்கும். பட் அந்த இடத்துல கிவ் அப் பண்ணிருந்தோம்னா முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நம்ம வேற எதுக்காவது வேற ஏதாவது ஒரு வேலையை பார்த்துட்டு போக வேண்டியதான். இதேதான் வந்து சட்டத்துறைக்கும். சோ இங்க மாற்றம் அப்படின்றது என்னதான், இப்ப வந்து சுற்றுச்சூழல் பெட்டரா இருக்கணும், நமக்கு மென்டர்ஷிப் வேணும், இல்ல நம்மளுடைய நமக்கு மேல இருக்கிற முதலாளிகள் வந்து நம்மள

0: பேர் இருக்கிற இடத்துல 8 பேர் இருக்காங்க, 8 பேர் இருக்கிற இடத்துல ஐ மீன் 10 பேர் இருக்கிற இடத்துல ஒரு 5 பேர் கூட இருக்கிற நிலவரம் கூட இருக்கு. அப்படி இருக்கும்போது மற்றவங்களுடைய வேலையையும் இவங்களே சேர்த்து பார்க்க வேண்டிய அவசியம் வருது இல்லையா? அந்த நேரத்தில் உங்களுக்கு வந்து வேலை பழு, அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து மன அழுத்தம் எல்லாமே அதிகரிக்கும். ஸோ அதை வந்து எப்படி நிவர்த்தி பண்றது, அதுக்கு என்ன கை கொடுக்கிற நடவடிக்கைகள் மேற்கொள்ளலாம், அதை பத்தி ஆராயணும்னு நிறைய இளைஞர்கள் சொல்லியிருக்காங்க.
1: ஆமா, முக்கியமான கூறு அது இல்லையா? ஏன்னா இப்ப அவங்க சொன்ன மாதிரியே ஒரே ஒரு கேஸ் எடுத்துக்கிட்டோம்னா கூட அதுக்கே வந்து அதிக அளவுல அவங்க ஆராய்ச்சி செஞ்சுதான் இருக்கு. இப்ப 2-3 ஒரு நேரத்துல செய்யறோம்னு சொன்னா அவங்களும் மனுஷன் தானே.
0: அதே நேரத்துல வந்து தவறுகள் நடக்கிறதுக்கும்
2: வாய்ப்பு இருக்கு.
0: அது அதுவும் இருக்கும். ஏன்னா கண்ணை கட்டிடுறோம்னு சொல்லுவாங்க இல்லையா?
1: ஆமா,
0: அத்தனை விஷயத்தையும் ஒரே நேரத்துல பார்க்கும் போது சில நேரங்கள்ல நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால எங்களுக்கு வந்து அதிக மன அழுத்தம் வருதுன்னு சொல்றாங்க. அந்த பயத்திலேயே சில நேரங்கள்ல வந்து நேரம் விரயமாகுது. அதே நேரத்துல வந்து மத்தவங்களுக்கு வந்து திட்டு வாங்குறோம். இதெல்லாம் நடக்கிறது
1: தான். இப்போ ஒரு வழக்கறிஞர்னு சொன்னா அவங்களுக்கு வந்து அவங்க வாதத்தை எடுத்து வைக்கவும் அதை வந்து மறுபடியும் வெட்டி பேச ஒட்டி பேசுறதுக்கான அந்த ஒரு ஆசை இருக்கணும். போட்டிக்கு போகணும்னு சொன்னா நம்ம எல்லாம் கை தூக்குவோம். முதல்ல நமக்கு அந்த திறமை இருக்கணும், ரெண்டாவது ஆர்வம் இருந்தா தானே அதை செய்வோம். அந்த ஆர்வம் அடிப்படையில குறைஞ்சிக்கிட்டு வருதோ அப்படிங்கிற கேள்விக்குறியும் இருக்கும் சிலருக்கு.
0: அதாவது நம்ம வந்து இந்தியர்களுக்கு வந்து அந்த அந்த பேசுறது வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம்.
1: அதுக்கு தெரியாதா?
0: அதுலயும் விவாதம் பண்றது வந்து ரொம்ப
1: ஒரு
2: பாயிண்ட்க்கு ஒரு 10 பாயிண்ட் எடுத்து விடுவாங்கப்பா.
1: நம்ம சொல்றதுலாம் அவங்க கேக்கல.
0: அதேதான் வந்து நான் சொல்றேன். அந்த 10 பாயிண்ட் திரைக்கு முன் சொல்லுங்க.
2: சரி, திரைக்கு முன் அப்படின்னு சொல்றீங்களா? இன்றைய நிகழ்ச்சியில நீங்க யாரெல்லாம் சந்திச்சிருக்கீங்க, யாருடைய கருத்துக்களை நாம எதிர்பார்க்கலாம் இன்றிரவு நிகழ்ச்சியில?
3: இன்றைய நிகழ்ச்சிக்காக நிறைய பேரை சந்திச்சிருக்கோம். ஆனா நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நம்பர் ஆஃப் பீப்புள தான் சந்திச்சிருக்கோம். ஏன்னா நிறைய பேர் வந்து திரைக்கு முன் வர விரும்பவில்லை. பட் ஆனா வந்து இப்போ பல ஆண்டுகளாக இருந்த வழக்கறிஞர்கள், ஒரு 30-35 ஆண்டுகளாக இருந்த வழக்கறிஞர்களும் சரி, இப்ப புதுசா இப்ப வழக்கறிஞராக படிச்சிட்டு இருக்கிற சில பேரும் சரி,
0: ஃபால் டு தி பான் சொல்லுவாங்க, அந்த மாதிரி
3: ஆட்கள், அதுக்கப்புறம் வந்து இப்ப ஒரு 3-4 வருஷம் இன்டு பிராக்டிஸ் இருக்கிற மாதிரி ஆட்களும் சரி, இந்த மாதிரி ஒரு குரூப் ஆஃப் பீப்புள சந்திச்சிருக்கோம்.
0: ஒருத்தர் இருந்தாரு, அதாவது இவங்க அம்மா மாதிரி ஆசிரியர் துறையிலிருந்து சட்டத்துறைக்கு வந்தவரு. ஆனா அவருக்கு உடல் நலம் இல்லாமல் போய்விட்டது, அதனால் அவரை வந்து பேட்டி காண முடியவில்லை. அதுவும் இருந்திருந்ததா இன்னும் சிறப்பா இருந்திருக்கும். அதுக்கு பதிலாக செல்வா நாயுடு சொல்லியிருந்தாரு, அதாவது அந்த போலீஸ் அதாவது காவல்துறையிலிருந்து வரவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க மாதிரி இல்ல மத்த துறையில உள்ளவங்க அவங்க அனுபவத்தை கொண்டு வரும்போது சட்டத்துறை இன்னும் நல்லா வலுவடையும். ஏன்னா அவங்களுக்கு உள்ள அனுபவம், அவங்க யோசிக்கிற ஒரு பாணி இருக்கும் இல்லையா,
1: அந்த சிந்தனை ஆற்றல் அது இங்க வந்து சேரும். ஆமா, ஏன்னா இப்ப ஒரு தப்பு நடக்கப்ப அவங்க சொன்ன மாதிரி காவல் அதிகாரியா இருக்கும்போது இப்படி நடந்திருக்கலாமோ அப்படிங்கிற அந்த ஒரு கோணத்துல அவங்க சிந்திப்பாங்க.
2: இப்பதான் நேத்துதான் வந்து நானும் ரவியா பேசிட்டு இருந்தோம். நான் இப்ப வந்து அமெரிக்காவில வந்து ரொம்ப பரபரப்பா நடந்துகிட்டு வர ஒரு வழக்கம் வந்து பின்தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு.
1: இந்த உலகத்துல யாரு என்ன செஞ்சாங்க, அவங்களுக்கு என்ன தண்டனை கிடைச்சதுன்னு கேட்டீங்கன்னா சஜினி வந்து டக்கு டக்கு டக்குன்னு சொல்லுவாங்க. நம்மளாவது வந்து சாதாரண நாடக வடிவத்துல வர நிகழ்ச்சிகளை பாக்குறோம், இவங்க நேரடியா நீதிமன்றத்தில் நடக்கிற வாதத்தை பாத்துட்டு இருக்காங்க.
2: ஒவ்வொரு நாளும் 9 மணிக்கு உட்காந்து அந்த ட்ரையல நான் பாப்பேன்.
0: 9:00 to 9:30 வந்து நீங்க ட்ரையல பாருங்க. புதன்கிழமை 9:30 டானு எதிரொலி பாருங்க.
2: இப்ப வந்து இந்த நிகழ்ச்சி, இந்திய நிகழ்ச்சி நான் கண்டிப்பா பார்த்தேன். நேற்று தான் நம்ம பேசிட்டு இருந்தோம். சொன்னேன் ரவி, ஒரு காலத்துல நான் வந்து ஓநிலை தேர்வுகளை முடித்த பிறகு வந்து தமாசிக் பாலியில நான் ஒரு வழக்கறிஞராக சட்டம் படிக்கணும் அப்படிங்கறதுக்காக நான் பதிவு செஞ்சேன். ஆனா அது எனக்கு கிடைக்கல. அப்ப நேத்து தான் சொல்லிட்டு
1: இருந்தேன்
2: ரவி, இதெல்லாம் பார்க்கும் பொழுது நானும் சொல்லியிருந்தேன் இல்லையா, நாடக தொடர்கள் எல்லாம் நிறைய பார்ப்பேன் அப்படின்னு. நான் ஒருவேளை வழக்கறிஞர் ஆகலாமா அப்படின்னு கேட்டேன் ரவி கிட்ட. நாட் டூ லேட் சஜினி, இப்ப கூட நீங்க போய் சேரலாமே அப்படின்னு நேத்து தான் சொன்னேன்.
3: இல்ல, நானும் அதை தான் சொல்ல வந்தேன்.
0: இப்ப கூட வந்து நான் நிறைய பேருக்கு வந்து மெசேஜ் தட்டி விட்டு இந்த மாதிரி யாராச்சும் தெரியுமா, ஏன்னா சில பேர் ஓகே சொல்லிட்டு அப்புறம் வர முடியலன்னு சொன்னாங்க. அந்த மாதிரி கேட்கும் போது ஒருத்தர் சொன்னாரு, நான் இப்ப படிச்சா உங்களோட நிகழ்ச்சிக்குள்ள

0: நான் சொன்ன முயல் முன்னால் முடியும் தம்பின்னு போட்டு அனுப்புனேன்.
1: நகைச்சுவை ஒரு பக்கம் இருக்க, ரொம்ப முக்கியமான இந்த துறையில நம்மளுடைய அந்த ரெப்ரசன்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம், பிரதிநிதிப்போ இருக்கும்னு நினைக்கிறேன். அதுவும் இந்தியர்கள்னு சொல்லும் போது காலங்காலமா சிங்கப்பூர்ல, நான் சொல்றது பிரிட்டிஷ் காலத்துல இருந்து நமக்கு இந்த துறையில ஒரு மிகப்பெரிய பங்கு உண்டு. இப்ப சட்ட அமைச்சரா இருக்கட்டும் போயிட்டே இருக்கும். ஆக இந்த நேரத்துல இந்த வாய்ப்பை பயன்படுத்தி இளம் வழக்கறிஞர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறேன்னா, புரியுது உங்க கஷ்டம் தெரியுது, அதுக்கான முடிவுகளும் தான் சிறப்பா இருக்கும், ஆனா கை விட்டுறாதீங்க.
0: ஆமா அதேதான், நம்மளுடைய வந்து அவங்க அவங்களுடைய ஆதங்கங்கள் அப்புறம் வந்து அவங்களுடைய பிரச்சனைகள் இதெல்லாத்தையும் வந்து பேசணும். அதை பேசினாதான் எல்லாருக்கும் தெரியும் அதுக்கு வந்து என்ன நிவர்த்தி, என்ன வந்து தீர்வுகள் காணலாம்னு நம்ம முயற்சி பண்ண முடியும்.
2: மன நிறைவை தர்ற ஒரு வேலை, அதை கைவிட்டுறாதீங்க.
1: அது மட்டும் இல்ல, பெற்றோரா இருக்கட்டும் சரி, அதே நேரத்துல இளைஞர்களா இருக்கட்டும் சரி, இன்று இரவு நடக்கிற இந்த நிகழ்ச்சி நீங்க பாக்கணும். அப்பதான் இந்த துறை பத்தின லட்சுமி சொன்ன மாதிரி இன்னும் தெளிவும் புரிதலும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த துறை உங்களுக்கு சிறப்பா இருக்குமா அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கலாம் இல்லையா.
2: ஆமா, இன்றிரவு 9:30 வசந்த மொழி வழியில் இந்த நிகழ்ச்சியை காண தவறாதீர்கள். இளம் வழக்கறிஞர்கள் ஏன் தொழில விட்டுட்டு போறாங்க, உங்க வீட்டுல பிள்ளைகள் வந்து ஒரு வழக்கறிஞரா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து அவங்க கூட சேர்ந்த நிகழ்ச்சியை பாருங்க. அது மட்டும் இல்ல, தொடர்ந்து அவங்களுக்கு ஆதரவும் ஊக்கமும் கொடுங்க.
1: நிறைவா லட்சுமி ஸ்ரீ நம்ம நேர்களுக்கு என்ன சொல்ல போறீங்க இந்த நிகழ்ச்சியை சார்பா?
0: இப்ப வந்து சஜினி சொன்ன மாதிரி வீட்டுல யாராவது சட்டம் படிக்கணும் அந்த மாதிரி யோசிச்சாங்கனாக்கா அவங்களுக்கு ஆதரவு கொடுக்கறது நல்லதுதான் ஆஃப்கோர்ஸ். ஆனா அதே நேரத்துல வந்து அவங்களுக்கு அது சரியா வருமா, அதை பத்தி அவங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்களா, அதை பத்தி எல்லாம் யோசிக்கணும். ஏன்னா ஒரு காலகட்டத்துல பிள்ளைகள் நினைக்க கூடாது, அப்பா அம்மா இவ்வளவு செலவழிச்சிட்டாங்களே, அப்பா அம்மா என் மேல இவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காங்களே, அதை நான் உடைச்சிடக்கூடாது, சுமையாகட்டும். அதனால அந்த சுமை வந்து திணிக்கப்பட்ட ஒரு விஷயமா ஆகக்கூடாது இல்லையா. கட்டாயம் இதுல வந்து என்ன நடந்தாலும் நான் இதுல இருக்கணும்ன்ற ஒரு நிர்பந்தம் வரக்கூடாது, அது கட்டாயம் நம்ம பாத்துக்கணும்.
1: நன்றி லட்சுமி. ஸ்ரீ,
3: ஓகே, இந்த நிகழ்ச்சி வந்து வெறும் ஏன் வழக்கறிஞர்கள் வேலையை விட்டு போறாங்கன்றதை தாண்டி எல்லாருக்குமே இது வந்து பொருந்தும் நினைக்கிறேன். இப்ப வழக்கறிஞர் ஆகணும்னு ஆசைப்படுற ஒரு இளைஞரா இருக்கட்டும், பெற்றோர் தன் குழந்தைகள் வந்து வழக்கறிஞர் ஆகணும் அப்படின்னு நினைக்கிற பெற்றோர்களா இருக்கட்டும், இப்ப பிராக்டிஸ்ல இருக்கிறவங்க, பிராக்டிஸை விட்டு வெளியே போனவங்க, இல்ல வந்து ரொம்ப நாளா இருக்கிறவங்க, இது வந்து எல்லாருக்குமே ரிலேட் பண்ணக்கூடிய ஒரு டாபிக். அண்ட் இன்னொரு விஷயம், இது வந்து அவங்களுக்கு மட்டும் இல்ல, இத ஒரு தேர்ட் பர்சன் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா இது வந்து எந்த துறையில வேலை செய்யற ஒருத்தருக்கும் ரிலேட் பண்ணக்கூடிய ஒரு டாபிக். ஏன்னா சில விஷயங்கள் அந்த மாதிரி விஷயங்களை பத்தியும் நாங்க பேசியிருக்கோம், எல்லாத்துக்கும் எல்லாருக்கும் ரிலேட் பண்ற மாதிரி. சோ தயவு செஞ்சு பாருங்க, நல்லா இருக்கும். அண்ட்
1: ஒரு சில தலைப்புகளை எடுத்துக்கிட்டீங்கன்னா, அதாவது அரசியல், மருத்துவம், சட்டம், இதெல்லாம் நம்ம விலகி இருக்க கூடாத முக்கியமான நம்ம வாழ்க்கையோட என்னைக்குமே கூட வர கூறுகள். ஆக நேர்களே, நீங்க சட்டத்துறையில இருந்தாலும் சரி இல்லாம இருந்தாலும் சரி, இது உங்க வாழ்க்கையில நீங்க பார்க்க வேண்டிய முக்கியமான பகுதிகள்ல ஒண்ணு. இன்று இரவு 9:30 உங்களுக்காக வசந்த மொழி வழியில இடம்பெற போற இதர நிகழ்ச்சியை பாருங்க. வாய்ப்பு கிடைக்கல அல்லது நேரம் இல்லைன்னு சொன்னா கவலைப்படாதீங்க, மீ வாட்ச் எங்களுடைய தளம் வாயிலா எதிரொலி நிகழ்ச்சியின் எல்லா பாகங்களையும் எங்கேயும் எப்போதும் நீங்க கண்டு மகிழலாம்.
2: உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோடு இணைந்ததற்கு ரொம்ப நன்றி லட்சுமி ஸ்ரீ. அடுத்த வாரம் மற்றும் ஒரு தலைப்புல நாம் மீண்டும் சந்திப்போம். டிக்டாக் வாயிலாக இணைந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் நன்றி. பலரும் வந்து அவங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க, அவங்களுக்கு ஒரு பயம் சொல்லிருங்களேன். போக்குவரவு பல இடங்களில் நெரிசலாக உள்ளது, குறிப்பாக MCEயை நோக்கி செல்லும் AYE கிளமெண்டி ரோடிற்கு பிறகு அந்த பகுதியில் விபத்து ஒன்று ஏற்பட்டுள்ளதால் ஜூரோங் டவுன் ஹால் ரோடு வரையிலும் போக்குவரவு நெரிசலாக உள்ளது. MCEயை நோக்கி செல்லும் AYE கிளமெண்டி ரோடிற்கு பிறகு விபத்து. சாங்கியை நோக்கி செல்லும் PIE பாய்லேபா ரோடிற்கு பிறகு விபத்து ஒன்று ஏற்பட்டுள்ளது, இதன் காரணமாக KPE வரையிலும் போக்குவரவு நெரிசலாக உள்ளது. முதலாம் இரண்டாம் தடங்களை தவிர்க்கவும்.
4: போக்குவரத்து நிலவரம்.

0: ஜிமெய்
1: அப்பப்பா உன் முகம் எப்படி இவ்வளவு அழகா இருக்கு.
2: நான் அப்பப்பா நீம் ஃபேஸ் வாஷ் மற்றும் நீம் சோப்பை பயன்படுத்துறேன். இதுல வேம்பின் குணங்கள் இருக்கிறதால முகப்பரு குறைய வாய்ப்பு இருக்கு.
1: அப்ப பொலிவான சருமத்திற்கு
2: அப்பப்பா பன்னீரை பயன்படுத்துறதால முகம் பொலிவாகவும், அப்பப்பா பப்பாயா சோப்பை பயன்படுத்துறதால முகம் பளபளப்பாகவும் வாய்ப்பு இருக்கு. அதோட அப்பப்பா பூசு மஞ்சளும் கஸ்தூரி மஞ்சளும் முகத்துல கருப்புள்ளிகளை குறைக்க உதவலாம்.
1: அப்போ நானும் என் முகத்தை பொலிவா வச்சுக்க அப்பப்பாவை பயன்படுத்த போறேன்.
2: அப்பப்பாவை எடு, கவலைய விடு. அப்பப்பானா பியூரிட்டி.
3: மொத்த விநியோகஸ்தர்கள் ஜோதி ஸ்டோர், புஷ்பக்கடை, சிங்கப்பூர்.
4: உங்களுக்கு இன்னும் அதிகம் வேண்டும் என்று எங்களுக்கு தெரியும். நாவுறவுக்கு பீசா ஹாட்டின் சீசி 7 பீசாஸ்களை தொடர்ந்து அனுபவிக்க நீங்கள் தயாரா? 2 பீசாஸ் 22 வெள்ளி மட்டும்தான். ஒரிஜினல் ஹவாயன் சீசி ஸ்பினேஜ், ட்ரபிள் மஷ்ரூம் கோடி பேக்கன் என பல சுவைகள், அனைத்தையும் ருசித்து மகிழுங்கள். குடும்பத்தோடும் நண்பர்களோடும் வெவ்வேறு பீசா ஹாட் பீசா வகைகளை சந்தோஷமாக சாப்பிட்டு இன்பமாக நேர்த்து செலவிடுங்கள். இப்போது முதல் ஆகஸ்ட் 26 தேதி வரை பீசா ஹாட் செயலி வழி வீட்டிற்கு அனுப்பி வைக்கும் சேவையை பயன்படுத்துங்கள் அல்லது கடையில் இருந்து வாங்கி சென்று சாப்பிடுங்கள்.
5: சஞ்சய் விஸ்வநாத் அனைத்துலக அளவில் வெற்றி பெற்றவர். வேலை தனது குடும்பம் என்று இருந்தவர். அவருடைய வாழ்வில் ஒரு மாற்றம். இந்த மாற்றத்தால் தனது கவனம் சிதறுமா?
6: இப்போது திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது விஸ்வநாத் அண்ட் சான், ஷோ தியேட்டர்ஸ், கோல்டன் வில்லேஜ், மை சினிமாஸ், கார்னிவல் சினிமா.
7: எதுக்கு சந்திரமுகி ஜோதிகம் அறிமுகப்பட்ட
6: பிஜி 13 தணிக்கை சான்றிதழ் பெற்ற இந்த திரைப்படத்தில் சில தகாத வார்த்தைகள், வன் செயல் காட்சிகள் இருக்கின்றன. சூர்யா, மமிதா பைஜு, ரவீனா டாண்டன், ராதிகா சரத்குமார் நடித்திருக்கும் இந்த திரைப்படத்தை இயக்கியவர் வெங்கியா க்ளோரி.
8: ஒரு ஹோம் ஸ்கிரீன் என்டர்டெயின்மெண்ட் வெளியீடு.
7: பட் ஐ லவ் யூ.
9: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வணக்கம் சிங்கே.

0: வாயிலாக ஒலி 968 கேட்டுக்கொண்டிருக்கும் நீர்களே, உங்கள் அனைவருக்கும் நன்றி.
1: இப்போது வசந்தத்தில் நிகழ்ச்சிகள் தொடங்கவிருப்பதால் ஒலி 968 ஒலிபரப்பு விரைவடைகிறது.
0: தொடர்ந்து எங்களுடைய நிகழ்ச்சிகளை கேட்க வானொலி பக்கம் வாருங்கள். FM அலைவரிசை 96.8 MHz வாயிலாக இணையுங்கள்,
1: அல்லது நீலிசன் வாயிலாகவும் எங்கள் ஒலிபரப்பை 24 மணி நேரமும் நீங்கள் கேட்கலாம்.
0: ஒலி 968
1: கேட்டாலே பரவசம்.

0: இருக்கின்றது பல இடங்கள்ல, குறிப்பா பிகேஇ நோக்கி செல்லும் எஸ் எல் இ வூட்லண்ட்ஸ் அவனி 2 அந்த பகுதிக்கு பிறகு விபத்து. பாட்ஸ்டான் பிளைஓவர் ஏ நோக்கி செல்லும் அந்த வழியில் ஏ துவாஸ் அந்த பகுதிக்கு பிறகு இரண்டாவது தடத்தில் வாகனங்கள் பழுதாகியுள்ளன. ஏ நோக்கி செல்லும் குயின்ஸ் வே, காமன்வெல்த் அவென்யூ, பிரடல் சாலை அங்கே போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது.
1: போக்குவரத்து நிலவரம்

0: நிரந்தரமானது. குறைந்த நடுத்தர வருமானம் ஈட்டும் சிங்கப்பூர்களுக்கு உதவதா இது. ஜிஎஸ்டியோ மற்ற செலவுகளையும் ஈடுகட்ட எனக்கு ரொம்ப உதவியா இருக்கு.
1: மூத்தோருக்கும் ஏதோ இருக்குதானே?
0: ஆமா, என் அம்மாவுக்கு 65 வயசுக்கு மேல ஆகுது. மற்ற தகுதிகளையும் பூர்த்தி செய்யறதால அவங்களுக்கு ஜிஎஸ்டி பற்றுச்சீட்டு மெடிசேஃபும் கிடைக்க போகுது. பலதுறை மருந்தகத்திற்கு போகும்போது அது அவங்களுக்கு உதவியா இருக்கும்.
1: எனக்கும் இந்த சலுகைகள் கிடைக்குமான்னு பாக்கணும்.
2: தகுதி பெறும் சுமார் 1.5 மில்லியன் சிங்கப்பூரர்கள் 850 வெள்ளி வரை ஜிஎஸ்டி பற்றுச்சீட்டுகளை ரொக்கமாக பெறுவர். தகுதி பெறும் மூத்த சிங்கப்பூரர்களுக்கு 450 வெள்ளி வரை ஜிஎஸ்டி பற்றுச்சீட்டு மெடிசேஃப் வழங்கப்படும். மேல் விவரங்களுக்கு go.gov.sg/govbenefits-gstv.
3: எல்லோருக்கும் பிடித்த ஐகோன், பிரபலமான ஐபார், சுவையான ஐஸ்கிரீம் சாண்ட்விச், சேர்ந்து சுவைக்க டப்ஸ் மற்றும் கிட்ஸ் பார். அப்பப்பா, அருண் ஐஸ்கிரீம்ல இருக்கிற எல்லா வகையான ஐஸ்கிரீம்களையும் சொல்றதுக்கு ஒரு வானொலி விளம்பரம் பத்தவே பத்தாது. நீங்க ஒன்னு பண்ணுங்க, நேரா பக்கத்துல இருக்கிற கடைக்கு போய் அருண் ஐஸ்கிரீம் ஒன்னொன்னா சுவைத்து பாருங்க. அப்புறம் நீங்களே திரும்ப திரும்ப சாப்பிடுவீங்க.
4: விடுதியில் தங்கி நேரடி விற்பனை அங்காடியில் பொருட்களை வாங்கி பிரமிக்க வைக்கும் காட்சிகளை கண்டு மகிழுங்கள். பருவ கால பழங்களை பறித்து சுவைத்திடுங்கள். அசக்சாவின் புகழ் பெற்ற சிவப்பு லேண்டன் விளக்கு அருகே பாரம்பரிய கிமோனோவை அணிந்து படங்கள் எடுக்கலாம். அருகில் உள்ள வசீகர கடை வீதிகளை சுற்றி பார்க்கலாம். சுஷியை உங்கள் கையால் செய்து சுவைத்து மகிழுங்கள். சான்ஸ் வேர்ல்ட் ஹாலிடேஸ் வழங்கும் மீடியாகோ ஒலி 968 படைப்பாளர் ரவிஜியுடன் 7 நாள் டோக்கியோ ஃபூஜி மலை சுற்றுலா பயணம். புறப்பாடு December 5. இப்போதே பதிவு செய்யுங்கள். தம்பதியருக்கு 1000 வெள்ளி கழிவு. மேல் விவரங்களுக்கு chanceworld.com அல்லது அழையுங்கள் 6206-1717 6206-1797.
1: நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர்
4: லவிஸ்டா காஃபியின் மொத்த விநியோகஸ்தர் ஜோதி ஸ்டோர் புஷ்ப கடை.
5: நல்ல தருணங்களை தருவேன் உன் புன்னகையில் மகிழ்வேன்.
6: கரு கரு கருப்பாயி நீ வெளுத்தது ஏன் கருப்பாயி?

0: ஆதரவு.
1: தங்கம் வாங்கணும், அழகா இருக்கணும், அப்போ நம்ம ஆல்கா ஜுவல்லர்ஸ்க்கு போகணும். அழகு, தரம், நம்பிக்கை எல்லாம் ஒரே இடத்தில். ஆல்கா ஜுவல்லர்ஸ், 77 ஸ்ரீரங்கம் ரோட், சிங்கப்பூர்.
2: வணக்கம் சிங்கே.
1: என்ன ரவி, சவுண்ட் கொஞ்சம் சத்தமா இருக்கு.
2: ஆமா, பத்தாக போகுது. வீட்டுக்கு போக போறோம், சாப்பிடணும், மத்த வேலைய பாக்கணும்,
1: ஜிம்முக்கு போகணும்.
2: 1008 வேலை இருக்குதுல்ல நமக்கு, அதெல்லாம் போய் கவனிக்க வேண்டாம். இங்கேயே உட்காந்துட்டு இருக்க முடியுமா அப்படின்னு நான் சொல்ல நினைச்சீங்களா?
1: என்ன
2: விட்டீங்கன்னா, அடுத்த 24 மணி நேரமும் உங்களுக்காக இங்கேயே உட்காந்து நிகழ்ச்சிகளை நான் படைப்பேன். ஆனந்த ஆரம்பம், டீ கடை, இரவனில் ஆட்டம், அதுக்கப்புறம் வரப்போற எல்லாத்தையும் படைச்சிட்டு முடிஞ்சா இங்கேயே படுத்து தூங்கிட்டு மறுநாள் காலையில மறுபடியும் வணக்கம் சிங்கே அப்படின்னு கத்தவும் நான் காத்திருக்கேங்க.
1: ஆமா, இந்த மாதிரி நீங்க சாதனை படைக்கணும் அப்படின்னு நம்ம நேர்களும் காத்துக்கிட்டு இருக்காங்க ரவி.
2: உடல் மண்ணுக்கு உயிர் ஒளி.
1: மொழிமாற்றம் செய்து
2: இப்படிதான் ஒரு 4 பேர் உங்க வேலை இடத்துல இருந்தாங்கன்னா நீங்களும் நல்லா இருப்பீங்க, வேலைக்கு போகணும் அப்படிங்கிற ஆர்வம் உங்களுக்கு வருங்க.
1: இதெல்லாம் அவரு காசு கொடுத்து என்ன சொல்ல சொல்லல,
2: அதெல்லாம் அப்புறம் பேசிப்போம். இதோட நீங்க நிறுத்திடுங்க, இதுக்கு மேல நீங்க பேசக்கூடாது.
1: சரி, அடுத்து நம்ம என்ன பாடல்கள் இருக்கு அப்படின்னு பாக்கலாமா?
2: ஆமா, இந்த பாடல்களை கேட்க போறோம் வானொலியில கேட்கணும்.
3: செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி சுலபமா வேலை செய்யற எப்படி?
4: பயிற்சி பெற்றேன்.
3: யார் கற்றுக் கொடுக்கறாங்க?
4: பல வருஷமா நேரடி தொழில்துறை அனுபவம் உள்ள சான்று பெற்ற பயிற்சிப்பாளர்கள்.
3: வாவ், அருமை! இத பத்தி நானும் தெரிந்து கொள்ள வேண்டும் போல இருக்கு.
4: நீங்க உங்க திறனை மேம்படுத்திக் கொள்வதற்கோ உங்க குழுவிற்கோ பொருத்தமான பயிற்சி திட்டங்கள் இருக்கு. தகுதி பெறவங்க ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் உதவி தொகையை 90 விழுக்காடு வரை பயன்படுத்தலாம். செயற்கை நுண்ணறிவுடன் வேலை செய்யும் உங்கள் எதிர்காலத்தை ESK உடன் கண்டறியுங்கள். People first, learning always. மேலும் தெரிந்து கொள்ள செல்லுங்கள் ASKtraining.com.sg. அழைங்கள் 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
5: இன்னும் 24 மணி நேரத்துல உங்க வாழ்க்கையே மாற போகுது அப்படின்னு சொன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க?
6: வாழ்க்கை எப்படி மாற போகுதுன்னு தெரியாது, ஆனா பானிபூரி வாங்குவேன், ஒன்னு நாள் சுவைச்சு சுவைச்சு சாப்பிடுவேன்.
5: நாளைக்கே உங்களுக்கு 1 லட்சம் வெள்ளி பரிசா விழுந்ததுன்னா என்ன பண்ணுவீங்க?
6: 1 லட்சம் வெள்ளி அப்ப என்ன பானிபூரி தான் வாங்குவேன், நல்லா உட்காந்து சுவைச்சு சுவைச்சு சாப்பிடுவேன்.
5: இரவு நிலாட்டம் நிகழ்ச்சியில ஒவ்வொரு நாளும் 9 மணிக்கு இடம்பெறும் செய்திகளை தொடர்ந்து நாங்க உங்ககிட்ட ஒரு கேள்வியை கேட்போம்.
7: வானொலி பக்கம் ஓட்டுங்க, மனசுல உள்ளத கொட்டுங்க.
8: கவிதை
7: இரவு நிலாட்டம், ஆதரவு M1 செல்லுங்கள்
2: கொஞ்சம் சிந்தனை
1: நிறைந்த புன்னகை.

0: வரவு பல இடங்களில் நெரிசலாக உள்ளது. குறிப்பாக SLEA நோக்கி செல்லும் TPE லோயாங் அவென்யூ எக்ஸிட் அங்கேயும், சாங்கியை நோக்கி செல்லும் PIE KPEக்கும் தாம்சன் ரோடிற்கும் இடைப்பட்ட பகுதிகளிலும், AYEயை நோக்கி செல்லும் குயின்ஸ் வே காமன்வெல்த் அவென்யூவிற்கும் பிரெடல் ரோடிற்கும் இடைப்பட்ட பகுதிகளிலும் போக்குவரவு நெரிசலாக உள்ளது.
1: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: சென்னை
1: அக்ஷய ஜுவல்லர்ஸ் பிரம்மாண்ட அதிர்ஷ்ட குழுக்கள். 1000 வெள்ளிக்கு நகைகளை வாங்குங்க, தங்க கட்டிகளை வெல்லும் வாய்ப்பு பெறுங்க. சுவிஸ் 24 கேரட் தங்க கட்டிகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. முதல் பரிசு 50 கிராம் தங்க கட்டி, இரண்டாம் பரிசு 20 கிராம் தங்க கட்டி, மூன்றாம் பரிசு 10 கிராம் தங்க கட்டி, நான்காம் பரிசு 5 கிராம் தங்க கட்டி, ஐந்தாம் பரிசு 2 கிராம் தங்க கட்டி, ஆறாம் பரிசு முதல் 10 பரிசு வரை இலவச திறன் பேசிகள். அக்ஷயா ஜுவல்லர்ஸ், 48 ஸ்ராங்கன் சாலை, லிட்டில் இந்தியா ஆர்கே. போட்டு தங்க வாங்கினாலும் சட்டு சட்டுன்னு தங்க சேரும்.

0: 31 வரைக்குமான இச்சலுகை குமார் மெஸ்ஸின் அனைத்து கிளைகளிலும் கிடைக்கும்.
1: புதிய இங்கிலீஷ் பிரீமியர் லீக் ஆட்டங்கள் தொடங்கவிருக்கின்றன. அனைத்தையும் பார்த்து மகிழுங்கள். காற்பந்து ஆட்டங்கள் மீண்டும் வந்துவிட்டன. உங்களுக்கு பிடித்த திட்டங்களை தேர்ந்தெடுக்கலாம். மாதாந்திர திட்டத்தின் வழி அதிக சுதந்திரம், வருடாந்திர திட்டத்தின் வழி அதிக சேமிப்புகள். பிடித்த குழுக்களுக்கு ஆதரவு தெரிவிக்கலாம், கொண்டாடலாம். பதிவு செய்யுங்கள். எந்த ஒரு ஒப்பந்தமும் கிடையாது, உடனடியாக செயல்படுத்தலாம். செல்லுங்கள் newwatch.sg/subscribe.
2: உங்களுக்கு தெரியுமா, இதே நாள் ஆகஸ்ட் 19 தேதி நடைபெற்ற வரலாற்று சிறப்பு மிக்க நிகழ்வுகளை பத்தி நாம இப்ப தெரிஞ்சுக்க போறோங்க.
3: 1274 இங்கிலாந்தின் மன்னராக முடிசூடப்பட்டார் முதலாம் எட்வர்ட்.
2: இதே நாள் 1883 பிறந்தார் உலக புகழ் பெற்ற பிரெஞ்சு வடிவமைப்பாளர் கோகோ ஷனெல்.
3: 1990 பாரிஸில் நடைபெற்ற ஒலிம்பிக் போட்டிகளில் முதல் முறையாக கிரிக்கெட் ஆட்டம் இடம்பெற்றது, அதில் பிரிட்டன் பிரான்சை வீழ்த்தியது.
2: இதே நாள் ஆகஸ்ட் 19 தேதி அன்று 1946 பிறந்தார் அமெரிக்காவின் 42 அதிபர் பில் கிளின்டன்.
3: இத்தகவலை வழங்கியோர்
4: அதிக புரதச்சத்து கொண்ட மில்கி மிஸ் பன்னீர் எளிதாக சமைக்கலாம். அசல் மற்றும் அசத்தலான மில்கி மிஸ் தயிர் கெட்டியானது, சுவையானது. மில்கி மிஸ் பன்னீர், மில்கி மிஸ் தயிர்.

0: இனிமையான 90
1: இவ்வங்கத்திற்கு ஆதரவு
2: ஹட்சன் பன்னீர், பிரபலமான இந்தியன் பன்னீர் இப்பொழுது சிங்கப்பூரில்.
3: புதிய சாம்சங் கேலக்ஸி ஜி கைத்தொலைபேசியை இலவசமாக பெற ஆசையா? ஸ்டார் மூலம் வாங்கி மொத்தம் 2200 வெள்ளிக்கும் மேல் மதிப்புடைய சேமிப்புகளையும் சலுகைகளையும் பெற்றுக் கொள்ளுங்கள். பணத்திற்கேற்ற மதிப்பை பெறுங்கள். கைத்தொலைபேசி சாதன கழிவுகளை பெறுங்கள். பழைய கைத்தொலைபேசியை கொடுத்து கூடுதலான 300 வெள்ளியையும் பெறுங்கள். 5G அன்லிமிடெட் பிளாஸ் திட்டத்தின் மூலம் அளவில்லாத இணைய சேவையின் வழி நீங்கள் மகிழ்ச்சியாக வெளிநாட்டு பயணத்தை அனுபவிக்கலாம். இன்னும் நிறைய சலுகைகள் உண்டு. 380 வெள்ளி மதிப்புடைய சந்தாவை இலவசமாக பெற்று பிரீமியர் லீக் கால்பந்து ஆட்டங்களை நேரடியாக காணலாம். உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கும் ஸ்டார்ஹப் கடைகளுக்கு இப்போவே செல்லுங்கள் அல்லது starhub.com/samsung. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
4: ஸ்டார்ஹப், we got you.
5: வீட்டு சாப்பாடு விருந்து சாப்பாடு மாதிரி இருக்கே, எப்படி
6: எல்லாம் எஸ்பிஎம் கோல்டு பொன்னி அரிசியில சமைக்கிறதாலதான்.
5: எஸ்பிஎம் கோல்டு பொன்னி அரிசியா?
6: ஆமா, எஸ்பிஎம் கோல்டு பொன்னி அரிசி தரமானது, சுத்தமானது, சுவையானது. எஸ்பிஎம் கோல்டு பாஸ்மதி அரிசியில பிரியாணி சமைச்சா அதன் சுவையே தனி சுவை. அது மட்டுமா, எஸ்பிஎம் கோல்டு இட்லி அரிசியும் சிறப்பானது. எல்லா காலத்துக்கும் ஏற்றது எஸ்பிஎம் கோல்டு அரிசி வகைகள் தான். இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டு சிங்கப்பூர்ல எல்லா பிரபல கடைகள்லயும் கிடைக்கும்.
7: மொத்த விற்பனையாளர் எஸ்பி முத்தையா அண்ட் சன்ஸ் பிரைவேட் லிமிடெட்.
8: கோட்ஸ் இப்போது அளவுக்கு அதிகமான சலுகைகளை வழங்குகிறது. தகவல் தொழில்நுட்ப சாதனங்கள், மின்சார சாதனங்கள், அரைக்கலன் என பலவற்றை 80% வரையிலான சிறந்த தள்ளுபடி விலையில் நீங்கள் வாங்கலாம். மாதம் முழுவதும் வாங்கக்கூடிய சிறப்பு பொருள் திங்கட்கிழமை தோறும் அறிவிக்கப்படும். வாரந்தோறும் 100,000 கோட்ஸ் ஹோம் கிளாப் புள்ளிகளை வெல்லும் வாய்ப்பு உண்டு. அனைத்து கோட்ஸ் கடைகளிலும் நீங்கள் வாங்கலாம். இன்றைய சலுகைகள் கோட்ஸ்.com.hg.
0: இசை ஞானி இளையராஜாவோட இசையில இரண்டு விறுவிறுப்பான பாடல்களை கேட்டீங்க. சின்ன ஒரு படத்துல இருந்து பாட்டு இருந்துச்சு, அதுக்கு முன்னால கேப்டன் பிரபாகரன் படத்துல இருந்து பாடல் இடம்பெற்றது.
9: மனசுக்குள்ளே பாட்டுக்கென்றும் பஞ்சம் இல்லை பாடத்தான்.
10: அடுத்து உங்களுக்காக தளபதி திரைப்படத்துல இருந்து கே.ஜே. ஜெயசுதாஸ், எஸ்.பி. பாலசுப்ரமணியம் பாடியிருக்கும் இந்த பாடல் ஒலியேறவிருக்கின்றது.
0: என்னது, பொங்கலா, போகியா, மறுபடியும் வந்துருச்சா அப்படின்னு நீங்க பீதி அடைய வேண்டாம்.
10: பாட்டுன்னா நாம வந்து நல்லா என்ஜாய் பண்ணணும் ரவி. அது எப்ப போட்டா என்ன? இப்ப வாங்க தங்கம் நிலவரத்தை சொல்லுங்க.
0: 22 கேரட் தங்கம் கிராமுக்கு 175 வெள்ளி 90 காசு.
1: இவ்வங்கத்திற்கு ஆதரவு DMY Jewelers. அழகிய ஆபரணங்களின் அதிசய உலகம். 113 ஸ்ட்ராங்கன் ரோட்.

0: EIE നോക്കി ചെല്ലും BKE മണ്ടായ് സാലയാങ്കേ വിപത്ത്. അതോടെ SLE നോക്കി ചെല്ലും വഴിയിൽ കുറിപ്പാക BKE PIE அந்த பகுதியில் முதலாம் இரண்டாம் நான்காம் ஐந்தாம் தடங்களில் விபத்துகள் நேர்ந்துள்ளன. அங்கே செல்லும் வாகன மூட்டிகளுக்கு கவனம் தேவை.
1: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: Gretchen Varengum, Masala Coffee, Live in Singapore, The Return Tour. இசை ரசிகர்களே, 8 ஆண்டுகளுக்கு பிறகு மசாலா காஃபி மீண்டும் சிங்கப்பூரில். மசாலா காஃபி தனித்துவமான ஃபியூஷன் இசை நீண்ட இடைவெளிக்கு பிறகு ரசிக்க நீங்கள் தயாரா? October 10, 7 PM, D-Marquee, Downtown Eastdale. Masala Coffee, live in Singapore. The Return Tour. நுழைவுச்சீட்டுகளுக்கு bookmyshow.sg.
1: ஹட்சன் பன்னீரை சுவைத்து பாருங்க. இவ்வளவு மென்மையா இருக்கே. அது மட்டும் இல்ல, இதுல எந்த பதன பொருட்களும் இல்ல, செயற்கை நிறங்களும் இல்ல, செயற்கை சுவையொட்டிகளும் இல்ல. ஹட்சன் பன்னீர். மழையோ வெயிலோ காலங்கள் மாறும், சுவை மாறாத ஹட்சன் தயிர். எந்த பதன பொருட்களும் இல்ல, செயற்கை நிறங்களும் இல்ல, செயற்கை சுவையொட்டிதலும் இல்ல. ஹட்சன் தயிர்.
2: வணக்கம், நேர்காணலுக்கு வந்ததற்கு நன்றி. செயற்கை நுண்ணறிவு செயல்முறைகள் நிறைந்த வேலை இடத்திற்கு உங்களை எப்படி தயார்படுத்திக் கொள்றீங்க?
3: நான் ASK ட்ரெய்னிங்ல பயிற்சி பெற்று வரேன். அவங்களுடைய பயிற்சி வகுப்புகள் நடைமுறை செயற்கை நுண்ணறிவு திறன்கள்ல கவனம் செலுத்துது. விற்பனை, விளம்பரம், செயல்பாடுகள், வணிக நுண்ணறிவு.
2: வேலை இடத்துல உங்களுக்கு எப்படி உதவுறது?
3: தினசரி வேலை பணிகளை தானியக்கமாக்குவது எப்படி என்பதை நேரடி பயிற்சிகள் மூலம் அறியலாம். வாழ்க்கை தொழில் மாற்றம் மேற்கொள்பவரோ திறனை மேம்படுத்துபவரோ உங்க குழுவுக்கோ பொருத்தமான பயிற்சி திட்டங்கள் இருக்கு. தகுதி பெறவங்க ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் உதவி தொகையை 90 விழுக்காடு வரை பயன்படுத்தலாம்.
2: செயற்கை நுண்ணறிவுடன் வேலை செய்யும் உங்கள் எதிர்காலத்தை ASK உடன் கண்டறியுங்கள். People first, learning always. மேலும் தெரிந்து கொள்ள செல்லுங்கள் asktraining.com.sg. அழையுங்கள் 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
4: ஒலி 968
5: சாய் அபியங்க.
6: என்ன ஒரு கருத்துள்ள பாட்டு! இந்த பாட்டை கேட்டு தமிழ் சமுதாயம் வேற ஒரு லெவலுக்கு போக போகுது.
5: அத சொல்லுங்க.
6: அப்படிப்பட்ட ஒரு கருத்துள்ள பாடல் வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்துச்சு சாயா பேங்கரோட.
5: ஆமா, இப்பலாம் வந்து தமிழ் பாட்டு எழுதுவதற்கு பதிலாக புரியாத வார்த்தைகளை பாடல போட்டாதான் அது இன்னும் வைரல் ஆகுது. ரவி,
6: நீங்க தப்பா புரிஞ்சுகிட்டீங்க. இப்பலாம் வர்றது பாட்டு, அதுக்குள்ள தமிழ் இருக்கா இல்லன்னு கண்டுபிடிக்க வேண்டியது நம்மளுடைய வேலை.
5: ஆமால, நம்ம மூளைகளுக்கு வந்து வேலை கொடுக்கணும்.
6: சரியா?
5: சரி, இந்த பாட்டை பாடி இசைச்சிருந்தாரு சாய் அபியங்கர்.
6: அவர் அண்மையில அவருடைய கருத்து தெரிவிச்சிருக்காரு. அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஆசை இருக்கு. உலக புகழ் பெற்ற ஹாலிவுட் தயாரிப்பாளர் இயக்குனர் கிறிஸ்டோபர் நோலன் இருக்கார் இல்லையா?
5: ஆமா,
6: ஆடிசி கூட வந்துச்சு அவருடைய
5: சமீபத்துல, அவருடைய இயக்கத்துல.
6: அவருக்கு இசையமைக்கணும், அவரு கூட பணியாற்றணும், அதுதான் என்னுடைய மிகப்பெரிய கனவுன்னு சொல்லியிருக்காரு.
5: ரவி, இது இவ்வளவு பெரிய கனவா இருக்கே, இது நனவாகுமா?
6: இப்படிதான் அவரை பார்த்து கேட்டாங்க. அவர் சொன்னாரு, பாருங்க, கொஞ்ச நாளுக்கு முன்னால எங்கிட்ட வந்து நீ சூர்யா படத்துக்கு சமைக்க போற, தனுஷ் படத்துக்கு சமைக்க போற அப்படின்னு யாரோ சொல்லியிருந்தா நான் நம்பியிருக்கவே மாட்டேன். அது இன்னைக்கு நடந்துருச்சு இல்லையா? அப்போ நாளை என்ற நாள் எப்படிப்பட்ட அற்புதமான கனவுகளை கை கூட வைக்கணும்னு நம்ம சொல்ல முடியாதுல்ல. கனவு காண்றது என்னுடைய வேலை. ரொம்ப அழகா, தெளிவா, முதிர்ச்சியோட பேசியிருக்காரு சாயா வெங்கர்.
5: இந்த திரை தகவலை உங்களுக்கு வழங்கி இருந்தாங்க அணி மணி, தரம் குறையாத தங்கம், தலைமுறைகள் தாண்டும் நம்பிக்கை, 73 மற்றும் 87 சிங்கப்பூர், தரம், கைராசி, நம்பிக்கை, அணி மணி.

0: விபத்துகள் ஏற்பட்டுள்ளன. PIEA நோக்கி செல்லும் BKE SLE-க்கு பிறகு முதலாம் இரண்டாம் நான்காம் ஐந்தாம் தடங்களை தவிர்க்கவும். நகரத்தை நோக்கி செல்லும் ECP மரீன் பரேடுக்கு பிறகும் விபத்து, இரண்டாம் மூன்றாம் தடங்களை தவிர்க்கவும். உட்லண்ட்ஸை நோக்கி செல்லும் BKE மண்டாய் ரோடிற்கு பிறகும் விபத்து, இரண்டாம் மூன்றாம் தடங்களை தவிர்க்கவும்.
1: போக்குவரத்து நிலவரம்.

0: சென்னை 9:54 ஆகிவிட்டது. நாங்க விடைபெற நேரம் வந்தாச்சு. ஆனா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய தகவல் என்னவென்றால், நாளை
1: நாங்க உங்களை டிக்டாக் லைவ்ல சந்திக்க போறோம்.
0: நாங்களே கதையற்றோமே நினைக்காதீங்க, நீங்க வந்துடும், உங்களுக்கு கை தட்டணும் ஆசையோட காத்துக்கிட்டே இருக்கோம்.
1: ஆமா, உங்களுக்காக உங்களுக்கு பிடித்த பாடல்களை ஒளியேற்ற நாங்க காத்துக்கிட்டே இருக்கோம். அது மட்டும் இல்ல, திரைக்கு பின், அதாவது வானொலிக்கு பின், நானும் ரவியும் அடிக்கிற லூட்டிய நீங்க பார்க்கணும்.
0: எது நீங்க கண்ணாடி போட்டு இங்க எங்க திரும்புறதையும், நான் அடிக்கடி அந்த மூக்கு சளிய தொடக்கிறதையும், இதுதான் திரைக்கு போய் நடக்கிற ரொம்ப சுவாரஸ்யமான தகவல் நினைச்சுக்கிட்டு அவங்க பார்க்க வர போறாங்க.
1: ஆமா, நிறைய பேர் நினைக்கிறாங்க இல்லையா, நாம சும்மா இங்க உட்காந்துக்கிட்டு காலாட்டிக்கிட்டு இருக்கோம்னு. எவ்வளவு வேலை இருக்கு பின்னாடி.
0: உண்மைதாங்க, வேலை என்னைக்குமே குறையாது. ஆனா இந்த வேலை பிரமாதமா இருக்கிறதுக்கான காரணம் நீங்க தான். உங்களுடைய அன்புக்கும் ஆதரவுக்கும் இன்று போல என்றுமே நாங்க கடமைப்பட்டிருக்கோம்.
1: எங்களை உங்க வீட்டு பிள்ளைகளா நினைச்சு ஒவ்வொரு நாளும் பாசத்தையும் அன்பையும் அப்படி ஊட்டி ஊட்டி வளர்க்கறீங்களே, உங்க எல்லாருக்கும் நன்றி நன்றி நன்றி.
0: நாளை காலை 6 மணிக்கு மீண்டும் சந்திப்போம். விடைபெற்றுக் கொள்வது சஜினி
1: ரவிஜி.

வணக்கம். காலை மணி 10. மீடியா கோப் ஒலி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது சதகத்துல்லா. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஹெர்மஸ் நீரிணையை அமெரிக்காவின் புதிய பகுதியாக காட்டும் வரைபடத்தை ட்ருத் சமூக ஊடகத்தில் வெளியிட்டிருக்கிறார். உலக எண்ணெய் விநியோகத்தில் சுமார் 1/5 ஒரு பகுதி ஹெர்மஸ் நீரிணை வழியை நடக்கிறது. அங்கு அமெரிக்காவின் அரசுரிமையை நிலைநாட்டப்போவதாக முன்பு கூறிய கருத்தை திரு ட்ரம்ப் மீண்டும் வலியுறுத்தியிருக்கிறார். பிப்ரவரி இறுதியில் அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரான் மீது போர் தொடுத்தன. பதிலடியாக ஹெர்மஸ் நீரிணையில் கப்பல் போக்குவரத்தை ஈரான் பெருமளவு முடக்கியிருக்கிறது. ஹெர்மஸ் நீரிணையை அமெரிக்க பகுதியாக்கும் யோசனையை ட்ரம்ப் கடந்த வெள்ளிக்கிழமை முதன்முறையாக முன்வைத்தார். ஹெர்மஸ் நீரிணையை அமெரிக்காவின் பகுதியாக திரு ட்ரம்ப் அறிவிப்பதை ஈரானின் மூத்த பாதுகாப்பு அதிகாரி மொஹ்சின் ரசாயி கேலி செய்திருக்கிறார். ஹெர்மஸ் நீரிணையை மீண்டும் திறக்கச் செய்வதில் அமெரிக்காவின் இயலாமைக்கும் அது தனக்கு சொந்தமானது என்று அமெரிக்கா கூறுவதற்கும் இடையே தொலைவு அதிகம் என்றார் அவர். வாஷிங்டனுக்கும் ஹெர்மஸ் நீரிணைக்கும் இடையே தூரம் 11,000 கிலோமீட்டருக்கும் அதிகம் என்பதை அவர் சுட்டினார். தனது நிபந்தனைகளை அமெரிக்கா நிறைவேற்றும் வரை ஹெர்மஸ் நீரிணையை திறக்கப் போவதில்லை என்று ஈரான் கூறியது. தனது துறைமுகங்கள் மீது அமெரிக்காவின் முற்றுகையை அகற்றுவது, எண்ணெய் வர்த்தகத்துக்கான தடைகளை நீக்குவது, முடக்கப்பட்டுள்ள ஈரானிய சொத்துக்களை விடுவிப்பது, போரில் ஏற்பட்ட சேதங்களுக்கு இழப்பீடு வழங்குவது உள்ளிட்ட நிபந்தனைகளை ஈரான் முன்வைத்திருக்கிறது. ஐக்கிய அரபு சிற்றரசுகள் நோக்கி 2 ஏவுகணைகளை பாய்ச்சியதாக கூறப்படும் குற்றச்சாட்டை ஈரான் நிராகரித்திருக்கிறது. அது அடிப்படை ஆதாரமற்ற குற்றச்சாட்டு என்று தெஹ்ரான் கூறியது. கப்பல் போக்குவரத்தை குறிவைத்து ஈரான் 2 ஏவுகணைகளை பாய்ச்சியதாக ஐக்கிய அரபு சிற்றரசின் வெளியுறவு அமைச்சு குறிப்பிட்டிருந்தது. மறு அறிவிப்பு வரும் வரை ஈரானுடன் அனைத்து வர்த்தக நிதி பரிவர்த்தனைகளையும் நிறுத்தி வைப்பதாக அது தெரிவித்திருக்கிறது. உலக சந்தையில் கச்சா எண்ணெய் விலை 3 வாரம் காணாத அளவு உயர்ந்திருக்கிறது. பிரெண்ட் கச்சா எண்ணெய் விலை 0.7 விழுக்காடு உயர்ந்தது. தற்போது ஒரு பீப்பாய் எண்ணெய் விலை $91 தாண்டியிருக்கிறது. அமெரிக்காவின் வெஸ்ட் டெக்சஸ் கச்சா எண்ணெய் விலையும் 0.9 விழுக்காடு அதிகரித்து ஒரு பீப்பாய் $85 தாண்டியிருக்கிறது. நேற்றைய வர்த்தகத்தில் அந்த 2 வகை கச்சா எண்ணெய் விலை 3 வாரம் காணாத உச்சத்தை தொட்டிருக்கிறது. இஸ்ரேல் இட்லிப் நகரின் விமான நிலையத்தின் மீது தாக்குதல் நடத்தியதற்கு சிரியா கண்டனம் தெரிவித்திருக்கிறது. ஐக்கிய நாட்டு நிறுவன தலைமைச் செயலாளருக்கும் பாதுகாப்பு மன்றத்துக்கும் அதன் தொடர்பில் சிரியா கடிதம் அனுப்பியிருக்கிறது. இஸ்ரேலும் சிரியாவும் தற்போதுள்ள பாதுகாப்பு சூழலை தொடர்ந்து பேணுவதற்கு ஒப்புக்கொண்டதாக இஸ்ரேலிய பிரதமர் அலுவலகம் கூறியது. அலப்போ அருகேயுள்ள ஆகாயப்படை தளத்தில் துருக்கி ராணுவத்தை நிலைநிறுத்த சிரியா அனுமதிக்கிறது. அதன் மூலம் பாதுகாப்பு உடன்பாட்டை மீறும் நிலையை சிரியா அடைந்திருப்பதாக இஸ்ரேல் குற்றஞ்சாட்டியது. இந்தோனேசியா காட்டுத்தீயை கட்டுப்படுத்த செயற்கை மழையை பொழிய வைக்கும் நடவடிக்கையை தீவிரமாக்குகிறது. தென்கிழக்கு ஆசியாவின் சில பகுதிகளில் எல்லை தாண்டி பரவும் புகைமூட்டத்தை கட்டுப்படுத்த அது உதவும். எல்னினோ பருவ மாற்றத்தால் வறண்ட வானிலை நீடிக்கிறது. இந்த ஆண்டின் காட்டுத்தீ பருவம் கடந்த சில ஆண்டுகள் காணாத அளவு மோசமாய் இருக்கலாம் என்று நிபுணர்கள் எச்சரித்தனர். 2021 இந்த மாதம் வரை 250 மேற்பட்ட முறை செயற்கை மழைக்குரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. முந்தைய 10 ஆண்டை விட அது 2 மடங்குக்கும் அதிகம் என்று இந்தோனேசிய வானிலை ஆய்வகம் கூறியது. இந்தோனேசியாவிலிருந்து பரவும் புகை பக்கத்திலுள்ள மலேசியாவின் சில பகுதிகளில் காற்று தூய்மைக்கேட்டை ஏற்படுத்தியிருக்கிறது. எல்லை தாண்டிய புகைமூட்டத்தை கட்டுப்படுத்த ஒத்துழைப்பை வலுப்படுத்த மலேசியாவும் இந்தோனேசியாவும் உறுதியளித்திருக்கின்றன. காட்டுத்தீ ஏற்படும் இடங்களை மேலும் தீவிரமாய் கண்காணிப்பது, விதிகளை மீறினால் கடுமையான நடவடிக்கை எடுப்பது உள்ளிட்டவற்றில் அவை கவனம் செலுத்துகின்றன. எல்லை தாண்டி செயற்கை மழை பொழிய வைக்கும் நடவடிக்கை குறித்தும் அவ்விரு நாடுகளும் பரிசீலிக்கின்றன. மலேசியாவின் சிலாங்கூர் மாநிலத்தின் ஜோஹான் சேத்தியா பகுதியில் காற்றின் தரம் தொடர்ந்து ஆரோக்கியமற்ற நிலையில் உள்ளது. சரவாக்கில் புகைமூட்டம் காரணமாக கடந்த வாரம் தற்காலிகமாக மூடப்பட்ட 100 மேற்பட்ட பள்ளிகள் நேற்று மீண்டும் திறக்கப்பட்டன. சிங்கப்பூரில் F1 கார்பந்தயம் உள்ளிட்ட வெளிப்புற நிகழ்ச்சிகளின் ஏற்பாட்டாளர்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தீவிரப்படுத்துகின்றனர். மீண்டும் புகைமூட்ட அபாயம் அதிகரித்திருப்பது அதற்கு காரணம். இந்த ஆண்டின் புகைமூட்ட காலத்தில் பல முக்கியமான வெளிப்புற நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. காற்றின் தரம் மோசமடைந்தால் நிலைமையை சமாளிக்க நிறுவனங்களும் நிகழ்ச்சி ஏற்பாட்டு குழுக்களும்
உரிய நடவடிக்கை எடுக்க தயாராகின்றன. காலை 9 மணி நிலவரப்படி சிங்கப்பூர் முழுதும் காற்றின் தரம் இயல்பான நிலையில் உள்ளது. அமெரிக்காவில் மெட்டா நிறுவனத்தின் மீதான வழக்கு விசாரணை தொடங்கியிருக்கிறது. இளையர்களை அடிமையாக்க மெட்டா வேண்டுமென்றே தனது தளங்களை வடிவமைத்திருக்கிறது என்பது குற்றச்சாட்டு. 2023 அமெரிக்காவின் 29 மாநிலங்கள் வழக்கு தொடுத்தன. அவற்றின் சார்பில் 4 மாநிலங்கள் நீதிமன்றத்தில் மெட்டாவிடம் பல பில்லியன் டாலர் இழப்பீடு கோருகின்றன. குழந்தைகளின் தனியுரிமை தொடர்பான சட்டங்களை மெட்டா மீறியதாக அந்த மாநிலங்கள் குற்றஞ்சாட்டுகின்றன. பயனர்களை ஈர்த்து அவர்களை முடிந்தவரை களத்தில் இருக்கச் செய்வது, பயனர்களின் தகவல்களை சேகரிப்பது, அவற்றின் உண்மை நிலையை மக்களிடமிருந்து மறைப்பது ஆகியன மெட்டாவின் வர்த்தக அணுகுமுறை என்று கலிபோர்னியா வழக்கறிஞர் ஒருவர் நீதிமன்றத்தில் குற்றஞ்சாட்டினார். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் ஆகியவற்றின் தாய் நிறுவனமான மெட்டா அந்த குற்றச்சாட்டுகளை கடுமையாக மறுத்திருக்கிறது. இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை நண்பகல் 12 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

0: லாரன்ஸ் வாங் தமது தேசிய தின கூட்ட உரையை தொழில்நுட்ப கல்விக் கழக தலைமையகத்தில் வரும் ஞாயிற்றுக்கிழமை நிகழ்த்தவிருக்கிறார். பிரதமரின் உரை மாலை 6:30 நேரடியாக ஒளிபரப்பாகும். திரு வாங் முதலில் மலாய் மொழியிலும் பின்னர் மேண்டரின் மொழியிலும் பேசுவார். அவரது ஆங்கில உரை 8:00 இடம்பெறும். பிரதமரின் உரையை 968 கேட்கலாம். அதனை மீ வாட்ச் தளத்திலும் பெறலாம்.
1: இது என்ன நிகழ்ச்சி?
2: காலை 10:00 முதல் பிற்பகல் 2:00 வரை ஆனந்தம் ஆரம்பம்.

0: இணைப்பு வரிகள். ஆதரவு
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள், சுவை, சத்து, தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
2: நேர்களே, ஏ ரஹ்மான் பாடின மாதிரி நானும் சென்ற வாரம் இந்த மாதிரி பாடிக்கிட்டே வெளியூர் பயணம் போயிருந்தேன். போயிட்டு வந்த பிறகு என்னடா சீக்கிரமா முடிஞ்சிச்சு அப்படின்னு என் மனசு தோணுச்சு. இருந்தாலும் நல்ல உற்சாகத்துடன் உங்களுக்காக நிகழ்ச்சி படைக்க வந்திருக்கிறேன். உங்களுடைய காதர் ஆனந்தம் ஆரம்பம் நிகழ்ச்சி இப்ப ஆரம்பிச்சிருச்சு.
3: அதற்கு எந்த ஊருக்கு போனீங்க
2: அப்படின்னு கேட்டீங்கன்னா, வியட்நாமுக்கு தான் போயிருந்தேன். வியட்நாம் போறதுக்கு முன்பு எனக்கு சில அபிப்பிராயங்கள் இருந்தது. போயிட்டு வந்த பிறகு அந்த அபிப்பிராயங்கள்லாம் மாறிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் பல நாடுகளுக்கு போயிருப்பீங்க, அங்க அந்த கலாச்சாரத்தை பார்த்துருப்பீங்க, அங்க இருக்கும் உணவை சாப்பிட்டிருப்பீங்க, உங்களுக்கு ஒரு அபிப்பிராயம் இருந்திருக்கலாம். அங்க போன பிறகு அந்த அபிப்பிராயம் மாறி இருக்கலாம். அப்படி ஏதாவது ஒரு நாட்டுக்கு போயிருப்பீங்க, அப்படி போயிட்டு வந்த பிறகு உங்க அபிப்பிராயம் மாறி இருந்தா நீங்க இன்று என்னோட நிகழ்ச்சியில பகிர்ந்து கொள்ளலாம். 9678896 உங்களுடைய கருத்துக்களை அனுப்பி வைங்க. அதை கேட்ட பிறகு நான் என்ன கத்துக்கிட்டேன் என்பதை இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உங்களை பகிர்ந்து கொள்றேன். இது உங்களுடைய ஆனந்தம் ஆரம்பம்.

0: சாம்சங் கேலக்ஸி Z கைத்தொலைபேசியை இலவசமாக பெற ஆசையா? ஸ்டார் மூலம் வாங்கி மொத்தம் 2200 வெள்ளிக்கும் மேல் மதிப்புடைய சேமிப்புகளையும் சலுகைகளையும் பெற்றுக் கொள்ளுங்கள். பணத்திற்கேற்ற மதிப்பை பெறுங்கள். கைத்தொலைபேசி சாதன கழிவுகளை பெறுங்கள். பழைய கைத்தொலைபேசியை கொடுத்து கூடுதலான 300 வெள்ளியையும் பெறுங்கள். 5G அன்லிமிடெட் பிளஸ் திட்டத்தின் மூலம் அளவில்லாத இணைய சேவையின் வழி நீங்கள் மகிழ்ச்சியாக வெளிநாட்டு பயணத்தை அனுபவிக்கலாம். இன்னும் நிறைய சலுகைகள் உண்டு. 380 வெள்ளி மதிப்புடைய சந்தாவை இலவசமாக பெற்று பிரீமியர் லீக் காட்பந்து ஆட்டங்களை நேரடியாக காணலாம். உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கும் ஸ்டார்ஹப் கடைகளுக்கு இப்போவே செல்லுங்கள் அல்லது starhub.com/samsung. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
1: ஸ்டார்ஹப், we got you.

0: மட்டும் 19 வெள்ளி 90 காசு மட்டுமே. ஆகஸ்ட் 31 வரைக்குமான இச்சலுகை குமார் மெஸின் அனைத்து கிளைகளிலும் கிடைக்கும்.
1: இந்த டிசம்பர் விடுமுறையில் சான்ஸ் வேர்ல்ட் ஹாலிடேஸ் வழங்கும் மீடியா 968 படைப்பாளர் ரவி ஜியுடன் டோக்கியோ பூஜி மலை சுற்றுலா பயணம். 4 இரவுகளும் டோக்கியோவின் மையத்தில் அமைந்துள்ள அதே 4 நட்சத்திர விடுதியில் தங்கிடுங்கள். ஷீபா பூங்காவிலிருந்து டோக்கியோ கோபுரத்தின் அழகை கண்டு ரசித்திடுங்கள். ஷின்ஜூகு ஒடாய்பா, அங்கே நினைவு பொருட்களையும் அழகு சாதன பொருட்களையும் பார்க்கலாம். டோக்கியோ டிஸ்னிலேண்ட், அங்கே ஒரு முழு நாளையும் அன்புக்குரியவர்களுடன் கழித்து அற்புதமான நினைவுகளை உருவாக்குங்கள். அமெரிக்கா அர்ப்பணிக்கப்பட்ட பரந்த வன சரணாலயமும் புனித தலமுமான மெய்ஜி ஜிங்குவிற்கு சென்றிடுங்கள். ரோபோங்கி ஹில்ஸ், அங்கே உள்ள கண்ணை கவரும் கிறிஸ்துமஸ் ஒளி அலங்காரங்களை கண்டு வியந்திடுங்கள். சான்ஸ் வேர்ல்ட் ஹாலிடேஸ் வழங்கும் மீடியா காப் ஒலி 968 படைப்பாளர் ரவி ஜியுடன் 7 டோக்கியோ பூஜி மலை சுற்றுலா பயணம். புறப்பாடு டிசம்பர் 5. இப்போதே பதிவு செய்யுங்கள். தம்பதியருக்கு 1000 வெள்ளி கழிவு. மேல் விவரங்களுக்கு chanceworld.com அல்லது அழையுங்கள் 6206-1797.
2: நீங்க ரெண்டு பேரும் படிக்கிற இந்த நிகழ்ச்சி அற்புதமா இருக்குது, ரொம்ப கலகலன்னு இருக்கு.
3: அதுக்கு காரணம் கலகலப்பான நிகழ்ச்சி மட்டும் இல்லைங்க, கருத்தான நிகழ்ச்சிகளையும் நாங்க உங்களுக்காக கொண்டு வருவோம்.
4: தெரியல
5: இந்த மாதிரி சில நேரங்கள்ல நம்ம கேட்கும் போது கேட்டல் கொதிக்கிற மாதிரி நமக்கும் உள்ளுக்கு கொதிக்கும். ஆனா அந்த நேரத்துல நம்முடைய எதிர்மறையான உணர்வுகளை வெளிப்படுத்தாம இருக்க நம்ம என்ன செய்யணும்? த 3 பாசஸ் கடைபிடிக்கணும்னு அண்மையில ஒரு தகவல் படுத்திருந்தேன். நம்ம 3 இடங்கள்ல நிறுத்தி நிதானமா சிந்திச்சு செயல்படணும். முதலாவது, நம்ம ஏதாவது தவறுதலா சொல்றதுக்கு முன்பு நிறுத்தணும். இரண்டாவது, எதிர்மறையான உணர்வுகளை வெளிப்படுத்தாம இருக்க நம்ம நிறுத்தணும். உதாரணத்துக்கு அந்த ஆண்டி அப்படி சொல்லிட்டாங்கன்னு நம்ம உள்ளுக்கு கோபம் குமரிட்டு வரும்போது நாம நிறுத்தணும். மூன்றாவது, மற்றவர்களை பற்றி நம்ம தீர்மானம் எடுக்கிறதுக்கு முன்பு நம்ம நிறுத்தணும். இப்ப அதே ஆண்டி உங்ககிட்ட வந்து
4: என்னப்பா எக்ஸசைஸ் பண்றேன்னு சொல்றேன், ஆனா வெயிட் இறங்குற மாதிரி தெரியல,
5: நீங்க மட்டும் 50 வருஷமா அப்படியேதான் இருக்கீங்க, இந்த மாதிரி உங்க மனக்குரல் பேசுறதுக்கு முன்பு நீங்க நிறுத்தி செயல்பட்டீங்கன்னா தேவையில்லாத உணர்வுகள்னால ஏற்பட பல பிரச்சனைகள் நம்மளை விட்டு தூசியா பறந்து போயிடும்.

0: ஏன் திரைப்படுத்தது காதல் யானை வருகிற ரேமோ அந்த பாடல ஒளிபரப்பு செஞ்சிருந்தேன். நானும் ரேமோ மாதிரி தான் வேலைக்கு வந்தேன். ஆனா புஷ்பா இந்த ஒரு கேள்வியை கேட்டாங்கள,
1: என்ன கதர் நீங்க வந்த ஹலிமா இல்ல ஹலிமா வந்த நீங்க இல்ல?
0: காரணத்தை சொல்லணுமா? ஓகே, வந்தா ஹலிமா இல்ல ஹலிமா வந்தா நான் இல்ல, ஹைட் அண்ட் சீக் விளையாடத்தான் நாங்க வந்திருக்கோம். நான் வந்தா ஹலிமா இல்ல இந்த மாதிரி ராய் பண்ணிட்டு இருந்தா இன்னைக்கு பேசின தலைப்பு மறந்துடுவோம். இன்று நம்ம என்ன பேசிட்டு இருந்தோம்? இப்ப நீங்க வெளியூர் பயணம் போயிருப்பீங்களே, அந்த வெளியூர் பயணம் போறதுக்கு முன்னால அந்த நாட்டை பற்றி, அந்த கலாச்சாரத்தை பற்றி, அந்த உணவை பற்றி உங்களுக்கு சில அபிப்பிராயங்கள் இருந்திருக்கும். போயிட்டு வந்த பிறகு அந்த அபிப்பிராயங்கள் மாறி இருக்கும். அப்படி ஏதாவது நாடு இருக்கா அது மாதிரி போயிருக்கலாம்னு கேட்டப்போ இங்க எனக்கு குரல் பதிவு அனுப்பிருக்கிறாங்க. சந்தகுமாரி
2: வணக்கம். காது
0: வணக்கம்.
2: நான் சாந்தி பேசுறேன். எனக்கு நான் போயிட்டு வந்த நாடுகள்ல என்னோட எதிர்பார்ப்புக்கு மாறாக இருந்த ஊர் வந்து ஸ்ரீலங்கா. ஸ்ரீலங்கா வந்து ரொம்ப நாளாக போர் நடந்து அந்த நாடு ரொம்ப ஏழ்மையான நிலைமையில இருந்த நாடாகத்தான் நான் ரொம்ப கேள்விப்பட்டிருக்கேன், போரில் அடிப்பட்ட நாடாக. ஆனால் முதல் தடவை அங்கே போன பிறகு என்னோட அபிப்பிராயமே மாறிடுச்சு. ஸ்ரீலங்கா ஒரு அழகான ஊர், ரொம்ப தூய்மையான ஊர், எனக்கு ரொம்ப மெய்ப்பா இருந்துச்சு. நல்ல அழகான இடங்கள்லாம் இருக்குது பார்க்கறதுக்கு. நுவரேலியா அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போயிருந்தோம். ரொம்ப அழகான ஊர், அழகான இடம் ஸ்ரீலங்கால.
0: நானும் அடுத்த வருஷம் ஸ்ரீலங்கா போலான்னு திட்டம் போட்டுட்டு இருந்தேன். அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க இந்த குரல் பதிவு அனுப்பியிருக்கீங்க நேர்களே. சரி, சாந்தகுமாரியை போல நீங்களும் ஒரு வெளிநாட்டுக்கு போயிருக்கலாம், நீங்க வந்து ஒரு நாட்டுக்கு போயிட்டு வந்த பிறகு அந்த நாட்டை பற்றிய அபிப்பிராயங்களை மாத்திருக்கலாம், கருத்து மாறியிருக்கலாம். நீங்க தொடர்ந்து உங்களுடைய குரல் பதிவுகளை செய்திகளை அனுப்பிட்டே இருங்க. 9 6 7 8 8 9 6 8.

0: வெளியூருக்கு பயணம் மேற்கொள்றீங்களா? வெளியூருக்கு பயணம் மேற்கொள்ளும் போது சட்டை துணிமணிகளை மட்டும் நம்ம பேக் பண்ணாம இந்த சட்டைக்கு எந்த நகை பொருத்தமா இருக்க சொல்லிட்டு ஒரு 10 பீசஸ் பேக் பண்ணி வைக்கிறது உண்டு. ஆனா அது உங்க பயணப்பெட்டியில நீங்க எப்படி பேக் பண்றீங்கன்னு இருக்குதுங்க. அதை நீங்க அழகான முறையில பராமரிச்சு பேக் செஞ்சாதான் அந்த பயணப்பெட்டிய நீங்க செக் இன் பண்ணும் போது அது பாதுகாப்பாகவும் உடையாமலும் சேதமடையாமலும் இருக்கும். அதற்கு இப்ப பல விதமான பல சைஸஸ்ல பயணத்துக்காக அதற்குரிய நகைப்பெட்டி வந்திருக்கு. அதை நீங்க பயன்படுத்தி ஒவ்வொரு நகையையும் சரியான முறையில நீங்க ஒவ்வொரு நகை பெட்டியில வச்சு நீங்க பயணப்பெட்டியில அதாவது உங்க லக்கேஜ்ல வைக்கும் போது உங்க பயணப்பெட்டி ரொம்ப வேகமா நகர்ந்தாலும் இல்ல யாராவது அதை தூக்கி போட்டாலும் கூட உங்க நகைகளுக்கு எந்த ஒரு சேதமும் ஏற்படாதுங்க. ஏன்னா அதுதான் நீங்க சரியான முறையில பாதுகாப்பான நகை பெட்டியில வச்சிருக்கீங்களே. இந்த தகவலை உங்களுக்கு வழங்கினத
1: ஒவ்வொரு கொண்டாட்டமும் சிறந்த சேமிப்பு திட்டத்தோடு தொடங்குகிறது. ஜாயலுகாஸின் எளிய தங்க திட்டம் வழி புத்திசாலித்தனமாக சேமிக்கலாம். ஜாயலுகாஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவலர்.
2: நித்யா, உன் வீட்ல எல்லா பொருளும் பாரம்பரியமா அழகா இருக்கு.
3: அழகு மட்டுமல்ல சுவையும் பாரம்பரியமா இருக்கும்.
2: சுவையா?
3: இந்த காஃபி.
2: இது கோத்தாஸ் ஃபில்டர் காஃபி ஆச்சு. இந்தியால கிடைக்கிற இந்த பாரம்பரிய சுவை இப்போ இங்க எப்படி?
3: கோத்தாஸ் ஃபில்டர் காஃபி இப்ப சிங்கப்பூர்லயும் கிடைக்கும். இந்தியாவின் அசல் சுவை, மனதை தொடும் மெய் மறக்க வைக்கும் சுவை.
1: மெய் மறக்க செய்யும் பாரம்பரிய சுவை கொண்ட கோத்தாஸ் ஃபில்டர் காஃபி தூள், கோத்தாஸ் துரித வகை காஃபி தூள், கோத்தாஸ் டிகாக்ஷன் இப்போது சிங்கப்பூரில். மொத்த விற்பனையாளர்கள் எஸ்பி முத்தையான் சன்ஸ்.
4: அன்பான பயணிகளே,

0: நானுங்கள் கேப்டன் பேசுகிறேன். இன்னும் சற்று நேரத்தில் நாம் ஜப்பானில் தரையிறங்க உள்ளோம். நீங்கள் M1 Max-ஐ பயன்படுத்துபவராக இருந்தால் ஒரு நற்செய்தி, உங்களுடைய 600 GB உள்ளூர் இணைய சேவையை இனி ஜப்பானிலும் பயன்படுத்தலாம்.
1: ஆமாம், M1 Max இப்போது வழங்கும் 600 GB உள்ளூர் இணைய சேவையை ஜப்பான் மட்டுமின்றி சீனா, மலேசியா, இந்தோனேசியா, தாய்லாந்து மற்றும் பிலிப்பீன்ஸிலும் பயன்படுத்த முடியும். அத்துடன் 100க்கும் மேற்பட்ட நாடுகளில் பயன்படுத்தக்கூடிய 27 GB ரோமிங் மற்றும் தடையற்ற ரோமிங் அழைப்பு வசதிகளும் உண்டு. வெறும் 12 வெள்ளி மட்டுமே. உடனே M1 Max-க்கு மாற maxonline.sg இணையதளம் அல்லது மேக்ஸ் கடைகளை நாடவும்.
2: அதிசய உலகம்
3: எங்க ஒலியில 80களில் வந்த பாடல்களையும் நீங்க கேட்கலாம்.

0: மீண்டும் கேட்க தூண்டும் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள் சுவை சத்து தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
2: பன்னீர் புஷ்பங்கள் தெரியப்படுத்து நம்ம பாடலை கேட்டோம். இன்று நம்ம வெளிநாடு ஹாலிடேக்கு போயிட்டு வந்திருப்பீங்களே, அந்த ஒரு நாட்டுக்கு போயிட்டு வந்த பிறகு உங்களுடைய அந்த அபிப்பிராயம் மாறியிருக்கலாம், இந்த நாட்டை பற்றிய அபிப்பிராயம் மாறியிருக்கலாம். எந்த நாட்டுக்கு போயிருந்தீங்க, அப்படி என்ன மாறுச்சு என்பதை கேட்டிருந்தேன். இங்கு சந்திரன் எனக்கு குரல் பதிவு அனுப்பியிருக்கிறார்.
3: நானும் ஹாலிடேஸ் போயிருக்கேன். இந்த ரெண்டு நாட்டை பத்தி நான் உங்க கூட பகிர்ந்துக்க போறேன். ஒன்று ஸ்ரீலங்கா, இன்னொன்னு வியட்நாம். அங்க நான் போனப்போ என்னோட பயந்து பயந்து தான் போனேன். மக்கள் எல்லாம் எப்படி இருப்பாங்களோ, உணவுகள்லாம் எப்படி இருக்குமோ. ஏன்னா நான் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் நான்வெஜ். அப்போ ஸ்ரீலங்கா வந்து அது ப்ராப்ளம் இல்லை, நல்லா இருந்தது. அந்த மக்கள் ஸ்ரீலங்கா மக்களுங்க வந்து அந்த பீப்புள் வெரி ஃப்ரெண்ட்லி, ஹம்பிள் பீப்புள், ரொம்ப ஹம்பிள், பணிவோடு, ரொம்ப பணிவோடு நடந்துக்கிட்டாங்க. அதே மாதிரி தான் வியட்நாம்லேயும் ரொம்ப ஹம்பிள் பணிவோடு நடந்துக்கிட்டாங்க, ரொம்ப பண்பானவங்க.
2: இதே தான் நானும் வியட்நாம் ஹோச்சிமின்க்கு போயிருந்தப்போ உணர்ந்தேன். அங்கே இருக்கிறவங்க ரொம்ப பண்பானவங்களாக இருந்தாங்க, ஏன்னா சிரிச்ச முகத்தோடு இருந்தாங்க. முக்கியமாக நீங்கள் எந்த கடைக்கு போனாலும், நீங்கள் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிருக்கலாம், அல்லது ஐஸ்கிரீம் வாங்க போகலாம், அல்லது துணி வாங்க போகலாம், நீங்கள் எந்த கடைக்கு போனாலும் உங்களை கூகுள் ரிவ்யூ செய்ய சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க கூகுள் ரிவ்யூடைய முக்கியத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டாங்க. ஒரு இடத்துக்கு போகும்போதோ, அல்லது ஒரு பொருளை வாங்கும் போதோ, அல்லது உணவை சாப்பிடும் போதோ, அதை நீங்கள் ரிவ்யூ செய்து புகைப்படம் எடுத்து அதை பதிவேற்றம் செய்யும் போது அதை வெளிநாட்டில் இருக்கிற மற்றவர்கள் படிக்கிறாங்களே, அதை படிக்கும் போது இந்த இடத்துல உணவு நல்லா இருக்குமே, ஏ இந்த பொருளை வாங்கினா மலிவா இருக்க அப்படின்னு அவங்களுக்கு பல ரிவ்யூஸை படிக்க முடியும். இதை பார்த்து படிச்ச பிறகு நிறைய பேர் வியட்நாமுக்கு வெளியூர் பயணம் போறாங்க. நீங்க கூகுள் ரிவ்யூல இனிமே என்னுடைய முகத்தை கொஞ்சம் அதிகமாகவே பார்க்கலாம். ஏன்னா பல இடங்களுக்கு போயிட்டு நான் புகைப்படம் எடுத்து, அதுவும் சிரிச்ச முகத்தோட புகைப்படம் எடுத்து கூகுள் ரிவ்யூ செஞ்சிருக்கிறேன். மற்றபடி ஸ்ரீலங்காவை போல வியட்நாம்லயும் பல போர் நடந்திருக்குது. இருந்தாலும் அது போர் அனுபவிச்ச நாளாக எனக்கு தோணல, அந்த வைப்ஸ் எனக்கு கிடைக்கல. அவங்களுடைய வரலாறுல அந்த போர் இருக்கலாம், அவங்க மனசுல, அவங்க நினைவுல அது நிச்சயமா அந்த கசப்பான சம்பவத்தை அகற்றிட்டாங்கன்னு சொல்லலாம். ஏன்னா அங்க இருக்கும் மக்கள் எப்போதுமே சிரிச்ச முகத்தோட தான் இருந்தாங்க. இது ஒரு நல்ல அனுபவமா இருந்ததுனால நானும் சிரிச்ச முகத்தோட போயிட்டு சிரிச்ச முகத்தோடயே சிங்கப்பூர் திரும்பி வந்தேன்.

0: தொண்ணூறாம் ஆண்டு காலகட்டத்தில் வந்த பாடல்.
1: இவ்வங்கத்திற்கு ஆதரவு
2: ஹட்சன் டயர், பிரபலமான இந்தியன் டயர் இப்பொழுது சிங்கப்பூரில் அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். ஹட்சன் டயர்,
3: அக்ஷயா ஜுவல்லர்ஸின் பிரம்மாண்ட அதிர்ஷ்ட குலுக்கல். 1000 வெள்ளிக்கு நகைகள் வாங்குங்க, தங்க கட்டிகள வெல்லும் வாய்ப்பு பெறுங்க. சுவிஸ் 24 கேரட் தங்க கட்டிகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. முதல் பரிசு 50 கிராம் தங்க கட்டி, இரண்டாம் பரிசு 20 கிராம் தங்க கட்டி, மூன்றாம் பரிசு 10 கிராம் தங்க கட்டி, நான்காம் பரிசு 5 கிராம் தங்க கட்டி, ஐந்தாம் பரிசு 2 கிராம் தங்க கட்டி, ஆறாம் பரிசு முதல் 10ஆம் பரிசு வரை இலவச திறன் பேசிகள். அக்ஷயா ஜுவல்லர்ஸ், 48 ஸ்ரீரங்கம் சாலை, லிட்டில் இந்தியா ஆர்கே. போட்டு தங்க வாங்கினாலும் சட்டு சட்டு தங்க சேரும்.
4: உங்களுக்கு இன்னும் அதிகம் வேண்டும் என்று எங்களுக்கு தெரியும். நாம் உறவுக்கு பீசா ஹாட்டின் சீசி 7 பீசாஸ்களை தொடர்ந்து அனுபவிக்க நீங்கள் தயாரா? 2 பீசாஸ் 22 வெள்ளி மட்டும்தான். ஒரிஜினல் ஹவாயன் சீசி ஸ்பினேஜ், ட்ரபிள் மஷ்ரூம் கோழி பேக்கன் என பல சுவைகள், அனைத்தையும் ருசித்து மகிழுங்கள். குடும்பத்தோடும் நண்பர்களோடும் வெவ்வேறு பீசா ஹாட் பீசா வகைகளை சந்தோஷமாக சாப்பிட்டு இன்பமாக நேர்த்து செலவிடுங்கள். இப்போது முதல் ஆகஸ்ட் 26ஆம் தேதி வரை பீசா ஹாட் செயலி வழி வீட்டிற்கு அனுப்பி வைக்கும் சேவையை பயன்படுத்துங்கள் அல்லது கடையிலிருந்து வாங்கி சென்று சாப்பிடுங்கள்.
5: புதிய இங்கிலீஷ் பிரீமியர் லீக் ஆட்டங்கள் தொடங்கவிருக்கின்றன. அனைத்தையும் பார்த்து மகிழுங்கள். காற்பந்து ஆட்டங்கள் மீண்டும் வந்துவிட்டன. உங்களுக்கு பிடித்த திட்டங்களை தேர்ந்தெடுக்கலாம். மாதாந்திர திட்டத்தின் வழி அதிக சுதந்திரம், வருடாந்திர திட்டத்தின் வழி அதிக சேமிப்புகள். பிடித்த குழுக்களுக்கு ஆதரவு தெரிவிக்கலாம், கொண்டாடலாம். நியூ வாட்சில் ஸ்டார்ஹாப் ஹாப் பிரீமியருக்கு பதிவு செய்யுங்கள். எந்த ஒரு ஒப்பந்தமும் கிடையாது, உடனடியாக செயல்படுத்தலாம். செல்லுங்கள் newwatch.sg/subscribe.
6: அம்மா, இப்பெல்லாம் ஏன் நீங்க அழகு பராமரிப்பு நிலையத்துக்கு போறதே இல்ல?
7: இந்த வயசுக்கு மேல எதுக்குப்பா அதெல்லாம்?
6: அப்படி இல்லம்மா, நம்ம உடல் ஆரோக்கியம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு தான் அழகு பராமரிப்பு முக்கியம். உடனே கிளம்புங்க, குட் டே பியூட்டி பார்லருக்கு போவோம்.
8: ஆண் பெண் இருவருக்கும் தலை சிறந்த அழகு கலை நிபுணர்களை கொண்டு சிறப்பான முறையில் அழகு பராமரிப்பு சேவைகளை வழங்குகிறது குட் டே பியூட்டி பார்லர். தலைமுறைகளின் அடையாளம் குட் டே பியூட்டி பார்லர், சிறங்கூன் சாலை. உடனே அடையுங்கள். 6392212122, வாரத்தில் 7 நாட்களும்.
4: இப்போது அளவுக்கு அதிகமான சலுகைகளை வழங்குகிறது. தகவல் தொழில்நுட்ப சாதனங்கள், மின்சார சாதனங்கள், அரைக்கலங்கின பலவற்றை 80% வரையிலான சிறந்த தள்ளுபடி விலையில் நீங்கள் வாங்கலாம். இந்த வாரம் நீங்கள் வாங்கக்கூடிய சிறப்பு பொருட்கள்: 1 iPhone 17 Pro Max, 512 GB கை தொலைபேசி, 1908 வெள்ளி மட்டும்தான், 13 விழுக்காடு சேமிக்கலாம். 1 Acer Nitro V16S மடிக்கணினி, 1599 வெள்ளி மட்டும்தான், 20 விழுக்காடு சேமிக்கலாம். சாம்சங் துணி துவைக்கும் இயந்திரம் அல்லது குளிர்பதன பெட்டியை வாங்கும் போது 300 வெள்ளி வரை பணத்தை திரும்ப பெறலாம். வாரந்தோறும் 100,000 காட்ஸ் ஹோம் கிளப் புள்ளிகளை வெல்லும் வாய்ப்பு உண்டு. அனைத்து காட்ஸ் கடைகளிலும் நீங்கள் வாங்கலாம். இன்றைய செல்லுங்கள் காட்ஸ்.com.sg.

உங்களுக்கு பிடித்த பழைய பாடல்கள் தொகுப்பு எங்க வீட்டு பிள்ளை திரைப்படுத்தி இந்த பாடலோட நான் ஆரம்பிச்சு வச்சிருக்கேன். இப்ப இந்த நேரத்துல உங்க எண்ணங்கள் அங்கங்க போயிட்டு இருந்துச்சுன்னா அப்படியே ஆனந்தமான நிகழ்ச்சி கொண்டு வந்துருங்க. ஏன்னா இப்போ ஒரு போட்டி அங்கம் இடம்பெற போகுது. ஒரு இடத்தை பற்றி மூன்று குறிப்புகளை நான் கொடுப்பேன். அந்த மூன்று குறிப்புகளை கேட்டு இது எந்த இடம் அப்படிங்கறத நீங்க வந்து கண்டுபிடிச்சு சொல்ல போறீங்க. 9678889688 ரொம்ப சுலபமா தான் இருக்க போகுது. நீங்க கூகுளும் செய்து பார்க்கலாம். சில நேரத்துல இந்த முதல் குறிப்புல சில பேர் கண்டுபிடிச்சிருங்க, சில பேர் இரண்டாவது குறிப்பு மூன்றாவது குறிப்பு அது வரைக்கும் காத்திருக்கணும். யார் முதல்ல கண்டுபிடிக்கலாம்னு பார்க்கலாம் சரிங்களா. இப்ப தொடர்ந்து நம்ம 60களில் வெளிவந்த பாடல்களை கேட்க போறோம். இதய கமலம் பந்த பாசம் திரைப்படங்கள் பாடல்களை கேட்கலாம் வாங்க.

0: சாம்சங் கேலக்ஸி ஜி கைத்தொலைபேசியை இலவசமாக பெற ஆசையா? ஸ்டார் மூலம் வாங்கி மொத்தம் 2200 வெள்ளிக்கும் மேல் மதிப்புடைய சேமிப்புகளையும் சலுகைகளையும் பெற்றுக் கொள்ளுங்கள். பணத்திற்கேற்ற மதிப்பை பெறுங்கள். கைத்தொலைபேசி சாதன கழிவுகளை பெறுங்கள். பழைய கைத்தொலைபேசியை கொடுத்து கூடுதலான 300 வெள்ளியையும் பெறுங்கள். 5G அன்லிமிடெட் பிளாஸ் திட்டத்தின் மூலம் அளவில்லாத இணைய சேவையின் வழி நீங்கள் மகிழ்ச்சியாக வெளிநாட்டு பயணத்தை அனுபவிக்கலாம். இன்னும் நிறைய சலுகைகள் உண்டு. 380 வெள்ளி மதிப்புடைய சந்தாவை இலவசமாக பெற்று பிரீமியர் லீக் காட்பந்து ஆட்டங்களை நேரடியாக காணலாம். உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கும் ஸ்டார்ஹப் கடைகளுக்கு இப்பவே செல்லுங்கள் அல்லது starhub.com/samsung. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
1: ஸ்டார்ஹப், we got you.
2: உங்களுக்கு இன்னும் அதிகம் வேண்டும் என்று எங்களுக்கு தெரியும். நாபுரவுக்கு பீசா ஹட்டின் சீசி 7 பீசாஸ்களை தொடர்ந்து அனுபவிக்க நீங்கள் தயாரா? 2 பீசாஸ் 22 வெள்ளி மட்டும்தான். ஒரிஜினல் ஹவாயன் சீசி ஸ்பினேஜ், ட்ரபிள் மஷ்ரூம் கோடி பேக்கன் என பல சுவைகள், அனைத்தையும் ருசித்து மகிழுங்கள். குடும்பத்தோடும் நண்பர்களோடும் வெவ்வேறு பீசா ஹட் பீசா வகைகளை சந்தோஷமாக சாப்பிட்டு இன்பமாக நேர்த்து செலவிடுங்கள். இப்போது முதல் ஆகஸ்ட் 26 தேதி வரை பீசா ஹட் செயலி வழி வீட்டிற்கு அனுப்பி வைக்கும் சேவையை பயன்படுத்துங்கள் அல்லது கடையில் இருந்து வாங்கி சென்று சாப்பிடுங்கள்.
3: சிங்கப்பூரின் முதல் அனைத்துலக தமிழ் மேடை நாடக விழா நாடகமே 2026 உலக தமிழ் மேடைகளை ஒன்றிணைக்க 8 வித்தியாசமான நாடகங்கள், 6 சுவாரஸ்யமான பயிலரங்குகள், சிந்தனை தூண்டும் கருத்தரங்கம் என பற்பல படைப்புகள். சிங்கப்பூர், இந்தியா, நியூசிலாந்து, இங்கிலாந்து என பல்வேறு நாடுகளில் இருந்து கலைஞர்கள் ஆகஸ்ட் 20 முதல் 30 வரை தீவு முழுவதும் நடைபெறும் இந்த விழாவில் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் பங்கெடுக்கலாம். நுழைவுச் சீட்டுகளை இன்றே பெறுங்கள். மேல் விவரங்களுக்கு www.nadagamic.com.
4: இன்றைய நிகழ்ச்சியில ஒரு இடத்தை பற்றி 3 குறிப்புகளை கொடுப்பேன். அந்த குறிப்புகளை கேட்டு இது எந்த இடம்னு கண்டுபிடிக்க போறீங்க. முதல் குறிப்பு சவுத் பிரிட்ஜ் ரோட்.

ஏனி படிகள் திரையப்படுத்திருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் அவர்கள் பாடிய பாடலை கேட்டதும் ஒரு இடத்தை பற்றி மூன்று குறிப்புகளை கொடுப்ப, அது எந்த இடம் கண்டுபிடிக்கப்படும் சொல்லியிருந்தேன். முதல் குறிப்பு சவுத் பிரிட்ஜ் சாலைன்னு சொல்லியிருந்தேன். இரண்டாவது குறிப்பு தங்கப்பல், இரண்டாவது குறிப்பு தங்கப்பல். இதை சொன்னோடனே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஏன்னா சவுத் பிரிட்ஜ் சாலையில் ரொம்ப புகழ்பெற்ற ஒரு இடமாக இது இருக்கு. இது எந்த இடம் தெரிஞ்சா நீங்க இப்பவே பதில் அனுப்பி வைக்கலாம். 9 6 7 8 8 9 6 8

0: மீண்டும் கேட்க தூண்டும் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள் சுவை சத்து தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
2: பொன்னையும் பொருளையும் அள்ளி குவிக்கிற புதன்கிழமையில நம்ம இணைந்திருக்கிறோம்.
3: ஒரு நிமிட குளியலை பற்றி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்ப நம்ம எல்லாம் பலரும் அதுதாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். வேலையின் காரணமா அவசர அவசரமா வெளியே போகணுங்கிறதுனால வெந்ததையும் வேகாததையும் சாப்பிட்டு வீட்டுல இருந்து அறக்க பறக்க நம்ம ஓடிக்கிட்டு இருக்கிறோம். வீட்டுல இருக்கிறத விட பல மணி நேரம் நம்ம வெளியே தான் செலவழிக்கிறோம். தூசு மாசு இதெல்லாம் கடந்து வீட்டுக்கு வந்தா ஒரு நிமிட குளியல்ல சர்ன்னு உள்ள போயிட்டு சர்ன்னு வெளியே வந்துடுறோம். காதலுக்கு மரியாதை அப்படிங்கிற மாதிரி குளியலுக்கு நம்ம மரியாதை கொடுத்தே ஆகணுங்க. ஒரு கை தொலைபேசிக்கே நம்ம ப்ரொடெக்டர் கவர்னு வாங்கி போட்டு அதை பாதுகாக்கிறோம். நாள் முழுக்க வேலை செய்யற நம்மளுடைய உடம்புக்கும் சருமத்துக்கும் நம்ம பாதுகாப்பு கொடுக்கலனா எப்படி? அதனால நல்ல தரமான சவக்காரத்தை வாங்கி நல்ல ஒரு குளியலை போட்டுட்டு வாங்கன்னு சொல்றாங்க.

0: 331 வரைக்குமான இச்சலுகை குமார் மெஷின் அனைத்து கிளைகளிலும் கிடைக்கும்.
1: மாலா, இப்ப எல்லாம் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி சுலபமா வேலை செய்யற எப்படி?
2: ASK ட்ரெய்னிங்ல பயிற்சி பெற்றேன்.
1: யார் கற்றுக் கொடுக்கறாங்க?
2: பல வருஷமா நேரடி தொழில்துறை அனுபவம் உள்ள சான்று பெற்ற பயிற்சிப்பாளர்கள்.
1: வாவ், அருமை! இத பத்தி நானும் தெரிந்து கொள்ள வேண்டும் போல இருக்கு.
2: நீங்க உங்க திறனை மேம்படுத்திக் கொள்வதற்கோ உங்க குழுவிற்கோ பொருத்தமான பயிற்சி திட்டங்கள் இருக்கு. தகுதி பெறவங்க ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் உதவித்தொகையை 90 விழுக்காடு வரை பயன்படுத்தலாம். செயற்கை நுண்ணறிவுடன் வேலை செய்யும் உங்கள் எதிர்காலத்தை ASK உடன் கண்டறியுங்கள். People first, learning always. மேலும் தெரிந்து கொள்ள செல்லுங்கள் asktraining.com.sg. அழைங்கள் 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
3: சஞ்சய் விஸ்வநாத் அனைத்துலக அளவில் வெற்றி பெற்றவர். வேலை, தனது குடும்பம் என்று இருந்தவர். அவருடைய வாழ்வில் ஒரு மாற்றம். இந்த மாற்றத்தால் தனது கவனம் சிதறுமா?
4: இப்போது திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது விஸ்வநாத் அண்ட் சான், ஷோ தியேட்டர்ஸ், கோல்டன் வில்லேஜ், மை சினிமாஸ், கார்னிவல் சினிமா.
5: எதுக்கு சந்திரமுகி ஜோதிகம் அறிமுகப்பட்ட
4: PG-13 தணிக்கை சான்றிதழ் பெற்ற இந்த திரைப்படத்தில் சில தகாத வார்த்தைகள், வன் செயல் காட்சிகள் இருக்கின்றன. சூர்யா, மமிதா பைஜு, ரவீனா டாண்டன், ராதிகா சரத்குமார் நடித்திருக்கும் இந்த திரைப்படத்தை இயக்கியவர் வெங்கி அட்லூரி.
6: $1, 1 வெள்ளி 74 காசு, 1 யூரோ 1 வெள்ளி 42 காசு, 1 ஆஸ்திரேலிய டாலர் 92 காசு, 100 இந்திய ரூபாய் 1 வெள்ளி 36 காசு, 100 இலங்கை ரூபாய் 39 காசு, 1 சிங்கப்பூர் வெள்ளிக்கு மலேசிய ரிங்கேட் 3 ரிங்கேட் 19 காசு.
7: ஒவ்வொரு கொண்டாட்டமும் சிறந்த சேமிப்பு திட்டத்தோடு தொடங்குகிறது. ஜாயலுகாஸின் எளிய தங்க திட்டம் வழி புத்திசாலித்தனமாக சேமிக்கலாம். ஜாயலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவலர்.

0: டயர். பிரபலமான இந்தியன் டயர் இப்பொழுது சிங்கப்பூரில் அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். ஹாட்சன் டயர்.
1: இந்த வாரம் பாடகர் மனு பாடிய பாடல்களை இவ்வார நட்சத்திர மங்கத்துல நம்ம ஒளிபரப்போம். உங்களுக்காக சொல்ல துடிக்குது மனசு திரைப்படத்திலிருந்து பாடல் இடம்பெற்றது. இன்றைய போட்டியத்துல சரியான பதில சொல்ல துடிக்குது என் மனசு, பதில்கள்லாம் சரியா அனுப்பி வச்சிட்டீங்க. எந்த இடம்னா கேட்டிருந்தேன், இரண்டு குறிப்புகள் கொடுத்திருந்தேன். ஒன்று சவுத் பிரிட்ஜ் சாலை, இரண்டாவது குறிப்பு தங்கப்பல். அந்த தங்கப்பல கேட்ட உடனே எனக்கு சரியான பதில ஒரு நேரம் அனுப்பிச்சிட்டாங்க. மற்றவர்களும் அனுப்பி வச்சிருக்கேன். யாரு முதல்ல எனக்கு அனுப்பி வச்சிருக்காங்கன்னு நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல சொல்றேன். இந்த விளம்பரம் இடைவெளிக்கு பிறகு இது உங்களுடைய ஆனந்தம் ஆரம்பம்.
2: மத்திய கிழக்கு நிலவரத்தால் செலவுகள் அதிகரித்துள்ளன. அரசாங்கம் தனது ஆதரவை வலுப்படுத்துகிறது. அடுத்த ஆண்டு ஜனவரியில் சிங்கப்பூர் குடும்பங்களுக்கு 300 வள்ளி மதிப்புள்ள சிடிசி பற்றுச்சீட்டுகள் வழங்கப்படும். வரும் அக்டோபரிலும் அடுத்த ஆண்டு ஜனவரியிலும் தகுதி பெறும் குடும்பங்களுக்கு 190 வள்ளி வரை யூசேஃப் தள்ளுபடி கிடைக்கும். காம்கே இடைக்கால உதவி திட்டத்தின் கீழ் குறைந்த வருமான குடும்பங்களுக்கு வரும் ஆகஸ்ட் முதல் டிசம்பர் வரை கூடுதலான மாதாந்திர வழங்கு தொகை வழங்கப்படும். அடுத்த மாதத்திலிருந்து உள்ளூர் தொழில் நிறுவனங்கள் தங்களின் ரொக்க புழக்க தேவைகளுக்காக எளிதாக நிதி உதவிகளை பெற முடியும். வரும் நவம்பரில் தகுதி பெறும் சிறிய நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு ஒரு முறை மட்டும் வழங்கப்படும் 1500 வள்ளி வரையிலான ரொக்க மானியம் கிடைக்கும். அரசாங்கமும் அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்ட நிறுவனங்களும் நிர்வகிக்கும் சந்தைகள், உணவங்காடி நிலைய கடைக்காரர்களுக்கு வரும் செப்டம்பர் முதல் அடுத்த ஆண்டு பிப்ரவரி வரை வாடகை ஆதரவு

0: தாயாக சமைக்க
1: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
0: குளிர்பதன பெட்டியை திறந்தா உள்ள இருக்கிற கீரையெல்லாம் எங்களால முடியல அப்படின்னு ஓர் இருக்கா. ஒரு பெரிய போல்ல குளிர்ந்த தண்ணிய எடுத்துக்கங்க. அதுல கீரைகளை காய்கறிகளை 10-15 நிமிஷம் அப்படியே ஊற வச்சிருங்க. அவ்வளவுதாங்க, கறக்கு மறுக்குன்னு அப்படியே சாப்பிட அல்லது சமைச்சு சாப்பிட கீரை தயார். தரமான பஞ்சு போன்ற நறுமணி உள்ள ஹவுஸ் பிராண்ட் பொன்னி அரிசியை குடும்பத்துடன் உண்டு மகிழுங்கள், சந்தோஷமாக அனுபவியுங்கள். ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஏற்றது. நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது ஆனந்தம் ஆரம்பம். காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை இணைந்திருங்க எங்களுடன்.

0: என் சமையல் அறைய புதுப்பிக்கலாம் நினைக்கிறேன், ஆனா இப்போ நடக்கிற மோசடிகளை பற்றி கேள்விப்படும் போது பயமா இருக்கு.
1: அதான் MSR இன்டீரியர் டிசைன் நிறுவனம் இருக்கே,
0: வேலை சுத்தமாகவும் நியாயமான விலையிலயும் இருக்கணும்.
1: கவலைப்படாதீங்க, MSR இன்டீரியர் டிசைன் கே ஸ்ட்ராஸ் மற்றும் HDB சான்றிதழ்களையும் பெற்ற இவங்க உங்க கனவு இல்லத்தை மலிவான விலையில தனித்துவமான வடிவமைப்புல அழகா செஞ்சு தருவாங்க.
2: MSR இன்டீரியர் டிசைன், அழையுங்கள் 9778132344, செல்லுங்கள் MSR இன்டீரியர் டிசைன் .com.
3: எல்லோருக்கும் பிடித்த ஐகோன், பிரபலமான ஐ பார், சுவையான ஐஸ்கிரீம் சாண்ட்விச், சேர்ந்து சுவைக்க டப்ஸ் மற்றும் கிட்ஸ் பார். அப்பப்பா அருண் ஐஸ்கிரீம்ல இருக்கிற எல்லா வகையான ஐஸ்கிரீம்களையும் சொல்றதுக்கு ஒரு வானொலி விளம்பரம் பத்தவே பத்தாது. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, நேரா பக்கத்துல இருக்கிற கடைக்கு போய் அருண் ஐஸ்கிரீம் ஒன்னொன்னா சுவைத்து பாருங்க, அப்புறம் நீங்களே திரும்ப திரும்ப சாப்பிடுவீங்க.
4: அருண் ஐஸ்கிரீம்ஸ்.

0: சிவப்பு மலர்கள் திரையப்படுத்த இந்த பாடலுக்கு பிறகு நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். இன்று இரண்டு குறிப்புகளை கொடுத்திருந்தேன். சவுத் பிரிட்ஜ் சாலை, இரண்டாவது குறிப்பு தங்க பல். இதை கேட்ட பிறகு சரியான பதில முதல்ல எனக்கு அனுப்பி வைத்தவர்.
1: ஹாய் கதர், நான் சோச்சகாங்க இருந்து சரோ பேசுறேன். தங்க பல் வந்துட்டு கோல்டன் டீத் புடா டெம்பிள், அதுதான் சவுத் பிரிட்ஜ்ல இருக்கு.
0: சரியான பதில் சரோ. உங்களை போல மற்றவர்களும் சரியான பதில் அனுப்பிட்டாங்க. இரண்டு குறிப்புகள் வந்து புகழ்பெற்ற ஒரு இடத்தை குறிக்குது, அதுதான் புட்டா டூத் ரெலிக் டெம்பிள் அண்ட் மியூசியம். இதை மடாலயம் என்று அழைக்கலாம், மொனஸ்ட்ரி என்று அழைக்கலாம். அது மட்டும் இல்லாம உள்ளுக்கு இரண்டு அருங்காட்சியகம் இருக்கு. இத பல ஆண்டுகள் முன்பு கட்டியிருக்காங்கன்னு நினைக்கலாம், ஆனா 2007 ஆண்டு தான் இந்த மடாலயத்திற்கான திறப்பு விழா நடந்தது. இந்த மடாலயத்தின் மற்றொரு சிறப்பு அம்சம் என்னன்னா, ஏன் பல பேர் இந்த மடாலயத்துக்கு போறாங்கன்னா, அங்க தங்கப்பல் இருக்கு, அதை சுற்றி 200 kg மேற்பட்ட தங்கம் இருக்குதான். அதை எல்லாருமே நன்கொடை செய்திருக்கிறாங்க. குறிப்பா சொல்ல போனா 234 kg இடை கொண்ட தங்கத்தை பக்தர்கள் வந்து நன்கொடை செஞ்சிருக்காங்க. மொத்தமா பாத்தீங்கன்னா அந்த எடை 320 kg. இந்த தகவல் சொல்லுது. சிங்கப்பூர்ல இந்த இடம் ஒரு முக்கிய அடையாளமாக இருக்குது, லேண்ட்மார்க் சொல்லுவாங்களே. அதை தவிர்த்து அந்த சவுத் பிரிட்ஜ் சாலையில ஒரு இந்திய கோயிலும் இருக்குது, ஒரு பள்ளி வாசல் இருக்குது. இந்த மடாலயத்துக்கு வரவங்க நிச்சயமா இந்த மற்ற இரண்டு இடங்களை பார்த்துட்டு போகாம இருக்க மாட்டாங்க. இன்று இந்த அங்கத்துல பங்கெடுத்த அனைத்து நேயர்களுக்கும் மனமான நன்றி. நண்பர்கள் 12 செய்திகளுக்கு பிறகு உங்களுக்காக ஒரு மற்றொரு போட்டியாகும். அது மட்டும் இல்லாம இன்று குட்டி நிறுவனத்தின் ஆதரவு நிகழ்ச்சி கொண்டு உங்களுக்காக 69 மதிப்புள்ள மாய்ஸ்சரைசர் பரிசா கொடுக்க காத்துட்டு இருக்கேன். தொடர்ந்து என்னோட இணைந்திருங்க. இது உங்களுடைய ஆனந்தம் ஆரம்பம்.
2: இத்தகவலை வழங்கியோர்
0: அதிக தூய்மை அதிக சுவை, சுத்தமான பசும்பாலில் இருந்தும் புத்தம் புது சுவைகளில் தயாரிக்கப்பட்ட மில்கி மிஸ்ட் ஐஸ்கிரீம், சுவையான குளிர்ச்சி, அளவற்ற மகிழ்ச்சி.

0: சொல்லுங்கள் ராஜமாதா.
1: காலையில் நான் எழுந்தவுடன் கதிரவனின் கதிர்கள் என்னை தட்டி எழுப்ப வேண்டும். அதற்கு ஒரு வழி சொல்.
0: ஹோ, அப்படி என்றால் நீங்கள் கேட்க வேண்டியது வணக்கம் சிங்கே.
1: காலை 7 மணிக்கு மேல மாணவர்களை நாங்க கேள்வி கேட்போம்.
0: 7:30 மணிக்கு மேல வேலைக்கு போறவங்களுக்கு ஒரு சவால் கொடுப்போம்.
1: நிகழ்ச்சிக்கு ஆதரவு
0: BYD, சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்.
1: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம்.
2: நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
3: மனம் நிகழ, திருமணம் நிகழ, காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங்.
4: வணக்கம் நண்பகல் 12:00. மீடியாக்கு போலி 9:06. செய்திகள் தொகுத்து வாசிப்பது சதகத்துல்லா. இந்தோனேசியா காட்டுத்தீயை கட்டுப்படுத்த செயற்கை மழைக்கான நடவடிக்கையை தீவிரமாக்குகிறது. தென்கிழக்கு ஆசியாவின் சில பகுதிகளில் எல்லை தாண்டி பரவும் புகை மூட்டத்தை கட்டுப்படுத்த அது உதவும். இந்தோனேசியாவிலிருந்து கிளம்பும் புகையால் பக்கத்தில் உள்ள மலேசியாவின் சில பகுதிகளில் காற்று தூய்மைக்கேடு. மலேசியாவும் இந்தோனேசியாவும் எல்லை தாண்டிய புகை மூட்டத்தை கட்டுப்படுத்துவதில் கூட்டாக செயல்படவிருக்கின்றன. காட்டுத்தீ ஏற்படும் இடங்களை தீவிரமாக கண்காணிப்பது, விதிகளை மீறினால் கடுமையான நடவடிக்கை எடுப்பது உள்ளிட்டவற்றில் அவை கவனம் செலுத்தும். எல்லை தாண்டி செயற்கை மழை பொழிய வைக்கவும் அவ்விரு நாடுகளும் பரிசீலிக்கின்றன. சிங்கப்பூரில் F1 கார்பந்தயம் உள்ளிட்ட வெளிப்புற நிகழ்ச்சிகளின் ஏற்பாட்டாளர்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தீவிரப்படுத்துகின்றனர். மீண்டும் புகைமூட்டம் அபாயம் அதிகரித்திருப்பது அதற்கு காரணம். இந்த ஆண்டின் புகைமூட்ட காலத்தில் பல முக்கியமான வெளிப்புற நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. காற்றின் தரம் மோசமடைந்தால் நிலைமையை சமாளிக்க நிறுவனங்களும் நிகழ்ச்சி ஏற்பாட்டுக் குழுக்களும் உரிய நடவடிக்கை எடுக்க தயாராகின்றன. பிலிப்பீன்ஸ் சட்டப்பூர்வ சட்டவிரோத துப்பாக்கிகள் தொடர்பான சட்டங்களை மறு ஆய்வு செய்வது பற்றி பரிசீலிக்கிறது. நேற்று அங்குள்ள ஜம்போங்கா பல்கலைக்கழக வளாகத்தில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் 2 உயிரிழந்தனர். அவர்களில் ஒருவர் துப்பாக்கிச்சூடு நடத்திய சந்தேக நபர். அந்த அசம்பாவிதம் குறித்து முழுமையான விசாரணை நடத்த அதிபர் ஃபெர்டினன்ட் மார்க்கோஸ் ஜூனியர் உத்தரவிட்டிருக்கிறார். இன்னொரு பள்ளியில், சமூகத்தில், குடும்பத்தில் அத்தகைய துயரம் நடக்காமல் தடுக்க தேவையான நடவடிக்கைகளை சம்பந்தப்பட்ட அரசாங்க அமைப்புகள் ஆராயும்படி அவர் கேட்டுக்கொண்டார். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் ஹொர்முஸ் நீரிணையை அமெரிக்காவின் புதிய பகுதியாக காட்டும் வரைபடத்தை ட்ருத் சமூக ஊடகத்தில் வெளியிட்டிருக்கிறார். உலக எண்ணெய் விநியோகத்தில் சுமார் 1/5 ஹொர்முஸ் நீரிணை வழியே நடக்கிறது. அங்கு அமெரிக்காவின் அரசுரிமையை நிலைநாட்டப்போவதாக முன்பு கூறிய கருத்தை திரு டிரம்ப் மீண்டும் வலியுறுத்தியிருக்கிறார். பிப்ரவரி இறுதியில் அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரான் மீது போர் தொடுத்தன. பதிலடியாக ஈரான் ஹொர்முஸ் நீரிணையில் கப்பல் போக்குவரத்தை பெருமளவு முடக்கியது. ஹொர்முஸ் நீரிணையை அமெரிக்க பகுதியாக்கும் யோசனையை டிரம்ப் கடந்த வெள்ளிக்கிழமை முதன்முறையாக முன்வைத்தார். ஹொர்முஸ் நீரிணையை அமெரிக்காவின் பகுதியாக திரு டிரம்ப் அறிவிப்பதை ஈரானின் மூத்த பாதுகாப்பு அதிகாரி மோசின் ரிசாய் கேலி செய்திருக்கிறார். ஹொர்முஸ் நீரிணையை மீண்டும் திறக்கச் செய்வதில் அமெரிக்காவின் இயலாமையை அவர் சுட்டினார். அது தனக்கு சொந்தம் என்று அமெரிக்கா சொல்வதில் ஒரு தொடர்பும் இல்லை என்றார் அவர். வாஷிங்டனுக்கும் ஹொர்முஸ் நீரிணைக்கும் இடையிலான தூரம் சுமார் 11,000 கிலோமீட்டர். அதுபோல டிரம்ப் சொல்வது ஒன்றுக்கொன்று எட்டாதது என்று கேலியாக அவர் குறிப்பிட்டார். தனது நிபந்தனைகளை அமெரிக்கா நிறைவேற்றும் வரை ஹொர்முஸ் நீரிணையை திறக்கப் போவதில்லை என்பதில் ஈரான் உறுதியாக இருக்கிறது. தனது துறைமுகங்கள் மீது அமெரிக்காவின் முற்றுகையை அகற்றுவது, எண்ணெய் வர்த்தகத்துக்கான தடைகளை நீக்குவது, முடக்கப்பட்டுள்ள ஈரானிய சொத்துக்களை விடுவிப்பது, போரில் ஏற்பட்ட சேதங்களுக்கு இழப்பீடு வழங்குவது உள்ளிட்ட நிபந்தனைகளை ஈரான் முன்வைத்திருக்கிறது. ஐக்கிய அரபு சிற்றரசுகள் நோக்கி 2 ஏவுகணைகளை பாய்ச்சியதாக கூறப்படும் குற்றச்சாட்டை ஈரான் நிராகரித்திருக்கிறது. அது அடிப்படை ஆதாரமற்ற குற்றச்சாட்டு என்று தெஹ்ரான் கூறியது. கப்பல் போக்குவரத்தை குறிவைத்து ஈரான் 2 ஏவுகணைகளை பாய்ச்சியதாக ஐக்கிய அரபு சிற்றரசின் வெளியுறவு அமைச்சு குறிப்பிட்டிருக்கிறது. மறு அறிவிப்பு வரும் வரை ஈரானுடன் அனைத்து வர்த்தக நிதி பரிவர்த்தனைகளையும் நிறுத்தி வைக்கப் போவதாக அது தெரிவித்தது. உலக சந்தையில் கச்சா எண்ணெய் விலை 3 காணாத அளவு உயர்ந்திருக்கிறது. பிரெண்ட் கச்சா எண்ணெய் விலை 0.7 விழுக்காடு உயர்ந்தது. தற்போது 1 பீப்பாய் எண்ணெய் விலை $91 தாண்டியது. அமெரிக்காவின் வெஸ்ட் டெக்சஸ் கச்சா எண்ணெய் விலையும் 0.9 விழுக்காடு அதிகரித்து ஒரு பீப்பாய் விலை $85 தாண்டியது. நேற்றைய வர்த்தகத்தில் அந்த இரண்டு வகை கச்சா எண்ணெயின் விலையும் 3 வாரம் காணாத உச்சத்தை தொட்டது. பிரேசில் அதிபர் லூயிஸ் இனாசியோ லூலா டி சில்வா அமேசான் ஆற்றின் துறை முகத்துவாரம் அருகே கடலில் எண்ணெய் வளம் கண்டறியப்பட்டதை பாராட்டியிருக்கிறார். அந்த கண்டுபிடிப்பு பிரேசிலின் வளமான வருங்காலத்துக்கு வழியமைக்கலாம் என்றார் அவர். பிரேசில் அரசாங்கத்தின் பெட்ரோபிராஸ் எண்ணெய் நிறுவனம் அமேசான் கரையிலிருந்து சுமார் 175 கிலோமீட்டர் தொலைவில் கடலில் எண்ணெய் வளத்தை கண்டறித்திருக்கிறது. சுமார் 1886 மீட்டர் ஆழத்தில் எண்ணெய் இருப்பதாக கூறப்படுகிறது. ஆனால் அங்கு எவ்வளவு எண்ணெய் இருக்கிறது, அதை எடுப்பது வணிக ரீதியாக சாத்தியமா என்பது தெளிவாக தெரியவில்லை. அந்த பகுதியில் எண்ணெய் ஆய்வுக்கு அனுமதி அளித்த பிரேசில் அதிபரின் முடிவை இயற்கை ஆர்வலர்கள் கடுமையாக குறை கூறுகின்றனர். பிரிட்டிஷ் பிரதமர் ஆன்டி பெனம் உக்ரைனுக்கு முழு ஆதரவு வழங்கப்படும் என்று தெரிவித்திருக்கிறார். ரஷ்யாவை தாக்குவதற்கு பிரிட்டனின் ஆளில்லா வானூர்திகளை உக்ரைன் பயன்படுத்தியது உறுதிப்படுத்தப்பட்டது. அதற்கான விளைவுகளை பிரிட்டன் சந்திக்க வேண்டியிருக்கும் என்று மாஸ்கோ எச்சரித்தது. இந்நிலையில் உக்ரைனுக்கான ஆதரவு தொடரும் என்று திரு பெனம் கூறினார். பிரிட்டனும் உக்ரைனும் சந்தர்ப்பவாத கூட்டணி நாடுகள் அல்ல. எப்போது தேவையோ அப்போது உக்ரைனுக்கு பிரிட்டன் ஆதரவாய் நிற்கும் என்று அவர் சொன்னார். உக்ரைன் நெருக்கடியை பிரிட்டன் வேண்டுமென்றே தீவிரமாக்க விரும்புவதாக அந்நாட்டிலுள்ள ரஷ்ய தூதரகம் முன்னதாக சாடியிருந்தது. இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை பிற்பகல் 1 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணையப்பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

0: பிரதமர் லாரன்ஸ் வாங் தமது தேசிய தின கூட்ட உரையை தொழில்நுட்ப கல்விக் கழக தலைமையகத்தில் வரும் ஞாயிற்றுக்கிழமை நிகழ்த்தவிருக்கிறார். பிரதமரின் உரை மாலை 6:30 நேரடியாக ஒளிபரப்பாகும். திரு வாங் முதலில் மலாய் மொழியிலும் பின்னர் மேண்டரின் மொழியிலும் பேசுவார். அவரது ஆங்கில உரை 8:00 இடம்பெறும். பிரதமரின் உரையை 1968 கேட்கலாம். அதனை மீ வாட்ச் தளத்திலும் பெறலாம்.
1: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம், 6294 6294.

0: பாடலை கேட்டு நேர்களே, கார்த்திக் டிமு டிப்பு அந்த பாடலை பாடினாங்க. இன்றைய தமிழ் அங்கத்துல செம்மல் அப்படிங்கிற வார்த்தை அகநானூரில் படிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. செம்மல் என்றால் என்ன, இதுக்கு ஒரு அழகான அர்த்தம் இருக்கு. செம்மல் என்றால் என்ன, நீங்க உங்களுடைய பதில அனுப்பி வைக்கலாம். 9678889 68. இப்ப சாலையில பயணம் செய்பவர்களுக்கு இந்த முக்கிய தகவல்.
1: 968 போக்குவரத்து நிலவரம்.
0: PRE நோக்கி செல்லும் BK அங்கு டேரி ஃபார்ம் ரோடுக்கு பிறகு வாகனம் ஒன்று பழுதாகிருக்கு. SLE நோக்கி செல்லும் TP அங்கு CTEக்கு பிறகு வாகனம் ஒன்று பழுதாகிருக்கு. அந்த பக்கமா நீங்க பயணம் செய்றீங்கன்னா உங்களுக்கு அதிக கவனம் தேவை.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி கோல்ட். பொன்னி அரிசி, தங்க புஷ்பத்தின் தரம், பழைய அரிசியாய் ரகம், உயர்ந்த தரம், சுவை, சத்து. ஊட்டி கோல்ட் பொன்னி அரிசி.
4: இந்த மாதம் நம்மள சில பேருக்கு கூடுதல் உதவி கிடைக்குதாமே.
5: ஆமா, எனக்கு GST அதாவது பொருள் சேவை வரி பற்றுச்சீட்டு ரொக்கம் கிடைக்க இருக்கு.
4: நல்லதுதான், தகுதி பெறும் சிங்கப்பூரர்கள் 850 வழி வரை பெறலாம்.
5: உனக்கு தெரியுமா, GST பற்றுச்சீட்டு திட்டம் நிரந்தரமானது. குறைந்த நடுத்தர வருமானம் ஈட்டும் சிங்கப்பூரர்களுக்கு உதவதா இது. GST மற்ற செலவுகளையும் ஈடுகட்ட எனக்கு ரொம்ப உதவியா இருக்கு.
4: மூத்தவருக்கும் ஏதோ இருக்குதானே.
5: ஆமா, என் அம்மாவுக்கு 65 வயசுக்கு மேல ஆகுது. மற்ற தகுதிகளை பூர்த்தி செய்யறதால அவங்களுக்கு GST பற்றுச்சீட்டு மெடிசேஃபும் கிடைக்க போகுது. பலதுறை மருந்தகத்திற்கு போகும் போது அது அவங்களுக்கு உதவியா இருக்கும்.
4: எனக்கும் இந்த சலுகைகள் கிடைக்குமான்னு பாக்கணும்.
6: தகுதி பெறும் சுமார் 1.5 மில்லியன் சிங்கப்பூரர்கள் 850 வெள்ளி வரை GST பற்றுச்சீட்டுகளை ரொக்கமாக பெறுவர். தகுதி பெறும் மூத்த சிங்கப்பூரர்களுக்கு 450 வெள்ளி வரை GST பற்றுச்சீட்டு மெடிசேஃப் வழங்கப்படும். மேல் விவரங்களுக்கு go.gov.sg/govbenefits-gstv.
7: ஊழியர்களோட மாத சம்பளம், கூடுதல் நேரம், விடுப்பு நாள், ஊக்கத்தொகை எல்லாவற்றையும் ஒவ்வொன்னா கணக்கெடுக்கணுமே.
4: அடாப்டிவ் பே மென்பொருளை பயன்படுத்தி எல்லாவற்றையும் துல்லியமா கணக்கெடுக்கலாமே.
7: வேல
4: அரசாங்கம் முதல் வருட பயன்பாட்டுக்கு 50% வரையிலான மானியத்தை வழங்குறாங்க. அதனை தொடர்ந்து வருடாந்திர பயன்பாட்டுக்கு ஒவ்வொரு ஊழியருக்கும் 2 வெள்ளிக்கும் குறைவான மாத கட்டணம் தான். அடாப்டிவ் பே அழையுங்கள் 9348-2628. adaptivepay.com.sg ஒன் ஸ்டாப் பேரோல் சொல்யூஷன்.
8: சிங்கப்பூரில் முதல் முறையாக உங்களை மகிழ்விக்க வருகிறார் பிரபல பாடகி சக்தி ஸ்ரீ கோபாலன். சுவாரே சிங்கப்பூர் வழங்கும் நெஞ்சுக்குள்ளே சக்தி ஸ்ரீ கோபாலன் லைவ் இன் சிங்கப்பூர் கலை நிகழ்ச்சி. சனிக்கிழமை August 29 மாலை 6:30 கேபிட்டல் தியேட்டர் அரங்கில் பரபரப்பாக விற்பனையாகும் நுழைவுச் சீட்டுகளுக்கு செல்லுங்கள் sistic.com.sg. மேல் விவரங்களுக்கு வாட்ஸ்அப் செய்யுங்கள் 8808-01-7.

0: எந்திரன் திரைப்படுத்ததும் விஸ்வ ரூபம் திரைப்படுத்ததும் பாடங்களை கேட்டிருந்தோம் நேர்களே. இன்று நான் அகநானூறு 66 இருந்து இந்த ஒரு குறிப்பிட்ட சொல் செம்மல் அப்படிங்கிற ஒரு சொல்ல படித்திருந்தேன். அதனுடைய முழு வரிகளை கேட்டீங்கன்னா, இம்மை உலகத்து இசையோடும் விளங்கி மறுமை உலகமும் மறுகின்ற எய்தூப சிறுநரும் விளையும் செயர்ந்தீர் காட்சி சிறுவர் பயந்த செம்மலோர் என பல்லோர் கூறிய பழமொழி எல்லாம் வாயை ஆகுதல் வாய்தனம் தோழி அப்படின்னு இந்த வரிகள்ல செம்மலோர் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. செம்மல் என்றால் என்னன்னு கேட்டப்போ இங்க எனக்கு குரல் பதிவு அனுப்பியிருக்கிறார் சஞ்சய்.
1: வணக்கம், நான் சஞ்சய் பேசுறேன். செம்மல்னா தலைமை, நல்ல தலைமை, ஒரு அரசன் சொல்லலாம், தியாகம் செய்யறவர்னு சொல்லலாம்.
2: வணக்கம் கதர். செம்மைன்னா தலைமை வகிப்பவர், சிறந்தவர், முதன்மையானவர்.
3: வணக்கம் காதர், நான் மீனா, என் பேர் நான் ஜெயபிலிருந்து அழைக்கிறேன். தச்சமன், நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் செம்மல் என்றால் தலைமை, தலைமை பெருமை சிறந்தவர், வீரன் என்று பல பொருள்படும்.
0: பல பொருள்கள் அடங்கும். குறிப்பா இந்த செம்மலோர் என்கிற இந்த வார்த்தையை ஏங்க பயன்படுத்திருக்காங்கன்னா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. அதை ஒரு காணொலி வாயிலாக ஒருத்தர் ரொம்ப அழகா விளக்கியிருந்தாங்க. அந்த காணொலியில செம்மை செம்மல் அப்படிங்கிற இவங்க எதை குறிச்சிருக்காங்கன்னு நான் இன்னும் கொஞ்சத்துல சொல்றேன். உங்களுக்கு அடுத்த பாடல் துப்பாக்கி திரைப்படுத்து ஜாவித் அலி சயனோரா பிலிப். இதனுடைய ஆனந்தம் ஆரம்பம்.

0: ஏன் அத்தை சோகமா இருக்கீங்க?
1: வேலையா இருந்ததால பையனுக்கு சரியா சொல்லித்தர முடியல. இப்போ தேர்வுல மோசமா செஞ்சிருக்கான்.
2: அதனாலதான் என் மகளை க்ரோவிங் ஸ்டார்ஸ் ஹோம் டியூஷனுக்கு அனுப்புறேன். என் வீட்டுக்கு வந்து பாடங்களை கற்றுக் கொடுக்கறாங்க. முகவர் கட்டணம் கிடையாது. பெற்றோரோட மாதந்தோறும் நேரடி சந்திப்புக்கும் ஏற்பாடு செய்வாங்க. விதிமுறைகளை விளக்க, எதிர்வரும் தேர்வுகள்ல உங்க பிள்ளை சிறப்பா செய்ய க்ரோவிங் ஸ்டார்ஸ் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.
3: 8679-6646.
4: அன்பான பயணிகளே, நான் உங்கள் கேப்டன் பேசுகிறேன். இன்னும் சற்று நேரத்தில் நாம் ஜப்பானில் தரையிறங்க உள்ளோம். நீங்கள் M1 Max-ஐ பயன்படுத்துபவராக இருந்தால் ஒரு நற்செய்தி, உங்களுடைய 600 GB உள்ளூர் இணைய சேவையை இனி ஜப்பானிலும் பயன்படுத்தலாம்.
5: ஆமாம், M1 Max இப்போது வழங்கும் 600 GB உள்ளூர் இணைய சேவையை ஜப்பான் மட்டுமின்றி சீனா, மலேசியா, இந்தோனேசியா, தாய்லாந்து மற்றும் பிலிப்பீன்ஸிலும் பயன்படுத்த முடியும். அத்துடன் 100க்கும் மேற்பட்ட நாடுகளில் பயன்படுத்தக்கூடிய 27 GB ரோமிங் மற்றும் தடையற்ற ரோமிங் அழைப்பு வசதிகளும் உண்டு. வெறும் $12 மட்டுமே. உடனே M1 Max-க்கு மாற maxonline.sg இணையதளம் அல்லது மேக்ஸ் கடைகளை நாடவும்.
6: நீங்க தங்கம் மாதிரி ஜொலிக்கணுமா? தங்கம் இருக்கிற ஒரே இடம் அக்ஷயா ஜுவலர்ஸ். ஒவ்வொரு வாரம் ஆனந்தமான நிகழ்ச்சியில் வியாழக்கிழமை நண்பகல் 12 மணிக்கு அக்ஷயா ஜுவலர்ஸ் நிறுவனத்தின் ஆதரவுல நிகழ்ச்சியை கேளுங்க, பரிசுகளை வெல்லுங்க.

dream.

நேர்களே, வேகமான பாடல்கள் கேட்டுட்டு அப்படியே ஜாலியா இருக்கீங்களா? உங்களுக்காக சிவபதிகாரம் திருப்பாச்சி திரைப்படங்கள் இந்த வேகமான பாடல்களை ஒளிபரப்பு செய்திருந்தேன். மதிய உணவை சாப்பிட்டுட்டு இருப்பீங்க, அதாவது மதிய உணவை சாப்பிட்டு புறப்பட்டு இருப்பீங்க. அந்த நேரத்தில் இப்போ ஒரு தமிழ் சார்ந்த ஒரு போட்டியகம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதில் இன்று இம்மை உலகத்து இசையோடு விளங்கி மறுமை உலகமும் மறுகின்ற ஏதூப சிறுநரும் விளையும் சேர்தீர் காட்சி சிறுவர் பயந்த செம்மலோர் என பல்லோர் கூறிய

செம்மையான ஒரு குழந்தை அப்படின்னு இந்த 1466 இந்த வார்த்தையை பயன்படுத்திருக்காங்க. இந்த நிகழ்ச்சியில முயற்சி செய்த அனைத்து நேயர்களுக்கும் என்னுடைய மனமான நன்றி. இதே போல மற்றொரு போட்டியாகவும் பிற்பகல் 1 மணி செய்திகளுக்கு பிறகு இடம்பெற போகுது. ஆனால் அந்த போட்டியில் உங்களுக்கு பரிசு உண்டு. ஆமாங்க, குட் டே நிறுவனத்தின் ஆதரவில் நிகழ்ச்சி இடம்பெறும். உங்களுக்காக 69 வெள்ளி மதிப்புள்ள மாய்ஸ்சரைசரை பரிசாக கொடுக்க காத்துட்ருக்கான் இந்த காதர்.

0: பாடக்கூடாது.
1: பாடவா உன் பாடலை,
0: இப்படிலாம் இல்லாம உங்களை நல்லா பாட முடியுமா? வாங்க உங்க திறமையை காட்டுங்க. உலக உண்மைகளை தெரிஞ்சுக்கணுமா? இவற்றோடு சுவாரஸ்யமான பேட்டிகள், தகவல்கள், உங்க மனம் கவர்ந்த பாடல்கள் காத்திருக்குங்க.
2: டீ கடைக்கு போமா?
0: மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரை உங்க விமான நிகழ்ச்சி டீ கடை.
2: எக்ஸாக்ட்லி,
0: கேக்க நண்பர்களும் பயன்படுத்தலாம். நல்லா இருக்கே. தலைமுறைகளின் அடையாளம் குட் டே பியூட்டி பார்லர், மியூச்சுவல் ரெஸ்டாரன்ட் சாலை, வாரத்தில் 7 நாள்களும்.

0: சைவ உணவகம் சைடல்வி சாலை, சிராங்கோன் சாலை, டல்ஹவுசி லேன், இப்பொழுது அப்பர் டிக்சன் சாலையில் சிங்கப்பூர்.
1: சஞ்சய் விஸ்வநாத் அனைத்துலக அளவில் வெற்றி பெற்றவர். வேலை தனது குடும்பம் என்று இருந்தவர். அவருடைய வாழ்வில் ஒரு மாற்றம். இந்த மாற்றத்தால் தனது கவனம் சிதறுமா?
2: என்ன மிஸ் பண்ணுங்க?
3: இப்போது திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது விஸ்வநாத் அண்ட் சான், ஷோ தியேட்டர்ஸ், கோல்டன் வில்லேஜ், மை சினிமாஸ், கார்னிவல் சினிமா.
2: எதுக்கு சந்திரமுகி ஜோதிக மாதிரி பிஹேவ்?
3: பிஜி 13 தணிக்கை சான்றிதழ் பெற்ற இந்த திரைப்படத்தில் சில தகாத வார்த்தைகள், வன் செயல் காட்சிகள் இருக்கின்றன. சூர்யா, மமிதா பைஜு, ரவீனா டாண்டன், ராதிகா சரத்குமார் நடித்திருக்கும் இந்த திரைப்படத்தை இயக்கியவர் வெங்கியாட்லூரி.
4: ஒரு ஹோம் ஸ்கிரீன் என்டர்டெயின்மெண்ட் வெளியீடு.
2: But I love you.
5: Hey. Holly, what the...

0: மாட்டு சாப்பாடு விருந்து சாப்பாடு மாதிரி இருக்கே, எப்படி
1: எல்லாம் எஸ்பிஎம் கோல்டு பொன்னி அரிசியில சமைக்கிறதாலதான்.
0: எஸ்பிஎம் கோல்டு பொன்னி அரிசியா?
1: ஆமா, எஸ்பிஎம் கோல்டு பொன்னி அரிசி தரமானது, சுத்தமானது, சுவையானது. எஸ்பிஎம் கோல்டு பாஸ்மதி அரிசியில பிரியாணி சமைச்சா அதன் சுவையே தனி சுவை. அது மட்டுமா, எஸ்பிஎம் கோல்டு இட்லி அரிசியும் சிறப்பானது. எல்லா காலத்துக்கும் ஏற்றது எஸ்பிஎம் கோல்டு அரிசி வகைகள் தான். இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டு சிங்கப்பூர்ல எல்லா பிரபல கடைகள்லயும் கிடைக்கும்.
2: மொத்த விற்பனையாளர் எஸ்பி முத்தையா அண்ட் சன்ஸ் பிரைவேட் லிமிடெட்.
3: இந்த டிசம்பர் விடுமுறையில் சான்ஸ் வேர்ல்ட் ஹாலிடேஸ் வழங்கும் மீடியாகோ ஒலி 968 படைப்பாளர் ரவி ஜியுடன் டோக்கியோ ஃபூஜி மலை சுற்றுலா பயணம். ஃபூஜி மலை வெந்நீர் ஊற்று விடுதியில் தங்கி நேரடி விற்பனை அங்காடியில் பொருட்களை வாங்கி பிரமிக்க வைக்கும் காட்சிகளை கண்டு மகிழுங்கள். பருவ கால பழங்களை பறித்து சுவைத்திடுங்கள். அசக்சாவின் புகழ் பெற்ற சிவப்பு லேண்டன் விளக்கு அருகே பாரம்பரிய கிமோனோவை அணிந்து படங்கள் எடுக்கலாம். அருகில் உள்ள வசீகர கடை வீதிகளை சுற்றி பார்க்கலாம். சுஷியை உங்கள் கையால் செய்து சுவைத்து மகிழுங்கள். சான்ஸ் வேர்ல்ட் ஹாலிடேஸ் வழங்கும் மீடியாகோ ஒலி 968 படைப்பாளர் ரவிஜியுடன் 7 நாள் டோக்கியோ ஃபூஜி மலை சுற்றுலா பயணம். புறப்பாடு டிசம்பர் 5. இப்போதே பதிவு செய்யுங்கள். தம்பதியருக்கு 1000 வெள்ளி கழிவு. மேல் விவரங்களுக்கு chanceworld.com அல்லது அழையுங்கள் 6206-1797. Maverick Events in production வழங்கும் மசாலா காஃபி live in Singapore. The return to இசை ரசிகர்களே, 8 ஆண்டுகளுக்கு பிறகு மசாலா காஃபி மீண்டும் சிங்கப்பூரில். மசாலா காஃபி தனித்துவமான ஃபியூஷன் இசை நீண்ட இடைவெளிக்கு பிறகு ரசிக்க நீங்கள் தயாரா? அக்டோபர் 10 இரவு 7 மணிக்கு டிமாகி டவுன்டவுன் ஈஸ்டில் மசாலா காஃபி லைவ் இன் சிங்கப்பூர் தி ரிட்டர்ன் டூர். நுழைவுச் சீட்டுகளுக்கு bookmyshow.sg.
4: நடுவுல வந்து தூக்கத்தை கலைச்சிட்டீங்களே,
5: ஆட்டம் போட்டதெல்லாம் போதும். நிஜ வாழ்க்கையில வேலைய பாப்போம் சஜினி.
4: திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 6 மணிக்கு
5: நான் உங்களை தட்டி எழுப்ப வந்துருவோம்.
4: ரவிஜி
5: சஜினி
6: வணக்கம் சிங்கை,
5: கொஞ்சம் சிந்தனை
4: நிறைந்த புன்னகை.
7: நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
8: மனம் நிகழ, திருமணம் நிகழ, காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழ் ஒலி. தேசம் கடந்தாலும் வீசும் காற்றிலே உங்கள் உணர்வுகளுடன் கலந்து கொள்ளுகின்றோம். இது டிஆர்டி தமிழ் ஒலி.

வணக்கமே. மலர்ந்த இந்த காலை பொழுதில் டிஆர்டி தமிழொலியின் நிகழ்ச்சிகள் ஆரம்பமாகின்றன. டிஆர்டி தமிழொலியில் முதலில் வருகின்றது வணக்கம் தமிழடி. வணக்கம் தமிழடியில் மங்கள வாத்திய சியாக நாதேஸ்வர தபிலிசை.

வித்தியாக நாதீஸ்வர தவிலிசை. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியின் காலி ஒளிபரப்பான வணக்கம் தமிழடியோடு இணைந்திருக்கிறீர்கள். வணக்கம் தமிழடியில் இனி தொடர்கின்றது பக்தி பாமாலைகள். பக்தி பாமாலைகள் வரிசையில் முதலே வளமை போல் என்றும் விநாயகர் துதியாக சித்ரா குழுவினர் பாடி

கேட்டது விநாயகர் துதியாக சித்ரா குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பக்தி பாமாலைகளில் தொடர்கின்றது கிறிஸ்தவ கீதமாக தோமஸ் யாக்கோப் ஹைதலியா குழுவினர் பாடிய

கிறிஸ்தவ கீதமாக நீங்கள் கேட்டது தோமஸ் யாக்கோப் ஹைதலா குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பக்தி பாமலைகளில் தொடர்கின்றது இஸ்லாமிய கீதமாக நாகூர் ஹனிஃபா குழுவினர் பாடிய

இஸ்லாமிய கீதமாக நீங்கள் கேட்டது நாகூர் ஹனிஃபா குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியின் காலி ஒளிபரப்பான வணக்கம் தமிழடியில். பக்தி பாமாலைகளோடு இணைந்திருக்கிறீர்கள். பக்தி பாமாலைகள் வரிசையில் இனி சிவனார் புகழ் மாலையுடன் சோலார் சாயி பாடிய

சிவனார் போல் மாலியாக நீங்கள் கேட்ட அந்த பாடல் சோலார் சாய் குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பக்தி பாமலைகள் என தொடர்கின்றது. கிறிஸ்தவ கீதமாக நளினி வில்சன் ஆகியோர் பாடிய இந்த பாடல்.

கிறிஸ்தவகீத மக்கள் நீங்கள் கேட்டது நளினி வில்சன் ஆகியோர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பக்தி பாமலைகள் வரிசையில் இதனை தொடர்கின்றது. இஸ்லாமிய கீதமாக மீண்டும் நாகூர் ஹனிஃபா.

இஸ்லாமிய கீதமாக நீங்கள் கேட்டது நாகூர் கனிஃபா குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பக்தி பாமாலைகள் வரிசையில் என்னை திருமுருகன் புகழ் மாலையாக சூரமங்கலம் சகோதரி.

திருமுருகன் புகழ் மாலியாக நீங்கள் கேட்டது சூலமங்கலம் சகோதரிகள் பாடியது. இனி தொடர்கின்றது கிறிஸ்தவ கீதமாக ஆனந்த ராஜதுரை ஜெயந்தி ஆனாட் ஆகியோர் பாடிய இந்த பாடல்.

கிறிஸ்தவ கீதமாக நீங்கள் கேட்டது ஆனந்த ராஜதுரை ஜெயந்தி ஆனாட் ஆகியோர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பக்தி பாமாலைகள் வரிசையில் தொடர்கின்றது இஸ்லாமிய கீதமாக தசினி ஃபாத்திமா குழுவினர் பாடிய

இஸ்லாமிய கீதமாக நீங்கள் கேட்டது தஸ்னி ஃபாத்திமா குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பக்தி பாமலையின் நிறைவாக கிருஷ்ண காணமாக அபிஷேக் ராஜா.

கிருஷ்ணகானமாக நீங்கள் கேட்டது அபிஷேக் ராஜா குழுவினர் பாடியது. அபிஷேக் ராஜா குழுவினர் பாடிய கிருஷ்ணகானத்தோடு நிறைவுக்கு வருகிறது. நீங்கள் இதுவரை நேரமும் கேட்டுக்கொண்டிருந்த டிஆர்டி தமிழடியின் காலி ஒலிபரப்பான வணக்கம் தமிழடியில் ஒலித்த பக்தி பாமாலைகள்.

ரஞ்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் சோழன் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடல் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர், மகளிர், குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்படிப்புகள், பஞ்சாபிகள், பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சோழன் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்க சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சோழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சோழன் பல்பொருள் வாணிபம் 5 ரூ ஜோசப் ஹெனப் 93 700 ரன்சிய. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரன்சையே.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி TRT தமிழ் ஒலி, உலகத் தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 8:03, ஐக்கியராஜ்யத்தில் 7:03 பிளந்திருக்கும் இன்றைய பொழுது. அனைவருக்கும் நல்ல பொழுதாக அமைய எல்லோருக்கும் பொதுவான இறைவனையும் உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டு தமிழொலியில் தொடர்கின்றது.

0: வணக்கம் தமிழில் நச்சந்தினை நேரம். நச்சந்தின நேர நிகழ்ச்சியினை கேட்பதற்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கும் காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். இந்த நேரத்தில் வானொலியில் வந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம். வணக்கம் பத்மராணி, நல்லமா இருக்கிறீங்களா?
1: கிருஷ்ணர் குசேலன் நட்பு கதை. வாழ்க்கையில் செல்வம், பதவி, புகழ், அதிகாரம் எல்லாம் மாறலாம். ஆனால் மனதில் உண்மையான அன்பு இருந்தால் காலம் கடந்தாலும் சில உறவுகள் மாறவே மாறாது. அப்படிப்பட்ட நட்பின் உச்சமாக இன்று வரை போற்றப்படுவது கிருஷ்ணர் மற்றும் குசேலன் நட்பு. குருவிடத்தில் சாந்திபனி முனிவரிடம் ஒன்றாக கல்வி கற்றவர்கள் கிருஷ்ணரும் குசேலனும். அப்போது இருவருக்கும் ராஜா ஏழை என்ற வேறுபாடு இல்லை. ஒரே இடத்தில் அமர்ந்து படித்தார்கள், ஒன்றாக விளையாடினார்கள், ஒரே குருவின் அன்பை பெற்றார்கள், ஒரே தட்டில் உணவு பகிர்ந்து கொண்டார்கள். காலம் நகர்ந்தது. கிருஷ்ணர் துவாரகன் மன்னனாக உயர்ந்தார், உலகம் வணங்கும் பெருமாளாக விளங்கினார். ஆனால் குசேலனின் வாழ்க்கை வறுமையில் சூழப்பட்டது. வீட்டில் குழந்தைகளுக்கு கூட வயிறு நிறைய உணவு கிடைக்காத நிலை, உடைகள் பழுதடைந்தன. மழை வந்தால் குடிசைக்குள் தண்ணீர் ஒழுகி இருந்தாலும் குசேலன் மனதில் இறை நம்பிக்கையும் கிருஷ்ணரின் நட்பும் மட்டும் குறையவில்லை. ஒரு நாள் குசேலனின் மனைவி அவரிடம் மெதுவாக கூறினாள், நீங்கள் கிருஷ்ணரின் பார்த்த நண்பர் அல்லவா? அவர் இன்று துவாரகையின் மன்னன், அவரை சென்று சந்தியுங்கள், உங்கள் நண்பர் உங்களை மறக்க மாட்டார். குசேலன் உடனே செல்வம் கேட்க செல்லவில்லை. பழைய நண்பனை பார்க்க வேண்டும் என்று ஏக்கமே அவருக்கு அதிகம். ஆனால் வெறுங்கையுடன் நண்பனை சந்திக்க மனம் பெறவில்லை. வீட்டில் தேறிய போது இருந்தது சிறியளவு அவள் மட்டுமே. அதை ஒரு துணியில் கட்டி எடுத்துக்கொண்டார். அது விலை உயர்ந்த பரிசு அல்ல, பொன் வைரம் பட்டாடை எதுவும் இல்லை. ஆனால் அந்த சிறிய அவள் பொட்டலத்தை ஒரு நண்பனின் தூய அன்பு இருந்தது. துவாரே அரண்மனைக்கு வந்த குசேலன் தன் பழைய உடையையும் ஏழ்மை தோற்றத்தையும் நினைத்து தயங்கினர். இத்தனை பெரிய அரசனான கிருஷ்ணர் என்னை நினைவில் வைத்திருப்பாரா என்ற எண்ணமும் வந்திருக்கலாம். ஆனால் குசேலனை கண்ட அந்த நொடியே கிருஷ்ணர் அரியணையில் இருந்து எழுந்து ஓடி வந்தார் என்று பக்தி மரபுகள் கூறுகின்றன. அரச மரியாதைகள், மன்னர் பெருமை, அரண்மனை சடங்குகள் அனைத்தையும் மறந்து தன் பாலிய நண்பரை அன்போடு அணைத்துக் கொண்டார். அது வெறும் வரவேற்பு அல்ல. உண்மையான நட்புக்கு செல்வமும் பதவியும் தடையல்ல என்பதை உலகுக்கு காட்டிய தருணம். கிருஷ்ணர் குசேலனை மரியாதையுடன் அமர வைத்தார். அவரது பாதங்களை தானே கழுவினார். அருகில் அமர்ந்து பழைய நாட்களை நினைத்து பேசினார். குசேலனின் கண்களில் கண்ணீர் வழிந்தது. வறுமையால் அல்ல, உலகமே வணங்கும் கிருஷ்ணர் தன்னை மறக்காமல் அதே அன்புடன் ஏற்றுக்கொண்டதை நினைத்து மகிழ்ச்சியால் குசேலன் கொண்டு வந்த அந்த அவள் பொட்டலத்தை கொடுக்க வெட்கப்பட்டார். இவ்வளவு பெரிய அரசருக்கு இதை எப்படி தருவது என்று மனம் தயங்கியது. ஆனால் கிருஷ்ணர் அந்த பொட்டலத்தை கவனித்தார். அதை அன்புடன் வாங்கி திறந்தார். ஒரு கைப்பிடி அவள் எடுத்தார். அதை மகிழ்ச்சியோடு உண்டார். அவள் கிருஷ்ணருக்கு சாதாரண உணவு அல்ல, அதில் குசேலனின் அன்பு இருந்தது. குருவில நாட்களின் நினைவுகள் இருந்தன. வறுமையிலும் மாறாக அன்பு இருந்தது. அதனால் தான் உலகத்தின் எல்லா விருந்துகளையும் விட அந்த அவள் அவருக்கு இனிமையாக இருந்தது. குசேலன் தனது வறுமையை பற்றி ஒரு வார்த்தையும் கேட்கவில்லை. நண்பனை பார்த்த மகிழ்ச்சியுடன் மீண்டும் வீட்டுக்கு புறப்பட்டார். கிருஷ்ணனை பார்த்த போதே என் வாழ்க்கை நிறைந்து விட்டது என்ற மன நிறைவோடு சென்றார். ஆனால் வீட்டை அடைந்த போது வறுமை நிறைந்த குடிசை வளமான இல்லமாக மாறியிருந்ததாக பக்தி மரபுகள் கூறுகின்றன. குடும்பம் மகிழ்ச்சியில் இருந்தது, பசி நீங்கி இருந்தது, வாழ்க்கை மாறியிருந்தது. கிருஷ்ணர் குசேலனுக்கு செல்வம் அளித்தது அவர் கேட்டதால் அல்ல, குசேலன் கேட்காமலேயே அவரது மனவேதனையை கிருஷ்ணர் உணர்ந்தார். இதுதான் அந்த கதையின் அழகு. நண்பன் என்றால் வெற்றி கிடைக்கும் போது மட்டும் அருகில் இருப்பவன் அல்ல. நம்மிடம் எதுவும் இல்லாத காலத்திலும் நம்மை அதே மரியாதையுடன் அணைத்துக் கொள்வனே உண்மையான நண்பன். குசேலன் கொடுத்தது ஒரு குடி அவள், கிருஷ்ணர் திருப்பி கொடுத்தது ஒரு வாழ்க்கை முழுவதும் நிறைந்த அருள். உண்மையான நட்பு என்பது பரிசின் விலையை பார்ப்பது அல்ல, அதை கொடுத்த இதயத்தின் அன்பை பார்ப்பது என்று கூறி இன்றைய பொழுது அனைவருக்கும் நட்பொழுதாகவே இறைவனை மண்டிவிட வெற்றிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கன்றாயா.
0: நன்றி, இணைந்து கொண்டு சிறப்பித்த உங்களுக்கு நன்றிகள். அவர் பத்மராணி ராஜரத்னம் அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். அன்புறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது நச்சிந்தனை நேரம். நச்சிந்தனை நேர நிகழ்ச்சியில் தொடர்ந்து வானலில் வந்திருக்கும் அடுத்த அன்புரா, வணக்கம்.
2: வணக்கம் ராஜா.
0: வணக்கம் திருமதி குணநாயகி, நலமா இருக்கீங்களா?
2: ஓம் ராஜா, நலம் இருக்கிறேன். நன்றி நன்றி.
0: தாருங்கள்,
2: எல்லோருக்கும் காலை வணக்கம் கூறி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு, நவக்கிரகங்களின் பேரரசி சந்திரன் உங்கள் மனதை ஆழ்வது யார்? நவக்கிரகங்களின் அரச சபையில் சூரியனை அரசன் என்று அழைத்தால் அவருக்கு நேராக ஒட்டுமொத்த நவக்கிரக சபைக்கும் ராணி என்ற அந்தஸ்தை பெறுபவர் சந்திர பகவான். அரசன் அரியகரத்தால் நாட்டை ஆண்டால் ராணி அன்பால் மக்களை அரவணைப்பாள். ஒரு தாயை போல் நம்மை பக்குவப்படுத்தும் சந்திரன் இன்னும் ஆழமான விளக்கத்தை பார்ப்போம். பேரன்பும் தாய்மை குணமும் ஒரு நாட்டின் ராணி என்பவள் தன் நாட்டு மக்களை தன் சொந்த குழந்தைகளைப் போல் அன்போடு கவனித்துக் கொள்வாள். ஜோதிடத்தில் சந்திரனை மாதிருகாரகன், அதாவது தாயை குறிக்கும் கிரகம் என்று அழைப்பார்கள். நம்மீது காட்டும் நிபந்தனையற்ற அன்பு, பாசம் மற்றும் இரக்க குணம் யாவும் சந்திரனின் அருளால் கிடப்பதே ஆகும். தட்டாமல் கிடைக்கும் தாயின் அன்புக்கு சந்திரனே அதிபதி. மனதை ஆளும் மாமன்னர், நம்முடைய எண்ண ஓட்டங்களுக்கும் மனதிற்கும் அதிபதி சந்திரன் தான். கடல் அலைகள் சந்திரனின் ஈர்ப்பு விசையால் ஏறி இறங்குவதைப் போல நம் மனதின் உணர்ச்சிகளும் சந்திரனின் நகர்வை பொறுத்தே அமைகின்றன. ஜாதகத்தில் சந்திரன் பலமாக இருந்தால் தெளிவான மனநிலையும் அமைதியும் இருக்கும். கற்பனை திறனும் கலை ஆர்வமும் சந்திரன் என்றாலே நமக்கு குளிர்ச்சியும் அழகும் தான் நினைவுக்கு வரும். கவிதை நயம், ஓவியம், எழுத்து, இசை போன்ற கலைகளில் ஆர்வம் இருப்பதற்கும் அசாத்தியமான கற்பனை திறன் அமைவதற்கும் சந்திரனின் ஆதிக்கம் மிக முக்கியம். புதிய சிந்தனைகளை உருவாக்கும் ஆற்றலை சந்திரன் நமக்கு தருகிறார். மாறும் இயல்பும் ஆளுமையும் வளர்வுரை தேய்வுரை என சந்திரன் தினமும் தன் வடிவத்தை மாற்றிக்கொண்டாலும் தன் குளிர்ச்சியான ஒளியை தருவதை நிறுத்துவதில்லை. அதேபோல சந்திரனின் ஆதிக்கம் நிறைந்தவர்கள் எந்த ஒரு சூழ்நிலையிலும் தங்களை மாற்றிக்கொண்டு மற்றவர்களோடு எளிதில் பழகும் மென்மையான ஆளுமை கொண்டவர்களாக திகழ்வார்கள் என்று கூறி விட வருகிறேன் ராஜா. நன்றி, வணக்கம்.
0: நன்றி, இணைந்து கொண்டு சிறப்பித்த உங்களுக்கு நன்றிகள்.
2: நன்றி, வணக்கம்.
0: அவர் திருமதி குணநாயகி பசுபதி அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். நேரம் சரியாக 8:12 ஐக்கிய ராஜ்யத்தில் 7:12. அன்புறவர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நச்சிந்தன நேரம். நச்சிந்தன நேரம் நிகழ்ச்சியில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
3: வணக்கம்
0: யோசரி. அம்மா நலமா இருக்கிறீங்களா?
3: எல்லோரும்
0: நலமா இருக்கின்றோம். நன்றி, தாருங்கள் உங்க நச்சிந்தனையை.
3: வணக்கம் வணக்கம் கூறி எல்லோரும் கால வணக்கி வணக்கம் கூறிக்கொண்டு மாணிக்காசுரன் திருவாசகத்தில் அறிவுறுத்தலின் தொடர் பெறப்போகிறேன். நன்றி. வாழ்த்துவதும் வானவர்கள் தாம் வாழ்வார் மனம் நின்றால், தாழ்த்துவதும் தாம் உயர்ந்து தம்மையெல்லாம் தொழ வேண்டி, சூழ்த்துமது கரம் முரலும் தாரோயை நாயலியே, வாழ்த்த பிறப்பு அறுத்திடுவார் யானும் உன்னை பரவுவனே. உரை: வண்டுகள் சூழ்ந்து தீங்காரன் செய்யும் மாலை அணிந்த நின்மை மாணவர்கள் பல்லாண்டு ஊறி வாழ்த்துதலும், தாங்கள் நூறுகுளி குறையின்றி வாழ்வர் பொருட்டே உன்னிடத்தே உள்ளத்தை பணிவிப்பதும், தாங்கள் மேன்மையடைந்து தங்களை பிற எல்லாரும் வழிபட விரும்பியே நாய் போன்ற அரியனுடைய பயனற்ற பிறப்பினை ஒழித்திடுவதற்காக யானும் உன்னை துடிப்பேன். பரவுவார் இனியோர்கள் பாடுவன நாள் வீதம், குறவுவார் உழல் மடவாள் கூருடையால் ஒரு பாகம், விரும்புவார் விடவுவார் நெய்யன்பின் அடியார்கள் மேன்மேல் உன் அறவுவார் கலலினைகள் காண்பாரோ அறியானே. இவை தேவர்கள் உன்னை வாழ்த்துகின்றார்கள். அறிவுக்கு முதலாகிய நான் வகை வாக்காகிய நான் மறையும் உன் புகழையே ஒலிக்கின்றன. நறுமணம் பொருந்திய நீண்ட கூந்தலையுடைய இளம் பெண்ணாகிய உமையம்மை உன்னுடைய ஒரு பகுதியாக இடப்பாக பெற்றிருக்கின்றார். உண்மை பக்தியுடைய அடியார்கள் தொகுப்பு தொகுப்பாக உன்னை வழிபட கூறுகின்றார்கள். யாரும் அருகற்கரியவனே, அடாவிய பெரிய கலல்கள் அணிந்த நினது திருவடிகளையும் காண்பது யாரோ? இன்னை வழிபடுகின்ற இவர்கள் அனைவரும் திருவடியை காண்பார்களோ என்ற வினாவாக இறுதியடிக்கு பொருள் கொள்ளுதலும் உண்டு. நீதி நாளை தொடர்ந்த போண்டி.

0: மலரடி போற்றியல் நான் சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம். நன்றி, வணக்கம் ராஜா.
1: நன்றி, இணைந்து கொண்டு சிறப்பித்த உங்களுக்கு நன்றிகள். அவர் திருமதி யோகேஸ்வரி அம்மா அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். அவரை தொடர்ந்து வானலில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
2: காலை வணக்கம் ராஜா.
1: வணக்கம். நீ பிலிப், நலமாக இருக்கிறீங்களா?
2: ஆமாம், நலமாக இருக்கின்றோம். நன்றி. நீங்களும் எல்லோருமே நலமாக இருக்க வேண்டும் என்று இந்த வேளையில் இதனை பிரார்த்தித்துக் கொண்டு அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் கூறி அமைதியான இந்த நாளை எங்களுக்கு தந்த இறைவனை வாழ்த்தி போற்றி வணங்கிக் கொண்டு, கடவுளுடைய வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் வாய்ந்தது, உள்ளத்தின் சிந்தனைகளையும் நோக்கங்களையும் சீர்தூக்கி பார்க்கின்றது. அல்லேலூயா. இன்றைய நற்செய்தி வாசகம் புனித மத்தேயு எழுதியது, அதிகாரம் 20, திருவசனங்கள் 1-16 முதல். அக்காலத்தில் இயேசு கூறியது, விண்ணரசை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். நிலக்கிழார் ஒருவர் தம் வேலையாட்களை வேலைக்கு அமர்த்த விடியற்காலையில் வெளியே சென்றார். அவர் நாளொன்றுக்கு ஒரு தினாரியம் கூலியென வேலையாட்களுடன் ஒத்துக்கொண்டு அவர்களை தம் திராட்சை தோட்டத்துக்கு அனுப்பினார். ஏறக்குறைய காலை 9 மணிக்கு அவர் வெளியே சென்றபோது சந்தை வெளியில் வேறு சிலர் வேலையின்றி நிற்பதைக் கண்டார். அவர்களிடம், நீங்களும் என் திராட்சை தோட்டத்துக்கு போங்கள், நேர்மையான கூலியை உங்களுக்கு கொடுப்பேன் என்றார். அவர்களும் சென்றார்கள். மீண்டும் ஏறக்குறைய 12 மணிக்கும் பிற்பகல் 3 மணிக்கும் வெளியே சென்று அப்படியே செய்தார். ஏறக்குறைய 5 மணிக்கும் வெளியே சென்று வேறு சிலர் நிற்பதைக் கண்டார். அவர்களிடம், நாள் முழுவதும் வேலை செய்யாமல் ஏன் இங்கே நின்று கொண்டு நிற்கின்றீர்கள் என்று கேட்டார். அவர்கள் அவரை பார்த்து, எங்களை எவரும் வேலைக்கு அமர்த்தவில்லை என்றார்கள். அவர் அவர்களிடம், நீங்களும் என் திராட்சை தோட்டத்துக்கு போங்கள் என்றார். மாலையானதும் திராட்சை தோட்ட உரிமையாளர் தம் மேற்பார்வையாளரிடம் வேலையாட்களை அழைத்து, கடைசியில் வந்தவர் தொடங்கி முதலில் வந்தவர் வரை அவர்களுக்குரிய கூலி கொடும் என்றார். எனவே 5 மணியளவில் வந்தவர்கள் 1 தினாரியம் வீதம் பெற்றுக் கொண்டனர். அப்போது முதலில் வந்தவர்கள் தங்களுக்கு மிகுதியாக கிடைக்கும் என்று எண்ணினார்கள். ஆனால் அவர்களும் 1 தினாரியம் வீதம்தான் பெற்றார்கள். அவர்கள் அதை பெற்றுக் கொண்ட போது அந்நிலக்கிழாருக்கு எதிராக முணுமுணுத்து, கடைசியில் வந்த இவர்கள் 1 மணி நேரமே வேலை செய்தார்கள், பகல் முழுவதும் வேலை பழுவையும் கடும் வெயிலையும் தாங்கிய எங்களோடு இவர்களையும் இணையாக்கி விட்டீரே என்றார்கள். அவரோ அவர்களுள் ஒருவரை பார்த்து, தோழரே, நான் உமக்கு அநியாயம் செய்யவில்லை. நீர் என்னிடம் 1 தினாரியம் கூலிக்கு ஒத்துக்கொள்ளவில்லையா? உமக்கு உரியதை பெற்றுக்கொண்டு போய்விடும். உமக்கு கொடுத்தபடியே கடைசியில் வந்த இவருக்கும் கொடுப்பது என் விருப்பம். எனக்குரியதை நான் என் விருப்பப்படி கொடுக்க கூடாதா? அல்லது நான் நல்லவனாய் இருப்பதால் உமக்கு பொறாமையா என்றார். இவ்வாறு கடைசியானோர் முதன்மையாவர், முதன்மையானோர் கடைசியாவர். இயேசு கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி, கிறிஸ்துவே உமக்கு புகழ். இன்றைய இறை வார்த்தையின் சிந்தனையாக, கடவுள் வாக்குறுதி மாறாதவர், சொன்னதை செய்து முடிக்கின்றவர் என்பதை இன்றைய நற்செய்தியில் பார்க்கின்றோம். எவ்வளவு தடைகள் வந்தாலும், இடர்பாடுகள் வந்தாலும், கடவுள் தன்னுடைய வாக்குறுதியை நிச்சயம் நிறைவேற்றுவார். இதனை விவிலியத்தில் இஸ்ராயேல் மக்களின் வாழ்வும் இயேசுவின் போதனையும் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கின்றது. அதற்கு வலு சேர்க்கும் விதமாக இன்றைய உவமை அமைகின்றது. ஒரு நாளின் பல வேளைகளில் வேலை செய்வதற்கு வேலையாட்கள் வருகின்றார்கள். அவர்கள் தலைவரிடத்தில் பேரம் பேசவில்லை, எப்படியாவது வேலை கிடைத்தால் போதுமென்று எண்ணுகின்றார்கள். இந்த தலைவர் இவ்வளவு தாமதமானாலும் நமக்கு வேலை தருவேன் என்று சொல்கின்றார். வேறு யாராக இருந்தால் நிச்சயம் இவ்வளவு நேரம் கழித்து நம்மை வேலைக்கு எடுத்திருக்க மாட்டார். அவர் நமக்கு உரிய கூலியை கொடுப்பேன் என்று வாக்குறுதியை தந்திருக்கின்றார். நிச்சயம் நமக்குரிய கூலி இவரிடத்தில் கிடைக்கும் என்று தலைவரின் வாக்குறுதியின் மீது நம்பிக்கை வைத்து அவர்கள் வேலை செய்வதற்கு தயாராக இருக்கின்றார்கள். அவர்கள் தலைவரின் சொல்லில் வைத்திருக்கின்ற நம்பிக்கை வீண் போகவில்லை. இங்கே தலைவர் இரக்கம் கட்டுகின்றவராக, புரிந்து கொள்கின்றவராக, அரவணைக்கின்றவராக, எதிர்பார்ப்புகளுக்கின் நடுவில் தன்னுடைய வாக்குறுதியை நிலைநிறுத்துகின்றார். தலைவரை கடவுளுக்கு ஒப்பிட்டு நாம் புரிந்து கொள்வோம். நம் தந்தையாகிய கடவுள் நம்மிடம் எதிர்பார்க்கின்றவற்றை நிறைவாக கொடுக்கின்ற போது நிச்சயம் கடவுள் நமக்கு அவருடைய வாக்குறுதிகளை நிறைவேற்றுவார். நமது தேவைகளை அறிந்து அவர் செய்வார். நம்மை நேரிய வழியில் நடத்தி நிறைவாழ்வை பரிசாக தருவார். அந்த நம்பிக்கையை நமது வாழ்வில் நாம் பெற்றுக்கொள்ள இறைவனின் அடி சரணம் அடைவோம் என்று கூறிக்கொண்டு, உங்களுக்கும் இந்த அதிகாலை பொழுது நிலை, இந்த இறை வேண்டல் இறை சிந்தனையில் இணைந்திருக்கின்ற எல்லோருக்கும் இந்த நாள் இனிய நாளாக மலர்ந்து எல்லோரும் எல்லா நலன்களும் பெற்று அமைதியாகவும் மகிழ்வாகவும் வாழ வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு உலக நாட்டின் மக்களுக்காகவும் நாங்கள் இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு உங்களிடம் இந்த அன்பாக விடைபெறுகிறேன் ராஜா. நன்றி, வணக்கம்.
1: நன்றி, இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கு நன்றிகள்.
2: அவர்
1: திருமதி நேவிஸ் பிலிப் அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பிட்டார். அவரை தொடர்ந்து வானிலையில் வந்திருக்கின்றார் பாலன் அவர்கள். வணக்கம் பாலன்.
3: இனிமையான காலை வணக்கம் ராஜாண்ணா.
1: நலமா இருக்கிறீங்களா
3: ராஜன்? ரொம்ப நன்றி ராஜாண்ணா. அப்படி கலைய உறவுகள் எல்லோரும் நலமா இருக்கீங்களா?
1: எல்லோரும் நலமா இருக்கிறோம். நன்றி சாருங்கள். உங்கள் நட்சத்திரே
3: நன்றி. மன்னிக்கோன் ராஜாண்ணா, இந்த கலைக்கிற சோதரிமையான கலைக்கிறது சவுண்ட் வெளியில வேற இல்லை. போகணும்.
1: நீங்க கலைக்கிறதா?
3: மீண்டும் ஒரு புதிய நாளைக்கான தந்த தேவகுமாரனுக்கு நாளத்திலிருந்து கோடான கோடி நன்றிகளை எடுத்துக்கொண்டு உமது அன்பான உறவுகளை அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கங்களை கூறிக்கொள்வதோடு எல்லோருடைய சூழ்நிலைகளையும் விசாரித்தபடி உமது அன்பான ராஜானா குடும்பம் உட்பட எல்லா உறவுகளும் குடும்பத்தினருக்கும் உயிர் திறந்த இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வாதங்கள் அனைத்து உறவுகளுக்கும் அணு தினமும் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி அவருடைய நாமத்தில் எவ்வளவு நம்பங்களை எடுத்துக்கொண்டு பாலன் பரிசுத்த வீராமத்திலிருந்து புதிய ஏற்பாட்டில் புனித லூக்காடுங்க சுவிசேஷம் 18 அதிகாரம் இறை வார்த்தைகள் 1-12 முடியும். கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள நாமத்துக்கு சொல்கிறார், தோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு இயேசு ஒரு உவமையை சொன்னார். ஒரு பட்டணத்திலே ஒரு நியாயாதிபதி இருந்தான். அவன் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷரை மதியாதவனுமாயிருந்தான். அந்த பட்டணத்திலே ஒரு விதவையும் இருந்தாள். அவள் அவனிடத்தில் போய், எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினாள். வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு மனதில்லாதிருந்தது. பின்பு அவன், நான் தேவனும் மனுஷரை மதியாமலும் இருந்தும் இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடியினால் இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடி இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லி கொண்டான் என்றார். இன்னும் கர்த்தர் அவர்களை நோக்கி, அநீதியுள்ள அந்த நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பாருங்கள். அந்தப்படியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்புடையவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? சீக்கிரத்தில் அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆயினும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ என்றார். ஆயினும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ என்றார். அன்றியும் தங்களை நீதிமான்கள் என்று நம்பி மற்றவர்களை அற்பமாக எண்ணின சிலரை குறித்து இயேசு ஒரு ஓமையை சொன்னார். இரண்டு மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். பரிசேயன் நின்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரைப் போலவும் இந்த ஆயக்காரனைப் போலவும் இராததினால் உம்மை வணங்குகிறேன். வாரத்தில் 2 உபவாசிக்கிறேன். என் வருமானத்திலெல்லாம் தசமபாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். வாரத்தில் 2 உபவாசிக்கிறேன், என் வருமானத்திலெல்லாம் தசமபாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். சிந்தனையாக தசமபாக முறைன்னு சொன்னால் அது வர்ற வருமானத்தில் 10% கொடுக்கணும் அந்த போட சபைக்கு. யோசனாத காலத்திலே இருக்குது. அதை கொண்டுதான் அவர் நாங்களோட எல்லா செலவுகளையும் பார்க்க விரும்பி வென்றது, கொஞ்சம் பில்டிங்காக வேண்டது. இப்போ போன வருஷம் சொந்த பில்டிங் வேண்டி பச்சை நடத்தினோம். இலங்கையில 30-40 வீடு வண்டி கொடுத்துக்கணும். அந்த தசாபா முறை இப்ப இந்த சாவிடுக்கு 10 கொடுக்கிறேன்
4: நீங்களும் அனைத்து உள்ளங்களும் நலமாக இருக்கும். இந்திய நாள் மாத்திரமல்ல அனைத்து நாள் பொழுதும் நல்லதாக இருக்க ஆண்டவனை வேண்டிக் கொண்டு, ஆவணி மாதம் 19 பொதுக்காலம் 20 புதன்கிழமை, இறைவாக்கினர் எசேக்கியல் நூலிலிருந்து வாசகம் பிரிவு 34 இறைவசனங்கள் 1-11 வரை. அந்நாள்களில் ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. மானிடா, இஸ்ரேலின் ஆயர்களுக்கு எதிராக இறைவாக்கு உரை. அவர்களுக்கு இறைவாக்கு உரைத்து சொல். தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே, தாங்களே மீண்டு கொள்ளும் இஸ்ரேலின் ஆயர்களுக்கு ஐயோ கேடு. ஆயர்கள் மந்தையை அன்றோ மேய்க்க வேண்டும். நீங்கள் கொழுப்பானதை உண்டு ஆட்டு மயிரிடையே மயிர் ஆடியை உடுத்தி மந்தையில் சிறந்ததை அடிக்கின்றீர்கள். மந்தையோ மேற்பதில்லை. நீங்கள் நலிந்தவற்றை திடப்படுத்தவில்லை. பிணிவுற்றிருந்ததற்கு குணமளிக்கவில்லை. காயமுற்றவற்றிற்கு கட்டு போடவில்லை. வழி தப்பியவற்றை திருப்பி கூட்டி வரவில்லை. காணாமல் போனவற்றை தேடவில்லை. ஆனால் அவற்றை கொடுமையுடனும் வன்முறையுடனும் நடத்தினீர்கள். ஆயன் இல்லாமையால் அவை அலைந்து திரிந்தன. அப்போது எல்லா காட்டு விலங்குகளுக்கும் அவை இரியாயின. என் ஆடுகள் எல்லா மலையிலும் உயர்ந்த குன்றுகளிலும் அலைந்து திரிந்தன. பூவுலகில் எவ்விடத்திலும் என் மந்தை சிதறுண்டு போனது. அதை தேடவோ கூட்டி சேர்க்கவோ எவரும் இல்லை. எனவே ஆயர்களே, ஆண்டவரின் வாக்கை கேளுங்கள். தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே, என்மேல் ஆணை. என் மந்தை கொள்ளையிடப்பட்டது எல்லா காட்டு விலங்குகளுக்கும் இரியானது. ஏனெனில் அதற்கு ஆயன் இல்லை. என் ஆயர்கள் என் மந்தையை தேடவில்லை. என் மந்தையை அவர்கள் மேய்க்காமல் தாங்களே மேய்ந்து கொள்கிறார்கள். எனவே ஆயர்களே, ஆண்டவரின் வாக்கை கேளுங்கள். தலைவராகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகின்றார், நான் ஆயர்களுக்கு எதிராக இருக்க என் மந்தையை அவர்களிடமிருந்து திரும்ப பெற்றுக் கொள்வேன். மந்தை மேய்ப்பின் என்று அவர்களை நீக்கி விடுவேன். எனவே தாங்கள் மேய்ந்து கொள்ளும் அவர்கள் இனி என் மந்தையை மேய்க்க மாட்டார்கள். அவர்கள் வாயில் நின்று என் மந்தையை மீட்பேன். அவை இனி அவர்களுக்கு உணவாகவோ எனவே உணவாகாது. எனவே தலைவராகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகின்றார், நானே என் மந்தையை தேடிச் சென்று பேணி காப்பேன். இது ஆண்டவர் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. சிந்தனைக்கு கால அளவு பாராத கடவுள். திராட்சை தோட்ட உரிமையாளரின் எதிர்பார்ப்பை நிறைவு செய்யும் பணியில் குறைந்த நேரமே வேலை செய்தவர்களுக்கு முழு நேரம் வேலை செய்தவர்களுக்கும் ஒரே கூலி என்பது அநியாயமாக கருதப்படுகின்றது. இந்த உவமையின் பொருளை இறைவன் நம்மிடம் எதிர்பார்க்கும் நிலைவாழ்வு மற்றும் மீட்பு குறித்து கோணத்தில் பொருத்தி பார்க்கலாம். பழங்காலத்தில் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இஸ்ரேல் மக்களுடன் சமகாலத்தில் அவரை விசுவாசிக்கும் பிற இனத்தாரை ஒன்றாக்கி பார்க்கும் இயேசுவின் சமநோக்கு பார்வை பழமைவாத யூதர்களை உறுத்தியது. கடவுளின் நீதியில் பிறப்பிலிருந்தே சமயத்தில் வேர் ஊன்றியவர்களும் தங்கள் வாழ்நாளின் ஏதேனும் ஒரு கட்டத்தில் மனம் மாறி விசுவாச வாழ்வுக்குள் நுழைபவர்களும் ஒரே வெகுமதியை பெறுகின்றார்கள். ஆம், நம்மில் நம்பிக்கை கொள்வோரை ஏற்றுக்கொள்வதில் கடவுள் கால அளவு பார்ப்பதில்லை. குறுகிய மனப்பான்மையுடைய மனித நீதி வேறு, தாராள மனப்பான்மை கொண்ட இறை நீதி வேறு என்பதை தெளிவோம். புதிய நம்பிக்கையாளர்களை ஏற்றுக்கொள்வோம். நன்றி. வணக்கம் ராஜண்ணா.
1: நன்றி. இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கு நன்றிகள். அவர் ராணி சம்பந்தர் அவர்கள். ராணியை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புரோ. வணக்கம்.
5: வணக்கம் ராஜா. புங்கையூர் ராஜா.
1: வணக்கம் புங்கையூர் ராஜா. நலமா இருக்கீங்களா?
5: நலமா
1: இருக்கேன். நன்றி. தாருங்கள் உங்கள்
5: இன்பமே சொல்ற அனைத்து உறவுகளும் முருகப்பெருமான் அருளும் ஆசியோடும் இன்பிட்டு ஆரோக்கிய வாழ்வாக வாழ்க வாழ்க வாழ்க. காலை எழுந்தவுடன் முதல் கடமையாக அமைதி பொறுமையோடும் மனத்துமையோடும் இறைவனை வணங்கி வழிபட்டு இறை ஆசியுடன் வாழ்க்கை பயணம் தொடர்ந்து செல்ல வேண்டும். ஆரம்பமும் முடிவும் முழுமையாக வாழ்வதும் இறைவன் இடத்தில்தான் உள்ளது. இறைவன் அனைத்தையும் அறிவான் என்ற பயபக்தியோடும் வாழ வேண்டும். ஐந்தறிவோடு வாழும் மிருகங்கள் பழமையை எப்போதும் மறப்பதில்லை. தேவல் கூவதை நிறுத்துவதும் இல்லை. நன்றி உள்ளவன் வீட்டை பாதுகாக்கிறான், பசி நல்ல பாலை தருவதற்கும் மறப்பதில்லை, பழமை எப்போதும் மறப்பதில்லை. அதுபோல் நாங்களும் பழமையை மறக்காமல் இறைவனையும் மறக்காமல் வாழ்க்கை என்னும் வரமுறைக்குள் வாழ்ந்து நம் கடமைகளை செய்து கொண்டு அமைதி பொறுமையோடு ஒற்றுமையோடு பிரிந்துணர்வோடு அன்போடும் பண்போடும் கலாச்சாரத்தோடும் அவரவர் கடமைகளை கணவன் மனைவி செய்து கொண்டு வாழும் போதும் இறையாசியுடன் ஆரோக்கிய வாழ்வாக வாழலாம். நம் நடைமுறைகள் சரியா இருந்தால் இறைவன் முழுமையாக ஏற்றுக்கொண்டு முழுமையாக ஏற்றுக்கொண்டு கைவிட மாட்டான். இறை நம்பிக்கையோடும் வாழ வேண்டும். காலை எழுந்தவுடன் இறைவனை வணங்கி வழிபட்டு நச்சலே செயல்களில் இருப்பதன் மூலம் கிடைக்கும் மன நிறைவே உண்மையான மகிழ்ச்சியாகும். மனதை தாக்கும் கொடிய நோய்கள் கவலை பயத்தால் தான் வருகிறது. நம்மை நாமே காப்பாற்றிக் கொண்டு வாழும் போதும் இறையாட்சியுடன் நலமாக வாழலாம். நோயற்ற வாழ்வே எல்லா குறைவேற்ற செல்வமே. உடலை நோயின்றி பாதுகாத்தல் வாழ்வில் மகிழ்ச்சியையும் அமைதியையும் மனதில் குடியிருக்கும். ஆரோக்கிய வாழ்வாக ஆனந்தம். நம்மை நாமே உலகத்துக்கு அறிமுகப்படுத்த வேண்டியதில்லை. நாங்கள் செய்யும் தர்மம் நம் நடைமுறைகள் ஊருக்கு காட்டி கொடுத்து விடும். நாம் வாழ்க்கையில் பொறுமையோடு வாழ்க்கையில் அவதாரமாகவும் செயல்பட வேண்டும். இளமையிலிருந்து முருங்க வேற இறைவனோடு ஒன்றித்து வாழும் போது அன்பிறந்த தூய உள்ளத்தில் இறைவன் அருள் எப்போதுமே சுழந்து கொண்டே இருக்கும். இதை நம்பிக்கையோடும் தன் நம்பிக்கையோடும் வாழும் போதும் கைவிட மாட்டான். முதுமையிலும் இறைவன் வாழ வைப்பான். யாரையும் குறை சொல்லவும் யார் குடும்பத்திலும் தடையிடவும் கூடாது. நம் குறைகளை நாமே சரி செய்து கொண்டு வாழும் போதும் வாழ்வில் நல்லதே நடக்கும். இறைவனிடம் முழுமையாக சரடைந்து இறையாசியுடன் ஆரோக்கிய வாழ்வாக வாழ்வோம். வாழும் காலம் வரை மீண்டும் நல்ல நச்சியரோடு வாழ்க்கை அனுபவத்தோடு இறைவன் அனுபவத்தோடு நாளை சந்திப்போம். நன்றி வணக்கம் ராஜா.
1: நன்றி இணைந்து கொண்டு சிறப்பித்த உங்களுக்கு நன்றிகள்.
5: நன்றி வணக்கம் ராஜா.
1: அவர் பொங்கையூர் ராஜா அவர்கள் அவர்களை தொடர்ந்து வானில் வந்திருக்கும் அடுத்த அன்புற வணக்கம்.
6: சபரிமலை ஐயப்பன் பாதங்களை பற்றி தெய்வீக வல்லமதமாக நாம் நிலையற்ற அவருகின்ற முகங்களுக்காக கவலைப்படுகிறோம். இது மனிதனுடைய உண்மையான இயல்பு அல்ல. வானத்தில் கனத்த மகங்கள் திரளும் பொழுது சூரியனோ சந்திரனோ அவைகளால் மறைக்கப்படுவதனை நீங்கள் கவனித்திருப்பீர்கள். அது உங்களை பாதித்திருக்க வேண்டும். இரண்டு மகங்களுக்காக காத்திருங்கள். அக்கருத்த முகங்கள் நார்ந்து சூரியனும் சந்திரனும் மீண்டும் பிரகாசமாக ஒன்றில் திகழ்கின்றன. சிறுதள பொறுமையே தேவைப்படுது. இப்புனித பாரத பூமியின் உண்மையான அளவு சகிப்புத்தன்மையை அனைத்து தளங்களிலும் உண்மையை கடைப்பிடித்தலே மிகச்சிறந்த தவமாகும். இத்தேசத்தின் அமிர்தமான உணர்வு ஒருவருடைய தாயின் மீது அவர் கொண்டுள்ள அன்பன உணர்வையும் ஒழுக்கமானது வாழ்க்கையினை விடவும் மிகவும் உயரிய நிலையில் மறைக்கப்படுகிறது. மக்கள் இந்த சிறந்த கலாச்சாரத்தின் அடிப்படை தத்துவங்களை மறந்துவிட்டு மேற்கத்திய கலாச்சாரத்தினை தழுவுகின்றனர். ஐயோ, இவ்வாறு வலிமை பொருந்திய யானைக்கு தனது சுய வலிமையை பற்றி தெரியாதோ? அதுபோல பாரதியர்களும் அவர்களுடைய கலாச்சாரத்தின் பாரம்பரியத்தின் சிறப்பினை அறியாதுள்ளனர். மனிதன் கொண்டுள்ள வலிமை இடையேற்றது. மனிதன் மிகவும் சக்தி வாய்ந்தவன். இதன் காரணமாகவே கடவுளும் கூட மனித வடிவில் அவதாரம் செய்கிறார். தெய்வம் மனித ரூபனே என கூறப்படுகிறது. இறைவன் மனித வடிவில் இருக்கிறார். இறைவனது படைப்பின் கிரீடம் எனப்படுவது மனிதனே. மேலும் இறைவனே மிகவும் உயர்ந்தவர். அத்தகு சர்வ வியாபியாக சர்வ வல்லமை மற்றும் சர்வம் மறந்த இறைவனை பரப்பது என்பது பாவ செயலாகும். நாம் இடையறாத இறைவனுடைய சிந்தனைகளில் இருந்திட வேண்டும். நீங்கள் பல வகையான செயல்பாடுகளில் ஈடுபட்டிருக்கலாம். ஆனால் மாற்றமில்லாத நிலையான இறைவனை நீங்கள் வந்து மறக்கக்கூடாது. அதுவே உங்களுடைய உண்மையான இயல்பான இயல்பாக இருக்க வேண்டும். உங்களுடைய உண்மையான இயல்பு அப்படியும் அப்படியே நிலைத்திருக்க வேண்டும். மிகைய நாளை தருகிறேன். மற்றும் நச்சினை உங்கள் சந்திக்கிறேன். எங்களை முடிய நீசிக்கும் சன்மால் ஆக்கணும்.
7: அங்கே வந்து தியானடைந்தார். இந்து பொதுக்காலத்தின் 20-ஆம் வாரத்தில் 3-ஆம் நாள் சுதங்களா நச்சிந்தனை. உலக வாழ்வில் மனித வாழ்ந்து எங்கெல்லாம் சிதைக்கப்படுகின்றதோ அங்கெல்லாம் இறைவன் சுயத்தில் வளர்ந்து விடுகின்றார். எனவேதான் சமத்துவத்தை சமுதாயம் வேண்டும் என்பதை இறைவன் இயேசு தெளிவாக தமது போதனையிலும் வாழ்விலும் பழியிலும் எடுத்துரைக்கின்றார். நமது நீதியெல்லாம் ஒரு மனிதருக்கு சேர வேண்டியதை கொடுப்பது இறைவன். நீதி என்னும் நீதி என்றும் கூறலாம். ஒரு மனிதனுக்கு சக்தியானதை கொடுப்பதுதான் நம்முடைய நீதியெல்லாம் சமத்துவ சமூகத்திற்கு ஆற்றல் தருகின்றது. இன்றைய ஈட்டத்தை சமூகத்தில் எந்த வகையான நீதியை நிலைநாட்டக்கூடிய மனிதாக நாம் வாழ்கின்றோம். சமத்துவ சமூகம் படைப்போம். இராட்சி மண்ணில் இருந்து செய்வோம். இயேசு நீதியை பற்றி புதிய பார்வை தருகின்றார். ஒரு மனிதனுக்கு சீர வேண்டியதை கொடுப்பது மனிதனின் நீதி. ஒரு மனிதனுக்கு தேவையானதை கொடுப்பது கடவுளின் நீதி. இந்த பின்னணியில் நினைக்கலாம் திசையில் தவறாக தெரிய வாய்ப்பில்லை. எமது வாழ்வு இந்த வகையான நீதியை பற்றி அக்கறை கொண்டு மனதாக இருக்கின்றோம் என்று சிந்தித்து செயல்படுவோம். நன்றி. வணக்கம் ராஜா.
1: நன்றி சோரி. இணைந்து கொண்டு சிறப்பித்த உங்களுக்கு நன்றிகள்.
7: நன்றி.
1: இத்துடன் நிறைவுக்கு வருகின்றது இன்றைய நச்சிந்தனை நேரம். நச்சிந்தனை நேரம் நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு சிறப்பித்த அத்தனை அன்பு உறவுகளுக்கும் எனது தேவன் நன்றி. தொடர்ந்து வானொலியில் வளம் பெறுகின்றது இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி. 12 ராசிகளுக்கான பலாபலங்களோடு தமிழகத்தின் தலை சிறந்த ஜோதிடர் மகேஷ் ஐயா அவர்கள். இன்று 19-ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் புதன்கிழமைக்கு உரியது.
8: இன்னைக்கு பிரயாணத்தை தவிர்த்துக்கோங்க. சின்ன சின்ன விஷயங்கள்ல நான் பிடிச்ச முயலுக்கு அப்படிலாம் சொல்றத வேண்டாம். அம்மா அப்பா சில காரியத்தை சொல்லுவா கேட்கணும். இங்கே போகாத சொன்னா கேளு வேண்டாம். மனைவி கணவர் சொல்ற, கணவர் மனைவி சொல்றது, அண்ணா தங்க, தங்க அண்ணா சொல்றது, இந்த மாதிரி தம்பி தங்கச்சி, இந்த மாதிரி யார் சொன்னாலும் இன்றைய தினத்தில் சரி நம்ம லாபத்துக்காக சொல்றான்னு நினைச்சுட்டு கேட்டுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். ஃபினான்ஸில் இருந்துட்டுருக்கோம். இன்னைக்கு அகலக்கால் வச்சு நான் முயற்சி பண்ணி கொடுக்குறேன்னு கொடுத்துடாதீங்க. பிறருக்கு சப்போர்ட் பண்ணும்போது கவனம் தேவை. பிறருடைய பொருட்களை, காஸ்ட்லியான பொருட்களை ஹேண்டில் பண்ணாதீங்க. இரவல் வாங்காதீங்க, கொடுக்காதீங்க. இந்த ரெண்டு விஷயத்தையும் பண்ணுறதை தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்தில் மனசு ஒன்று சொல்லிச்சுன்னா அது அப்படியே கேட்கறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். எப்பவுமே நமக்கு அதாவது ஒரிஜினலோட டூப்ளிகேட் வந்து ரொம்ப பெருசாக பிரமாதமாக தெரியும். ஆனால் அது கொஞ்ச நாள் வேலை செய்யாது. அந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்திலும் உபரின்னு சொல்லுவாள். இது இல்லாமல் இன்னொருத்தர் இந்த மாதிரி விஷயத்தை நீங்கள் செயல்படுத்தவே செயல்படுத்தாதீங்க. நல்லா வேலை செஞ்சுட்டு இருக்கோம், டக்குனு வேலையை விட்டு தூக்கி இவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் இவங்க பாருங்க இதை விட சூப்பராக பண்ணுவாங்க கிடையாது. ஒன்றுமே தெரியாமல் உட்காந்துட்டு இருப்போம். அதனால முடிந்த வரைக்கும் இயல்பாக போகிற விஷயங்களை எந்த தடுப்பும் எழுத்தாமல் இரவு நேர பிரயாணத்தை தவிர்த்து கொள்வது நல்லது. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு, துணை நிற்கும் வழிபாடு. ரிஷப ராசி நண்பர்களே, ரிஷபத்துக்கு அனுகூல்யம் உண்டு. நினைச்ச காரியம் நடக்கும். சில தடங்கல்கள் பிரதானமாக கண்ணு முன்னாடி வந்து நிற்கும். அப்பா அப்பா அப்பா எவ்வளோ விஷயத்தை ஜெயிச்சு வர வேண்டியிருக்கு. 1, 2, 3, 4 ஒரு காரியத்தை இருந்ததுன்னா தலையில் நின்று தான் அந்த காரியத்தை ஜெயிக்க வேண்டியிருக்கு. ஒரு தடங்கள் திருப்பியும் ஜெயிக்கணும், ஒரு தடங்கள் திருப்பி ஜெயிக்கணும், ஒரு தடங்கள் திருப்பி. அப்பா நான் படுற பாடு கொஞ்ச நஞ்சத்து பாடு கிடையாது. ஒவ்வொரு தடங்களை மீறி தான் ஒரு காரியத்தை ஜெயிக்கிறேங்கிற மாதிரி தடங்களை மீறி ஜெயிப்பீங்க. ஏதோ ஒரு வகையில் இறைவன் உங்களுக்கு துணை நிற்பார். நல்ல விஷயங்களை நம்பி நீங்கள் எடுத்து கால் இறங்குவீங்க. அதில் உங்களுக்கு ஜெயம் உண்டு. ஆனால் தடங்கள் மீது தான் ஜெயம் உண்டு. அதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. வண்டி வாகனத்தில் வேகமாக போகாதீங்க. மற்றவர்களை பற்றி பேசாதீங்க. சிரித்து பேசுறது இன்னொருத்தர் அவங்கள தான் கிண்டல் பண்ணி பேசுகிறேன்னு நினச்சிப்போம். மரியாதை இல்லாமல் பேசுகிறேன்னு நினச்சிப்போம். அதில் கவனம் என்பது தேவை. சில பேர் சில உதவிகள் பண்ணுற மாதிரி வந்து உபதிரவம் பண்ணுவா. ஃபோனில் பேசும்போது கவனம் என்பது தேவை. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பெருமாள் வழிபாடு, துணை நிற்கும் வழிபாடுங்க. மிதுன ராசி நண்பர்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய அற்புதமான தினம். சின்ன சின்ன விஷயங்கள்ல கோபித்துக் கொள்வதை தவிர்த்துக் கொள்வது நல்லது. சமயோஜித யோசனைகளுக்கு கை கொடுக்கக்கூடிய நாளாக இந்த தினம் அமையும். பிறந்த இடம், ரொம்ப நாள் நான் படித்த ஸ்கூல், காலேஜ், டியூஷன், இந்த மாதிரி கூட்டிகிட்டு போய் மற்றவங்களை காமிக்கிறதுல பெரிய சந்தோஷப்படுவீங்க. பூர்வீக சொத்து லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஒரு இடத்த மனசில் ஃபிக்ஸ் பண்ணி இதை வாங்கணும் வாங்கணும் வாங்கணும் வாங்கணும்னு நினச்சா கண்டிப்பாக வாங்கிடும். தொழிலுக்குண்டான முதலீட்டுக்குண்டான அற்புதமான நாள். நல்ல லாபங்கள் கூடிய ஒரு சொந்த பந்தங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குலதெய்வ வழிபாடு, அதே மாதிரி பூர்வீக இடத்துக்கு போயிட்டு வர்றது, தோட்டம், இந்த மாதிரி இடங்களுக்கு போயிட்டு வர்றதுக்குண்டான நாளாக இந்த தினம் உண்டு. இன்னைக்கு பிள்ளையார் வழிபாட்டோட தினத்தை ஆரம்பித்தா தினம் உங்களுக்கு சாதகம். அருமையான நாள், நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். இன்னைக்கு இடமாற்றம் மன மகிழ்ச்சியை கொடுக்கும். சொந்த பந்தங்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். வெற்றி மீது வெற்றி வந்து சேரக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும். வாகனம் புதுசாக வாங்கிறது, அதே சமயத்தில் இந்த பொருள் புதுசாக வாங்குறது, நெக்லஸ் புதுசாக வாங்கிறது, வளையல் புதுசாக வாங்கிறது, அதே போன்று பிரேஸ்லெட் வாங்கிக்கிறது, மோதிரம் வாங்கிக்கிறது, வாட்ச் வாங்கிக்கிறது, புஸ்தகம் வாங்கிக்கிறது, எல்லாம் புது புது விஷயங்கள்லாம் வாங்கிறதுக்குள்ளான அற்புதமான நாளாக இன்றைக்கி இருக்கும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வ ஆஞ்சநேயர் வழிபாடு, துணை நிற்கும் வழிபாடுங்க. சிம்மராசி நண்பர்களுக்கு நல்லது நடக்கும். முயற்சிகள் பலன்களை தரும். விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். சொந்த பந்தங்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். நல்லவர்களது பேச்சு உங்களுக்கு மன திருப்தியை தரும். சின்ன சின்ன விஷயங்களில் கோபித்துக் கொள்வதை தவிர்த்துக் கொள்வது நல்லது. எப்பவுமே பெரியவங்க நல்லதுக்கு தான் சொல்லுவாங்கிறது ஒரு எண்ணம். உங்களுக்குன்னு ஒரு விசேஷங்கள், உங்களுக்குன்னு ஒரு காரியம், உங்களுக்குன்னு ஒன்று சொல்லிட்டு அது செய்யலைனா பிடிவாதம் ஜாஸ்தியாக இருக்கும். ஏன் சொன்னீங்க, அப்புறம் ஏன் சொன்னீங்க, இதை ஏன் சொன்னீங்க அப்படின்னு சொல்லி அந்த ஏன் சொன்னீங்கன்னு சொல்கிறதையே ஒரு 4-5 தடவை எடுத்து சொல்லிடுவேன். சில பொருட்கள்லாம் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு. தொலைக்காட்சியில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவா, கேமராவில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவா, ஆங்கராக இருந்துட்டு இருக்கவா, சினிமா நட்சத்திரமாக இருந்துட்டு இருக்கவா, அரசியலில் இருக்கிறவங்களுக்கு அற்புதமான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக. பதவி பேர்ப்புகள் அந்தஸ்து கூடி வரும். கற்றோருக்கு சென்ற இடம் சிறப்பு. ரெஸ்டாரண்ட், ரெசார்ட், ஹோட்டல், அதே மாதிரி பெரிய பெரிய நிறுவனம் நடத்திட்டு இருக்கிறவர்களுக்கு அருமையான பலன்கள் கூடி வரும். புது வேலைவாய்ப்பு கை கூடி வரும். இடம் விட்டு இடம் மாற்றம் மன திருப்தியை தரக்கூடிய அற்புதமான நாள். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வ முனீஸ்வரர் வழிபாடு வெற்றி வழிபாடு. கன்னிராசி நண்பர்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய அற்புதமான தினமாக இருந்துட்டு இருக்கும். பணவரவுகள் கூடி வரும். சிலர்கிட்ட உட்காந்து பேச்சுவார்த்தைகள் வெற்றி பெறத்துக்குள்ள வாய்ப்புகள் இருக்கும். பிறர் சொல்றதை நீங்க கேளுங்க, நான் சொல்றதை நீங்க கேளுங்கன்னு சொல்லி இந்த மாதிரி இதை கேளுங்க கேளுங்கன்னு சொல்கிற வார்த்தையே என்னடா அது இப்படி பேசப்போ இப்படி ஆத்தேன்னு யோசனை வரும். ஆனால் உங்களுக்கு தான் சாதகமாக வரும். கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. நல்ல நல்ல விஷயங்களை நோக்கி உங்களுடைய செயல்பாடுகள் மிகப்பெரிய லாபத்தை தரக்கூடிய அற்புதமான தினம். தினத்தை கரெக்டாக ஸ்கெட்யூல் பண்ணிட்டா எல்லா விஷயமும் உங்களுக்கு லாபங்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சிறு சிறு விஷயங்களில் மனதில் என்னென்ன காரியம் அப்படியே நடக்கும். அதே சமயத்தில் பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் பரீட்சைக்கு படிக்க

0: துலாராசி நேயர்களே, குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் முடிவெடுக்கும் பொழுது இதில் நம்ம முன்னிக்கணும், அதில் சரி பண்ணணும், அதில் ஜெயிச்சு கொடுக்கணுங்கிற ஒரு எண்ணங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். பல்வேறு சில காரணியத்துக்காக சில முயற்சிகள் எடுப்பில் அது உங்களுக்கு லாபத்தை தரக்கூடியதாக இருக்கும். பண விவகாரங்களில் பார்த்து செயல்படுத்தவே அது உங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ரொம்ப நாளாக இருந்த மனக்கசப்புகள் தீரும், புது முயற்சி வெற்றியை தரும், பிறருடைய உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். பல பேர் உங்களுக்கு உதவிகள் செய்வார், நன்மை தீமை எதுன்னு தெரிஞ்சுக்கும். வீட்டில் இருக்கக்கூடிய பிராணிகள் வளர்க்கும் பொழுது கவனம் என்பது தேவை. அவங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் சட்டுன்னு கவனம் செலுத்தணும். ஏதோ ஒரு நாள் முடியல, டக்குன்னு சாப்பிடலாம், அதுக்கு என்ன ஏது அப்படிங்கிறதை கவனித்து பார்த்து கொண்டீங்க அப்படின்னு சொன்னால் எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாமல் பார்த்து அது சரி பண்ண முடியும். இன்றைக்கி புதுசாக ஏதேனும் ஒரு பொருள் இந்த பார்த்திங்கன்னா இந்த சுவாமி ரூமுக்குண்டான அந்த பீடம் வாங்கிறது, அதே மாதிரி இன்றைக்கி தூபக்கால் வாங்கிறது, அதே மாதிரி பஞ்சபாத்திரம் வாங்கிறது, அதே மாதிரி சுவாமிக்கு தேவையான சில விஷயங்கள்லாம் வாங்கி செயல்படுத்தக்கூடிய நாளாக இருக்குது. வீட்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் சம்மந்தமான விஷயங்கள்லாம் எடுத்து செயல்படுத்துவேன். சொந்தக்காருக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லும்போது சார் இப்போ தான் இதை எல்லாத்தையும் பேசிட்டு வந்து திருப்பியும் கரெக்டாக நான் சொன்ன மாதிரியே நடந்தது பாரு அப்படின்னு அதை பற்றி திருப்பியும் எடுத்து பேசுவேன். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு, வெற்றி வழிபாடு. விருச்சிக ராசி நேயர்களுக்கு நீங்கள் நிறைய முயற்சிகள் அற்புதமான பலன்களை கொடுக்கும். பூஜை புனஸ்காரங்கள், வேத மந்திரங்கள், அர்ச்சகர்கள், அதே சமயத்தில் தெய்வீக வழிபாடு பிரசித்தி பெற்ற இடங்களுக்கு சந்திக்க வேண்டிய நாளாக இந்த தினம் உண்டு. குருமார்களை சந்திக்க வேண்டிய நாள், ஆசிரியர்களை சந்திப்பீங்க. உங்களுடைய மூத்த சகோதர சகோதரருக்கு உங்களால் முடிஞ்ச சில நற்காரியங்களை எடுத்து செயல்படுத்தக்கூடிய அற்புதமான நாளுங்க.
1: சில
0: பேருக்கு மற்றவர்கள் மூலமான தொல்லைகள் வந்தாலும் கடைசியில் அது நன்மையாக முடியக்கூடிய வாய்ப்புகள் கூட இருக்கு. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பெருமாள் வழிபாடு, வேங்கடநாதர் வழிபாடு வெற்றி வழிபாடாக அமையும். தனுசு ராசி நண்பர்கள், தனுசுக்கு இன்றைய தினத்தில் பார்த்துட்டீங்கன்னா நிறைய நல்லவர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். சில பிரச்சனைகள்லாம் உட்கார்ந்து அழகாக டீல் பண்ணுவேன், இது இப்படி ஆகணும், இப்படி பண்ணணும், இது இப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு அதுக்கு அழகாக பேசி தீர்க்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. சில நல்லவர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். சில நேரங்களில் இருந்த சில கருத்து வேறுபாடுகள்லாம் மாறும் இன்றைய தினத்தில். பிரயாணங்கள் வெற்றி பெறுவீங்க. தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. வேலை வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். விரயங்கள் இருக்கும். அதுக்கப்புறம் பின்னாடி லாபமாக சம்பாதிக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. பணம் பணம் பணம், அதற்கு முக்கியத்துவம் சேர்க்கக்கூடிய நபர்களை யோசித்து பார்க்கும் பொழுது ஏன் இப்படி இருந்துருக்காங்கிற மன யோசனைகள் அப்பப்போ உங்களுக்கு வரும். இன்றைய தினத்தில் பெருமாள் வழிபாடு துணை நிற்கும், அற்புதமான வழிபாடு. மகர ராசி நேயர்களே, ஒரு விஷயங்களில் தோல்வி, அதுக்கப்புறம் வெற்றி, ஒரு விஷயங்களில் வெற்றி, அதுக்கப்புறம் தோல்வி, இப்படி ரெண்டுமே மாறி மாறி வரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். கல்யாண மண்டபம் வச்சுருக்கவங்க, பார்க்கிங் ஸ்லாட் வச்சுருக்கிறவங்க, ஒரு கம்பெனியில் வேலைக்கு போயிட்டு இருக்கிறவங்க, துணி சம்பந்தமான வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய அற்புதமான தினமாக இருக்கும். பேங்க் எக்ஸாமினேஷனுக்காக எழுதினமாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரும். ஐஏஎஸ் ஐபிஎஸ்க்காக படித்தவங்களுக்கு வெற்றிகள் உண்டு. ஒரு விஷயத்தில் எதுக்குமே பயப்பட வேண்டாம். தப்பு இருக்குது, ஆமாம் தப்பு இருக்குது, ஒத்துக்கிறேன், இனிமேல் அதை சரியாக பண்ணுவேன், இனிமேல் தப்பு பண்ண மாட்டேன்னு ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருந்தீங்கன்னா மிகப்பெரிய வெற்றிகள் கூடி வரும். எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் சம்பந்தமான வியாபாரம் உங்களுக்கு வெற்றிகளை தரும். சிறு முயற்சியும் நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கும். அம்மா அப்பா சொந்த பந்தங்கள் சொல்லக்கூடிய உங்களுக்கு வெல் விஷராக இருக்கக்கூடியவங்க சொல்லக்கூடிய விஷயம் உங்களுக்கு துணை நிற்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. கொடுத்த பணம் திருப்பி கிடைக்கும். ரொம்ப நாளாக இருந்தால் குடும்ப வருத்தங்கள் போயிடும். பிரச்சனைகள் தீரக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. இன்றைய தினத்தில் நீங்கள் பிள்ளையார் வழிபாட்டோட தினத்தை ஆரம்பித்து பாருங்கள், தினம் உங்களுக்கு சாதகம். நாலஞ்சு நாளாக இருந்த மன கவலைகள்லாம் தீரும். சில விஷயங்களில் டாக்டர் என்ன சொல்கிறாரோ அதை அப்படியே எடுத்து பண்ணணும். ஐயோ நம்மளாம் முயற்சி பண்ணி கடைசியில் அவர் சொல்லியிருக்கார் ரெஸ்ட் எடுக்க சொல்லி, ரெஸ்ட் தான் எடுக்க போகிறேன் அப்படின்னு அழகாக ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் எடுத்து செயல்படுத்தக்கூடிய நாளாக இருக்கும். புதிய தொழில் லாபத்தை தரும். பதவி பெயர்ப்புகள் அந்தஸ்து எதிர்பார்த்த வாழ்க்கை கண்டிப்பாக வெற்றிகள் உண்டு. பல பேர் பல விஷயத்தை சொல்லும்போது அப்பப்போ பய உணர்வுகள் மனசில் இருந்துருக்கும். யார் எதை சொன்னால் என்ன, நம்ம பாட்டுக்கு நம்ம செயல்களை செயல்படுத்துவோம்னு சொல்லிட்டு மன ரீதியான தைரியத்தை வளவழைச்சு நீங்கள் எடுத்து செயல்படுத்துவீங்க. நல்லோர்களது நட்பு மன திருப்தியை தரக்கூடியதாக இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் வாங்கலாங்கிற ஒரு யோசனை வரும். விரயங்கள் சுப விரயமாக பண்ணிக்கலான்னு ஒரு யோசனை வரும். ஸ்கூல் சம்மந்தமாக, பேக் சம்மந்தமாக, ஃபீஸு சம்மந்தமாக, டொனேஷன் சம்மந்தமான விஷயங்கள் எடுத்து இன்றைய தினத்தில் யோசிப்பீங்க, பேசுவீங்க. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வ முனீஸ்வரர் வழிபாடு வெற்றி வழிபாடு. மீனராசி.

0: நண்பர்களுக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் நீங்க யோசிச்சது அப்படியே நடக்கும். நான் சொன்னா அப்படின்னு சொல்லுவேன், சரி சொல்லிட்டேன் அதுக்கு என்னப்போ அப்படின்னு மற்றவங்க சொல்லுவாங்க. ஏன்னா அனுபவப்பட்டிருக்கேன். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இன்றைய தினத்தில் எடுத்து செயல்படுத்தக்கூடிய நாள். இருப்பினும் பேச்சில் கவனம் என்பது தேவை. யதார்த்தமாக பேசுவது அது பிறருக்கு டக்குன்னு சொடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்துட்டு இருக்கும். கேபிள் ஆப்ரேட்டராக இருந்துட்டு இருக்கிறவங்க, அதேமாதிரி டிவி மெக்கானிக்கல், எலக்ட்ரானிக் சம்மந்தமான கூட்ஸ் பொருட்கள்லாம் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரும். ட்ரெஸ் மெட்டீரியல், கார்மெண்ட்ஸ் சம்மந்தமான வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு வெற்றிகள் கூடி வரக்கூடிய அற்புதமான நாள். வெள்ளி தங்கம் நகைக்கடை வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல நாளாக இன்றைய தினம் உண்டு. லேண்டு சம்மந்தமாக, ரியல் எஸ்டேட் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவர்களுக்கு வெற்றிகள் உண்டு. பண விவகாரங்களில் கவனம் என்பது தேவை. பிறருக்காக ரொம்ப நிறைய சப்போர்ட் பண்ணுறதை தவிர்த்துக்கணும். கடைசியில் நம்ம நபர்களே தப்பு பண்ணுறதுக்குள்ளான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. பண விவகாரங்களில் கவனம் என்பது தேவை. ஒரு காரியத்தை எடுத்து நடக்கலைன்னு அதை வேறு விதமான சமயோஜ யோசனையோடு செயல்பட்டு பாருங்கள். அந்த காரியம் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா ஏதோ ஒரு லாஜிக், அங்கே தடங்கள் இருக்குது. அந்த தடங்களை நிவர்த்தி பண்ணிட்டால் வெற்றிகள் கூடி வரும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் குரு வழிபாடு உங்களுக்கு துணை நிற்கும் வழிபாடு. மீண்டும் சந்திப்போம்.
1: 12 ராசிகளுக்கான பலாபலன்களை கேட்டீர்கள். தயாரித்து தொகுத்து வழங்கியிருந்தார் தமிழகத்தின் தலை சிறந்த ஜோதிடர் மகேஷ் ஐயா அவர்கள். அவர்களுக்கும் எமது நன்றிகள். வாழ்த்துவோர் வாழ்த்தலாம். இன்று உங்கள் இல்லங்களில் இடம்பெறுகின்ற மங்களகரமான சுபகாரியங்களை கொண்டாடி கொண்டிருக்கும் அனைத்து அன்பு உறவுகளுக்கும் சிஆர்டி தமிழொலி குடும்பம் தங்களது இதயம் நிறைந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றது. இந்த வேளையில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம் பத்மராணி அவர்கள், முழங்குங்க வாப்பம் கேட்போம்.
2: மற்றும் சுரேஷ் இந்த தம்பதிகளின் ஆவிஸ் மற்றும் சுதாகர் நந்தினி தம்பதிகளின் ஆதீசன் மூவரும் தங்கள் பிறந்த நாளை கொண்டாடுகிறார்கள். அவர்களோடு சேர்த்து சுதனையா இந்த மகளும் மருமகனும் விசாகர் சிகா தங்கள் திருமண நாளை கொண்டாடுகிறார்கள். அத்தோடு சிவசுந்தரலிங்கம் என்ற மகளும் தர்சியா நிலோஜன் தர்சியா தம்பதிகளும் தங்கள் திருமண நாளை கொண்டாடுகிறார்கள். சகலரும் சகல சௌபாகியங்களும் பெற்று நீண்ட ஆயுள் ஆரோக்கியத்தோடு நெடுங்காலம் மற்ற பிள்ளைகள் எல்லாம் பட்டங்கள் பெற வேணும், நன்றாக படிக்க வேணும் என்று வாழ்த்தி திருமண நாளை கொண்டாடுகிறார்கள். தீர்க்க சுமங்கலிகளாகவும் வாழ வாழ்த்தி விடுகிறாய். நன்றி, வணக்கம்.
1: நன்றி நன்றி. தர்சன் வந்து ஓகே. சுரேஷ் அவங்க சுகுண்டா பிறந்த நாளா?
2: பிள்ளைக்கோ, பிள்ளை இருக்கு.
1: மற்றது அவர் ஆதீஸ். மற்றது
2: ஆதீசன், மூன்று பேரும் பிறந்த நாள். தர்சன், ஆதீஸ், ஆதீசன். மற்றது நிசாயர் சைனிகா, மிலோஜன் தர்சியா. சைனிகா நிசாயர் சைனிகா, மிலோஜன் தர்சியா.
1: மிலோஷன்,
2: மிலோஷன் தர்சியா.
1: அதே ரெண்டு பேரும் திருமண வாழ்த்துக்கள். நன்றி, வாழ்த்துக்கள் சகோதரம். அன்பு உறவுகள் இன்று பிறந்த நாளும் திருமண நாளை இனிதாக கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். தர்சன் அவர்கள், அதாவது எங்களுடைய அறிவிப்பாளர் சுரேஷருடைய அன்பு மகன் ஆதித், அவரை தொடர்ந்து சுதாகருடைய அன்பு மகன் ஆதித்தன் மற்றும் நிசாகர் சைனிகா எங்களுடைய சசிகலா சுதன் சர்மாவுடைய அன்பு மகள் திருமண நன்னாளை இனிதாக கொண்டாடுகிறார். மற்றும் மிலோஷன் தர்ஷிகா அவர்கள் திருமண நன்னாளை இனிதாக கொண்டாடுகிறார். இவர்கள் இரண்டு தம்பதிகளும் தீர்க்க சுமங்கலியாக எல்லா செல்வங்களும் பெற்று பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்க என வாழ்த்தி கொண்டு வாழ்த்துவதற்காக வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம் வணக்கம். அவருடைய தொடர்பை இணைத்துக் கொள்ள முடியவில்லை. அடுத்து இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்
3: வணக்கம். ராஜா
1: வணக்கம். ராஜகோபால், ராஜகோபால் வாழ்த்துங்கள்.
3: ஒரு அடியிலேயே கிடைச்சது லைன் மிக்க மகிழ்ச்சியா இருக்குது. எனக்கு அவன் பத்மரான்னு சொல்லி கொண்டிருக்கல, அந்த பிள்ளைகளின் சுரேஷ் பிள்ளை சுதாகர்ட்ட பிள்ளைகளின் பேர்கள் இருக்கா, நீங்க தான் சொல்லணும்.
1: ஆதிஷ் ஆதிஷ சுதாகர்ட்ட மகளுக்கு பேர் ஆதிஷன்,
3: ஆதிஷன்
1: ஆதிஷன் சூரியன், மற்றவர் வந்து ஆதித்,
3: ஆதித்யன் சுரேஷ்
1: தர்சன் தலைமகன்.
3: ஓகே தர்சனா உடன் குஞ்சால இருக்கட்டும். அந்த மற்ற பிறந்த நாள் இல்ல என்ன இதுகளை கல்யாண நாளை கொண்டாடி அந்த தம்பதிகளை
1: நிசாகர் சைனிகா நிலோஷன் தர்சிகா.
3: ஓகே இவர்கள் இவர்கள் அனைவருக்கும் அதாவது திருமண நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த இந்த தம்பதிகளுடன் சேர்த்து அந்த எங்களுடைய இந்த இந்த பிள்ளைகள் பீர பிள்ளைகள் எங்களுக்கு பீர பிள்ளைகள் அந்த பீர பிள்ளைகளுக்கும் எல்லோருக்கும் நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நலமுடனும் பலமுடனும் வாழவனும் என்று சொல்லி அந்த பிள்ளைகளை வாழ்க வாழ்க என்று வாழ்த்தி கொண்டு அத்துடன் எங்கள் எங்கள் தியாதி ஸ்ரீ ஸ்ரீ ரங்கன் தர்சன் அவர்களுக்கு எனது பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். வாழ்க வாழ்க, நலமுடனும் பலமுடனும், அவற்ற மனதில் இருக்கிற கவலைகள் துன்பங்கள் நீங்கி மிகவும் நல்ல நிலையில் நன்றாக அவர் வாழ வேணும் என்று சொல்லி குப்புலான் எல்லாரும் வாழ்த்து கொண்டிருக்கும் சொக்கர்வளவு பிள்ளையாரில் இருந்து கற்கரை கற்பக விநாயகன் அங்க கன்னிமார் அம்மன் இந்த மூன்று தெய்வங்களுடைய அருளோடும் ஆசியோடும் அவர் நீரோடு காலம் நல்ல மாதிரி வாழ வேணும் என்று சொல்லி தர்சனையும் வாழ்க வாழ்க என்று வாழ்த்தி கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி,
1: வணக்கம். அவரை தொடர்ந்து வாட்ஸ்அப் ஊடாக அணிந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம்.
4: இனிய கால வணக்கம் எங்கட அன்பான ராஜாண்ணாக்கு.
1: நலமா இருக்கிறீங்களா?
4: ஓமண்ணா நலமா இருக்கிறேன். இன்னைக்கு ஆகஸ்ட் 19 எங்கட தலையின்ற பிறந்த நாள் தெரியும், கொஞ்சம் மகிழ்ச்சியா
1: இருக்கு. நேரம் நேரம் பொண்ணானது எல்லாரும் வாழ்த்தவுடன் படபடபடன்னு வாழ்த்துங்கோ.
4: இன்று இன்று பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் ஆதித் ஆதீசனுக்கும் மற்றும் திருமண நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் இரு தம்பதியினருக்கும் நிலோஜன் தர்சிகா
1: நிசாகர் சைனிகா
4: இந்த ரெண்டு தம்பதியினருக்கும் மற்றும் எங்கள் தியாட்டியை கட்டிய தூணாக நின்று இருக்கும் எங்கள் அன்பான தர்சனுக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துகள். இவர்கள் அனைவரும் நீண்ட ஆயுள் நிறை செல்வம் அட்டைசரியம் சகல சௌபாக்கியங்களோடு சீரோடு சிறப்போடு செல்வாக்காய் நிறைவாக மகிழ்வாக வாழ வேண்டும். இந்த பெண்கள் மஞ்சள் குங்குமத்தோட தீர்க்க சுமங்கலிகளாக வாழ வேண்டும் என்று வாழ்த்துவதோடு எங்கள் தர்சன் நீங்கள் நினைத்த காரியங்கள் யாவும் ஈடேறி நீங்கள் நிம்மதியாக மகிழ்வாக நல்லா வாழ வேண்டும் எண்ணிய எண்ணங்கள் ஈடேற வேண்டும் என்று இந்த வேளையிலே குலதெய்வமாகிய நல்லூர் முருகன் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் கிடைச்சி எல்லோரும் நலமாய் வளமாய் வாழ வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
1: நன்றி. உங்கள் அன்பான வாழ்த்துகள் அனைவரையும் பலம்பெற செய்யும் உற்சாகப்படுத்தும் கேட்டுக்கொண்டிருப்பார்கள். அவரை தொடர்ந்து வைவரூடாக இணைந்திருக்கும் ரஜினி நாகேந்திரன் அவர்களை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம் ரஜினி.
5: வணக்கம் ராஜா அண்ணன்,
1: நலமா இருக்கிறீங்களா?
5: ஓமோ ஓம், நாங்கள் நலமாகவே இருக்கிறோம். நீங்களும் அனைவரும் நலமாக இருக்கிறவனை வேண்டிக் கொண்டு இன்று பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் நமது அறிவிப்பாளர் திரு தர்சன் அவர்களுக்கும் செல்வங்களான ஆதி ஆதிசன் அவர்களுக்கும் எங்கள் குடும்பத்தின் சார்பில் இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். அத்துடன் திருமண நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் திரு திருமதிகளான நிசாகர் சைனிகா நிலோசன் தர்சிகா இரு தம்பதிகளுக்கும் எங்கள் குடும்பத்தின் சார்பில் இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்து விடப்படுகிறேன். நன்றி, வணக்கம்.
1: நன்றி. உங்கள் அன்பான வாழ்த்துகள் அவர்களை வளம்பெற செய்யும் உற்சாகப்படுத்தும் அந்த உங்களுக்கு நன்றிகள். அவர் திருமதி ரஜினி நாகேந்திரம். அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புரோ வணக்கம். அவருடைய தொடர்பை இணைத்துக் கொள்ள முடியவில்லை. அடுத்த அன்புரவை அன்போடு வரவேற்றுக் கொள்ளுகின்ற வணக்கம். வணக்கம் ஹலா ராணி, நலமா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கிறோம், நல்லா இருக்கணும். நன்றி சாருங்கள்.
6: நீங்கள் என்று நலமாயிருக்கிறவனை வேண்டிக் கொண்டன்னா இன்று பிறந்த நாளை கொண்டாடும் மழலைகளான சுரேஷ் ஆதிக் சுதாகரன் ஆதிகன் இந்த குழந்தைகள் ரெண்டு பேரும் நல்ல ஆரோக்கியத்தோட சகல செல்வங்களும் பெற்று அவர்கள் படித்து பட்டங்கள் பெற்று வாழ வேணும் என்று அவர்களை வாழ்த்தி கொண்டு அறிவிப்பாளர் தர்சன் அவர் நீண்ட ஆயுள் நிறை செல்வம் அட்ட ஐஸ்வர்யங்களோடு ஓராண்டு காலம் தேக ஆரோக்கியத்தோடு அவர்கள் அவற்ற எண்ணங்கள் நிறைவேறி வாழ்க வாழ்க என்ற நல்ல குடும்பம் சார்பாக அவர்களை வாழ்த்தி கொண்டு மற்றும் திருமண நாளை கொண்டாடும் நிரோசன் தர்சிகா நிசாகர் சைனிகா அவர்களும் மஞ்சள் குங்குமத்தோடு இன்று போல் என்றும் நீடுழு காலம் வாழ்க வாழ்க என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன்.
1: நன்றி சகோதரி. உங்கள் அன்பான வாழ்த்துகளுக்கும் எங்கள் இதே நிறைந்த நன்றிகள்.
6: நன்றி.
1: அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புற வணக்கம். வணக்கம் பாமா, நலமா இருக்கிறீங்களா?
7: நீ அண்ணாலமும்
1: நலமா இருக்கிறோம். நன்றி
7: நன்றி. இன்று பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் செல்ல குட்டிகள்
8: ஆதிசன் ஆதித்தன் இருவரும் எல்லா செல்வங்களும் பெற்று தீரன் சிறப்புமாக நல்ல பிள்ளைகளாக வாழ்வொன்று வாழ்த்து கொண்டு அத்துடன் நமது சகோதரன் தர்சனுக்கும் அன்பான பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அவரை நீண்ட ஆளோடு நீண்ட காலம் வாழ்வொன்று வாழ்த்தி கொண்டு திருமண நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் இனிய இரு தம்பதிகளுக்கும் அன்பான வாழ்த்துக்கள். இருவரும் தீர்க்க சுபங்களியாக இன்றும் வாழ்வொன்று வாழ்த்தி கொண்டு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.
1: நன்றி சகோதரி, உங்கள் அன்பான வாழ்த்துகளுக்கும் எங்கள் இதே நிறைந்த நன்றிகள். அவரை தொடர்ந்து வைபர் உடாக இணைந்திருக்கின்ற எங்களுடைய ராஜினி அல்போன்ஸ் அவர்கள். வணக்கம் ராஜினி.
9: வணக்கம் ராஜா, நீங்க நிலந்தானே?
1: நல்லா இருக்கிறோம், நீங்கள்?
9: ஆமா, நல்ல. நன்றி. இன்று பிறந்த நாளை காணும் எங்கள் அறிவிப்பாளர் தர்சன் அவர்களுக்கு எங்கள் குடும்பத்தின் சார்பில் பன்னாண்டு காலம் வாழ்க வாழ்கண்டு வாழ்த்தி கொண்டு பத்தோடு பிறந்த நாளில் சுரேஷ் ஆதிசன்
1: ஆதித் அவருக்கு ஆதித் மற்ற சுதாகரமான
9: ஆதிசன் இதுவரைக்கும் எங்கள் குடும்பத்தின் சார்பில் பிறந்த நாள் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு இன்று திருமண நாளை காணும் விசாக சைனிகா நிரோஷன் தர்சிகா இருவருக்கும் எங்கள் குடும்பத்தின் சார்பில் திருமண நாள் வாழ்த்துக்களை கூறுகின்றோம். நன்றி, வணக்கம்.
1: நன்றி சகோதரி, உங்கள் அன்பான வாழ்த்துகளுக்கும் எங்கள் இதய நிறைந்த நன்றிகள். அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்பூர்வ வணக்கம்.
10: தம்பதிகளுக்கும் இடூழு காலம் பதினாறு இடங்களையும் பெற்று பல்லாண்டு காலம் வாழ்வாழ்ந்து வாழ்த்தி கொண்டு மற்றது சுரேஷின் பிள்ளைக்கும் மற்றது குட்டியனுக்கும் மற்றது சுதாகர் குட்டிக்கு ரெண்டு
1: வாழ்த்துகளுக்கு அவர் அவங்கள் யோசுரி அம்மா யோசுரி அம்மாவை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புரோ வணக்கம்.
11: வணக்கம் ராஜா.
1: வணக்கம் குணநாயகி, நலமா இருக்கீங்களா?
11: இந்த திருமண நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் நிரோஷன் தர்சிகா தம்பதிகள் விசாகர் சைனிகா தம்பதிகள் இருவருக்கும் எங்கள் குடும்பம் சார்பாக இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள் கூறி அவர்கள் சகல சௌபாக்கியங்களும் பெற்று வாழ வாழ்த்தி கொண்டு பிறந்த நாளை கொண்டாடும் எங்கள் அன்பு அறிவிப்பாளர் தர்சனுக்கும் வட செல்ல குட்டிகள் ஆதிஷ் ஆதிசர் இரு செல்லங்களுக்கும் எல்லோருக்கும் மூவருக்கும் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். உடல் உள்ள ஆரோக்கியத்தோடு வாழ வாழ்த்தி விடப்படுகிறேன்.
1: நன்றி, உங்கள் அன்பான வாழ்த்துகளுக்கும் எங்கள் இதே நிறைந்த நன்றிகள். அவரை தொடர்ந்து மதனி அவர்கள் பைபரோடாக இணைந்திருக்கின்றார். வணக்கம் மதனி.
12: வணக்கம் அண்ணா.
1: நலமா இருக்கிறீங்களா?
12: ஆமாம், நலமாகவே இருக்கிறோம். அப்படியே நீங்களும் என்றென்றும் நலமாக இருக்க வேண்டாம். இல்லை, இறைவனை வணங்கி வணங்கி கொண்டு இன்று பிறந்த நாளை கொண்டாடுகிறார்கள் இந்த செல்ல குட்டிகள் ஆதி சுரேஷ் அத்துடன் ஆதிசன் சுதாகர் இந்த இரண்டு செல்வ குட்டிகளுடன் இருக்கிற தர்சனுக்கும் எங்கள் குடும்பம் சார்ந்த பிறந்த நாள் வாழ்த்துக்கள். எல்லோரும் சகல சௌபாக்கியங்களுடன் நலமுடனும் அத்துடன் தர்சன் கவலைகளை மறந்து நினைத்த காரியங்கள் எல்லாம் நிறைவேறி நூறாண்டு காலம் சந்தோஷமாக நேயர்களோடு பாலகோணம் கொண்டு வாழ்த்தி கொண்டு அத்துடன் இந்த வினோஜன் தர்சிகா விசாகர் சைனிகர் இந்த இரண்டு தம்பதிகளும் என்றென்றும் சகல சௌபாக்கியத்தோடு இணை பிரியாத நூறாண்டு காலம் சந்தோஷமாக வாழ வாழ்த்தி பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
1: நன்றி அம்மா, உங்கள் அன்பான வாழ்த்துகளுக்கும் எங்கள் இதே நிறைய நன்றிகள். அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புரோ வணக்கம்.
13: ஹலோ, வணக்கம் ராஜா, நான் மகேந்திரன்.
1: மகேந்திரன், நலமா இருக்கிறீங்களா?
13: ஓம் நலமா இருக்கிறேன். நீங்கள் நலந்தானே?
1: நன்றி, நல்லா இருக்கிறோம். நன்றி சௌரவ்.
13: நன்றி. இன்று பிறந்த நாளுக்கான எனது அஞ்சா நீங்க தர்சன் அவர்களுக்கும் ஆதிசன் ஆதிக்கும் பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அடுத்த திருமண நாள் காணும் நிலோசன் தர்சிகா நிசாகர் சைனிகா இருவருக்கும் திருமண நாள் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.
1: நன்றி மகேந்திரன், உங்கள் அன்பான வாழ்த்துக்கள் அனைவரையும் வளம்பெற செய்யும் உற்சாகப்படுத்தும் கேட்டுக்கொண்டிருப்பார்கள். மிக்க மகிழ்ச்சி அடைவார்கள். நன்றி.
13: நன்றி.
1: அவர் பாடகர் மகேந்திரன் அவர்கள். அவர்களை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புரோ வணக்கம்.
14: என்றென்றும் சிரஞ்சீவியாக மனைவி பிள்ளைகள் விட்டு அவர்கள் இதாக கலந்து முருகன் பாதித்து ஆரோக்கிய வாழ்வாக பல்லாண்டு பல்லாண்டுக்காக வாழ்க வாழ்க்கை எனது குடும்ப வாழ்த்தி கொள்கிறோம். திருமண நாளை கொண்டாடும் இரு தம்பதிகளும் பல்லாண்டு பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்க்கவென எனது குடும்ப சார் வாழ்த்திக் கொள்கிறோம். அது ஆதிசன் இரு செல்வங்களும் பல்லாண்டு பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்க்கவனே எனது குடும்பத்தார்கள் வாழ்த்திக் கொள்றோம். நன்றி, வணக்கம் ராஜா.
1: நன்றி சகோதரம், இணைந்து கொண்டு பாசமாக வாழ்த்திய உங்கள் வாழ்த்துகளுக்கும் எங்கள் இதில் நிறைந்த நன்றிகள். அவரை தொடர்ந்து நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வந்திருக்கின்றார் திருமதி பாக்கியநாதன் அவர்கள். வணக்கம் பாக்கியநாதன்.
15: வணக்கம் ராஜா அவர்களே, நான் திருமதி பாக்கியநாதன் கிடைக்கிறேன். ஜெயமல்ல இருந்து
1: நலமா இருக்கிறீங்களா?
15: பிறந்த நாளை ஓன் பாயா நாங்கள் நிலமா இருப்போம், நீங்களும் நிலமா இருக்க இல்லாமல் இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு எங்கள் பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் ஸ்ரீரங்கன் தர்சன் அவர்களுக்கும், சுரேஷ் ஆதி அவர்களுக்கும், சுதர்சன் ஆதிசன் அவர்களுக்கும், தர்சிகா வினோசன் அவர்களுக்கும், நிதர்சன் சமிக்க அவர்களுக்கும் இனிதான திருமண நல்வாழ்த்துக்கள். அவர்கள் இருந்தும் சீரோடும் சிறப்போடும் பல்லாண்டு பல்லாண்டு காலம் வாழ வேண்டும் வாழ்த்திக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
1: நன்றி. உங்கள் அன்பான வாழ்த்துக்கள் அனைவரையும் வளம்பெற செய்யும், உற்சாகப்படுத்தும் அந்த வகையில் கேட்டுக்கொண்டிருப்பார்கள். மிக்க மகிழ்ச்சி அடைவார்கள். நன்றி சகோதரி. தொடர்ந்து இன்று பிறந்த நாளையும் திருமண நாளையும் இனிதாக கொண்டாடி கொண்டிருக்கும் அன்பு உறவுகளுக்காக நாம் தரும் பாடல்

ஒழித்துக்கொண்டிருக்கின்ற பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது. வாழ்த்துவோர் வாழ்த்தலா, இன்றைய வாழ்த்துவோர் வாழ்த்தலா நிகழ்ச்சியினூடாக பிறந்த நாளையும் திருமண நாளையும் இனிதாக கொண்டாடி கொண்டிருக்கும் அன்பு உறவுகள் என்று போல் என்றும் தேக ஆரோக்கியத்துடன் சிரஞ்சீவியாக எல்லா செல்வங்களும் பெற்று பல ஆண்டு காலம் வாழ்க வாழ்கின டிஆர்டி தமிழின் குடும்பமும் வாழ்த்தி மகிழ்கின்றது. தொடர்ந்து வானொலியில் வலம் வருகின்றது முதன்மை செய்திகள்.

வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியின் காலியல் இறப்பான வணக்கம் தமிழொலியின் நிறைவாக தொடர்கின்றது. டிஆர்டி தமிழொலியின் முதன்மை செய்திகள், முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் மனத்தினர், சாசல் கார்ஷ்னா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் மனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். செம்மணி மனித குதகுழியின் மூன்றாவது கட்ட அகழ்வு பணிகள் இன்றுடன் நிறைவடைய உள்ளன. அதன்படி மூன்றாம் கட்டத்தின் 56வது நாள் அகழ்வு பணிகள் இன்று இடம்பெறுகிறது. பயங்கரவாதத்திலிருந்து அரசை பாதுகாக்கும் சட்டம் மூலம் வர்த்தமானியில் வெளியிடப்பட்டு பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என்றும், அதன் பின்னர் அந்த சட்டம் மூலம் பற்றி விரிவாக வாதிக்க முடியும் என்று அமைச்சரவை பேச்சாளரும் சுகாதாரம் மற்றும் வெகுசன ஊடக அமைச்சருமான நடிந்த ஏதிச சுட்டிக்காட்டியிருக்கிறார். அரசியலமைப்பின் 22வது திருத்தம் மற்றும் நீதித்துறை திருத்த சட்ட மூலத்தை சவாலுக்கு உட்படுத்தி உயர்நீதிமன்றில் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக சபாநாயகர் ஜெகத் விக்ரமரட்ன இன்று சபைக்கு அறிவித்திருக்கிறார். அந்த மனுக்களின் பிரதிகள் தமக்கு கிடைக்கப்பெற்றுள்ளதாகவும் சபாநாயகர் அறிவித்துள்ளார். டிட்வா சூறாவளியால் பாதிக்கப்பட்ட பகுதிகளின் புனரமைப்பு மற்றும் வாழ்வாதார மீட்பு பணிகளுக்கு ஆதரவளிக்கும் வகையில் 200 மில்லியன் அமெரிக்க டாலர் கடன் திட்டத்துக்கான ஒப்பந்தங்களில் ஆசிய அபிவிருத்தி வங்கியும் இலங்கை அரசாங்கமும் கையொப்பம் விட்டிருக்கின்றன. அஸ்வசிம நலன்பிரி கொடுப்பனவுகள் இன்று பயனாளிகளின் வங்கிக் கணக்குகளில் வரவு வைக்கப்பட உள்ளதாக நலன்பிரி நன்மைகள் சபை தெரிவித்துள்ளது. சர்வதேச நாணய நிதியத்துடனான ஒப்பந்தம் வருகின்ற 2027 ஆண்டு மார்ச் மாதத்துடன் நிறைவடைய நிலையில், 2028 ஆண்டுக்கு பிறகு இலங்கை மீண்டும் வெளிநாட்டு கடன்களை செலுத்த வேண்டிய நிலை ஏற்படும் என்று முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்திருக்கிறார். புவிசார் அரசியல் மாற்றங்கள், காலநிலை அவசரநிலைகள், அதிகரித்து வரும் ஏற்றத்தாழ்வுகள் மற்றும் மாறிவரும் உலகளாவிய சுகாதார முன்னுரிமைகள் ஆகியவற்றுக்கு மத்தியில் மனிதாயமான நடவடிக்கைகளின் எதிர்காலம் குறித்து ஆராயும் வகையில் தெற்காசியாவின் எல்லைகளற்ற மருத்துவர்கள் அமைப்பின் 4வது தெற்காசிய சுகாதாரம் மற்றும் மனிதாயமான உச்சிமாநாடு கொழும்பில் நடைபெற்றிருக்கிறது. கிளிநொச்சி பழைப்பகுதியில் விடுதலை புலிகளின் பயிற்சி முகாம் அமைக்கப்பட்டுள்ளதாக சமூக ஊடகங்களில் போலியான தகவல்களை பரப்பியதாக கூறப்படும் ஒருவர் பயங்கரவாத விசாரணை பிரிவினரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். 46 வயதுடைய ஒருவரே இதன் போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவால் கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் ரஜித செனரட்னாவின் சகோதரரும் மீன்பிடி கூட்டு தாமரத்தின் முன்னாள் தலைவருமான மகில் செனரட்னாவை நேற்றைய தினம் கொழும்பு நீதவான் நீதிமன்றம் பிணையில் விடுவிக்க உத்தரவு பிறப்பித்த போதிலும், பிணை நிபந்தனைகளை உரியவாறு சந்த நபர் பூர்த்தி செய்யாத காரணத்தினால் சந்த நபர் மீண்டும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். சட்டவிரோதமான முறையில் உண்டியல்கள் அமைப்பில் பண பரிமாற்றங்களில் ஈடுபட்டு வந்த இளைஞனை பண செலவை தடுப்பு சட்டத்தின் கீழ் குற்றப்புணர்வு திணைக்களம் கைது செய்திருக்கிறது. வாடகை வாகனங்களை பயன்படுத்தும் பயணிகள் தங்களை கடத்தல், கொள்ளை மற்றும் அச்சுறுத்தல்களிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு இலங்கை காவல்துறை கேட்டிருக்கிறது. இலங்கை காவல்துறையின் உதவி சேவையில் உள்ள 383 வெற்றிடங்களுக்கு விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி செப்டம்பர் 14 வரை நீடிக்கப்பட்டிருக்கிறது. மட்டக்களப்பு களுவாஞ்சிக்குடி பொது சுகாதார பரிசோதகர் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் தீவிர சுகாதார சீர்கேடுகளுடன் இயங்கி வந்த மொத்த விற்பனை பலசரக்கு கடையொன்று களுவாஞ்சிக்குடி நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் நேற்று அதிரடியாக பூட்டப்பட்டிருக்கிறது. இலங்கைக்கும் போலந்துக்கும் இடையே கைதிகளை பரிமாறிக்கொள்வதற்கான ஒப்பந்தத்தில் கையொப்பம் விடுவதற்கான முன்மொழிவுக்கு அமைச்சரவை ஒப்புதலை வழங்கியிருக்கிறது. மன்னார் மாவட்டத்தைச் சேர்ந்த நியூசிலாந்து தேசத்தில் வசித்து வரும் ஜேம்ஸ் பத்மநாதன் பிரேம்குமார் தலைமையில் நியூசிலாந்து தேசத்தில் இருந்து வருகை தந்த மருத்துவர்கள் அடங்கிய குழுவினரின் இலவச மருத்துவ முகாம் நேற்று விடத்தல் தீவு புனித அடைக்கல மாதா தேவாலய வளாகத்தில் இடம்பெற்றிருந்தது. கனடா எல்லை பாதுகாப்பு முகமையின் இணைப்பு அதிகாரி திருமதி கசுமி குபோ மற்றும் செயல்பாட்டு இணைப்பு உதவியாளர் திருமதி நதிகா சமரக்குடி ஆகியோர் அடங்கிய தூதுக்குழுவினர் நேற்று திருவண்ணாமலை மாவட்ட செயலகத்தில் மாவட்ட அரசாங்க அதிபர் WGM ஹேமந்தகுமார் அவர்களை சந்தித்து கலந்துரையாடியிருக்கிறார்கள்.
தபால் சேவையை முன்னேற்ற நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டிருப்பதோடு அதற்கான போக்குவரத்து தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் இந்த ஆண்டில் சுற்றுச்சூழலுக்கு உகந்த 165 மின்சார மோட்டார் சைக்கிள்களும் 20 மின்சார முச்சக்கர வண்டிகளும் கொள்வனவு செய்யப்பட உள்ளதாக ஊடகத்துறை பிரதி அமைச்சர் கௌசல்ய ஆரியரட்ன தெரிவித்திருக்கிறார். இலங்கையின் கப்பல் சுற்றுலாத்துறையை மேலும் மேம்படுத்துவது தொடர்பாக ஜெர்மனியைச் சேர்ந்த ஏஎச்கே ஸ்ரீலங்கா மற்றும் மிஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனங்களின் பிரதிகளுடன் விஜிதகரத் உள்ளிட்டோர்களுக்கிடையே இன்று உயர்மட்ட கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. வியட்நாமின் முன்னணி குறைந்த கட்டண விமான சேவை நிறுவனமான வியட்ஜெட் ஏர் இலங்கைக்கும் வியட்நாமுக்கும் இடையிலான தனது நேரடி விமான சேவையை உத்தியோகமாக ஆரம்பித்து இதற்கான முதலாவது விமானம் நேற்றிரவு பண்டார் நாயக்கா சர்வதேச விமான நிலையத்தை சென்றடைந்திருந்தது. சுங்கவரி செலுத்தப்படாமல் சட்டவிரோதமான முறையில் இலங்கைக்குள் கொண்டு சென்ற 12,000 சிகரெட்டுகளுடன் வெளிநாட்டவர்கள் இருவர் கொள்ளுப்பட்டி போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். யாழ்ப்பாணம் சுண்டுக்குழியைச் சேர்ந்த பிரான்சில் வாழ்ந்து வந்த ஒலிபரப்பாளர் மேடை அறிவிப்பாளர் ஜஸ்டின் தம்பராஜா அவர்கள் நோய்வாய்ப்பட்ட நிலையில் சிகிச்சை எடுத்து வந்த நிலையில் இந்த உலகினை விட்டு நீந்து விட்டார். திறமையான தனது அறிவிப்பு துறையால் பல ரசிகர்களை கவர்ந்து வைத்திருந்த அவரது ஆத்ம சாந்திக்காக டிஆர்டி தமிழொலி குடும்பம் பிரார்த்திக்கிறது. என இந்திய செய்திகளில், ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து மீன்பிடிக்க சென்ற நிலையில் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டு இலங்கை சிறையில் உள்ள மீனவர்களையும் படகுகளையும் உடனடியாக விடுதலை செய்ய கோரி எதிர்வரும் 30 முதல் காலவரையற்ற வேலறுத்த போராட்டத்தில் ஈடுபட நேற்று ராமேஸ்வரம் மீனவர்களின் ஆலோசனை கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது. பஞ்சாப் உத்தரப்பிரதேசம் குஜராத்தில் அடுத்த ஆண்டு சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற உள்ளது. இதனை முன்னிட்டு சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற உள்ள மாநிலங்களுக்கான பாரதிய ஜனதா பொறுப்பாளர்களை அந்த கட்சியின் தலைவர் நிதின் நவீன் தற்போது நியமித்திருக்கிறார். தமிழ்நாடு சட்டப்பேரவையிலிருந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர்கள் இன்று காலை வெளிநடப்பு செய்திருக்கிறார்கள். 3 பேர் கொலை வழக்கை சிபிஐ விசாரிக்க தமிழ்நாடு முதல்வர் விஜய் வைத்துள்ள கோரிக்கை தொடர்பாக கர்நாடக அரசு நிர்வாகத்தில் தமிழகம் தலையிடுவதை தங்களால் ஏற்க முடியாதென்று கர்நாடக மாநில முதல்வர் டி கே சிவகுமார் கருத்து தெரிவித்திருக்கிறார். மகாத்மா காந்தியை சுட்டுக் கொன்ற நாதுராம் கோட்சே மற்றும் அவரது சகோதரர் கோபால் கோட்சே ஆகியோர் ஆர்எஸ்எஸ் அமைப்பின் தீவிர தொண்டர்களாக இருந்தார்கள் என்று சவர்க்காரின் பேரன் சத்யகி சவர்க்கார் நீதிமன்றத்தில் தெரிவித்திருக்கிறார். திருநெல்வேலி மாவட்டம் வெள்ளக்குழியில் கைத்தறி நெசவு தொழிலாளியின் 3 மகன்கள் நீட் தேர்வில் வெற்றி பெற்று மருத்துவம் பயில வாய்ப்பு பெற்றிருப்பது பாராட்டை பெற்றுக் கொடுத்திருக்கிறது. பெங்களூர் உணவகங்களில் அதிரடி சோதனைகள் தீவிரப்படுத்தப்படுகின்றன. பல உணவகங்களில் சுத்த சுகாதார விதிமுறை மீறல்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. இத்தகைய சோதனைகளை அடிக்கடி தாங்கள் நடத்த இருப்பதாக கர்நாடக மாநில அரசாங்கம் தெரிவித்திருக்கிறது. திஸ்தா நதிநீர் பகிர்வு விவகாரத்தால் இந்தியாவுடனான உறவுகள் மோசமடைய விரும்பவில்லை என்று வங்கதேசம் தெரிவித்துள்ளது. அதே நேரம் இந்தியாவை போல வங்கதேசமும் தனது நலன்களை பாதுகாக்க வேண்டியிருப்பதாக அந்த நாடு தெரிவித்திருக்கிறது. இந்தியாவின் ஆபரேஷன் சிந்தூர் பற்றிய ஆவணப்படம் போர் தொடர்பான கள யதார்த்தங்களை புறக்கணித்துவிட்டு ஒருதலைபட்சமான தகவல்களுடன் எடுக்கப்பட்டிருப்பதாக பாகிஸ்தான் ராணுவம் குற்றம் சாட்டியுள்ளது. உடல் பருமன் பாதிப்பால் தமிழகத்தில் 44.2% பெண்களும் 38.8% ஆண்களும் பாதிப்படைந்திருப்பதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை தெரிவித்துள்ளது. வாழ்க்கை முறை மாற்றங்களால் இந்த பாதிப்பு வீதம் அதிகரிக்கக்கூடும் என்றும் அந்த அமைப்பு தெரிவித்திருக்கிறது. திருவண்ணாமலை ஸ்ரீ அருணாசலேஸ்வரர் கோவிலுக்கு வரும் பக்தர்கள் செப்டம்பர் 1 முதல் கைப்பேசியில் எடுத்து செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கொல்கத்தா நியூ மார்க்கெட் அருகே உள்ள ஹோட்டலில் இன்று அதிகாலை ஏற்பட்ட பயங்கர தீபத்தில் குழந்தை உட்பட 9 பேர் பரிதாபமாக உயிரிழந்தார்கள். சென்னையில் இன்று தங்கம் விலை சவரனுக்கு 680 ரூபாய் குறைந்து 1,13,640 ரூபாவுக்கும் கிராமுக்கு 85 ரூபாய் குறைந்து 14,205 ரூபாவுக்கும் விற்பனையாகிறது. உலக செய்திகளில், வடமேற்கு சிரியாவின் இட்லிப் மாகாணத்தில் உள்ள அபுதூர் விமானப்படை தளத்தின் மீது நேற்று அதிகாலை இஸ்ரேல் அடுத்தடுத்து வான்வழி தாக்குதல்களை நடத்தியிருக்கிறது.
காசா அமைதி திட்டம் தொடர்பாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் பிரதிநிதியான அவரின் மருமகன் யரால் குஷ்னர் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நேத்தன்யாகுவுடன் கடந்த திங்கட்கிழமை நடத்திய நீண்ட ஆலோசனையில் எந்தவித உறுதியான சுங்க முடிவும் எட்டப்படவில்லை என்ற தகவல் வெளிவந்துள்ளது. கோர்முஸ் நீரிணியை அமெரிக்க பிராந்தியமாக சித்தரிக்கும் வரைபடம் ஒன்றை அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் வெளியிட்டுள்ளார். டிரம்பின் இந்த பதிவுக்கு பதிலடி கொடுத்துள்ள ஈரான் வெளியுறவு இணையமைச்சர் காசிம் கரிபாபதி, டிரம்பின் இந்த மாயை விரைவில் மாறும் அல்லது நாங்களே அதனை மாற்றிவிடுவோம் என்று எக்ஸ் தளத்தில் அவர் பதிவிட்டிருக்கிறார். ஈரான் அசாட் என்ற யூடியூப் கணக்கின் கீழ் ஒளிபரப்பாகும் விவாத நிகழ்ச்சியை முடக்கியுள்ளது. அந்த நிகழ்ச்சியை பொய்த்தவல்களை பரப்புவதாக கூறி அந்த நடவடிக்கையை தாங்கள் எடுத்ததாக ஈரான் தெரிவித்துள்ளது. கனடாவுடனான வர்த்தக ஒப்பந்தத்தை இறுதி செய்யும் பணிகள் நடைபெற்று வருவதால் அந்த நாட்டின் பல்வேறு வகையான பொருட்கள் மீதான புதிய வரிகளை விதிப்பதை 3 நாட்களுக்கு ஒத்திவைப்பதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்திருக்கிறார். பல்லாயிரக்கணக்கான குர்து கிளர்ச்சியாளர்களுக்கு நிபந்தனையுடன் கூடிய பொது மன்னிப்பு வழங்கும் சட்டத்துக்கு துருக்கி அதிபர் தைப் எர்டோகன் ஒப்புதல் வழங்கியிருக்கிறார். ஆனாலும் குர்து கிளர்ச்சியாளர்கள் தங்களின் அமைப்புகளை முழுமையாக கலைத்துவிட்டு ஆயுதங்களை ஒப்படைத்து விட்டார்கள் என்பதை துருக்கியின் தேசிய பாதுகாப்பு கவுன்சில் உறுதி செய்த பின்னரே இந்த சட்டம் அமலுக்கு வரும் என்று தெரிவிக்கப்படுகிறது. ஊழல் வழக்கில் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான் கானை மருத்துவ பரிசோதனை மற்றும் சிகிச்சைக்காக 2 நாட்களுக்குள் இஸ்லாமாபாத்தில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு மாற்றுமாறு அந்த நாட்டு உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. பயனர்கள் சிலரை தற்கொலைக்கு தூண்டியதாக எழுந்த விமர்சனங்கள் மற்றும் சட்ட ரீதியான புகார்களை தொடர்ந்து மேம்பட்ட பாதுகாப்பு அம்சங்களுடன் 11 வயதினருக்கென பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட சட் ஜிபிடியின் புதிய பதிப்பை ஓபன் ஏ நிறுவனம் நேற்று அறிமுகப்படுத்தியுள்ளது. மலேசியா வரிவிதிப்பு நடைமுறைகளில் சீர்திருத்தங்களை செய்வது குறித்து பரிசீலித்து வருவதாக பிரதமர் அன்வர் இப்ராஹிம் கூறியிருக்கிறார். அந்த நாடு 2018 பொருள் சேவை வரியை முற்றாக நீக்கியிருக்கிறது. மியன்மர் அதிகாரிகள் கொலரா பரவலை கட்டுப்படுத்த போராடுகிறார்கள். ஆகப்பெரிய யங்குன் நகரில் சுமார் 150 பேருக்கு கொலரா உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இந்தோனேஷியா காட்டுத்தீயை அணைக்க மழையை வரவழைக்கும் முயற்சியில் இறங்கியுள்ளது. பல ஆண்டுகள் காணாத மிக மோசமான காட்டுத்தீயை இந்தோனேஷியா இந்த முறை சமாளிக்க வேண்டியிருக்கிறது. பொதுவாக இறுதியாண்டு தேர்வை முடித்த பிள்ளைகளுக்கு அவர்களின் பெற்றோர் கார் வாங்குவார்கள் அல்லது வெளியில் சாப்பிட அழைத்து செல்வார்கள். ஆனால் புரோமிஸ் ஒக்குரோவுக்கு வேறொரு பரிசு காத்திருந்தது. புரோமிஸின் தாயார் அவருக்கு ஆடு ஒன்றை பரிசாக கொடுத்தது சமூக ஊடகங்களில் பேசுபொருளாகியிருக்கிறது. விமானத்தின் இறக்கை பகுதியில் அமர்ந்திருந்த கழுகு ஒன்று நகர மறுத்ததை அடுத்து அது வலுக்கட்டாயமாக அகற்றப்பட்டிருக்கிறது. கிறிஸின் கிரித்தீவில் இருக்கும் ராகிலியா விமான நிலையத்தில் அது நடந்திருக்கிறது. அங்கிருந்து ரயனேர் விமானம் ஒன்று புறப்பட இருந்த வேளையில் பெரிய கழுகு ஒன்று விமானத்தின் இறக்கையில் அமர்ந்து கொண்டது. கோப்பியை கிடுகிடுவென கலக்கி கொடுக்க உங்களுக்கு உதவி தேவையா? சீனாவின் பெய்ஜிங் நகருக்கு செல்ல வேண்டியிருக்கும் அண்மையில் கெலக்சி சோகா கடை தொகுதியில் செவன் ஃபிரெஷ் கொவி என்ற கடையொன்று திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு ரோபோ இயந்திரம் 24 மணி நேரமும் அங்கே இதனை இயக்கி வருகிறது. அமெரிக்காவில் மெட்ரா நிறுவனத்தின் மீது வழக்கு விசாரணை தொடங்கியிருக்கிறது. மெட்ரா வேண்டுமென்றே எளியவர்களை அடிமையாக்கும் விதத்தில் தனது தளங்களை வடிவமைத்திருப்பதாக குற்றச்சாட்டுகள் கூறப்படுகின்றன. தெற்கு ஸ்பெயினில் ஏற்பட்ட 4.8 ரிக்டர் அளவிலான பூமி அதிர்ச்சியினால் கட்டிடங்கள் சேதமடைந்திருப்பதோடு குறைந்தது 3 பேர் அங்கு காயமடைந்திருக்கிறார்கள். கடந்த வாரம் கொலம்பியாவில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த பூமி அதிர்ச்சியால் நிலை குலைந்துள்ள மேற்கத்திய மாகாணமான சொக்கோவில் சேதமடைந்த கல்வி நிலையங்களை சீரமைக்கும் வகையில் குறைந்தது 10 புதிய பாடசாலைகளை நிர்மாணிக்க உதவப்போவதாக புகழ்பெற்ற அந்த நாட்டு பாடகி சகிரா உறுதியளித்திருக்கிறார். விளையாட்டு செய்திகளில் இங்கிலாந்துக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியிலிருந்து காயம் காரணமாக பாபர் ஆசாம் விலகியுள்ளார். இந்திய அணியின் மூத்த வீரர்களில் ஒருவரான விராட் கோலி சர்வதேச கிரிக்கெட்டில் 18 ஆண்டுகளை நிறைவு செய்திருக்கிறார். இந்தியாவின் லடாக்கில் 11,800 அடி உயரத்தில் உலகின் மிக உயரமான கிரிக்கெட் திடலை அமைக்க பரிசீலனை செய்து வருவதான தகவல்கள் வெளியாகியிருக்கிறது.
சிங்க்ஃபீல்ட் கோப்பை செஸ் போட்டியின் ஏழாவது சுற்றில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா அமெரிக்காவின் ஃபாபியானோ கரணாவுடன் சமன் செய்தார். போட்டியில் அவருக்கு இது நாலாவது சமனாகும். நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள். ஒரு ஜூரோ இலங்கை பிரமதியில் 384 ரூபாய் 11% இந்திய பிரமதியில் 110 ரூபாய் 91%, ஒரு அமெரிக்க டாலர் இலங்கை பிரமதியில் 331 ரூபாய் 82% இந்திய பிரமதியில் 95 ரூபாய் 72%, ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பிரமதியில் 408 ரூபாய் 76% இந்திய பிரமதியில் 118 ரூபாய் 1%, ஒரு கராச்சிய பவுண்ட் இலங்கை பிரமதியில் 448 ரூபாய் 93% இந்திய பிரமதியில் 129 ரூபாய் 63%, ஒரு கனடியன் டாலர் இலங்கை பிரமதியில் 238 ரூபாய் 88% இந்திய பிரமதியில் 68 ரூபாய் 96%. கேட்டது டிஆர்டி தமிழடியின் காலையொலிப்பான வணக்கம் தமிழடியில் இடம்பெற்ற டிஆர்டி தமிழடியின் முதன்மை செய்திகள். முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷன் கரை விடி சூப்பர் ஸ்டோர் மனத்தினர். சாசல் கார்ஷ்லா கோணிசில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் மனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். உங்கள் செய்தி கேட்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே.

0: இன்னைக்கு மகானங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்குது, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜான, லாச்சு பிள்ளைக்கு வந்த நான்
2: வீட்டுக்கு சங்கரி இருக்கு, அங்க போய் பார்த்தனா மரக்கறி என்றா அகத்தியில பொன்னாங்காணி வெள்ளேற குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
1: பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன் கேமா, மலிவுண்டோ மலிவுண்டு தான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் தூரம் காரம் கொண்டு வந்தனா அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க, போங்க போங்க.
3: அன்றும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், பரிஸ் லாச்சப்பலையில்,
4: 11 13 rue Caille, 75 Mille de Paris,
3: வீட்டி சூப்பர் ஸ்டோர், கார்லா கோனே சாசலில்,
4: 5 rue Marcel Cerdan, 95 140 Garges les Gonesses.
3: மேலதிக தொடர்புகளுக்கு வீட்டி கேஷ் அண்ட் கரி பரிஸ் லாச்சப்பலையில் தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 05 07 18. சாசல் கால்லா கோனேஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி ஜிஆர்டி தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒளிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 9:27, ஐக்கிய ராஜ்யத்தில் 8:27. இன்றைய நிகழ்ச்சிகளின் வரிசையில் வானலையில் மலர்கின்றது. காலை வேளையில் இதமாக உங்கள் இல்லங்களை தரிசிக்க வரும் நேரடி நிகழ்ச்சியாக இடம்பெறுகின்றது காலை பூந்தென்றல். காலை பூந்தென்றல் நிகழ்ச்சியினை கேட்பதற்கு, நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கும் காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் இணைந்து கொண்டு அழகான பாடல்களை கேட்டு மகிழலாம். அந்த வகையில் வாட்ஸ்அப் ஊடாக இணைந்திருக்கின்றார் திருமதி புசோதியம்மா அவர்கள். வணக்கம் புசோதியம்மா.
2: வணக்கம் அன்பான ராஜா அண்ணா. நீங்க நிறமா இருக்க வேண்டிக் கொண்டு நான் கேக்குற பாடல்னா, நாளை நாளை என்று இருந்தேன் நல்ல நேரம் பார்த்து வந்தேன், அந்த பாடலை கேட்டு பாப்பேன்.
3: ஓகே, உங்களுக்காக நாளை நாளை என்று இருந்தேன்.
2: ஓ, அருமையான பாட்டு, எல்லாரும் செஞ்சு கேட்போம்.
1: நன்றி. அவர் புஷ்பதியம்மா அவர்கள் இணைந்து

0: பாடல் சொல்லுவான்.
1: நாளை நாளை என்று இருந்தேன், நல்ல நேரம் பார்த்து வந்தேன்.
0: தத்தி தத்தி ஓடி வந்து முத்து

0: ஒழித்து பாடலை திருமதி புஷ்பதியம் அவர்கள் விரும்பிக் கொண்டிருந்தார். அவரை தொடர்ந்து வைபர் ஊடாக இணைந்திருக்கிறார் டாக்டர் ரவி அவர்கள். வணக்கம் ரவி.
1: வணக்கம் ராஜா. எப்படி சொன்னீங்களா?
0: நலமா இருக்கிறோம். நீங்கள்?
1: நாங்கள் நல்ல சுகமா இருக்கின்றோம்.
0: நன்றி. அப்ப என்ன பாடலை கேட்க போறீங்க?
1: நீங்க நல்லா இருக்கணும் நாடு முன்னேற.
0: நீங்க நல்லா இருக்கணும் நாடு
1: முன்னேற.
0: ஆமா ஆமா. உங்களோட நாட்டில் என்ன குளிர் வந்துட்டுதா அல்லது
1: வந்துட்டு? நேற்று நல்ல குளிர், 16-15 பாகம் என்ன.
0: அப்படியா?
1: இன்றைக்கு 30-14 பாகம் அப்படியா? ராத்திரி மழை பெய்யும்.
0: ராத்திரி மழையும் பெஞ்சிருக்கு.
1: நல்லா இருக்கு, கூலா இருக்கு.
0: நல்ல கூலா இருக்கு உங்களுக்கு. நன்றி. உங்களுக்கான பாடல் வருகின்றது, கேட்டு மாலுங்கள்.
1: நன்றி நன்றி. நீங்கள்

0: உள்ளிட்ட பாடலை டாக்டர் ரவி அவர்கள் விரும்பி கேட்டிருந்தார். அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புருவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
1: வணக்கம் அண்ணா.
0: வணக்கம் சித்ரா பவன், நலமா இருக்கீங்களா?
1: நல்ல சுகமா இருக்கிறேன்.
0: எல்லோரும் நலமா இருக்கிறோம். என்ன பாடல் சித்ரா பவன்?
1: நல்லா இருக்கணும் எல்லாம் முருகப்பெருமானை பிரார்த்தித்துக் கொண்டு நான் வெள்ளையாய் மனம் பிள்ளையாய் எனக்கு உண்டவன் நீ அல்லவா
0: என்ற பாடலு கேக்குறீங்கள். வெள்ளையாய் மனம்.
1: ஆமா,
0: பார்த்தீங்களா அந்த படம்?
1: ஓம் சொக்கத்தங்கம்.
0: சொக்கத்தங்கம்
1: அப்படித்தான்
0: நினைக்கிறேன். சொக்கத்தங்கம் தான்.
1: ஓகே.
0: அந்த பாடல நோர்வேல குளிரா?
1: கொஞ்சம் குளிர் இல்ல, இதா இருக்குது.
0: புகார்
1: இல்ல,
0: நன்றி. வாழ்த்துக்கள். உங்களுக்கான பாடல் வருகின்றது, கேட்டு மாலங்கள். நன்றி.
1: நன்றி. என்ன
0: அவர் சகோதரி சித்ரா பவன் அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார்.

0: ஒலித்த பாடலை சித்ரா பவன் அவர்கள் விரும்பி கேட்டிருந்தார். இந்த நேரத்தில் நீண்ட நேரமாக வாட்ஸ்அப் ஊடாக இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம். நீங்கள்
1: நல்லா இருக்கீங்களா?
0: யார் பேசுறீங்க?
1: இந்தியா தமிழ்நாடு மதுரையில இருந்து லலிதா ரகுநாதன் பேசுறேன்.
0: லலிதா, எப்படி இருக்கீங்க லலிதா?
1: நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கணும், நன்றி. என்ன பாடலையமா கேட்க போறீங்க?
1: கண்ணத்தில் முத்தமிட்டால் திரைப்படம், பாடல் வந்து ஒரு தெய்வம் தந்த பூவி. இந்த பாடல்
0: ஒரு தெய்வம் தந்த பூவி என்ற பாடலை கேக்குறீங்க?
1: ஆமா, எல்லாரும் நினைத்து கொண்டு கேட்கலாம்.
0: என்னம்மா?
1: எல்லாரையும் சேர்த்து கொண்டு கேட்கலாம்.
0: எல்லாரையும் இணைத்து கொண்டு அந்த பாடலை கேக்குறீங்களோட தெய்வம் தந்த பூவி என்ற பாடல், அப்படியா?
1: கண்டிப்பா. ஆமா ஆமா.
0: என்ன காரணம் இந்த பாடல் உங்களை கொள்ளை கொண்டதுக்கான?
1: எனக்கு ஒரு பொண்ணு இருக்கா, அவன் மேல ரொம்ப அபரிதமான பாசம். அது ஒரு பொண்ணை வச்சு படிக்கிறதுனால எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
0: இந்த கவிதை வெறி யார் எழுதினது தெரியுமா? அமைதியாக இருக்கின்றார் வைரமுத்தரும் ஏ ஆர் ரகுமானும். நன்றியம்மா, உங்களுக்கான பாடல் வருகின்றது, கேட்டு மாளுங்கள்.
1: நன்றி. வணக்கம்.
0: நன்றி.

0: அடுத்து இணைந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
1: வணக்கம் அண்ணா.
0: வணக்கம் மீனா, நலமா இருக்கிறீங்களா?
1: ஓ, நாங்க நல்ல சோமா இருக்கிறோம் அண்ணா. நீங்க
0: நல்லா இருக்கிறோம். நன்றி. என்ன பாடல்?
1: நான் அரவிந்தன் படத்துல இருந்து தங்க சூரியனே
0: அந்த பாடலுக்கு கேக்குறீங்க.
1: ஆ,
0: உங்களோட நாட்டுல எப்படி குளிர்?
1: குளிர் சாதுவான குளிர் தான். பெரிய குளிர் இல்ல.
0: அப்படியா?
1: ஆ,
0: அப்ப வெக்கை எல்லாம் போயிட்டுதா?
1: அவங்க போயிட்டு.
0: உண்மையாவா?
1: ஆ,
0: ஒரு சொட்டு வெக்கையும் இல்ல.
1: இல்ல.
0: என்ன இங்க இருக்கே இல்லாம இருக்கு நீங்க?
1: உங்களுக்கு அப்படியா? நீங்க இருக்கிற இடம் அப்படி இருக்கு.
0: என்ன கொடுமையா?
1: வெளியில இருந்து வரையக்கள் அப்படி இருந்திருக்காதே.
0: சி சி, சரியான வெக்கையோட தான் வந்தேன்.
1: ஓ, அப்ப பரிசல் அப்படி இருக்கா? இருக்கும் தெரியல. எனக்கு இங்க நல்லா இருக்கு.
0: இங்க 24 நிக்குது.
1: ஓ,
0: 24 பரவாயில்லை.
1: கொஞ்சம் பக்கியா இருக்கும், பக்கத்தன்மை இருக்கும்.
0: அப்ப ஒரு தங்க சூரியன் என்ற பாடலை கேக்குறீங்க. ஓகே, நல்ல பாடல். உங்களுக்காக அந்த பாடல் வருகின்றது. கேட்டு மகிழுங்கள்.
1: நன்றி அண்ணா.
0: நன்றி.
1: நன்றி. வணக்கம்.

0: ஒலித்த பாடலை மீனா மகேசன் அவர்கள் கேட்டிருந்தார். அவரை தொடர்ந்து நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வந்திருக்கோம். அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம்.
0: வணக்கம் திருமதி பத்மினி பாலசிங்கம் அவர்கள், நலமா இருக்கீங்களா? பல பேர் அடியடி அடிக்க போட்டு போறார்கள். பாவங்கள் நேரம் காணாது. என்ன பாடலோடு வந்திருக்கீங்க? நன்றி.

கொண்டிருக்கும் இந்த பாடலை விரும்பி கேட்டிருந்தார் திருமதி பத்மினி பானசிங் அவர்கள் பிரான்சில் இருந்து. அன்பு உறவுகளே, இன்று இரவு சுவிஸ் நேரத்தில் சபா கேது அவர்கள் தயாரித்து தொகுத்து வழங்கும் பாடலில் விவேகம் என்ற நிகழ்ச்சி வானொலியில் மலர்கின்றது. கேட்க தவறாதீர்கள் இன்று இரவு சுவிஸ் நேரத்தில். அன்பு உறவுகளே,

0: நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம்.
1: வணக்கம் நரிமா, சதீஷ் கவிக்கிறேன்.
0: வீராதி வீரன் சூராதி சூரன், நீங்க தான் நம்பிட்டீங்களா? எப்படி இருக்கீங்க சதீஷ்?
1: நமஸ்கமா இருக்கின்றேன். நீங்கள்
0: எங்க போனீங்க இவ்வளவு நேரம்?
1: என்ன
0: பாட்டுக்கு என்ன பாட்டு?
1: அண்ணன் தம்பி என்ன
0: சொந்தம் என்ன ஒரு பாட்டு கேட்குவேன். அண்ணன் என்ன தம்பி என்ன சொந்தம் என்ன பந்தம் என்ன?
1: ஆமா,
0: அப்படி இருக்க பாட்டு
1: பாட்டு இருக்குது.
0: என்ன விளங்க இல்லையா?
1: ரஜினிகாந்த் படம் அது.
0: ஆ, ரஜினி இந்த சர்மந்துரை திரைப்படத்துல.
1: ஆமா,
0: அந்த பாடலை கேக்குறீங்க.
1: ஆமா,
0: மதுரையில இருந்து அண்ணன் என்ன தம்பி என்ன? அந்த பாட பிடிக்குமா? ஆகவே அந்த பாடல் உங்களுக்காக வானலையில் வரப்போகின்றது. நீங்களும் கேட்டு மகிழுங்கள். நன்றி,
1: வணக்கம்.
0: நன்றி. அவர் எங்கள் அன்புக்குரிய சதீஷ் அவர்கள் இணைந்து கொண்டு அவர் விரும்பி கேட்ட பாடல் வானலையில் மலர்கின்றது.

குறித்த பாடலை சதீஷ் அவர்கள் விரும்பி கேட்டிருந்தார். இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது இன்றைய காலை பூந்தன்றல். காலை பூந்தன்றல் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த நேயர்களுக்கு, நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்த நேயர்களுக்கும் எனது இதயபூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடர்கின்றது மணித்தியால செய்திகள்.

வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியில் மணிக்கூர் தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் மடத்தினர். சாசல் கார்ஷ்லா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் மடமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். ஊழல் ஒழிப்பு திருத்த மசோதா இன்றைய தினம் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய இன்று நாடாளுமன்றத்தில் இந்த மசோதாவை தாக்கல் செய்தார். இலங்கை காவல்துறை அடுத்த ஆண்டின் தொடக்கத்தில் புதிய சீருடையை அறிமுகப்படுத்த இருப்பதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலா தெரிவித்திருக்கிறார். ஐக்கிய நாடுகள் சபையின் உணவு மற்றும் விவசாய அமைப்பு, கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சு மற்றும் ஹட்டன் நேஷனல் வங்கி ஆகியன இணைந்து உலக உணவு தினம் 2026 இளையோருக்கான புதுமை படைப்பாற்றல் சவால் என்ற தேசிய போட்டியை இலங்கையில் அறிமுகப்படுத்தி இருக்கிறது. நிந்தவூர் பிரதேச செயலாளரை கடமை நேரத்தில் அச்சுறுத்திய குற்றச்சாட்டின் பேரில் பெண் அரச உத்தியோகத்தர் ஒருவர் நிந்தவூர் போலீசாரால் கைது செய்யப்பட்டதோடு கைது செய்யப்பட்ட வேளையில் அதிர்ச்சியால் மயங்கி விழுந்த நிலையை தொடர்ந்து போலீஸ் பாதுகாப்புடன் அவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். தென்மணி மனித குதகுழியின் மூன்றாவது கட்ட அகழ்வு பணிகள் இன்றுடன் நிறைவடைய உள்ளன. அதன்படி மூன்றாம் கட்டத்தின் 56வது நாள் அகழ்வு பணிகள் இன்று இடம்பெறுகிறது. பயங்கரவாதத்திலிருந்து அரசை பாதுகாக்கும் சட்டம் மூலம் வர்த்தமானியில் வெளியிடப்பட்டு பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என்றும் அதன் பின்னர் அந்த சட்டம் மூலம் பற்றி விரிவாக வாதிக்க முடியும் என்று அமைச்சரவை பேச்சாளரும் சுகாதாரம் மற்றும் வெகுசன ஊடக அமைச்சருமான நடிந்த ஏதிச சுட்டிக்காட்டியிருக்கிறார். அரசியலமைப்பின் 22வது திருத்தம் மற்றும் நீதித்துறை திருத்த சட்ட மூலத்தை சவாலுக்கு உட்படுத்தி உயர்நீதிமன்றில் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக சபாநாயகர் ஜெகத் விக்ரமரட்ன இன்று சபைக்கு அறிவித்திருக்கிறார். அந்த மனுக்களின் பிரதிகள் தமக்கு கிடைக்கப்பெற்றுள்ளதாகவும் சபாநாயகர் அறிவித்துள்ளார். டிட்வா சூறாவளியால் பாதிக்கப்பட்ட பகுதிகளின் புனரமைப்பு மற்றும் வாழ்வாதார மீட்பு பணிகளுக்கு ஆதரவளிக்கும் வகையில் 200 மில்லியன் அமெரிக்க டாலர் கடன் திட்டத்துக்கான ஒப்பந்தங்களில் ஆசிய அபிவிருத்தி வங்கியும் இலங்கை அரசாங்கமும் கையொப்பம் விட்டிருக்கின்றன. அஸ்வசிம நலன்பிரி கொடுப்பனவுகள் இன்று பயனாளிகளின் வங்கிக் கணக்குகளில் வரவு வைக்கப்பட உள்ளதாக நலன்பிரி நன்மைகள் சபை தெரிவித்துள்ளது. சர்வதேச நாணய நிதியத்துடனான ஒப்பந்தம் வருகின்ற 2027 ஆண்டு மார்ச் மாதத்துடன் நிறைவடைய நிலையில் 2028 ஆண்டுக்கு பிறகு இலங்கை மீண்டும் வெளிநாட்டு கடன்களை செலுத்த வேண்டிய நிலை ஏற்படும் என்று முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்திருக்கிறார். புவிசார் அரசியல் மாற்றங்கள், காலநிலை அவசர நிலைகள், அதிகரித்து வரும் ஏற்றத்தாழ்வுகள் மற்றும் மாறிவரும் உலகளாவிய சுகாதார முன்னுரிமைகள் ஆகியவற்றுக்கு மத்தியில் மனிதாயமான நடவடிக்கைகளின் எதிர்காலம் குறித்து ஆராயும் வகையில் தெற்காசியாவின் எல்லைகளற்ற மருத்துவர்கள் அமைப்பின் 4வது தெற்காசிய சுகாதாரம் மற்றும் மனிதாயமான உச்சிமாநாடு கொழும்பில் நடைபெற்றிருக்கிறது. கிளிநொச்சி பழை பகுதியில் விடுதலை புலிகளின் பயிற்சி முகாம் அமைக்கப்பட்டுள்ளதாக சமூக ஊடகங்களில் போலியான தகவல்களை பரப்பியதாக கூறப்படும் ஒருவர் பயங்கரவாத விசாரணை பிரிவினரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். 46 வயதுடைய ஒருவரே இதன்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவால் கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் ரஜித செனரட்னாவின் சகோதரரும் மீன்பிடி கூட்டு தாமரத்தின் முன்னாள் தலைவருமான மகில் செனரட்னாவை நேற்றைய தினம் கொழும்பு நீதவான் நீதிமன்றம் பிணையில் விடுவிக்க உத்தரவு பிறப்பித்த போதிலும் பிணை நிபந்தனைகளை உரியவாறு சந்த நபர் பூர்த்தி செய்யாத காரணத்தினால் சந்த நபர் மீண்டும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். அக்கிரப்பற்றில் உள்ள அரச திணைக்களம் ஒன்றில் கடமையாற்றி வந்த பெண் உத்தியோகத்தரை திருமணம் முடிப்பதாக ஆசவார்த்தைகளை கூறி பாலியல் துஷ்பிரயோகம் செய்த குற்றச்சாட்டின் பேரில் கைது செய்யப்பட்ட அக்கிரப்பற்று மாநகர சபையின் முன்னாள் மேயர் சக்தி அதாவுல்லாவை இன்று வரை விளக்கமறியல் வைக்குமாறு அக்கிரப்பற்று நீதவான் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. நாவுல போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மெடில குளத்தில் குளிக்கச் சென்ற இளைஞர் ஒருவர் நீரில் மூழ்கி உயிரிழந்தார். இந்த சம்பவம் நேற்று மாலை இடம்பெற்றிருக்கிறது. சட்டவிரோதமான முறையில் உண்டியல்கள் அமைப்பில் பண பரிமாற்றங்களில் ஈடுபட்டு வந்த இளைஞனை பண செலவை தடுப்புச் சட்டத்தின் கீழ் குற்றப்புணர்வு திணைக்களம் கைது செய்திருக்கிறது.
வாடகை வாகனங்களை பயன்படுத்தும் பயணிகள் தங்களை கடத்தல், கொள்ளை மற்றும் அச்சுறுத்தல்களிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு இலங்கை காவல்துறை கேட்டிருக்கிறது. இலங்கை காவல்துறையின் உதவி சேவையில் உள்ள 383 வெற்றிடங்களுக்கு விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி செப்டம்பர் 14 வரை நீடிக்கப்பட்டிருக்கிறது. மட்டக்களப்பு களுவாஞ்சிக்குடி பொது சுகாதார பரிசோதகர் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் தீவிர சுகாதார சீர்கேடுகளுடன் இயங்கி வந்த மொத்த விற்பனை பலசரக்கு கடையொன்று களுவாஞ்சிக்குடி நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் நேற்று அதிரடியாக பூட்டப்பட்டிருக்கிறது. இலங்கைக்கும் போலந்துக்கும் இடையே கைதிகளை பரிமாறிக்கொள்வதற்கான ஒப்பந்தத்தில் கையொப்பம் இடுவதற்கான முன்மொழிவுக்கு அமைச்சரவை ஒப்புதலை வழங்கியிருக்கிறது. மன்னார் மாவட்டத்தைச் சேர்ந்த நியூசிலாந்து தேசத்தில் வசித்து வரும் ஜேம்ஸ் பத்மநாதன் பிரேம்குமார் தலைமையில் நியூசிலாந்து தேசத்தில் இருந்து வருகை தந்த மருத்துவர்கள் அடங்கிய குழுவினரின் இலவச மருத்துவ முகாம் நேற்று விடத்தல் தீவு புனித அடைக்கல மாதா தேவாலய வளாகத்தில் இடம்பெற்றிருந்தது. கனடா எல்லை பாதுகாப்பு முகமையின் இணைப்பு அதிகாரி திருமதி கசுமி குபோ மற்றும் செயல்பாட்டு இணைப்பு உதவியாளர் திருமதி நதிகா சமரக்குடி ஆகியோர் அடங்கிய தூதுக்குழுவினர் நேற்று திருவண்ணாமலை மாவட்ட செயலகத்தில் மாவட்ட அரசாங்க அதிபர் WGM ஹேமந்தகுமார் அவர்களை சந்தித்து கலந்துரையாடியிருக்கிறார்கள். தபால் சேவையை முன்னேற்ற நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டிருப்பதோடு அதற்கான போக்குவரத்து தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் இந்த ஆண்டில் சுற்றுச்சூழலுக்கு உகந்த 165 மின்சார மோட்டார் சைக்கிள்களும் 20 மின்சார முச்சக்கர வண்டிகளும் கொள்வனவு செய்யப்பட உள்ளதாக ஊடகத்துறை பிரதி அமைச்சர் கௌசல்ய ஆரியரட்ன தெரிவித்திருக்கிறார். இலங்கையின் கப்பல் சுற்றுலாத்துறையை மேலும் மேம்படுத்துவது தொடர்பாக ஜெர்மனியைச் சேர்ந்த AHK ஸ்ரீலங்கா மற்றும் EMPH நிறுவனங்களின் பிரதிகளுடன் விஜிதகரத் உள்ளிட்டோர்களுக்கு இடையே இன்று உயர்மட்ட கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. வியட்நாமின் முன்னணி குறைந்த கட்டண விமான சேவை நிறுவனமான வியட்ஜெட் ஏர் இலங்கைக்கும் வியட்நாமுக்கும் இடையிலான தனது நேரடி விமான சேவையை உத்தியோகமாக ஆரம்பித்து இதற்கான முதலாவது விமானம் நேற்றிரவு பண்டார் நாயக்கா சர்வதேச விமான நிலையத்தை சென்றடைந்திருந்தது. சுங்கவரி செலுத்தப்படாமல் சட்டவிரோதமான முறையில் இலங்கைக்குள் கொண்டு சென்ற 12,000 சிகரெட்டுகளுடன் வெளிநாட்டவர்கள் இருவர் கொள்ளுப்பட்டி போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். யாழ்ப்பாணம் சுண்டுக்குழியைச் சேர்ந்த பிரான்சில் வாழ்ந்து வந்த ஒலிபரப்பாளர் மேடை அறிவிப்பாளர் ஜஸ்டின் தம்பராஜா அவர்கள் நோய்வாய்ப்பட்ட நிலையில் சிகிச்சை எடுத்து வந்த நிலையில் இந்த உலகினை விட்டு நீந்து விட்டார். திறமையான தனது அறிவிப்பு துறையால் பல ரசிகர்களை கவர்ந்து வைத்திருந்த அவரது ஆத்ம சாந்திக்காக TRT தமிழொலி குடும்பம் பிரார்த்திக்கிறது. என இந்திய செய்திகளில், ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து மீன்பிடிக்க சென்ற நிலையில் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டு இலங்கை சிறையில் உள்ள மீனவர்களையும் படகுகளையும் உடனடியாக விடுதலை செய்யக்கோரி எதிர்வரும் 30 முதல் காலவரையற்ற வேலறுத்த போராட்டத்தில் ஈடுபட நேற்று ராமேஸ்வரம் மீனவர்களின் ஆலோசனை கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது. பஞ்சாப், உத்தரப்பிரதேசம், குஜராத்தில் அடுத்த ஆண்டு சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற உள்ளது. இதனை முன்னிட்டு சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற உள்ள மாநிலங்களுக்கான பாரதிய ஜனதா பொறுப்பாளர்களை அந்த கட்சியின் தலைவர் நிதின் நவீன் தற்போது நியமித்திருக்கிறார். தமிழ்நாடு சட்டப்பேரவையிலிருந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர்கள் இன்று காலை வெளிநடப்பு செய்திருக்கிறார்கள். 3 பேர் கொலை வழக்கை CBI விசாரிக்க தமிழ்நாடு முதல்வர் விஜய் வைத்துள்ள கோரிக்கை தொடர்பாக கர்நாடக அரசு நிர்வாகத்தில் தமிழகம் தலையிடுவதை தங்களால் ஏற்க முடியாது என்று கர்நாடக மாநில முதல்வர் DK சிவகுமார் கருத்து தெரிவித்திருக்கிறார். மகாத்மா காந்தியை சுட்டுக் கொன்ற நாதுராம் கோட்சே மற்றும் அவரது சகோதரர் கோபால் கோட்சே ஆகியோர் RSS அமைப்பின் தீவிர தொண்டர்களாக இருந்தார்கள் என்று சவர்க்காரின் பேரன் சத்யகி சவர்க்கார் நீதிமன்றத்தில் தெரிவித்திருக்கிறார். திருநெல்வேலி மாவட்டம் வெள்ளக்குழியில் கைத்தறி நெசவு தொழிலாளியின் 3 மகன்கள் நீட் தேர்வில் வெற்றி பெற்று மருத்துவம் பயில வாய்ப்பு பெற்றிருப்பது பாராட்டை பெற்றுக் கொடுத்திருக்கிறது. பெங்களூர் உணவகங்களில் அதிரடி சோதனைகள் தீவிரப்படுத்தப்படுகின்றன. பல உணவகங்களில் சுத்த சுகாதார விதிமுறை மீறல்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. இத்தகைய சோதனைகளை அடிக்கடி தாங்கள் நடத்த இருப்பதாக கர்நாடக மாநில அரசாங்கம் தெரிவித்திருக்கிறது. திஸ்தா நதிநீர் பகிர்வு விவகாரத்தால் இந்தியாவுடனான உறவுகள் மோசமடைய விரும்பவில்லை என்று வங்கதேசம் தெரிவித்துள்ளது. அதே நேரம் இந்தியாவை போல வங்கதேசமும் தனது நலன்களை பாதுகாக்க வேண்டியிருப்பதாக அந்த நாடு தெரிவித்திருக்கிறது.
இந்தியாவின் ஆபரேஷன் சிந்தூர் பற்றிய ஆவணப்படம் போர் தொடர்பான கள யதார்த்தங்களை புறக்கணித்துவிட்டு ஒருதலை பட்சமான தகவல்களுடன் எடுக்கப்பட்டிருப்பதாக பாகிஸ்தான் ராணுவம் குற்றம் சாட்டியுள்ளது. உடல் பருமன் பாதிப்பால் தமிழகத்தில் 44.2% பெண்களும் 38.8% ஆண்களும் பாதிப்படைந்திருப்பதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை தெரிவித்துள்ளது. வாழ்க்கை முறை மாற்றங்களால் இந்த பாதிப்பு வீதம் அதிகரிக்கக்கூடும் என்றும் அந்த அமைப்பு தெரிவித்திருக்கிறது. திருவண்ணாமலை ஸ்ரீ அருணாசலேஸ்வரர் கோவிலுக்கு வரும் பக்தர்கள் செப்டம்பர் 1 முதல் கைபேசியில் எடுத்து செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கொல்கத்தா நியூ மார்க்கெட் அருகேயுள்ள ஹோட்டலில் இன்று அதிகாலை ஏற்பட்ட பயங்கர தீபத்தில் குழந்தை உட்பட 9 பரிதாபமாக உயிரிழந்தார்கள். சென்னையில் இன்று தங்கம் விலை சவரனுக்கு 680 குறைந்து 1 சவரன் 113,640 கிராமுக்கு 85 குறைந்து 14,205 விற்பனையாகிறது. உலக செய்திகளில், வடமேற்கு சிரியாவின் இட்லிப் மாகாணத்தில் உள்ள அபுதூர் விமானப்படை தளத்தின் மீது நேற்று அதிகாலை இஸ்ரேல் அடுத்தடுத்து வான்வழி தாக்குதல்களை நடத்தியிருக்கிறது. காசா அமைதி திட்டம் தொடர்பாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் பிரதிநிதியான அவரின் மருமகன் யரால் குஷ்னர் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நேத்தன்யாகுவுடன் கடந்த திங்கட்கிழமை நடத்திய நீண்ட ஆலோசனையில் எந்தவித உறுதியான சுங்க முடிவும் எட்டப்படவில்லை என்ற தகவல் வெளிவந்துள்ளது. கோர்முஸ் நீரிணியை அமெரிக்க பிராந்தியமாக சித்தரிக்கும் வரைபடம் ஒன்றை அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் வெளியிட்டுள்ளார். டிரம்பின் இந்த பதிவுக்கு பதிலடி கொடுத்துள்ள ஈரான் வெளியுறவு இணையமைச்சர் காசிம் கரிபாபதி, டிரம்பின் இந்த மாயை விரைவில் மாறும் அல்லது நாங்களே அதனை மாற்றிவிடுவோம் என்று எக்ஸ் தளத்தில் அவர் பதிவிட்டிருக்கிறார். ஈரான் அசாட் என்ற யூடியூப் கணக்கின் கீழ் ஒளிபரப்பாகும் விவாத நிகழ்ச்சியை முடக்கியுள்ளது. அந்த நிகழ்ச்சியை பொய்த்தவல்களை பரப்புவதாக கூறி அந்த நடவடிக்கையை தாங்கள் எடுத்ததாக ஈரான் தெரிவித்துள்ளது. கனடாவுடனான வர்த்தக ஒப்பந்தத்தை இறுதி செய்யும் பணிகள் நடைபெற்று வருவதால் அந்த நாட்டின் பல்வேறு வகையான பொருட்கள் மீதான புதிய வரிகளை விதிப்பதை 3 ஒத்திவைப்பதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்திருக்கிறார். பல்லாயிரக்கணக்கான குர்து கிளர்ச்சியாளர்களுக்கு நிபந்தனையுடன் கூடிய பொது மன்னிப்பு வழங்கும் சட்டத்துக்கு துருக்கி அதிபர் தைப் எர்டோகன் ஒப்புதல் வழங்கியிருக்கிறார். ஆனாலும் குர்து கிளர்ச்சியாளர்கள் தங்களின் அமைப்புகளை முழுமையாக கலைத்துவிட்டு ஆயுதங்களை ஒப்படைத்து விட்டார்கள் என்பதை துருக்கியின் தேசிய பாதுகாப்பு கவுன்சில் உறுதி செய்த பின்னரே இந்த சட்டம் அமலுக்கு வரும் என்று தெரிவிக்கப்படுகிறது. ஊழல் வழக்கில் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான் கானை மருத்துவ பரிசோதனை மற்றும் சிகிச்சைக்காக 2 இஸ்லாமாபாத்தில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு மாற்றுமாறு அந்த நாட்டு உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. பயனர்கள் சிலரை தற்கொலைக்கு தூண்டியதாக எழுந்த விமர்சனங்கள் மற்றும் சட்ட ரீதியான புகார்களை தொடர்ந்து மேம்பட்ட பாதுகாப்பு அம்சங்களுடன் 11 வயதினருக்கென பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட சட் ஜிபிடியின் புதிய பதிப்பை ஓபன் ஏ நிறுவனம் நேற்று அறிமுகப்படுத்தியுள்ளது. மலேசியா வரிவிதிப்பு நடைமுறைகளில் சீர்திருத்தங்களை செய்வது குறித்து பரிசீலித்து வருவதாக பிரதமர் அன்வர் இப்ராஹிம் கூறியிருக்கிறார். அந்த நாடு 2018 பொருள் சேவை வரியை முற்றாக நீக்கியிருக்கிறது. மியான்மர் அதிகாரிகள் கொலரா பரவலை கட்டுப்படுத்த போராடுகிறார்கள். ஆகப்பெரிய யங்குன் நகரில் சுமார் 150 பேருக்கு கொலரா உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இந்தோனேஷியா காட்டுத்தீயை அணைக்க மழையை வரவழைக்க முயற்சியில் இறங்கியுள்ளது. பல ஆண்டுகள் காணாத மிக மோசமான காட்டுத்தீயை இந்தோனேஷியா இந்த முறை சமாளிக்க வேண்டியிருக்கிறது. பொதுவாக இறுதியாண்டு தேர்வை முடித்த பிள்ளைகளுக்கு அவர்களின் பெற்றோர் கார் வாங்குவார்கள் அல்லது வெளியில் சாப்பிட அழைத்து செல்வார்கள். ஆனால் புரோமிஸ் ஒக்குரோவுக்கு வேறொரு பரிசு காத்திருந்தது. புரோமிஸின் தாயார் அவருக்கு ஆடு ஒன்றை பரிசாக கொடுத்தது சமூக ஊடகங்களில் பேசுபொருளாகியிருக்கிறது. விமானத்தின் இறக்கை பகுதியில் அமர்ந்திருந்த கழுகு ஒன்று நகர மறுத்ததை அடுத்து அது வலுக்கட்டாயமாக அகற்றப்பட்டிருக்கிறது. கிறிஸின் கிரித்தீவில் இருக்கும் ராகிலியா விமான நிலையத்தில் அது நடந்திருக்கிறது. அங்கிருந்து ரயனேர் விமானம் ஒன்று புறப்பட இருந்த வேளையில் பெரிய கழுகு ஒன்று விமானத்தின் இறக்கையில் அமர்ந்து கொண்டது. கோப்பியை கிடுகிடுவென கலக்கி கொடுக்க உங்களுக்கு உதவி தேவையா? சீனாவின் பெய்ஜிங் நகருக்கு செல்ல வேண்டியிருக்கும் அண்மையில் கெலக்சி சோகா கடை தொகுதியில் செவன் ஃபிரெஷ் கொவி என்ற கடையொன்று திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு ரோபோ இயந்திரம் 24 மணி நேரமும் அங்கே இதனை இயக்கி வருகிறது.
அமெரிக்காவில் மெட்டா நிறுவனத்தின் மீது வழக்கு விசாரணை தொடங்கியிருக்கிறது. மெட்டா வேண்டுமென்றே இளையவர்களை அடிமையாக்கும் விதத்தில் தனது தளங்களை வடிவமைத்திருப்பதாக குற்றச்சாட்டுகள் கூறப்படுகின்றன. தெற்கு ஸ்பெயினில் ஏற்பட்ட 4.8 ரிக்டர் அளவிலான பூமி அதிர்ச்சியினால் கட்டிடங்கள் சேதமடைந்திருப்பதோடு குறைந்தது 3 பேர் அங்கு காயமடைந்திருக்கிறார்கள். கடந்த வாரம் கொலம்பியாவில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த பூமி அதிர்ச்சியால் நிலை குலைந்துள்ள மேற்கத்திய மாகாணமான சோக்கோவில் சேதமடைந்த கல்வி நிலையங்களை சீரமைக்கும் வகையில் குறைந்தது 10 புதிய பாடசாலைகளை நிர்மாணிக்க உதவப்போவதாக புகழ்பெற்ற அந்த நாட்டு பாடகி சகிரா உறுதியளித்திருக்கிறார். விளையாட்டு செய்திகளில் இங்கிலாந்துக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியிலிருந்து காயம் காரணமாக பாபர் ஆசாம் விலகியுள்ளார். இந்திய அணியின் மூத்த வீரர்களில் ஒருவரான விராட் கோலி சர்வதேச கிரிக்கெட்டில் 18 ஆண்டுகளை நிறைவு செய்திருக்கிறார். இந்தியாவின் லடாக்கில் 11,800 அடி உயரத்தில் உலகின் மிக உயரமான கிரிக்கெட் திடலை அமைக்க பரிசீலனை செய்து வருவதான தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. சிங்க்ஃபீல்ட் கோப்பை செஸ் போட்டியின் 7வது சுற்றில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா அமெரிக்காவின் ஃபாபியானோ கரனாவுடன் சமன் செய்தார். போட்டியில் அவருக்கு இது 4வது சமனாகும். நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள். 1 யூரோ இலங்கை பிரமதியில் 384.11 ரூபாய் இந்திய பிரமதியில் 110.91 ரூபாய். 1 அமெரிக்க டாலர் இலங்கை பிரமதியில் 331.82 ரூபாய் இந்திய பிரமதியில் 95.72 ரூபாய். 1 சுவிஸ் பிராங்க் இலங்கை பிரமதியில் 408.76 ரூபாய் இந்திய பிரமதியில் 118.01 ரூபாய். 1 ஐக்கிய ராச்சிய பவுண்ட் இலங்கை பிரமதியில் 448.93 ரூபாய் இந்திய பிரமதியில் 129.63 ரூபாய். 1 கனடியன் டாலர் இலங்கை பிரமதியில் 238.88 ரூபாய் இந்திய பிரமதியில் 68.96 ரூபாய். கேட்டது மணிக்கொரு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் உமிடத்தினர். சாசல் கார்ஜனா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் உமிடமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். உங்கள் செய்திகளுக்கு ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே.

0: இன்னைக்கு மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்குது, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜான, லாச்சு பிள்ளைக்கு வந்து நான்
2: வீட்டுக்கு சங்கரி இருக்கு,
3: அங்க போய் பார்த்தனா ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில பொன்னாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
2: பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அட்ரஸி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேமா, மலிவுண்டோ மலிவுண்டுதான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் தூரம் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
2: விடாதீங்க, போங்க போங்க.
4: அன்றும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், பரிஸ் லாச்சப்பலில்,
5: 11 13 rue Caille, 75 000 Paris,
4: வீட்டி சூப்பர் ஸ்டோர், காலா கோனே சாசலில்,
5: 5 rue Marcel Cerdan, 95 140 Garges les Gonesses.
4: மேலதிக தொடர்புகளுக்கு வீட்டி கேஷ் அண்ட் கரி பரிஸ் லாச்சப்பலில் தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 05 07 18. சாசல் காலாகோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
6: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உன்னை சேரும்.
7: நேரம் சரியாக 10:25, ஐக்கிய ராஜ்யத்தில் 9:25. இந்த நேரத்தில் வானலையில் மலர்கின்றது பர்வின் சுல்தான் அவர்கள் பேராசிரியை ஆற்றிய உரை, சில சொந்தங்கள் வீட்டிற்கே அழைக்காதீங்க என்ற தலைப்பில் இந்த உரையை கேட்கலாம்.
8: வாழ்க்கையில் சூழல் எப்பொழுது எப்படி வரும் என்று தெரியாது. முகமது நபி வாழ்ந்த காலத்தில் ஒரு விஷயம் நடந்தது, அதை நான் நினைவுபடுத்துகிறேன். போர் நடந்து முடிந்திருக்கிறது, போர் கைதிகள் நிறைய பேர் வந்து முகாமில் இருக்கிறார்கள். அதுல ஒருத்தனுக்கு அடிமையா இருக்கிறதுல விருப்பம் இல்லை. அவன் நேரா வந்து முகமது நபி கிட்ட கேக்குறான், என்ன விடுதலை செய்யுங்க. முகமது நபி கேட்டார், நீ போர் கைதி, உன்னை விடுதலை செய்ய முடியாது. நான் கைதாவேன் என்று நான் நினைக்கவே இல்லை. சரி, என் மனைவி மக்களை நான் பார்க்க வேண்டும், நான் என்னை விடுதலை செய்யுங்கள். சரி, பகரமா ஏதாவது கொடு, விடுதலைக்கு ஏதாவது கூட கொடுத்துட்டு போ. நீ போட்டிருக்கிற அங்கி அதை கொடுத்துட்டு போறியா? இல்ல, அதை கொடுத்துட்டா நடுங்கி நான் செத்து போவேன், நான் எப்படி பயணம் செய்வேன்? முடியாது, முடியாது என்றவுடன், சரி உன் கையில சாப்பாடு ஏதாவது இருக்கிறியா? அதை கொடுக்கறியா? கொஞ்சம் தான் உழைத்து வைத்திருக்கிறேன், இதை கொடுத்துட்டா நான் எப்படி பயணம் செய்வேன்? என் மக்களை பார்க்க வேண்டும் என்றால் இதை தர முடியாது. அப்படி என்றால் நீ பிச்சையில் விடுதலை பெற முடியாது. யாரோ பேசுறாங்க, அவங்களுக்கு சைலண்டா இருக்க சொல்லு. நீங்க போன் இல்லாமே பேசலாம் சார், அவங்களுக்கு கேட்கும். எனக்கே கேட்டுச்சு, அனைவருக்கும் கல்வி என்பதனை கடமையாக்குகிறேன் என்று சொன்னார் முகமது நபி. கல்வி கற்றது ஒழுகு, கல்வியை கற்றுக்கொள், வாழ்க்கையில் அது எப்பொழுது தேவைப்படும் என்று தெரியாது. அதனால் என் உயிரானவர்களே, படித்துக் கொள்ளுங்கள். இந்த ரெக்கார்ட் பண்றதை நிறுத்திக்கோங்க, யூடியூப் அதெல்லாம் சரி, யூடியூப்னா நீங்க ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க. நான் என்ன சொல்றேன், அரை மணி நேரம் பொறுத்துக்கோங்க, யூடியூப்ல வந்துடும். நான் என்ன சொல்றேன், இது வரைக்கும் என்ன இதுலதான பார்த்திருக்கீங்க, இன்னைக்கும் இதுலதான் பார்க்கணுமா? நேரில் வந்திருக்கல, கேட்டுதான் போங்களேன். எவ்வளவோ பேசுறேன், எத்தனையோ டிவியில வருது, இது உங்களுக்காக தானே பேச. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நான் கூட்டத்திற்கு பேசும் பேச்சாளர் இல்லை, ஒவ்வொருத்தருக்கும் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய பேச்சாளர். உங்கள் ஒவ்வொருவருக்குமாக பேசிக் கொண்டிருக்கிறேன். I want to connect myself with you. நான் உங்களோடு என்னுடைய அறிவுபூர்வமாக உங்களோடு நான் தொடர்பில் இருக்கிறேன். அதனால் சொல்லுகின்ற வார்த்தைகளை கவனம். ஒரு 5 நாட்களுக்கு முன்னால் டைம்ஸ் ஆஃப் இந்தியா படித்துக் கொண்டிருந்தேன். எதை வேண்டுமானாலும் படிங்க, அதில் இருக்கக்கூடிய உண்மை தன்மையை பொருளை புரிந்து கொள்ளுங்கள். நம்முடைய பாரத நாட்டின் பிரதமர் உயர் திரு நரேந்திர மோடி அவர்கள் தேர்வும் தெளிவும் என்கின்ற தலைப்பில் 2.5 கோடி மக்களுக்கு பேசியிருக்கிறார். எனக்கு ஏன் தெரியுமா அந்த பேச்சு முக்கியமானதா படுது? சாதாரணமான பிரிப்பரேஷன் இல்ல, அது இந்திய நாட்டினுடைய பிரதம மந்திரி பேசுகிறார் என்றால் அதற்கு பின்னால் அவருடைய மூளையையும் சேர்த்து அவருக்காக வேலை செய்யக்கூடிய எத்தனையோ உயரதிகாரிகள், ஐஏஎஸ் ஆபீசர்ஸ், எத்தனையோ மந்திரிமார்கள், எல்லோருடைய அந்த கருத்தும் அதற்குள்ளே இருக்கு. இந்திய நாட்டிற்கான அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு மன்னர் நிலையில் இருக்கக்கூடிய ஒருவர் மக்களிடத்தில் பார்த்து தேர்வை பற்றி பேசுகிறார். மூணு விஷயத்தை சொல்றேன், அவர் 18 விஷயம் பேசியிருக்கார், நீங்க போய் தேடிக்கோங்க, அது பேசுறதுக்கு எனக்கு நேரம் இல்லை. மூன்று விஷயங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சதுங்க. பெற்றோரை பார்த்து நம்முடைய பாரத பிரதமர் சொல்கிறார், உங்கள் குழந்தைகளின் மதிப்பெண் அட்டைகள் உங்கள் முகவரி அட்டைகள் இல்லை, உங்கள் பிள்ளைகளினுடைய ரிப்போர்ட் கார்டு உங்களுடைய விசிட்டிங் கார்டு இல்லைன்னு பாரத பிரதமர் இது சொல்றாருங்க. நான் ஒரு ஆசிரியராக அதை வரவேற்கிறேன். என் புள்ள ஸ்டேட் ஃபர்ஸ்ட் தெரியுமா, நான் சொல்றேன். அந்த மாதிரி ஆட்களை பார்த்து எந்த புத்தகமாக இருந்தாலும், இப்ப ஒரு புத்தகத்தை பார்த்தேன், ஒரு 10 நாள் இருக்கும், ஒரு பையன் கேக்குறான், அம்மா கதை சொல்ல, அம்மா கதை சொல்ல. அம்மா கேக்குறா, எந்த கதைடா சொல்ல, நான் பட்ட கதையை சொல்லவா, நான் படாத கதையை சொல்லவா? யாருக்கு தான் பட்ட கதை பிடிக்கும்? பிள்ளைகள் என்ன சொல்வீர்கள், அம்மா ஏதாவது கஷ்டத்தை பத்தி, எப்ப பார்த்தாலும் உங்க அப்பா இப்படி பண்ணாரு, உங்க அம்மா இப்படி பண்ணாங்க, கஷ்டத்தையே சொல்லிட்டு இருக்காதம்மா, ஜாலியா இருமா, சொல்றீங்களா இல்லையா? பிள்ளைகள் கேட்டார்கள், பட்ட கதை வேண்டாம் அம்மா, படாத கதை சொல். படாத கதை சொல்லி சொல்லி வளர்ந்தான் அந்த சிறுவன். வளர்ந்த ஆளானதற்கு பிறகு தான் கேட்ட ஞானத்தை எல்லாம் வைத்து தன் ஊரும் தன் குடும்பமும் தன் முன்னோர்களும் பட்ட கதையை எழுதினான். எழுதியவன் பெயர் தேவி பாரதி. அவன் எழுதிய புத்தகத்தின் பெயர் நீர்வழிப்படுவோம். அந்த புத்தகம் சாகித்ய அகாடமி விருது பெற்றிருக்கிறது, படித்துக் கொள்ளுங்கள். நற்றினை பதிப்பகம் போட்டிருக்கிறதாம், நான் தேடினேன், இங்கே இல்லை என்றார்கள். நாளை மதியம் வரப்போகிறதாம், வாங்கிக் கொள்ளுங்கள், சின்ன புக்கு தான், ரொம்ப வேலை. சொற்கள் மிக முக்கியமானவை, அது வாழவும் வைக்கும் சாகவும் வைக்கும். யார் வாயிலிருந்து புறப்பட்டு யாரிடம் போய் சேர்கிறது என்பதில் தான் அதன் வீரியம் அடங்கி இருக்கிறது. அதனால் தான் பைபிள் சொல்கிறது, காது இருக்கின்றவர்கள் கேட்டுக்கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். நான் யோசித்து பார்க்கிறேன், அருணிமா சின்ஹா பற்றி தம்பி வரலாற்றை பேசிக்கொண்டே இருந்தார். அவருடைய வாழ்க்கையில் அவர் சொல்ல விட்ட சில விஷயங்கள் உண்டு. ராத்திரி 1:30 அந்த அம்மா வந்து தூக்கி வெளியே வீசப்படுறா, கால் ஒன்னு இல்ல, உடைஞ்சிருச்சு. அந்த நேரத்துல 4:30 காலையில இன்னொரு ட்ரெயின் வந்து அடிக்குது, முதுகு தண்டம் போயிடுச்சு. சாயந்தரம் 5:30 வரைக்கும் அங்கேயே கிடக்கிறா. பரேலியில இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல் இருந்து அவளுக்கு முதல் உதவி வருவதற்கு 13 மணி நேரம் ஆயிருக்கு. நாய்களை வந்து கல்லெடுத்து அடிச்சு அடிச்சு நாய்களிடம் இருந்து தன்னை காப்பாற்றி எப்படி உட்கார்ந்து இருந்திருக்காவ. ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போனதுக்கு பிறகு அங்க ஆபரேஷன் பண்ண டாக்டர் சொல்றார், உடனே ஆபரேஷன் பண்ணனும், ஒரு கால ஆபரேஷன் பண்ண ஒரு கால காப்பாத்திரலாம், ஆனா அனிஸ்தீசியா இல்லங்கறாங்க. அதான் பாயிண்ட், பெண் இல்லையானா? அவள் பாலியல் துன்புறுத்தலுக்கு உட்பட்டதற்கு பிறகுதான் வெளியில் வீசப்படுகிறாள். வாலிபால் பிளேயர் கை கால் போயிடுச்சு, முதுகு தண்டு உடைஞ்சிருச்சு, ஒரு காலை எடுத்துருவேங்கிறாங்க, அனிஸ்தீசியா இல்லங்கிறாங்க. அந்த பொண்ணு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, காலையில 1:30 இருந்து அடிபட்டு வலியால கிடக்குறேன், ரெண்டு காலம் போகிறதுக்கு எனக்கு வாய்ப்பு இல்லை, ஒரு காலை வெட்டி எடுங்க, அனிஸ்தீஷியா இல்லாம இருந்தா பரவாயில்ல, அதை விடவா வலிச்சிட போகுது. அவ சொன்ன வார்த்தைங்க, ஒரு கால் அறுபட்டு கிடக்கிறாள், காலையில 10 மணிக்கு வருது அனிஸ்தீஷியா, 3 நாள் மயக்கத்தில் இருக்கிறாள். 3 நாள் மயக்கத்தில் கிடந்த அருணிமா சின்ஹாக்கு கிடைத்த ஒற்றை சொல் எது தெரியுமா, அவ மலையேறத்துக்கு இருக்கிற ஒற்றை சொல், அவங்க மாமா சொன்ன சொல், என்ன ஜாலியா இரு, பரவாயில்ல, என்ன போச்சு, இப்போ ஒரு கால் தானே, மலையேறணும்னு சொன்ன, மலையேறலாமா, அழுறாவா அந்த வார்த்தையை கேட்டு, என்னமாமா கிண்டல் பண்றியா, எனக்கு ஹிந்தி தெரியுங்கிறதுனால அந்த பேட்டியை முழுக்க கேட்டன. அவ பேசுறான், ஏமாமா கிண்டல் பண்றியா? அப்ப அவர் சொல்றாரு, எவரெஸ்டே ஏறலாம், எவரெஸ்ட் ஏறதுக்கு 2 கால் தேவை கிடையாது, 1 போதும் அப்படின்னு அவர் சொல்லிவிட்டு போன அந்த ஒற்றை சொல் தான் 13 மாதங்களினுடைய கடுமையான பயிற்சிக்கு பிறகு அவர் 2013 மார்ச் 12 மலையேறின சொல். என்ன செய்யும், இப்ப நம்ம இவ்வளவு பேர் சேர்ந்து வந்திருக்கிறோம், எதை தேடி வந்திருக்கிறோம், சொல் தேடித்தான் வந்திருக்கிறோம். மொத்தம் பிள்ளைங்க 3 வகை, ஒன்னு நல்லா படிக்கும் புத்திசாலி, அடியே வாங்காது, 98 வாங்கிட்டு போயிட்டு இருக்கோம், நிறைய சம்பாதிக்கும். 2வது வகை என்ன மாதிரி, மகேஷ் மாதிரி படிக்கும், படிக்கும் பாஸ் பண்ணிடும், ஃபெயில் ஆகாது, சரியாடா தம்பி, நல்லா ஆடும் பாடும் பேசும், கப்பெல்லாம் வாங்கிட்டு போவோம், திறமசாலி. இது ரெண்டும் நம்ம வீட்டில் இருக்காது. 3வது ஒன்று இருக்குது, புளிமூட்டைன்னு பேர் இருக்கு, அதான் நம்ம வீட்டில் இருக்கோம். எப்போ பார்த்தாலும் அதை சுட்டி காட்டிக்கிட்டே இருப்பீங்க, படி படி படி. நான் ஒன்று சொல்லட்டுமா, நிறைய மார்க் வாங்குற மாதிரி படிக்கிற இந்த 2 பேரா இருக்காங்கல்ல, அவங்க நிறைய சம்பாதிப்பாங்க, சும்மா தான் இருப்பாங்க, உங்களெல்லாம் பார்த்துட்டு இருப்பான், ஆனால் படிச்சுக்கிட்டு இருப்பான். அவன் தான் இந்த ரெண்டு பேரையும் நிர்வகிக்க போற நிர்வாகி. அவன் படிச்சுட்டு தான் இருக்கும். அவன் படிக்கிறானா? அவனிடத்தில் சொல்லுங்கள், படித்துக்கொள். ஒன்னால இந்த இளைஞர்களுக்கு சொல்ற பஸ் பிடிக்கிற மாதிரி படிக்கிறது கரெக்டா பிடிச்சிடணும். பஸ் விட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஓடி போயெல்லாம் பிடிக்க முடியாது, நிற்கும் போது பிடிச்சிடணும். காலம் இருக்கின்ற பொழுது கற்றுக்கொள்ளுங்கள், வாய்ப்பு இருக்கின்ற பொழுது அதை அறுவடை செய்து கொள்ளுங்கள். புத்தகத்தை பற்றி ஒரு 10 ஸ்டேட்மெண்ட். எனக்கு எப்பவுமே யாராவது ஒரு கருத்தை பேசினால், இவர் பேசினா இதை பேசினா எப்படி இருக்கும், இது இவர் பேசினா எப்படி இருக்கும், இது அவர் பேசினா எப்படி இருக்கும். தமிழக முதல்வர் சொல்றாரு பாருங்க, கல்லூரிகளில் எல்லாம் ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாருங்க தமிழ்நாடு முதல்வர். நீங்க அரசியல் பேசலனா, நம்முடைய நாட்டிற்கான உரிமையை பேசிக் கொண்டிருக்கிறேன், ஒரு குடிமகளாக என் கடமையை பேசிக் கொண்டிருக்கிறேன், நான் முதல்வன் அப்படின்னு ஒரு திட்டத்தை கல்லூரிகளில் கொண்டு வந்து நிறுத்துறாருங்க. ஒவ்வொரு குழந்தையும் வா நான் முதல்வன் என்று சொல், பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்கிறார். மாபெரும் தமிழ் கனவுன்னு நடத்துற இதோ புத்தக திருவிழாக்களை ஒவ்வொரு மாவட்டத்திலும் நடத்தி திரளாக மக்களை கூப்பிட்டு படிக்க வையுங்கள் என்று சொல்கிறார். பாரத பிரதம மந்திரி முதல் தமிழ்நாட்டினுடைய முதல் மந்திரி வரைக்கும் மக்களே படித்துக் கொள்ளுங்கள், இதுக்கப்புறமும் ஏன் படிக்கணும்னு நம்ம கேட்கப்படாது. ஆனாலும் நான் சொல்லுவேன், ஏன் படிக்க வேண்டும் என்று. இவர்களையும் அடையாளம் கண்டுகொள்வதற்காக படித்துக் கொள்ளுங்கள். நான் என்பது, என் சுயம் என்பது, என் சுய சிந்தனை என்பது மிக மிக முக்கியமானது. அது அடுத்த தலைமுறைக்கான மிகப்பெரிய வாசல் என்பதனை புரிந்து கொள்வதற்காக நாம் படித்துக் கொள்ள வேண்டும். நான் எப்பொழுதும் என் வாக்குமூலத்தில், என் பேச்சினுடைய வாக்குமூலத்தில் நான் சொல்லுவதை சொல்லிவிட்டு நான் என் பேச்சை ஏன் படிக்கணும் அப்படிங்கிற தலைப்பில் நான் என்னுடைய சிந்தனைகளை வைக்கிறேன். யாருடைய உதறுகளில் ஒளிந்து கொண்டிருக்கக்கூடிய சொல் நம்முடைய வாழ்க்கையை மாற்றும் என்று நமக்கு தெரியாது. தோழமைகளே, அது எந்த புத்தகத்திற்குள் ஒளிந்து கொண்டிருக்கிறது என்று கூட நமக்கு தெரியாது. எவ்வளவு சீக்கிரமாக அந்த சொல் வந்து சேர்கிறதோ வாழ்க்கையில் அவ்வளவு சீக்கிரமாக மாற்றம் நிகழ்கிறது. நான் ஒரு அதிசய குண்டை வீசவா, உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய சொல் இதோ இங்கேதான் எங்கேயோ நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. கவனம் இல்லாத காரணத்தினால் கடந்து போய்கிட்டு இருக்கு. மறுபடியும் விழிப்புணர்வு பெற்று கவனம் பெற்று நிற்கின்ற பொழுது அந்த சொல் ஒரு சுத்து சுத்திட்டு வரும் பாருங்க, 30-40 வருஷம் ஆயிடும். பல பேர் சொல்வதை நான் கேட்டிருக்கிறேன், இந்த சொல் மட்டும் எனக்கு 15 வயதில் புரிந்திருந்தால், இந்த வார்த்தை மட்டும் எனக்கு 20 வயசுல தெரிஞ்சிருந்தா இன்னைக்கு என் வாழ்க்கை இவ்வளவு சிக்கலாக இருக்காது என்று நான் பிரார்த்திக்கிறேன். உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் காலயத்தை விரயம் செய்யாமல் நம் வாழ்க்கையை உயர்த்துகின்ற அந்த ஒற்றை சொல் விரைவாக நம்மை வந்து சேரட்டும். திரளாக கூடியிருக்கிறோம் நாம். இதோ இந்த காலம் எக்ஸாமினேஷன் காலம், 10+2+1+9+8. இங்க நிறைய பேர் இருக்கிறீங்க ஸ்டூடெண்ட்ஸ். அத ஒரு பையன் கிட்ட கேட்டான் கள்ளக்குறிச்சியில முந்தானேத்து, படிச்சாதான் உருப்பட முடியுமா, படி படிங்கிறீங்க, படிக்கலனா வேலை செஞ்சா வாழ முடியாதா, இப்படி ஒரு கேள்வியை அவன் கேட்கிறான். நான் அவனுக்கு பதில் சொல்லியாக வேண்டும், ஏன் படிக்க வேண்டும். நான் ஒரு 10 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு என் பேச்சை தொடங்குறேன். 10 ஸ்டேட்மெண்ட் ரொம்ப சுலபம் எது தெரியுமா, பேசுறதுங்க. ரொம்ப சிரமம் எது தெரியுமா, கேக்குறது. ஏன்னா பேசும்போது இருக்கிற இன்ட்ரெஸ்ட் கேட்கும் போது இருக்காது, எழுதும் போது ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும், படிக்கும் போது இருக்காது. யார் ஒருவர் கேட்பதிலும் படிப்பதிலும் ஆர்வம் அதிகப்படுத்துகிறார்களோ அவர்கள் பேச்சாளர்களையும் எழுத்தாளர்களையும் ஆள்கிறார்கள். நல்ல பேச்சாளர் யார் தெரியுமா மகேஷ்? பேசிட்டு போறவங்கலாம் பேச்சாளர் இல்ல, போனதுக்கு அப்புறமா யார் ஒருவர் நமக்குள்ள பேசிக்கிட்டே இருக்காங்களோ அவங்க தான் நல்ல பேச்சாளர். சிந்தனை அப்படி போடணும், நான் ஏன் படிக்கணும், நான் ஏன் கேட்கணும், நல்ல சொற்களை நல்ல சிந்தனைகளை என்கிற எல்லையை கடந்து நான் ஏன் படிக்கணுங்கிறத நான் இப்ப ஒற்றை வார்த்தையில சொல்றேன். படிச்சாதான் எது படிக்கணும்ன்றது தெரியுது, எது படிக்கக்கூடாதுன்னு தெரியுது. நான் சாதாரணமா ஒரு 10 வருஷமா சொல்றேன், சின்ன பிள்ளைங்க இருக்கிறீங்க, நினைவுபடுத்திக்கிறதுக்காக சொல்றேன். எனக்கு பிடித்தமான ஒரு மந்திர மொழி, மந்திரம் எந்த மொழியில் இருக்குதோ உங்க உங்க மத ரீதியாக அந்த மந்திர மொழியை வச்சுக்கோங்க, அரபி வச்சுக்கோங்க, சமஸ்கிருதம் வச்சுக்கோங்க, சீனம் வச்சுக்கோங்க, ஹீப்ரூ வச்சுக்கோங்க, என்ன வேணாலும் வச்சுக்கோங்க. கீழே கிடக்குது ஒரு துண்டு பேப்பர் கிடக்குது கீழே, அரபிலையோ சமஸ்கிருதத்திலயோ சீனத்திலயோ ஹீப்ரூலையோ எழுதி கீழே கிடக்குது, மிதிச்சிட்டீங்க. நீங்கள் நம்புகின்ற வேதம் இருக்கின்ற மொழி எழுதி போட்டிருக்கு, மிதிச்சிட்டீங்க, என்ன பண்ணுவீங்க, எடுத்து கண்ணில் ஒத்திப்பீங்களா? அந்த மொழியில கெட்ட வார்த்தை எழுதி போட்டிருக்கு, தெரியாதுல்ல, வாசிச்சாதானே தெரியும் இது கண்ணில் ஒத்திக்கிறது இல்லை, கீழ்ச்சி குப்பத்தொட்டில போடுறதுன்னு. அதனால தான் சொல்றேன் படிங்க. எதை பின்பற்ற வேண்டும், எதை பின்பற்ற கூடாது என்பதனை புரிந்து கொள்வதற்காக படிங்க. நான் இன்னொரு ஒரு விஷயம் சொல்லவா, நாங்கெல்லாம் வந்து ரொம்ப நிறைய நாள் பேசி பேசி நாக்கு தழும்பேறியவர்கள். இந்த பேசி பேசி தழும்பேறிய இந்த அனுபவத்தில் சொல்கிறேன், உயர்ந்த ஸ்பீக்கர் சொல்றோம்ல, பெரிய சிந்தனையாளர்கள் பேச்சாளர்கள், அவர்கள் ஆர்ப்பாட்டமாக பேசுகின்றவர்கள் மட்டும் இல்லை, அலங்காரமாக பேசுகின்றவர்கள் மட்டும் சிறந்த பேச்சாளர்கள் இல்லை, அமைதியாக ஆர்ப்பாட்டமே இல்லாமல் நம் வாழ்க்கையை புரட்டி போடுகின்ற மிக உன்னதமான சிந்தனையை விதைச்சிட்டு போறவங்களும் நல்ல ஸ்பீக்கர். ஆனா கேட்டுதான் நமக்கு பயிற்சி இல்லையே. ஆர்ப்பாட்டமாகவும் நகைச்சுவையாகவும் பேசி கேட்டு கேட்டு இந்த சமூகம் இப்பொழுது பழக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த சமூகத்திற்கு ஒரு ஆசிரியையாக ஒரு தாயாக நான் எச்சரிக்கை விடுகிறேன், சிந்தனைகளை தேடி தேடி பிடித்துக் கொள்ளுங்கள், மூளை செலவை செய்து கொள்வதற்கு தயாராக இருக்காதீர்கள். உங்களுடைய மூளை எப்படி செயல்பட வேண்டும் என்று நான் முடிவு செய்யக்கூடாது, நீங்கள் முடிவு செய்ய வேண்டும் என்பதற்காக படிங்க. எனக்கு புத்தனை ரொம்ப பிடிக்குங்க. புத்தன் சொல்கிறான், புத்தன் காட்டிய வழியில் புத்தனை நடக்க விடாதபடிக்கு, புத்தன் காட்டிய வழியில் உங்களை, அவன் புத்தனை என்கிறான், நம்மளையும் அவன் புத்தன் தான் சொல்வான், புத்தன் காட்டிய வழியில் புத்தனை நடக்க ஒட்டாதபடிக்கு உன்னை புத்தனே தடுத்தால் அந்த புத்தனை நீ கொலை செய்யலாம். இதுதான் புத்தன். அறிவு வர வேண்டும் என்றால் படிக்க வேண்டும், பள்ளிக்கூடங்கள்ல மட்டும் இல்ல, இந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் கொரோனா பாஸ் தானே, நீ கொரோனால பாஸ் பாஸ் பண்ண தானே, பத்தாவதா பதினோராவதா? இல்லப்பா கொரோனா வரும்போது என்ன சப்ஜெக்ட் பட் நீ இல்லப்பா அந்த இடத்துல, அதான் சொல்றேன் உங்களுக்கு நான் அவ்வளவு சந்தோஷம், உங்களுக்கு வயசாயிச்சு நீங்க அந்த டைம்ல எழுதல, அது சின்ன குழந்தை, எத்தனாவது தம்பி படிச்சுட்டு இருந்தா கொரோனா டைம்ல? டென்த். நான் ஒரு விஷயம் சொல்றேன், ஏன் படிக்கணுங்கிறத சொல்லிடுறேன். இப்போ ஃபைனல் எக்ஸாம் எழுதுனேன், டென்த்ல எழுதல, எங்க மார்ச் மாசம் 20ஆம் தேதி சொல்றாங்க 20 நாள் அவ்வளவுதான் ஊரடங்குன்னு, அப்புறம் எக்ஸாம் பண்ணிட்டே போயிட்டாங்க. இந்த பிள்ளைங்க எக்ஸாம் எழுதல. இந்த தம்பி எந்த மார்க் வச்சு தெரியுமா, +2 +1 படிச்சது? அது 10th ஸ்டாண்டர்ட்ல எழுதின ஹாஃப் ஏலி மார்க். நான் பிள்ளைகளை பார்த்து கேட்கிறேன், எத்தனை பேர் ஹாஃப் ஏலி எழுதுகின்ற பொழுது இதுதான்டா என் ஃபைனல் எக்ஸாம்னு எழுதுனீங்க, அப்படி எழுதினவன் ஜெயிச்சான், அதுல தோத்தவன் தோத்தான். படிச்சிரு, காலம் எப்பொழுது மாறும் என்று தெரியாது. இன்னொரு விஷயம் சொல்லவா, புத்தகத்தெல்லாம் எவனாலும் காசு கொடுத்தெல்லாம் வாங்க முடியாது, வாங்குறதெல்லாம் அச்சு கூலியும் காகித கூலியும் தான். யாரால் புத்தகத்தை காசு கொடுத்து வாங்கிவிட முடியும்? இப்ப என்னை அழைத்திருக்கிறீர்கள், என் நேரத்திற்கு தான் எல்லாம், என் புத்திக்கு காசு தந்து விட முடியுமா? என் ஆயுளுக்கு தான் உங்களால் காசு தர முடியுமே தவிர என் சிந்தனையை ஒருபோதும் யாராலும் விலை கொடுத்து வாங்கிவிட முடியாது என்பதுதானே கல்விக்கான ஆகப்பெரிய உன்னதம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நான் கொடுக்குறேன், அதே ஸ்டேட்மெண்ட் கேட்டீங்கன்னா புக் எனக்கு எப்படி தெரியுமாங்க, ரோட் கிராஸ் பண்ணும்போது அம்மா கையில அம்மா கையை பிடிச்சிப்பேன்ல, அப்படி நான் புக்கு கையை பிடிச்சிக்கிறேன், தடுமாறாமல் உயிர் சேதம் இல்லாமல் யாரையும் பயமுறுத்தாமல் யாருக்கும் பணிந்து போகாமல் யாரையும் அச்சப்படுத்தாமல் என் பாதையை நான் கடப்பதற்கு என் கையிலே புத்தகங்கள் இருக்கின்றன. என்ன கேட்டா எனக்கு புக்ஸ் அப்படிதான். சில பேர்கிட்ட கேட்டாங்க, 1 கோடி ரூபாய் கொடுத்தால் என்ன செய்வீர்கள்? ஒரு நூலகம் கட்டுவேன், காந்தி பெரியார் பெண்களின் கரண்டியை பிடுங்கிவிட்டு புத்தகம் கொடுத்தால் போதும். புத்தகம் பத்தி கேட்கும்போது, தனிமை தீவில் விடப்பட்டால் என்ன செய்வீர்கள்? புத்தகங்களோடு மகிழ்ச்சியாக இருப்பேன், ஜவஹர்லால் நேரு. என் கல்லறையில் மறக்காமல் எழுதுங்கள், இங்கே ஒரு புத்தக புழு உறங்குகிறது, பெர்ட்ரண்ட் ரசல். மனிதனின் ஆகப்பெரிய கண்டுபிடிப்பு, மனிதனின் ஆகப்பெரிய கண்டுபிடிப்பு எது என்ற பொழுது சற்றும் யோசிக்காமல் புத்தகம் என்றார் ஐன்ஸ்டீன். இதெல்லாம் இல்ல, புக்கு தான், வேறு எந்த சுதந்திரமும் வேண்டாம், சிறையில் புத்தகம் படிக்க மட்டும் அனுமதி அளியுங்கள், நெல்சன் மண்டேலா. பிறந்த நாளுக்கு என்ன வேண்டும் என்று கேட்டபொழுது சற்றும் தயங்காமல் புத்தகங்கள் வேண்டும் என்று லெனின் கூறினார், குவிந்தன 500,000 என்கிறது வரலாறு. ஒவ்வொரு படமும் நடிக்க ஒப்புக்கொள்ளும் போது வரும் முன்பணத்தில் முதல் $100 புத்தகம் வாங்குவாராம் சார்லி சாப்ளின். ஒரு குழந்தைக்கு, ஏ அப்பா தம்பி அழகா சொல்லிச்சு, ஒரு குழந்தையோட இருக்கிறீங்க, இன்னொரு குழந்தை பெத்து எடுத்துட்டு போங்க, அப்படிதானப்பா வாங்கிட்டு போங்கிறது. என்னன்னு தெரியலீங்க, புக்கை மட்டும் யாராவது ஃப்ரீயா வாங்கினாங்கன்னா கோபமா வரும் எனக்கு. ஃப்ரீயா அப்படிங்க கொடுப்பாங்க புக்கை? கொஞ்சம் போய் கேட்டு பாருங்களேன் அந்த பதிப்பாளர்களை, எப்பா ஒவ்வொரு புக்கும் ஒரு வாழ்க்கையெல்லாம் காவு கேட்குது, காசு கொடுத்து வாங்கி படிங்க. கடனா மட்டும் யாருக்குமே கொடுத்துடாதீங்க. என் ஃப்ரெண்டு சொன்ன, என்கிட்ட வாங்கின புத்தகங்கள் எல்லாம் அப்படி பெறப்பட்டவை தான். நான் தந்துடுறேன் அப்படின்னு வாங்குவாங்க. நான் தரம உயிரே போனாலும் புக்கு வாங்கி தருவேனே தவிர நான் படிக்கிற புத்தகத்தை யாருக்குமே கொடுக்கறது இல்லை. போட்டோ வேணாலும் எடுத்துட்டு போ, ஜெராக்ஸ் வேணாலும் எடுத்து தரேன், புக்கு தர மாட்டேன். உங்ககிட்ட பழைய புக் ஏதாவது இருந்தா கொடுங்களேன்.

என் வழிகாட்டி என்கிறான் ஜூலியர் சீசர். இதுல எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த ஸ்டேட்மெண்ட்ல ஒரு ஆள் சொன்ன ஸ்டேட்மெண்ட். அந்த ஆள் பேரு டெஸ்கார்டஸ். சிந்தனை பாருங்களேன், புகழ் பெற்றவர்கள் பிரபலமானவர்கள் பேசுறது மட்டும்தான் இல்ல, டெஸ்கார்டஸ் என்கின்ற ஒரு மாபெரும் ஞானி, உலக வரைபடத்தில் உள்ள மூளை முடுக்குகளுக்கெல்லாம் போக விரும்புகிறாயா, ஒரு நூலகத்திற்குள் செல் என்கிறார். எங்க டிராவல் பண்ணணும், நூலகத்துக்குள்ள போடா. இன்னொன்னு ரொம்ப நல்லா இருக்குது. போதும் என்று நொந்து போய் புதுவாழ்வை தேடுகிறீர்களா, ஒரு புதிய புத்தகத்தை வாங்கி வாசிங்க தொடங்கு. இங்கர்சால். சில புத்தகங்களை சுவைப்போம், சிலவற்றை அப்படியே விழுங்குவோம், சில புத்தகங்களை மென்று ஜீரணிப்போம் என்கிறான் பேக்கன். புரட்சி பாதையில் கை துப்பாக்கிகளை விட பெரிய ஆயுதங்கள் புத்தகங்கள் என்கிறான் லெனின். உண்மையான வாசிப்பாளன் வாசித்து முடிப்பதே இல்லை. உடலுக்கு எப்படி, நிறைய பேர் பார்க்கறதுக்கு சூப்பரா இருப்பாங்க, இங்க உள்ள நோய் இருக்கும், அதுக்கு மருந்தே கிடையாது. சிக்மண்ட் ஃப்ராய்டு, உடலுக்கு எப்படி உடற்பயிற்சியோ அது போல மனதிற்கு பயிற்சி புத்தக வாசிப்பு. பழங்காலத்தில் மகாபுருஷர்களை நேரில் சந்தித்து அவர்களோடு உரையாட வேண்டுமா, புத்தகங்களோடு பழகுங்கள் என்கிறான் மாசேதுங். எத்தனை பேர் எத்தனை விஷயங்களை வாசிக்க வாசிக்க வாசிக்க என்று சொல்லி சொல்லி போயிருக்கிறார்கள் என்றால், வாசிப்பதில் ஏதோ ஒரு சூட்சுமம் இருக்கத்தானே செய்யும். இந்த நம்ம பிரதம மந்திரி சொன்ன ஒரு வார்த்தை விசிட்டிங் கார்டு இருக்குல்ல, இன்னொரு ரெண்டு விஷயம் இருக்குது பெற்றோர்களுக்கு இளைஞர்களுக்கும் மனசுல வச்சுட்டு போங்க ரெண்டுத்தையும். பெற்றோர்களே, பிள்ளைகளை படுத்தவுடன் தூங்க பழக்கங்கள். ஒன்னாவது தூங்குதா, என்ன பிரச்சனைனா அவங்களுக்கே தூக்கம் வருது. இன்னொரு விஷயம் சொல்றார், ரீல்ஸ் பார்க்காதீங்கிறார். யாரு? பாரத பிரதமர். கள்ளக்குறிச்சியில நேத்து அந்த குழந்தை கிட்ட கேட்டுச்சுங்க, மேடம் எனக்கு வழி சொல்லுங்க, ஒரு நிமிஷத்துல இதை வச்சிடலாம் அப்படின்னு ரீல் பார்க்க தொடங்குறேன். அப்படி எடுத்து பார்க்கும்போது ஒரு நாள் ஆயிடுது. ஒன் ஹவர்ல முடிஞ்சு போயிடும் கிளாஸ் உட்காடுறேன். பத்து மணிக்கு உட்கார்ந்தேன், சாயந்தரம் அஞ்சு மணி ஆயிடுச்சுன்னு பார்த்தா பத்து பத்து தான் இருக்குங்கிறான். வாசிக்க முடியலங்க இன்னைக்கு யாராலையும், கேட்க முடியல. என்டர்டெயின்மெண்ட், என்டர்டெயின்மெண்ட், என்டர்டெயின்மெண்ட். இந்த சகோதரி, இந்த நாட்டின் மீது, இந்த மக்களின் மீது உயிரை வைத்திருக்கக்கூடிய நான் சொல்லுகிறேன், என் மக்களே, பண்பாட்டை வளர்த்து பொழுதுபோக்கை குறைத்துக் கொள்ளுங்கள். என்டர்டெயின்மெண்ட் குறைச்சுக்கோங்க, கல்ச்சரை வளர்த்து காட்டுங்க. நான் வாய் கிழிய பேசிட்டு ஒரு ஸ்கூல்ல பேசிட்டு படிப்புதான் படிப்புதான் சொல்லி முடிச்சுட்டு போய் அப்படி உட்காந்தேங்க. கல்ச்சுரல் ஆரம்பிச்சது எந்த ஸ்கூல்னு சொல்ல மாட்டேன். எட்டாம் கிளாஸ் வந்துச்சு பாட்டு, வா மதனி அன்ன கொடி. எட்டாம் கிளாஸ் ஆடுது. சரி, ஒன்பது என்ன ஆடுது? லுங்கி டான்ஸ், லுங்கி டான்ஸ், லுங்கி டான்ஸ். நான் என்ன சொல்றேன், திரையில ஆடிட்டு போங்களாம்ப்பா. இதுல இன்னொரு கொடுமை தெரியுமா, டீச்சரும் பேரண்டும் சேர்ந்து ஜிமிக்கி கமல், ஆஹா ஜிமிக்கி கமல் ஆடுறாங்க ஸ்கூல்ஸ்ல. யார் அனுமதிப்பது? அதனால தான் சொல்லுகிறேன், படியுங்கள். படிச்சா தெரியும் எங்க தப்பு நடக்குதுன்னு, எது செய்யக்கூடாதுன்னு தெரியுது, எது செய்யணும்னு தெரியுது. என் அம்மாவுக்கு வயசு 79, நல்லா டிரஸ் பண்ணிட்டு அப்படி வெளியில போகும்போது எங்க அம்மா கண்ணாடி வச்சிருக்கோம். எங்க அம்மா படிக்காததுன்னு சொல்லுவாங்க எல்லாருமே, கிடையாது, படிச்சது, அது உலகத்தை படிச்சது, பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும்னு படிச்சது, புருஷனை படிச்சது. 12 வயசு எனக்கு எங்க அப்பா வேலையை விட்டார். 5 பிள்ளைங்க, அப்பா கவிஞர், நல்லா தெரிஞ்சுக்கோங்க, கவிஞர்களை இப்படி வெளியில இருந்துட்டு ஜாலியா ரசிக்கலாம். சம்பாதிக்காத கவிஞனை வீட்டுக்குள்ள வச்சிருக்கிறது 5 பிள்ளைங்களுக்கு அம்மாவா இருக்கிறது கஷ்டம். ஆனா எங்க அம்மாக்கு ஏதோ ஒரு சூட்சம தெரிஞ்சு போச்சு, அப்பா சம்பாதிக்கிறதோட முக்கியம் 5 குழந்தைகளுக்கும் ஒரு கவிஞன் தந்தையாக இருப்பது ரொம்ப முக்கியம் தெரிஞ்சிருச்சு அம்மாவுக்கு. அப்படி வளர்க்கெடுத்தா எங்களை வெளியில வந்து ஒரு கண்ணாடி வச்சிருப்பாங்க, இன்னிக்குங்க அந்த கண்ணாடி என்ன தெரியுமா சொல்லும், செருக்கு போடும்போது கண்ணாடியை பார்த்துட்டு வெளியில கிளம்பும்பாங்க, ஏன்னா ட்ரெஸ் சரியா இருக்கான்னு பாத்துக்கணும்னா, எதுவும் விலகி இருக்க கூடாது. எத்தனை பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை இப்படி பார்த்து வெளியில அனுப்புகிறீர்கள்? எனக்கு என்னங்க வயசு, எங்க அம்மாக்கு என்ன வயசு? கல்ச்சர், பாலியல் ரீதியான விஷயங்கள் எல்லாம் இல்ல, கல்ச்சர், கலாச்சாரம் சொல்லிட்டு அம்மா சொன்னாங்க பாருங்க, ஒரு 6 மாசத்துக்கு முன்னால. என்ன மேக்கப் போட்டியா? இல்லம்மா, மை போட்டம்மா. கொஞ்சம் பேச போறியா? ஆமாம்மா. எங்க? இடத்த சொன்ன. கேமரா இருக்குமா? ஆமாம்மா. ஓ, கேமரா இருக்குங்கிறதுனால மேக்கப்லாம் பண்ணிட்டு போறியா? ஆமா, அழகா இருக்க. சரி போ, நல்லா பேசிட்டு வா. ஆனா ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுட்டு போ, பர்மனண்டா ஒரு கேமரா உனக்கு உன்னை பாத்துக்கிட்டே இருக்குது, அது முன்னால அழகாரு. போ, கடவுளை சொல்றாங்க
பர்மனண்டா ஒரு கேமரா இருக்கும், நான் ஏதோ ஒன்று படித்துக் கொண்டேன்.

0: அறிங்க, எங்கேயும் கங்காணி இருக்கிறான் என்று தெரிந்து கொண்டால் களவழிந்தாரே என்கிறார் திருமூலர். எதை படித்தால் எந்த இடத்தில் எங்கே ஜெயிப்போம் என்பது நமக்கு தெரிய வேண்டும் என்பதற்காக கற்றுக்கொள்ளுங்கள். படிச்சாதாங்க தெரியுது, முன்னால ஆள் தாங்க தெரியுது, படிச்சாதான் தெரியுது. இல்ல இது பாம்பு, இல்ல இது பன்னி, இல்ல எருமை, இல்ல இல்ல சிங்கம், இல்ல இல்ல வேட்டைக்கு புறப்பட்ட புலி. தெரியுதுங்க, படிச்சா படிக்கலனா ஒண்ணுமே தெரியாது. கல்வி கற்று ஓஷோ சொல்கிறான், கற்றுக்கொண்டே இரு. மனிதன் மட்டும்தான் விலங்குகளை விட மாறுபட்டவன். விலங்குகள் கற்றுக்கொண்டு பிறக்கின்றன, மனிதன் மட்டும்தான் பிறந்த பிறகு கற்றுக்கொள்கிறான். கடைசி வினாடி இந்த உலகத்தில் உயிரோடு இருக்கின்ற வரைக்கும் ஒரு மனிதனுக்கு நிகழ்ந்து கொண்டு இருப்பது கற்றல். அந்த கற்றலை எப்படி நாம் பேணி பாதுகாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த தம்பி கிட்ட கேட்டேன், எப்பா நீ கொரோனா பாஸ் ஆப்பா? இல்ல இல்ல, நான் அந்த டைம்ல காலேஜ் எல்லாம் முடிச்சிட்டேன். ஆனா அந்த தம்பி படிக்கிறது நிறுத்தல, அதனால தான் புத்தக திருவிழாவுக்கு வந்திருக்கு. வெறும் கல்லூரியிலோ படிப்பிலோ அல்லது வகுப்பறைகளிலோ படித்துக் கொள்வதல்ல படிப்பு, எப்பொழுதுமே ஆன்ல இருக்கிறது இருக்குல்ல. நான் ஒரு செய்தி சொல்றேன் உங்களுக்கு, நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு வந்து சேர்கின்ற வார்த்தைகள் எப்படி புரிந்து போகுதுன்னு பாருங்க. நான் ஒரு புத்தகத்தை படிச்சுட்டு இருந்தேன், சூட்சமமான ஒரு விஷயம் தெரிஞ்சது. தர்த்தரம் இருக்கலாம், தர்த்தர புத்தி இருக்கக்கூடாது. இப்படி ஒரு புக்குங்க, ஒரு சின்ன ஒரு ரெண்டு ரெண்டு பக்கம் படிச்சிட்டேன். என்னமோ ஒண்ணு உள்ள போகுது, நான் உங்களுக்கு அதை கடத்துறேன், புரிஞ்சுக்கிறீங்களான்னு பாருங்க. குதிரையில ராஜா போயிட்டே இருந்தானா, ஒரு பிச்சைக்காரன் உட்கார்ந்திருந்தான். ராஜாவுக்கு மனசு கஷ்டமாயிடுச்சு, பிச்சைக்காரனை பார்த்து ஒரு செப்பு காசு அப்படி தூக்கி போட்டான். அவன் கேட்ச் பிடிக்கிறத விட்டுட்டு அது சாக்கடையில் விழுந்துருச்சு. ராஜா கவலையாயிடுச்சு, திரும்பி போட குதிரையை திரும்பி கொண்டு போடானா. திரும்பி போனா அவன் சாக்கடையில கையை போட்டு அந்த செப்பு காசை தேடிட்டு இருக்கான். ஏ தேடாத தேடாத, இந்தா வெள்ளிக்காசு வச்சுக்கோன. வெள்ளிக்காசு இந்த கையில வாங்கிக்கிட்டு மறுபடியும் அந்த செப்பு காசையே சாக்கடையில தேடுறான். ராஜா சொன்னா, நிறுத்த சொன்னே உனக்கு இது பத்தலையா, இந்த ஒரு தங்க காசு. தங்க காசியும் வாங்கிட்டு அந்த பிச்சைக்கார அதிலேயே கைப்பட்டு தேடிட்டு இருந்தான். ராஜா எப்படா நீ அதை நிறுத்துவ? இல்ல இல்ல இருங்க வரேன். ராஜா பேசிட்டு இருக்கான், இவன் சாக்கடையில தேடிட்டு இருக்கான். சரி வா, உன்னை நான் ராஜா ஆக்குறேன். அப்படின்னா என் பாதி ராஜ்யம் கொடுத்துறேன், அதுல இந்த சாக்கடை பகுதி வருமானு. இந்த புத்தி என்ன பண்ணுவீங்க? மனம் இருக்குல்ல, அந்த அழுக்க கழுவுறது வாசிப்பு. படித்தால் அந்த அழுக்கு கழுவப்படும், வேறு எதனாலும் கழுவப்படாது. அறிவினால் ஞானத்தினால் மட்டும்தான் மனதில் இருக்கக்கூடிய அழுக்கை கழுவ முடியும். அதனால் தான் படிக்க வேண்டும். ஒரு சொல் சொல்லவா, இவங்க எல்லாம் சொன்னாங்க இந்த சொல்ல நல்ல நல்ல சொற்களா பார்த்து சொன்னான் தம்பி. எல்லாமே நல்ல சொல்லா வந்து கேக்குது. ஒரு சொல்லுங்க, நமக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரு கவிஞர், அவங்க வைஃப் குழந்தை இல்ல, குழந்தை இல்ல உடனே அவர் வந்து தன்னுடைய தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக சொல்லிட்டே இருந்திருக்காங்க நாமக்கல் கவிஞர். அண்ணா அவர் சொல்லிட்டாரு, நான் கட்டிக்க மாட்டேன், 7 வருஷமா அந்த பொண்ணு காத்திருக்கு, கட்ட மாட்டேன், உன்னோட தான் வாழ்க்கை. 7 வருஷத்துல கடைசியில ஒரு நாள் சொல்லிட்டாங்க, நீங்க இப்ப கட்டிக்க போறீங்களா இல்லையா, நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு. உடனே ஒரே வார்த்தை கேட்டார், நீ உயிரோடு இருக்கும்போது நான் எப்படி இன்னொருத்திய கட்ட? அன்னைக்கு நைட்டே செத்துட்டாங்க அவங்க. நேச்சுரல் டெத், சொல் அழிச்சிரும், சொல் சாகடிச்சிரும். மனைவி மீது காமம் கொண்டு போகிறான் ஒருவன், அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டா அவ இந்த ஆளோட இருக்க முடியாதுன்னு புயெல்லாம் கடந்து போறான். மலை மேல இருக்க அந்த பொண்ணு வீடு, மலையெல்லாம் ஏறுறான், வேர்களை புடிச்சிட்டு ஏறுறான். அப்புறமா தான் தெரிஞ்சது அது வேர்ல பாம்புன்னு. அழுக்கான மனதோடு அப்படி நின்னு மனைவியை பார்க்கும்போது மனைவி சொன்னான், என் மேல வச்சிருக்கிற இந்த காமத்தை பத்தியா மாத்தி நீ ராமா ராமாங்கிறியா, அவன் மேல வெய்ய அப்படின்னு சொன்ன போது துளசிதாசர் எழுதினார் ராமாயணத்தை. சொல் இப்படித்தான் வந்து சேர்கிறது. எந்த சொல் நம்முடைய கதவை திறக்கும்னு தெரியாது. நான் ஒரு விஷயம் சொல்ல, நீங்க பயந்துடக்கூடாது. குழந்தைகள் வீட்டில் இருக்கிறார்களா, மனைவிமார்கள் இருக்கிறார்களா, தங்கை அக்கா இருக்கிறாளா, அம்மா அப்பா இருக்கிறாங்களா, வயதானவங்க இருக்காங்களா? கவனம், நான் இப்ப சமீபத்தில் கேள்விப்பட்ட படித்த ஒரு விஷயத்தை சொல்றேன், அதை அதை தெரிஞ்சுக்கிட்டதுல இருந்து என் வாழ்க்கை என் வாழ்க்கையாவே இல்லை. நான் வந்து ரொம்ப கவனமா எப்பவுமே பாசிட்டிவான சொல் தான் சொல்லுவேன், நெகட்டிவான சொற்கள் சொல்வதில்லை. ஏனென்றால் எனக்கு தெரியும் இந்த பிரபஞ்சம் சொற்களை கவனிக்கிறது, பேசுகின்ற சொல் எங்கேயும் காணாம போகாது, ஒரு சுத்து சுத்தி நம்ம கிட்ட வரும். கவனம், ரெண்டு நாய் வச்சுக்கிட்டு ஒரு பெரிய ஒரு செல்வந்தர் இருந்திருக்கிறாரு. நான் இப்படி சொல்றேன், ஓஷோ சொல்வாருங்க, புத்திசாலிகளுக்கு கதைகள் புரிவதை விட ஒண்ணுமே படிக்கலன்னு சொல்ற பாமரர்களுக்கு கதைகள் சீக்கிரமாக புரிகின்றன. உண்மைங்க அது, ஒண்ணுமே தெரியாதுன்றாங்களா, அவங்க நிறைய படிச்சிருப்பாங்க, மனிதர்களை படித்திருப்பார்கள், அரசியலை படித்திருப்பார்கள், பொருளாதாரத்தை படித்திருப்பார்கள், சமூகத்தை படித்திருப்பார்கள், படித்தவர்கள். அதிலே சில மாற்றங்களை கொண்டு வருவதற்கு நாம் ஏட்டையும் சேர்த்து படிக்கிறோம், அவ்வளவுதான். ரெண்டு நாய் வச்சுட்டு இருந்தான் ஒருத்தன், அவன் ரொம்ப பெரிய பணக்காரன், டெய்லி வாக்கிங் போவான். இந்த பணக்காரனை பார்த்துக்கிட்டே இருந்தான் ஒரு திருடன், ரொம்ப நாள் ஊசு கட்டுறான். என்னது இது? நேரா சொன்னே, உன் வீட்டில் ஒரு நாள் நான் திருடுவேன்ப்பா, என் வீட்லயா? ஆமா, முடிஞ்சா திடிப்பாரு போயிட்டா. மூணு நாள் கழிச்சு காலையில கதவு தட்டம், திறந்தா திருடன், பெட்டி எடுத்து திறந்து முன்னால பாரு, இதெல்லாம் பொருளா பாரு. ஆமா, இதெல்லாம் நேத்து நைட்டு உன் வீட்டுல இருந்து எடுத்துட்டேன். சும்மா என்ன, என் தகுதியை காட்டுறதுக்காக இருந்தா உண்டுதான், எனக்கு வேணாம். இல்ல இல்ல, நீ சொல்லிட்டு தான் போன, நான் தான் ஜாக்கிரதையா இல்ல. இது நீ சம்பாதிச்சதை என்கிட்ட சொல்லிட்டேன், எடுத்துக்க, எனக்கு வேணாம். தேங்க்யூ சார் அப்படின்ட்டு போனா பாருங்க. போனவன நிறுத்தனா, இதான் எனக்கு உங்களுக்கு மன செய்தி. போனவனை நிறுத்தின அந்த செல்வந்தன் திருடங்கிட்ட கேட்டான், எல்லாம் சரி, இந்த ரெண்டு பெரிய நாயை எப்படி சமாளிச்ச? ரெண்டு ஜெர்மன் ஷெப்பர்டு, கடிச்சா கால் கிலோ, எப்படி சமாளிச்ச? விசுவாசமான நாய், 7-8 வருஷமும் நடத்துற சின்ன கப்லேருந்து வளர்க்குறான், எப்படி சமாளிச்ச? திருடன் சொன்ன ஒரு வார்த்தை தான், மனசுல வச்சுக்கிட்டு போங்க, யாருக்கிட்டே பகிராதீங்க, உள்ளுக்குள்ள வச்சுக்கிட்டு சில மாற்றங்களை செஞ்சுக்கோங்க. நீ டெய்லி இந்த நாய்க்கு என்ன சாப்பாடு போடுவ? மட்டன் சிக்கன் தானே போடுவ? ஆமா, மூணு நாளா கவனிச்ச, நீ என்ன போடுறேன்னு? நான் மத்தி மீன் போட்டேன். சரி போயிட்டு போயிட்டான். கதவை மூடி ரெண்டு நாயையும் கொண்டு வந்து நடு வீட்டுல நிக்க வச்சு உட்காந்துட்டு இருக்கு ரெண்டு நாயும். செல்வந்தர் என்ன பண்ணார் தெரியுமா? சாஷ்டாங்கமா அந்த ரெண்டு நாய்க்கு அள்ளி விழுந்துட்டார். விழுந்து சொன்னார், மன்னிச்சுக்கடா தம்பிகளா, அப்பா தப்பு பண்ணிட்டேன். உனக்கு விருப்பமான சோறு போட்டு நான் வளர்க்கல பத்தியா, வெளியில யாரோ போட்ட உடனே அதை சாப்பிட்டீங்களேடா, நீங்க நன்றி இல்லாம நடத்துறதுக்கு நான் காரணமாயிட்டா, என்ன மன்னிச்சிருங்கடான்னு ஓட அழுதுருக்காருங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, அந்த இடத்துல அந்த ரெண்டு நாய் உட்காந்துட்டு இருந்ததுல, அதுக்கப்புறமா அந்த ரெண்டு நாயும் நகரவே இல்லை எங்கேயுமே. ஒன்னு 9 நாள் பட்டினி கிடந்து செத்து போச்சு, ஒன்னு 11 நாள் பட்டினி கிடந்து செத்து போச்சு, ரெண்டும் செத்துருச்சு. 3வது நாள்ல இருந்து கெஞ்சுறாரு, அப்பா தப்பா சொல்லிட்டேன்டா, மன்னிச்சுக்கடா, பரவாயில்லடா, டேய் மன்னிச்சு. மனசுல பற்றுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவுதான். படிச்சுட்டோம் இருப்பதற்கு படிக்கணும். பீகார் இருக்குல்ல, அங்க பழங்குடியினர் கிட்ட பேசப்படுற ஒரு ஒரு கதையை நான் சொல்றேன், நான் படிக்கிறேன், தொடர்ந்து படிக்கிறேன். உங்களுக்கு கடத்துவதற்காக, உங்கள் வாழ்க்கையில் ஏதேனும் ஒரு வெளிச்சம் வருவதற்காக, ஒரு விஷயத்தை கடத்துறதுக்காக சொல்றேன். புறா கூட்டமா இருந்துச்சான், அந்த புறா கூட்டத்துல ஒரு சின்ன புறாவை பார்த்து முதலாளி புறா, அதாவது வேட்டை இல்ல எல்லாரையும் காப்பாத்தோம்ல அந்த புறா கிட்ட தலைவர் புறா, யாருக்கடா ரொம்ப பயப்படணும்? அந்த புறா சொல்லிச்சான், வேட்டைக்காரன் இருக்கான்ல, குறி வைக்கிறானே, அவனுக்கு தான் பயப்படணும். உங்க அம்மாட்ட கிட்ட உன் பையன் சரியா சொல்றானா? ஆமா, குறி வைக்கிற வேட்டைக்காரனுக்கு பயந்து இருக்கணும். தலைவர் சொன்னாரா, குறி வைக்கிற வேட்டைக்காரன் ஒருத்தனை தான் கொல்லுவான், குறி வைக்க தெரியாத வேட்டைக்காரனுக்கு பயந்துருங்க. நமக்குதான் குறி வைக்கிறான்னு தெரியாமலேயே சும்மா வேடிக்கை பார்த்துட்டு போ செத்து போவோம். பழங்குடியினரில் சொல்லுகின்ற விஷயம், ஒரு அடிப்படையில் சில விஷயங்கள் நமக்கு புரிந்து போகின்ற பொழுது நாம் இதுவரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கையில் இருந்து வேறொரு திசைக்கு நகர்கிறோம். படிக்கணும் சொல்றல, இன்னொரு விஷயம் சொல்ற, பர்வீன் சுல்தானா இதை சொல்ற, நேற்று நான் படித்தது வேறு, அதே வாக்கியத்தை இன்னைக்கு படிக்கும் போது எனக்கு வித்தியாசமான புத்தி வந்து சேர்கிறது, அதனால படிக்கணும். நேற்று ஒரு ஸ்டேட்மெண்ட் படிச்சிருப்பேன், அந்த ஸ்டேட்மெண்ட் புரிய மாட்டேங்குதுங்க, நேற்று ஒரு மாதிரியா புரியுது, படிக்க படிக்க இன்னைக்கு வேற மாதிரியா புரியுது. நான் ஒரு குரல் இருக்கிறேன் உங்ககிட்ட, அர்த்தம் கேட்கிறேன், நீங்க எல்லாருமே சொல்லுங்க எனக்கு. எப்பொருள் அப்படின்னா தெரியுதுல்ல, எல்லாருக்கும் அர்த்தம் தெரியுதா? யார் எதை சொன்னாலும் எதை பார்க்கணும், எதை எதை கவனிக்கணும், அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு, அதனுடைய உண்மை தன்மை அப்படிங்கிற சொல் ரொம்ப ரஃபா இருக்கேப்பா, இந்த தம்பிக்கு புரியுற மாதிரி சொல்லு. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு, இருக்கு இங்க இருக்குது, தெரியுது எனக்கு, ஆனா சொல்ல தெரியல, ஆனா தெரியுது அப்படி இல்ல. நான் இப்ப சொல்றேன் பாருங்க, இதுவரைக்கும் இருந்த அறிவு புரிதல் கொஞ்சமாவது மாறுபடுதான்னு பாருங்க. இப்ப பாருங்க, ஒருத்தன் குடிச்சிட்டு கீழே கிடக்குறான் சாக்கடையில, சின்ன பையன் ஒருத்தன் சாராய் கிடைக்கு சாராய் வாங்க போறான், கீழே கிடக்கிறவன் சொல்றான் குடிக்காத, சாக்கடையில் இருக்கிறவன், தம்பி என்ன சொல்லுவான்? நீ ஏன் குடிச்சிட்டு கிடக்குற, உனக்கு சொல்றதுக்கு என்ன யோகியதை இருக்கு? அப்ப அவன் கீழே விழுந்தவன் சொன்னான், என்னை விட யோகியதமானவங்க வேற யாரா, இப்படி நாசமா சாக்கடையில் கிடக்கிறனே, என்ன விடவா வேற ஒருத்தன் சொல்லிட முடியும் நீ குடிக்காதன்னு. இப்ப புரியுதா? எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள், யார் யார் இருந்தாலும் கிண்டல் செய்யக்கூடாது, கிண்டல் செஞ்சீங்கன்னா உங்களை கூப்பிட்டு பேச வைப்பேன் நான், நீங்க ஒரு நிலையில இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும், சரியா? என் கிளாஸ்ல யாரும் ஃபெயில் ஆகுறது இல்லை, ஃபெயிலாக விடுறது இல்லை. பாருங்க, அக்பர் அவையில் உட்கார்ந்து இருந்தான், அந்த அவையில் பீர்பல் இருந்தான், பீர்பலை அழைத்துக் கொண்டு அக்பர் ஒரு தனி அறைக்கு போனார். தனி அறையில் உட்கார்ந்து கொண்டு அவர் தவம் செய்தார். நான் தியானம் செய்கிறேன், சரியாக செய்கிறேனா பார் என்றார். தப்பு தப்பா செய்வதை பீர்பல் பார்த்தான், பார்த்து கொண்டிருந்தான். இப்படியே தவம் செஞ்சுட்டே இருந்தா இவர் பைத்தியம் ஆயிருவாரு சொல்லி அப்படின்னா உள்ள இருந்து காவலாளி வெளியில ஓடி வந்தான். வெளியில ஓடி வந்த உடனே
1: அன்பு உறவுகள், இதுவரை பேராசிரியை பர்வின் சுல்தான் அவர்கள் ஆற்றிய உரையினை இதுவரை கேட்டீர்கள். தொடர்ந்து வானொலியில் மணித்தியால செய்திகள்.

வணக்கம். இது பான்சலுந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியில். மணிக்கொரு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பான்சல் உள்ள வி டி கேஷ் அண்ட் கரி, வி டி சூப்பர் ஸ்டோர் மடத்தினர், சாசல் கார்ஷ்லா கோனிஸில் அமைந்துள்ள வி டி சூப்பர் ஸ்டோர் மடமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். ஊழல் ஒழிப்பு திருத்த மசோதா இன்றைய தினம் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய இன்று நாடாளுமன்றத்தில் இந்த மசோதாவை தாக்கல் செய்தார். இலங்கை காவல்துறை அடுத்த ஆண்டின் தொடக்கத்தில் புதிய சீருடையை அறிமுகப்படுத்த இருப்பதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலா தெரிவித்திருக்கிறார். ஐக்கிய நாடுகள் சபையின் உணவு மற்றும் விவசாய அமைப்பு, கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சு மற்றும் ஹட்டன் நேஷனல் வங்கி ஆகியன இணைந்து உலக உணவு தினம் 2026 இளையோருக்கான புதுமை படைப்பாற்றல் சவால் என்ற தேசிய போட்டியை இலங்கையில் அறிமுகப்படுத்தி இருக்கிறது. நிந்தவூர் பிரதேச செயலாளரை கடமை நேரத்தில் அச்சுறுத்திய குற்றச்சாட்டின் பேரில் பெண் அரச உத்தியோகத்தர் ஒருவர் நிந்தவூர் போலீசாரால் கைது செய்யப்பட்டதோடு கைது செய்யப்பட்ட வேளையில் அதிர்ச்சியால் மயங்கி விழுந்த நிலையை தொடர்ந்து போலீஸ் பாதுகாப்புடன் அவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். தெம்மணி மனித குதகுழியின் மூன்றாவது கட்ட அகழ்வு பணிகள் இன்றுடன் நிறைவடைய உள்ளன. அதன்படி மூன்றாம் கட்டத்தின் 56வது நாள் அகழ்வு பணிகள் இன்று இடம்பெறுகிறது. பயங்கரவாதத்திலிருந்து அரசை பாதுகாக்கும் சட்டம் மூலம் வர்த்தமானியில் வெளியிடப்பட்டு பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என்றும் அதன் பின்னர் அந்த சட்டம் மூலம் பற்றி விரிவாக வாதிக்க முடியும் என்று அமைச்சரவை பேச்சாளரும் சுகாதாரம் மற்றும் வெகுசன ஊடக அமைச்சருமான நடிந்த ஏதிச சுட்டிக்காட்டியிருக்கிறார். அரசியலமைப்பின் 22வது திருத்தம் மற்றும் நீதித்துறை திருத்த சட்ட மூலத்தை சவாலுக்கு உட்படுத்தி உயர்நீதிமன்றில் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக சபாநாயகர் ஜெகத் விக்ரமரட்ன இன்று சபைக்கு அறிவித்திருக்கிறார். அந்த மனுக்களின் பிரதிகள் தமக்கு கிடைக்கப் பெற்றுள்ளதாகவும் சபாநாயகர் அறிவித்துள்ளார். நிர்வா சூறாவளியால் பாதிக்கப்பட்ட பகுதிகளின் புனரமைப்பு மற்றும் வாழ்வாதார மீட்பு பணிகளுக்கு ஆதரவளிக்கும் வகையில் 200 மில்லியன் அமெரிக்க டாலர் கடன் திட்டத்துக்கான ஒப்பந்தங்களில் ஆசிய அபிவிருத்தி வங்கியும் இலங்கை அரசாங்கமும் கையொப்பம் விட்டிருக்கின்றன. அஸ்வசிம நலன்பிரி கொடுப்பனவுகள் இன்று பயனாளிகளின் வங்கிக் கணக்குகளில் வரவு வைக்கப்பட உள்ளதாக நலன்பிரி நன்மைகள் சபை தெரிவித்துள்ளது. சர்வதேச நாணய நிதியத்துடனான ஒப்பந்தம் வருகின்ற 2027 ஆண்டு மார்ச் மாதத்துடன் நிறைவடைய நிலையில் 2028 ஆண்டுக்கு பிறகு இலங்கை மீண்டும் வெளிநாட்டு கடன்களை செலுத்த வேண்டிய நிலை ஏற்படும் என்று முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்திருக்கிறார். புவிசார் அரசியல் மாற்றங்கள், காலநிலை அவசர நிலைகள், அதிகரித்து வரும் ஏற்றத்தாழ்வுகள் மற்றும் மாறிவரும் உலகளாவிய சுகாதார முன்னுரிமைகள் ஆகியவற்றுக்கு மத்தியில் மனிதாயமான நடவடிக்கைகளின் எதிர்காலம் குறித்து ஆராயும் வகையில் தெற்காசியாவின் எல்லைகளற்ற மருத்துவர்கள் அமைப்பின் 4வது தெற்காசிய சுகாதாரம் மற்றும் மனிதாயமான உச்சிமாநாடு கொழும்பில் நடைபெற்றிருக்கிறது. கிள்ளச்சி பழைப்பகுதியில் விடுதலை புலிகளின் பயிற்சி முகாம் அமைக்கப்பட்டுள்ளதாக சமூக ஊடகங்களில் போலியான தகவல்களை பரப்பியதாக கூறப்படும் ஒருவர் பயங்கரவாத விசாரணை பிரிவினரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். 46 வயதுடைய ஒருவரே இதன்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவால் கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் ரஜித செனரட்னாவின் சகோதரரும் மீன்பிடி கூட்டு தாமரத்தின் முன்னாள் தலைவருமான மகில் செனரட்னாவை நேற்றைய தினம் கொழும்பு நீதவான் நீதிமன்றம் பிணையில் விடுவிக்க உத்தரவு பிறப்பித்த போதிலும் பிணை நிபந்தனைகளை உரியவாறு சந்த நபர் பூர்த்தி செய்யாத காரணத்தினால் சந்த நபர் மீண்டும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். அக்கிரப்பற்றில் உள்ள அரச திணைக்களம் ஒன்றில் கடமையாற்றி வந்த பெண் உத்தியோகத்தரை திருமணம் முடிப்பதாக ஆசவார்த்தைகளை கூறி பாலியல் துஷ்பிரயோகம் செய்த குற்றச்சாட்டின் பேரில் கைது செய்யப்பட்ட அக்கிரப்பற்று மாநகர சபையின் முன்னாள் மேயர் சக்தி அதாவுல்லாவை இன்று வரை விளக்கமறியல் வைக்குமாறு அக்கிரப்பற்று நீதவான் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. நாவுல போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மெடில குளத்தில் குளிக்கச் சென்ற இளைஞர் ஒருவர் நீரில் மூழ்கி உயிரிழந்தார். இந்த சம்பவம் நேற்று மாலை இடம்பெற்றிருக்கிறது. சட்டவிரோதமான முறையில் உண்டியல்கள் அமைப்பில் பண பரிமாற்றங்களில் ஈடுபட்டு வந்த இளைஞனை பண செலவை தடுப்புச் சட்டத்தின் கீழ் குற்றப்புணர்வு திணைக்களம் கைது செய்திருக்கிறது.
வாடகை வாகனங்களை பயன்படுத்தும் பயணிகள் தங்களை கடத்தல், கொள்ளை மற்றும் அச்சுறுத்தல்களிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு இலங்கை காவல்துறை கேட்டிருக்கிறது. இலங்கை காவல்துறையின் உதவி சேவையில் உள்ள 383 வெற்றிடங்களுக்கு விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி செப்டம்பர் 14 வரை நீடிக்கப்பட்டிருக்கிறது. மட்டக்களப்பு களுவாஞ்சிக்குடி பொது சுகாதார பரிசோதகர் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் தீவிர சுகாதார சீர்கேடுகளுடன் இயங்கி வந்த மொத்த விற்பனை பலசரக்கு கடையொன்று களுவாஞ்சிக்குடி நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் நேற்று அதிரடியாக பூட்டப்பட்டிருக்கிறது. இலங்கைக்கும் போலந்துக்கும் இடையே கைதிகளை பரிமாறிக்கொள்வதற்கான ஒப்பந்தத்தில் கையொப்பம் விடுவதற்கான முன்மொழிவுக்கு அமைச்சரவை ஒப்புதலை வழங்கியிருக்கிறது. மன்னார் மாவட்டத்தைச் சேர்ந்த நியூசிலாந்து தேசத்தில் வசித்து வரும் ஜேம்ஸ் பத்மநாதன் பிரேம்குமார் தலைமையில் நியூசிலாந்து தேசத்திலிருந்து வருகை தந்த மருத்துவர்கள் அடங்கிய குழுவினரின் இலவச மருத்துவ முகாம் நேற்று விடத்தல் தீவு புனித அடைக்கல மாதா தேவாலய வளாகத்தில் இடம்பெற்றிருந்தது. கனடா எல்லை பாதுகாப்பு முகமையின் இணைப்பு அதிகாரி திருமதி கசுமி குபு மற்றும் செயல்பாட்டு இணைப்பு உதவியாளர் திருமதி நதிகா சமரக்குடி ஆகியோர் அடங்கிய தூதுக்குழுவினர் நேற்று திருவண்ணாமலை மாவட்ட செயலகத்தில் மாவட்ட அரசாங்க அதிபர் WGM ஹேமந்தகுமார் அவர்களை சந்தித்து கலந்துரையாடியிருக்கிறார்கள். தபால் சேவையை முன்னேற்ற நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டிருப்பதோடு அதற்கான போக்குவரத்து தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் இந்த ஆண்டில் சுற்றுச்சூழலுக்கு உகந்த 165 மின்சார மோட்டார் சைக்கிள்களும் 20 மின்சார முச்சக்கர வண்டிகளும் கொள்வனவு செய்யப்பட உள்ளதாக ஊடகத்துறை பிரதி அமைச்சர் கௌசல்ய ஆரியரட்ன தெரிவித்திருக்கிறார். இலங்கையின் கப்பல் சுற்றுலாத்துறையை மேலும் மேம்படுத்துவது தொடர்பாக ஜெர்மனியைச் சேர்ந்த AHK ஸ்ரீலங்கா மற்றும் MSEMPH நிறுவனங்களின் பிரதிகளுடன் விஜிதகரத் உள்ளிட்டோர்களுக்கு இடையே இன்று உயர்மட்ட கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. வியட்நாமின் முன்னணி குறைந்த கட்டண விமான சேவை நிறுவனமான வியட்ஜெட் ஏர் இலங்கைக்கும் வியட்நாமுக்கும் இடையிலான தனது நேரடி விமான சேவையை உத்தியோகமாக ஆரம்பித்து இதற்கான முதலாவது விமானம் நேற்றிரவு பண்டார் நாயக்கா சர்வதேச விமான நிலையத்தை சென்றடைந்திருந்தது. சுங்கவரி செலுத்தப்படாமல் சட்டவிரோதமான முறையில் இலங்கைக்குள் கொண்டு சென்ற 12,000 சிகரெட்டுகளுடன் வெளிநாட்டவர்கள் இருவர் கொள்ளுப்பட்டி போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். யாழ்ப்பாணம் சுண்டுக்குழியைச் சேர்ந்த பிரான்சில் வாழ்ந்து வந்த ஒலிபரப்பாளர் மேடை அறிவிப்பாளர் ஜஸ்டின் தம்புராஜா அவர்கள் நோய்வாய்ப்பட்ட நிலையில் சிகிச்சை எடுத்து வந்த நிலையில் இந்த உலகினை விட்டு நீந்து விட்டார். திறமையான தனது அறிவிப்பு துறையால் பல ரசிகர்களை கவர்ந்து வைத்திருந்த அவரது ஆத்ம சாந்திக்காக TRT தமிழொலி குடும்பம் பிரார்த்திக்கிறது. என இந்திய செய்திகளில், ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து மீன்பிடிக்க சென்ற நிலையில் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டு இலங்கை சிறையில் உள்ள மீனவர்களையும் படகுகளையும் உடனடியாக விடுதலை செய்ய கோரி எதிர்வரும் 30 முதல் காலவரையற்ற வேலிறுத்த போராட்டத்தில் ஈடுபட நேற்று ராமேஸ்வரம் மீனவர்களின் ஆலோசனை கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது. பஞ்சாப், உத்தரப்பிரதேசம், குஜராத்தில் அடுத்த ஆண்டு சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற உள்ளது. இதனை முன்னிட்டு சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற உள்ள மாநிலங்களுக்கான பாரதிய ஜனதா பொறுப்பாளர்களை அந்த கட்சியின் தலைவர் நிதின் நவீன் தற்போது நியமித்திருக்கிறார். தமிழ்நாடு சட்டப்பேரவையிலிருந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர்கள் இன்று காலை வெளிநடப்பு செய்திருக்கிறார்கள். 3 கொலை வழக்கை CBI விசாரிக்க தமிழ்நாடு முதல்வர் விஜய் வைத்துள்ள கோரிக்கை தொடர்பாக கர்நாடக அரசு நிர்வாகத்தில் தமிழகம் தலையிடுவதை தங்களால் ஏற்க முடியாது என்று கர்நாடக மாநில முதல்வர் DK சிவகுமார் கருத்து தெரிவித்திருக்கிறார். மகாத்மா காந்தியை சுட்டுக் கொன்ற நாதுராம் கோட்சே மற்றும் அவரது சகோதரர் கோபால் கோட்சே ஆகியோர் RSS அமைப்பின் தீவிர தொண்டர்களாக இருந்தார்கள் என்று சவர்க்காரின் பேரன் சத்யகி சவர்க்கார் நீதிமன்றத்தில் தெரிவித்திருக்கிறார். திருநெல்வேலி மாவட்டம் வெள்ளக்குழியில் கைத்தறி நெசவு தொழிலாளியின் 3 மகன்கள் நீட் தேர்வில் வெற்றி பெற்று மருத்துவம் பயில வாய்ப்பு பெற்றிருப்பது பாராட்டை பெற்றுக் கொடுத்திருக்கிறது. பெங்களூர் உணவகங்களில் அதிரடி சோதனைகள் தீவிரப்படுத்தப்படுகின்றன. பல உணவகங்களில் சுத்த சுகாதார விதிமுறை மீறல்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. இத்தகைய சோதனைகளை அடிக்கடி தாங்கள் நடத்த இருப்பதாக கர்நாடக மாநில அரசாங்கம் தெரிவித்திருக்கிறது. திஸ்தா நதிநீர் பகிர்வு விவகாரத்தால் இந்தியாவுடனான உறவுகள் மோசமடைய விரும்பவில்லை என்று வங்கதேசம் தெரிவித்துள்ளது. அதே நேரம் இந்தியாவைப் போல வங்கதேசமும் தனது நலன்களை பாதுகாக்க வேண்டியிருப்பதாக அந்த நாடு தெரிவித்திருக்கிறது.
இந்தியாவின் ஆபரேஷன் சிந்தூர் பற்றிய ஆவணப்படம் போர் தொடர்பான கள யதார்த்தங்களை புறக்கணித்துவிட்டு ஒருதலை பட்சமான தகவல்களுடன் எடுக்கப்பட்டிருப்பதாக பாகிஸ்தான் ராணுவம் குற்றம் சாட்டியுள்ளது. உடல் பருமன் பாதிப்பால் தமிழகத்தில் 44.2% பெண்களும் 38.8% ஆண்களும் பாதிப்படைந்திருப்பதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை தெரிவித்துள்ளது. வாழ்க்கை முறை மாற்றங்களால் இந்த பாதிப்பு விகிதம் அதிகரிக்கக்கூடும் என்றும் அந்த அமைப்பு தெரிவித்திருக்கிறது. திருவண்ணாமலை ஸ்ரீ அருணாசலேஸ்வரர் கோவிலுக்கு வரும் பக்தர்கள் செப்டம்பர் 1 முதல் கைப்பேசியில் எடுத்து செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கொல்கத்தா நியூ மார்க்கெட் அருகே உள்ள ஹோட்டலில் இன்று அதிகாலை ஏற்பட்ட பயங்கர தீபத்தில் குழந்தை உட்பட 9 பரிதாபமாக உயிரிழந்தார்கள். சென்னையில் இன்று தங்கம் விலை சவரனுக்கு 680 குறைந்து 1 சவரன் 113,640 கிராமுக்கு 85 குறைந்து 14,205 விற்பனையாகிறது. உலக செய்திகளில், வடமேற்கு சிரியாவின் இட்லிப் மாகாணத்தில் உள்ள அபுதூர் விமானப்படை தளத்தின் மீது நேற்று அதிகாலை இஸ்ரேல் அடுத்தடுத்து வான்வழி தாக்குதல்களை நடத்தியிருக்கிறது. காசா அமைதி திட்டம் தொடர்பாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்பின் பிரதிநிதியான அவரின் மருமகன் ஜெரால் குஷ்னர் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நேத்தன்யாகுவுடன் கடந்த திங்கட்கிழமை நடத்திய நீண்ட ஆலோசனையில் எந்தவித உறுதியான சுங்க முடிவும் எட்டப்படவில்லை என்ற தகவல் வெளிவந்துள்ளது. கோர்முஸ் நீரணியை அமெரிக்க பிராந்தியமாக சித்தரிக்கும் வரைபடம் ஒன்றை அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் வெளியிட்டுள்ளார். டிரம்பின் இந்த பதிவுக்கு பதிலடி கொடுத்துள்ள ஈரான் வெளியுறவு இணையமைச்சர் காசிம் கரிபாபதி, டிரம்பின் இந்த மாயை விரைவில் மாறும் அல்லது நாங்களே அதனை மாற்றிவிடுவோம் என்று எக்ஸ் தளத்தில் அவர் பதிவிட்டிருக்கிறார். ஈரான் அசாட் என்ற யூடியூப் கணக்கின் கீழ் ஒளிபரப்பாகும் விவாத நிகழ்ச்சியை முடக்கியுள்ளது. அந்த நிகழ்ச்சியை பொய்த்தவல்களை பரப்புவதாக கூறி அந்த நடவடிக்கையை தாங்கள் எடுத்ததாக ஈரான் தெரிவித்துள்ளது. கனடாவுடனான வர்த்தக ஒப்பந்தத்தை இறுதி செய்யும் பணிகள் நடைபெற்று வருவதால் அந்த நாட்டின் பல்வேறு வகையான பொருட்கள் மீதான புதிய வரிகளை விதிப்பதை 3 ஒத்திவைப்பதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் தெரிவித்திருக்கிறார். பல்லாயிரக்கணக்கான குர்து கிளர்ச்சியாளர்களுக்கு நிபந்தனையுடன் கூடிய பொது மன்னிப்பு வழங்கும் சட்டத்துக்கு துருக்கி அதிபர் தைப் எர்டோகன் ஒப்புதல் வழங்கியிருக்கிறார். ஆனாலும் குர்து கிளர்ச்சியாளர்கள் தங்களின் அமைப்புகளை முழுமையாக கலைத்துவிட்டு ஆயுதங்களை ஒப்படைத்து விட்டார்கள் என்பதை துருக்கியின் தேசிய பாதுகாப்பு கவுன்சில் உறுதி செய்த பின்னரே இந்த சட்டம் அமலுக்கு வரும் என்று தெரிவிக்கப்படுகிறது. ஊழல் வழக்கில் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான்கானை மருத்துவ பரிசோதனை மற்றும் சிகிச்சைக்காக 2 இஸ்லாமாபாத்தில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு மாற்றுமாறு அந்த நாட்டு உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. பயனர்கள் சிலரை தற்கொலைக்கு தூண்டியதாக எழுந்த விமர்சனங்கள் மற்றும் சட்ட ரீதியான புகார்களை தொடர்ந்து மேம்பட்ட பாதுகாப்பு அம்சங்களுடன் 11 வயதினருக்கென பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட சட் ஜிபிடியின் புதிய பதிப்பை ஓபன் ஏஐ நிறுவனம் நேற்று அறிமுகப்படுத்தியுள்ளது. மலேசியா வரிவிதிப்பு நடைமுறைகளில் சீர்திருத்தங்களை செய்வது குறித்து பரிசீலித்து வருவதாக பிரதமர் அன்வர் இப்ராஹிம் கூறியிருக்கிறார். அந்த நாடு 2018 பொருள் சேவை வரியை முற்றாக நீக்கியிருக்கிறது. மியான்மர் அதிகாரிகள் கொலரா பரவலை கட்டுப்படுத்த போராடுகிறார்கள். ஆகப்பெரிய யங்குன் நகரில் சுமார் 150 பேருக்கு கொலரா உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இந்தோனேஷியா காட்டுத்தீயை அணைக்க மழையை வரவழைக்கும் முயற்சியில் இறங்கியுள்ளது. பல ஆண்டுகள் காணாத மிக மோசமான காட்டுத்தீயை இந்தோனேஷியா இந்த முறை சமாளிக்க வேண்டியிருக்கிறது. பொதுவாக இறுதியாண்டு தேர்வை முடித்த பிள்ளைகளுக்கு அவர்களின் பெற்றோர் கார் வாங்குவார்கள் அல்லது வெளியில் சாப்பிட அழைத்து செல்வார்கள். ஆனால் ப்ரோமிஸ் ஒக்குரோவுக்கு வேறொரு பரிசு காத்திருந்தது. ப்ரோமிஸின் தாயார் அவருக்கு ஆடு ஒன்றை பரிசாக கொடுத்தது சமூக ஊடகங்களில் பேசுபொருளாகியிருக்கிறது. விமானத்தின் இறக்கை பகுதியில் அமர்ந்திருந்த கழுகு ஒன்று நகர மறுத்ததை அடுத்து அது வலுக்கட்டாயமாக அகற்றப்பட்டிருக்கிறது. கிறிஸின் கிரித்தீவில் இருக்கும் ராகிலியா விமான நிலையத்தில் அது நடந்திருக்கிறது. அங்கிருந்து ரயனேர் விமானம் ஒன்று புறப்பட இருந்த வேளையில் பெரிய கழுகு ஒன்று விமானத்தின் இறக்கையில் அமர்ந்து கொண்டது. கோப்பியை கிடுகிடுவென கலக்கி கொடுக்க உங்களுக்கு உதவி தேவையா? சீனாவின் பெய்ஜிங் நகருக்கு செல்ல வேண்டியிருக்கும் அண்மையில் கெலக்சி சோகா கடை தொகுதியில் 7 கொவி என்ற கடையொன்று திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு ரோபோ இயந்திரம் 24 மணி நேரமும் அங்கே இதனை இயக்கி வருகிறது.
அமெரிக்காவில் மெட்டா நிறுவனத்தின் மீது வழக்கு விசாரணை தொடங்கியிருக்கிறது. மெட்டா வேண்டுமென்றே இளையவர்களை அடிமையாக்கும் விதத்தில் தனது தளங்களை வடிவமைத்திருப்பதாக குற்றச்சாட்டுகள் கூறப்படுகின்றன. தெற்கு ஸ்பெயினில் ஏற்பட்ட 4.8 ரிக்டர் அளவிலான பூமி அதிர்ச்சியினால் கட்டிடங்கள் சேதமடைந்திருப்பதோடு குறைந்தது 3 பேர் அங்கு காயமடைந்திருக்கிறார்கள். கடந்த வாரம் கொலம்பியாவில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த பூமி அதிர்ச்சியால் நிலை குலைந்துள்ள மேற்கத்திய மாகாணமான சொக்கோவில் சேதமடைந்த கல்வி நிலையங்களை சீரமைக்கும் வகையில் குறைந்தது 10 புதிய பாடசாலைகளை நிர்மாணிக்க உதவப்போவதாக புகழ்பெற்ற அந்த நாட்டு பாடகி சகிரா உறுதியளித்திருக்கிறார். விளையாட்டு செய்திகளில், இங்கிலாந்துக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியிலிருந்து காயம் காரணமாக பாபர் அசாம் விலகியுள்ளார். இந்திய அணியின் மூத்த வீரர்களில் ஒருவரான விராட் கோலி சர்வதேச கிரிக்கெட்டில் 18 ஆண்டுகளை நிறைவு செய்திருக்கிறார். இந்தியாவின் லடாக்கில் 11,800 அடி உயரத்தில் உலகின் மிக உயரமான கிரிக்கெட் திடலை அமைக்க பரிசீலனை செய்து வருவதான தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. சிங்க் பீல்ட் கோப்பை செஸ் போட்டியின் 7வது சுற்றில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா அமெரிக்காவின் ஃபாபியானோ கரனாவுடன் சமன் செய்தார். போட்டியில் அவருக்கு இது 4வது சமன் ஆகும். நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள், 1 யூரோ இலங்கை பிரமதியில் 384.11 ரூபாய், இந்திய பிரமதியில் 110.91 ரூபாய், 1 அமெரிக்க டாலர் இலங்கை பிரமதியில் 331.52 ரூபாய், இந்திய பிரமதியில் 95.72 ரூபாய், 1 சுவிஸ் பிராங்க் இலங்கை பிரமதியில் 408.76 ரூபாய், இந்திய பிரமதியில் 118.01 ரூபாய், 1 அக்ராச்சிய பவுண்ட் இலங்கை பிரமதியில் 448.93 ரூபாய், இந்திய பிரமதியில் 129.63 ரூபாய், 1 கனடியன் டாலர் இலங்கை பிரமதியில் 238.88 ரூபாய், இந்திய பிரமதியில் 68.96 ரூபாய். கேட்டது மணிக்கொரு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷன் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் உமிடத்தினர். சாசல் கார்ஜுனா கோணிசில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் உமிடமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். உங்கள் செய்திகளுக்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே.

0: இன்னைக்கு மகாலம் காத்தால டென்ட் கையில தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜான், லாச்ச பிள்ளைக்கு வந்து நான்
2: வீட்டுக்கு சங்கரி இருக்கு,
1: அங்க போய் போத்தனா. ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில புண்ணாங்காணி வெள்ளேற குறிஞ்சா பாக்க மாட்டீங்க மரக்கறிய.
3: இதுதான்
0: என்றும்
4: வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle,
5: 11 à 13 rue Caille, 75 000 du Paris.
4: BT Superstore, Gare La Gonesse-Sasseville.
5: 5 rue Marcel Cerdan, 95 140 Gare La Gonesse.
4: மேலதிகே தொடர்புகளுக்கு விடி கேஷ் அண்ட் கரி பரிசு லாச்சப்பலில் தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 05 07 18. சாசல் கால்லாகோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி ஜிஆர்டி தமிழ் ஒலி, உலகத் தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாக உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 11:20, ஐக்கியராஜ்யத்தில் 10:20. தமிழொலியின் இன்றைய நிகழ்ச்சிகளில் வானொலியில் மலர்கின்றது. பெரும்பால் நிகழ்ச்சியினை கேட்பதற்கு அவளோடு காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். அப்படி அன்பு உறவுகளை நலமாக உற்சாகமாக அளப்பா இருக்கின்றீர்கள். அவ்வாறு நீங்கள் இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டு பேரும்பல நிகழ்ச்சிக்கு நித்தமும் அனுசரணை கொடுத்து வானொலிக்கு எடுத்து வருகின்றார்கள் பரிசலாசியப்பள்ளியில் அமைந்திருக்கும் அம்பாலிஸ்டோஸ் ஆசி பூசரி. இவர்களோடு இணைந்து போட்டி பண்டிகையில் அமைந்திருக்கும் போட்டி பண்டிகை மார்க் இந்த மூன்று நிறுவனங்களுக்கும் நமது எய்தியபூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு முதலில்
2: இந்த அடியம்மா, நீ சொல்லிவிட்டதெல்லாம் வாங்கி கொண்டு வந்திருக்கிறேன். எல்லாம் சரியா
3: இருக்கேன். மரக்கறிகளை நாரி போன மீனையும் வாங்கி வாருங்கள். நான் உங்களை எங்க போய் வாங்க சொன்னேன்? இதுவரையெல்லாம் உங்களுக்கு குப்பையில போடுங்க.
2: அப்ப எங்க நான் போய் வாங்கி கொண்டு வரத?
3: அதுக்கு தானே லாட்சபல்ல அம்பா ஸ்டோர் இருக்கு. எல்லாம் மலிவாவும் தரமாவும் கிடைக்கிறாங்க. அங்க போய் வாங்கிட்டு வாங்கலாம்.
2: சரி சரி, சும்மா சண்டை பிடிக்காத. இந்த இப்ப போய் அம்பா ஸ்டோர்ல நீ சொல்லிவிட்ட எல்லாத்தையும் திருப்பி பண்ணி கொண்டு வர.
4: தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம். இருக்கவே இருக்கின்றது லாட்சப்பலில் அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவு பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிக்கைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ், 192 ரோடு பார்க்குக் சென்டரி, பாரிஸ் 10. தொலைபேசி இலக்கம் ஹாலோ விக்கினா 1-42-5-41-85. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு பொருளும் உண்டு.
5: பொதுப்பண்டிகை ராம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள ரஜினிதாஸ் நிறுவனம் பெயர் மாற்றப்பட்டு புதுப்பொலிவுடன் பொதுப்பண்டிகை மார்க்கெட்டாக மாற்றப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து அன்றும் இன்றும் பொதுப்பண்டிகை மார்க்கெட் நிறுவனம் திகழ்கின்றது. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், பொன்னாங்கானி, வல்லாரை, முருங்கை இலை, அகத்தி இலை, குறிஞ்சா இலை போன்ற இலை வகைகள், அத்தோடு இறால், நண்டு, கணவாய், மீன் வகைகள், இவற்றோடு பல வகைகள், பால்மா வகைகள் வரையுள்ள அனைத்து பொருட்களையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் பொதுப்பண்டிகை மார்க்கெட் நிறுவனம். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், மறுமுறை நீங்களாகவே விஜயம் செய்வீர்கள். மேலதிக விவரங்களுக்கு பொதுப்பண்டிகை மார்க்கெட், 1 Avenue எடுவான் பயோன், 93,000 கோபினி. தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் 1-41-55-35-58 அல்லது 7-58-17-8-49. மறந்து விடாதீர்கள், பொதுப்பண்டிகை ராம் தரிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள நிறுவனம் பொதுப்பண்டிகை மார்க்கெட்.
1: பொதுப்பண்டிகை மார்க்கெட் நேரம் சரியாக 11:23, ஐக்கியராஜ்யத்தில் 10:23. இன்றைய தீனம்பாலன் நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைக்க வரும் இந்த பாடல்

0: பெரும்பாலும் நிகழ்ச்சியில் ஒலித்த பாடலை பாடியவர் பத்மஸ்ரீ பாலா அவர்கள். பாடலை யாற்றவர் புலவர் புலமைப்பித்தன். பாடலுக்கு இசையமைத்தவர் இசைஞானி இளையராஜா. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் தேனும்பாலும் நிகழ்ச்சிக்கு நித்தமும் அனுசரணை கொடுத்து வானிலைக்கு எடுத்து வருகின்றார்கள் பரிசலாட்சியப்பலில் அமைந்திருக்கும் அம்பாலிஸ்டோஸ் ஆசி பூசரி. இவர்களோடு இணைந்து போட்டி பண்டியில் அமைந்திருக்கும் போட்டி பண்டிய மார்க்கெட் இந்த மூன்று நிறுவனங்களுக்கும் நமது நன்றிகள்.
1: இந்த மாதிரி ஊர்ல சாப்பிடுற ரஜி நான் ஜெர்மனில கூட சாப்பிடலடியப்பா.
2: ஓமாப்பா, இந்த ஜெர்மனில நாங்க வாங்குற ரஜி எல்லாம் சாப்பிடுமா இருக்கும், இந்த ஊர்ல நாங்க ரஜி சாப்பிட்ட மாதிரி இருக்கு.
3: உங்களுக்கு விஷயம் தெரியாதா? உங்கட ஆசிபுசரி ரஜி தான் வெளிநாட்டுல இருந்து வாரவி எல்லாம் ஆசிபுசரி ரஜியத்தான் அள்ளி கொண்டு போயினா.
1: சரி சரி, சாப்பிடுறது காணும், உடனே வெளுக்கிடப்பா, போவோம் ஆசிபுசரி.
4: ஐரோப்பிய நாடுகளில் இருந்து பரிசுக்கு வருபவர்கள் நாடி செல்வது ஆசி பூசரி. ஆடு மாடு கோழி போன்ற இறைச்சி வகைகளை மிக மிக மலிவாக வாங்கி செல்ல ஆசி பூசரி. மேலதிக விவரங்களுக்கு ஆசி பூசரி இலக்கம் 195 பாரிஸ் 10 தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஆசி 1 42 5 5 73 78.
0: ஆசி பூசரி நேரம் சரியாக 11:29 ஐக்கிய ராஜ்யத்தில் 10:29. இந்த நேரத்தில் வானிலையில் வலம் பெறும் இந்த பாடல்

ஒலித்த பாடலை பாடியவர் பத்மஸ்ரீ பாலா அவர்கள். பாடலை யாத்தவர் கவிஞானி. வாலி பாடலுக்கு இசையமைத்தவர் இசைஞானி இளையராஜா. அந்த உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது பரிசிலிருந்து ஒலிபரப்பாக உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது தேனும் பாலும். தேனும் பாலும் நிகழ்ச்சியில் தொடரும் இந்த பாடல்.

மலேசிய வாஸ்தவின் குழுவினர் பாடலை சுவனெல்லாம் நின்று பாடியிருந்தார். பாடலுக்கு இசையை அமைத்திருந்தார் தீனிசை தங்கள் தேவா. பாடலை இயற்றியவர் கவிஞர் காளிதாஸ். நேரம் சரியாக 11:39 ஐக்கியராச்சியத்தில் 10:39 இந்த வேளையில் தேனுபால நிகழ்ச்சியில் தொடரும் இந்த பாடல்.

ஒலித்த பாடலை பாடியவர் டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன், பாடலை ஆற்றவர் கவியரசர், பாடலுக்கு இசையமைத்தவர்கள் மாமன்னர்கள் விஸ்வநாதன், ராமமூர்த்தி. நேரம் சரியாக 11:43, ஐக்கியராஜ்யத்தில் 10:43. இந்த நேர அறிக்கையை உங்களுக்காக வழங்கியவர்கள் சோழன் பல்பொருள் வாணிபம். தொடரும் அடுத்த பாடல்.

ஒலித்த பாடலை பத்மஸ்ரீ டி எம் எஸ் அவர்கள் பாடியிருந்தார். பாடலை யாற்றவர்க்கு மஞ்சாலி வாலி, பாடலுக்கு இசையமைத்தவர் மெல்லிசை மாமன்னர் எம் எஸ்ரீ. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் தேனும்பாலம் நிகழ்ச்சியில் தொடரும் அடுத்த பாடல்.

ஒழித்த பாடலை கே ஜே ஜஸ்வாசோடு இணைந்து பத்மஸ்ரீ பாலா பாடியிருந்தார். பாடலை யாற்றவர் கவியரசர், பாடலுக்கு இசையமைத்தவர் மெல்லிசை மாமன்னர் எம் எஸ் வி அவர்கள். நேரம் சரியாக 11:52 மைக்கராட்சியத்தில், 10:52 இந்த நேரத்தில்.

என்பதை பாருங்கள். எத்தனை காலம் மனிதன் வாழ்ந்தான் என்பது கேள்வி இல்லை. அவன் எப்ப

ஒலித்த பாடலை பாடியவர் பத்மஸ்ரீ ஏற்றி எம்எஸ் அவர்கள், பாடலை யாற்றவர் கல்யாணி பாலி, பாடலுக்கு இசையமைத்தவர் மெல்லிசை மாமன்னர் எம்எஸ்வி. நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வரும் பாடல்

நிறுவனம் இன்று இரவு சுவிஸ் நேரத்தில் பாடலின் விவேகம் என்ற தலைப்பில் நிகழ்ச்சி இடம்பெறும். இந்த நிகழ்ச்சியை தயாரித்து தொகுத்து வழங்குகின்றார் சபா கேது அவர்கள். மறந்து விடாதீர்கள் அன்பு பாடல்களே, பிரியமான பாடல்களை நீங்கள் பாட வேண்டும். அந்த பாடல்களை அவர் அறிவிப்பாளர் நிறுத்தும் போது நீங்கள் வேறு ஒரு பாடல் அதே சொல்லிலேயே நீங்கள் பாட வேண்டும் என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். சுபேஷ் நேரத்தில் இன்று இரவு புதன்கிழமை அன்பு உறவுகளே சபா கேது அவர்கள் தயாரித்து தொகுத்து வழங்கும் பாடலில் விவேகம் என்ற தலைப்பில் நிகழ்ச்சி இடம்பெற இருக்கின்றது. ஒலித்த பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது இன்றைய தேனும் பாலும். தேனும் பாலும் நிகழ்ச்சிக்கு நித்தமும் அரசனை கொடுத்து வானொலி கொடுத்து வந்தவர்கள் பரிசலாட்சியில் அமைந்திருக்கும் அம்பாலி ஸ்டோர்ஸ் ஆசி பூசரி இவர்களோடு இணைந்து போட்டி பண்டிகையில் அமைந்திருக்கும் போட்டி பண்டிகை மார்க்கெட் இந்த மூன்று நிறுவனங்களுக்கும் நமது இதயபூர்வண நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டார். தொடர்ந்து வானொலியில் வலம் பெற இருக்கின்றது மணித்தியாள செய்திகள். மணித்தியாள செய்திகளை தொடர்ந்து சோபிதா அவர்கள் தயாரித்து தொகுத்து வழங்கும் கதை குறுகான நிகழ்ச்சி வானொலியில் மலரும் என்பதனை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்புறவுகளை இன்று இரவு சுவிஸ் நேரத்தில் காத்திருங்கள். அன்புறவுகளே, பாடகர்களுக்கு தான் நல்ல சாங்ஸ் கிடைக்க போகின்றது. உங்களுக்கு பரிசு தொகையும் பரிசும் இருக்கின்றது. அன்புறவுகளே, பாடலில் விவேகம் என்ற தலைப்பில் சுவிஸ் நேரத்தில் இடம்பெறுகின்றது. நிகழ்ச்சியை தயாரித்து தொகுத்து வழங்குகின்றார் சபா கேது அவர்கள். தொடர்ந்து வானொலியில் மணித்தியால செய்திகள்.

வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஎக்டி தமிழொலியில் மணிக்கொரு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் மடத்தினர். சாசல் கார்ஸ்லா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் மடமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். ஊழல் ஒழிப்பு திருத்த மசோதா இன்றைய தினம் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய இன்று நாடாளுமன்றத்தில் இந்த மசோதாவை தாக்கல் செய்தார். இலங்கை காவல்துறை அடுத்த ஆண்டின் தொடக்கத்தில் புதிய சீருடையை அறிமுகப்படுத்த இருப்பதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலா தெரிவித்திருக்கிறார். ஐக்கிய நாடுகள் சபையின் உணவு மற்றும் விவசாய அமைப்பு, கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சு மற்றும் ஹட்டன் நேஷனல் வங்கி ஆகியன இணைந்து உலக உணவு தினம் 2026 இளையோருக்கான புதுமை படைப்பாற்றல் சவால் என்ற தேசிய போட்டியை இலங்கையில் அறிமுகப்படுத்தி இருக்கிறது. நிந்தவூர் பிரதேச செயலாளரை கடமை நேரத்தில் அச்சுறுத்திய குற்றச்சாட்டின் பேரில் பெண் அரச உத்தியோகத்தர் ஒருவர் நிந்தவூர் போலீசாரால் கைது செய்யப்பட்டதோடு கைது செய்யப்பட்ட வேளையில் அதிர்ச்சியால் மயங்கி விழுந்த நிலையை தொடர்ந்து போலீஸ் பாதுகாப்புடன் அவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். தென்மணி மனித குதகுழியின் மூன்றாவது கட்ட அகழ்வு பணிகள் இன்றுடன் நிறைவடைய உள்ளன. அதன்படி மூன்றாம் கட்டத்தின் 56வது நாள் அகழ்வு பணிகள் இன்று இடம்பெறுகிறது. பயங்கரவாதத்திலிருந்து அரசை பாதுகாக்கும் சட்டம் மூலம் வர்த்தமானியில் வெளியிடப்பட்டு பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என்றும் அதன் பின்னர் அந்த சட்டம் மூலம் பற்றி விரிவாக வாதிக்க முடியும் என்று அமைச்சரவை பேச்சாளரும் சுகாதாரம் மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சருமான நலிந்த ஜேதிச சுட்டிக்காட்டியிருக்கிறார். அரசியலமைப்பின் 22வது திருத்தம் மற்றும் நீதித்துறை திருத்த சட்ட மூலத்தை சவாலுக்கு உட்படுத்தி உயர்நீதிமன்றில் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக சபாநாயகர் ஜெகத் விக்ரமரட்ன இன்று சபைக்கு அறிவித்திருக்கிறார். அந்த மனுக்களின் பிரதிகள் தமக்கு கிடைக்கப்பெற்றுள்ளதாகவும் சபாநாயகர் அறிவித்துள்ளார். டிட்வா சூறாவளியால் பாதிக்கப்பட்ட பகுதிகளின் புனரமைப்பு மற்றும் வாழ்வாதார மீட்பு பணிகளுக்கு ஆதரவளிக்கும் வகையில் 200 மில்லியன் அமெரிக்க டாலர் கடன் திட்டத்துக்கான ஒப்பந்தங்களில் ஆசிய அபிவிருத்தி வங்கியும் இலங்கை அரசாங்கமும் கையொப்பம் விட்டிருக்கின்றன. அஸ்வசம நலன்பிரி கொடுப்பனவுகள் இன்று பயனாளிகளின் வங்கிக் கணக்குகளில் வரவு வைக்கப்பட உள்ளதாக நலன்பிரி நன்மைகள் சபை தெரிவித்துள்ளது. சர்வதேச நாணய நிதியத்துடனான ஒப்பந்தம் வருகின்ற 2027 ஆண்டு மார்ச் மாதத்துடன் நிறைவடைய நிலையில் 2028 ஆண்டுக்கு பிறகு இலங்கை மீண்டும் வெளிநாட்டு கடன்களை செலுத்த வேண்டிய நிலை ஏற்படும் என்று முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்திருக்கிறார். புவிசார் அரசியல் மாற்றங்கள், காலநிலை அவசரநிலைகள், அதிகரித்து வரும் ஏற்றத்தாழ்வுகள் மற்றும் மாறிவரும் உலகளாவிய சுகாதார முன்னுரிமைகள் ஆகியவற்றுக்கு மத்தியில் மனிதாயமான நடவடிக்கைகளின் எதிர்காலம் குறித்து ஆராயும் வகையில் தெற்காசியாவின் எல்லைகளற்ற மருத்துவர்கள் அமைப்பின் 4வது தெற்காசிய சுகாதாரம் மற்றும் மனிதாயமான உச்சிமாநாடு கொழும்பில் நடைபெற்றிருக்கிறது. கிளிநொச்சி பளைப்பகுதியில் விடுதலை புலிகளின் பயிற்சி முகாம் அமைக்கப்பட்டுள்ளதாக சமூக ஊடகங்களில் போலியான தகவல்களை பரப்பியதாக கூறப்படும் ஒருவர் பயங்கரவாத விசாரணை பிரிவினரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். 46 வயதுடைய ஒருவரே இதன் போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவால் கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் ரஜித செனரட்னாவின் சகோதரரும் மீன்பிடி கூட்டு தாமரத்தின் முன்னாள் தலைவருமான மகில் செனரட்னாவை நேற்றைய தினம் கொழும்பு நீதவான் நீதிமன்றம் பிணையில் விடுவிக்க உத்தரவு பிறப்பித்த போதிலும் பிணை நிபந்தனைகளை உரியவாறு சந்த நபர் பூர்த்தி செய்யாத காரணத்தினால் சந்த நபர் மீண்டும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். அக்கிரப்பற்றில் உள்ள அரச திணைக்களம் ஒன்றில் கடமையாற்றி வந்த பெண் உத்தியோகத்தரை திருமணம் முடிப்பதாக ஆசவார்த்தைகளை கூறி பாலியல் துஷ்பிரயோகம் செய்த குற்றச்சாட்டின் பேரில் கைது செய்யப்பட்ட அக்கிரப்பற்று மாநகர சபையின் முன்னாள் மேயர் சக்தி அதாவுல்லாவை இன்று வரை விளக்கமறியல் வைக்குமாறு அக்கிரப்பற்று நீதவான் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. நாவுல போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மெடில குளத்தில் குளிக்கச் சென்ற இளைஞர் ஒருவர் நீரில் மூழ்கி உயிரிழந்தார். இந்த சம்பவம் நேற்று மாலை இடம்பெற்றிருக்கிறது. சட்டவிரோதமான முறையில் உண்டியல்கள் அமைப்பில் பண பரிமாற்றங்களில் ஈடுபட்டு வந்த இளைஞனை பண செலவை தடுப்புச் சட்டத்தின் கீழ் குற்றப்பிரிவு திணைக்களம் கைது செய்திருக்கிறது.
வாடகை வாகனங்களை பயன்படுத்தும் பயணிகள் தங்களை கடத்தல், கொள்ளை மற்றும் அச்சுறுத்தல்களிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு இலங்கை காவல்துறை கேட்டிருக்கிறது. இலங்கை காவல்துறையின் உதவி சேவையில் உள்ள 383 வெற்றிடங்களுக்கு விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி செப்டம்பர் 14 வரை நீடிக்கப்பட்டிருக்கிறது. மட்டக்களப்பு களுவாஞ்சிக்குடி பொது சுகாதார பரிசோதகர் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் தீவிர சுகாதார சீர்கேடுகளுடன் இயங்கி வந்த மொத்த விற்பனை பலசரக்கு கடையொன்று களுவாஞ்சிக்குடி நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் நேற்று அதிரடியாக பூட்டப்பட்டிருக்கிறது. இலங்கைக்கும் போலந்துக்கும் இடையே கைதிகளை பரிமாறிக்கொள்வதற்கான ஒப்பந்தத்தில் கையொப்பம் இடுவதற்கான முன்மொழிவுக்கு அமைச்சரவை ஒப்புதலை வழங்கியிருக்கிறது. மன்னார் மாவட்டத்தைச் சேர்ந்த நியூசிலாந்து தேசத்தில் வசித்து வரும் ஜேம்ஸ் பத்மநாதன் பிரேம்குமார் தலைமையில் நியூசிலாந்து தேசத்தில் இருந்து வருகை தந்த மருத்துவர்கள் அடங்கிய குழுவினரின் இலவச மருத்துவ முகாம் நேற்று விடத்தல் தீவு புனித அடைக்கல மாதா தேவாலய வளாகத்தில் இடம்பெற்றிருந்தது. கனடா எல்லை பாதுகாப்பு முகமையின் இணைப்பு அதிகாரி திருமதி கசுமி குபு மற்றும் செயல்பாட்டு இணைப்பு உதவியாளர் திருமதி நதிகா சமரக்குடி ஆகியோர் அடங்கிய தூதுக்குழுவினர் நேற்று திருவண்ணாமலை மாவட்ட செயலகத்தில் மாவட்ட அரசாங்க அதிபர் WGM ஹேமந்தகுமார் அவர்களை சந்தித்து கலந்துரையாடியிருக்கிறார்கள். தபால் சேவையை முன்னேற்ற நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டிருப்பதோடு அதற்கான போக்குவரத்து தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் இந்த ஆண்டில் சுற்றுச்சூழலுக்கு உகந்த 165 மின்சார மோட்டார் சைக்கிள்களும் 20 மின்சார முச்சக்கர வண்டிகளும் கொள்வனவு செய்யப்பட உள்ளதாக ஊடகத்துறை பிரதியமைச்சர் கௌசல்ய ஆரியரட்ன தெரிவித்திருக்கிறார். இலங்கையின் கப்பல் சுற்றுலா துறையை மேலும் மேம்படுத்துவது தொடர்பாக ஜெர்மனியைச் சேர்ந்த AHK ஸ்ரீலங்கா மற்றும் EMPH நிறுவனங்களின் பிரதிகளுடன் விஜிதகரத் உள்ளிட்டோர்களுக்கு இடையே இன்று உயர்மட்ட கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. வியட்நாமின் முன்னணி குறைந்த கட்டண விமான சேவை நிறுவனமான வியட்ஜெட் ஏர் இலங்கைக்கும் வியட்நாமுக்கும் இடையிலான தனது நேரடி விமான சேவையை உத்தியோகமாக ஆரம்பித்து இதற்கான முதலாவது விமானம் நேற்றிரவு பண்டார் நாயக்கா சர்வதேச விமான நிலையத்தை சென்றடைந்திருந்தது. சுங்கவரி செலுத்தப்படாமல் சட்டவிரோதமான முறையில் இலங்கைக்குள் கொண்டு சென்ற 12,000 சிகரெட்டுகளுடன் வெளிநாட்டவர்கள் இருவர் கொள்ளுப்பட்டி போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். யாழ்ப்பாணம் சுண்டுக்குழியைச் சேர்ந்த பிரான்சில் வாழ்ந்து வந்த ஒலிபரப்பாளர் மேடை அறிவிப்பாளர் ஜஸ்டின் தம்பராஜா அவர்கள் நோய்வாய்ப்பட்ட நிலையில் சிகிச்சை எடுத்து வந்த நிலையில் இந்த உலகினை விட்டு நீந்து விட்டார். திறமையான தனது அறிவிப்பு துறையால் பல ரசிகர்களை கவர்ந்து வைத்திருந்த அவரது ஆத்ம சாந்திக்காக TRT தமிழொலி குடும்பம் பிரார்த்திக்கிறது. இனி இந்திய செய்திகளில், ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து மீன்பிடிக்க சென்ற நிலையில் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டு இலங்கை சிறையில் உள்ள மீனவர்களையும் படகுகளையும் உடனடியாக விடுதலை செய்ய கோரி எதிர்வரும் 30 முதல் காலவரையற்ற வேலிறுத்த போராட்டத்தில் ஈடுபட நேற்று ராமேஸ்வரம் மீனவர்களின் ஆலோசனை கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது. பஞ்சாப், உத்தரப்பிரதேசம், குஜராத்தில் அடுத்த ஆண்டு சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற உள்ளது. இதனை முன்னிட்டு சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற உள்ள மாநிலங்களுக்கான பாரதிய ஜனதா பொறுப்பாளர்களை அந்த கட்சியின் தலைவர் நிதின் நவீன் தற்போது நியமித்திருக்கிறார். தமிழ்நாடு சட்டப்பேரவையிலிருந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர்கள் இன்று காலை வெளிநடப்பு செய்திருக்கிறார்கள். 3 கொலை வழக்கை CBI விசாரிக்க தமிழ்நாடு முதல்வர் விஜய் வைத்துள்ள கோரிக்கை தொடர்பாக கர்நாடக அரசு நிர்வாகத்தில் தமிழகம் தலையிடுவதை தங்களால் ஏற்க முடியாது என்று கர்நாடக மாநில முதல்வர் DK சிவகுமார் கருத்து தெரிவித்திருக்கிறார். மகாத்மா காந்தியை சுட்டுக் கொன்ற நாதுராம் கோட்சே மற்றும் அவரது சகோதரர் கோபால் கோட்சே ஆகியோர் RSS அமைப்பின் தீவிர தொண்டர்களாக இருந்தார்கள் என்று சவர்க்காரின் பேரன் சத்யகி சவர்க்கார் நீதிமன்றத்தில் தெரிவித்திருக்கிறார். திருநெல்வேலி மாவட்டம் வெள்ளக்குழியில் கைத்தறி நெசவு தொழிலாளியின் 3 மகன்கள் நீட் தேர்வில் வெற்றி பெற்று மருத்துவம் பயில வாய்ப்பு பெற்றிருப்பது பாராட்டை பெற்றுக் கொடுத்திருக்கிறது. பெங்களூர் உணவகங்களில் அதிரடி சோதனைகள் தீவிரப்படுத்தப்படுகின்றன. பல உணவகங்களில் சுத்த சுகாதார விதிமுறை மீறல்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. இத்தகைய சோதனைகளை அடிக்கடி தாங்கள் நடத்த இருப்பதாக கர்நாடக மாநில அரசாங்கம் தெரிவித்திருக்கிறது. திஸ்தா நதிநீர் பகிர்வு விவகாரத்தால் இந்தியாவுடனான உறவுகள் மோசமடைய விரும்பவில்லை என்று வங்கதேசம் தெரிவித்துள்ளது. அதே நேரம் இந்தியாவைப் போல வங்கதேசமும் தனது நலன்களை பாதுகாக்க வேண்டியிருப்பதாக அந்த நாடு தெரிவித்திருக்கிறது.
இந்தியாவின் ஆபரேஷன் சிந்தூர் பற்றிய ஆவணப்படம் போர் தொடர்பான கள யதார்த்தங்களை புறக்கணித்துவிட்டு ஒருதலை பட்சமான தகவல்களுடன் எடுக்கப்பட்டிருப்பதாக பாகிஸ்தான் ராணுவம் குற்றம் சாட்டியுள்ளது. உடல் பருமன் பாதிப்பால் தமிழகத்தில் 44.2% பெண்களும் 38.8% ஆண்களும் பாதிப்படைந்திருப்பதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை தெரிவித்துள்ளது. வாழ்க்கை முறை மாற்றங்களால் இந்த பாதிப்பு விகிதம் அதிகரிக்கக்கூடும் என்றும் அந்த அமைப்பு தெரிவித்திருக்கிறது. திருவண்ணாமலை ஸ்ரீ அருணாசலேஸ்வரர் கோவிலுக்கு வரும் பக்தர்கள் செப்டம்பர் 1 முதல் கைபேசிகள் எடுத்து செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கொல்கத்தா நியூ மார்க்கெட் அருகேயுள்ள ஹோட்டலில் இன்று அதிகாலை ஏற்பட்ட பயங்கர தீபத்தில் குழந்தை உட்பட 9 பரிதாபமாக உயிரிழந்தார்கள். சென்னையில் இன்று தங்கம் விலை சவரனுக்கு 680 குறைந்து ஒரு சவரன் 1,13,640 கிராமுக்கு 85 குறைந்து 14,205 விற்பனையாகிறது. உலக செய்திகளில், வடமேற்கு சிரியாவின் இட்லிப் மாகாணத்தில் உள்ள அபுதூர் விமானப்படை தளத்தின் மீது நேற்று அதிகாலை இஸ்ரேல் அடுத்தடுத்து வான்வழி தாக்குதல்களை நடத்தியிருக்கிறது. காசா அமைதி திட்டம் தொடர்பாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் பிரதிநிதியான அவரின் மருமகன் யரால் குஷ்னர் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நேத்தன்யாகுவுடன் கடந்த திங்கட்கிழமை நடத்திய நீண்ட ஆலோசனையில் எந்தவித உறுதியான சுங்க முடிவும் எட்டப்படவில்லை என்ற தகவல் வெளிவந்துள்ளது. கோர்முஸ் நீரிணியை அமெரிக்க பிராந்தியமாக சித்தரிக்கும் வரைபடம் ஒன்றை அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் வெளியிட்டுள்ளார். டிரம்பின் இந்த பதிவுக்கு பதிலடி கொடுத்துள்ள ஈரான் வெளியுறவு இணையமைச்சர் காசிம் கரிபாபதி, டிரம்பின் இந்த மாயை விரைவில் மாறும் அல்லது நாங்களே அதனை மாற்றிவிடுவோம் என்று எக்ஸ் தளத்தில் அவர் பதிவிட்டிருக்கிறார். ஈரான் அசாட் என்ற யூடியூப் கணக்கின் கீழ் ஒளிபரப்பாகும் விவாத நிகழ்ச்சியை முடக்கியுள்ளது. அந்த நிகழ்ச்சியை பொய்த்தவல்களை பரப்புவதாக கூறி அந்த நடவடிக்கையை தாங்கள் எடுத்ததாக ஈரான் தெரிவித்துள்ளது. கனடாவுடனான வர்த்தக ஒப்பந்தத்தை இறுதி செய்யும் பணிகள் நடைபெற்று வருவதால் அந்த நாட்டின் பல்வேறு வகையான பொருட்கள் மீதான புதிய வரிகளை விதிப்பதை 3 ஒத்திவைப்பதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்திருக்கிறார். பல்லாயிரக்கணக்கான குர்து கிளர்ச்சியாளர்களுக்கு நிபந்தனையுடன் கூடிய பொது மன்னிப்பு வழங்கும் சட்டத்துக்கு துருக்கி அதிபர் தைப் எர்டோகன் ஒப்புதல் வழங்கியிருக்கிறார். ஆனாலும் குர்து கிளர்ச்சியாளர்கள் தங்களின் அமைப்புகளை முழுமையாக கலைத்துவிட்டு ஆயுதங்களை ஒப்படைத்து விட்டார்கள் என்பதை துருக்கியின் தேசிய பாதுகாப்பு கவுன்சில் உறுதி செய்த பின்னரே இந்த சட்டம் அமலுக்கு வரும் என்று தெரிவிக்கப்படுகிறது. ஊழல் வழக்கில் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான்கானை மருத்துவ பரிசோதனை மற்றும் சிகிச்சைக்காக 2 இஸ்லாமாபாத்தில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு மாற்றுமாறு அந்த நாட்டு உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. பயனர்கள் சிலரை தற்கொலைக்கு தூண்டியதாக எழுந்த விமர்சனங்கள் மற்றும் சட்ட ரீதியான புகார்களை தொடர்ந்து மேம்பட்ட பாதுகாப்பு அம்சங்களுடன் 11 வயதினருக்கென பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட சட் ஜிபிடியின் புதிய பதிப்பை ஓபன் ஏஐ நிறுவனம் நேற்று அறிமுகப்படுத்தியுள்ளது. மலேசியா வரி விதிப்பு நடைமுறைகளில் சீர்திருத்தங்களை செய்வது குறித்து பரிசீலித்து வருவதாக பிரதமர் அன்வர் இப்ராஹிம் கூறியிருக்கிறார். அந்த நாடு 2018 பொருள் சேவை வரியை முற்றாக நீக்கியிருக்கிறது. மியான்மர் அதிகாரிகள் கொலரா பரவலை கட்டுப்படுத்த போராடுகிறார்கள். ஆகப்பெரிய யங்குன் நகரில் சுமார் 150 பேருக்கு கொலரா உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இந்தோனேஷியா காட்டு தீயை அணைக்க மழையை வரவழைக்கும் முயற்சியில் இறங்கியுள்ளது. பல ஆண்டுகள் காணாத மிக மோசமான காட்டு தீயை இந்தோனேஷியா இந்த முறை சமாளிக்க வேண்டியிருக்கிறது. பொதுவாக இறுதியாண்டு தேர்வை முடித்த பிள்ளைகளுக்கு அவர்களின் பெற்றோர் கார் வாங்குவார்கள் அல்லது வெளியில் சாப்பிட அழைத்து செல்வார்கள். ஆனால் ப்ரோமிஸ் ஒக்குரோவுக்கு வேறொரு பரிசு காத்திருந்தது. ப்ரோமிஸின் தாயார் அவருக்கு ஆடு ஒன்றை பரிசாக கொடுத்தது சமூக ஊடகங்களில் பேசுபொருளாகியிருக்கிறது. விமானத்தின் இறக்கை பகுதியில் அமர்ந்திருந்த கழுகு ஒன்று நகர மறுத்ததை அடுத்து அது வலுக்கட்டாயமாக அகற்றப்பட்டிருக்கிறது. கிரிசின் கிரித்தீவில் இருக்கும் ராகிலியா விமான நிலையத்தில் அது நடந்திருக்கிறது. அங்கிருந்து ரயனேர் விமானம் ஒன்று புறப்பட இருந்த வேளையில் பெரிய கழுகு ஒன்று விமானத்தின் இறக்கையில் அமர்ந்து கொண்டது. கோப்பியை கிடுகிடுவென கலக்கி கொடுக்க உங்களுக்கு உதவி தேவையா? சீனாவின் பெய்ஜிங் நகருக்கு செல்ல வேண்டியிருக்கும் அண்மையில் கெலக்சி சோகா கடை தொகுதியில் 7 ஃப்ரெஷ் கொவி என்ற கடையொன்று திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு ரோபோ இயந்திரம் 24 மணி நேரமும் அங்கே இதனை இயக்கி வருகிறது.
அமெரிக்காவில் மெட்டா நிறுவனத்தின் மீது வழக்கு விசாரணை தொடங்கியிருக்கிறது. மெட்டா வேண்டுமென்றே எளியவர்களை அடிமையாக்கும் விதத்தில் தனது தளங்களை வடிவமைத்திருப்பதாக குற்றச்சாட்டுகள் கூறப்படுகின்றன. தெற்கு ஸ்பெயினில் ஏற்பட்ட 4.8 ரிக்டர் அளவிலான பூமி அதிர்ச்சியினால் கட்டிடங்கள் சேதமடைந்திருப்பதோடு குறைந்தது 3 பேர் அங்கு காயமடைந்திருக்கிறார்கள். கடந்த வாரம் கொலம்பியாவில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த பூமி அதிர்ச்சியால் நிலை குலைந்துள்ள மேற்கத்திய மாகாணமான சொக்கோவில் சேதமடைந்த கல்வி நிலையங்களை சீரமைக்கும் வகையில் குறைந்தது 10 புதிய பாடசாலைகளை நிர்மாணிக்க உதவப்போவதாக புகழ்பெற்ற அந்த நாட்டு பாடகி சகிரா உறுதியளித்திருக்கிறார். விளையாட்டு செய்திகளில் இங்கிலாந்துக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியிலிருந்து காயம் காரணமாக பாபர் ஆசாம் விலகியுள்ளார். இந்திய அணியின் மூத்த வீரர்களில் ஒருவரான விராட் கோலி சர்வதேச கிரிக்கெட்டில் 18 ஆண்டுகளை நிறைவு செய்திருக்கிறார். இந்தியாவின் லடாக்கில் 11,800 அடி உயரத்தில் உலகின் மிக உயரமான கிரிக்கெட் திடலை அமைக்க பரிசீலனை செய்து வருவதான தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. சிங்க் பீல்ட் கோப்பை செஸ் போட்டியின் 7வது சுற்றில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா அமெரிக்காவின் ஃபாபியானோ கரனாவுடன் சமன் செய்தார். போட்டியில் அவருக்கு இது 4வது சமனாகும். நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள். 1 யூரோ இலங்கை பிரமதியில் 384.11 ரூபாய், இந்திய பிரமதியில் 110.91 ரூபாய், 1 அமெரிக்க டாலர் இலங்கை பிரமதியில் 331.52 ரூபாய், இந்திய பிரமதியில் 95.72 ரூபாய், 1 சுவிஸ் பிராங்க் இலங்கை பிரமதியில் 408.76 ரூபாய், இந்திய பிரமதியில் 118.01 ரூபாய், 1 கிராச்சிய பவுண்ட் இலங்கை பிரமதியில் 448.93 ரூபாய், இந்திய பிரமதியில் 129.63 ரூபாய், 1 கனடியன் டாலர் இலங்கை பிரமதியில் 238.88 ரூபாய், இந்திய பிரமதியில் 68.96 ரூபாய். கேட்டது மணிக்கொரு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷன் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர். சாசல் கார்ஷனா கோணிசில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். உங்கள் செய்தி கேட்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே.

0: இன்னைக்கு மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜா, லாச்ச பிள்ளைக்கு வந்து நான்
2: வீட்டுக்கு சங்கரி இருக்கு,
1: அங்க போய் போத்தனாலும் மரக்கறியண்டா அகத்தியில பொன்னாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
0: உங்களோட கதையோடு இப்ப நான் தூரம் காரம் கொண்டு வந்த அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாது. இங்க போங்க போங்க.
3: ஆம், அன்றும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர் தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 55 07 18. சாசல் காலா கோனேஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
4: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெரும்

ஈழத் தமிழர்களின் வாழ்வில் கல்வியில் சாதனையாளர்களை உருவாக்கிய வயாவிழான் மத்திய கல்லூரியின் அமுத விழா 8ஆம் தேதி நவம்பர் மாதம் 2026 ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2:30 மணிக்கு சுவிட்சர்லாந்தில் சிறப்பாக நடைபெற இருக்கிறது.

0: பலரது வாழ்வில் அறிவொளியேற்றிய இந்த பாடசாலையின் அமுத விழாவுக்கான பணிகளை வயாபுலான் மத்திய கல்லூரியின் சுவிஸ் கிளையினர் இதற்கான ஏற்பாடுகளை கவனித்து வருகிறார்கள். மறந்து விடாதீர்கள், 8ஆம் தேதி நவம்பர் மாதம் 2026 ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2:30 மணிக்கு வசாவிளான் மத்திய கல்லூரியின் அமுத விழா நிகழ்வுகள் நடைபெறுகிறது. இடம்பெறும் மண்டபம்
1: In der AU 18604 Volkeswil Zürich Switzerland.
0: இந்த நிகழ்வுக்கு அனுசரணை கொடுக்கின்றார்கள் பிசரியா மம்மா மியா GMBH, சஜிகா கேஷன் கரி, சஜிகா பியூட்டி பார்லர், சோட்டகன் கராத்தே நிறுவனம், பரவச யோகா நிலையம் இவர்களது ஆதரவுடனும் உங்கள் ஆதரவை எதிர்பார்க்கின்றார்கள் வசாவிளான் மத்திய கல்லூரியின் பழைய மாணவர்கள். மேலதிக தொடர்புகளுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். தியாகராஜா சச்சிதானந்த மூர்த்தி, சைவ சைவர் 41 79 771 17 12. தம்பிராஜா இளங்குமரன், சைவ சைவர் 41 76 386 14 82. தர்மலிங்கம் பிரபாகரன், சைவ சைவர் 41 76 51 83. சைவர் 3 4. மறந்து விடாதீர்கள், நவம்பர் மாதம் 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2:30 மணிக்கு வசாவிளான் மத்திய கல்லூரியின் அமுத விழா நிகழ்வு. கல்வி கண்ணை திறந்த வயாவிளான் மத்திய கல்லூரியின் அமுத விழாவுக்காக அனைவரும் ஒன்றிணைவோம். அடுத்த தலைமுறைக்கு உற்சாகம் அளிப்போம்.

0: தேவி, டிஆர்ஜி ரேடியோல உங்களோட விளம்பரம் கேட்டேன். நான் ஒரு பார்ட்டி வைக்க இருக்கின்றேன், அதை பற்றி விசாரிக்கத்தான் வந்த நான்.
1: எத்தனை பேருக்கு?
0: கிட்டத்தட்ட ஒரு 60 பேர் வரும்.
1: 60 பேருக்குன்னா உங்களோட இடத்துல ஓகே, ஆனா அதுக்கு மேல உங்களுக்கு தேவையான சொல்லி சொன்னா நீங்க எங்க வரணுன்றாலும் கேளுங்க, நாங்க அந்த அளவுக்கு சமைச்சு தரக்கு ரெடியா இருக்கிறோம்.
0: ஓ, அப்படி என்ன? டிஆர்டியில சொன்னதன்படியே ஈஸியா முடிஞ்சது. You're very nice. Thank you.
2: உங்கள் தேவையறிந்து சேவை செய்ய காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். உங்கள் மங்களகரமான விழாக்களுக்கு ஏற்ற சைவ அசைவ உணவுகளை செய்து தர காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். 60 ஆசனங்களை கொண்ட மண்டபமும் வாடகைக்கு உண்டு. சனி ஞாயிறு தினங்களில் மட்டும் தாயக நினைவோடு தரமான உணவுகளை உண்டு மகள குடும்பத்தோடு நாடுங்கள் தேவி மகால். மேலதிக விவரங்களுக்கு தேவி மகால், 246 அவென்யூ பிரசிடென்ட் வில்சன், 93210 லாப்லான் சென்டனி. தொலைபேசி இலக்கம் ஹாலோ தேவி சைபர் 1 55 93 16 78. மின்னஞ்சல் முகவரி தேவி மகால் .com. பரிசுலாச்சபலில் ரூய் கையில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் SAS லங்கா என்டர்பிரைஸ். உங்கள் இல்லத்திற்கு தேவையான உப உணவுப் பொருட்கள், தாயகத்திலிருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட பசுமையான மரக்கறி வகைகள், இவற்றோடு சூப் வகைகள், ரைஸ் குக்கர் மற்றும் பிளாஸ்டிக் கோப்பைகள், பிளாஸ்டிக் கப்புகள், பிளாஸ்டிக் கரண்டிகள் மிக மிக மலிவு விலையில் பெற்றுக் கொள்ளலாம். அத்தோடு உங்களுக்கு தேவையான பொருட்களை மொத்தமாகவும் வழங்க உள்ளார்கள். உங்கள் மங்களகரமான விழாக்கள், கோவில் திருவிழாக்கு தேவையான வாழைமரம், குருத்தோலைகள், பூ மாலைகள், பலாப்பழம் போன்றவற்றை தாயகத்திலிருந்து இறக்குமதி செய்து தருகின்றார்கள் SAS லங்கா என்டர்பிரைஸ். இவை மட்டுமா, இன்னும் பல சேவைகள் செய்ய காத்திருக்கின்றார்கள். மேலதிக விவரங்களுக்கு SAS லங்கா என்டர்பிரைஸ், 16 பரிஸ் 10. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 01 42 41 77 67 அல்லது 06 50 26 21 15. மின்னஞ்சல் முகவரி saslanga12@gmail.com.
3: உண்மை. குடியிருப்பு மற்றும் வணிக சொத்துக்கள் வாங்குதல், விற்பனை, முதல் மற்றும் இரண்டாம் அடமான நிதி சேவைகள், செல்வம் மற்றும் நிதி மேலாண்மை, பண முதலீட்டு சேவைகள், உங்கள் அனைத்து காப்பீட்டு தேவைகளுக்கும் தொடர்பு கொள்ளுங்கள். ஜோஸ் ஜெரட்னம், வன்கூவர் நகரில். வாங்கவும் விற்கவும் உடனடியாக தொடர்பு கொள்ளுங்கள் ஜோஸ் ஜெரட்னம். தொடர்பு தொலைபேசி இலக்கம் வன்கூவருக்குரியது 778 994 23.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒளி, உலகத் தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் GRT தமிழ் ஒலி. தமிழ் ஒலியின் இந்திய நிகழ்ச்சிகளின் வரிசையில் மாநிலைக்கு வருகின்றது

கதைக்கொரு காணம். கதைக்கொரு காணம் நிகழ்ச்சியை கேட்பதற்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கும் அவளோடு காத்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். கதைக்கொரு காணம் நிகழ்ச்சிக்காக ஆக்கங்களை எழுதி அனுப்பும் அன்பு உறவுகளுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இன்றும் கதைக்கொரு காணம் நிகழ்ச்சிக்காக அவளுடைய அன்பு நேயர் ஜோஷ்ரதினி அவளுடைய கதை வானிலைக்கு வருகின்றது. நீங்களும் இந்த கதையை கேட்டு இதற்கு பொருத்தமான பாடலோடு இணைந்து கொள்ளுங்கள்.

இதோ உங்களுக்கான கதை ஆரம்பமாகின்றது. மறக்க முடியாத சந்திப்பு. பேருந்தின் இருக்கையில் கண்கள் மூடி தலை சாய்த்து இருந்தவளின் முகத்தில் பட்டுத்தரித்தது மலை சாரல். வேகமாய் கண்ணாடியை இழுத்து விட்டவள் வெளியே பார்க்க மலை துளிகள் கண்ணாடி வழியே வழிந்தது. பேருந்தும் மெதுவாய் நகர தொடங்கியது. அவளின் எண்ணங்களும் எங்கெங்கோ சென்று வந்தது. ரோஜா பெயருக்கேற்ப பேரழகி. வீட்டுக்கு ஒரே பெண். ஒரு வாரம் முன்பு வரை அவளது வாழ்க்கை அழகாக சென்று கொண்டிருந்தது. நடுத்தர குடும்பமாக இருந்தாலும் அவள் கண்ணசைவிலே அவளின் அத்தனை எண்ணங்களும் நிறைவேற்றும் அப்பா, அன்பான அம்மா என்று அழகிய குருவிக்கூட்டில் வாழும் தேவதை. கல்லூரி முடித்ததும் அவளின் அப்பாவிடம் கெஞ்சி கூத்தாடி அவளுக்கு பிடித்த வேலையில் சேர்ந்தவள் மனம் நிறைவாய் உணர்ந்தாள். கல்லூரி இரண்டாம் வருடத்திலேயே காதலில் விழுந்தவள் அவனை உயிராய் நேசித்தாள். தாய் தந்தையின் பேச்சை மதிக்காத அளவுக்கு அத்தனை காதல். அவளின் தந்தையும் அவனை பற்றி கூற அவளின் காதல் கொண்ட மனம் எதையும் ஏற்க மறக்கவில்லை. அவனை முழுதாய் நம்பினாள். அவன் உனக்கு ஏற்றவன் இல்லை என்ற தந்தையின் கூற்றை அவள் ஏற்க தயாராக இல்லை. அதற்கு கிடைத்த பரிசு துரோகம். இவளை ஏமாற்றிவிட்டு பணத்துக்காக அவன் தாய் கூறிய பணக்கார பெண்ணை திருமணம் செய்து இவளை ஏமாற்றிவிட்டு சென்று விட்டான். அவனையே தன் வாழ்க்கையா எண்ணி அவனுக்காக அனைத்தையும் மறந்து அவனுக்காக பெற்றோரை கூட நோகடித்த தன்னை எண்ணி வருந்தியவள் வாழ்க்கையே போனதாக எண்ணி உன் உறக்கம் அனைத்தையும் மறந்தாள். தாய் தந்தைக்காக அவர்களின் கண்ணீருக்காக அனைத்தையும் மறந்ததாக காட்டிக்கொண்டவள் மன மாற்றத்துக்காக அவளின் சித்தி வீட்டுக்கு சில நாட்கள் செல்வதாக கூறி திருச்சிக்கு பயணமானாள். துள்ளி திரிந்து பட்டாம்பூச்சியால் சிறகடித்து பறந்தவள் இன்று தூக்கம் தொலைந்து சிரிப்பை மறந்து மனது மறத்து போய் இயந்திரமாய் மாறிப்போனாள். கண்களை மூடி இருக்கையில் தலை சாய்த்து அமர்ந்திருந்தவளின் காதில் ஒலித்தது அவன் குரல். எங்க, நான் உட்காரலாமா? அனுமதி வேண்டி ஒலித்தது ஒரு ஆண் குரல். தலை நிமிர்ந்து பார்த்தவள் சம்மதமாய் தலையசைத்து விட்டு மீண்டும் கண்ணாடியில் வழியும் மலை துளிகளை பார்த்து கொண்டிருந்தாள். ஒரு சிறிய நோட்டு புத்தகத்தை எடுத்துக்கொண்டு ஏதோ எழுத தொடங்கினான். சில நிமிடங்கள் கழித்து அவளிடம் திரும்பியவன், இந்த பஸ் திருச்சி புது பஸ் ஸ்டாண்ட் போகுதா என்று கேட்டான். என்னிடமா கேட்டாய் என்பது போல அவள் அவனை பார்க்க அவன், எங்க, நான் திருச்சிக்கு புதுசு, இந்த பேருந்து எங்க போகுதுன்னு தெரியல, அதுதான் கேட்டேன். தப்பா எடுத்துக்காதீங்க.

0: தவறாய் புரிந்து கொண்டானோ என்று நினைத்தவள், ஆமாங்க, புது பேருந்து ஸ்டாண்ட் தான் போகுது என்று விட்டு மீண்டும் அந்த புறம் திரும்பிக் கொண்டாள். நான் மகளின் நீங்க என்று கை நீட்டியவனை புருவம் சுருக்கி பார்க்க, இல்லைங்க, எப்படியும் கோவையில் இருந்து திருச்சி போக 5 மணி நேரம் ஆகும், அதுவரை தனியா உட்கார்ந்திருக்கணும், போர் அடிக்குமே, அப்படியே ஏதாச்சும் பேசுங்களேன். தப்பா ஏதும் இல்லைங்க, பக்கத்து சீட்டு பயணிக்கிட்ட பேசுற மாதிரி தான் நின்று விட்டு இதழ் புன்னகையுடன் அவளை பார்க்க, அந்த புன்னகை அவனுக்கு அழகாக இருந்தது. அவனை தவறாய் நினைக்கவும் தோன்றவில்லை. அவன் அவளை பார்த்து சிரித்தான். அந்த சிரிப்பில் ஏதோ ஒரு வலியும் அமைதியும் இருந்தது. அவன் தன் சிரிப்பால் அனைத்தையும் மறக்க துடிப்பது போல ஒரு எண்ணம். அவளுக்கு தான் அப்படி தோன்றியதோ என்னவோ, ஆனால் அவனை காணும் அவளின் முகத்தில் ஏமாற்றமும் வேதனையும் அப்பி கிடந்தது. சில நிமிடங்கள் அமைதியாக கழிய, எங்க உங்களுக்கு சிரிக்க தெரியுமா என்று கேட்க, அந்த கேள்வியில் புருவம் உயர்த்தி அவனை பார்க்க, சிரிக்கிறதுக்கு காரணம் வேணாங்க, இவ்வளோ அழகா இருக்கீங்க, அந்த முகத்தில் அது மட்டும் இல்லையன்னா அது உங்களுக்கு நீங்களே பண்ற துரோகம் என்றவனை குழப்பமாக பார்த்தாள். அவளின் புரியா தன்மையை கண்டவன் மெதுவாக கூறினான், சில நேரம் காரணம் தேடாம சிரிக்கணும், சிரிப்பால் சில துக்கங்களை மறைந்து போகும், பல மாற்றங்கள் உண்டாகும், வெளியை மறைக்கும் அற்புதமான அதிமருந்து அதுதான். அவளுக்கு அவன் கூறிய வார்த்தைகள் ஆழமாய் பதிந்தது. அவளின் இதழ்கள் புன்னகைக்க அவன் இதழ்கள் தாராளமாக விரிந்தது. அவள் புன்னகைக்கும் போதே அவளின் மாற்றம் அவளுக்கே தெரிந்தது. அவளுள் ஒரு மாற்றம், அவளின் வலி கொஞ்சம் கொஞ்சமாய் விடைபெறுவது போல ஒரு மாயை. அவன் நோட்டில் ஏதோ ஒன்று எழுத அதை உற்று பார்த்தவளுக்கு அவன் எழுதியது தெளிவாய் தெரிந்தது. அவன் தன் நோட்டு புத்தகத்தில் ஒரு வரி எழுதினான், சிரிப்பு வாழ்க்கையை மாற்றும் முதல் மருந்து. அந்த வரி அவளில் மிக பெரும் மாற்றத்தை உண்டாக்கியது. அவனின் இந்த சந்திப்பு அவளின் மாற்றத்துக்கு பெரும் காரணமாக அமைந்தது. அவன் எழுதியதை கிழித்து அவளிடம் கொடுத்தான். இது உங்களுக்குத்தான். எப்போதெல்லாம் உங்களுக்குள்ள கண்ணுக்கு தெரியாத ஒரு சோகம் உண்டாகுதோ அப்போதெல்லாம் இந்த பேப்பரை படியுங்க என்றவாறே அவள் கையில் கொடுத்தவன் இதழில் புன்னகை. எனக்கு இதய நோய் இருக்கு, எப்போ வேணாலும் எந்த நேரத்திலும் என் உயிர் போகலாம், அப்பவும் இந்த சிரிப்பு மட்டும் என்கிட்ட இருந்து மறியாது, சிரிச்சுக்கிட்டே இருங்க, எல்லாம் சரியாகிவிடும் என்றவன் அவன் வலி மறைந்து சிரிக்க இல்லை. அவனின் சிரிப்பில் வலி மறைந்தோடியது. அவனை அறிந்து பார்த்தாள், ஆனால் அவள் சிரிக்கவில்லை. அந்த சிறிய காகிதத்தை பார்த்தாள், கையால் அந்த எழுத்தை வருடினாள். மாற்றம் ஒன்றே மாறாது, சிரிப்பு மட்டுமே அனைத்தையும் மாற்றும் அருமருந்து. உங்கள் பெயர் என்று அவள் கேட்க அவன் சிரித்துக் கொண்டே கூறினான், மகளன். அவள் கண்ணில் மழை துளிகள் பட்டு சிதறி தெரிந்தது அவன் ஒரு சிரிப்பின் ஒளி. சில மணி நேரத்தில் அவர்கள் இறங்கும் இடமும் பெற அவன் புன்னகையுடனே இறங்கி போய்விட்டான். அவன் சென்று விட்டான், ஆனால் அவள் வாழ்வில் மறக்க முடியாத ஒரு சந்திப்பை, அந்த மாற்றத்தை ஏற்படுத்தும் சந்திப்பை நிகழ்த்திவிட்டு சென்று விட்டான். அவனின் வார்த்தைகள் அவளுக்குள் ஏதோ ஒரு மாற்றத்தை உண்டாக்க அதை அவனும் உணரத் தொடங்கினான். அவளின் கைகள் அவன் கொடுத்த காகிதத்தை இறுக்கி பற்றியது. மாதங்கள் கடந்தோடியது. அவன் கொடுத்த அந்த காகிதம் இன்னும் அவளின் கைப்பையிலே பத்திரமாக இருந்தது. ஒரு நாள் அவளின் செவிலியர் தோழியின் தகவலின் பேரில் ஒரு சமூக ரத்ததான முகாமிற்கு சென்றாள். ரத்ததான முகாமில் அறிவிப்பு பலகையில் ஒரு புகைப்படம் ஒட்டப்பட்டிருந்தது. அதை கண்டவள் அதிர்ந்து நின்றாள். அங்கே அவனின் புகைப்படம் ஒட்டப்பட்டு இருந்தது. சிரிப்பு மட்டுமே அனைத்தையும் மாற்றும் என்ற வாசகத்துடன் அவனின் புகைப்படம் மாலையுடன் இருந்தது. அன்று அவன் கூறியது நினைவுக்கு வந்தது. எனக்கு இதுவும் இருக்கு, எப்போ வேண்டுமானாலும் எந்த நேரத்திலும் என் உயிர் போகலாம். அப்போவும் இந்த சிரிப்பு மட்டும் என்கிட்ட இருந்து மறையாது. சிரிச்சுக்கிட்டே இருங்க, எல்லாம் சரியாகிவிடும் என்ற அவனின் பேச்சு அவளுக்கு ஞாபகம் வந்தது. அவன் தன் சிரிப்பால் பலருக்கு நம்பிக்கை கொடுத்தான். அவளையும் சேர்த்து பலருக்கு அவள் சிரித்தாள், தன்னையும் மறந்து. அவளின் நன்றிய சிரிப்பு அவளை மீண்டும் உயிர்ப்பித்தது. அந்த நாளில் இருந்து ரோஜா அந்த அமைப்பில் தன்னை இணைத்துக் கொண்டு அவர்களுடன் சேர்ந்து அவளின் சேவையை தொடர்ந்தாள். இன்று 5 வருடங்கள் கழித்து ரோஜா சிரிக்கும் கரங்கள் என்ற ஒரு சுகாதார அமைப்பை நிறுவி அதை வழிநடத்துகிறாள். ஒவ்வொரு முகாமிலும் நோயாளிகளுக்கு மருத்துவம், உணவு, அத்துடன் அவர்களுக்கு நம்பிக்கை வழங்குகின்றாள். அவளின் அலுவலக டேபிள் இன்னும் அந்த பழைய காகிதம் இருக்கிறது. ரோஜாவுக்கு திருமணமும் நடந்திருந்தது. அவளின் கணவனும் அவளுக்கு முழு ஆதரவாக இணைந்து அதில் பணிபுரிகிறான். அவன் மேலும் அவளுக்கு வாழ்க்கையின் பாடங்களை கற்றுக் கொடுத்தான். ரோஜா அவளின் குருவான மகளின் கூறிய சிரிப்பு மட்டுமே அனாதையும் மாட்டும் மருந்து என்ற வாக்கியத்தை கடைபிடிக்கிறாள். அவள் தினமும் அதை வாசிக்கிறாள். அவளை ஒரே முறைதான் பார்த்தான். அவனின் அந்த ஒரு நிமிட சந்திப்பு அவளின் முழு வாழ்க்கையும் மாற்றிவிட்டது. அவள் முடிந்து போனது என்று நினைத்த அவள் வாழ்வை மீட்டெடுத்து அனைத்தையும் மாற்றிய மகளினை அவளின் குருவாக மாற்றிக்கொண்டாள். அவனால் அவளின் வாழ்வு உயிர் பெற்றது, இழந்தது திரும்ப கிடைத்தது. அவனின் எதிர்பாராத சந்திப்பு அவளின் வாழ்வை மாற்றியது. சில சந்திப்புகள் காதலாக முடியாது, ஆனால் அது நம்மையும் நமக்கே திருப்பிக் கொடுக்கும். அதுபோலவே அவனின் ஒற்றை வார்த்தை அவளின் முழுதையும் மாற்றி அவளுக்கு அவள் எதிர்காலத்தை பரிசளித்தது. மகளின் ரோஜாவின் வாழ்வில் ஒரு மறக்க முடியாத சந்திப்பாக மாறிப்போனான். நன்றி நேர்களே, நல்லொரு அருமையான கதை, நீளமான கதைதான் இருந்தாலும் இந்த கதைக்குள் எத்தனை அர்த்தங்கள் அடங்கி இருக்கின்றன. அத்தனை அர்த்தங்களும் ஒரு சிரிப்பிலே முடிந்தது. ஒரு வாழ்க்கை அந்த சிரிப்பிலே மாறிவிட்டது. நல்லது நீர்களே, நீங்களும் இந்த கதைக்கு பொருத்தமான பாடலோடு இணைந்து கொள்ளுங்கள். அதற்கான தொலைபேசி இலக்கம் 0333148332540. இன்னும் ஒரு தொலைபேசி இலக்கம் 0333 9514747. மைபர் ஊடாக கலந்து கொள்ள வேண்டியவர்கள் 0333 650 0774 27, வாட்ஸ்அப் ஊடாக 0333 689 86 55 29. நல்லது நேர்களை, நீங்களும் இணைந்து கொண்டு இந்த கதைக்கு பொருத்தமான பாடலோடு இணைந்து கொள்ளுங்கள். அந்த வயது இப்பொழுது வந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம். இனிய மதிய வணக்கம் சோவிதா, நலமா இருக்கிறீங்களோ?
0: ஆம், நலமாக இருக்கிறோம். இன்னைக்கு என்ன முதல் நேராக அவளோடு காத்திருந்து எப்ப கதைக்கு போய் பாடல் சொல்ல வேண்டும் என்று காத்திருந்தீங்க போல.
1: காலைல வர வச்சு கதவை கட்டுக்கணும் இருக்கிறேன்.
0: ரஜினி
1: வாழ்த்துக்களை கொண்டு

0: இடத்துக்கு சென்றிருந்தார். அப்போது அங்கே ஒரு இரத்த தானம் செய்யும் இடத்துக்கு சென்றபோது அந்த ஒரு பலகையில் ஒரு இதில் அவருடைய படம் மாலையோட ஒட்டப்பட்டிருந்ததை பார்த்தவர்.
1: இதுல வந்து கடைசியா அவர் கொடுத்த வாசகத்துல பேர் வந்து அந்த சிரிப்பு சிரிப்பு தான் மனிதனுக்கும் நல்லன்னு சொல்லி ஒரு
0: மருந்து. ஆமா
1: அதான் சொல்லுவாங்க, ஸ்மைல் மேக் சம் குட்னு சொல்லுவாங்க. ஓகே, அந்த வேலை பார்த்தா நான் இப்ப வந்து அதுக்காகத்தான் அந்த சிரிப்பு அந்த சம்பந்தம் தான் அவன் வந்து சேவையில செய்ய கொண்டு வாரான். படியா மடப்புறா திரைப்படத்தில் ஒரு பாடல் இருக்கிறது, பெற்றிருந்தால் போதும் துயர் நெருங்காது நம்மை ஒரு போதும், பிரிக்க தெரிந்தால் போதும் என்று தோன்றும் ஒரு அழகான பாடல். சுவிதமங்கலம் ராஜலட்சுமி டி எம் சௌந்தராயன் தான். நல்ல பாடல் அது, நான் நேற்று புரிந்து வந்து பொறுத்திருந்து பார்ப்போம்.
0: ஓகே, நன்றி.
1: நன்றி
0: நன்றி, வணக்கம். அவர் சிவலோகநாதன் அவர்கள் அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர். வணக்கம். வணக்கம் அம்மா, நலமா இருக்கிறீர்களா? நாங்களும் நலமாக இருக்கிறோம் அம்மா. நன்றி
2: அப்ப அந்த இடையில இருந்த ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு உறவுல கலந்துக்காச்சு அதை சிரிப்ப வாசித்த உங்களுக்கு மனிதர்களுக்கும் நல்ல ஒரு அருமையான ஒரு ஒரு நல்ல ஒரு ஒரு புனிதமான கதை அது என்ன
0: அவரை தொடர்ந்து பயபருடாக நான் நினைக்கிறேன் மீனா போல இருக்கிறது. வணக்கம் மீனா. வணக்கம் வணக்கம், நலமா இருக்கிறீர்களா மீனா?
3: நாங்களும்
0: நாங்களும் நல்ல சோமா இருக்கிறோம். நீண்ட நாளைக்கு பிறகு மீனா?
3: ஆமா, நான் தாயகம் சென்றபடியா?
0: கேள்விப்பட்டேன். எப்படி சந்தோஷமா போயிட்டுதா சாயத்துல?
3: ஆமா சந்தோஷமா போயிட்டேன், நாடும் நல்லா இருக்கிற மாதிரி எனக்கு இருக்கு.
0: அப்படியா? எத்தனை வருடங்களுக்கு பிறகு சென்றிருக்கிறீர்கள்?
3: 23 போனா இப்ப 2026.
0: 3 வருடங்களுக்கு பிறகு. ஓகே.
3: ஆமா, கதை எழுதிய ஜோஜ் ரஜினிக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு அழகாக தொகுத்து வழங்கிய உங்களுக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு.
0: நன்றி மீனா.
3: அவர் வந்து வந்து வந்து இதுக்குள்ள அந்த பெண்ண சிரிக்க வந்து சிரித்தாள் புதுமை. நான் அந்த பாட்டு சொல்லி மாத்திரேன், என்னோட சபி சிரிப்பு பாட்டுல நான் கணக்கு பாட்டு எடுத்து வச்சிருக்கிறேன். சிரித்தா தங்க பதுமை, சிரித்து சிரிப்பில் உண்டாகும் ராகத்திலே சிரிப்பு வருது சிரிப்பு வருது சித்தப்பா, சிரித்து வாழ வேண்டும் பிறர் சிரிக்க வாழ்ந்துடாதே. இப்படியா 4-5 பாட்டு இருக்குது. நான் இந்த அந்த பெண்ணை அவரது இதன்றதுக்காக நான் அந்த பாட்டை சொல்றேன். சிரித்தா தங்க பதுமை.
0: நன்றி மீனா.
3: நன்றி வணக்கம் சோதி.
0: நன்றி வணக்கம், அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர். வணக்கம்.
4: வணக்கம், நான் சதீஷ் கேட்கிறேன்.
0: வணக்கம் சதீஷ், நலமா இருக்கிறீர்களா?
4: நலமா சோமா இருக்கிறேன். எல்லோரும்
0: ஆமாம் நலமாக இருக்கிறோம். நன்றி சதீஷ்.
4: கதை எழுதிய ரோஜ் பிரயாணிக்கு நன்றியை பலத்திற்கு வென்றிருந்து கொண்டு ரோஜ் பிரயாணி மீண்டும் மீண்டும் பாவனைக்கு கதை எழுதுவோம் சொல்லிக்கொண்டு கதை வாசித்த உங்களுக்கு நன்றியை தெரிந்து கொண்டு நீங்கள் படம் எழுதுவாரு.
0: நன்றி சதீஷ்.
4: நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம், அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர். வணக்கம் வணக்கம். நல்லது, இப்பொழுது பைபிள் ஊடாக தேவி என்று நினைந்திருக்கிறீர்கள். வணக்கம்.
5: வணக்கம்
0: வணக்கம், நலமா இருக்கிறீர்களா?
5: ஓ நலமா
0: இருக்கிறோம்.
5: ஒரு சின்ன கதை, நல்ல அதாவது வாழ்க்கை எப்படி கொண்டு போகணும்னு காட்டின ஜோசிநாதன் நீ எழுதினீங்க.
0: ஆமாம், படித்து சுவைத்த கதை.
5: ஆமாம் நல்ல கதை. அதுக்கு அடித்தால் அடி சுவரோகாதன் அடித்து அடித்தால் சரி அதை விட வேறு பாட்டு வராது
0: சொல்றீங்களா?
5: அது அதான் பாட்டு, அந்த பாட்டு தான் நான் எடுத்து வச்சு நான் நினைக்கிறேன்.

0: என்னுடைய
1: கருத்து. நன்றி நன்றி, வணக்கம். அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர், வணக்கம்.
2: வணக்கம் சோவிதா.
3: வணக்கம் குணநாகி பசுபதி, நலமா இருக்கிறீர்களா?
2: ஓம் சோவிதா, நலமா இருக்கிறோம். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
3: நாங்களும் நலமாக இருக்கிறோம், நன்றி.
2: கதை நல்லா இருக்குது. கதை வந்து ரதினி, ஜோச்சி ரதினி
3: எழுதியிருக்கிறேன்.
2: படித்து சுவைத்த கதைகள், பல கதைகள் வெறிவுதான். எனக்கு பொருளை இல்லாம கிடக்கு. ஒரு புக்ஸே பேப்பர் ரெண்டு பக்கம் உள்ளதுன்னா காணுமே
3: தான்.
2: ஆனா அது ரெண்டு பக்கம் வழியா உங்களுக்கு விளங்குமா?
3: விளங்கும்.
2: நன்றி. உங்களுக்கு வார்த்தைகளை சொல்லிக்கொண்டு இவர் சரவணாதன் சொன்ன பாட்டோட நானும் இணைந்து கொள்வேன்.
3: சிவலோகநாதன் சொன்ன பாடலோடு.
1: ஓகே, நன்றி
2: நன்றி. வணக்கம் சோவிதா.
1: நன்றி, வணக்கம். அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர், வணக்கம்.
4: வணக்கம் சோவிதா. ஜெர்மலேந்து புங்கையூர் ராஜா.
1: வணக்கம் ஜெர்மலேந்து புங்கையூர் ராஜா, நலமா இருக்கிறீர்களா? நாங்களும் நலமாக இருக்கிறோம், நன்றி.
4: வானொலியை சிறப்பித்த ஜோஷ் ரதினி அவர்களுக்கு நன்றியும் வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொண்டு கதைக்கொரு காணத்தை தொகுத்து வழங்கியும் கதைக்குறு காணத்தை உயிரூட்டியும் வெறிவூட்டியும் திறம்பட வாசித்த சோவிதா உங்களுக்கும் நன்றியும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நல்ல ஒரு கதை தானே. காதல் தோல்வி தோல்வி வருவது உண்மைதானே. திருப்பியும் ஆண்டவன் ஏதோ ஒரு வகையில எங்கேயோ இது ஆறுதல் சொல்லக்கூடிய ஒரு அளவுக்கு வைக்கிற ஆண்டவன் அந்த ஆறுதல் அந்த அந்த பிள்ளைக்கு வச்சுட்டாரு.
1: என்ன
4: அதை அதான் நான் வச்சுட்டு எனக்கு தெரியாது. நானும் இந்த
1: நன்றி, வணக்கம். அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர், வணக்கம்.
5: வணக்கம் சோபி, நலமா இருக்கிறீங்களா? சோபி
1: ஆம், நலமா இருக்கிறோம். சுபா, நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
5: நாங்களும் நலமா இருக்கிறோம் சோபி. அதேபோல நீங்களும் எல்லோரும் நலமா இருக்க வேண்டும். உங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு கதை எழுதிய ஜோஸ் ரவினிக்கும் நன்றிகளை மாத்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நீங்கள் வச்சிருக்கும் பாடலை நானும் நன்றி கொள்றேன் சோபி.
1: நன்றி சுபா.
5: நன்றி, வணக்கம்.
1: நன்றி, வணக்கம். அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர், வணக்கம்.
6: வணக்கம் ஜெயமல்லையன். திருமதி ஜெயந்தி ராஜமோகன்.
1: வணக்கம் ஜெயந்தி, நலமா இருக்கிறீர்களா?
6: நாங்கள் நலமா இருக்கின்றோம். நீங்கள் எல்லோரும்?
1: எல்லோரும் நலமாக இருக்கின்றோம், நன்றி ஜெயந்தி.
6: நீங்கள் தெரிவு செய்த பாடலை நானும் தெரிவு செய்கிறேன்.
1: நாங்கள் தெரிவு செய்த பாடலை நீங்களும் தெரிவு செய்கிறீர்கள். ஓகே, நன்றி ஜெயந்தி.
6: நன்றி, வணக்கம்.
1: நன்றி, வணக்கம். அவரை தொடர்ந்து பைபரூடாக ராசாத்தி ஏர்மணி என்று இருக்கிறது, வணக்கம்.
7: வணக்கம் சோவிதா அவர்களே. நான் திருமதி பாக்கியநாதன் இருக்கிறேன்.
1: திருமதி பாக்கியநாதன் அவர்கள், நலமா இருக்கிறீர்களா?
7: ஓமா, நாங்க நிலமா இருக்கிறோம், நீங்களும் நிலமா இருக்க. எல்லாம் இளவரவனை பிரார்த்திச்சு கொண்டு ரதனியா ரதனியா
1: ரதினி
7: ரதினி அவர்கள் நிலோடிதான். இப்ப ஒவ்வொரு முறையும் என்ன விஷயங்களை கொண்டாரோ அதே மாதிரி தொடர்ந்து
1: நன்றி, வணக்கம்.
8: கிளாய்

0: நேரம் சரியாக 12:55. நீங்கள் இணைந்திருப்பது கதைக்கொர்கானும் நிச்சோடு. கதைக்கொர்கானும் நிஜிக்காக கதையை மக்காக எழுதி அனுப்பிய ஜோஷ் ரஜினி அவர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு பைவோடாக வந்திருக்கும் சரஸ்வதி சிவஞானம் அவர்களையும் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
1: வணக்கம் சோபிதா. நீங்கள் எல்லோரும் நலமாக இருக்கொண்டு ஆண்டவனை பிரார்த்தித்துக் கொண்டு ஜோஷ் ரஜினிக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு நீங்க கூடும் பாடலோடு இணைந்து விடுறேன்.
0: ஓகே, நன்றி
1: நன்றி
0: நன்றி வணக்கம்.

0: இப்பொழுது வந்தில் பகுதியையும் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
1: வணக்கம் சோவிதா, நலமா இருக்கிறீங்களோ?
0: நலமா இருக்கிறோம் சரவும், நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
1: நாங்களும் நல்ல சுகமா இருக்கிறோம், நீங்களும் நலமா இருக்க வேண்டிக் கொண்டு. ஜோதிசுராதனி எழுதின கதை நல்லா இருந்தது, அவக்கும் வாழ்த்தலை குறிக்கொண்டு உங்களுக்கும் வாழ்த்தலை குறிக்கொண்டு நானும் சிரித்தால் தங்க பதுமை அந்த பாடலோடு இணைந்து கொள்கிறேன்.
0: சிரித்தால் தங்க பதுமை என்ற பாடலோடு இணைந்து கொள்கிறீர்கள்?
1: ஆமா.
0: நன்றி சரோ.
1: நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம்.

0: இந்தடியம்மா, நீ சொல்லிவிட்டதெல்லாம் வாங்கி கொண்டு வந்திருக்கிறேன். எல்லாம் சரியா
1: இருக்கிறேன். மரக்கறிகளை மாறி போன மீனையும் வாங்கி வாருங்கள். நான் உங்களை எங்க போய் வாங்க சொன்னேன்? இதுகளெல்லாம் உங்களை குப்பையில போடுங்க.
0: அப்ப எங்க நான் போய் வாங்கி கொண்டு வரதா?
1: அதுக்கு தானே லேட்டப்ல அம்பா ஸ்டோர் இருக்கு. எல்லாம் மலிவாவும் தரமாவும் கிடைக்கிறாங்க. அங்க போய் வாங்கினு வாங்கலன்.
0: சரி சரி, சும்மா சண்டை பிடிக்காத. இந்த இப்ப போய் அம்பாள் சோதரில நீ சொல்லிவிட்ட எல்லாத்தையும் திருப்பி பண்ணி கொண்டு வர.
2: தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம். ஏற்கனவே இருக்கின்றது லாஞ்சப்பலில் அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவு பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ், 192 ரோடு பார்க் சென்டரி, பாரிஸ் 10. தொலைபேசி இலக்கம் ஹாலோ விக்கினா 01 42 05 41 85. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு பொருளும் உண்டு. நீரழிவு நோயை குறைக்க, வருவதை தடுக்க தேவையான முருங்கை இலை, குறிஞ்சா இலை, கொய்யா, நெல்லிக்காய் போன்ற மூலிகை பொருட்கள் அனைத்துக்கும் இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், கடல் உணவு பொருட்கள், பல வகைகள் இறக்குமதி செய்து மலிவான விலையில் விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியம். காயத்திலிருந்து உடன் மீன்பைகள், அத்துடன் உலகின் எந்த பகுதிக்கும் விரைவான பணமாற்று சேவைக்கும் கனடா வான்கூவரில் யாழ் களஞ்சியம். பிரதி சனிக்கிழமை தோறும் 6 லட்சம் பங்கு விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியத்தில். மேலதிக தொடர்புகளுக்கு
3: 165 Fraser Street, Vancouver, Canada.
2: சுதனின் அன்பான வரவேற்புடன் காலை 10 மணியில் இருந்து இரவு 10 மணி வரை யாழ் களஞ்சியம் திறந்திருக்கும் என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு அறிவித்திருக்கின்றோம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் ஹாலோ சுதன் 728 882 40 39 அல்லது 604 375 0055. மேலதிக தொடர்புகளுக்கு மறந்து விடாதீர்கள், வன்கூவரில் சுதனின் யாழ் களஞ்சியம். தரத்துக்கு மனுவுக்கு கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம்.
4: பரிசு லாட்சியத்தில் ரூய் கையில் அமைந்துள்ள ஷெரிமஹால் உங்களை அன்போடு வரவேற்கின்றது. உங்கள் இல்லங்களை அலங்கரிக்க தேவையான அனைத்து பொருட்களையும் மலிவு விலையில் வாங்கி செல்ல ஷெரிமஹால். மங்களகரமான விழாக்களில் அன்பளிப்பு செய்யக்கூடிய அனைத்து பொருட்களையும் ஷெரிமஹாலில் கிடைக்கின்றது. சுவாமி சிலைகள் தொடக்கம் சுவாமி பட்டங்கள் வரை, கும்ப பொருட்கள் தொடக்கம் குத்துவிளக்கு வரை விற்பனை செய்கின்றார்கள். மகளிர்களுக்கான அழகு சாதன பொருட்கள், கைக்கதிகாரம் முதல் மகளிர் அணியின் இமிட்டேஷன் நகைகள், காமாட்சி அம்மன் விளக்குகள், பாதணிகள் முதல் பல்ப் வரை மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். இவற்றோடு மோட்டை பூச்சி, கருப்பான் பூச்சியை அழிக்கவல்ல மருந்து வகைகள் இவை மட்டுமா? இல்லவே இல்லை, இன்னும் பல பொருட்கள் மலிவு விலையில். குழந்தை முதல் குமரன் வரை விளையாடும் விளையாட்டு பொருட்கள் அனைத்தையும் நம்ப முடியாத மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஷெரிமஹாலில். மேலதிக விவரங்களுக்கு ஷெரிமஹால், 14 ரே கை, பாரிஸ், 10, லாஷப்பல். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஷெரி 09 51 15 82 03 அல்லது 06 69 58 61 61. மறந்து விடாதீர்கள், பரிசு லாட்சியப்பலை ஷெரிமஹால்.
2: கனடா வான்கூவரில் உங்களை வரவேற்கின்றது ஜெயா பிரதர்ஸ். 35 வருடங்களுக்கு மேலாக வாடிக்கையாளர்களின் வரவேற்பை பெற்ற நிறுவனம் கனடா வான்கூவரில் ஜெயா பிரதர்ஸ்.
5: உலகின் உச்ச நாடுகளில் இருந்து உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்து மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஜெயா பிரதர்ஸ்.
2: வாரந்தோறும் மரக்கறி வகைகள், கடல் உணவுப் பொருட்கள், பலவைகள், பசுமையான இலவைகள், இன்னும் பல பொருட்களை இறக்குமதி செய்து உங்களுக்காக விற்பனை செய்கின்றார்கள் கனடா வான்கூவரில் ஜெயா பிரதர்ஸ்.
5: இவற்றோடு கோவிலுக்கு தேவையான அபிஷேக பொருட்கள் மற்றும் பூக்கள், வாழை மரம், தென்னம் குறுத்து, பலாப்பழம், மாவிலை போன்றவற்றை ஓடம் கொடுத்தால் இறக்குமதி செய்து தருவார்கள் ஜெயா பிரதர்ஸ்.
2: அத்துடன் உலகின் எந்த பாகத்துக்கும் பணமாற்று சேவையை வன்கூவரில் இருந்து செய்கின்றார்கள் ஜெயா பிரதர்ஸ்.
5: வாரத்தின் 6 நாட்கள் கடை காலை 10:30 மணியிலிருந்து இரவு 9 மணி வரை திறந்திருக்கும். புதன்கிழமை கடை திறக்கப்பட மாட்டாது என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு மகிழ்ச்சியோடு அறிய தருகின்றோம்.
2: மேலதிய பிறங்களுக்கு ஜா பிரதர்ஸ் 38 05 1 கனடா.
5: தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் ஹாலியோ ஜியா பிரதர்ஸ் 604 707 1 57 அல்லது 604 902 0344. மின்னஞ்சல் முகவரி rksvideo@gmail.com. இணையதள முகவரி www.jiabrothers.com.
2: உங்களுக்கான சேவைக்காக வன்கூவரில் ஜியா பிரதர்ஸ்.
6: நேரம் சரியாக 1:04. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது கதைக்குறுகானம். கதைக்குறுகானம் நிகழ்ச்சிக்காக ஜோர்ஜ் ரஜினி அவர்கள் எழுதிய கதையை கேட்டீர்கள். அந்த வகையிலே பல பாடல்கள் வந்திருக்கின்றன. பல பாடல்களில் 2 பாடல்கள் 3 பாடல்கள் தான் வந்திருக்கின்றன. அந்த வகையிலே சிவலோகநாதன் சொன்ன பாடல் தான் கூடுதலாக நீர்கள் சொல்லியிருந்தீர்கள். சிவலோகநாதன் அடுத்து தேவி என்றன் அவர்களும் இந்த பாடல், எல்லோரும் இந்த பாடலை சொல்லியிருந்தீர்கள். ஆகவே இந்த பாடலை நாம் கேட்டு பார்ப்போம். மாடப்புறா திரைப்படத்தில் இருந்து பாடல்.

நல்லது நேர்களே, இந்த பாடல் வந்து முற்று முழுதாக இந்த கதைக்கு பொருத்தமான பாடலாக அமைந்திருக்கிறது. ஆகவே முதலாவது நேராக இணைந்து சிவலோகநாதன் அவர்கள் இந்த பாடலை தெரிவு செய்திருக்கிறார். அவருக்கு வாழ்த்துக்கள். அதைத் தொடர்ந்து மற்றும் ஜோசரியம்மா, மீனா மகேஸ்வரன் மற்றும் தேவி அண்டன், சதீஷ், குணநாயகி பசுபதி, பூங்கை ராஜா, சுபாசினி, அடுத்தது திருமதி பாக்கிநாதன் அவர்கள், இறுதியாக சாரோ, உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த கதையை படித்து சுவைத்த கதையாக எங்களுக்கு எழுதி அனுப்பிய ஜோர்ஜ் ரஜினி அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நன்றி, வணக்கம்.

0: பேங்குவருக்கு வந்து 15 வருஷமா போயிட்டு ஒரு ஒழுங்கான வீடு இல்ல, ஒரு லைசன்ஸ் கூட இருக்கு இல்ல. நான் இதனை உழுத்து கொண்டு
1: என்ன வாணி சும்மா புரிஞ்சுருக்கேன், எந்த நாளும் உன்னோட இதுக்கு இல்லாதப்பா இந்த நேரம் புரிஞ்சுருந்துருப்பேன். விஷயத்தை போற இப்ப ஒரு நான் இந்திராட்ட போறேன்.
2: வன்கூவர் கனடாவில் பலர் இந்திரா நிறுவனர் அவேந்திரம் அவர்களுடன் தொடர்பு கொண்டு புதிதாக வீடு கட்டிக் கொண்டார்கள். சாரதி அனுமதி பத்திரத்தை விரைவாக பெற்றுக் கொண்டார்கள். நீங்களும் தயக்கமின்றி விரைவாக தொடர்பு கொள்ள 744 ஈஸ்ட் 30வது அவனியூ வன்கூவர் கனடா. தொடர்பு தொலைபேசி இலக்கம் 604-719-52-52. மறந்து விடாதீர்கள், விரைவாக புதிதாக வீடு கட்டிக் கொள்ள விரைவாக சாரதி அனுமதி பத்திரத்தை பெற்றுக் கொள்ள தமிழ்ந்திரம். தொடர்பு தொலைபேசி இலக்கம் 604-719-52-52. விரைவான சேவைக்கு இந்திரா நிறுவனம்.
3: பாரிஸ்ல இருந்து 40 வருஷத்துக்கு பிறகு கடுமையாக்கல வந்து இறங்கி இருக்கிறனப்பா. திசையும் தெரியல, திக்கும் தெரியல, எப்படி போக போறோம் யாழ்ப்பாணம்? ஒரு ஒரு ஒரு புள்ள வர்றது கும்பிட போன தெய்வம் கொடுக்கணும். தங்கச்சி தங்கச்சி
4: அவங்களையும்ாழ்ப்பாணத்துல இறக்கி விடுவாங்க. இது தெரியாம
2: இப்பொழுதே தெரிந்து கொள்ளுங்கள், பண்டார் நாயக்கா பன்னாட்டு வானூர்தி நிலையத்துக்கு மிக அருகில் அனைத்து தங்குமிட போக்குவரத்து நம் நாட்டு மேல்நாட்டு உணவு வசதிகளுடன். கோஷன் விழா முகவரி 422-1B கிராமோதய வீதி தழுபத்த நீர்கொழும்பு. தொடர்பு தொலைபேசி இலக்கங்கள் 077-76-36-74-18 அல்லது 076-00-440. மறந்து விடாதீர்கள், தங்குமிட வசதியுடன் சுற்றுலா வாகன சேவை, உங்கள் இலங்கை கடுவச்சீட்டு தொடர்பான விரைவான நிர்வாக இலவச சேவை, உங்களுக்கு பிடித்த அனைத்து வகையான உணவு சேவையுடன். குரேஷன் விழா 422-1B கிராமோதய வீதி தழுபத்த நீர்கொழும்பு. தொலைபேசி இலக்கங்கள் 077-77-36-18 அல்லது 076-24-0-0-440. அனைவரையும் வருக வருக என்று அழைக்கிறார்கள் குரேஷன் விழா நிறுவனத்தினர்.
5: பிரான்ஸ் லாக்குனோவில் அமைந்துள்ள சென்னை சேல்ஸ் வேர்ல்ட் மார்க்கெட் உங்களை அன்புடன் அழைக்கின்றது. வாடிக்கையாளர்களின் மனம் கவர்ந்த நிறுவனம் சென்னை சில்க். ஆடவர் மகளிர் சிறுவர் சினிமிகளின் அனைத்து வகையான ஆடை தெரிவுகளுக்கு சென்னை சில்க். பட்டுப்புடவைகள், பஞ்சாபிகள், பட்டுப்பட்டு சால்வை, சிறுவர் சிறுமிகளின் ரெடிமேட் உடுப்புகள், இவை அனைத்தும் மலைபோல் குவித்துள்ளார்கள். உங்கள் விருப்பம் போல் தெரிவு செய்து மகிழுங்கள். இவை மட்டுமா, இல்லவே இல்லை, இல்லத்தரசிகளின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பஸ்மதி அரிசி வகைகள், குத்தரிசி, தஞ்சாவூர் பொன்னி, தாயக மொட்டைக்கருப்பன், ஆட்டக்காரி, இன்னும் பல வகை அரிசிகள் இறக்குமதி செய்யப்பட்டு விற்பனை செய்யப்படுகின்றது. வெளியு மலிவு, அத்தோடு பசுமை குன்றாத மரக்கறி வகைகள் அனைத்தும், பல வகைகள், வெங்காய வகைகள் நீங்கள் நம்ப முடியாத மலிவிலையில் விற்பனை செய்கின்றார்கள். அத்தோடு நீலக்கால், நண்டு, கணவாய், இறால் அனைத்தும் மலிவிலையில் விற்பனை செய்யப்படுகின்றது. வாருங்கள், வந்து பாருங்கள், வாங்கி செல்லுங்கள். மேலதிக விவரங்களுக்கு சென்னை சில்க் வேர்ல்ட் மார்க்கெட் 62 அவென்யூ போல்வாயோன் குற்றூரியே 93180 லாக்குனோ. தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் ஹாலோ சென்னை சில்க் 07-83-20-49-85 அல்லது 07-87-34-16-55. நாளுக்கு நாள் நீங்கள் நம்ப முடியாத மலிவு விலையில் அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், கடலுணவு பொருட்கள் பல வகைகள் விற்பனை செய்யப்படுகின்றது. வாருங்கள், வந்து பாருங்கள், வாங்கி செல்லுங்கள். விலையோ மலிவு, பொருளோ பொன். சென்னை சில்கில்
6: நேரம் சரியாக 1:14. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழ் ஒலி. தமிழ் ஒலியின் இந்திய நிகழ்ச்சிகளின் வரிசையில் வானிலைக்கு வருகின்றது.

இன்றைய நேயர் நிகழ்ச்சியை கேட்பதற்கு அவளோடு காத்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய நேராக இன்றைய பிரதி மூலம் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பிக்க வருகின்றார் திருமதி பாக்கியநாதன் அவர்கள் ஜெர்மனியில் இருந்து. அவருக்கு எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திருமதி பாக்கியநாதன் அவர்கள் முதன் முதலாக இன்றைய நேருக்காக தனக்கு பிடித்த பாடல்களை எழுதி அனுப்பியிருக்கின்றார். அந்த வகையில் தன்னை பற்றிய சிறிய குறிப்புகளையும் இங்கு எழுதியிருக்கின்றார். நான் ஜெர்மனியிலே எனது கணவன் எனது பிள்ளைகளோடு நான் வாழ்ந்து வருகின்றேன். என்னுடைய பொழுதுபோக்கானது டிஆர்டி தமிழொலி கேட்டல் என்னுடைய பொழுதுபோக்காக மிக மகிழ்ச்சியாக இருக்கு. நான் வானொலி கேட்டுக்கொண்டு சமைப்பேன், எல்லாவற்றையும் செய்து கொண்டே இருப்பேன். ஆனால் எங்களுடைய வானொலி எங்களுக்கு ஒரு உறவு முறையான வானொலியாக இருக்கிறபடியால் எனக்கு மிக்க மகிழ்ச்சி வானொலி கேட்பதில். அந்த வகையிலே நான் பழைய பாடல்கள் இடைக்கால பாடல்களை மிகவும் விரும்பி கேட்பேன். அந்த வகையில் நான் தெரிவு செய்திருக்க முதலாவது பாடலாக அடிமைப்பெண் திரைப்படத்தில் இருந்து ஆயிரம் நிலவேவா என்ற பாடல். இந்த பாடல் எனக்கு மிகவும் பிடித்த பாடல். இந்த திரைப்படத்தில் எம்ஜி ராமச்சந்திரனோடு இணைந்து ஏழுதா நடித்திருக்கின்றார். நான் பழைய படங்கள் எம் ஜி ராமச்சந்திரன் மற்றும் சிவாஜி கணேசன் அவருடைய படங்களை மிகவும் விரும்பி பார்ப்பேன். எனக்கு சாவித்திரி, சரோஜா தேவி மற்றும் ஜெயலலிதா அவருடைய திரைப்படங்களையும் நான் விரும்பி பார்ப்பேன். அந்த வகையில் இந்த பாடலுக்கு இசையமைத்திருக்கிறார் கே வி மகாதேவன் அவர்கள். இந்த பாடலை ஒரு முறை கேட்க ஆசைப்பட்டு முதன் முதலாக இன்றைய நேருக்காக நான் தெரிவித்திருக்கிறேன் எழுதியிருக்கும் திருமதி பாக்கியநாதன் அவர்கள் தெரிவித்திருக்கும் முதலாவது பாடல்.

சரியாக 1:22 நிமிடங்கள் நீங்கள் இணைந்திருப்பது இன்றைய நிகழ்ச்சியோடு. இன்று இன்றைய நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொண்டிருப்பவர் திருமதி பாக்கியநாதன் அவர்கள் ஜெர்மனியில் இருந்து. அவர் தெரிவித்ததற்கும் அடுத்த பாடலாக அம்மன் கோயில் எல்லாமே என்ற பாடல். இந்த பாடல் எனக்கு மிகவும் விருப்பமான பாடல். பாடல் வரிகள் இசை எல்லாமே எனக்கு பிடித்திருக்கிறது. ஆகவே இந்த பாடலையும் தருவீர்களா என்று கேட்டுக்கொள்ளுகின்றார் திருமதி பாக்கியநாதன் அவர்கள் ஜெர்மனியிலிருந்து. அவர் தெரிவித்ததற்கும் அடுத்த பாடல்

அந்த பாடலோடு நிறைவுக்கு வருகிறது இன்றைய நேயர். இன்று இன்றைய நேயர் நிகழ்ச்சியை சிறப்பித்திருந்தவர் திருமதி பாக்கியநாதன் அவர்கள் ஜெர்மனியிலிருந்து. அவருக்கிறது நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இதனை செவிமடுத்த நேயர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு நன்றி வணக்கம்.

0: தமிழ் புத்தகங்கள் வாங்க நூலுலகம் .com. ஜீவா புத்தகாலயம் வழங்கும் நூலுலகம் தமிழ் முன்னணி பதிப்பகங்களின் 4000-க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் ஒரே இடத்தில்.
1: புத்தகங்கள் பற்றி தலைவர்களுடைய கருத்துக்கள் என்று பார்க்கின்ற போது டாக்டர்

0: சொல்கிறார். புத்தகங்கள் படிப்பது போட்டிகள் நிறைந்த இந்த உலகில் உங்களை வெற்றியாளராக ஆக்க முடியும். இணைய தளத்தில் நூலகம் ஊடாக
1: மேலதிக விவரங்களுக்கு நூலகம்
2: NWLULAGA நூலகம் நூலகம்.com.
3: பொன்னாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற அங்கால் ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி.
4: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன் கேமா, மலிவுண்டோ மலிவுண்டு தான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்த நான் அள்ளி கண்டு போகிறதுக்கு
3: விடாதீங்க, போங்க போங்க.
5: ஆம், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர், Paris Lachapelle,
6: 11 à 13 rue Caille, 75 000 dit Paris.
5: VT Superstore, Gare Lagonnais, Sasselil.
6: 5 rue Marcel Cerdan, 95 140 Gare Lagonnais.
5: Mélodie Tordre-Gelke, VT Cash and Curry, Paris Lachapelle, Tordre Tolibisi Lacam, Cyberontre, Napade, Cyberinde, Cyberle, Padanette. சாசல் கார்லாகோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

0: சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 5க்கு மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்க் ஆக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுட் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக் கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டு கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிஸிலே VTS Finance GmbH.
1: இலக்கம் 5, கார்டன் ஸ்ட்ரட் த்ராச 3098 குவைனிட்ஸ் சுவிஸ்
0: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டு கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
1: பெறபேசி இலக்கம் 031-971-2750. கைத்தொலைபேசி இலக்கம் 07-8-920-58-58.
0: சுவிஸிலே VTS Finance GmbH.

வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழ் ஒலி. தமிழ் ஒலியில் மத்திய பிரதான செய்திகள். மத்திய பிரதான செய்திகளுக்கு அனுசரணை வழங்குகிறார்கள் இலங்கை செய்திகளுக்கு நூலிலகம் டாட் காம். யாழ்ப்பாண மாவட்டத்துக்கு அபிவிருத்தி பணிகளுக்காக 3900 மில்லியன் ரூபாய் நிதி கிடைக்கப்பெற்றுள்ளது எனவும், அதில் மேற்கொள்ளப்படும் அபிவிருத்தி திட்டங்களுக்கு பிரதேச சபைகள் மற்றும் மத்திய மாகாண அமைச்சுகளின் ஒருங்கிணைந்த செயல்பாடும் அவசியமானது என யாழ் மாவட்ட செயலர் வலியுறுத்தியுள்ளார். யாழ்ப்பாண மாவட்டத்தில் நடைமுறைப்படுத்தப்பட்டு வரும் அபிவிருத்தி திட்டங்களின் முன்னேற்றம் தொடர்பான மீளாய்வுக் கூட்டம் யாழ்ப்பாண செயலர் மருதலிங்கம் பிரதீபன் தலைமையில் செவ்வாய்க்கிழமை மாவட்ட செயலக கேட்போர் கூட்டத்தில் நடைபெற்றது. இதன்போது மாவட்டத்தில் முன்னெடுக்கப்பட்டு வரும் அபிவிருத்தி வேலை திட்டங்களின் பௌதீக மற்றும் நிதி முன்னேற்றங்கள் தொடர்பில் விரிவாக ஆராயப்பட்டது. யாழ்ப்பாண மாவட்டத்துக்கு அபிவிருத்தி பணிகளுக்காக 3900 மில்லியன் ரூபாய் நிதி கிடைக்கப்பெற்றுள்ளது. குறித்த நிதியின் மூலம் முன்னெடுக்கப்படவுள்ள அபிவிருத்தி திட்டங்கள் அனைத்து திணைக்களினதும் ஒருங்கிணைந்த ஒத்துழைப்புடன் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். குறிப்பாக குறித்த அபிவிருத்தி திட்டங்கள் பிரதேச செயலகங்கள் ஊடாக நடைமுறைப்படுத்தப்பட உள்ள நிலையில், பிரதேச சபைகள் மற்றும் மத்திய மாகாண அமைச்சுகளின் ஒருங்கிணைந்த செயற்பாடும் அவசியமானது. பிரதேச செயலக மட்டத்தில் காணப்படும் சில திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதில் உள்ள சிக்கல்கள் தொடர்பில் சம்பந்தப்பட்ட பிரதேச செயலாளர்களுடன் நேரடியாக கலந்துரையாடி அவற்றுக்கு தீர்வு காண நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். குறித்த கலந்துரையாடலில் யாழ்ப்பாண மாவட்டத்தில் தற்போது நடைமுறைப்படுத்தப்பட்டு வரும் பன்முகப்படுத்தப்பட்ட வரவு செலவு திட்டம், கிராமிய வீதி அபிவிருத்தி திட்டம், சமூக சக்தி திட்டம், தேசிய வீடமைப்பு அபிவிருத்தி அதிகார சபையின் வீடமைப்பு திட்டங்கள், வீடமைப்பு நிர்மாணிப்பு மற்றும் நீர் வழங்கல் அமைச்சின் வேலை திட்டங்கள், சமூர்த்தி வேலை திட்டங்கள் உள்பட பல்வேறு அபிவிருத்தி திட்டங்களின் முன்னேற்றம் தொடர்பிலும் கூட்டத்தில் விரிவாக ஆராயப்பட்டது. யுத்த காலத்தில் அங்கீகரிக்கப்பட்ட விமான நிலையங்கள் ஊடாக நாட்டை விட்டு வெளியேறாதவர்கள் மீண்டும் நாட்டுக்கு வரும்போது அவர்கள் எதிர்கொள்ளும் தடைகளை நீக்குவதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் அளித்துள்ளது. அதற்கமைய செயல்படுமாறு குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களத்துக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்தியாவில் உள்ள இலங்கை அகதிகள் இலங்கைக்கு மீண்டும் திரும்புவதற்கு விரும்புவார்களாயின் அவர்கள் இந்தியாவில் உள்ள இலங்கை தூதரகம் ஊடாக உரிய நடவடிக்கைகளை முன்னெடுக்கலாம் என பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற அலுவல்கள் அமைச்சர் ஆனந்த விஜயபாலா தெரிவித்துள்ளார். பாராளுமன்றத்தில் புதன்கிழமை நடைபெற்ற அமர்வின் போது நிலையியல் கட்டளை 27(2)ன் கீழ் இலங்கை தமிழிசு கட்சியின் பாராளுமன்ற குழுத்தலைவர் சாணக்கியன் ராசமாணிக்கம் முன்வைத்த கேள்விகளுக்கு பதிலளிக்கையில் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். யுத்தகாலத்தின் போது இலங்கையில் இருந்து இந்தியாவுக்கு அகதிகளாக சென்றவர்கள் மீண்டும் இலங்கைக்கு திரும்பும் போது அவர்கள் எதிர்கொள்ளும் சிக்கல்களுக்கு தீர்வு காண்பதற்கு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் அளித்துள்ளது. அங்கீகரிக்கப்பட்ட விமான நிலையங்கள் ஊடாக நாட்டை விட்டு வெளியேறாதவர்கள் மீண்டும் நாட்டுக்கு வரும்போது எதிர்கொள்ளும் தடைகளை நீக்குவதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் அளித்துள்ளது. அதற்கமைய செயல்படுமாறு குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களத்துக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அங்கீகரிக்கப்பட்ட வகையில் நாட்டை விட்டு செல்லாதவர்கள் மீண்டும் நாட்டுக்கு வரும்போது அவர்கள் கடந்த காலங்களில் கைது செய்யப்பட்டார்கள். குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களம் சட்டத்துக்கு அமைவாகவே அவ்வாறு செயல்பட்டது. தற்போதைய தீர்மானத்துக்கு அமைய புதிய திருத்தங்களை முன்னெடுக்க உரிய வழிமுறைகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. இந்தியாவில் உள்ள இலங்கை அகதிகள் இலங்கைக்கு மீண்டும் திரும்புவதற்கு விரும்புவார்களாயின் அவர்கள் இந்தியாவில் உள்ள இலங்கை தூதரகத்துக்கு அறிவித்து தாம் இலங்கை பிரஜை என்பதை உறுதிப்படுத்த வேண்டும். அதனைத் தொடர்ந்து அரச புலனாய்வு சேவை பிரிவு ஊடாக அறிக்கை ஒன்றை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதனைத் தொடர்ந்து அவர்களால் இலங்கைக்கு வருகை தர முடியும். பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் ராசமாணிக்கம் முன்வைத்த பல கேள்விகளுக்கு நீதி அமைச்சுடன் கலந்துரையாட வேண்டும். ஆகவே இதற்கு பதிலளிக்க வேண்டும். 2 வார கால அவகாசம் கோருகிறேன். இதனை தொடர்ந்து முழுமையான பதிலளிக்கிறேன் என்றார். வடக்கு கிழக்கில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகளின் ஏற்பாட்டில் யாழ்ப்பாணத்தில் நடைபெறவுள்ள சர்வதேச மாநாட்டை சீர்குலைக்கும் செயல்பாட்டுக்கு தமிழ் மக்கள் இடமளிக்க கூடாது என மனித உரிமை செயற்பாட்டாளர் சிவயோகநாதன் வேண்டுகோள் விடுத்துள்ளார்.
எதுவரும் ஆகஸ்ட் 30ஆம் தேதி சர்வதேச காணாமலாக்கப்பட்டோர் தினம் அனுசரிக்கப்பட உள்ளது. இதனை முன்னிட்டு வடக்கு கிழக்கில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகளின் ஏற்பாட்டில் சர்வதேச மாநாடு ஒன்று யாழ்ப்பாணம் தந்தை செல்வா கலையரங்கில் நடத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் குறித்த சர்வதேச மாநாட்டை சீர்குலைக்கும் நோக்கில் அரச ஆதரவு பெற்ற சில தரப்புகள் பல்வேறு முயற்சிகளை முன்னெடுத்து வருவதாக நம்பகமான தகவல்கள் கிடைத்துள்ளன. குறிப்பாக வடக்கு கிழக்கு முழுவதும் நீண்ட காலமாக சர்வதேச நீதி கோரி போராடி வரும் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகளை பிரித்து அவர்களில் ஒரு பகுதியினரை தனியாக அணி திரட்டி அதே தினத்தில் கிளிநொச்சியில் போராட்டம் ஒன்றை நடத்துவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படுவதாக அறியப்படுகிறது. இத்தகைய நடவடிக்கைகள் யாழ்ப்பாண தந்தை செல்வா கலையரங்கில் நடைபெறவுள்ள சர்வதேச மாநாட்டின் முக்கியத்துவத்தையும் வலிமையையும் குறைப்பதுடன் காணாமல் ஆக்கப்பட்டோர் தொடர்பான பிரச்சினையை இலங்கை அரசின் உள்ளக பொறிமுறைகளுக்குள் மட்டுப்படுத்தும் முயற்சிகளுக்கு, குறிப்பாக காணாமல் ஆக்கப்பட்டோர் தொடர்பான அலுவலகம் ஊடான நடவடிக்கைகளுக்கு மறைமுகமாக வலி சேர்க்கும் அபாயமும் காணப்படுகின்றது. நீண்ட காலமாக சர்வதேச நீதி கோரி போராடி வரும் வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் மத்தியில் இவ்வாறான முயற்சிகள் மிகுந்த கவலையை ஏற்படுத்தியுள்ளன. போராட்டம் என்ற பெயரில் தனிநபர்கள் அல்லது சில அமைப்புகள் முன்னெடுக்கும் இத்தகைய பிரித்தாளும் செயல்பாடுகள் தொடருமானால் எதிர்காலத்தில் சர்வதேச நீதிக்கான எமது நீண்டகால போராட்டத்தை நீத்து போக செய்யும் ஆபத்து உள்ளது என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகின்றோம். வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகளுடன் இணைந்து நீதிக்காக போராடிய 600க்கும் மேற்பட்ட உறவுகள் நீதி கிடைக்காமலேயே உயிரிழந்துள்ளனர். அவர்களின் தியாகத்தையும் இன்னும் உயிருடன் இருந்து நீதிக்காக போராடி வரும் சாட்சிகளின் குரலையும் நாம் புறக்கணிக்க முடியாது. எனவே உண்மையான நீதியை விரும்பும் அனைத்து தரப்பினரும் தனிப்பட்ட அரசியல் அல்லது அமைப்பு சார்ந்த வேறுபாடுகளை கடந்து உயிருடன் இருக்கும் சாட்சிகளின் கலங்களை பலப்படுத்தி வடக்கு கிழக்கு மக்களின் நீண்டகால கோரிக்கையான சர்வதேச நீதி பொறிமுறையை நோக்கிய போராட்டத்தை வலுப்படுத்த வேண்டும். நாம் அனைவரும் ஒற்றுமையுடன் பயணிப்பதன் மூலமே இலங்கை அரசை உண்மையான பொறுப்பு கூறலுக்கு உட்படுத்துவதற்கான சர்வதேச அழுத்தத்தை வலுப்படுத்த முடியும். ஆகஸ்ட் 30ஆம் தேதி நடைபெறவுள்ள சர்வதேச மாநாடு காணாமல் ஆக்கப்பட்டோரின் குடும்பங்களின் நீதிக்கான நீண்டகால போராட்டத்தை சர்வதேச மட்டத்தில் மேலும் வலுப்படுத்தும் முக்கியமான நிகழ்வாக அமைய வேண்டும். அதனை சீர்குலைக்கும் எந்த ஒரு முயற்சிக்கும் இடமளிக்காமல் நீதிக்காக போராடும் அனைத்து உறவுகளும் சிவில் சமூக அமைப்புகளும் மனித உரிமை செயற்பாட்டாளர்களும் ஒன்றுபட்டு செயல்படுமாறு கேட்டுக் கொள்ளுகிறோம். உள்ளக பொறிமுறை அல்ல, சர்வதேச நீதியே எமது கோரிக்கை என்று அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா இன்று புதன்கிழமை பாராளுமன்றத்தில் அமைந்துள்ள எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் எதிர்க்கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தும் தமிழ் மற்றும் முஸ்லீம் பாராளுமன்ற உறுப்பினர்களை சந்தித்துள்ளார். இந்த சந்திப்பின் போது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாண மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் குறித்து இங்கு விரிவாக கவனம் செலுத்தப்பட்டன. குறிப்பாக இம்மாகாண மக்களின் அன்றாட வாழ்க்கையை பாதிக்கும் சமூக பொருளாதாரம் மற்றும் அபிவிருத்தி பிரச்சினைகள் மற்றும் அவர்கள் எதிர்கொள்ளும் ஏனைய பிரதேச மட்ட பிரச்சினைகள் தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர்கள் எதிர்க்கட்சித் தலைவருக்கு விடயங்களை தெரிவித்தனர். அவ்வாறே வடக்கு மற்றும் கிழக்கு மாகாண மக்களின் பிரச்சினைகளை பாராளுமன்றத்தில் மிகவும் பரந்தளவில் முன்வைப்பது மற்றும் அவற்றுக்கான அவசியமான தலையீடுகளை செய்வது தொடர்பாகவும் இங்கு விசேட கவனம் செலுத்தப்பட்டது. இந்த சந்திப்பில் பாராளுமன்ற உறுப்பினர்களான கௌரவ எம்எல்ஏ கிஸ்புல்லா, எம்எஸ்ஏ வாஷித், எம்டிஎம் தாகிர், துரை ராஜன் ரவிஹரன், இம்ரான் மஹரூப், எம்எஸ் உதுமா லெபே, ரபு ஹக்கீம், டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா, ஜனாதிபதி சட்டத்தண்டி நிஷாம் காரியப்பர், காதர் மஸ்தான், செல்வம் அடைக்கலநாதன், சாணக்கியன் ராசமாணிக்கம், மனோகரன் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். கிளிநொச்சி A9 வீதி காக்கா கடை சந்தியில் அமைந்துள்ள கிளிநொச்சி ஊடக அமையத்தின் காணியினையும் கட்டடத்தினையும் விடுவித்து தருமாறு கிளிநொச்சி ஊடக இல்லம் ஜனாதிபதிக்கு கடிதம் ஒன்றை சில மாதங்களுக்கு முன்னர் எழுதியிருந்தனர். இக்கோரிக்கை தொடர்பில் ஜனாதிபதி செயலகம் பாதுகாப்பு அமைச்சிடம் பதில் கோரியிருந்தது. அதற்கமைவாக
பாதுகாப்பு அமைச்சு ஜனாதிபதி செயலகத்துக்கு வழங்கிய பதிலில் பாதுகாப்பு காரணங்கள் காரணமாக குறித்த காணியையும் கட்டிடத்தையும் விடுவிக்க முடியாது என பாதுகாப்பு அமைச்சு அறிக்கை அளித்துள்ளதாக ஜனாதிபதியின் சிரேஷ்ட உதவி செயலாளர் WMSP வீரசிங்க கிளிநொச்சி ஊடக அமையத்துக்கு தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு மாவட்டத்தில் அதிகரித்து வரும் யானை மனித மோதல் மற்றும் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டங்களில் எடுக்கப்பட்ட தீர்மானங்கள் நடைமுறைப்படுத்தப்படுவதில் காணப்படும் தாமதங்கள் தொடர்பில் சுற்றாடல் அமைச்சரிடம் கேள்விகளை முன்வைத்தேன் என இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் ராசமாணிக்கம் தெரிவித்துள்ளார். இன்று புதன்கிழமை பாராளுமன்றத்தில் நடைபெற்ற வாய்மூல விடைக்கான வினாக்கள் நேரத்திலேயே சாணக்கியன் மேற்கண்டுமாறு கூறியுள்ளார். ஊழல் ஒழிப்பு மசோதா இன்றைய தினம் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. பிரதமர் கலாநிதி

உலக உணவு தினம் 2026 இளையோருக்கான புதுமை படைப்பாற்றல் சவால் என்ற தேசிய போட்டியை இலங்கையில் அறிமுகப்படுத்தியுள்ளன. இன்றைய எமது புதிய கண்டுபிடிப்புகளே நாளைய உலக வளமாக்கும் என்ற உலக உணவு தினம் 2026 கருப்பொருளின் கீழ் நடைபெறும் இந்த போட்டி இலங்கையின் விவசாய உணவு கட்டமைப்பு எதிர்கொள்ளும் முக்கிய சவால்களுக்கு நடைமுறைக்கு சாத்தியமான மற்றும் அளவிடக்கூடிய தீர்வுகளை உருவாக்க பல்கலைக்கழக மாணவர்களுக்கு வாய்ப்பு அளிக்கின்றது. விவசாயம், கடத்தொழில், கால்நடை, சுற்றாடல், காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்ளும் திறன், உணவு பாதுகாப்பு மற்றும் ஊட்டச்சத்து உள்ளிட்ட துறைகளில் காணப்படும் நிஜ உலக பிரச்சனைகளுக்கு புத்தாக்க தீர்வுகளை உருவாக்குவதற்கான தேசிய தளமாக இந்த சவால் அமையும். எமது நாட்டின் முக்கிய சவால்களுக்கு தீர்வு காணும் படைப்பாற்றல், அறிவு மற்றும் மன உறுதியை கொண்ட திறமையான இளைஞர்களின் மையமாக பல்கலைக்கழகங்கள் விளங்குகின்றன என பிரதமரும் கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சருமான கலாநிதி கருணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். இப்போட்டிக்கு பல அரச நிறுவனங்களுடன் ரஷ், எக்ஸ்வெட் சிட்டி, ஐஇஇ, இலங்கை புத்தாக்குரு ஆணைக்குழு, இலங்கை விவசாய தொழில் முனைவோர் மன்றம், இலங்கை உணவு விஞ்ஞானம் மற்றும் தொழில்நுட்ப நிறுவனம், தேசிய புத்தாக்க முகவர் நிலையம் மற்றும் ஸ்குவார் கொப் ஆகிய நிறுவனங்களும் தொழில்நுட்ப மற்றும் கூட்டாண்மை ஆதரவை வழங்குகின்றன. பல்கலைக்கழகங்கள், அரச நிறுவனங்கள், தொழில் முனைவோர் மற்றும் அபிவிருத்தி பங்காளர்களுக்கு இடையிலான ஒத்துழைப்பை வலுப்படுத்தி கல்விசார் ஆராய்ச்சிகளை நடைமுறை தீர்வுகளாக மாற்றுவதும் இந்த முயற்சியின் முக்கிய நோக்கமாகும். ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் 16 அனுஷ்டிக்கப்படும் உலக உணவு தினம் உணவு பாதுகாப்பு, ஊட்டச்சத்து மற்றும் நிலையான விவசாய உணவு கட்டமைப்புகளின் முக்கியத்துவம் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்துவதுடன் அனைவருக்கும் ஆரோக்கியமான உணவு கிடைப்பதை உறுதி செய்வதற்கான கூட்டு நடவடிக்கைகளையும் ஊக்குவித்து வருகின்றது. நிந்தாபூர் பிரதேச செயலாளரை கடமை நேரத்தில் அச்சுறுத்திய குற்றச்சாட்டின் பேரில் பெண் அரச உத்தியோகத்தர் ஒருவர் நிந்தாபூர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் கைது செய்யப்பட்ட வேளையில் அதிர்ச்சியால் மயங்கி விழுந்த நிலையை தொடர்ந்து காவல்துறை பாதுகாப்புடன் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அம்பாறை மாவட்ட நிந்தாபூர் பிரதேச செயலாளரை அவரது கடமையின் போது குறித்த பெண் உத்தியோகத்தர் காணொலி எடுத்து அச்சுறுத்தல் விடுத்ததுடன் அக்காணொலியை சமூக வலைதளமான முகநூலிலும் பதிவேற்றம் செய்திருந்தார். இச்சம்பவம் தொடர்பில் நிந்தாவூர் பிரதேச செயலக நிர்வாகத்தினரால் நிந்தாவூர் காவல்துறை நிலையத்தில் உத்தியோகபூர்வமாக முறைப்பாடு ஒன்று பதிவு செய்யப்பட்டிருந்தது. அம்முறைப்பாட்டிற்கு அமைவாக நேற்று மாலை வாக்குமூலம் ஒன்றை பெற்றுக் கொள்வதற்காக குறித்த பெண் அரச உத்தியோகத்தர் நிந்தாவூர் காவல்துறை நிலையத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார். விசாரணைகளின் பின்னர் காவல்துறையினரால் அவர் கைது செய்யப்பட்ட வேளையில் திடீரென மயக்கமுற்று கீழே விழுந்துள்ளார். இதனைத் தொடர்ந்து அவர் உடனடியாக அருகிலுள்ள நிந்தாவூர் ஆதார வைத்தியசாலைக்கு அவசர சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். தற்போது அவருக்கு பெண் காவல்துறையினரின் பாதுகாப்புடன் வைத்தியசாலையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதுடன் நிந்தாவூர் காவல்துறை மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். செம்மணி மனித புதைகுழியின் 3 அகழ்வு பணிகள் இன்றுடன் நிறைவடையுள்ளன. அதன்படி 3 56 நாள் அகழ்வு பணிகள் இன்று இடம்பெற உள்ளன. இதனிடையே யாழ்ப்பாணம் செம்மணி சித்துபாத்தி மனித புதைகளின் 109 நாள் அகழ்வு பணிகள் நேற்று தினம் முன்னெடுக்கப்பட்டன. இதன்படி நேற்று தினம் புதிதாக 10 எண்புக்கூடுகள் வெளியிடப்பட்ட நிலையில் ஏற்கனவே வெளிப்பட்ட 8 எண்புக்கூடுகள் அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளதாக பாதிக்கப்பட்டவர்கள் சார்பில் முன்னிலையான சட்டத்தரணி தெரிவித்துள்ளார். பயங்கரவாதத்திலிருந்து அரசை பாதுகாக்கும் சட்டமூலம் வர்த்தமானியில் வெளியிடப்பட்டு பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என்றும் அதன் பின்னர் அச்சட்டமூலம் பற்றி விரிவாக விவாதிக்க முடியும் என்றும் அமைச்சரவை பேச்சாளரும் சுகாதாரம் மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சருமான நளின் கிரிதிசா சுட்டிக்காட்டினார். பயங்கரவாத தடைச்சட்டத்தை நீக்குதல் தொடர்பான கருத்தாடல்கள் நீண்ட காலமாகவே இடம்பெற்று வருகின்றன. அந்த சட்டம் நீக்கப்பட வேண்டும் என்பதில் மாற்று கருத்துகள் இல்லை. இருப்பினும் அதனை நீக்கிவிட்டு பயங்கரவாதம் உள்ளிட்ட திட்டமிட்ட குற்றச் செயல்களை கையாள்வதற்கு ஏதுவான சட்டம் ஒன்றை அறிமுகப்படுத்த வேண்டியது அவசியமாகும்.

அதற்கு அமைவாகவே தற்போது அவசியமான திருத்தங்களுடன் பயங்கரவாதத்திலிருந்து அரசை பாதுகாக்கும் சட்டம் மூலம் வர்த்தமானியில் வெளியிடப்பட்டு பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ளது. அதன் பின்னர் இதுவற்றி மேலும் விவாதிக்க முடியும் என்று கூறியுள்ளார். அரசியலமைப்பின் 22 திருத்தம் மற்றும் நீதித்துறை திருத்த சட்ட மூலத்தை சவாலுக்கு உள்படுத்தி உயர்நீதிமன்றத்தில் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்னே இன்று புதன்கிழமை சபைக்கு அறிவித்துள்ளார். குறித்த மனுக்களின் பிரதிகள் தமக்கு கிடைக்கப் பெற்றுள்ளதாகவும் சபாநாயகர் அறிவித்துள்ளார். கிட்வா சூறாவளியால் பாதிக்கப்பட்ட பகுதிகளின் புனரமைப்பு மற்றும் வாழ்வாதார மீட்பு பணிகளுக்கு ஆதரவளிக்கும் வகையில் 200 மில்லியன் அமெரிக்க டாலர் கடன் திட்டத்துக்கான ஒப்பந்தங்களில் ஆசிய அபிவிருத்தி வங்கியும் இலங்கை அரசாங்கமும் கையொப்பமிட்டுள்ளன. நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சு வெளியிட்டுள்ள தகவலின்படி கிட்வா சூறாவளிக்கு பிந்திய புனரமைப்பு மற்றும் வாழ்வாதார ஆதரவு திட்டம் 2026 முதல் 2030 வரையிலான காலப்பகுதியில் செயல்படுத்தப்பட உள்ளது. இந்த திட்டம் சேதமடைந்த உள்கட்டமைப்புகளை மீள கட்டி எழுப்புதல், மக்களின் வாழ்வாதாரத்தை மீட்டெடுத்தல் மற்றும் எதிர்கால காலநிலை பேரிடர்களுக்கு எதிரான மீள்திறனை வலுப்படுத்துதல் ஆகியவற்றை முக்கிய நோக்கமாக கொண்டுள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் சூறாவளியால் சேதமடைந்த வீதிகளை புனரமைத்தல், நீர்ப்பாசன அமைப்புகளை மீட்டெடுத்தல், பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு விவசாய வாழ்வாதார உதவிகளை வழங்குதல் மற்றும் வீடுகளை மீண்டும் கட்டி எழுப்புவதற்கான மானிய உதவிகளை வழங்குதல் ஆகிய பணிகள் முன்னெடுக்கப்பட உள்ளன. போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர்ப்புற மேம்பாடு அமைச்சு இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்தும் முதன்மை அமைப்பாக தொழிற்பட உள்ளதுடன் இதன் பணிகள் 3 பிரதான பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு முன்னெடுக்கப்பட உள்ளன. கொழும்பில் உள்ள திரைசேரியில் நடைபெற்ற நிகழ்வில் இலங்கை அரசாங்கத்தின் சார்பில் நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சின் செயலாளர் கர்சனா சூரிய பெருமவும், ஆசிய அபிவிருத்தி வங்கியின் சார்பில் அதன் இலங்கைக்கான வதிவிட பிரதிநிதி சானன் கவுனிவிலும் இந்த கடன் ஒப்பந்தங்களில் கையொப்பமிட்டனர். அஸ்வசமா நலன்புரி கொடுப்பனவுகள் இன்று பயனாளிகளின் வங்கிக் கணக்குகளில் வரவு வைக்கப்பட உள்ளதாக நலன்புரி நன்மைகள் சபை தெரிவித்துள்ளது. அதன்படி அஸ்வசமா நலன்புரி திட்டத்தின் முதல் கட்டத்தின் கீழ் 999,502 பயனாளி குடும்பங்களுக்கு மொத்தமாக 924,18,92,500 ரூபாய் வரவு வைக்கப்பட உள்ளது. அதேவேளை 2 கட்டத்தின் கீழ் 212,955 பயனாளி குடும்பங்களுக்கு 832,17,35,000 ரூபாய் வழங்க திட்டமிடப்பட்டுள்ளதாக நலன்புரி நன்மைகள் சபை தெரிவித்துள்ளது. சர்வதேச நாணய நிதியத்துடனான ஒப்பந்தம் வரும் 2027 மார்ச் மாதத்துடன் நிறைவடையும் நிலையில் 2028 பிறகு இலங்கை மீண்டும் வெளிநாட்டு கடன்களை செலுத்த வேண்டிய நிலை ஏற்படும் என முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். முன்னாள் அமைச்சர் ரஞ்சசி அமலாப்பிட்டிய எழுதிய ஜுசத்தேக்கட உரதி என்ற நூல் வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். 2028 பின்னர் இலங்கை மீண்டும் ஒரு பொருளாதார நெருக்கடியை எதிர்கொள்ளக்கூடும் என்று முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே விடுத்த எச்சரிக்கைக்கு பதிலளித்துள்ள பிரதி அமைச்சர் சௌதரங்க அபேசிங்க, நாடு மீண்டும் வங்குரோத்து ஆவதற்கு எந்த காரணமும் இல்லை என்று கூறியுள்ளார். 2028 பிறகு கடன் திரும்பிச் செலுத்துதல் அதிகரிக்கும் போது இலங்கை ஒரு பெரும் சவாலை எதிர்கொள்ள நேரிடும் என்று எச்சரித்த ரணில் விக்ரமசிங்கே, அந்த நாடு தனது அந்நிய செலாவணி கையிருப்பை சுமார் 15 மில்லியன் அமெரிக்க டாலர் அளவிற்கு உயர்த்திக் கொள்ள வேண்டும் என்றும் கூறியுள்ளார். அந்த கருத்துக்களுக்கு பதிலளித்த பிரதி அமைச்சர் இலங்கையின் கடன் பொறுப்புகள் குறித்து ரணில் விக்ரமசிங்கே தவறான தகவல்களை வெளியிடுவதாக குற்றம் சாட்டினார். அத்துடன் இலங்கை தனது அந்நிய செலாவணி கையிருப்பை வலுப்படுத்திக் கொண்டே கடன் தவணைகளை தொடர்ந்து செலுத்த முடியும் என்பதை நிரூபிக்கும் வகையில் முதலீட்டாளர்களிடம் மத்திய வங்கி சமர்ப்பித்த புள்ளி விவரங்களையும் அபேசிங்கே சுட்டிக்காட்டியுள்ளார். புவிசார் அரசியல் மாற்றங்கள், காலநிலை அவசர நிலைகள், அதிகரித்து வரும் ஏற்றத்தாழ்வுகள் மற்றும் மாறி வரும் உலகளாவிய சுகாதார முன்னுரிமைகள் ஆகியவற்றுக்கு மத்தியில் மனிதாபிமான நடவடிக்கைகளின் எதிர்காலம் குறித்து ஆராயும் வகையில் தெற்காசியாவின் எல்லைகளேற்ற மருத்துவர்கள்
அமைப்பின் 4வது தெற்காசிய சுகாதாரம் மற்றும் மனித அபிமான உச்சி மாநாடு கொழும்பில் நடைபெற்றுள்ளது. Envisioning the future of humanitarianism, மனித அபிமானத்தின் எதிர்காலத்தை கற்பனை செய்திருந்த கருப்பொருளில் நடைபெற்ற இவ்வுச்சி மாநாட்டில் தெற்காசிய மற்றும் அதற்கு அப்பால் உள்ள கொள்கை வகுப்பாளர்கள், பொது சுகாதார நிபுணர்கள், மனித அபிமான பணியாளர்கள், கல்வியாளர்கள், சிவில் சமூக பிரதிநிதிகள் மற்றும் ஆதரவாளர்கள் பங்கேற்றனர். மனிதாபிமான நடவடிக்கைகள் பெருகி வரும் பன்முனை உலகில் எவ்வாறு கொள்கை பிடிப்புடனும் சமத்துவத்துடனும் திறம்படவும் தொடர முடியும் என்பது தொடர்பில் உச்சி மாநாட்டில் விரிவாக ஆராயப்பட்டது. இந்தியா, இலங்கை மற்றும் நேபாளத்தில் நடைபெற்ற முந்தைய உச்சி மாநாடுகளின் தொடர்ச்சியாக இந்த ஆண்டு நிகழ்வு தற்போதைய நெருக்கடிகளுக்கு பதிலளிப்பதை தாண்டி எதிர்கால மனிதாபிமான கட்டமைப்புகளை உருவாக்குவதில் கவனம் செலுத்தியுள்ளது. தெற்காசியாவின் எல்லைகளற்ற மருத்துவர்கள் அமைப்பின் பணிப்பாளர் பார்த்தசாரதி ராஜேந்திரன் உச்சி மாநாட்டை ஆரம்பித்து வைத்து உரையாற்றிய போது, அரசியல், புவியியல் அல்லது சூழ்நிலையை பொருட்படுத்தாமல் ஒவ்வொருவரும் சரியான நேரத்தில் தரமான சுகாதார பாதுகாப்பை பெறுவதற்கான உரிமை உள்ளதாக வலியுறுத்தினார். மேலும் எதிர்கால மனிதாபிமான கட்டமைப்பு அனைவரையும் உள்ளடக்கியதாகவும் உள்ளூர் அளவில் வழிநடத்தப்படுவதாகவும் பாலின பாகுபாடற்றதாகவும் உலகளாவிய ஒற்றுமையில் வேரூன்றியதாகவும் இருக்க வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் மனித அபிமான சட்டபூர்வ தன்மை உள்ளடக்கிய முடிவெடுத்தல், பாலினம் மற்றும் பராமரிப்பு பணிகள், இடம்பெயர்வு, சமூக அடிப்படையிலான பதிலளிப்பு, மருந்துகளுக்கான சமமான அணுகல் மற்றும் பிராந்திய ஒத்துழைப்பு ஆகிய விடயங்களும் உச்சி மாநாட்டில் கவனம் பெற்றன. இந்த நிகழ்வின் ஒரு பகுதியாக தெற்காசியாவின் எல்லைகளற்ற மருத்துவர்கள் அமைப்பு மாணவர்களுடன் இணைந்து முன்னெடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் MSF முயற்சியின் உள்ளூர் கிளையும் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. மனிதாபிமான நடவடிக்கை, உலகளாவிய சுகாதாரம், சமூக நீதி மற்றும் அவசரகால நடவடிக்கைகளில் இளைஞர்களை ஈடுபடுத்துவதே இதன் நோக்கமாகும். உச்சி மாநாட்டின் மூலம் அதிகரித்து வரும் உலகளாவிய மாற்றங்களுக்கு ஏற்ப மேலும் பிரதிநிதித்துவம் மிக்க பொறுப்பு கூறக்கூடிய மற்றும் மக்களின் தேவைகளுக்கு விரைவாக பதிலளிக்கக்கூடிய மனித அபிமான அமைப்பை உருவாக்குவதற்கான நடைமுறை வழிமுறைகள் குறித்து கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டன. 70க்கும் மேற்பட்ட நாடுகளில் மோதல்கள், தொற்று நோய்கள், பேரழிவுகள் மற்றும் சுகாதார சேவைகளிலிருந்து விலக்கப்பட்ட மக்களுக்கு மருத்துவ உதவிகளை வழங்கி வரும் சர்வதேச சுயாதீன மருத்துவ மனித அபிமான அமைப்பாக தெற்காசியாவின் எல்லைகளற்ற மருத்துவர்கள் அமைப்பு டாக்டர்ஸ் வித்தவுட் பார்டர்ஸ் செயல்பட்டு வருகிறது. அதன் பணிகள் மருத்துவ நெறிமுறைகள் மற்றும் பாராபட்சமின்மை, சுதந்திரம், நடுநிலைமை மற்றும் பொறுப்பு கூறல் ஆகிய கொள்கைகளால் வழிநடத்தப்படுகின்றன. கல்முனை ஆதார வைத்தியசாலைக்கு புதிதாக நியமிக்கப்பட்ட முஸ்லீம் பெண் சிட்டு ஊழியர்களின் ஆடை தொடர்பாக ஏற்பட்டுள்ள குழப்ப நிலை மற்றும் அதனால் சிறுபான்மை சமூகங்களுக்கு இடையில் ஏற்படக்கூடிய மனக்கசப்புகள் குறித்து ஆராயும் ஆலோசனை கூட்டம் ஒன்று கடந்த திங்கட்கிழமை கல்முனையில் நடைபெற்றது. அகில இலங்கை ஜம்யத்துல் உலாமா சபையின் கல்முனை கிளை ஏற்பாடு செய்திருந்த இந்த நிகழ்வு அதன் தலைவர் அசேக் AL முகமத் முர்சித் தலைமையில் நடைபெற்றது. கிளிநொச்சி பழைய பகுதியில் புலிகள் பயிற்சி முகாம் அமைக்கப்பட்டுள்ளதாக சமூக ஊடகங்களில் போலியான தகவல்களை பரப்பியதாக கூறப்படும் ஒருவர் பயங்கரவாத விசாரணை பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். 46 வயதுடைய ஒருவரே இதன்போது கைது செய்யப்பட்டுள்ளார். கொழும்பின் புறநகரான பெல்லமில்ல பகுதியில் வைத்து குறித்த சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. முறையற்ற வகையில் பெறப்பட்ட நிதியை பயன்படுத்தி மாத்திரையில் 1.5 ஏக்கர் நிலத்தை வாங்கியதாக கூறப்படும் வழக்கில் தொடர்ச்சியாக நீதிமன்றத்தில் முன்னிலையாக தவறிய முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்ச பிழைத்தொகையை பறிமுதல் செய்யுமாறு மாத்திரை நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. காவல்துறை நிதி குற்ற புலனாய்வு பிரிவால் தாக்கல் செய்யப்பட்ட இந்த வழக்கு மாத்திரை பிரதான நீதிபதி சௌதர திசநாயக்க முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளது. இந்த நிலையில் வழக்கில் 3வது பிரதிவாதியான பசில் ராஜபக்ச நீதிமன்றம் ஏற்கத்தக்க மருத்துவ அறிக்கை சமர்ப்பிக்காமல் தொடர்ந்து முன்னிலையாகாமல் இருந்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவால் கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் ரஜித சேனா சுல்தாவின் சகோதரரும் மீன்பிடி கூட்டுச்சாபனத்தின் முன்னாள் தலைவருமான மகேல் சேனரட்னவை நேற்று தினம் கொழும்பு நீதவான் நீதிமன்றம் பிணையில் விடுவிக்க உத்தரவு பிறப்பித்த போதிலும் பிணை நிபந்தனைகளை உரியவாறு சந்தேக நபர் பூர்த்தி செய்யாத காரணத்தினால் சந்தேக நபர் மீண்டும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். நாடு முழுவதிலும் உள்ள மீன் விற்பனை நிலையங்களை நிர்மாணித்தல் மற்றும் புனரமைத்தல் நடவடிக்கைகளின் போது உரிய கொள்முதல் நடைமுறையை பின்பற்றாது நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட இரண்டு நிறுவனங்களுக்கு பணிகளை வழங்கியமை மற்றும் அந்நிறுவனங்களுக்கு கொடுப்பனவுகளை வழங்குமாறு அதிகாரிகளுக்கு அழுத்தம் கொடுத்தமை ஆகிய குற்றச்சாட்டுகளுக்கு அமைய சந்தேக நபர் கைது செய்யப்பட்டதாக லஞ்ச ஊழல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. சட்டவிரோதமான முறையில் உண்டியல்கள் அமைப்பில் பணப்பரிமாற்றங்களில் ஈடுபட்டு வந்த இளைஞனை பணச்செலவை தடுப்புச் சட்டத்தின்கள் குற்றப்புணர்வு திணைக்களம் கைது செய்துள்ளது. சட்டவிரோத பணப்பரிமாற்றங்களில் ஈடுபடும் நபர் ஒருவர் தொடர்பில் குற்றப்புணர்வு பிரிவுக்கு கிடைத்த ரகசிய தகவலுக்கு அமைய நேற்று செவ்வாய்க்கிழமை வெள்ள வீதி காவல்துறை பிரிவில் இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது 1,04,67,000 ரூபாய் பணத்தை சம்பாதித்தமைக்கான சரியான ஆதாரங்களை சமர்ப்பிக்க தவறியமை காரணமாக பணச்செலவை சட்டத்தின் கீழும் போலியான 1,000 ரூபாய் பணத்தால் ஒன்றை வைத்திருந்த குற்றச்சாட்டிலும் இந்த சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்டவர் கொழும்பு 5 பகுதியைச் சேர்ந்த 19 வயதுடைய இளைஞர் என தெரிய வந்துள்ளது. வாடகை வாகனங்களை பயன்படுத்தும் பயணிகள் தங்களை கடத்தல் கொள்ளை மற்றும் அச்சுறுத்தல்களில் இருந்து பாதுகாத்துக் கொள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு இலங்கை காவல்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. வாடகை வாகன ஓட்டுநர்கள் அல்லது வாகன சேவைகளில் உதவி புரிபவர்கள் சம்பந்தப்பட்ட குற்ற சம்பவங்கள் குறித்து தகவல்கள் கிடைத்துள்ளதை அடுத்து இந்த வழிகாட்டுதல் வெளியிடப்பட்டுள்ளதாக காவல் ஊடக பேச்சாளர் எப்சு புட்லர் தெரிவித்துள்ளார். பயணத்தின் போது பணம், மடிக்கணினி, கைத்தொலைபேசி மற்றும் நகைகள் போன்ற விலை மதிப்பெற்ற பொருட்களை பிறருக்கு தெரியும் வகையில் வைத்திருப்பதை தவிர்க்க வேண்டும். பயணத்தின் போது ஏதேனும் சந்தேகத்துக்கிடமான சூழ்நிலை ஏற்பட்டாலோ அல்லது அச்சுறுத்தலை உணர்ந்தாலோ உடனடியாக காவல்துறையின் அவசர உதவி எண்களான 119 அல்லது அவசர தகவல் சேவையான 118 ஆகிய எண்களை தொடர்பு கொண்டு வாகனம் மற்றும் சம்பவம் குறித்த விவரங்களை வழங்குமாறு பயணிகள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். அத்துடன் இந்த வழிகாட்டுதல்கள் மற்றும் பாதுகாப்பு நடைமுறைகள் வாகன ஓட்டுநர்களுக்கும் பொருந்தும் என நினைவூட்டியுள்ள காவல்துறை பயணிகளை அழைத்துச் செல்லும் போது முறையான நடத்தை விதிகளை பின்பற்றுமாறு ஓட்டுநர்களை கேட்டுக் கொண்டுள்ளது. இலங்கை காவல்துறையின் உதவி சேவையில் உள்ள 383 வெற்றிடங்களுக்கு விண்ணப்பிப்பதற்கான கடைசி திகதி செப்டம்பர் 14 வரை நீடிக்கப்பட்டுள்ளது. இந்த வெற்றிடங்களில் 177 காவல் உதவி ஆய்வாளர் பதவிகளும் 806 காவலர் பதவிகளும் அடங்குகின்றன. காவல் உதவி ஆய்வாளர் பதவிகளுக்கு இணையதள வடிவமைப்பு மற்றும் உருவாக்கம், கணினி அமைப்பு பகுப்பாய்வு, மென்பொருள் வன்பொருள் வலையமைப்பு, நிரலாக்கம், தரவு நிர்வாகம், வரைகலை வடிவமைப்பு, அளவு கணக்கெடுப்பு, இயந்திரவியல், உணவு வழங்கல் மற்றும் திட்டமிடல் உள்ளிட்ட பல்துறை சார்ந்த வல்லுநர்கள் ஆட்சேர்ப்பு செய்யப்பட உள்ளனர். அதேவேளை காவலர் பதவிகளுக்கு மேலதிகமாக மருந்தகம், செவிலிய பணி, மின்சார பணி, மருத்துவ ஆய்வக சேவைகள், குளிரூட்டல் மற்றும் காற்று பதனப்பணி, வாகன இயக்கம், கணினி சார்ந்த பணிகள், இயந்திரப்பணி, பட்டு வைத்தல், நீச்சல் பயிற்சி, மேடை விளக்குகள், ஒலி நிர்வாகம், ஒப்பனை மற்றும் உடற்பயிற்சி பயிற்சி உள்ளிட்ட பல்வேறு தொழில்நுட்பம் மற்றும் ஆதரவு பணிகளுக்காகவும் விண்ணப்பங்கள் கோரப்பட்டுள்ளன. மட்டக்களப்பு களுவாஞ்சிக்குடி பொது சுகாதார பரிசோதகர் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் தீவிர சுகாதார சீர்கேடுகளுடன் இயங்கி வந்த மொத்த விற்பனை பலசரக்கு கடையொன்று களுவாஞ்சிக்குடி நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் நேற்று அதிரடியாக பூட்டப்பட்டுள்ளது. மேற்பார்வை பொது சுகாதார பரிசோதகர் மற்றும் பொது சுகாதார பரிசோதகர்கள் இணைந்து மேற்கொண்ட களப்பரிசோதனையின் போது குறித்த பலசரக்கு கடையில் கடுமையான சுகாதார குறைபாடுகள் நிலவுவது கண்டறியப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பொது சுகாதார பரிசோதகரால் இன்று களுவாஞ்சிக்குடி நீதிமன்றத்தில் உரிமையாளர்களுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. பொதுமக்களின் ஆரோக்கியத்தை பாதுகாக்கும் நோக்கில் சுகாதார பிரிவினரால் முன்னெடுக்கப்படும் இத்தகைய
தொடர் நடவடிக்கைகள் அப்பகுதி வியாபாரிகள் மத்தியில் பெரும் விழிப்புணர்வை ஏற்படுத்தியுள்ளது. இலங்கைக்கும் போலந்துக்கும் இடையே கைதிகளை பரிமாறிக்கொள்வதற்கான ஒப்பந்தத்தில் கையொப்பம் இடுவதற்கான முன்மொழிவுக்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இரு நாடுகளிலும் தண்டனை பெற்ற குடிமக்கள் தமது எஞ்சிய தண்டனை காலத்தை சொந்த நாட்டில் அனுபவிக்கவும் அவர்களின் சமூக மறுவாழ்வு மற்றும் மீளிணைப்புக்கு ஆதரவளிக்கவும் இந்த ஒப்பந்தம் வழிவகுக்கும். நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் கர்சன நாணயக்காரவினால் இதற்கான முன்மொழிவு அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்பட்டது. மன்னார் மாவட்டத்தைச் சேர்ந்த நியூசிலாந்து தேசத்தில் வசித்து வரும் ஏஎஸ் பத்மநாதன் பிரேம்குமார் தலைமையில் நியூசிலாந்து தேசத்தில் இருந்து வருகை தந்த மருத்துவர்கள் அடங்கிய குழுவினரின் இலவச மருத்துவ முகாம் நேற்று விடத்தீவு புனித அடைக்கலமாத தேவாலய வளாகத்தில் இடம்பெற்றது. குறித்த மருத்துவ முகாமில் நீரழிவு நோய், தைராய்ட் தொடர்பான பிரச்சனைகள், பிட்யூட்டரி சுரப்பி தொடர்பான கேபர்கோலின் சிகிச்சை தேவைப்படுபவர்கள், ஆஸ்மா, நாள்பட்ட நுரையீரடைப்பு நோய் மற்றும் சுவாச பிரச்சனைகள், இரத்த அழுத்தம் உள்ளிட்ட நோய்களுக்கான மருத்துவ நடவடிக்கைகள் இலவசமாக வழங்கப்பட்டன. மேலும் மருத்துவ பரிசோதனைக்கு வரும் நோயாளிகள் மருத்துவமனையில் தங்களுக்கு வழங்கப்பட்ட மருத்துவமனை பதிவு புத்தகத்தை கொண்டுவர வைத்தியர்கள் கோரியுள்ளனர். மேலும் கண் பரிசோதனை செய்யப்பட்டு இலவச மூக்கு கண்ணாடி கண் நோயாளிகளுக்கு வழங்கப்படுகின்றது. குறித்த மருத்துவ முகாமில் நூற்றுக்கணக்கானவர்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றுள்ளனர். கனடா எல்லை பாதுகாப்பு முகமையின் இணைப்பு அதிகாரி திருமதி கசுமி குபோ மற்றும் செயல்பாட்டு இணைப்பு உதவியாளர் திருமதி நதிகா சமரகொடி ஆகியோர் அடங்கிய தூதுக்குழுவினர் நேற்று திருகோணமலை மாவட்ட செயலகத்தில் மாவட்ட அரசாங்க அதிபர் WGM ஹேமந்தகுமார் அவர்களை சந்தித்து கலந்துரையாடினார். இதன்போது அண்மை காலங்களில் கனடாவிற்கு மேற்கொள்ளப்படும் சட்டவிரோத புலம்பெயர்வுகளினால் ஏற்படும் பாதிப்புகள் தொடர்பிலும் அவற்றை எதிர்காலத்தில் தடுப்பதற்கான நடவடிக்கைகள் தொடர்பிலும் மாவட்ட அரசாங்க அதிபரால் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. மேலும் பாதுகாப்பானதும் சட்டப்பூர்வானதுமான புலம்பெயர்வின் அவசியம் தொடர்பில் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதன் முக்கியத்துவம் வலியுறுத்தப்பட்டதுடன் புலம்பெயர்வு தொடர்பான விழிப்புணர்வு மற்றும் பயிற்சி நிகழ்ச்சிகளை எதிர்காலத்தில் முன்னெடுப்பதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்தும் கலந்துரையாடப்பட்டது. இந்த சந்திப்பில் மேலதிக மாவட்ட அரசாங்க அதிபர் சுதாகரன் மற்றும் மாவட்ட வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மாவட்ட அபிவிருத்தி உத்தியோகத்தர் சோ இளங்கீரன் ஆகியோரும் கலந்து கொண்டனர். தபால் சேவையை முன்னேற்றும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதுடன் அதற்கான போக்குவரத்து தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் இந்த ஆண்டில் சுற்றுச்சூழலுக்கு உகந்த 165 மின்சார மோட்டார் சைக்கிள்களும் 20 மின்சார முச்சக்கர வண்டிகளும் கொள்வனவு செய்யப்பட உள்ளதாக ஊடகத்துறை பிரதி அமைச்சர் கௌசல்யா ஆரியரட்ன தெரிவித்துள்ளார். இலங்கையின் கப்பல் சுற்றுலாத்துறைகள் மேலும் மேம்படுத்துவது தொடர்பாக ஜெர்மனியைச் சேர்ந்த ஆக்ஸ்லங்கா மற்றும் MEC2 GmbH நிறுவனங்களின் பிரதிநிதிகளுடன் விஜித கேரத் உள்ளிட்டோர்களிடையே இன்று உயர்மட்ட கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது. இதற்காக அரச நிறுவனங்களுக்கும் தனியார் துறைக்கும் இடையிலான ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த வேண்டியதன் அவசியமாகவும் வலியுறுத்தப்பட்டது. இலங்கையின் சுற்றுலாத்துறையில் காணப்படும் குறிப்பிடத்தக்க முதலீட்டு வாய்ப்புகள் குறித்தும் இதன்போது எடுத்துரைக்கப்பட்டதுடன் நாட்டின் சுற்றுலாத்துறையின் முக்கிய தூண்களில் ஒன்றாக கப்பல் சுற்றுலாவை மேம்படுத்துவதில் அரசாங்கம் உறுதியுடன் செயல்படும் என்றும் இதன்போது வலியுறுத்தப்பட்டுள்ளது. வியட்நாமின் முன்னணி குறைந்த கட்டண விமான சேவை நிறுவனமான வியட் ஜெட் ஏர் இலங்கைக்கும் வியட்நாமுக்கும் இடையிலான தனது நேரடி விமான சேவையை உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்துள்ளது. இதற்கான முதலாவது விமானம் நேற்று செவ்வாய்க்கிழமை இரவு பண்டாநாயக்கா சர்வதேச விமான நிலையத்தை வந்தடைந்துள்ளது. சுங்கவரி செலுத்தப்படாமல் சட்டவிரோதமான முறையில் நாட்டுக்குள் கொண்டு வந்த 12,000 சிரட்டுகளுடன் வெளிநாட்டவர்கள் இருவர் கொள்ளுப்பட்டி காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். அக்கரைப்பற்றில் உள்ள அரசு திணைக்களம் ஒன்றில் கடமையாற்றி வந்த பெண் உத்தியோகத்தரை திருமணம் முடிப்பதாக ஆசை வார்த்தைகள் கூறி பாலியல் துஷ்பிரயோகம் செய்த குற்றச்சாட்டின் பேரில் கைது செய்யப்பட்ட அக்கரைப்பற்று மாநகர சபையின் முன்னாள் மேயர் சக்தி அதாவுல்லாவை இன்று புதன்கிழமை வரை விளக்கமறியலை வைக்குமாறு அக்கரைப்பற்று நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நாவுல காவல்துறை பிரிவுக்குள்பட்ட மெடில குளத்தில் குளிக்கச் சென்ற இளைஞர் ஒருவர் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளார்.
இந்த சம்பவம் நேற்று செவ்வாய்க்கிழமை மாலை இடம்பெற்றுள்ளது. உயிரிழந்தவர் கலேவில பிரசத்தைச் சேர்ந்த 22 வயதுடைய இளைஞர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். குளத்தில் நீராடி கொண்டிருந்த போதே அவர் நீரில் மூழ்கி விபத்துக்குள்ளாகியுள்ளதாக ஆரம்ப கட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. வெளிநாடுகளில் தலைமறைவாக உள்ள மற்றும் நாட்டுக்கு அழைத்து வரப்பட்ட ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற செயல்கள் மற்றும் போதைப்பொருள் கடத்தல்களுடன் தொடர்புடைய 25 பேரின் சொத்துக்கள் குறித்து பரந்த அளவிலான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். யாழ்ப்பாணம் சுண்டுக்குழியைச் சேர்ந்த பிரான்சில் மாண்டு வந்த ஒலிபரப்பாளர் மேடை அறிவிப்பாளர் ஜஸ்டின் தம்பிராஜா அவர்கள் நோய்வாய்ப்பட்ட நிலையில் சிகிச்சை எடுத்து வந்த நிலையில் இவ்வுலகினை விட்டு நீந்துவிட்டார். திறமையான தனது அறிவிப்பு துறையால் பல ரசிகர்களை கவர்ந்து வைத்திருந்த அவரது ஆத்ம சாந்திக்காக டிஆர்டி தமிழொலி குடும்பம் பிரார்த்திக்கின்றது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழ் ஒலியின் மதிய பிரதான செய்திகள். மதிய பிரதான செய்திகளுக்கு அனுசனை வழங்கினார்கள். இலங்கை செய்திகளுக்கு இணையத்தினூடாக புத்தகங்களை விற்பனை செய்யும் 100ulagam.com.

0: இன்னைக்கு மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்குது, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜான, லாட்சி பிள்ளைக்கு வந்த நான்
2: வீட்டுக்கு ஷன் கறி இருக்கு,
1: அங்க போய் பார்த்தனா ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில பொன்னாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேமா, மலிவுண்டோ மலிவுண்டு தான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் பூரம் காரம் கொண்டு வந்தனா அள்ளி கண்டு போகிறதுக்கு.
1: விடாதீங்க, போங்க போங்க.
3: ஆம், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle,
4: 11 à 13 rue Caille, 75 000 dit Paris.
3: VT Superstore, Garlagonais Sasselil.
4: 5 rue Marcel Cerdan, 95 140 Garges-lès-Gonesse.
3: Mélodie et Tordre-Gelke, VT Cash and Curry, Paris La Chapelle, Tordre Tolibisi Lacam, Cyberondre, Napade, Cyberinde, Cyberle, Padanette. சாசல் காலாகோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

0: சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 5க்கும் மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்க் ஆக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக்கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டுக் கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிஸிலே VTS Finance GmbH.
1: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரக்ட் ட்ராஸ் 3098 குயினிட்ஸ் சுவிஸ்
0: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டுக் கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
1: பெறபேசி இலக்கம் 031-971-2750. கைத்தொலைபேசி இலக்கம்
2: 7-8-928-5858.
3: செய்திகளில் தொடர்கிறது இந்திய செய்திகள். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து மீன்பிடிக்க சென்ற நிலையில் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டு இலங்கை சிறையில் உள்ள மீனவர்களையும் படகுகளையும் உடனடியாக விடுதலை செய்யக்கோரி எதிர்வரும் 30ஆம் தேதி முதல் காலவெறியற்ற வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட நேற்று ராமேஸ்வரம் மீனவர்கள் ஆலோசனைக் கூட்டத்தில் முடிவெடுத்துள்ளனர். மேலும் இலங்கை அரசால் பறிமுதல் செய்யப்பட்ட மீன்பிடி விசைப்படகு முந்தைய ஆட்சியில் வழங்கிய நிவாரணத் தொகை போல இந்த ஆட்சியிலும் நிவாரணத் தொகை வழங்க வேண்டும். 10 ஆண்டுகளாக கிடப்பில் போடப்பட்டுள்ள இலங்கை இந்திய மீன பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ராமேஸ்வரம் அனைத்து விசைப்படகு மீனவர்கள் காலவெறியற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக அறிவித்துள்ளனர். பஞ்சாப், உத்தரப்பிரதேச, குஜராத்தில் அடுத்த ஆண்டு சட்டப்பேரவைத் தேர்தல் நடைபெற உள்ளது. இதனை முன்னிட்டு சட்டப்பேரவைத் தேர்தல் நடைபெற உள்ள மாநிலங்களுக்கான பாஜக பொறுப்பாளர்களை அக்கட்சியின் தலைவர் நிதின் நபின் நியமித்துள்ளார். இதன்படி உத்தரப்பிரதேச மாநில கட்சி விவகாரங்களுக்கான பொறுப்பாளராக வினோத் தாவ்டே MP மற்றும் இணை பொறுப்பாளராக தேசிய செயலாளர் ஜெகதீஷ் ஈஸ்வரபாய் படேல் நியமிக்கப்பட்டுள்ளார். தேசிய பொது செயலாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான சதீஷ் பூனியா பஞ்சாப் மாநில கட்சி விவகாரங்களுக்கான பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். தமிழ்நாடு சட்டப்பேரவையில் இருந்து அதிமுக உறுப்பினர்கள் இன்று காலை வெளிநடப்பு செய்தனர். தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நீர்வளம், ஊரக வளர்ச்சி மற்றும் சுற்றுலா ஆகிய துறைகளின் மானிய கோரிக்கைகள் மீதான விவாதம் இன்று நடைபெறுகின்றது. இதனிடையே வண்டல் மண் எடுக்கும் விவகாரம் குறித்து சட்டப்பேரவையில் விவாதிக்க அதிமுக கவன ஈர்ப்பு தீர்மானம் தாக்கல் செய்திருந்தது. ஆனால் அந்த தீர்மானம் குறித்து ஆராய்ந்து பின்னர் முடிவெடுக்கப்படும் என தெரிவித்த பேரவைத் தலைவர் ACD பிரபாகர் உடனடியாக விவாதிக்க மறுத்துவிட்டார். இந்த நிலையில் தீர்மானம் வழங்கப்பட்டு 5 நாட்கள் ஆகியும் விவாதத்துக்கு எடுத்துக் கொள்ளப்படவில்லை என்று சட்டப்பேரவையில் அமளியில் ஈடுபட்ட அதிமுக MLAக்கள் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் வெளிநடப்பு செய்தனர். 3 பேர் கொலை வழக்கை CPI விசாரிக்க தமிழ்நாடு முதல்வர் விஜய் வைத்துள்ள கோரிக்கை தொடர்பாக கர்நாடக அரசு நிர்வாகத்தில் தமிழகம் தலையிடுவதை ஏற்க முடியாது என கர்நாடக மாநில முதல்வர் DK சிவகுமார் கருத்து தெரிவித்துள்ளார். மகாத்மா காந்தியை சுட்டுக்கொண்ட நாதுராம் கோட்சே மற்றும் அவரது சகோதரர் கோபால் கோட்சே ஆகியோர் RSS அமைப்பின் தீவிர தொண்டர்களாக இருந்தனர் என சாவர்கரின் பேரன் சத்யகி சாவர்கர் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளார். லண்டனில் ராகுல் காந்தி பேசிய கருத்துக்கள் வி டி சாவர்கரை அவமதிக்கும் வகையில் உள்ளதாக சத்யகி சாவர்கர் தொடர்ந்த அவதூறு வழக்கில் இந்த தகவல் வெளியாகியுள்ளது. நேற்று முன்தினம் நடைபெற்ற குறுக்கு விசாரணையின் போது ராகுல் காந்தியின் வழக்கறிஞர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த சத்யகி தனது தாத்தாவான கோபால் கோட்சே மற்றும் நாதுராம் கோட்சே ஆகியோர் RSS மற்றும் இந்து மகாசபையில் தீவிர தொண்டர்களாக செயல்பட்டது உண்மைதான் என்று ஒப்புக்கொண்டுள்ளார். திருநெல்வேலி மாவட்டம் வெள்ளங்குழியில் கைத்தறி நெசவு தொழிலாளியின் 3 மகன்கள் நீட் தேர்வில் வெற்றி பெற்று மருத்துவம் பயில வாய்ப்பு பெற்றனர். கைத்தறி நெசவு தொழிலாளியான ராம்குமார் குறைந்த வருமானத்தில் தனது 3 மகன்களையும் அரசு பள்ளியில் படிக்க வைத்தார். 3 மருத்துவராக வேண்டும் என்ற கனவுடன் படிக்க வைத்தார். வெங்கட்ஸ்ரீ கடந்த 2022-23 கல்வியாண்டில் +2 முடித்து நீட் தேர்வு எழுதிய போது 300 மதிப்பெண்களே பெற்றார். குறைந்த மதிப்பெண் காரணமாக மருத்துவம் பயில இவருக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை. இருப்பினும் மனம் தளராமல் 2023-24 நீட் தேர்வு எழுதியதில் 420 மதிப்பெண்கள் பெற்றார். அப்போது மருத்துவ பயில் இடம் கிடைக்கவில்லை. தொடர்ந்து நீட் தேர்வு தயாராகி வந்த வெங்கட்ஸ்ரீ நிகழாண்டு நடைபெற்ற நீட் தேர்வை தனது இரட்டை சகோதரனுடன் சேர்ந்து எழுதினார். இதில் வெங்கட்ஸ்ரீ 440 மதிப்பெண்களும் அருண் 511 மதிப்பெண்களும் தலன் 494 மதிப்பெண்களும் பெற்றனர். இவர்கள் மூவருக்கும் அரசு பள்ளி மாணவர்களுக்கான 7.5% இடஒதுக்கீட்டில் நிகழாண்டு மருத்துவ கல்வி பயில கலந்தாய்வில் வாய்ப்பு கிடைத்தது. இதையடுத்து அவர்கள் மருத்துவக் கல்லூரிகளை தேர்வு செய்து வாய்ப்பு பெற்றனர். பெங்களூரு உணவகங்களில் அதிரடி சோதனைகள் தீவிரப்படுத்தப்படுகின்றன. பல உணவகங்களில் சுத்த சுகாதார விதிமுறை மீறல்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. இத்தகைய சோதனைகளை அடிக்கடி நடத்த இருப்பதாக கர்நாடக மாநில அரசாங்கம் தெரிவித்துள்ளது. தீஸ்தா நதி நீர் பகிர்வு விவகாரத்தால் இந்தியாவுடனான உறவுகள் மோசமடைய விரும்பவில்லை என்று வங்கதேசம் தெரிவித்துள்ளது. அதே நேரம் இந்தியாவைப் போல வங்கதேசமும் தனது நலன்களை பாதுகாக்க வேண்டியுள்ளது என்றும் அந்த நாடு தெரிவித்துள்ளது. இந்தியாவின் ஆபரேஷன் சிந்தூர் பற்றிய ஆவணப்படம் போர் தொடர்பான கள யதார்த்தங்களை புறக்கணித்துவிட்டு ஒருதலைப்பட்சமான தகவல்களுடன் எழுத்தப்பட்டிருப்பதாக பாகிஸ்தான் ராணுவம் குற்றம் சாட்டியுள்ளது. உடல் பருமன் பாதிப்பால் தமிழகத்தில் 44.2% பெண்களும் 38.8% ஆண்களும் பாதிக்கப்பட்டுள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை தெரிவித்துள்ளது. வாழ்க்கை முறை மாற்றங்களால் இந்த பாதிப்பு விகிதம் அதிகரிக்கக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருவண்ணாமலை ஸ்ரீ அருணாசலேஸ்வரர் கோயிலுக்கு வரும் பக்தர்கள் செப்டம்பர் 1 முதல் கைபேசியில் எடுத்து செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து அருணாசலேஸ்வரர் கோயில் நிர்வாகம் வெளியிட்ட செய்திக்குறிப்பு தமிழக இந்து சமய அறநிலைத்துறை ஆணையரின் சுற்றறிக்கையின்படி அருணாசலேஸ்வரர் திருக்கோயிலுக்கு தரிசனத்துக்கு வரும் பக்தர்கள் செப்டம்பர் 1 முதல் கோயிலுக்குள்ளே கைபேசியில் எடுத்துச் செல்ல தடை விதிக்கப்படுகின்றது. திருக்கோயில் நிர்வாகத்தால் மேற்கொள்ளப்படும் இந்த நடவடிக்கைக்கு பக்தர்கள் முழு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொல்கத்தா நியூ மார்க்கெட் அருகே உள்ள ஹோட்டலில் இன்று அதிகாலை ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் குழந்தை உட்பட 9 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். நகரின் மிகவும் பிஸியான மற்றும் மக்கள் நெருக்கடி மிகுந்த பகுதிகளில் ஒன்றான நியூ மார்க்கெட் அருகே உள்ள ப்ரீ ஸ்கூல் ஸ்டீரீட் பகுதியில் அமைந்துள்ள ஒரு ஹோட்டலிலேயே இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது. 2 பற்றிய இந்த தீயால் கட்டிடத்துக்குள் பலத்த புகையின் நெருப்பு மூண்டுள்ளது. சென்னையில் தங்கம் விலை சவரனுக்கு 2.68 குறைந்து 1 சவரன் 2.1340 விற்பனை செய்யப்படுகிறது. தங்கம் விலை கிராமுக்கு 2.85 குறைந்து 2.14805 விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் சில்லறை வர்த்தகத்தில் வெள்ளி விலை 2.5 குறைந்து 1 கிராம் 2.550 விற்பனை செய்யப்படுகிறது. பிரதான செய்திகளை தொடர்கிறது உலக செய்திகள். வடமேற்கு சிரியாவின் இட்லி மாகாணத்தில் உள்ள அபுதூர் விமானப்படை தளத்தின் மீது செவ்வாய்க்கிழமை அதிகாலை இஸ்ரேல் அடுத்தடுத்து வான்வழி தாக்குதல்களை நடத்தியுள்ளது. விமான ஓடுதளத்தை குறிவைத்து 8 நடத்தப்பட்டுள்ள இந்த தாக்குதல் நியாயமுகமற்ற ஆக்கிரமிப்பு நடவடிக்கை, எங்களின் இறையாண்மைக்கும் பிராந்திய ஒருமைப்பாட்டுக்கும் விடப்பட்ட சவால் என்று சிரியா கண்டித்துள்ளது. காசா அமைதி திட்டம் தொடர்பாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்பின் பிரதிநிதியான அவரின் மருமகன் யாரெட் குஷ்னர் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவுடன் கடந்த திங்கட்கிழமை நடத்திய நீண்ட ஆலோசனையில் எவ்வித உறுதியான சுமூக முடிவும் எட்டப்படவில்லை. ஹோர்முஸ் நீரிணியை அமெரிக்க பிராந்தியமாக சித்தரிக்கும் வரைபடம் ஒன்றை அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் வெளியிட்டுள்ளார். ட்ரம்பின் இப்பதிவுக்கு பதிலடி கொடுத்துள்ள ஈரான் வெளியுறவு இணையமைச்சர் காசியம் கரிபாதி, ட்ரம்பின் இந்த மாய விரைவில் மாறும் அல்லது நாங்களே அதனை மாற்றுவோம் என்று எக்ஸ்தளத்தில் பதிவிட்டுள்ளார். ஈரான் அஷாட் என்ற யூடியூப் கணத்தின் கீழ் ஒளிபரப்பாகும் விவாத நிகழ்ச்சியை முடக்கியுள்ளது. அந்த நிகழ்ச்சி பொய் தகவல்களை பரப்புவதாக கூறி அந்த நடவடிக்கை ஈரான் எடுத்துள்ளது. கனடாவுடனான வர்த்தக ஒப்பந்தத்தை இறுதி செய்யும் பணிகள் நடைபெற்று வருவதால் அந்த நாட்டின் பல்வேறு வகையான பொருட்கள் மீதான புதிய வரிகளை விதிப்பதை 3 நாட்களுக்கு ஒத்திவைப்பதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். பல்லாயிரக்கணக்கான குர்து கிளர்ச்சியாளர்களுக்கு நிபந்தனையுடன் கூடிய பொது மன்னிப்பு வழங்கும் சட்டத்துக்கு துருக்கி அதிபர் தாயிப் எர்டோகன் ஒப்புதல் அளித்துள்ளார். ஊழல் வழக்கில் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான் கானை மருத்துவ பரிசோதனை மற்றும் சிகிச்சைக்காக 2 நாட்களுக்குள் இஸ்லாமாபாத்தில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு மாற்றுமாறு அந்த நாட்டு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பயனர்கள் சிலரை தற்கொலைக்கு தூண்டியதாக எழுந்த விமர்சனங்கள் மற்றும் சட்ட ரீதியான புகார்களை தொடர்ந்து மேம்பட்ட பாதுகாப்பு அம்சங்களுடன் 13 வயதினருக்கென பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட சாட் ஜிபிடி புதிய பதிப்பை ஓபன் ஏஐ நிறுவனம் நேற்று அறிமுகப்படுத்தியுள்ளது. சட்ட ரீதியான மற்றும் ஒழுங்குமுறை தொடர்பான அழுத்தங்கள் அதிகரித்துள்ள நிலையில் ஓபன் ஏஐ நிறுவனம் இந்த வசதியை அறிமுகப்படுத்தியுள்ளது. சாட் ஜிபிடி 14 பதின்ம வயதுக்கான சாட் ஜிபிடி என்ற பெயரில் வெளியான இந்த பதிப்பில் 13 முதல் 17 வயதுக்குட்பட்டவர்கள் என பதிவு செய்யும் பயனர்களுக்கு ஏற்றவாறு விதிமுறைகள் மாற்றியமைக்கப்பட்டு செயல்படும். மலேசியா வரி விதிப்பு நடைமுறைகளில் சீர்திருத்தங்களை செய்வது குறித்து பரிசீலிப்பதாக பிரதமர் அன்வார் இப்ராஹிம் கூறியுள்ளார். அந்த நாடு 2018 பொருள் சேவை வரியை முற்றாக நீக்கியது. அப்போது அதன் பொருள் சேவை வரி 6 விழுக்காடாக இருந்தது. அதற்கு பதில் குறிப்பிட்ட பொருட்களுக்கும் சேவைகளுக்கும் வரி விதிக்கும் SST எனப்படும் விற்பனை சேவை வரி முறையை அறிமுகப்படுத்தியுள்ளது. தற்போதுள்ள முறையில் சில குறைகள் இருப்பதாக கூறிய திரு அன்வார் அவை குறித்து விவரிக்கவில்லை. மியான்மர் அதிகாரிகள் காலரா பரவலை கட்டுப்படுத்த போராடுகின்றனர். ஆகப்பெரிய யாங்கூன் நகரில் சுமார் 180 பேருக்கு காலரா உறுதிப்படுத்தப்பட்டது. காலராவுக்கான முக்கியமான அறிகுறி வயிற்றுப்போக்கு. கடந்த 10 நாளில் சுமார் 500 பேர் மருத்துவமனைகளில் பேதிக்காக சிகிச்சை பெறுகின்றனர். காலரா குடலில் ஏற்படும் தொற்று நோய். கிருமி நிறைந்த நீரை குடிக்கும் போது அது ஏற்படும். உடனே சிகிச்சை பெறாவிட்டால் சில மணி நேரத்திலேயே உயிரிழக்கலாம். குடிநீர் குழாய்களில் குளோரின் கலந்து கிருமியை நீக்க அதிகாரிகள் தீவிரமாய் முயல்கின்றனர். இந்தோனேஷியா காட்டுத்தீயை அணைக்க மழையை வரவழைக்கும் முயற்சியில் இறங்கியுள்ளது. பல ஆண்டுகள் காணாத மிக மோசமான காட்டுத்தீயை இந்தோனேஷியா இம்முறை சமாளிக்க வேண்டியுள்ளது. எல்நினோ பருவ நிலைமையை மேலும் மோசமாக்கியுள்ளது. இவ்வாண்டின் முற்பாதியில் மட்டும் 1,00,000 ஹெக்டேருக்கும் அதிகமான நிலப்பரப்புக்கு தீக்கு இரையானதாக இந்தோனேஷியா தெரிவித்துள்ளது. கடந்த மாதம் அது 2,85,000 ஹெக்டேருக்கு அதிகரித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. பொதுவாக இறுதி ஆண்டு தேர்வை முடித்த பிள்ளைகளுக்கு அவர்களின் பெற்றோர் கார் வாங்குவார்கள் அல்லது வெளியில் சாப்பிட அழைத்து செல்வார்கள். ஆனால் ப்ரோமிஸ் ஒகோரோவிற்கு வேறொரு பரிசு காத்திருந்தது. ப்ரோமிஸின் தாயார் அவருக்கு ஆடு ஒன்றை பரிசாக கொடுத்தார். என் மகிழ்ச்சியை என்னால் கட்டுப்படுத்த முடியவில்லை என்று 23 வயது ப்ரோமிஸ் சொன்னார். அவர் வெளிக்காட்டிய மகிழ்ச்சி காணொலியில் பதிவாகி இணையத்தில் பரவலாகியது. தென்கிழக்கு நைஜீரியாவைச் சேர்ந்த ப்ரோமிஸ்க்கு அவர் தாயார் தந்த ஆடு ஒரு பெரிய பரிசாக இருந்தது. அவர்களின் கலாச்சாரத்தில் விலங்குகள் ஒரு முக்கிய பங்கை வகிக்கின்றன. அவை உன்னதமான பரிசுகளாக கருதப்படுகின்றன. மரியாதை, பாராட்டு, நல்லெண்ணம் ஆகியவற்றை காட்ட விரும்புவதற்காக ஒரு விலங்கு பரிசாக வழங்கப்படுகிறது. என் மகனுக்கு ஒரு கார் வாங்கும் அளவுக்கு என்னிடம் பணம் இல்லை என்று ப்ரோமிஸின் அம்மா கூறினார். அவனால் நான் பெற்ற இன்பத்தை வெளிக்காட்டவே நான் அந்த ஆட்டை வாங்கினேன் என்று அவர் கூறியிருந்தார். விமானத்தின் இறைக்க பகுதியில் அமர்ந்திருந்த கழுகு ஒன்று நகர மறுத்ததை அடுத்து அது வலுக்கட்டாயமாக அகற்றப்பட்டது. கிரீஸின் கிரீட் தீவில் இருக்கும் ராக்லியோ விமான நிலையத்தில் அது நடந்தது. அங்கிருந்து ரயன் ஏர் விமானம் ஒன்று புறப்பட இருந்த வேளையில் பெரிய கழுகு ஒன்று விமானத்தின் இறக்கையில் அமர்ந்து கொண்டது. விமான நிலையம் தீயணைப்பு சேவையின் உதவியை நாடியது. அந்த கழுகு ஒரு தீயணைப்பாளரின் உடைக்குள் இருந்ததை ஊடக தளங்களில் வெளிவந்த படங்கள் காட்டின. பிறகு அது ஒரு மரப்பெட்டியில் வைக்கப்பட்டு கிரீட் தீவின் இயற்கை வரலாற்று அரும்பொருளகத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. காப்பியை கிடுகிடுவென கலக்கி கொடுக்க உங்களுக்கு உதவி தேவையா? சீனாவின் பெய்ஜிங் நகருக்கு செல்ல வேண்டி இருக்கும் அண்மையில் கலக்சி ஜோங்கோ கடை தொகுதியில் 7 ஃப்ரெஷ் காஃபி எனும் கடை ஒன்று திறந்து வைக்கப்பட்டது. ஒரு ரோபோ இயந்திரம் 24 மணி நேரமும் இங்கே இயங்குகிறது. காபி கொட்டைகளை அரைப்பது முதல் தயாரித்து வைத்த காபியை வாடிக்கையாளரிடம் பரிமாறுவது வரை அத்தனை வேலைகளையும் இயந்திரம் கரைத்து குடித்து வைத்திருக்கிறது. இயந்திரத்தால் சுமார் 30 வினாடிகளில் ஒரு பானத்தை தயாரிக்க முடிகிறது. ஒரு மணி நேரத்தில் 202 பானங்களை செய்து முடித்து அந்த கடை கின்னஸ் உலக சாதனையை படைத்து ஜேடி என்ற நிறுவனம் 7 ஃப்ரெஷ் காபி கடையை நடத்துகிறது. வாடிக்கையாளர்கள் சுய சேவை முகப்பு அல்லது ஏடி செயலியின் மூலம் தங்களுக்கு விருப்பமான பானத்தை தேர்ந்தெடுக்கலாம். அந்த பானத்தை உடனடியாக தயாரித்து அதை ஒரு சன்னல் வழியாக வாடிக்கையாளரிடம் கொடுக்கிறது இயந்திரம். இயந்திரத்தின் செயல்திறனை பார்ப்பதற்காகவே கடைக்கு பல திரண்டு வருகின்றனர் என்று கடை ஊழியர் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவில் மெட்டா நிறுவனத்தின் மீது வழக்கு விசாரணை தொடங்கியிருக்கிறது. மெட்டா வேண்டுமென்றே இளைஞர்களை அடிமையாக்கும் விதத்தில் தனது தளங்களை வடிவமைத்திருக்கிறது என்பது ஒரு குற்றச்சாட்டு. ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் ஆகியவற்றின் தாய் நிறுவனமான மெட்டா அந்த குற்றச்சாட்டுகளை கடுமையாக மறுத்துள்ளது. தெற்கு ஸ்பெயினில் ஏற்பட்ட 4.8 ரிக்டர் அளவிலான பூமி அதிர்ச்சியினால் கட்டிடங்கள் சேதமடைந்துள்ளதுடன் குறைந்தது 3 பேர் காயமடைந்துள்ளனர். கடந்த வாரம் கொலம்பியாவில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த பூமி அதிர்ச்சியால் நிலை குலைந்துள்ள மேற்கத்திய மாகாணமான சொக்கோவில் சேதமடைந்த கல்வி நிலையங்களை சீரமைக்கும் வகையில் குறைந்தது 10 புதிய பாடசாலைகளை நிர்மாணிக்க உதவப்போவதாக புகழ்பெற்ற அந்த நாட்டு படகி சகீரா உறுதியளித்துள்ளார். தொடர்வது விளையாட்டுச் செய்திகள். இங்கிலாந்துக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியிலிருந்து காயம் காரணமாக பாபர் அசாம் விலகியுள்ளார். இந்திய அணியின் மூத்த வீரர்களில் ஒருவரான விராட் கோலி சர்வதேச கிரிக்கெட்டில் 18 ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளார். இந்தியாவில் ஸ்டாக்கில் 11,800 அடி உயரத்தில் உலகின் மிக உயரமான கிரிக்கெட் திடலை அமைக்க பரிசீலனை செய்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. சிங்பீல்டு கோப்பை செஸ் போட்டியின் 7வது சுற்றில் இந்தியாவின் ஆர் பிரக்ஞானந்தா அமெரிக்காவின் பாபியானோ கரானாடாவுடன் சமன் செய்தார். போட்டியில் அவருக்கு இது 4வது சமனாகும். இறுதியாக நாணய மாற்று வீதம். இன்றைய நாணய மாற்றீட்டு கணசனை வழங்குகின்றார்கள் www.trttamiloli.com. ஒரு ஈரோ கிழங்கே பெறுமதியில் 384.11%, இந்திய பெறுமதியில் 110.91%. ஒரு அமெரிக்கன் டாலர் இலங்கை பெறுமதியில் 330.52%, இந்திய பெறுமதியில் 95.72%. ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 408.76%, இந்திய பெறுமதியில் 118.1%. ஒரு ஐக்கிய நாட்டு பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 448.93%, இந்திய பெறுமதியில் 129.63%. ஒரு கனடா டாலர் இலங்கை பெறுமதியில் 238.88%, இந்திய பெறுமதியில் 68.96%. இத்துடன் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. பிரதான செய்திகளுக்கு அனுசனை வழங்கினார்கள் இலங்கை செய்திகளுக்கு இணையத்திலூடாக புத்தகங்களை விற்பனை செய்யும் நூலிலகம். இந்த செய்திக்கு பரிசு யுகையில் அமைந்துள்ள வீட்டி கேஷன் கரி, காலில கொனசில் அமைந்துள்ள வீட்டி சூப்பர் ஸ்டோர். உலக செய்தி காதல வழங்குகின்றார்கள் சுவிஸ் நாட்டில் அமைந்துள்ள பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் பிடிஎஸ் பினான்ஸ் இஎம்பிஎஸ் நிறுவனத்தினர். இவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு செய்தியில் செவிமடுத்த நீர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு நன்றி, வணக்கம்.

0: வாயிலாக தமிழ் புத்தகங்கள் வாங்க நூலுலகம் .com. ஜீவா புத்தகாலயம் வழங்கும் நூலுலகம் தமிழ் முன்னணி பதிப்பகங்களின் 4000-க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் ஒரே இடத்தில்.
1: நூலுலகம் .com. புத்தகங்கள் பற்றி தலைவர்களுடைய கருத்துக்கள் என்று பார்க்கின்ற போது டாக்டர்

0: குறிப்பிடுகின்றார். புத்தகங்கள் படிப்பது போட்டிகள் நிறைந்த இந்த உலகில் உங்களை வெற்றியாளராக ஆக்க முடியும். இணையதளத்தில் நூலகம் ஊடாக
1: மேலதிக விவரங்களுக்கு நூலகம்
2: NWLULAGA நூலகம் நூலகம்.com.
3: அகத்தில புண்ணாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற அங்கால் ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
4: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன் கேமா, மலிவோண்டோ மலிவண்டு தான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் போறேன் காரம் கொண்டு வந்தனா அள்ளி கண்டு போகிறதுக்கு.
3: விடாதீங்க போங்க போங்க.
5: ஆம் அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி விடி சூப்பர் ஸ்டோர் Paris La Chapelle
6: 11 à 13 rue Caille 75000 dit Paris
5: VT Superstore Gala Gonesse Sasselil
6: 5 rue Marcel Cerdan 95140 Garges les Gonesses
5: Mélodie தொடர்புகளுக்கு VT Cash and Carry Paris La Chapelle தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 05 07 18 சாசல் காலா கோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள் அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி விடி சூப்பர் ஸ்டோர்

0: சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 5க்கு மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்க் ஆக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுட் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக்கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டு கடன் மற்றும் வங்கி கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிஸிலே VTS Finance GmbH.
1: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரீட் ஸ்ட்ராஸ் 3098 குயினிட்ஸ் சுவிஸ்
0: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டு கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
1: தொலைபேசி இலக்கம் 031-971-2750 கைத்தொலைபேசி இலக்கம் 07-8-920-5858
0: சுவிஸிலே VTS Finance GmbH.
2: நேரம் சரியாக 2:38 நிமிடங்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது TRT தமிழ் ஒலி. தமிழ் ஒலியில்

மரணம் அறிவித்தாள். தாயகத்தில் சுண்டுக்குழியை பிறப்பிடமாக கொண்டவரும் பிரான்சில் வசித்து வந்தவருமான ஒலிபரப்பாளர் மேடை அறிவிப்பாளர் யஸ்டின் தம்பிராஜா அவர்கள் 17ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் திங்கட்கிழமை காலமாகிவிட்டார் என்பதனை ஆழ்ந்த அனுதாபத்துடன் அறிய தருகின்றோம். அன்னாரின் ஈமை கிரியைகள் பற்றிய விவரங்கள் பின்னர் அறிய தரப்படும். இவ் அறிவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். இப்பிரிவிச்சேரில் டிஆர்டி தமிழடி குடும்பமும் பங்கெடுத்துக் கொள்வதுடன் ஆழ்ந்த அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். என்ன முறை மரண அறிவித்தலை அறிய தருகின்றேன். தாயத்தில் சுண்டுக்குழியை பிறப்பிடமாக கொண்டவரும் பிரான்சில் வசித்து வந்தவருமான ஒலிபரப்பாளர் மேடை அறிவிப்பாளர் ஜஸ்டின் தம்பிராஜா அவர்கள் 17ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் திங்கட்கிழமை காலமாகிவிட்டார் என்பதனை ஆழ்ந்த அனுதாபத்துடன் அறிய தருகின்றோம். அன்னாரின் ஈமக்கிரியைகள் பற்றிய விவரங்கள் பின்னர் அறிய தரப்படும். இவ் அறிவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றோம். இப்பிரிவித்திரரில் டிஆர்டி தமிழடி குடும்பமும் பங்கெடுத்துக் கொள்வதுடன் ஆழ்ந்த அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இதுவரை அறிவிப்பாளர் ஜஸ்டின் தம்பிராஜா அவருடைய மரண அறிவித்தலோடு இணைந்திருந்தீர்கள்.

0: பிரான்சில் வதிவிட அனுமதி பத்திரம் புதுப்பிக்க அனுமதி பத்திரத்துக்கு விண்ணப்பிக்க பிரான்ஸ் பிரஜா உரிமை பெற கட்டாயமாக்கப்பட்டுள்ள பிரெஞ்சு மொழி பரீட்சையை பாடநெறி சான்றிதழ்களுக்கான A2, B1, B2, C1 இவற்றை பெறுவதற்கான பிரெஞ்சு மொழி வகுப்புகள் லாச்சப்பலில் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் நடத்தப்படுகிறது.
1: தரமாய் கல்வி பெற்றிட எல்லா வசதியும் இருக்கு. ஆமாம், எல்லா வசதியும் இருக்கு.
0: பிரான்ஸ் நாட்டில் வதிவிட விசா A2B1, பிரெஞ்சு குடியுரிமை பெறுவதற்கான B2C1 சான்றிதழ்கள் தரும் பிரெஞ்சு வகுப்புகள் பாரிஸில் தொடங்கியுள்ளது. பிரான்ஸ் வரலாறு வாழ்க்கை முறையும் சேர்த்து பிரெஞ்சு எளிமையாக கற்பிக்கப்படுகிறது. தமிழ் அல்லது ஆங்கில மொழியில் கற்பிக்கப்படும் டெல்ஃப் டால்ஃப் வகுப்புகள் குறைந்த கட்டணத்தில் 6 மாத கால படிப்பு. பிரான்சில் பிரெஞ்சு கற்பதற்கு தமிழ் பள்ளிக்கூடத்தை நிறுவி அகராதி, பிரெஞ்சு மொழி இலக்கணம், பிரான்ஸ் வரலாற்று நூல்கள் வெளியிட்ட முனைவர் பேராசிரியர் சச்சிதானந்தம் அவர்களது வழிநடத்தலில் அண்ணாமலை பல்கலைக்கழகம் இலக்கம் 70, ரூ பிலிப் டிஜெரா, பாரிஸ் 18.
2: கல்வி மட்டும்தானே சூழ்நிலைய.
0: தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் பேராசிரியர் சச்சிதானந்தம் 06-52-66-30-01. பிரெஞ்சு மொழியினையும் தரமான முறையில் கற்போம், வாழ்வில் உயர்வோம்.
1: தரமாய் கல்வி பெற்றிட எல்லா வசதியும் இருக்கு. ஆமாம், எல்லா வசதியும் இருக்கு.
3: செல் நகரில் எம்எவர் நிறுவனமான பல்பொருள் வாணிபம் ஏரோ சஜன். வாடிக்கையாளர்களும் விருப்பம் அறிந்து தரமான பொருட்களை விற்பனை செய்யும் நிறுவனம் ஏரோ சஜன். இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், உடல் ஆரோக்கியத்திற்கும் சிறுநீரக பிரச்சனையை தடுக்க உதவும் கொறிஞ்சாய் இலை, அகத்திய இலை, முருங்கை இலை, பொன்னாங்கானி, வல்லாறு போன்ற இலவகைகள், இவற்றோடு கடலுணவு பொருட்கள் அனைத்தையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஏரோ சஜன். இவை மட்டுமா, இல்லவே இல்லை, உலகத்தின் எப்பாகத்திற்கும் பணமாற்ற சேவை செய்யும் முன்னணி நிறுவனங்களான மாணிகரா, பிரியா, போஸ்டர் ஜூனியன் ஊடாக பணமாற்றம் செய்கின்றார்கள். உங்கள் கொண்டாட்டத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் முற்கூட்டியே ஓர்டர் கொடுத்தால் மலிவு விலையில் வாங்கி தருவார்கள். மேலதிக தொடர்புகளுக்கு ஏரோ சஜன், 62 அவனியோ டு மார்சல் போஷ், 77500 செல். தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஏரோ சஜன், 01-60-20-29-47 அல்லது கை தொலைபேசி இலக்கம் 06-67-20-40. பாரிஸ் லாச்சப்பிலில் யூஇகையில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் SAS லங்கா என்டர்பிரைஸ். உங்கள் இல்லத்திற்கு தேவையான உபகுணவு பொருட்கள் தாயகத்திலிருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட பசுமையான மரக்கறி வகைகள், இவற்றோடு சூப் வகைகள், ரைஸ் குக்கர் மற்றும் பிளாஸ்டிக் கோப்பைகள், பிளாஸ்டிக் கப்புகள், பிளாஸ்டிக் கரண்டிகள் மிக மிக மலிவு விலையில் பெற்றுக் கொள்ளலாம். அத்தோடு உங்களுக்கு தேவையான பொருட்களை மொத்தமாகவும் வழங்க உள்ளார்கள். உங்கள் மங்களகரமான விழாக்கள், கோவில் திருவிழாக்கு தேவையான வாழைமரம், குருத்தோலைகள், பூமாலைகள், பலாப்பழம் போன்றவற்றை தாயகத்திலிருந்து இறக்குமதி செய்து தருகின்றார்கள் SAS லங்கா என்ற பிரைஸ். இதை மட்டுமா, இன்னும் பல சேவைகள் செய்ய காத்திருக்கின்றார்கள். மேலதிக விவரங்களுக்கு SAS லங்கா என்டர்பிரைஸ், 16 பாரிஸ் 10. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 01-42-41-77-67 அல்லது 06-50-26-21-15. மின்னஞ்சல் முகவரி SAS லங்கா 12@gmail.com.
4: தேவி,
5: என்ன சமயலோ,
3: உங்கள் தேவையர் சேவை செய்ய காத்திருக்கின்றார்கள். தேவி மகால் உங்கள் மங்களகரமான விழாக்களுக்கு ஏற்ற சைவ அசைவ உணவுகளை செய்து தர காத்திருக்கின்றார்கள். தேவி மகால் 60 ஆசனங்களை கொண்ட மண்டபம் வாடகைக்கு உண்டு. சனி ஞாயிறு தினங்களில் மட்டும் தாயக நினைவோடு தரமான உணவுகளை உண்டு மகள குடும்பத்தோடு நாடுங்கள். தேவி மகால் மேலதிக விவரங்களுக்கு தேவி மகால் 246 அவென்யூ பிரசிடென்ட் வில்சன் 93210 லாப்லான் சென்டனி. தொலைபேசி இலக்கம் ஹாலோ தேவி சைபர் 1 55 93 16 78. மின்னஞ்சல் முகவரி தேவி மகால் .com.

காரம் முத்தாரன் நிகழ்ச்சியை கேட்பதற்கும் அவரோடு காத்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். இங்கே முத்தாரன் நிகழ்ச்சிக்காக ஒருசல் கோவையில் வரும் பாடல்களாக உள்ளம் என்ற சொல்லில் ஆரம்பிக்கும் பாடல்களை தெரிவு செய்து நிகழ்ச்சியை சிறப்பிக்க வருகின்றார் ராதா கனகராஜா அவர்கள் பிரான்சில் இருந்து. அவருக்கு எனது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அவர் உள்ளம் என்ற சொல்லில் ஆரம்பிக்கும் பாடலாக தெரிவு செய்திருக்கும் போது

நேரம் சரியாக 2:51 நீங்கள் இணைந்திருப்பது முத்தாரத்தோடு. முத்தாரின் நேற்றை சிறப்பித்துக் கொண்டிருப்பவர் ராதா கனகராஜ் அவர்கள். பிரான்சில் இருந்து அவர் தெரிவித்ததற்கும் அடுத்த பாடலாக எதையும் தாங்கும் விதியம் திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல்

நேரம் சரியாக 2:55. நீங்கள் இணைந்திருப்பது முத்தாரத்தோடு. இன்றைய முத்தார நிகழ்ச்சி சிறப்பித்துக் கொண்டிருக்கும் ராதா கனகராஜா அவர்கள் தெரிவித்திருக்கும் முத்தாரத்துக்கான சொல் உள்ளம். அந்த உள்ளத்திலேயே வரும் பாடல்களை எழுதி அனுப்பியிருக்கின்றார். உள்ளத்தில் வரும் பாடலாக அடுத்த தாலி பாக்கியம் திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல்.

நேரடியாக 2:58. நீங்கள் இணைந்திருப்பது முத்தாரத்தோடு. இங்கே முத்தார நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொண்டிருப்பவர் ராதா கனகராஜா அவர்கள். பிரான்சில் இருந்து அவர் தெரிவு செய்திருக்கும் முத்தாரத்துக்காக உள்ளம் என்ற சொல்லில் ஆரம்பிக்கும் பாடல்களை தெரிவு செய்திருக்கிறார். அந்த வயதில் அவர் தெரிவு செய்திருக்கும் அடுத்த பாடலாக சிவகாமியின் செல்வன் திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல்.

நேரம் சரியாக 3:04 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது முத்தாரம். முந்தைய முத்தாரின் நேற்றை நிறைவு செய்ய வரும் பாடலாக

ஒழித்த அந்த பாடலோடு நிறைவு பெறுவது முத்தாரம். இந்த முத்தார நிகழ்ச்சிக்காக ஒரு சொல் கோவையில் வெறும் பாடல்களாக உள்ளம் என்ற சொல்லில் ஆரம்பிக்கும் பாடல்களை தெரிவு செய்து நிகழ்ச்சியை சிறப்பித்திருந்தவர் ராதா கனகராஜ் அவர்கள் பிரான்சில் இருந்து. அவருக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு முத்தார நிகழ்ச்சியை செவிமடுத்த நேயர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு நன்றி வணக்கம்.

0: பிரான்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் சூழன் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடன் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர், மகளிர், குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்பிடிப்புகள், பஞ்சாபிகள், பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சோழன் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்க சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சோழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை விஜயம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சோழன் பல்பொருள் வாணிபம் 5 ரூ ஜோசப் ஹெனப் 93 700 ரன்சி. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரம்சையே. செல் நகரில் எம்எவர் நிறுவனமான பல்பொருள் வாணிபம் ஏரோ சஜன். வாடிக்கையாளர்களும் விருப்பம் அறிந்து தரமான பொருட்களை விற்பனை செய்யும் நிறுவனம் ஏரோ சஜன். இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், உடல் ஆரோக்கியத்திற்கும் சிறுநீரக பிரச்சனையை தடுக்க உதவும் கொறிஞ்சா இலை, அகத்தி இலை, முருங்கை இலை, பொன்னாங்கானி, வல்லாறு போன்ற இலை வகைகள், இவற்றோடு கடலுணவு பொருட்கள் அனைத்தையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஏரோ சஜன். இவை மட்டுமா, இல்லவே இல்லை, உலகத்தின் எப்பாகத்திற்கும் பண மாற்ற சேவை செய்யும் முன்னணி நிறுவனம் உங்கள் கொண்டாட்டத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் முன்கூட்டியே ஆர்டர் கொடுத்தால் மலிவு விலையில் வாங்கி தருவார்கள். மேலதிக தொடர்புகளுக்கு ஏரோ சஜன் 62 அவனியோ டு மார்சல் 77500 செல். தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஏரோ சஜன் 01 60 20 29 47 அல்லது கைத்தொலைபேசி இலக்கம் 06 67 20 40 சைபர்.
1: ஒரு கவிதை சொல்வாயா?
2: ஹாய் தேவி, டிஆர்ஜி ரேடியோல உங்களோட விளம்பரம் கேட்டேன். நான் ஒரு பார்ட்டி வைக்க இருக்கின்றேன், அதை பற்றி விசாரிக்கத்தான் வந்த நான்.
3: எத்தனை பேருக்கு?
2: கிட்டத்தட்ட ஒரு 60 பேர் வரும்.
3: 60 பேருக்குன்னா எங்களோட இடத்துல ஓகே, ஆனா அதுக்கு மேல உங்களுக்கு தேவையான சொல்லி சொன்னா நீங்க எங்க வரணும்னாலும் கேளுங்க, நாங்க அந்த அளவுக்கு சமைச்சு தரக்கு ரெடியா இருக்கிறோம்.
2: ஓ, அப்படி என்ன? டிஆர்டியில சொன்னதன்படியே ஈஸியா முடிஞ்சது. You're very nice. Thank you.
4: என்ன சமயலோ
0: உங்கள் தேவை அறிந்து சேவை செய்ய காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். உங்கள் மங்களகரமான விழாக்களுக்கு ஏற்ற சைவ அசைவ உணவுகளை செய்து தர காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். 60 ஆசனங்களை கொண்ட மண்டபமும் வாடகைக்கு உண்டு. சனி ஞாயிறு தினங்களில் மட்டும் தாயக நினைவோடு தரமான உணவுகளை உண்டு மகள குடும்பத்தோடு நாடுங்கள் தேவி மகால். மேலதிக விவரங்களுக்கு தேவி மகால் 246 அவனியோ பிரசிடன்ட் வில்சன் 93210 லாப்லான் சென்டனி. தொலைபேசி இலக்கம் ஹாலோ தேவி 01 55 93 16 78. மின்னஞ்சல் முகவரி தேவி மகால் .com. பரிசுலாச்சபலில் ரூய் கையில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் SAS லங்கா என்டர்பிரைஸ். உங்கள் இல்லத்திற்கு தேவையான உப உணவுப் பொருட்கள், தாயகத்திலிருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட பசுமையான மரக்கறி வகைகள், இவற்றோடு சூப் வகைகள், ரைஸ் குக்கர் மற்றும் பிளாஸ்டிக் கோப்பைகள், பிளாஸ்டிக் கப்புகள், பிளாஸ்டிக் கரண்டிகள் மிக மிக மலிவு விலையில் பெற்றுக் கொள்ளலாம். அத்தோடு உங்களுக்கு தேவையான பொருட்களை மொத்தமாகவும் வழங்க உள்ளார்கள். உங்கள் மங்களகரமான விழாக்கள், கோவில் திருவிழாக்கு தேவையான வாழைமரம், குருத்தோலைகள், பூ மாலைகள், பலாப்பழம் போன்றவற்றை தாயகத்திலிருந்து இறக்குமதி செய்து தருகின்றார்கள் SAS லங்கா என்ற பிரைஸ். இவை மட்டுமா, இன்னும் பல சேவைகள் செய்ய காத்திருக்கின்றார்கள். மேலதிக விவரங்களுக்கு SAS லங்கா என்டர்பிரைஸ் 16 ரூ கை பரிஸ் 10. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 01 42 41 77 67 அல்லது 06 50 26 21 15. மின்னஞ்சல் முகவரி SAS லங்கா 12@gmail.com.

வணக்கம் எம் தமிழ் உறவுகளே, நிலைய கலை நேரம் 3:14 நிமிடமாக இருக்கும் பொழுது ஐக்கிய ராஜ்யத்தில் நேரம் 2:14 நிமிடங்கள். வான் அலைகளிலே என்றும் முழுவெண்மதியாக தவழ்ந்து கொண்டிருக்கும் ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி டிஆர்டியிலே தொடர இருப்பது

அறிவுக்கு வேலை கொடு, பகுத்தறிவுக்கு வேலை கொடு. அந்த வகையிலே இன்று அறிவுக்கு வேலை கொடு நிகழ்ச்சியிலே ஒருவரை பற்றி நினைவு கூற இருக்கின்றோம், நினைவு கூற இருக்கின்றோம். அந்த வகையிலே 19 July 1944 பிறந்த இவர், அவரது பிறந்த தினம் 19/7 வந்திருக்க வேண்டும். இன்று 19/8/2026 இன்று அவர் உயிருடன் இருந்தால் 82 பிளஸ் 1 ஆமாம் நேயர்களே, அமரர் திரு ஞானம் பிவிஸ் அவர்களின் 82 பிறந்த தினம் பிளஸ் 1 இன்று. திரு அமரர் திரு ஞானம் பீரிஸ் அவர்கள் தாயகத்திலே செம்பாட்டு மண் மணம் கமழும் கட்டுவன் கிராமத்தின் மூத்த மருமகன்களில் ஒருவராகுவார். திரு ஞானம் பீரிஸ் அவர்கள் தாயகத்திலே திரிபுரா என்ற நாடகம், இனிப்பு என்ற நாடகங்களை அரங்கேற்றியுள்ளார். எமது பாடசாலையிலே நடந்த இந்த நாடக போட்டியிலே திரிபுரா என்ற நாடகம், இனிப்பு என்ற நாடகம் திரு ஞானம் பீரிஸ் அவர்களாலும், சதியால் சரிந்த சாம்ராஜ்யம் என்ற நாடகம் மயிரிட்டி குணம் என்பவராலும், குணம் என்பவரில் நெறியாள்கையிலே அரங்கேறியது. அதே நேரத்தில் எனது நண்பரும் பிரான்ஸ் நாட்டில் லாக்ரோவில் வசித்து வருபவரும் கருமாரி நிறுவன முன்னாள் உரிமையாளருமான திரு வீரபத்மன் ஊனியன்று செல்வமாக அழைப்போம். அவரின் அண்ணர் திரு அமரர் திரு தனபால் சிங்கம் பெரியராஜன் என்று செல்வமாக அழைப்போம். அவரது நெறியாள்கையிலே மாயக்கூட்டத்தில் மர்ம மனிதன் என்ற நாடகமும் அரங்கேறியது. இவ்வளவுத்துக்கும் இதனைகளை மேற்பார்வை பார்த்து கொண்டிருந்தவர் அமரர் திரு ஞானம் பீரிஸ் அவர்கள். தனது நாடகம் அல்ல, மற்றவரது நாடகம் எல்லாத்தையும் மேற்பார்வை பார்த்து கொண்டிருந்தவர் திரு ஞானம் பீரிஸ் அவர்கள். அப்போது எனக்கு சிறு வயது, நன்றாக ஞாபகம் இருக்கின்றது. அதே நேரத்தில் மாயக்கூட்டத்தில் மர்ம மனிதன் என்ற நாடகத்துக்கு எழுத்தோட்டம் ஓடப்பட்டது. இந்த எழுத்தோட்டத்திற்கு அமரர், எமது ஊரைச் சேர்ந்த அமரர், யூனியன் கல்லூரியின் பல சாதனைகள் புரிந்த ஜியரா சிங்கம் என்பவர், உங்களுக்கு தெரியும் 4 pedal சைக்கிள், அதை உருவாக்கிய திரு ஜியரா சிங்கம் என்பவர்களது ப்ரொஜெக்டர் மூலம் எனது சிறிய தந்தை சிவபாத சுந்தர குருக்கள் அவரது இடையிலே அந்த எழுத்தோட்டம் ஓடப்பட்டது. ஒரு நாடகத்திற்கு எழுத்தோட்டம் ஓடப்பட்டதும், ஒரு நாடகத்திற்கு ஒரு பாடல் இடம்பெற்றதும் இந்த மாயக்கூட்டத்தில் மர்ம மனிதன் என்ற நாடகத்தில், ஏமாற்றி வாழும் எத்தகைய உலகில் ஏலக்கீதம் ஐயா என்ற பாடல் அந்த நாடகத்தில் இடம்பெற்றது. அந்த மாயக்கூட்டத்தில் மர்ம மனிதன் என்ற நாடகத்தில் மர்ம மனிதனாக நடித்தவர் எனது தாய் மாமன் திரு அமரர் திரு கோபாலகிருஷ்ணன் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதே நேரத்தில் புலம்பெயர்ந்த திரு ஞானம் பீரிஸ் அவரது குடும்பம் பிரான்ஸ் நாட்டிலேயே குடியேறியது. 1984 தொடக்கம் 84 வரை அரும்பாடுபட்டு 2 வருடங்களாக உருவாக்கிய திரைப்படம் தனிப்புறா. தனிப்புறா என்ற திரைப்படத்தின் கதாநாயகன் ஜால் ரவி, கதாநாயகி திருமதி பிரேமா என்பவர். 8 வருடங்கள் கழித்து 1992 சனி ஞாயிறு மட்டும்தான் திரைப்பட அவர்களது ஷூட்டிங் நடக்கும், சனி ஞாயிறு மட்டும். இதனை தொடர்ந்து 8 நாட்களில் உருவான திரைப்படம் விடுதலை பாதையிலே. விடுதலை பாதையிலே திரைப்படம் 1992 திரு ஞானம் பீரிஸ் அவர்களால் அரங்கேற்றப்பட்டது. அதனைத் தொடர்ந்து 2 வருடங்கள் கழித்து 1994 வெறும் 15 நாட்களில் உருவான திரைப்படம் நீ ஒரு தெய்வம். இந்திய நடிகர்களுடன் 8 பெண்கள் அடங்கியிருந்தார்கள். கதாநாயனாக எமது மண் வாசனை கலைஞர் பிரான்சில் வாழ்ந்து வரும் திரு இரா குணபாலன், கதாநாயகி பாண்டிச்சேரியைச் சேர்ந்த திருமதி கெலன் ராணி, கதாநாயகியின் தந்தையாக பிரான்சில் வாழ்ந்து வரும் பல்கலைவேந்தன், இரவு நேரத்தென்றல் காற்று இதமான தாளாட்டு, இது தருவது பலரசனைக்குப்பட்டு உலகெங்கும் கிடைக்கட்டும் நம் தமிழுக்கு பாராட்டு என்று முழங்கிய திரு கே பி லோகதாஸ் அவர்கள்,
தமிழ்நாட்டிலிருந்து பாரிஸுக்கு வருகை தந்த திரைப்பட பின்னணி பாடகி திருமதி எம் ஆர் விஜயா அவர்களை பாரிஸ் சர்வதேச விமான நிலையத்திலிருந்து திரு ஞானம் பீர்ஸ் அவர்கள் தனது வாகனத்திலேயே கூட்டி வரும் பொழுது முன் இருக்கையில் அமர்ந்திருந்த திரு ஞானம் பீர்ஸ் அவர்கள் பின் இருக்கையில் இருந்த திருமதி விஜயா அவர்களிடம் திருமதி எம் ஆர் விஜயாவிடம் நாங்கள் பாட்டு எழுதினால் நீங்கள் படிப்பீர்களா என்றொரு கேள்வியை கேட்டிருக்கின்றார். வை நாட், ஏன் முடியாது, நீங்கள் எழுதித்தாருங்கள், நான் படிக்கிறேன் என்று கூறியுள்ளார். முன்னிருக்கையில் இருந்த திரு ஞானம் பீரிஸ் அமரர் திரு ஞானம் பீரிஸ் அவர்கள் 20 நிமிடத்தில் ஒரு பாடலை எழுதி கொடுக்க அப்பாடலை பாடியுள்ளார் திருமதி எம் ஆர் விஜயா அவர்கள். அந்த பாடல் விடுதலை பாதையிலே என்ற படத்தின் முடிவில் கிளைமேக்ஸ் காட்சியிலே இந்த பாடலுடன் தான் முடிவடையும். தகவல், அவரது சகோதரி அவருக்கும் அவரது சகோதரிக்குமாக 8 வரிகளில் என்னால் முடிந்த ஒரு சிறிய காணிக்கை. இந்த காணிக்கையை அவரது 4 வருடங்களுக்கு முன் ஒரு முறை தொலைபேசியில் அழைத்து கூறியிருந்தேன். அப்போது அவரது சகோதரி சொன்னார், பொருங்கல் விபி, அண்ணன் இந்த பாடலை ரெக்கார்ட் செய்யப் போகின்றார், சிறிய ஒலிப்பதிவு நாடாவில் செய்யப் போகின்றார் என்று நான் திரும்ப அந்த பாடலை படைத்திருந்தேன். இதோ அவர்களுக்காக 3 இடங்களில் 3 சொற்களை மாற்றியிருக்கின்றேன். தந்தை என்ற இடத்தில் தங்கை என்றும், தானடா என்று வந்த இடத்தில் தானையா என்றும், இறுதியில் மீண்டும் ஒரு முறை தந்தை என்ற இடத்தில் தங்கை என்றும் மாற்றியிருக்கின்றேன். கலைமகனே கலங்காதே, தனிமை கண்டு மயங்காதே. கலைமகனே கலங்காதே, தனிமை

ஓடு திசையாவும் மலர்தூவும் கலைமகனே கலங்காதே தனிமை கண்டு மயங்காதே கலைமகனே கலங்காதே தனிமை கண்டு மயங்காதே. நன்றி நேயர்களே, இதுவரை நேரமும் இன்று உயிருடன் இருந்தால் 82 வயது 1 மாதம் என்ற நிலையிலே அமரர் திருஞானம் பீரிஸ் அவர்களை நினைவு கூர்ந்தோம். திரு ஞானம் பீரிஸ் அவர்களை பற்றி தெரிந்தவர்கள் யாராவது ஏதாவது கூற விரும்பினால் நீங்கள் 0541-48-32-15-40 இல்லையில் 0551-48-47-71 என்ற தொலைபேசி இலக்கம் இருக்கின்றது. அதே நேரத்தில் வாட்ஸ்அப் இலக்கம் 0531-6689-86-55-29 என்ற இலக்கமும் இருக்கின்றது. வைபர் இலக்கம் 0531-6650-07-24-27 என்ற இலக்கங்களை அழைப்பை ஏற்படுத்தி உங்களுக்கு ஏதாவது அவரை பற்றி நினைவு கூற விரும்பினால் கூறிக்கொள்ளலாம். இது நடைபெற்றுக் கொண்டிருப்பது அறிவுக்கு வேலை கொடு பகுத்து அகறிவுக்கு வேலை கொடு.

0: இணைப்பில் வந்திருப்பவர் வணக்கம்.
1: வணக்கம் வெட்டி, நான் யோகன் ஜூதாபாத் வருகிறேன்.
0: வரணும் விடாடுங்கள், என்ன கொஞ்சம் அலர்ற மாதிரி கிடக்கு, வாரம் தொடங்குவா.
1: மூன்று வருடங்களுக்கு
0: முன்பாக நான் வீட்டில் இருந்து தொலைபேசி எடுத்து அவருக்கு பிறந்த நாள் வாழ்த்து கூறி போட்டு பார்த்தேன். இந்த நாலு வரி எட்டு வரி தானே இந்த பாட்டு அருணாச்சலம் படத்துல. அப்ப இதற்கு அவர் பொருத்தமாயிருந்தது, ரெண்டு வரிகளை மாத்தி தந்தை என்றதை தங்கை என்றும் தானடா என்று வாழ்த்த கூடாது அல்லவா, எங்களோட பெரியவர்கள் அல்லவா, தானையா என்று வாத்தி பரிந்தனதை ஒலிப்பது. இப்பவும் நேற்று முன்தினமும் அவரது சகோதரியுடன் கதைத்திருந்தேன், சொல்லியிருந்தார் அதை ஒலிப்பது அப்படி எடுக்கு விபி என்று சொல்லி அவர் தான் இந்த தகவலை கூறியிருந்தார். அந்த முதல் படத்திலே கதாநாயகன் ஜால் ரவி பிரேமா என்றும், அடுத்ததாக இந்த அவருடைய அந்த படத்தில் இறுதி காட்சியில் கிளைமேக்ஸ் காட்சியிலே அந்த விடுதலை பாதையிலே என்ற படத்தில் திருமதி எம் ஆர் விஜயா பாடின அந்த பாடல் தான் அந்த பாடலோட தான் படம் முடிவடையும் என்ற தகவலையும் கூறியிருந்தார்கள்.
1: எனக்கும் சின்னதா நீங்க கேட்டதா விசாரித்தேன் சொல்லி சொன்னதா எனக்கு. அந்த இப்ப அந்த இயலாத காலத்திலும் தான் பாட்டு இயற்றி போட்டு இப்ப எங்களை கொண்டு என்ன கொண்டு தர்மபுரியை கொண்டு பேசுதா கொண்டு அப்படியும் எழுதி கொஞ்சம் அப்படி ரெக்கார்டிங் செய்து தான் கேட்டு இந்த வேற
0: அது மாதிரி உங்க செல்ல பேராண்டி ஆர்த்தி என்று இல்லவா எனக்கும் சொல்லு நானும் வாரன் ரெண்டு பேருமா சேர்ந்து போய் அந்த முதல் கதையில வந்த செல்லம்மா பாட்டி முத்து தாத்தா செல்வம் முரளி இனி வேற புற எட்டாவது கதையிலே வேற போகின்ற வைஎஸ் அதுக்கு அங்கே வரப்போற வீரபத்மன் விஜயன் மகேந்திர எல்லாரும் லாக்குறோம்லான் இருக்கணும் ஆக்களை ஒற்றை இடத்துல வச்சு ஆக்களை பிடிச்சி உங்களை கூட்டி கொண்டு காட்டுறேன் சொல்லி இருக்கிறேன். அது என்னன்னு சொன்னால் எங்கள் ஊரை சேர்ந்தவர்களை பற்றித்தான் உண்மையான பெயரை போட்டு அவர் அந்த கதையை எழுதியிருக்கிறார். எல்லாரும் தற்சமா இவரோட இருக்கிறார் என்பதுதான் அதுல ஆச்சரியம். என்ன என்ன எனக்கு ஒரு கவலை என்றால் நான் 2004 தான் பிரான்ஸ் நாட்டுக்கு வந்தனான். ஆனால் ஏற்கனவே அவரை தெரியும். இதே நேரத்தில் நீங்கள் கலந்து கொண்டபடிகள் ஒரு தகவல், இறுதி நேரத்தில் எங்களுடைய பிரியாட்டியின் முதுகெலும்பான மதிப்புக்குரிய திரு பேராசிரியர் திரு சச்சிதானந்தம் ஐயாவுடைய பண்பா இந்த தமிழ் விழா இருக்கல்ல அதே நேரத்தில் கட்டவிலிருந்து சுண்ணாத்துக்கு வேலையை போய்க்கல தானோட சைக்கிள் எனது தந்தை கொஞ்ச காலம் சுண்ணாத்திலேயும் வேலைதவர் தாங்கள் உண்டாகத்தான் சைக்கிள் போக முடியும் கூறியிருந்தார். இது
1: இல்லாத காலத்தில் வந்து தந்த கலைஞர் விடாமல் அப்படியே ஒரு பாட்டு முழு வந்தாலும் எட்டி எட்டி இப்படி சொல்லி எங்கள் எல்லாரையும் பிடிச்சு ரேடியோல பண்ணவர் தானே.
0: அவரது கற்பனையிலே நீங்கள் மற்றது யார் பேபி சிவா மற்ற புஷ்பா சிவநாதனையும் பாடினாவா
1: தர்மவதி
0: தர்மவதி ராதி தர்ம என்ன பேரவாவுக்கு
1: தர்மவதி
0: தர்மவதி இல்ல எங்க இருந்து சுவிச்சர்லாந்து வாய்க்கிறாவா குரல் தெரியும் ராதி தர்மவதி
1: அப்படி அவர்கிட்ட ஞாபகத்தை நாங்கள் நீங்கள் நினைப்பட்டு
0: தவறுபட்டேன்னு தெரியவில்லை. திடீரென டைரி எடுத்து கொப்பி எடுத்து பார்க்கல சரியாக முந்தினால் பதினேழாம் தேதி என்ன பாக்குறேன்னா பூன மாதம் ஏதோ பத்தாம் தேதி முடிஞ்சது அது ஞாயிற்றுக்கிழமை வந்துருக்கு. ஞாயிற்றுக்கிழமை எனக்கோ சோபிக்கோ இங்க ப்ரோக்ராம் இல்ல. திடீரென கலண்டரை பார்த்தா நாளைக்கு புதன்கிழமை இன்றைக்கு நான் இங்க வேற வேணும் தெரியும். இதே நேரத்தில் இன்னொருவளுக்கு நான் நன்றி சொல்ல வேண்டும். ஒரு அறிவிப்பாளர் தான் வரமாட்டேன் அந்த இடத்துக்கு விபி வந்து செவ்வேர் என்று எனக்கு இந்த இடத்தை கொடுத்த அன்பு தம்பி அருள்மொழித்து அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியையும் வாழ்த்துக்களையும் பாராட்டையும் சொல்ல வேண்டியது எனது தலையாய கடமை.
1: நம்பி நம்பி நீங்களும் ஞானம் பிடி சொல்ல அவரை நினைவுபடுத்தி அவருடைய வரலாறுகளை சொன்னது கேட்டது எங்களுக்கு மறவாம இருக்கு. அவர் சவாரி சகோதரி சகோதரி கேட்டு இப்ப நல்ல சந்தோஷப்பட்டு வந்துப்பா
0: நேற்று முந்திர கதைக்கும் போது இந்த தகவலையும் கூறி சொல்லி இருந்தார். அதே நேரத்தில் நான் சொன்னேன் பாட்டும் அதே பாட்டைத்தான் படிக்க போறோம் நன்றி நீங்கள் கேளுங்கோ என்று சொல்லவும் இப்ப இன்று ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாள் சகோதரி சுபிதா சொன்னார்கள் இல்லையா அவருடைய இது பழதா போச்சு அம்பிட்ட கரண் பிரச்சனை ஏதோ கேட்க மாட்டார்கள் சரி எதுக்கு தான் பிரா சொல்றேன்னு
1: நன்றி
0: அம்மா நன்றி நன்றி கலந்து கொண்டு சிறப்பித்ததுக்கு நன்றி அம்மா.

0: Alma.
1: குடியிருப்பு மற்றும் வணிக சொத்துக்கள் வாங்குதல் விற்பனை முதல் மற்றும் இரண்டாம் அடமான நிதி சேவைகள் செல்வம் மற்றும் நிதி மேலாண்மை பண முதலீட்டு சேவைகள் உங்கள் அனைத்து காப்பீட்டு தேவைகளுக்கும் தொடர்பு கொள்ளுங்கள். ஜோஸ் ஜெரட்னம் வன்கூவர் நகரில் வாங்கவும் விற்கவும் உடனடியாக தொடர்பு கொள்ளுங்கள். ஜோஸ் ஜெரட்னம் தொடர்பு தொலைபேசி இலக்கம் வன்கூவருக்குரியது 778-994-23-25.
2: ஒருவரும் இணைந்து கொள்ளாத பட்சத்திலே 4 மணி வரை உங்கள் விருப்பம், உங்கள் பெயரில் நீங்கள் விரும்பி கேட்கும் பாடல்கள் உங்களுக்காக ஒலிபரப்ப நாங்கள் தயார். நாங்கள் ரெடி, நீங்கள் ரெடியா?

0: உங்கள் விருப்பம். உங்கள் பெயரில் நீங்கள் தெரிவு செய்யும் பாடலை ஒலிபரப்ப நாங்கள் ரெடி. இணைப்பில் வந்திருப்பவர் வணக்கம்.
1: வணக்கம் ஏபி, நான் திருமதி ராணி சம்பந்தர்.
0: வணக்கம் சகோதரி ராணி சம்பந்தர். ராணி சம்பந்தர் கேட்டீங்களா?
1: ஞானம் பிரிசவர்கள் ஐயா அவர்களின் ஆத்மா சாந்தி அடையும் வேண்டிக் கொண்டு அவருடைய நல்ல திறமைக்கு எங்க நாங்க
0: தலைவனாங்கன்னைக்கு அவரது பிறந்த நாள் ஒரு மாதம் 82 வயது ஒரு மாதம்
1: சொல்லிக் கொண்டிருக்கீங்களோ
0: 17ஆம் தேதி வந்த இதை நாங்கள் மறந்து விட்டோம். இன்றைக்கு 19ஆம் தேதி 7ஆம் மாதம் வந்த அவரது பிறந்த நாள். இன்று உயிருடன் இருந்தால் 82 வயது பிளஸ் ஒரு மாதம்.
1: நீங்க சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறீங்க. அவருடைய உண்மையிலே அவருடைய திறமைக்கு நாங்கள் தலைவணங்குவோம். என்ன என்னண்டா இப்படி ஆக்கள் வந்து சரியான குறைவு. அப்படி இருந்தாலும் அவர்கள் வந்து நல்ல முன்னேற்றத்தை தந்து எங்களை எல்லாம் இந்த அளவுக்கு கொண்டு வந்ததே அவர்களுடைய ஆசீர்வாதம் தான். என்ன மேல அவருடைய சகோதரிக்கும் அந்த அனுதாபங்களையும் ஆறுதலையும் கூறிக்கொண்டு இந்த நேரத்துல நான் ஒரு பாடல் கேட்கிறேன். என்னென்று சொல்லி சொன்னா பூவும் காற்றும்
0: சேரும் போது என்ற பாடல். சரி, நீங்களும்
1: நானும் பழைய அங்கத்தவர் தான்.
0: இங்க சுவிசில் அணக்கதான் பார்க்க
1: போயிட்டோம். எனக்கு இந்த ஃப்ரெண்டும் போட்டுக்கிட்டு அங்கட தெரிஞ்ச ஒரு பிள்ளையும்
0: போட்டவா
1: எல்லாம் வைக்கணும். அதெல்லாம் ஒரு பிரச்சனையா போயிட்டது. என்ன இப்ப நாங்க உறவுகள் சங்கமத்துக்கு போய்க்கவே கிட்டத்தட்ட எத்தனை இது வந்து 850,000 கிலோமீட்டர் கிட்ட வருது. என்ன இந்த போக வேற அதுதான் ஒரு பிரச்சனையா இருக்குது. என்ன இந்த டிவைட் டைம் போகாது. என்ன இடைக்கிட நின்றுதான் போகும்.
0: நன்றி, வணக்கம்.
1: வாழ்த்துக்கள்.
0: நன்றி. சிற்பி இசையிலே பி. உன்னிகிருஷ்ணன் தரும் பாடல்.

0: திருமதி ராணி சம்பந்தர் அவர்கள் அந்த பாடலை கேட்டிருந்தார். அவரை தொடர்ந்து வந்திருப்பவர் வணக்கம் திரு குற்றாலம் குணம் அவர்கள். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் திரு குற்றாலம் குணம். ஓ, நாங்கள் நலம், நீங்கள்? ஆமாம், சொல்லுங்கள்.
1: இன்றுதான் உங்களுடன் முதல் முதலாக உரையாற்ற நினைக்கிறேன். சந்தோஷம்.
0: நன்றி, நன்றி. உங்களது குரலை நான் அடிக்கடி கேட்பேன். நேர வித்தியாசம், 6 மணித்தியாலம் 8 மணித்தியால வித்தியாசம் இருந்தும் அந்த நேரங்காலம் பார்க்காமல் நீங்களும் அமெரிக்கா ராஜாவும் கலந்து கொள்வதாயிட்டு மட்டற்ற மகிழ்ச்சி.
1: எங்களுக்கு இப்ப அதிகாலை 6:40
0: எங்களுக்கு மத்தியானம் சாப்பிட்டு ஆத்தலா இருந்து நிகழ்ச்சி செய்து கொண்டிருக்கிறோம்.
1: ஒரு பாடல் ஒன்று கேட்போம் என்று வந்தேன்.
0: தசாவதாரம் திரைப்படத்தில் இருந்து
1: உலக நாயகனே என்ற பாடலை.
0: உலகம் உலகமெங்கிலும் உன்னை வென்றிட யாரு உலக நாயகனே. பல வேஷங்களில் வருவார். எனக்கு அந்த பாட்டில் பிடிச்சது ஜோர்ஜ் புஷ் மாதிரி இந்த காட டக்குன்னு எடுத்து போட்டு எழும்புவார். சூப்பரா இருக்கும். என்ன உலகநாயகன் அல்லவா?
1: நல்லா இருக்கும். இன்றைக்கு ஒரு சிறப்பான நாளா இருக்கிறபடியால் நான் இந்த பாடலை கேட்கிறேன். நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம் திரு குற்றாலங்குடம் அவர்களே.

0: இருக்கின்றீர்கள்? ஆறுதலாக சொல்லுங்கள்.
1: அவர்களை நினைவில் நிறுத்தி கொண்டு.
0: இல்லையம்மா, இன்றைக்கு அவர் உயிருடன் இருந்தால் 82 வயது 1 மாதம். நினைவு சொல்றது பிரச்சனை இல்ல, சொல்லுங்களா.
1: நினைவுகளை நிறுத்தி கொண்டு நான் வந்து உங்களிடம் கேட்கும் பாடல், அழகி உருவாய் பாட்டொன்று கேட்டோம் படத்தில்.
0: பாட்டொன்று கேட்டேன் படத்தில்.
1: அழகி உருவாய் அவள் வந்தாள்.
0: அழகிய உருவாய் அவள் வந்தாள்.
1: ஆமாம்,
0: அழகே உருவாய் அவள் வந்தாளா? அவள் வந்த அந்த பாடலை கேட்கின்றீர்கள்?
1: அந்த பாடல்
0: பிடித்திருக்கின்றதா இந்த பாடல்?
1: எனக்கு நல்லா பிடிக்கும். அந்த படமும் பார்த்தா நல்லா பிடிக்கும்.
0: பாட்டொன்று கேட்டேன் திரைப்படம்
1: என்ன? ஆமா
0: ஆமா. அப்ப ரோசாலி காண்ட அந்த பாட்டெல்லாம் கேட்போம்.
1: நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம் சகோதரி ரோசாலி.

0: இணைப்பில் வந்திருப்பவர் வணக்கம். ஹலோ வணக்கம். அவரது இணைப்பு துண்டிக்கப்படுகின்றது, கதைக்கிறார் இல்ல. வணக்கம். இருவரது இணைப்பும் துண்டிக்கப்பட்டு விட்டது. நிலைய கழக நேரம் 3:54 நிமிடங்கள். இன்னும் ஒருவருக்கு தான் சந்தர்ப்பம், மற்றவர்கள் தயவு செய்து அழைப்பை ஏற்படுத்த வேண்டாம் என்று மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொண்டு வந்திருக்கும் நேயர் வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம்.
1: எப்படி இருக்கிறீங்க?
0: நாங்க நலமா இருக்கிறோம், சொல்லுங்கள். திருமதி பசுமதி குணநாயகி.
1: எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிட்டு
0: கனடாக்கும்
1: 6 மணித்தியாலம் தான் வித்தியாசம்.
0: வித்தியாசம் ராஜாக்கு 8 மணிக்கு அமெரிக்கா
1: ராஜாக்கு
0: பாடல் வருகிறது கேட்டு.

திருமதி பசுமதி குமனாகி அம்மாவின் இந்த பாடலுடன் நிறைவேறுவது உங்கள் விருப்பம். இதனை தொடர்ந்து வர்த்தக விளம்பர இடைவேளையை தொடர்ந்து தொடர இருப்பது பகுத்தறிவுக்கு வேலை கொடுக்கும்.

வேண்டும். திரு அமெரிக்கா ராஜான தவறு என்னுடையது, தவறுதலாக உங்களது இணைப்பை நான் நினைக்கவில்லை, நீங்கள் இதில் வருவீங்கள் என்று சத்தம் பலியாக வரவில்லை. நீங்கள் கேட்ட பாடல் இதோ வருகின்றது, மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் என்ற பாடல், சுமை தாங்கி திரைப்படத்திலிருந்து. இதோ பாடல் உங்களுக்காக. பாடலுடன் நிறைவுறுகிறது உங்கள் விருப்பம். அதனைத் தொடர்ந்து வர்த்தக விளம்பர இடைவெளியை தொடர்ந்து தொடர் இருப்பது பகுத்தறிவுக்கு வேலைப்படும்.

உருவாக்கிய வயாவிலான் மத்திய கல்லூரியின் அமுத விழா 8ஆம் தேதி நவம்பர் மாதம் 2026 ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2:30 மணிக்கு சுவிட்சர்லாந்தில் சிறப்பாக நடைபெற இருக்கிறது.

0: தனது வாழ்வில் அறிவொளியேற்றிய இந்த பாடசாலையின் அமுத விழாவுக்கான பணிகளை வயாபுலான் மத்திய கல்லூரியின் சுவிஸ் கிளையினர் இதற்கான ஏற்பாடுகளை கவனித்து வருகிறார்கள். மறந்து விடாதீர்கள், 8ஆம் தேதி நவம்பர் மாதம் 2026 ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2:30 மணிக்கு வசாவுலான் மத்திய கல்லூரியின் அமுத விழா நிகழ்வுகள் நடைபெறுகிறது. இடம்பெறும் மண்டபம்
1: In der AU 18604 Volkeswil, Zürich, Switzerland.
0: இந்த நிகழ்வுக்கு அனுசரணை கொடுக்கின்றார்கள் பிசரியா மம்மாமியா GMPH, சஜிகா கேஷன் கரி, சஜிகா பியூட்டி பார்லர், சோட்டகன் கராத்தே நிறுவனம், பரவச யோகா நிலையம் இவர்களது ஆதரவுடனும் உங்கள் ஆதரவை எதிர்பார்க்கின்றார்கள் வசாவிலான் மத்திய கல்லூரியின் பழைய மாணவர்கள். மேலதிக தொடர்புகளுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் தியாகராஜா சச்சிதானந்தமூர்த்தி, சைவ சைவர் 41 79 771 17 12, தம்பிராஜா இளங்குமரன், சைவ சைவர் 41 76 386 14 82, தர்மலிங்கம் பிரபாகரன், சைவ சைவர் 41 76 51 83, சைவர் 3 4. மறந்து விடாதீர்கள், நவம்பர் மாதம் 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2:30 மணிக்கு வசாவிலான் மத்திய கல்லூரியின் அமுத விழா நிகழ்வு. கல்வி கண்ணை திறந்த வயாவிலான் மத்திய கல்லூரியின் அமுத விழாவுக்காக அனைவரும் ஒன்றிணைவோம், அடுத்த தலைமுறைக்கு உற்சாகம் அளிப்போம்.

0: ஹாய் தேவி, டிஆர்ஜி ரேடியோல உங்களோட விளம்பரம் கேட்டேன். நான் ஒரு பார்ட்டி வைக்க இருக்கின்றேன், அதை பற்றி விசாரிக்கத்தான் வந்தேன். நான்
1: எத்தனை பேருக்கு?
0: கிட்டத்தட்ட ஒரு 60 பேர் வரும்.
1: 60 பேருக்குன்னா எங்களோட இடத்துல ஓகே, ஆனால் அதுக்கு மேலே உங்களுக்கு தேவையான சொல்லி சொன்னால் நீங்கள் எங்கே வேணுமென்றாலும் கேளுங்க, நாங்கள் அந்த அளவுக்கு சமைச்சு தரக்கு ரெடியாக இருக்கிறோம்.
0: ஓ, அப்படி என்ன? டிஆர்டியில் சொன்னதன்படியே ஈஸியாக முடிஞ்சது. யூ ஆர் வெரி நைஸ், தேங்க்யூ.
2: உங்கள் தேவை அறிந்து சேவை செய்ய காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். உங்கள் மங்களகரமான விழாக்களுக்கு ஏற்ற சைவ அசைவ உணவுகளை செய்து தர காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். 60 ஆசனங்களை கொண்ட மண்டபமும் வாடகைக்கு உண்டு. சனி ஞாயிறு தினங்களில் மட்டும் தாயக நினைவோடு தரமான உணவுகளை உண்டு மகள குடும்பத்தோடு நாடுங்கள் தேவி மகால். மேலதிக விவரங்களுக்கு தேவி மகால், 246 அவென்யூ பிரசிடன்ட் வில்சன், 93210 லாப்லான் சென்டனி. தொலைபேசி இலக்கம் ஹாலோ தேவி சைபர் 1 55 93 16 78. மின்னஞ்சல் முகவரி தேவி மகால் .com. பாரிஸ் லா செப்பலில் ரூய் கையில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் SAS லங்கா என்டர்பிரைஸ். உங்கள் இல்லத்திற்கு தேவையான உப உணவுப் பொருட்கள், தாயகத்திலிருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட பசுமையான மரக்கறி வகைகள், இவற்றோடு சூப் வகைகள், ரைஸ் குக்கர் மற்றும் பிளாஸ்டிக் கோப்பைகள், பிளாஸ்டிக் கப்புகள், பிளாஸ்டிக் கரண்டிகள் மிக மிக மலிவு விலையில் பெற்றுக் கொள்ளலாம். அத்தோடு உங்களுக்கு தேவையான பொருட்களை மொத்தமாகவும் வழங்க உள்ளார்கள். உங்கள் மங்களகரமான விழாக்கள், கோவில் திருவிழாக்கு தேவையான வாழைமரம், குருத்தோலைகள், பூ மாலைகள், பலாப்பழம் போன்றவற்றை தாயகத்திலிருந்து இறக்குமதி செய்து தருகின்றார்கள் SAS லங்கா என்டர். இவை மட்டுமா, இன்னும் பல சேவைகள் செய்ய காத்திருக்கின்றார்கள். மேலதிக விவரங்களுக்கு SAS லங்கா என்டர்பிரைஸ், 16 ரூகாய் பாரிஸ் 10. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 01 42 41 77 67 அல்லது 06 50 26 21 15. மின்னஞ்சல் முகவரி SAS லங்கா 12@gmail.com.
1: கடவுள்
3: கை கொடுத்த மாதிரி இருக்கிறதுக்கேமா நான் போறேன். அவர்கிட்ட போய் கதைச்சு வீட்டையும் வித்து புது வீடையும் இன்சூரன்ஸும் பிள்ளைகளுக்கு போடணும் புள்ள அந்த மாதிரி செய்வார் என்று சொல்லி நினைக்கிறேன்.
1: மறக்காதீங்க ஜோஸ் ஜீரட்னத்தை.
3: ஓ, கடைசி வரையும் மறக்க மாட்டேன்.
4: ஆம், உண்மையிலும் உண்மை. குடியிருப்பு மற்றும் வணிக சொத்துக்கள் வாங்குதல், விற்பனை, முதல் மற்றும் இரண்டாம் அடமான நிதி சேவைகள், செல்வம் மற்றும் நிதி மேலாண்மை, பண முதலீட்டு சேவைகள், உங்கள் அனைத்து காப்பீட்டு தேவைகளுக்கும் தொடர்பு கொள்ளுங்கள். ஜோஸ் ஜெரட்னம், வன்கூவர் நகரில். வாங்கவும் விற்கவும் உடனடியாக தொடர்பு கொள்ளுங்கள் ஜோஸ் ஜெரட்னம். தொடர்பு தொலைபேசி இலக்கம் வன்கூவருக்குரியது 778 994 23.

நிலைய கலைக நேரம் 6 மணி, மன்னிக்க வேண்டும், 4 மணி 11 நிமிடம். பிக் பென் மணிக்கூட்டு கோபுர நேரம் 3 மணி 11 நிமிடம். தொடர இருப்பது பகுத்தறிவுக்கு வேலை கொடு. பகுத்தறிவுக்கு வேலை கொடு. நீங்கள் சென்ற வாரம் தைப்போல் ஒரு பாடல் ஒன்றை ஒலிபரப்புவேன். அதற்கு முன் ஒரு தரவு ஒன்று தருவேன். அந்த தரவு காண விடை அந்த பாடலில் வரும். அந்த பாடலில் நீங்கள் இருந்து கண்டுபிடிக்க வேண்டும். அதற்கு முன், பாடல் ஒலிபரப்பதற்கு முன், பச்சை நிறம் முழு பாட்டை போடுங்க. அதற்கு முன், பாடல் ஒலிபரப்பு ஆவதற்கு முன், காலத்தின் தேவை கருதி

0: பாடல் இடம்பெற்ற திரைப்படம் அலைபாயுதே. பாடல் பச்சை நிறமே பச்சை நிறமே என்ற பாடல் பாண்டியனின் மார்பை அலங்கரிக்க வேண்டும் என்று தவமியற்றிய மலர். பாண்டியனின் மார்பை அலங்கரிக்க வேண்டும் என்று தவமிருந்த மலர். இந்த பாடலே வருகிறது, பாடலை கேளுங்கள்.
1: அர்வா மினி தமிழ்.

0: واتساب فايبر انا واتساب غبره வணக்கம் வாட்ஸ்அப் ஊடாக
1: வணக்கம்
0: சகோதரி ஜெனி அண்டன், நாங்கள் நலம், நீங்களும் நலமாக இருக்க எல்லாம் வல்ல கர்த்தர் அருள்புரிவாராக. உங்களுக்கான கேள்வி,
1: பாண்டியனின்
0: சொல்லுங்கள்.
1: அப்படியே நீங்கள் நிலமா இருக்க அதே கர்த்தரை பிரார்த்தித்துக் கொண்டா.
0: பாண்டியனின் மார்பை அலங்கரிக்க வேண்டும் என்று தவம் இருந்த மலர்.
1: நான் இதுக்கு குவளை மலர் என்று கூறி பார்க்கிறேன்.
0: குவளை என்று கூறி பார்க்கிறீர்களா?
1: ஆமா, பிள்ளையண்டா மீண்டும் நினைகிறேன்.
0: ஓகே, பாப்பம் சரியான விடை உண்டா?
1: நன்றி, நன்றி, வணக்கம்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பகுத்தறிவுக்கு வேலை கொடு. பகுத்தறிவுக்கு வேலை கொடு நிகழ்ச்சியிலே முதலில் கொடுக்கப்பட்ட பாடல் அலை பாயுதே திரைப்படத்திலிருந்து பச்சை நிறமே பச்சை நிறமே என்ற பாடல். பாண்டியனின் மார்பை அலங்கரிக்க வேண்டும் என்று தவம் இருந்த மலர் எது என்று கேட்டிருந்தோம். சகோதரி ஜெனி அண்டன் அவர்கள் வந்து குவளை என்று சொல்லியிருக்கின்றார்கள். வேறு ஒருவர்களின் அணைப்பையும் காணாத நேரத்தில் வந்திருக்கிறார்கள் சகோதரி சியாமலா அக்கா. வணக்கம் சியாமலா அக்கா, வைபரூடாக வந்திருக்கும் சகோதரி சியாமலா அக்கா.
2: வணக்கம், வணக்கம். சொல்றேன்
0: கேளுங்க. நான் அந்த ஜெனியண்டன் வாட்ஸ்அப்ல நின்றவ, அந்த கட்டிய கீழே தள்ளிப்பட்டு உயர்த்த வேணும். தள்ளிப்பட்டு உயர்த்துக்கள நீங்கள் உங்களை முதல் எடுக்கவில்லை வேணும். டெலிஃபோன்ல உங்களை கிளிக் பண்ண வேணும். பச்சையை தள்ளிவிட்டா தான் நீங்கள் இந்த இணைப்புக்கு வருவீர்கள். கவனம் பிபி சொல்லி ரெண்டு பச்சை லைட் பெருசா, அங்க மூலையிலே ஒன்று சிவப்பு பெருசா எரியுது வட்டம. குவளை மலர் என்று சொல்கிறீர்களா? இப்போது வருகிறார்கள், அந்த வந்து விட்டார்கள். நன்றி சகோதரி. இணைப்பில் வந்திருப்பவர் வணக்கம். வணக்கம்,
3: வணக்கம் பிபி.
0: வணக்கம் சகோதரி ராணி சம்பந்தர். சொல்லுங்கள்,
3: நலமா இருக்கீங்களா?
0: நாங்கள் நலமா இருக்கிறோம், சொல்லுங்கள்.
3: நானும் நலமா இருந்து கொண்டு சோபிதாக்கன் நிலம் விசாரித்து கொண்டு அவன் நிலமா இருக்கிறவனை வேண்டிக் கொண்டு, இது இந்த ஒற்றை காலில் நின்று வண்டு மைக்ரோ குவள மலர்கள்ல இந்த ஒற்றை காலில் நின்று தவம் செய்த புண்ணியத்தால பாண்டியன் இந்த மார்பில மாலியாக புரள்ற தகுதியை பெற்றதாம் குவள மலர்.
0: குவள மலர் என்று கூறுகிறீர்கள். பாராட்டுகள், வாழ்த்துக்கள். பாப்பமா இணைப்பில் வந்திருப்பவர் வணக்கம்.
4: வணக்கம்,
0: வணக்கம் சகோதரி ரோசாலி. இணைப்பில் வந்திருப்பவர் வணக்கம்.
5: வணக்கம் ராஜினி அல்வாஸ், நீங்க நலமா இருக்கீங்களா?
0: நாங்கள் நலமா இருக்கின்றோம், நீங்கள் நலமா இருக்க எல்லாம் வல்ல கர்த்தரை வேண்டிக் கொண்டு. குவளை மலர் என்பது சரியான விடை என்று கூறுகின்றேன். ஓகே,
5: நன்றி,
0: நன்றி, நன்றி, நன்றி. இப்போது ஒருவர் இணைந்திருக்கின்றார். வணக்கம்.
6: வணக்கம் பிபி.
0: வணக்கம் சகோதரி பசுபதி குணநாயக்கா. சொல்லுங்கள். நிறுத்துவோம் பார்த்தேன், வந்துட்டீங்க, ஓடி வந்துட்டீங்க. அப்ப உங்களை எடுத்து போட்டு அடுத்த பாடலை தருவோம் இருக்கிறேன். நீங்களும் குவளை என்று கூறுவீர்கள். ஓகே, சரியான விடையாதா? சகோதரி ஜெனிகண்டன், சகோதரி சியாமலா, சகோதரி ராணி சம்பந்தர், சகோதரி ரோசாலி, சகோதரி ராகினியல் போன்ஸ், சகோதரி பசுபதி குணநாயகி, 1, 2, 3, 4, 5, 6 பேர் கலந்து கொண்டு சிறப்பான சரியான விடையை கூறியிருக்கிறீர்கள். நன்றிகள், பாராட்டுகள், வாழ்த்துக்கள்.
6: நன்றி, நன்றி, நன்றி.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பகுத்தறிவுக்கு வேலை கொடு. பகுத்தறிவுக்கு வேலை கொடு நிகழ் செய்கிற முதலாவதாக நான் கேட்க கேட்கப்பட்ட கேள்வி, பாண்டியனின் மார்பை அலங்கரிக்க வேண்டும் என்று தவம் இருந்த மலர் எது என்று கேட்டிருந்தேன். சரியான விடையாக குவளை என்று கூறியிருக்கிறார்கள். அது சரியான விடை. அதற்கான பாடலாக அலபாயுதய திரைப்படத்திலிருந்து பச்சை நிறமே பச்சை நிறம் என்ற பாடலை கேட்டிருந்தோம். அடுத்ததாக அரச கட்டளை திரைப்படத்திலிருந்து ஆடிவா ஆடிவா என்ற பாடல் ஆரம்பமாகின்றது. அந்த பாடலிலே நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டிய பதிலுக்கான கேள்வி, இது மிகவும் தந்திரமான வாழ்க்கை முறையை கொண்டதொன்று. இது மிகவும் தந்திரமான வாழ்க்கை முறையை கொண்டதொன்று. இதற்கான விடை பாடலிலே வருகின்றது. பாடல் இடம்பெற்ற திரைப்படம் அரச கட்டளை. பாடலை பாடுகிறார் திராவிட செல்வம், டி எம் சௌந்தரராயன் அவர்கள். இதோ பாடல் உங்களுக்காக.

மலை கடல்

0: நீங்கள் நீங்கள் கேட்ட பாடல் அரச கட்டளை திரைப்படத்திலிருந்து டி எம் சுந்தரன் பாடியிருந்தார்கள். அந்த பாடலுக்கு நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டிய பதிலுக்கான கேள்வி, இது மிகவும் தந்திரமான வாழ்க்கை முறையை கொண்டது ஒன்று. இது மிகவும் தந்திரமான வாழ்க்கை முறையை கொண்டது. இந்த பாடலில் பதில் இருக்கின்றது. வந்திருக்கும் அன்பான நேயர், வணக்கம்.
1: வணக்கம் பிபி.
0: சகோதரி ராணி சம்பந்தர், சொல்லுங்கள்.
1: நான் சொல்றேன், மான் கோழி அண்டு, சாரி என்ன, மான் குயில் அண்டு, என்ன மாறி சொல்லிட்டேன், மான் குயில் அண்டு, மான் குயில் அண்டு சொல்றேன்.
0: மான் குயில் அண்டு சொல்லி பாருங்க.
1: மான் குயில் தான், அது வந்து காகத்தின் கூட்டுக்குள்ள தான் நம்ம முட்டை இட்டு தந்திரமா பிழைக்குது.
0: அந்த விளையாட்டு காட்டுறவர் அவர் தான்.
1: விளையாட்டை காட்டி
0: பிழைக்கு பாப்பம் சரியானபடியோ.
1: நன்றி நன்றி
0: நன்றி நன்றி. வந்தவரை காணவில்லை, ஓடிவிட்டார். வணக்கம் வணக்கம்
2: வணக்கம் பேபி.
0: வணக்கம் பசுபதி குழந்தை நாயகியாண்டி. விளங்க இல்ல என்ன பொறுத்தளவில் ஜோவேஸ்வரி அம்மாவுக்கும் அம்மாவுக்கும் கொஞ்சம் தான் அவ சிறியதான் கூப்பிடலாம். நாங்கள் என்னன்னு சொன்னால் ரெண்டு மூன்று சிறியதாம இருந்தால் அவர்கள் சொல்கிறார்கள் சித்தி என்றார்கள். கடைசி தங்கச்சியை அஞ்சு ஆண்டு கூப்பிடுறார்கள். நாங்கள் கூடுதலாக மாமியத்தானே கொஞ்சம் அந்தி என்று சொல்றது கூட
2: என்ன.
0: நாங்கள் சிறியதாய அஞ்சாண்டும் அஞ்சாண்டு என்னுடைய பிள்ளைகள் சிறிய தண்டு சகோதரிமார் மூத்தவ வந்து சித்தி கண்டும் அவர்களை அஞ்சாண்டும். சில பேர் பெண் கொடுத்த மாமியாரை, அதாவது பேசி திருமணம் செய்து கொடுத்த பெண் கொடுத்த மாமியாரை அந்தி கண்டு கூப்பிடுறார்கள். அது எப்படி இருந்தாலும் அந்த மனதில நல்ல
2: ஒழுங்கான
0: முறை இல்ல. அப்ப அந்த வயல அதெல்லாம் உங்களா என்னென்றால் அவவையும் தான் அக்காண்டு அக்காண்டு கூப்பிடலாம். என்னென்றால் 82 வயலே எனக்கு ஒரு அண்ணன் இருக்கிறார். இப்போ இருபாலையில இருக்கிறாரு. அப்ப அதால அவையும் சொல்லலாம், உங்களையும் அக்காண்டு சொல்லலாம். இல்ல சரி ஏதோ வாய்க்கலாம், அந்த நேரம் வரதா சொல்ல வேண்டிய குயில் ரெண்டு தான் சொல்லுறீர்கள். ஓகே பாப்பம் சரியான முடியும்.
2: நன்றி
0: நன்றி நன்றி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பகுத்தறிவுக்கு வேலை கொடு. பகுத்தறிவுக்கு வேலை கொடு இல் கேட்கப்பட்ட கேள்வி, இது மிகவும் தந்திரமான வாழ்க்கை முறையை கொண்டது என்று கேட்டிருந்தோம். அந்த வகையிலே சகோதரி சியாமலா இப்போது கலந்து கொள்கிறார் வைபர் ஊடாக. வணக்கம் சகோதரி சியாமலா.
3: வணக்கம்.
0: இப்ப சரியா எடுத்தனவா? தொலைபேசி விலை கொடுத்து தான் வாங்கி இருக்கிறார் திரு தர்சன் அவர்கள். இது ஒன்று வந்து வைபருக்கும் ஒன்று வாட்ஸ்அப்புக்கும் தனித்தனியா வச்சிருக்கிறார்கள். அப்ப உங்களை எடுக்கல அப்படியே பச்சைய வலது பக்கத்துக்கு தள்ளி விட போடும். வாட்ஸ்அப்ல இருக்கிறவரை மேலே தள்ளி மேலே தள்ளி விட போடும். கொஞ்சம் அவங்கிட்ட பிளத்தை காட்டின வேண்டாம், தெளிவாக நிலகலாம் ஒரு ஒரு முண்டில் தான் நிற்கிது. மெதுவாக செய்ய வேணும். சொல்லுங்கள் எப்படி பாடல்.
3: தள்ளி விடுறதெல்லாம் நிற்கிறீங்க.
0: ஓ எல்லாரையும் தள்ளி விடுறதெல்லாம் நிற்கிறோம். எப்படி எப்படி எப்படி நல்ல பாட்டா பிடிச்ச பாட்டா? எங்களுக்காகவே எழுதப்பட்ட பாடல் மாதிரி அதை சவுந்தரராஜன் அவர்கள் அற்புதமாக படிக்க, அதுக்கு மக்கள் திலகமர்கள் அவர்கள் சிறப்பாக நடிக்க, அபிநயம் பிடிக்கிறார் அபிநய சரஸ்வதி பி சரோயாதேவி இருவரும் ஜாழ்ப்பணம் வந்திருந்தார்கள் ஒரு தடவை 1964-65 ஞாபகம் இருக்கா? பிறந்துட்டீங்களா? நான் சின்ன பிள்ளையில பார்த்திருக்கிறேன். அவர்கள் ராஜா தியேட்டருக்கு தான் வந்திருக்கிறார்கள். அப்போ காவல்காரன் படம் ஓடி இருக்குது. அவர் தான் ஜாழ்ப்பாணத்துக்கு கூப்பிட்டது தியாகராஜா எஸ்டிஆர் என்று சொல்லுவேன். ஆனால் அவர்கள் வந்தது கொழும்புக்கு மலையகத்துக்கு அங்கேயெல்லாம் போட்டு அவர்கள் தெல்லிப்பளைக்கும் வந்திருக்கிறார் மக்களிடம். தெல்லிப்பளைக்கு வந்திருந்தால் நிச்சயமாக ஏர்போர்ட்டுக்கு போகிறதுக்கு அங்கன்ற ரோட்டெல்லாம் போயிருக்கணும். அப்படியாக ஞாபகம் இல்லை. சில நேரம் அன்றுதான் ரெண்டாம் இந்த டேட்டுகளை பார்க்கல, வந்த டேட்டுகளை குறிப்பிட்டதை பார்க்கும்போது நிச்சயமாக அப்படித்தான் நடந்திருக்க வேண்டும் என நினைக்கின்றேன். வந்தது யார் வீட்டு, யார் வீட்டுக்கு தெரியுமா? யாருக்கும் தலை வணங்காத எம்ஜிஆர் ரெண்டு பேரிடத்தான காலில் விழுந்து ஆசீர்வாதமாக, ஒன்று நாகரட்டி கண்டு மற்ற இன்னும் ஒரு ஆள்கிட்ட. யாருக்கும் தலை சாய்க்காத மக்கள் திலகம் எமது தந்தை செல்வாவிடம் தலை சாய்த்து புத்தகம் வாங்கும் புகைப்படம் ஒன்று கனவேற்ற வீட்டை இருக்குது, நான் பார்த்துருக்கிறேன். அதே அந்த படம் எங்கெண்ட வீட்டையும் இருக்குது. ஒரு மஃப்ளரோட, அதாவது துண்டுடன், தோல் துண்டுடன் மக்கள் திலகம் வாங்கும் காட்சி கொண்ட புகைப்படம் ஒன்று எங்கள் வீட்டையும் இருந்தது. நான் வேறு வீட்டிலையும் பார்த்துருக்கின்றேன். அந்த தகவலையும் உங்களுக்கு கூறிக்கொண்டு உங்களுடைய
3: குயில்
0: என்று சொல்கிறீர்கள். ஓகே, ஒருவரும் இணையாத பட்சத்திலே இந்த பாடலுக்கு விளங்கல, ஒருவரையும் காணல, மின்னல. சில நேரம் நீங்கள் உங்களை கட் பண்ண அப்புறம் மின்னுதோ தெரியாது என்ன. சரி, இதுக்கும் இது சரியான விடை என்றதை கூறுகிறேன். சரியோ?
3: சரியோ.
0: ஓகே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பகுத்தறிவுக்கு வேலை கொடு. பகுத்தறிவுக்கு வேலை கொடு நிகழ்ச்சியில் அடுத்ததாக கலந்து கொள்ள வந்திருக்கும் அன்பினையர், வணக்கம். வணக்கம். அவரது இழப்பு உடனடியாக தானாகவே துண்டித்து விட்டது, துண்டிக்கப்பட்டு விட்டது. இறைச்சலாக இருந்தது, தவறுதலாக அவரை நிப்பாட்டிட்டார் போல இருக்கிறது. அநேகமாக வருவார் என்று எதிர்பார்க்கின்றேன். கொடுக்கப்பட்ட தரவானது இது மிகவும் தந்திரமான வாழ்க்கை முறையை கொண்டதொன்று. பாடல் இடம்பெற்ற திரைப்படம் அரசகட்டளை பாடல் ஆடிவா ஆடிவா ஆடிவா என்ற பாடல். இப்போது மக்கள் திலகமும் அபிநய சரஸ்வதியும் இணைந்து நடித்த படத்திலிருந்து பாடல் கேட்டிருந்தீர்கள். அடுத்ததாக நடிப்புக்கு இலக்கணம் வகுத்த சிம்மக்கரலோன் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனும் மக்களால் நான் மக்களுக்காகவே நான் என்று தாரக மந்திரத்தின் தமிழ்நாட்டை ஆட்சி புரிந்த புரட்சித் தலைவி ஜெயலலிதா அவர்களும் அட்டகாசமாக போட்டி போட்டு நடனமாடும் படமான பாட்டும் பரதமும் திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல்களை கேட்க இருக்கின்றோம்.

அடுத்து வரும் பாடல் பாட்டும் பிரதமும் திரைப்படத்திலிருந்து, சிவகாமி ஆட வந்தால் நடராஜன் என்ன செய்வான் என்ற பாடல். இப்பாடலிலே தற்கொலை செய்து கொண்ட தன் சதிக்காக, தற்கொலை செய்து கொண்ட தன் சதிக்காக பல காலம் காத்திருந்த பதி இந்த பாடலிலே விடை இருக்கின்றது. தற்கொலை செய்து கொண்ட தன் சதிக்காக பல காலம் காத்திருந்த பதி, இதற்கான விடையை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். இந்த பாடலிலிருந்து முதலில் மக்கள் திலகன் பாடல் கேட்டீர்கள். இப்போது நடிப்புக்கில் கிளம்பாத சிம்ம குரலோனின் பாடல் வருகிறது, கேட்டு வாருங்கள். இலங்கை வரை கேட்குது பாடலை.

ಅಪ್ಪನಾಯಕನ ಹಾಡೋ ಬೆಂಡೋರವನ್ನ.

என்ன மனதினில் என்ன தவறுவதென்ன மயக்கமா கலகிலே

அருமையான ஒரு பாடலை கேட்டீர்கள். பாட்டும் பரதம் திரைப்படத்தில் இருந்து நடப்புக்கு இலக்கணம் பத்த சிம்மக்கரூர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனும் புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மையாரும் இந்த பாடலுக்கு நடனமாடியிருந்தார்கள். உங்களுக்கு கேட்கப்பட்ட கேள்வி முதலவர் வந்திருக்கிறார். உங்களுக்கு கேட்கப்பட்ட கேள்வி, உங்களுக்கு தற்கொலை செய்து கொண்ட தன் சதிக்காக பல காலம் காத்திருந்த பதி. இதோ முதலாவதாக வாட்ஸ்அப் ஊடாக வந்திருக்கும் அன்பு நேயரை அழைக்கின்றோம். வணக்கம். வாட்ஸ்அப் ஊடாக வந்திருப்பவர் வணக்கம். ஒரு தடவை காவல் நின்றீர்கள், பாட்டு முடிந்தவுடன் அடித்திருக்கலாம், சரி பரவாயில்லை. இணைப்பில் வந்திருப்பவர் வணக்கம். இணைப்பு சரியாக இணைப்படவில்லை. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பகுத்தறிவுக்கு வேலை கொடு. பகுத்தறிவுக்கு வேலை கொடுவில் கேட்கப்பட்ட கேள்வியானது தற்கொலை செய்து கொண்ட தன் சதிக்காக பல காலம் காத்திருந்த பதி. பாட்டிலே வந்திருந்தது பாடல் இடம்பெற்ற திரைப்படம் பாட்டும் பரதமும். பாடல் சிவகாமி ஆட வந்தால் நடராஜன் என்ன செய்வார் என்ற பாடல். விடை மூன்றெழுத்தில் வரும். ஒரு உதவி செய்திருக்கின்றேன், மூன்றெழுத்தில் விடை வரும். இதுவரை உதவி செய்யவில்லை, இப்பாடலுக்கு மூன்றெழுத்தில் விடை வரும். வாட்ஸ்அப் ஊடாக ஒருவர் இணைந்திருந்தார், மற்ற இலக்கத்திலும் இணைந்திருந்தார்கள், இரண்டிலேயும் பெறவில்லை. முதலில் இணைந்திருந்தவர் வாட்ஸ்அப் ஊடாக இணைப்பை தற்சமயம் ஏற்படுத்தி கொள்ளலாம். இணைப்புகள் எல்லாம் ஃப்ரீயாக இருக்கின்றது. இல்லையென்றால் அடுத்த பாடலுக்கு செல்லலாம். வந்திருக்கின்றார் ஒருவர் இணைப்பிலே. வணக்கம். வணக்கம். வந்திருப்பவர் வணக்கம். இணைப்பில் வந்திருப்பவர் தயவு செய்து பேசவும். நீங்கள் மௌனமாக இருந்தால் இணைப்பு துண்டிக்கப்படும் என்பதை தாழ்மையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். துண்டித்துவிட்டேன் நான் இணைப்பை துண்டித்துவிட்டேன். அவர் இரண்டு தடவை வந்தும் இரண்டு தடவையும் பேச மறக்கின்றார். இப்படியும் சில மனிதர்கள் இருக்கிறார்கள். சில நேரம் இணைப்பு, சில நேரம் சில பேருக்கு தவறுதலாக இருக்கலாம். மீண்டும் தரவு தருகின்றேன். தற்கொலை செய்து கொண்ட தன் சதிக்காக பல காலம் காத்திருந்த பதி. பாட்டும் பரதமும் திரைப்படத்திலே சிவகாமி ஆட வந்தால் நடராஜன் என்ன செய்வான் என்ற பாடலை ஒளிபரப்பியிருந்தேன். மூன்று எழுத்தில் பதில் வரும் என்றும் கூறியிருக்கின்றேன். இப்பொழுது வாட்ஸ்அப் ஊடாக

0: சௌரியஜனி பேரெழுத வேணும், சௌரியஜனி என்று. ஓகே, நன்றி, பாப்பம் சரியான விடியோ. ஓகே, எப்படி பாடல் பிடித்துக் கொண்டதா? இணப்பில் வந்திருப்பவர் வணக்கம்.
1: பாட்டும்
0: பரதம் நல்ல படம், காலால படம் கேடுவினம் அப்படியே என்ன பாடல் எங்க மட்டும் கேக்குது? தமிழர்கள் வந்தால் எடும்பு உட்கார்ந்து
2: நானும் இதுக்கு தத்துவ வேறு சிவன் என்று
0: சொல்றேன். நடராஜரும் வந்தால்தான் சிவன் என்பது.
2: சிவனும் வந்தது, நந்தியின் மகனும் வந்தது, அது வேற போடு இல்ல.
0: அத்தள நந்தியின் மகன் நான், தத்துவமானிடம் சிவன்
2: சிவன் தான், ரெண்டுக்கும் ஒன்றதான் சொல்றாரு. அப்ப சிவன் என்று சொல்றேன்.
0: பாப்போமா?
2: ஓ, நன்றி நன்றி.
0: இணப்பில் வந்திருப்பவர் வணக்கம்.
3: வணக்கம் பிபி.
0: வணக்கம் சோரி ராணி சம்பந்தர்.
3: முதல் கேள்வி வடிவம் விளங்கியில திருப்பி திருப்பி சொல்லுவீங்கள்
0: செய்து கொண்ட தன் சதிக்காக பலகாலம் காத்திருந்த பதி.
3: நடராஜரும்
0: வந்தது,
3: நடராஜன் கூட எழுத்தல்ல அவரு இது. அது அப்ப நீங்க மூன்று எழுத்துன்னு சொல்லிட்டீங்க புதலே, அப்ப நான் கொஞ்சம் மூன்று எழுத்துல கொஞ்சம் எழுதி வச்சிருந்தேன். என்ன வரும் என்ன வரும் அந்த கேள்வி வடிவ விளங்காதபடியா அந்த பதி என்றது கடைசியா விளங்கியில. தற்கொலை செய்து கொண்ட தன் சதிக்காக பலகாலம் காத்திருந்த அண்டவளம் விளங்கிச்சது, மிச்சம் விளங்கியில. அதான் நான் ஜோதிச்சு கொண்டிருந்தேன். அது சிவன். நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம். இப்போது வைபரோடாக எங்க சியாமலாக்கா வந்திருக்கிற. வணக்கம் சியாமலாக்கா.
4: வணக்கம.
0: வணக்கம்.
4: நானும் சிவனியே சொல்லுவேன்.
0: அப்பாடா சிவனே என்று ஒரு பிளேண்டி குடிச்சிட்டு இருக்கிறீங்க போடாக்கு.
4: நன்றி
0: நன்றி வணக்கம். இணைப்பில் வந்திருப்பவர் வணக்கம்.
5: வணக்கம்.
0: வணக்கம் ரோசாலி, சகோதரி ரோசாலி சொல்லுங்கள். இறுதியாக ஒரு பாடலும் இருக்கிறதா, இன்னொரு கேள்வி இருக்கிறதா? அப்ப நீங்களும் சிவன் என்று
5: கூறியிருக்கிறார்.
0: கூறிய பதிலுடன் முடித்துக் கொள்வோம். சரியான விடை சிவன் என்பது சரியான விடை. தத்துவம் ஆடிடும் சிவன் என்று வந்தது, சிவன் என்பது சரியான விடை. அடுத்த பாடல் இறுதி பாடலுக்கான கேள்வி இனிப்பு கசப்பு துவர்ப்பு என்று மூன்று சுவைகளை கொண்ட கனி கொடுப்பது. இனிப்பு கசப்பு துவர்ப்பு என்று மூன்று சுவைகளை கொண்ட கனி கொடுப்பது. இது பாண்டித்துறை படத்திலிருந்து கானக்கருங்குயில் என்ற பாடல். பிரபுவும் குஷ்புவும் நடத்தி

0: ஒப்புதல் கூறுவதற்காக இணைப்பில் வந்திருக்கும் அன்பு நேயரை அன்புடன் அழைக்கின்றேன். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் பசுபதி குழந்தை ஐயாக்கா.
1: நீங்கள் வடகம்
0: உங்கள்ட்ட ஒரு கேள்வி. நாங்கள் இங்க வாங்குற வடகம் எல்லாம் வட்டமா இல்ல இருக்கும். எப்பாவது சாப்பிட்டு இருக்கிறீர்களா முருக்கங்க? நாங்கள் முருக்கங்க கரைக்கு சமைக்கிறதுக்கு வெட்டுவோமே கணக்கு. சரி, ஒரு ஆள்காட்டு வீரர் அளவு வையுங்கோவன், அந்த அளவில் ஒரு முறுக்க என்ன ஒரு வடகம் ஒன்று இங்க யாரும் சாப்பிட்டு இருக்கிறீங்களா?
1: இல்ல, அப்படி நாங்க சாப்பிடல. இப்படி சாப்பிடுற அந்த கவர் கவரா பூ இருக்கு.
0: ஆமாம். சாப்பாட்டு கடை, சைவ சாப்பாட்டு கடை, மற்றவர் சின்ன கடை உண்டு. சொல்லிப்பட்டார் என்னவென்று சிகரெட் விற்கலாது. இது அந்த காலம், 50 வருஷத்துக்கு முன்னம், 60 வருஷத்துக்கு
1: முன்னம்.
0: அப்ப இவர் சாப்பாடு ஓடருக்கு செய்து கொடுக்கறதா? ஆக்களுக்கு போனால் கோயில் திருவிழா போனால் சாப்பாடு போனால் வடகம் வந்து நீட்டாயிருக்கும். நான் அதை வித்தியாசமாக தான் சேர்வு கொண்டு பார்த்து முதிப்பதை இதான் வடகம் நீ சாப்பிட்டு
1: போயிருந்தேன்.
0: நாங்கள் சாப்பிட்றத குச்சுவோம். இதில் கடைச்சி சின்னத்தில் பொறிச்சோன்னு இறுகி போயிருக்கும் மாவை
1: கலப்பு.
0: இப்ப கலப்பனுடைய இருக்கும் சும்மா
1: வேண்டலாம் எள்ளுகளை எல்லாம் போட்டாப்பா அடிக்கையில் அறுவது. நாங்க ஊர்ல நல்ல தனியா உளுந்துதானே போடுறோம்.
0: இந்த இது கூடுதலா வேப்பான செய்கிறது.
1: வேப்பம் பூ கூட உளுந்தும் பச்சை மிளகு கேங்கருவப்பில எல்லாம் போட்டு
0: இந்த முத்தின முருக்கங்காய சீவி எடுத்து போட்டு அதுலயும் செய்கிறவையோ?
1: ஓ, அது இந்த பிளந்து போட்டு அந்த கொட்டையை பிடிக்க வலிச்சு எடுத்து
0: பிராண்டி வந்து
1: பிராண்டி எடுத்து உளுந்த அதோட சேர்த்து குழைச்சு தட்டி போடுவாதான். வாழைப்பூ செய்யலாம். வாழைப்பூவை கொத்தி எடுத்து
0: வாழைப்பூத்தியோ
1: அதிலும் படகம் போடலாம். எல்லாம் செய்து நாங்கள் ஊரில்
0: பரவாயில்ல. விபிக்கு கொஞ்சம் மெமோரி பவர் இருக்குதுதான்.
1: நீங்க வரஞ்சிருக்கீங்க
0: இணைப்பிலே வந்திருக்கின்றார் வாட்ஸ்அப் ஊடாக. வணக்கம், வாட்ஸ்அப்பில் வந்திருப்பவர் வணக்கம்.
2: சொல்லிப்பாக்குறீங்களா? நன்றி.
0: நன்றி கலந்து கொண்டு சிறப்பித்ததுக்கு நன்றி அம்மா. நன்றியா? நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இறுதி பகுதி, இறுதி நேரத்தை நெருங்கிக் கொண்டிருக்கின்றோம். இன்னும் சொற்ப வினாடிகளே இருக்கின்றது. ஒருவர் இணைந்திருக்கின்றார், அவரை எடுத்துவிட்டு நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவு கொண்டருவோம். அடுத்த நிகழ்ச்சியாக சிறுவர் முற்றம் நடைபெற இருக்கின்றது. சுபிதா பாலசிங்கம் அவர்களின் ஆக்கத்திலும் ஊக்கத்திலும் நெருகாலையில் சிறுவர் முற்றம் வந்திருப்பவர் வணக்கம்.
3: வணக்கம்.
0: வணக்கம் ரோசாலி, சொல்லுங்கள்.
3: ஒரு
0: நிமிடம் நீளங்கள். மனோகரி சுப்பிரமணியம், சுப்பிரமணியம் சொல்லுங்கள் அம்மா.
3: உங்கள் நிகழ்ச்சி தொகுப்புக்கு நல்வாட்டுதலை குறிக்கின்ற
0: நன்றி.
3: இப்போதுதான் வாங்கி வெட்ட முடிந்தது.
0: சகோதரி சியாமலா என்னோடு நீங்கள்.
4: வணக்கம்.
0: வணக்கம் சொல்லுங்கள்.
4: நீங்க
0: தான் இருக்க வந்த மாய கிடந்தது டக்கணமே
4: நான்
0: ஒன்றுமே செய்யல. நான் இஞ்சால சகோதரி சகோதரி மனோகரி சுப்பிரமணியத்தை எடுத்துட்டு உங்களை தள்ளி விட்டுட்டு இங்க இவதான் முதல் வந்தவ எடுத்துட்டு உங்களை தள்ளி விட்டு இருந்தாங்க. விளங்கல
4: அவன்
0: வந்திருப்பவர் வணக்கம்.
2: வணக்கம் பிபி.
0: வணக்கம் சோறு ராணி சம்பந்தர். வணக்கம் சொல்லுங்கள்.
2: லைன் முதல் கிடைக்கல வேப்பம் பழம்
0: நன்றி. எங்களோட இந்த நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டாடுங்க. வணக்கம் அன்பந்த நேர்களே, சரியான விடை வேம்பு என்பது சரியான விடை. இதுவரை நேரமும் பகுத்தறிவுக்கு வேலை கூட நிகழ்ச்சியிலே கேட்கப்பட்ட கேள்விகளுக்காக திருமதி ஜெனியண்டன், திருமதி சியாமலா சத்குமரன், திருமதி ராணி சம்பந்தர், திருமதி ரொசாலி, திருமதி ராகினி அல்போன்ஸ், திருமதி பசுபதி குணநாயகி, திருமதி மனோகரி சுப்பிரமணியம் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள். அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை கூறிக்கொண்டு நிறைவு பெற்றது அறிவுக்கு வேலை கொடு, பகுத்தறிவுக்கு வேலை கொடு. தொடர இருப்பது சகோதரி சுபிதாவின் ஆக்கத்திலும் ஊக்கத்திலும் சிறுவர் முற்றம். சிறிய விளம்பர இடைவெளியை தொடர்ந்து தொடரும் என்பதை கூறிக்கொள்கின்றேன்.
5: ஈழத் தமிழர்களின் வாழ்வில் கல்வியில் சாதனையாளர்களை உருவாக்கிய வயாவுலான் மத்திய கல்லூரியின் அமுத விழா 8ஆம் தேதி நவம்பர் மாதம் 2026 ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2:30 மணிக்கு சுவிட்சர்லாந்தில் சிறப்பாக நடைபெற இருக்கிறது.

பலரது வாழ்வில் அறிவொளியேற்றிய இந்த பாடசாலையின் அமுத விழாவுக்கான பணிகளை வயாபுலான் மத்திய கல்லூரியின் சுவிஸ் கிளையினர் இதற்கான ஏற்பாடுகளை கவனித்து வருகிறார்கள். மறந்து விடாதீர்கள், 8ஆம் தேதி நவம்பர் மாதம் 2026 ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2:30 மணிக்கு வசாவிலான் மத்திய கல்லூரியின் அமுத விழா நிகழ்வுகள் நடைபெறுகிறது. இடம்பெறும் மண்டபம் இந்த நிகழ்வுக்கு அனுசரணை கொடுக்கின்றார்கள். பிசரியா மம்மாமியா GmbH, சஜிகா கேஷ் அண்ட் கரி, சஜிகா பியூட்டி பார்லர், சோட்டகன் கராத்தே நிறுவனம், பரவச யோகா நிலையம் இவர்களது ஆதரவுடனும் உங்கள் ஆதரவை எதிர்பார்க்கின்றார்கள் வசாவிலான் மத்திய கல்லூரியின் பழைய மாணவர்கள். மேலதிக தொடர்புகளுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். தியாகராஜா சச்சிதானந்த மூர்த்தி, சைவ சைவர் 41 79 771 17 12, தம்பிராஜா இளங்குமரன், சைவ சைவர் 41 76 386 14 82, தர்மலிங்கம் பிரபாகரன், சைவ சைவர் 41 76 51 83, சைவர் 3 4. மறந்து விடாதீர்கள், நவம்பர் மாதம் 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2:30 மணிக்கு வசாவிலான் மத்திய கல்லூரியின் அமுத விழா நிகழ்வு. கல்வி கண்ணை திறந்த வயாவிலான் மத்திய கல்லூரியின் அமுத விழாவுக்காக அனைவரும் ஒன்றிணைவோம். அடுத்த தலைமுறைக்கு உற்சாகம் அளிப்போம்.

ரஞ்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் சோழன் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடன் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர், மகளிர், குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்படிப்புகள், பஞ்சாபிகள், பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சோழன் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்க சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சோழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சோழன் பல்பொருள் வாணிபம் 5 ரூ ஜோசப் ஹெனப் 93 700 ரன்சி. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரன்சையே.

ரஞ்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் சோழன் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பமடைந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடல் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டிக் கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர், மகளிர், குழந்தைகளின் ஆண்டு வகைகள் ஏராளம். பட்டுப்படிப்புகள், பஞ்சாபிகள் பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சோழன் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்க சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சோழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை விஜயம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சோழன் பல்பொருள் வாணிபம் 5 ஜோசப் 93 700 ரன்சி. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரன்சியே.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒளி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: நேரம் சரியாக 5:09. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது TRT தமிழ் ஒலி. தமிழ் ஒலியில் தொடர்கிறது

0: சிறுவர் முற்றம்
1: ஓடி விளையாடு பாப்பா.
0: சிறுவர் முற்றம் நிகழ்ச்சியை கேட்பதற்கு, நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கும் ஆவலோடு காத்திருக்கும் நீர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள்.
1: ஒரு குழந்தையை வையாதே பாப்பா.
0: கள்ளம் கபடமற்ற மனநிகள் கலந்து சிறப்பிக்கின்ற நேரம். மனநிகளே, இது உங்களுக்கான நேரம். திருக்குறள், திருவாசகம், திருப்புகழ் மற்றும் கதை கட்டுரை என்று உங்களுக்கு தெரிந்தவற்றோடு நீங்கள் இணைந்து கொண்டு சிறப்பிக்கலாம்.
1: நல்ல பாட்டு.
0: அதற்கான தொலைபேசி இலக்கம் 0331 1 42 15 40.
1: இன்னும்
0: ஒரு தொலைபேசி இலக்கம் 0033 951 48 47 71. வைபருடாக 0033 650 0774 27. வாட்ஸ்அப் ஊடாக 0033 689 86 55 29. இணைந்து கொள்ளுங்கள் மனநிகளே, இது உங்களுக்கான நேரம். அந்த வயதிலே இன்று சுவிஸ் நேரத்தில் பாடலில் விவேகம் இடம்பெற இருக்கிறது என்பதையும் மகிழ்ச்சியோடு அறிய தருகிறேன். சுவிஸ் நேரத்தில் பாடலில் விவேகம்
1: மனதில் மகிழ்ச்சி.

இனியொரு விதி செய்வோம், அதை எந்த நாளும் காப்போம். தனியொருவனுக்கு உணவிலையெனில்

0: நேரம் சரியாக 5:18 அந்த வயதில் இப்பொழுது வந்திருக்கும் மணிலே அன்போடு வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம். வணக்கம் ஆர்த்திகன், நலமாயிருக்கிறீங்களா? நாங்களும் நலமாக இருக்கிறோம். என்ன இன்றைக்கு தாமதம்? ஆமாம், தாமதம். அப்படியா? அப்ப இன்னைக்கு சிறுவர் மற்ற நேற்று மறந்துட்டீங்க.
1: என்ன
0: சொல்ல போறீங்க அண்டிக்கு?
1: நான் யாரும் அந்த புத்தகத்துல
0: என்ன கதை அது? பெயர் பச்சை கிளியும் மீரா டீச்சரும் என்ற கதையை இடையில வாசிக்கிறீர்கள். ஓகே, சரி வாசியுங்கள்.
1: நரியின் வாயில் அகப்பட்ட காகம், நரியண்ணா நரியண்ணா, நான் இப்பொழுது நனைந்து ஈரமாக இருக்கிறேன், என்னை சிறு சிறு சற்று நேரம் வெயிலில் நன்றாக காய்ந்த பின் நீ விருப்பம் போல என்னை சாப்பிடலாம் என்று தந்திரமாக கூற அதை கேட்ட நரி அதை காயவிட நரியண்ணா நரியண்ணா அது வேட்டைக்காரன் வருகிறான் என்று கூற நரியில் திரும்பி பார்க்க என்று உயரத்தில் பறந்து கொண்டது அந்த தந்திரமான கருப்பு காகம். மற்றவர்கள் மீது பொறாமை கொண்டதானால் பல ஆபத்துகளை சந்தித்து கொண்டது காகம். ஆனால் நான் செல்லமாக வளர்த்த பச்சை கிளி எங்கே என்று தோட்டம் முழுவதும் தேடி பார்த்துவிட்டு வீட்டுக்குள் வந்தார் அண்ணாச்சி. அங்கே சரிஹாமப்பா சரிஹாமப்பாத நீத்த அரிஸ்த என டீச்சர் மீராவின் மடியில் இருந்து நின்று தனது வலது காலால் வலது காலால் தாளம் போட்டு பாடிக்கொண்டிருந்தது அந்த பச்சை கிளி. அதை கண்ட அண்ணாச்சி பரவசப்பட்டு தன் இரு கைகளாலும் அனைத்து பிடித்து முத்தமிட்டு மகிழ்ந்தார். பொறாமை பொறாமை கொள்ளக்கூடாது. நன்றி.
0: நன்றி செல்லம், நன்றி. ஞானம் பிரி சாத்தா எழுதிய அந்த கதை, அதாவது பச்சை கிளியும் மீரா டீச்சரும் என்ற கதையின் முழுமையாக இன்றைக்கு முடித்து விட்டீர்கள். அதாவது பொறாமை கொள்ளக்கூடாது என்ற ஒரு இதுல அந்த கதையை எழுதி இருக்கிறார்.
1: என்ன
2: வணக்கம் ஆர்த்திகான் விபி தாத்தா.
1: வணக்கம் தாத்தா,
2: எப்படி இருக்கிறீர்கள்? உங்களுக்கு கூறியபடிக்கு சென்ற வாரம் உங்களுடன் சேர்ந்து நிகழ்ச்சி செய்துவிட்டு வீட்டை போவதற்காக டிராம்ப் என்று சொல்லுவேன், நாம் அங்கே ஓடும் லாக்கணும்ல டிராம்ப் ரோட்டில் ட்ரெயின், அதுக்காக காவல் நிற்கும் பொழுது உங்கள் மீரா டீச்சருக்கு தொலைபேசி எடுத்தேன். அவரது கணவர் எல்லாரையும் எனக்கு தெரியும். அவரது கணவர் தற்போது இலங்கையில் நிற்பதால் அவருக்கு தொலைபேசி எடுத்த போது இந்த விஷயத்தை கூறியிருந்தேன். இப்படி ஞானம் பீரிஸ் தாத்தா என்ற புத்தாத்திலிருந்து உங்கள் பெயர் வரக்கூடிய கதையை இன்று நிற்பாட்டுகிறார், அதாவது இன்று மிச்ச கதையாக கூறுவார் என்று கூறியிருந்தேன். சந்தோஷப்பட்டார், சொல்லியிருந்தேன் கூட்டிக் கொண்டு வந்தாலும் அவர்கள் வந்தால் நிச்சயமாக உங்கள் வீட்டுக்கும் கூட்டிக் கொண்டு வர என்று கூட்டிக் வரும்படி கூறியிருக்கின்ற செய்தியும் உங்களுக்கு சொல்ல சொன்னார். அதே நேரத்தில் என்ன கூறியிருந்தேன், இனி வரும் அடுத்த கதையில் ஒருவர் வாரார், வையஸ் என்று ஒருவர் வருவார் கடைசி நேரத்தில் பாருங்கோ, அதுக்கு அங்கால வீரன் விஜயன் மகேந்திரி என்று மூன்று பேர் வருவினாம். எல்லாரும் ஜலாக்கொண்டுதான் இருக்கிறோம். ஞானம் பெரிஸ் தாத்தா உண்மையான பெயருடன் தான் அந்த கதையை எழுதியிருக்கின்றார். அவர்களை நீங்கள் வரும்போது நேரடியாக எல்லாரையும் லாக்கர்ல வச்சு அமர்த்தி கிளம்புகளை காண பண்றேன். சரியோ? நன்றி. ஓகே,
1: நன்றி தாத்தா.
2: நன்றி ஆர்த்திகா. நன்றி நன்றி
0: நன்றி ஆர்த்தியன் செல்லம். ஓகே,
1: நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம்.
1: வணக்கம் அண்டி.
0: ஓ வணக்கம் மகேனி செல்லம், எப்படி இருக்கிறீங்க? ஓம் நாங்களும் நலமாக இருக்கிறோம். நன்றி செல்லம். சாப்பிட்டீங்களா? ஓம் நாங்களும் சாப்பிட்டோம். நன்றி. என்ன சொல்ல போறீங்களா அண்டிக்கு?
1: நான் அந்த மாட்டை பாட்டில அடியால பாடின பாட்டை தான் திருமணம் பாட போறேன்.
0: சரி பாடுங்க.
1: கடகடகட வண்டி வருகுது, கடகடகட வண்டி வருகுது, காலை மாடு ரெண்டு போட்டி வண்டி வருகுது, டக் டக் டக் டக் வண்டி வருகுது, டக் டக் டக் டக் வண்டி வருகுது, தாவி தாவி ஓடும் கூடை வண்டி வருகுது, கடகடகட வண்டி வருகுது, கடகடகட வண்டி வருகுது, காலை மாடு ரெண்டு போட்டி வண்டி வருகுது, டக் டக் டக் டக் வண்டி வருகுது, டக் டக் டக் டக் வண்டி வருகுது, தாவி தாவி ஓடும் கூடை வண்டி வருகுது. ரிங் ரிங் ரிங் ரிங் வண்டி வருது, ரிங் ரிங் ரிங் ரிங் வண்டி வருது, தினூ ஏறி ஓட்டும் சைக்கிள் வண்டி வருது, வண்டி வருது, வண்டி வருது, பாய்ந்து வேகமாக மோட்டார் வண்டி வருது, ரிங் ரிங் ரிங் ரிங் வண்டி வருது, ரிங் ரிங் ரிங் ரிங் வண்டி வருது, தினூ ஏறி ஓட்டும் சைக்கிள் வண்டி வருது, வண்டி வருது, வண்டி வருது, கண்டு வேகமாக மூட்ட வண்டி வருது, குக்கு குக்கு வண்டி வருது, குக்கு குக்கு வண்டி வருது, கும்பகோணவிந்து ரயில் வண்டி வருது, கும்பா போனவிந்து ரயில் வண்டி வருது. இது வேண்டாம்
0: கட்டிக்காரி, வாழ்த்துக்கள் அம்மா, நல்லா பாடி. நீங்கள் இந்த தனியா பாடி இருக்கிறீங்க அண்ணா இல்லாமல்
1: என்ன?
0: ஓகே, வாழ்த்துக்கள் செல்லம்.
1: நன்றி அண்டி.
0: நன்றி, வணக்கம். உங்களுக்கும் அண்ணாவுக்கும் நன்றிகள்.
1: அக்கா கை கொடுக்கிறேன்.
0: யாரு அக்கா? யாஸ்மினா?
1: அச்சராக்கா.
0: அச்சராக்காவா? அச்சராக்கா முதல்ல என்னோட பேசி இருக்கிறாரா? பரிசுல இருந்து வந்திருக்கிறாங்களா? சரி சரி, ஓகே, குடுங்க.
3: வணக்கம்.
0: வணக்கம் அச்சரா, எப்படி இருக்கிறீங்கம்மா?
3: நல்லா இருக்கிறேன். நீங்க?
0: ஓ, நாங்களும் நல்லா இருக்கிறோம். என்ன வாக்கன்ஸுக்கு வந்து நிக்கிறீங்களா அத்தியன் வீட்டு? எத்தனை நாளைக்கு?
3: நாங்க ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டோம், போவோம்.
0: நாளைக்கு போறீங்களா? ஓகே செல்லம், சந்தோஷம், என்ஜாய் பண்ணுங்க. ஓகே, வேற எங்க போனீங்க இந்த முறை வாக்கன்ஸுக்கு?
3: கடலுக்கு போயிட்டோம்.
0: கடலுக்கு போனீங்களா? ஆர்த்தியனாக்களும் வந்தவங்களா? சரி சரி, அப்ப சேர்ந்து போனீங்கள எல்லாரும். ஓகே அம்மா, சரி. இப்ப என்ன சொல்ல போறீங்க? அப்ப நீங்க பரிசுல நின்று அப்ப ஆண்டியோட நீ வந்து கதைக்கிறது இல்லையே?
3: நேரம் உங்களுக்கு நேரம் இல்ல.
0: நேரம் இல்லையா? புதன்கிழமையில? சரி, நேரம் இருக்கும் போது பேசுங்க வந்து. என்ன?
3: ஓகே
0: சரி, இப்ப என்ன சொல்ல போறீங்க ஆண்டிக்கு?
3: இப்ப நான் அஞ்சு ஆர்த்தி சூடி வாசிக்க போறேன்.
0: சரி அம்மா, வாசிங்க.
3: ஆர்த்தி சூடி. அறம் செய்ய விரும்பு, தருமம் செய்ய நீ விரும்புவாயாக. ஆறுவது சினம், கோபம் தணிந்து விடக்கூடிய தன்மையுடையது. இயல்வது கரவேல், இயன்ற தருமத்தை செய்யாமல் இருத்தால் இருத்தல் கூடாது. ஈவது விளக்கேல், ஒருவர் மற்றவருக்கு கொடுப்பதை தடுக்காதே. உடையது விளம்பேல், உன்னிடம் உள்ளதை பற்றி பலரும் அறியும்பி பெருமையாக பேசாதே. நன்றி.
0: நன்றி கெட்டிக்காரி. ஐந்து ஆத்தி சூடிகள் சொல்லி இருக்கிறீங்க.
3: என்ன புத்தகம்?
0: ஆமா, அவருடைய புத்தகத்திலே கடைசி பக்கத்திலே இருக்கிறது. என்ன? ஆமாம், ஆத்தி சூடி. ஐந்து ஆத்தி சூடிகள் நிறைய அவர் எத்தனை எழுதி இருக்கிறார்? 13 எழுதி இருக்கிறார் ஆர்த்தி சூடி. அதுல இப்ப நீங்கள் 5 சொன்னீங்கள். என்ன? ஓகே அம்மா, வாழ்த்துக்கள் செல்ல. நீங்க மிகுதியும் சொல்ல வேணும்னு சொன்னா நீங்க பரிசுக்கு வந்த பிறகு நிகழ்ச்சியில கலந்து கொண்டு அன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில வந்து கலந்து கொண்டு சிறப்பிக்கலாமா? ஓகே அம்மா, வாழ்த்துக்கள், நன்றி.
3: நன்றி.
0: நன்றி, வணக்கம்.
4: கூடி விளையாடு பாப்பா.
0: நேரம் சரியாக 5:33
4: பாப்பா.
0: நீங்கள் இணைந்திருப்பது சிறுவர் முட்டம் நிகழ்ச்சியோடு.

0: மனநிகள் வரும் வரையும் இதனை கேட்போம்.
1: தனிப்பண்டிக்கு அருகில் அமைந்துள்ள ரஜினிதாஸ் நிறுவனம் பெயர் மாற்றப்பட்டு பொதுப்பள்ளியுடன் மார்க்கெட்டாக மாற்றப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து அன்றும் இன்றும் பொட்டுப்பண்டி மார்க்கெட் நிறுவனம் திகழ்கின்றது. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், பொன்னாக்காணி, வல்லாரை, முருங்கை இலை, அகத்து இலை, குறிஞ்சா இலை போன்ற இலை வகைகள், அத்தோடு ரால், நண்டு, கணவாய், மீன் வகைகள், இவற்றோடு பல வகைகள், பால்மா வகைகள் வரையுள்ள அனைத்து பொருட்களையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் பொட்டுப்பண்டி மார்க்கெட் நிறுவனம். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், மறுமுறை நீங்களாகவே விஜயம் செய்வீர்கள். மேலதிக விவரங்களுக்கு பொட்டுப்பண்டி மார்க்கெட் 1 Avenue Edwan Bio 93000 கோபினி. தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் 01 41 55 35 58 அல்லது 07 58 17 08 49. மறந்து விடாதீர்கள், பொட்டுப்பண்டி ரேம் தடுப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள நிறுவனம் பொட்டுப்பண்டி மார்க்கெட். தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம், இருக்கவே இருக்கின்றது லாட்சப்பலில் அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவுப் பொருட்கள், கடல் உணவுப் பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை, சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ், 192 ரோடு பார்க்குக் சென்டரி, பாரிஸ், பத்தே. தொலைபேசி இலக்கம் ஹாலோ விக்கினா 01 42 05 41 85. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு பொருளும் உண்டு. நீரழிவு நோயை குறைக்க, வருவதை தடுக்க தேவையான முருங்கை இலை, குறிஞ்சா இலை, கொய்யா, நெல்லிக்காய் போன்ற மூலிகை பொருட்கள் அனைத்துக்கும் இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், கடல் உணவுப் பொருட்கள், பல வகைகள் இறக்குமதி செய்து மலிவான விலையில் விற்பனை செய்கின்றார்கள் யாழ் கலைஞ்சியம். காயத்திலிருந்து உடல் மீன்வைகள், அத்துடன் உலகின் எந்த பகுதிக்கும் விரைவான பணமாற்று சேவைக்கும் கனடா வன்கூவரில் யாழ் கலைஞ்சியம். பிரதி சனிக்கிழமை தோறும் 6 லட்சம் பங்கு விற்பனை செய்கின்றார்கள் யாழ் கலைஞ்சியத்தில். மேலதிக தொடர்புகளுக்கு 1 Avenue Edwan Bio 93000 மேலதிக தொடர்புகளுக்கு மறந்து விடாதீர்கள் வன்கூவரில் சுதனின் யாழ் களஞ்சியம். தரப்புக்கு மனுவுக்கு கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம். பரிசு லாட்சத்திலும் ரூபாயில் அமைந்துள்ள ஷெரிமஹால் உங்களை அன்போடு வரவேற்கின்றது. உங்கள் இல்லங்களை அலங்கரிக்க தேவையான அனைத்து பொருட்களையும் மலிய விலையில் வாங்கி செல்ல ஷெரிமஹால். மங்களகரமான விழாக்களில் அன்பளிப்பு செய்யக்கூடிய அனைத்து பொருட்களையும் ஷெரிமஹாலில் கிடைக்கின்றது. சுவாமி சிலைகள் தொடக்கம், சுவாமி பட்டங்கள் வரை, கும்ப பொருட்கள் தொடக்கம், குத்துவிளக்கு வரை விற்பனை செய்கின்றார்கள். மகளிர்களுக்கான அழகு சாதன பொருட்கள், கைக்கடிகாரம் முதல் மகளிர் அணியின் இமிடேஷன் நகைகள், காமாட்சி அம்மன் விளக்குகள், பாதணிகள் முதல் பல்ப் வரை மிக மலிய விலையில் விற்பனை செய்கின்றார்கள். இவற்றோடு மோட்டை பூச்சி, கருப்பான் பூச்சியை அழிக்கவல்ல மருந்து வகைகள் இவை மட்டுமா, இல்லவே இல்லை, இன்னும் பல பொருட்கள் மலிய விலையில். குழந்தை முதல் குமரும் வரை விளையாடும் வெளிநாட்டு பொருட்கள் அனைத்தையும் நம்ப முடியாத மலை விலையில் விற்பனை செய்கின்றார்கள். சரி மஹாலில் மேலதிக விவரங்களுக்கு ஷோரி மஹால் 14 பாரிஸ் 10 லாஷோபல் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் ஹாலோஷரி சைபர் 9 51 15 82 சைபர் 3 அல்லது சைபர் 6 69 58 61 61. மறந்து விடாதீர்கள் பாரிஸ் லாட்சப்பலை ஷரி மஹால்.
0: நேரம் சரியாக 5:40. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது சிறுவர் முற்றம். நல்லது இப்பொழுது மணலைகள் இணையும் வரை காகமும் அன்னப்பறவையும் என்றொரு பஞ்சதந்திர கதையொன்றை நாம் கேட்போம்.
2: அந்த அழகிய குளத்தில் தான் நீந்திக் கொண்டிருக்கும் காகத்திற்கு எப்போதுமே தன் நிறத்தை நினைத்து வருத்தமாக இருந்தது. அன்னப்பட்சியின் அழகை பார்க்கும் போது அவனுக்கு பொறாமையாக இருந்தது. ஒரு நாள் அன்னப்பட்சியின் அழகை நினைத்து வியந்து கொண்டு எனக்கும் இது போல் அழகு வேண்டும் என்று ஆசைப்பட்டது. இந்த அன்னப்பறவைக்கு மட்டும் எப்படி இவ்வளவு அழகும் வெள்ளை நிறமும் உள்ளது என்று காகம் அதிசயப்பட்டது. ஒருவேளை அப்பறவை எப்போதும் தண்ணீருக்குள்ளே இருப்பதாலும் பல முறை குளிப்பதாலும் வெள்ளையாக இருக்கின்றதோ என்று நினைத்தது. காகமும் இனி எத்தனை முறை முடியுமோ அத்தனை முறை குளிப்பது என்று தீர்மானித்தது. அப்படி செய்தால் தானும் அழகாக வெள்ளையாக மாறலாம் என்று நம்பியது. அந்த நம்பிக்கையில் ஒரு அழகனாக மாறும் தன் பயிற்சிகளை காகம் துவங்கியது. காகத்திற்கு என்ன நடக்கப் போகிறது என்று தெரிந்து கொள்ள அன்னப்பறவை மற்ற பறவைகளும் ஆவலுடன் காத்திருந்தன. பலமுறை குளித்த பின்னரும் காகத்தின் தோற்றத்தில் ஒரு மாற்றமும் ஏற்படவில்லை. இருந்தும் காகம் தன் முயற்சியை கைவிட தயாராக இல்லை. ஒரு நாளில் காகம் பல முறை குளித்தது. கடைசியில் ஒரு நாள் காகம் காய்ச்சலில் விழுந்தது. அதிலிருந்து நலம் பெற்று வர மிகவும் கஷ்டப்பட்டது. அப்போதுதான் அந்த காகத்திற்கு தவறு புரிந்தது. பலன் கிடைக்காத இந்த முயற்சியை நிறுத்த வேண்டும். நான் எப்படி இருக்கின்றேனோ அப்படி இருக்க பழகி சந்தோஷப்பட வேண்டும் என்று தனக்குள் சொல்லிக் கொண்டது. மனதில் அப்படி ஒரு மாற்றம் வந்த பின் அந்த காகம் எப்போதும் சந்தோஷமுள்ள ஒரு பறவையாக மாறியது. நாம் எப்படி இருக்கின்றோமோ அப்படி இருப்பதில் சந்தோஷப்பட வேண்டும். முன்பு ஒரு காலத்தில் ஒரு கிராமத்தில் ஒரு பண்ணையின் சொந்தக்காரனிடம் ஒரு கழுதையும் ஒரு குதிரையும் இருந்தனர். அந்த குதிரைக்கு எப்போதும் நல்ல உணவும் நல்ல கவனிப்பும் கிடைத்தது. ஆனால் கழுதைக்கு அதை போல உணவோ கவனிப்போ கிடைக்கவில்லை. இதனால் கழுதைக்கு எப்போதும் மன வருத்தம் இருந்தது. நான் நன்கு வேலை செய்தும் என்னை சரியாக கவனிப்பதில்லை. ஆனால் வேலை செய்யாத குதிரையை மிகவும் ஸ்ரத்தையுடன் கவனிக்கின்றனர் என்று கழுதை நினைத்தது. பல மாதங்கள் சென்றன. நாட்டில் யுத்தம் வந்தது. உடனே அந்த பணக்காரன் குதிரையில் ஏறி யுத்தம் செய்ய சென்றான். பல நாட்களுக்கு பின் குதிரையும் எஜமானனும் பண்ணைக்கு திரும்பினர். குதிரைக்கு பலமான காயம் பட்டிருந்தது. காயத்தினால் உடல் புண்ணாகி இருந்த குதிரையை பார்க்க கழுதைக்கு மிகவும் வருத்தமாக இருந்தது. இதுவரை குதிரைக்கு கிடைத்த உபசரிப்புகளை பற்றி தப்பாக நினைத்துக் கொண்டிருந்தது புரிந்தது. கழுதை உடனே குதிரையிடம் சென்று, நண்பா, என்னை மன்னித்துவிடு. இது நாள் வரை உனக்கு கிடைத்த கவனிப்பை பார்த்து நான் மிகவும் பொறாமைப்பட்டேன். இப்போதுதான் உண்மை காரணம் புரிந்தது. என்னை மன்னித்துவிடு என்றது. அந்த அன்று முதல் கழுதை குதிரையிடம் மிகவும் நட்புடன் பழகியது. அதனால் கழுதை மிகவும் சந்தோஷத்துடன் இருந்தது. அது மட்டும் இன்றி தன்னை நன்கு கவனிப்பதில்லை என்று கவலைப்படவும் இல்லை. நமக்கு கிடைப்பதில் திருப்தி அடைய வேண்டும். முன்னொரு காலத்தில் ஒரு காட்டில் ஒரு குள்ளநரி வசித்து வந்தது. அது எப்போதும் மற்ற மிருகங்களை கேலி செய்து ஆனந்தம் அடைந்தது. ஒரு நாள் ஒரு அழகிய நாரை அந்த காட்டிற்கு வந்தது. வந்த சில நாட்களிலேயே நாரை காட்டில் உள்ள எல்லாரிடமும் மிக நட்பாக பழகியது. இதை கேள்விப்பட்ட நரிக்கு நாரையிடம் பொறாமை தோன்றியது. நாரைக்கு எதிராக ஒரு சதித்திட்டம் போட்டது. அடுத்த நாள் நாரை தனியாக இருக்கும் போது நரி மெதுவாக அவனிடம் சென்று மிக மரியாதையுடன், நண்பா, நீ இந்த காட்டிற்கு வந்ததை கேள்விப்பட்டேன். நாளை மதிய உணவிற்கு என் வீட்டிற்கு உன்னை மகிழ்ச்சியுடன் அழைக்கிறேன் என்று சொன்னது. நரியின் அழைப்பை கேட்டு மகிழ்ச்சி அடைந்த நாரை நரியின் வீட்டிற்கு போக சம்மதித்தது. அடுத்த நாள் நாரை நரியின் வீட்டிற்கு சென்றது. அவர்கள் உணவிற்காக உட்கார்ந்ததும் நரி நாரைக்கு ருசியான பாயசத்தை பரிமாறியது. நாரைக்கு வாயில் நீரூறியது. ஆனால் தட்டையான கிண்ணத்தில் ஊற்றின பாயசத்தை நாரையால் தன் நீளமான அலகினால் ருசி பார்க்க முடியவில்லை. தீய குணமுடைய நரி நாரையை பார்த்து கேலியாக சிரித்துக் கொண்டு பாயசம் முழுவதையும் குடித்தது. கோபமடைந்த நாரை அந்த நரிக்கு ஒரு பாடம் சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று நினைத்தது. நாரையும் மிக பணிவுடன் நரியை தன் வீட்டிற்கு அழைத்தது. அடுத்த நாள் சாப்பிட உட்கார்ந்ததும் புத்திசாலியான நாரை நரிக்கு உள்ள உணவை ஒரு உயரமான பாத்திரத்தில் கொடுத்தது. நாரை சந்தோஷமாக தன் உணவை சாப்பிட்டது. ஆனால் நரிக்கு பாத்திரத்தில் தலை நுழையவில்லை. நரி பசியுடன் உட்கார்ந்து நாரை ருசியுடன் சாப்பிடுவதை பார்த்து கொண்டிருந்தது. அப்போதுதான் நரிக்கு தான் மற்றவர்களை ஏமாற்றி மட்டம் தட்டும் அதே அனுபவம் தனக்கும் கிடைத்தது என்று புரிந்தது. அந்த சம்பவத்திற்கு பின் நரி எல்லாரிடமும் மரியாதையுடன் பழகியது. நாம் கொடுப்பதுதான் நமக்கும் கிடைக்கும்.
3: ஒரு காலத்துல ஒரு காட்டுக்குள்ள ஒரு சிங்கம் வாழ்ந்து வந்ததான். ஒரு நாள் மத்தியான நேரத்துல கொரட்ட சத்தத்தோட அந்த சிங்கம் தூங்கிட்டு இருந்ததான். அதோட அங்க ஒரு எலி நிறைய குடும்பத்தனத்தோட இருந்துச்சு. சிங்கத்தோட விளையாடணும்னு அது ஆசைப்பட்டுச்சு. கொஞ்ச நேரத்துல சிங்கத்து மேல ஏறி அதோட உடம்புல சரிக்கு சரிக்கு விளையாடுச்சு. திடீர்னு எலியோட வால அந்த சிங்கம் புடிச்சிருச்சு.
4: தயவு செஞ்சு என்ன வெட்டுறங்க, எனக்கு கருணை காட்டுங்க சிங்கமே, என்ன மனசிடுங்க.
5: நான் சந்து தூங்கிக்கிட்டு இருக்க நேரத்துல என் மேல ஏறி டான்ஸ் ஆடுற, என் தூக்கம் போச்சு. மாலை நேரத்துல குறிக்கிறதுக்கு வசதியா உன்ன சாப்பிடுறேன்.
4: பிளீஸ், உங்களை கெஞ்சி கேக்குற

0: உதவி செய்யுங்கள், யாராவது எனக்கு உதவி செய்யுங்கள், உதவி செய்க, யாராவது உதவி செய்க, யாராவது உதவி செய்ய இருக்கீங்களா?
1: கடவுளே,
0: நீதானா சின்ன எலியே?
2: எலி தன்னோட சின்ன பற்களை பயன்படுத்தி அந்த வலையை கிழிக்க ஆரம்பிச்சது. வலையில மாட்டிட்டு இருந்த சிங்கம் அதுக்கப்புறம் விடுதலை ஆச்சு. எலிய பார்த்து அன்னைக்கு அது சிரிச்சத நினைச்சு ரொம்ப வெக்கப்பட்டுச்சு.
0: கிண்டையிலிருந்து நாம சிறந்த நண்பர்களா இருக்க போறோம். இனி நான் யாரையும் ஏளனமா நினைக்க மாட்டேன்.
3: ஒரு ஏரியில் மூன்று பெரிய மீன்கள் வசித்து வந்தனர். மிகவும் நல்ல நண்பர்களான அந்த மூன்று மீன்களும் மிகவும் வித்தியாசமாக சிந்திப்பவர்கள். அவர்களில் ஒரு மீன் மிக புத்திசாலி, எப்போதும் காரியங்களை சிந்தித்து நடப்பவன். இரண்டாவது மீன் சமயோஜித புத்தியுடன் எப்போதும் மகிழ்ச்சியாக உள்ளவன். மூன்றாவதாக உள்ள மீன் விதியை மட்டும் நம்பியது. ஒரு நாள் முதல் மீன் இரண்டு மீன் பிடிப்பவர்கள் ஏரிக்கரையில் நிற்பதை கண்டது. அவர்கள் பேசுவதை மிகவும் கவனத்துடன் கேட்டது. அடுத்த நாள் அவர்கள் அந்த ஏரியில் மீன் பிடிக்க போவதாக தெரிந்து கொண்டது. உடனே அது விரைந்து சென்று மற்றவர்களிடம் இந்த விஷயத்தை கூறியது. இனி அங்கிருந்து போவதுதான் நல்லது என்றும் சொல்லியது. அந்த ஏரியிலிருந்து போகும் ஒரு வாய்க்கால் வழியாக போனால் அது வேறு ஒரு ஏரியில் போய் சேரும், நாம் அங்கு பாதுகாப்பாக இருக்கலாம் என்று யோசனை சொல்லியது. சமயோஜித புத்தியுள்ள இரண்டாவது மீன் அதற்கு ஒப்பவில்லை. நாம் இங்கிருந்து போக வேண்டாம், நம்மை பிடிக்க வருபவர்களிடமிருந்து தப்பிக்க வேறு வழி பார்க்கலாம் என்றது. மூன்றாவது மீன் வேறு விதமாக சிந்தித்தது. எது எப்போது நடக்க வேண்டுமோ அது எல்லாம் அவ்வப்போது நடக்கும், அதை பற்றி நினைத்து நாம் கவலைப்பட வேண்டாம், எல்லாம் விதி போல நடக்கட்டும் என்று வழக்கம் போல் பேசாமல் இருந்தது. முதல் மீன் ஆபத்தை சந்திக்க விரும்பாமல் அந்த ஏரியில் உள்ள கால்வாய் வழியாக தப்பித்து சென்றது. ஆனால் மற்ற இரண்டு மீன்களும் ஏரியில் தங்கின. அடுத்த நாள் மீன் பிடிப்பவர்கள் வந்து வலையை விரித்தனர். நண்பர்களான இரண்டு மீன்களும் ஏரியில் இருந்த மற்ற மீன்களும் வலையில் சிக்கின. சமயோஜித புத்தி உள்ள இரண்டாவது மீன் வலையில் இருந்து தப்பிக்கும் வழியை பார்த்தது. வலையில் செத்தது போல் கிடந்தது. அதை கண்ட மீன் பிடிப்பவர்கள் அதையும் செத்த மீன்களுடன் தூக்கி எறிந்தனர். அது ஒரு வழியாக துள்ளி ஏரியின் கரையை அடைந்து நீரில் குதித்து தன்னை காப்பாற்றிக் கொண்டது. விதியை மட்டும் நம்பின மூன்றாவது மீன் வலைக்குள் மேலும் கீழும் குதித்தாலும் தப்பிக்க முடியவில்லை. அவன் விதிப்படி அங்கு இறந்து போனான். விதியை மதியால் வெல்லலாம்.
4: நல்லது மனநேயர்களே, பஞ்சதந்திர கதைகள் அதாவது காகம் என்ன பறவையில இருந்து வேறு சில பஞ்சதந்திர கதைகளையும் நீங்கள் கேட்டிருந்தீர்கள். நீங்களும் உங்களுக்கு தெரிந்த பஞ்சதந்திர கதைகள் மற்றும் வேறு ஏதாவது பாடல்கள் இருந்தால் உங்களுக்கு தெரிந்தால் வந்து நீங்கள் பாடலாம், கதைகள் சொல்லலாம். எங்களுடைய இணைந்து சிறப்பிக்கிற மனநிலைகள் வக்கன்ஸ், அதாவது இப்படி விடுமுறை நேரங்கள் தானே சென்றபடியால் அவர்கள் வர முடியவில்லை.

0: இப்பொழுது 5:54 ஆறு மணி வரையும் பாட்டி வட சுட்ட கதை ஒன்று கேட்போம்.
1: காக்கா கதை பார்க்க போறோம், சரியா? ஒரு ஊர்ல ஒரு பாட்டி இருந்தாங்க. அந்த பாட்டி வந்து மரத்தடியில உட்காந்து வடை சுத்து வித்துட்டு இருந்தாங்க. அப்ப அந்த பக்கமா ஒரு காக்கா அந்த பாட்டிய பாத்துக்கிட்டே இருந்தது. அந்த பாட்டி சுடுற வடையவே பாத்துக்கிட்டே இருந்தது. காக்காக்கு பசிக்கிற மாதிரி இருந்தது. என்ன பண்ணலாம், அந்த வடையை தூக்கிட்டு போயிடலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு காக்கா என்ன பண்ணுச்சு, பறந்து வந்து பாட்டி பக்கத்துல வச்சிருந்த தட்டுல இருந்த வடைய லப்பக்குன்னு வாயில வந்து கொத்திக்கிட்டு பறந்து போயிருச்சு வடையோட. அப்படி பறந்து போன காக்கா என்ன பண்ணுச்சு, ஒரு மரத்து மேல போய் உட்காந்துச்சு. உட்காந்துட்டு, ஐ ஜாலி, இந்த வடைய நம்ம இப்ப சாப்பிட போறோம் அப்படின்னு வடைய அப்படியே பாத்துக்கிட்டே இருந்தது. அப்ப அந்த பக்கமா இன்னொரு விலங்கு வந்தது. என்னது அது தெரியுமா, ஒரு நரி. அந்த நரி இப்படியே வந்துட்டே இருக்கும்போது மரத்து மேல இருந்த காக்காவ பாத்துருச்சு. காக்கா வாயில இருந்த வடையவும் பாத்துருச்சு. சரி, எப்படியாவது இந்த காக்கா கிட்ட இருந்து இந்த வடையை நம்ம எடுத்து சாப்பிட்டுறணும் அப்படின்னு நரி யோசிச்சுச்சு. யோசிச்சுட்டு என்ன பண்ணுச்சு, காக்காவை பார்த்து, காக்கா நீ ரொம்ப அழகா இருக்கியே அப்படின்னு அதை புகழ்ந்து சொல்லுச்சு. காக்கா கதை கேட்டோடனே ரொம்ப சந்தோஷம், ஆஹா நம்ம ரொம்ப அழகா இருக்கோம் போல அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஹாப்பியா நரிய பார்த்து நன்றி நரியே அப்படின்னு சொல்லுச்சு. நரி திரும்ப என்ன பண்ணுச்சு, உன்னோட குரலும் கேட்க ரொம்ப இனிமையா இருக்கும்ல, எனக்காக ஒரு பாட்டு பாடி காமிக்கிறியா, எனக்கு உன்னோட குரலை கேக்குறதுக்கு ஆசையா இருக்கு அப்படின்னு நம்ம நரி சொல்லுச்சு. காக்கா எதையுமே யோசிக்கவே இல்லை. யோசிக்காம என்ன பண்ணுச்சு, நம்மள ஒருத்தங்க புகழ்ந்து சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு கா அப்படின்னு வாய திறந்து கத்துச்சு. கத்துனோனே என்னாச்சு, வாயில இருந்த வடை டப்பக்குன்னு கீழே விழுந்துருச்சு. நம்ம நரி இதைத்தானே எதிர்பார்த்துச்சு. வாடைய தூக்கிட்டு ஓடி போயிருச்சு நம்ம நரி. காக்கா ரொம்ப சோகமா அதுக்கப்புறமா பறந்து போயிருச்சு. இந்த கதையிலிருந்து உங்களுக்கு என்ன தெரிஞ்சது, நம்ம யாரையும் ஏமாத்தி அவங்க கிட்ட இருந்து எதையும் எடுத்துட்டு வரக்கூடாது. அப்படி வந்தோம்னா திரும்ப நம்ம கிட்ட இருந்து யாராவது ஏமாத்தி அதை தூக்கிட்டு போயிருவாங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் என்ன தெரிஞ்சது, யாராவது நம்மள தேவையில்லாம புகழ்ந்தாங்கன்னா அதுல உண்மை இருக்கா இல்லையான்னு யோசித்து பாக்கணும். யோசிக்காம அவங்க சொல்ற பேச்செல்லாம் நம்ம கேட்க கூடாது, சரிங்களா? சரி, அடுத்து நம்ம இன்னொரு கதையில பாக்கலாம். இப்போதைக்கு பாய்.
0: நல்லது மனிதர்களே, இத்துடன் சிறப்பின் விட்டம் நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகிறது. நிகழ்ச்சியை கலந்து கொண்டு சிறப்பித்த ஆர்த்திகன், அகேனி, அக்ஷரா இவர்கள் எல்லோருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இதனை செவிமடுத்த நேர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு நன்றி, வணக்கம்.

0: கல்லழிவு நோயை குறைக்க, வருவதை தடுக்க தேவையான முருங்கை இலை, குறிஞ்சா இலை, கொய்யா, நெல்லிக்காய் போன்ற மூலிகை பொருட்கள் அனைத்துக்கும் இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து மளிகை பொருட்கள், மரக்கறி வகைகள், கடல் நோம்பு பொருட்கள், பல வகைகள் இறக்குமதி செய்து மலிவான விலையில் விற்பனை செய்கின்றார்கள். யாழ் களஞ்சியம் காயத்திலிருந்து உடன் மீன்வைகள், அத்துடன் உலகின் எந்த பகுதிக்கும் விரைவான பணமாற்று சேவைக்கும் கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம். பிரதி சனிக்கிழமை தோறும் 6 லட்சம் பங்கு விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியத்தில். மேலதிக தொடர்புகளுக்கு 76 375 0 5 மேலதிக தொடர்புகளுக்கு பறந்து விடாதீர்கள். வன்கூவரில் சுதனின் யாழ் களஞ்சியம் தரத்துக்கு மனுவுக்கு கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம்.
1: ரூல்கையில் அமைந்துள்ள ஷரிமஹால் உங்களை அன்போடு வரவேற்கின்றது. உங்கள் இல்லங்களை அலங்கரிக்க தேவையான அனைத்து பொருட்களையும் மலிய விலையில் வாங்கி செல்ல ஷரிமஹால். மங்களகரமான விழாக்களில் அன்பளிப்பு செய்யக்கூடிய அனைத்து பொருட்களையும் ஷரிமஹாலில் கிடைக்கின்றது. சுவாமி சிலைகள் தொடக்கம் சுவாமி பட்டங்கள் வரை, கும்ப பொருட்கள் தொடக்கம் குத்துவிளக்கு வரை விற்பனை செய்கின்றார்கள். மகளிர்களுக்கான அழகு சாதன பொருட்கள், கை கடிகாரம் முதல் மகளிர் அணியின் இமிட்டேஷன் நகைகள், காமாட்சி அம்மன் விளக்குகள், பாதனிகள் முதல் பல்ப் வரை மிக மலிய விலையில் விற்பனை செய்கின்றார்கள். இதுபோது மோட்டை பூச்சி, கரப்பான் பூச்சியை அழிக்கவல்ல மருந்து வகைகள் இவை மட்டுமா இல்லவே இல்லை, இன்னும் பல பொருட்கள் மலிய விலையில். குழந்தை முதல் குமரன் வரை விளையாடும் விளையாட்டு பொருட்கள் அனைத்தையும் நம்ப முடியாத மலிய விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஷரிமஹாலில். மேலதிக விவரங்களுக்கு ஷரிமஹால் 14 ரீ கை பாரிஸ் 10 லா ஷோபல் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஷரி 9 51 15 82 0 3 அல்லது 0 6 69 58 61 61. மறந்து விடாதீர்கள் பரிசு லாட்சப்பலை ஷரிமஹால்.
2: கனடா வன்கூவரில் உங்களை வரவேற்கின்றது ஜெயா பிரதர்ஸ்.
0: 35 வருடங்களுக்கு மேலாக வாடிக்கையாளர்களின் வரவேற்பை பெற்ற நிறுவனம் கனடா வன்கூவரில் ஜெயா பிரதர்ஸ்.
2: உலகின் உச்ச நாடுகளில் இருந்து உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்து மலிய விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஜெயா பிரதர்ஸ்.
0: வாரந்தோறும் மரக்கறி வகைகள், கடல் உணவுப் பொருட்கள், பலவைகள், பசுமையான இலவைகள், இன்னும் பல பொருட்களை இறக்குமதி செய்து உங்களுக்காக விற்பனை செய்கின்றார்கள் கனடா வன்கூவரில் ஜெயா பிரதர்ஸ்.
2: இவற்றோடு கோவிலுக்கு தேவையான அபிஷேக பொருட்கள் மற்றும் பூக்கள், வாழை மரம், தென்னம் குறுத்து, பலாப்பழம், மாவிலை போன்றவற்றை ஓடம் கொடுத்தால் இறக்குமதி செய்து தருவார்கள் ஜெயா பிரதர்ஸ்.
0: அத்துடன் உலகின் எந்த பாகத்துக்கும் பணமாற்று சேவையை வன்கூவரில் இருந்து செய்கின்றார்கள் ஜெயா பிரதர்ஸ்.
2: வாரத்தின் 6 நாட்கள் கடை காலை 10:30 மணியிலிருந்து 9 மணி வரை திறந்திருக்கும். புதன்கிழமை கடை திறக்கப்பட மாட்டாது என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு மகிழ்ச்சியோடு அறிய தருகின்றோம்.
0: மேலதிக விவரங்களுக்கு ஜெயா பிரதர்ஸ் 38 05 1 கனடா
2: தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஜெயா பிரதர்ஸ் 64 707 0 1 அல்லது 64 902 0 3 44. மின்னஞ்சல் முகவரி rksvideo@gmail.com. இணையதள முகவரி www.jeyabrothers.com.
0: உங்களுக்கான சேவைக்காக வன்கூவரில் ஜெயா பிரதர்ஸ். சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா, புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா, ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா, உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா, வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிசிலில் 50 மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கிக் கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்க் ஆக குறைந்த வட்டி விகிதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக் கொள்ள சுவிசில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டுக் கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 0031-971-2750 அல்லது 0078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிசிலே VTS
3: அருகாமையில்
0: நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டுக் கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
3: 0031-971-2750 கைத்தொலைபேசி இலக்கம் 0078-920-5858
0: சுவிசிலே VTS Finance GmbH.
4: நேரம் சரியாக 6:04. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது TRT தமிழொலி. தமிழொலியில் 6:15 வரை திரேசை பாடல்களை கேட்போம். திரேசை பாடல்களை தொடர்ந்து 6:15-7 வரை இடம்பெற இருக்கிறது நிகிலா மோகனதாஸ் அவர்கள் தொகுத்து வழங்கும் பாட்டு மதமும் மறு ஒலிபரப்பாக. இப்பொழுது பாடல் ஒன்றை கேட்போம்.

ஒலித்த அந்த பாடலோடு நிறைவு பெறுவது திரைசை பாடல்கள். திரைசை பாடல்களை கேட்டு மறந்த நேர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு தொடர இருப்பது நிகிலா மோகன்தாஸ் அவர்கள் தொகுத்து வழங்கும் பாட்டும் பதமும் மறு ஒலிபரப்பாக இன்று சுவாசினி பத்மநாதன் அவர்களுடைய பாட்டும் பதமும் மறு ஒலிபரப்பாக வருகின்றது.

நேர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் அபிமான வானொலி டிஆர்டி தமிழ் ஒலி. தமிழில் இன்றைய நிகழ்ச்சிகளின் வரிசையிலே தொடர்ந்து வானிலைக்கு வருகின்றது.

மாலை வணக்கம் அன்பினர்களே, நீங்கள் அனைவருமே நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகின்றேன். இன்றைய பாட்டும் பதமும் நிகழ்ச்சியும் வளமை போல் எமது அன்பு நேயரொருவர் தனது பிரதியூடாக இணைந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பிக்கும் நேரமாக அமைகின்றது. எனவே அந்த வகையில் இன்றைய பாட்டும் பதமும் நிகழ்ச்சியை தனது பிரதியூடாக சிறப்பிக்க வருகின்றார் ஜெர்மனியிலிருந்து திருமதி சுபாசினி பத்மநாதன் அவர்கள். இன்றைய பாட்டும் பதமும் நிகழ்ச்சியை தனது பிரதியூடாக சிறப்பிக்க காத்திருக்கும் திருமதி சுபாசினி பத்மநாதன் அவர்கள் தெரிவு செய்திருக்கும் பதங்கள்: பணம் இருந்தால் எதையும் செய்யும் மனிதன் மரணத்தை வெற்றி காண முடியாது. பணம் இருந்தால் எதையும் செய்யும் மனிதன் மரணத்தை வெற்றி காண முடியாது. எனவே திருமதி சுபாசினி பத்மநாதன் அவர்கள் தெரிவு செய்திருக்கும் முதல் பாடல் தெரிவு பணம் என்னும் பதத்திற்காக ஒலிக்க வருகின்றது.

தலை உயர்த்தி பேச மனித கூட்டம் நாளும் தப்பாதே. பொண்ணும் தெரியா ஆளானாலும் பணம் இருந்தாலே அவனை உயர்த்தி பேச மனித கூட்டம்.

0: அதை பார்த்து அறிந்து நடக்காதவன் மனிதனில்லே, பிழைக்கும் மனிதனில்லே. பணம் பந்தியிலே, குணம் குப்பையிலே.
1: அன்பான நேர்களை, நீங்களும் இந்நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ள விரும்பினால் உங்கள் சிந்தனை ஓட்டத்திலே உதிக்கும் நல்லதொரு கருப்பொருள் ஒன்றை கொண்ட வாக்கியம் ஒன்றை அமைத்து அதில் உள்ள ஒவ்வொரு சொற்களிலும் ஆரம்பமாகும் பாடல்களை தெரிவு செய்து எமக்கு அனுப்பி வைக்க வேண்டும். நீங்கள் அனுப்பி வைக்க வேண்டிய எமது மின்னஞ்சல் முகவரி trttamil@hotmail.fr. இன்றைய பாட்டும் பதமும் நிகழ்ச்சியை தனது பிரதியூடாக சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் திருமதி சுபாசினி பத்மநாதன் அவர்கள் ஜெர்மனியில் இருந்து. தொடர்ந்து அவர் தெரிவு செய்திருக்கும் அடுத்த பாடல்
2: ஊவன்ன

நிகழ்ச்சியிலே தொடர்ந்து ஒலிக்க வரும் பாடலை எதையும் என்னும் பதத்திற்காக தெரிவு செய்திருக்கின்றார். இன்றைய பாட்டும் பதமும் நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் திருமதி சுபாஷினி பத்மநாதன் அவர்கள்.

குழந்தை கடிக்கின்றது, அதுவும் கொஞ்சம் வலிக்கின்றது. அன்பால் குழந்தை கடிக்கின்றது, அதுவும் கொஞ்சம் வலிக்கின்றது. தடவி பார்த்தால் இனிக்கின்றது தாய்மை.

பணம் இருந்தால் எதையும் செய்யும் மனிதன் மரணத்தை வெற்றி காண முடியாது. இப்பதங்களுடனும் அதற்கான பாடல் தெரிவுகளுடனும் இன்றைய நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் திருமதி சுபாசினி பத்மநாதன் அவர்கள் ஜெர்மனியிலிருந்து. இனி தொடர்ந்து அவர் தெரிவு செய்திருக்கும் அடுத்த பாடல் செய்யும் என்னும் பதத்திற்காக ஒலிக்க வருகின்றது.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் அபிமான வானொலி டிஆர்டி தமிழ் ஒலியிலே பாட்டும் பதமும். இன்றைய பாட்டும் பதமும் நிகழ்ச்சியை தனது பிரதியூடாக சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் எமது அன்பு நேயர் திருமதி சுபாஷினி பத்மநாதன் அவர்கள் ஜெர்மனியில் இருந்து. தொடர்ந்து அவரின் நிகழ்ச்சிக்காக தெரிவு செய்திருக்கும் அடுத்த பாடல் மனிதன் என்னும் பதத்திற்காக ஒலிக்க வருகின்றது.

அன்பான நேர்களே, பாட்டும் பதமும் நிகழ்ச்சியானது வாரந்தோறும் புதன்கிழமைகளிலே மாலை 6:15 7 மணி வரை ஒலிபரப்பாகி வருவது அன்பு நேர்கள் அறிந்ததே. இந்நிகழ்ச்சிக்கான பிரதிகள் உங்களிடமிருந்து எதிர்பார்க்கப்படுகின்றது. அதேவேளை இந்நிகழ்ச்சிக்காக தொடர்ந்து உங்களது பிரதிகளை அனுப்பி வைத்துக் கொண்டிருக்கும் அன்பு நேர்களுக்கும் எமது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து ஒலிக்க வரும் பாடல் மரணத்தை என்னும் பதத்திற்காக திருமதி சுபாசினி பத்மநாதன் அவர்களின் தெரிவிலே.

புண்ணியம் இதுவென்று உலகம் சொன்னால் அந்த புண்ணியம் கண்ணனுக்கே. போற்றுவார் போற்றலும் கூற்றுவார் கூற்றலும் போகட்டும் கண்ணனுக்கே. கண்ணனே காட்டினான், கண்ணனே தாக்கினான், கண்ணனே கொலை செய்கின்றான்.

0: இன்றைய பாட்டும் பதமும் நிகழ்ச்சியூடாக இதுவரை நேரமும் வலம் வந்த பதங்கள், பணம் இருந்தால் எதையும் செய்யும் மனிதன், மரணத்தை வெற்றி காண முடியாது.
1: பணம் என்னடா பணம்?

எனக்கு இல்லாததா, நல்லதிலை பேசாததா, அத்தனையும் பெற்றேனடா, தத்துவத்தை கற்றேனடா, இரக்கமத்தை கெடுக்கும் அரக்கன் பணம் பணம் பணம்.

மன்னனுக்கு மேலாகினேன், அண்ணந்தனியாளாகினேன். இலக்க மனத்து கெடுக்கும் அறக்கல் பணம் பணம் பணம் பணம் என்னடா.

என்ற சொல்லின் பொருள் குற்றம் என்பது, காசு வர ஓடிவிடும் சுற்றம் என்பது, நாணயம் என்றால் அதன் பேர் நேர்மை என்பது, நல்லவர்க்கு காசு பணம் தேவையற்ற

0: இந்த நிலை வந்தால் என்ன நல்லவை நான் செல்வது இறக்க மனத்தை கெடுக்கும் அறக்கும் பணம் பணம் பணம் பணம் என்னடா பணம் பணம்
1: இத்துடன் இன்றைய பாட்டும் பதமும் நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகின்றது. இன்றைய நிகழ்ச்சியை தனது பிரதியூடாக சிறப்பித்த எமது அன்பு நேயர் திருமதி சுபாசினி பத்மநாதன் அவர்களுக்கு எமது மனமார்ந்த நன்றியினையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு இதுவரை நேரமும் நிகழ்ச்சியை செவிமடுத்து கேட்டுக் கொண்டிருந்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்ளுகின்றேன். வணக்கம்.
2: No, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no

உலக வான்பர பெங்கம் 29 ஆண்டுகளாக ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி டிஆர்டி தமிழடி.

வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியில் மணிக்கொரு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் மடத்தினர். சாசல் கார்ஷ்லா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் மடமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். ஊழல் ஒழிப்பு திருத்த மசோதா இன்றைய தினம் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய இன்று நாடாளுமன்றத்தில் இந்த மசோதாவை தாக்கல் செய்தார். இலங்கை காவல்துறை அடுத்த ஆண்டின் தொடக்கத்தில் புதிய சீருடையை அறிமுகப்படுத்த இருப்பதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலா தெரிவித்திருக்கிறார். ஐக்கிய நாடுகள் சபையின் உணவு மற்றும் விவசாய அமைப்பு, கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சு மற்றும் ஹட்டன் நேஷனல் வங்கி ஆகியன இணைந்து உலக உணவு தினம் 2026 இளையோருக்கான புதுமை படைப்பாற்றல் சவால் என்ற தேசிய போட்டியை இலங்கையில் அறிமுகப்படுத்தியிருக்கிறது. நிந்தவூர் பிரதேச செயலாளரை கடமை நேரத்தில் அச்சுறுத்திய குற்றச்சாட்டின் பேரில் பெண் அரச உத்தியோகத்தர் ஒருவர் நிந்தவூர் போலீசாரால் கைது செய்யப்பட்டதோடு கைது செய்யப்பட்ட வேளையில் அதிர்ச்சியால் மயங்கி விழுந்த நிலையை தொடர்ந்து போலீஸ் பாதுகாப்புடன் அவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். செம்மணி மனித புதகுழியின் மூன்றாவது கட்ட அகழ்வுப் பணிகள் இன்றுடன் நிறைவடைய உள்ளன. அதன்படி மூன்றாம் கட்டத்தின் 56வது நாள் அகழ்வுப் பணிகள் இன்று இடம்பெறுகிறது. பயங்கரவாதத்திலிருந்து அரசை பாதுகாக்கும் சட்டம் மூலம் வர்த்தமானியில் வெளியிடப்பட்டு பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என்றும் அதன் பின்னர் அந்த சட்டம் மூலம் பற்றி விரிவாக வாதிக்க முடியும் என்று அமைச்சரவை பேச்சாளரும் சுகாதாரம் மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சருமான நலிந்த ஜேதிச சுட்டிக்காட்டியிருக்கிறார். அரசியலமைப்பின் 22வது திருத்தம் மற்றும் நீதித்துறை திருத்த சட்ட மூலத்தை சவாலுக்கு உட்படுத்தி உயர்நீதிமன்றில் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக சபாநாயகர் ஜெகத் விக்ரமரட்ன இன்று சபைக்கு அறிவித்திருக்கிறார். அந்த மனுக்களின் பிரதிகள் தமக்கு கிடைக்கப்பெற்றுள்ளதாகவும் சபாநாயகர் அறிவித்துள்ளார். டிட்வா சூறாவளியால் பாதிக்கப்பட்ட பகுதிகளின் புனரமைப்பு மற்றும் வாழ்வாதார மீட்பு பணிகளுக்கு ஆதரவளிக்கும் வகையில் 200 மில்லியன் அமெரிக்க டாலர் கடன் திட்டத்துக்கான ஒப்பந்தங்களில் ஆசிய அபிவிருத்தி வங்கியும் இலங்கை அரசாங்கமும் கையொப்பம் விட்டிருக்கின்றன. அஸ்வசிம நலன்பிரி கொடுப்பனவுகள் இன்று பயனாளிகளின் வங்கிக் கணக்குகளில் வரவு வைக்கப்பட உள்ளதாக நலன்பிரி நன்மைகள் சபை தெரிவித்துள்ளது. சர்வதேச நாணய நிதியத்துடனான ஒப்பந்தம் வருகின்ற 2027 ஆண்டு மார்ச் மாதத்துடன் நிறைவடைய நிலையில் 2028 ஆண்டுக்கு பிறகு இலங்கை மீண்டும் வெளிநாட்டு கடன்களை செலுத்த வேண்டிய நிலை ஏற்படும் என்று முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்திருக்கிறார். புவிசார் அரசியல் மாற்றங்கள், காலநிலை அவசரநிலைகள், அதிகரித்து வரும் ஏற்றத்தாழ்வுகள் மற்றும் மாறிவரும் உலகளாவிய சுகாதார முன்னுரிமைகள் ஆகியவற்றுக்கு மத்தியில் மனிதாயமான நடவடிக்கைகளின் எதிர்காலம் குறித்து ஆராயும் வகையில் தெற்காசியாவின் எல்லைகளற்ற மருத்துவர்கள் அமைப்பின் 4வது தெற்காசிய சுகாதாரம் மற்றும் மனிதாயமான உச்சிமாநாடு கொழும்பில் நடைபெற்றிருக்கிறது. கிளிநொச்சி பழைப்பகுதியில் விடுதலை புலிகளின் பயிற்சி முகாம் அமைக்கப்பட்டுள்ளதாக சமூக ஊடகங்களில் போலியான தகவல்களை பரப்பியதாக கூறப்படும் ஒருவர் பயங்கரவாத விசாரணை பிரிவினரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். 46 வயதுடைய ஒருவரே இதன்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவால் கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் ரஜித செனரட்னாவின் சகோதரரும் மீன்பிடி கூட்டு தாமரத்தின் முன்னாள் தலைவருமான மகில் செனரட்னாவை நேற்றைய தினம் கொழும்பு நீதவான் நீதிமன்றம் பிணையில் விடுவிக்க உத்தரவு பிறப்பித்த போதிலும் பிணை நிபந்தனைகளை உரியவாறு சந்த நபர் பூர்த்தி செய்யாத காரணத்தினால் சந்த நபர் மீண்டும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். அக்கிரப்பற்றில் உள்ள அரச திணைக்களம் ஒன்றில் கடமையாற்றி வந்த பெண் உத்தியோகத்தரை திருமணம் முடிப்பதாக ஆசவார்த்தைகளை கூறி பாலியல் துஷ்பிரயோகம் செய்த குற்றச்சாட்டின் பேரில் கைது செய்யப்பட்ட அக்கிரப்பற்று மாநகர சபையின் முன்னாள் மேயர் சக்தி அதாவுல்லாவை இன்று வரை விளக்கமறியல் வைக்குமாறு அக்கிரப்பற்று நீதவான் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. நாவுல போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மெடில குளத்தில் குளிக்கச் சென்ற இளைஞர் ஒருவர் நீரில் மூழ்கி உயிரிழந்தார். இந்த சம்பவம் நேற்று மாலை இடம்பெற்றிருக்கிறது. சட்டவிரோதமான முறையில் உண்டியல்கள் அமைப்பில் பண பரிமாற்றங்களில் ஈடுபட்டு வந்த இளைஞனை பண சலவை தடுப்பு சட்டத்தின் கீழ் குற்றப்புலனாய்வு திணைக்களம் கைது செய்திருக்கிறது.
வாடகை வாகனங்களை பயன்படுத்தும் பயணிகள் தங்களை கடத்தல், கொள்ளை மற்றும் அச்சுறுத்தல்களிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு இலங்கை காவல்துறை கேட்டிருக்கிறது. இலங்கை காவல்துறையின் உதவி சேவையில் உள்ள 383 வெற்றிடங்களுக்கு விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி செப்டம்பர் 14 வரை நீடிக்கப்பட்டிருக்கிறது. மட்டக்களப்பு களுவாஞ்சிக்குடி பொது சுகாதார பரிசோதகர் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் தீவிர சுகாதார சீர்கேடுகளுடன் இயங்கி வந்த மொத்த விற்பனை பலசரக்கு கடையொன்று களுவாஞ்சிக்குடி நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் நேற்று அதிரடியாக பூட்டப்பட்டிருக்கிறது. இலங்கைக்கும் போலந்துக்கும் இடையே கைதிகளை பரிமாறிக்கொள்வதற்கான ஒப்பந்தத்தில் கையொப்பம் இடுவதற்கான முன்மொழிவுக்கு அமைச்சரவை ஒப்புதலை வழங்கியிருக்கிறது. மன்னார் மாவட்டத்தைச் சேர்ந்த நியூசிலாந்து தேசத்தில் வசித்து வரும் ஜேம்ஸ் பத்மநாதன் பிரேம்குமார் தலைமையில் நியூசிலாந்து தேசத்திலிருந்து வருகை தந்த மருத்துவர்கள் அடங்கிய குழுவினரின் இலவச மருத்துவ முகாம் நேற்று விடத்தல் தீவு புனித அடைக்கலமாதா தேவாலய வளாகத்தில் இடம்பெற்றிருந்தது. கனடா எல்லை பாதுகாப்பு முகமையின் இணைப்பு அதிகாரி திருமதி கசுமி குபோ மற்றும் செயல்பாட்டு இணைப்பு உதவியாளர் திருமதி நதிகா சமரக்குடி ஆகியோர் அடங்கிய தூதுக்குழுவினர் நேற்று திருவண்ணாமலை மாவட்ட செயலகத்தில் மாவட்ட அரசாங்க அதிபர் WGM ஹேமந்தகுமார் அவர்களை சந்தித்து கலந்துரையாடியிருக்கிறார்கள். தபால் சேவையை முன்னேற்ற நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டிருப்பதோடு அதற்கான போக்குவரத்து தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் இந்த ஆண்டில் சுற்றுச்சூழலுக்கு உகந்த 165 மின்சார மோட்டார் சைக்கிள்களும் 20 மின்சார முச்சக்கர வண்டிகளும் கொள்வனவு செய்யப்பட உள்ளதாக ஊடகத்துறை பிரதி அமைச்சர் கௌசல்ய ஆரியரட்ன தெரிவித்திருக்கிறார். இலங்கையின் கப்பல் சுற்றுலாத்துறையை மேலும் மேம்படுத்துவது தொடர்பாக ஜெர்மனியைச் சேர்ந்த AHK ஸ்ரீலங்கா மற்றும் EMPH நிறுவனங்களின் பிரதிகளுடன் விஜிதகரத் உள்ளிட்டோர்களுக்கு இடையே இன்று உயர்மட்ட கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. வியட்நாமின் முன்னணி குறைந்த கட்டண விமான சேவை நிறுவனமான வியட்ஜெட் ஏர் இலங்கைக்கும் வியட்நாமுக்கும் இடையிலான தனது நேரடி விமான சேவையை உத்தியோகமாக ஆரம்பித்து இதற்கான முதலாவது விமானம் நேற்றிரவு பண்டார் நாயக்கா சர்வதேச விமான நிலையத்தை சென்றடைந்திருந்தது. சுங்கவரி செலுத்தப்படாமல் சட்டவிரோதமான முறையில் இலங்கைக்குள் கொண்டு சென்ற 1000 சிகரெட்டுகளுடன் வெளிநாட்டவர்கள் இருவர் கொள்ளுப்பட்டி போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். யாழ்ப்பாணம் சுண்டுக்குழியைச் சேர்ந்த பிரான்சில் வாழ்ந்து வந்த ஒலிபரப்பாளர் மேடை அறிவிப்பாளர் ஜஸ்டின் தம்பராஜா அவர்கள் நோய்வாய்ப்பட்ட நிலையில் சிகிச்சை எடுத்து வந்த நிலையில் இந்த உலகினை விட்டு நீந்து விட்டார். திறமையான தனது அறிவிப்பு துறையால் பல ரசிகர்களை கவர்ந்து வைத்திருந்த அவரது ஆத்ம சாந்திக்காக TRT தமிழொலி குடும்பம் பிரார்த்திக்கிறது. இனி இந்திய செய்திகளில், ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து மீன்பிடிக்க சென்ற நிலையில் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டு இலங்கை சிறையில் உள்ள மீனவர்களையும் படகுகளையும் உடனடியாக விடுதலை செய்யக்கோரி எதிர்வரும் 30 முதல் காலவரையற்ற வேலிறுத்த போராட்டத்தில் ஈடுபட நேற்று ராமேஸ்வரம் மீனவர்களின் ஆலோசனைக் கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது. பஞ்சாப், உத்தரப்பிரதேசம், குஜராத்தில் அடுத்த ஆண்டு சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற உள்ளது. இதனை முன்னிட்டு சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற உள்ள மாநிலங்களுக்கான பாரதிய ஜனதா பொறுப்பாளர்களை அந்த கட்சியின் தலைவர் நிதின் நவீன் தற்போது நியமித்திருக்கிறார். தமிழ்நாடு சட்டப்பேரவையிலிருந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர்கள் இன்று காலை வெளிநடப்பு செய்திருக்கிறார்கள். 3 கொலை வழக்கை CBI விசாரிக்க தமிழ்நாடு முதல்வர் விஜய் வைத்துள்ள கோரிக்கை தொடர்பாக கர்நாடக அரசு நிர்வாகத்தில் தமிழகம் தலையிடுவதை தங்களால் ஏற்க முடியாது என்று கர்நாடக மாநில முதல்வர் DK சிவகுமார் கருத்து தெரிவித்திருக்கிறார். மகாத்மா காந்தியை சுட்டுக் கொன்ற நாதுராம் கோட்சே மற்றும் அவரது சகோதரர் கோபால் கோட்சே ஆகியோர் RSS அமைப்பின் தீவிர தொண்டர்களாக இருந்தார்கள் என்று சவர்க்காரின் பேரன் சத்யகி சவர்க்கார் நீதிமன்றத்தில் தெரிவித்திருக்கிறார். திருநெல்வேலி மாவட்டம் வெள்ளக்குழியில் கைத்தறி நெசவு தொழிலாளியின் 3 மகன்கள் நீட் தேர்வில் வெற்றி பெற்று மருத்துவம் பயில வாய்ப்பு பெற்றிருப்பது பாராட்டை பெற்றுக் கொடுத்திருக்கிறது. பெங்களூர் உணவகங்களில் அதிரடி சோதனைகள் தீவிரப்படுத்தப்படுகின்றன. பல உணவகங்களில் சுத்த சுகாதார விதிமுறை மீறல்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. இத்தகைய சோதனைகளை அடிக்கடி தாங்கள் நடத்த இருப்பதாக கர்நாடக மாநில அரசாங்கம் தெரிவித்திருக்கிறது. திஸ்தா நதிநீர் பகிர்வு விவகாரத்தால் இந்தியாவுடனான உறவுகள் மோசமடைய விரும்பவில்லை என்று வங்கதேசம் தெரிவித்துள்ளது. அதே நேரம் இந்தியாவைப் போல வங்கதேசமும் தனது நலன்களை பாதுகாக்க வேண்டியிருப்பதாக அந்த நாடு தெரிவித்திருக்கிறது.
இந்தியாவின் ஆபரேஷன் சிந்தூர் பற்றிய ஆவணப்படம் போர் தொடர்பான கள யதார்த்தங்களை புறக்கணித்துவிட்டு ஒருதலை பட்சமான தகவல்களுடன் எடுக்கப்பட்டிருப்பதாக பாகிஸ்தான் ராணுவம் குற்றம் சாட்டியுள்ளது. உடல் பருமன் பாதிப்பால் தமிழகத்தில் 44.2% பெண்களும் 38.8% ஆண்களும் பாதிப்படைந்திருப்பதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை தெரிவித்துள்ளது. வாழ்க்கை முறை மாற்றங்களால் இந்த பாதிப்பு விகிதம் அதிகரிக்கக்கூடும் என்றும் அந்த அமைப்பு தெரிவித்திருக்கிறது. திருவண்ணாமலை ஸ்ரீ அருணாசலேஸ்வரர் கோவிலுக்கு வரும் பக்தர்கள் செப்டம்பர் 1 முதல் கைபேசிகள் எடுத்து செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கொல்கத்தா நியூ மார்க்கெட் அருகே உள்ள ஹோட்டலில் இன்று அதிகாலை ஏற்பட்ட பயங்கர தீபத்தில் குழந்தை உட்பட 9 பரிதாபமாக உயிரிழந்தார்கள். சென்னையில் இன்று தங்கம் விலை சவரனுக்கு 680 குறைந்து 1 சவரன் 113,640 கிராமுக்கு 85 குறைந்து 14,205 விற்பனையாகிறது. உலக செய்திகளில், வடமேற்கு சிரியாவின் இட்லிப் மாகாணத்தில் உள்ள அபுதூர் விமானப்படை தளத்தின் மீது நேற்று அதிகாலை இஸ்ரேல் அடுத்தடுத்து வான்வெளி தாக்குதல்களை நடத்தியிருக்கிறது. காசா அமைதி திட்டம் தொடர்பாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் பிரதிநிதியான அவரின் மருமகன் யரால் குஷ்னர் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நேத்தன்யாகுவுடன் கடந்த திங்கட்கிழமை நடத்திய நீண்ட ஆலோசனையில் எந்தவித உறுதியான சுங்க முடிவும் எட்டப்படவில்லை என்ற தகவல் வெளிவந்துள்ளது. கோர்முஸ் நீரணியை அமெரிக்க பிராந்தியமாக சித்தரிக்கும் வரைபடம் ஒன்றை அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் வெளியிட்டுள்ளார். டிரம்பின் இந்த பதிவுக்கு பதிலடி கொடுத்துள்ள ஈரான் வெளியுறவு இணையமைச்சர் காசிம் கரிபாபதி, டிரம்பின் இந்த மாயை விரைவில் மாறும் அல்லது நாங்களே அதனை மாற்றிவிடுவோம் என்று எக்ஸ் தளத்தில் அவர் பதிவிட்டிருக்கிறார். ஈரான் அசாட் என்ற யூடியூப் கணக்கின் கீழ் ஒளிபரப்பாகும் விவாத நிகழ்ச்சியை முடக்கியுள்ளது. அந்த நிகழ்ச்சியை பொய்த்தவல்களை பரப்புவதாக கூறி அந்த நடவடிக்கையை தாங்கள் எடுத்ததாக ஈரான் தெரிவித்துள்ளது. கனடாவுடனான வர்த்தக ஒப்பந்தத்தை இறுதி செய்யும் பணிகள் நடைபெற்று வருவதால் அந்த நாட்டின் பல்வேறு வகையான பொருட்கள் மீதான புதிய வரிகளை விதிப்பதை 3 ஒத்திவைப்பதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்திருக்கிறார். பல்லாயிரக்கணக்கான குர்து கிளர்ச்சியாளர்களுக்கு நிபந்தனையுடன் கூடிய பொது மன்னிப்பு வழங்கும் சட்டத்துக்கு துருக்கி அதிபர் தைப் எர்டோகன் ஒப்புதல் வழங்கியிருக்கிறார். ஆனாலும் குர்து கிளர்ச்சியாளர்கள் தங்களின் அமைப்புகளை முழுமையாக கலைத்துவிட்டு ஆயுதங்களை ஒப்படைத்து விட்டார்கள் என்பதை துருக்கியின் தேசிய பாதுகாப்பு கவுன்சில் உறுதி செய்த பின்னரே இந்த சட்டம் அமலுக்கு வரும் என்று தெரிவிக்கப்படுகிறது. ஊழல் வழக்கில் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான் கானை மருத்துவ பரிசோதனை மற்றும் சிகிச்சைக்காக 2 இஸ்லாமாபாத்தில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு மாற்றுமாறு அந்த நாட்டு உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. பயனர்கள் சிலரை தற்கொலைக்கு தூண்டியதாக எழுந்த விமர்சனங்கள் மற்றும் சட்ட ரீதியான புகார்களை தொடர்ந்து மேம்பட்ட பாதுகாப்பு அம்சங்களுடன் 13 பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட சட் ஜிபிடியின் புதிய பதிப்பை ஓபன் ஏஐ நிறுவனம் நேற்று அறிமுகப்படுத்தியுள்ளது. மலேசியா வரி விதிப்பு நடைமுறைகளில் சீர்திருத்தங்களை செய்வது குறித்து பரிசீலித்து வருவதாக பிரதமர் அன்வர் இப்ராஹிம் கூறியிருக்கிறார். அந்த நாடு 2018 பொருள் சேவை வரியை முற்றாக நீக்கியிருக்கிறது. மியான்மர் அதிகாரிகள் கொலரா பரவலை கட்டுப்படுத்த போராடுகிறார்கள். ஆகப்பெரிய யங்குன் நகரில் சுமார் 150 கொலரா உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இந்தோனேஷியா காட்டு தீயை அணைக்க மழையை வரவழைக்க முயற்சியில் இறங்கியுள்ளது. பல ஆண்டுகள் காணாத மிக மோசமான காட்டு தீயை இந்தோனேஷியா இந்த முறை சமாளிக்க வேண்டியிருக்கிறது. பொதுவாக இறுதியாண்டு தேர்வை முடித்த பிள்ளைகளுக்கு அவர்களின் பெற்றோர் கார் வாங்குவார்கள் அல்லது வெளியில் சாப்பிட அழைத்து செல்வார்கள். ஆனால் ப்ரோமிஸ் ஒக்குரோவுக்கு வேறொரு பரிசு காத்திருந்தது. ப்ரோமிஸின் தாயார் அவருக்கு ஆடு ஒன்றை பரிசாக கொடுத்தது சமூக ஊடகங்களில் பேசுபொருளாகியிருக்கிறது. விமானத்தின் இறக்கை பகுதியில் அமர்ந்திருந்த கழுகு ஒன்று நகர மறுத்ததை அடுத்து அது வலுக்கட்டாயமாக அகற்றப்பட்டிருக்கிறது. கிறிஸின் கிரித்திவில் இருக்கும் ராகிலியா விமான நிலையத்தில் அது நடந்திருக்கிறது. அங்கிருந்து ரயனேர் விமானம் ஒன்று புறப்பட இருந்த வேளையில் பெரிய கழுகு ஒன்று விமானத்தின் இறக்கையில் அமர்ந்து கொண்டது. கோப்பியை கிடுகிடுவென கலக்கி கொடுக்க உங்களுக்கு உதவி தேவையா? சீனாவின் பெய்ஜிங் நகருக்கு செல்ல வேண்டியிருக்கும் அண்மையில் கெலக்சி சோகா கடை தொகுதியில் 7 கொவி என்ற கடையொன்று திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு ரோபோ இயந்திரம் 24 மணி நேரமும் அங்கே இதனை இயக்கி வருகிறது.
அமெரிக்காவில் மெட்டா நிறுவனத்தின் மீது வழக்கு விசாரணை தொடங்கியிருக்கிறது. மெட்டா வேண்டுமென்றே எளியவர்களை அடிமையாக்கும் விதத்தில் தனது தளங்களை வடிவமைத்திருப்பதாக குற்றச்சாட்டுகள் கூறப்படுகின்றன. தெற்கு ஸ்பெயினில் ஏற்பட்ட 4.8 ரிக்டர் அளவிலான பூமி அதிர்ச்சியினால் கட்டிடங்கள் சேதமடைந்திருப்பதோடு குறைந்தது 3 பேர் அங்கு காயமடைந்திருக்கிறார்கள். கடந்த வாரம் கொலம்பியாவில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த பூமி அதிர்ச்சியால் நிலைகுலைந்துள்ள மேற்கத்திய மாகாணமான சொக்கோவில் சேதமடைந்த கல்வி நிலையங்களை சீரமைக்கும் வகையில் குறைந்தது 10 புதிய பாடசாலைகளை நிர்மாணிக்க உதவப்போவதாக புகழ்பெற்ற அந்த நாட்டு பாடகி சகிரா உறுதியளித்திருக்கிறார். விளையாட்டு செய்திகளில் இங்கிலாந்துக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியிலிருந்து காயம் காரணமாக பாபர் ஆசாம் விலகியுள்ளார். இந்திய அணியின் மூத்த வீரர்களில் ஒருவரான விராட் கோலி சர்வதேச கிரிக்கெட்டில் 18 ஆண்டுகளை நிறைவு செய்திருக்கிறார். இந்தியாவின் லடாக்கில் 11,800 அடி உயரத்தில் உலகின் மிக உயரமான கிரிக்கெட் திடலை அமைக்க பரிசீலனை செய்து வருவதான தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. சிங்க் பீல்ட் கோப்பை செஸ் போட்டியின் 7வது சுற்றில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா அமெரிக்காவின் ஃபாபியானோ கரனாவுடன் சமன் செய்தார். போட்டியில் அவருக்கு இது 4வது சமன் ஆகும். நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள். 1 யூரோ இலங்கை பிரமதியில் 384.11 ரூபாய், இந்திய பிரமதியில் 110.91 ரூபாய், 1 அமெரிக்க டாலர் இலங்கை பிரமதியில் 331.52 ரூபாய், இந்திய பிரமதியில் 95.72 ரூபாய், 1 சுவிஸ் பிராங்க் இலங்கை பிரமதியில் 408.76 ரூபாய், இந்திய பிரமதியில் 118.01 ரூபாய், 1 அக்ராச்சிய பவுண்ட் இலங்கை பிரமதியில் 448.93 ரூபாய், இந்திய பிரமதியில் 129.63 ரூபாய், 1 கனடியன் டாலர் இலங்கை பிரமதியில் 238.88 ரூபாய், இந்திய பிரமதியில் 68.96 ரூபாய். கேட்டது மணிக்கொரு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர். சாசல் காஷ்டா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். உங்கள் செய்திகளுக்கு ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே.

0: கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடி. டிஆர்டி தமிழடியிலே வளமையாக இந்த நேரத்திலே சாரதி அவர்கள் கலந்து சிறப்பிப்பார். இன்று அவர் கலந்து கொள்ளாத காரணத்தினால் அவரது நிகழ்ச்சிகளுக்கு பதிலாக தற்பொழுது நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களது பெருமையை வெளிக்கொணர்கின்றார். தமிழகத்தின் தலைசிறந்த அறிஞர்களில் ஒருவரான தமிழரவி மணியன் அவரது உரையிலே சிவாஜி ரசிகர்களை கலங்க வைத்தது தொடர்பாக அவர் குறிப்பிடுவதை கேட்கலாம்.
1: சிவாஜி கணேசனுடைய நடிப்பாற்றல் குறித்து நாம் நிரம்ப பேச வேண்டிய அவசியம் இல்லை. மூன்று செய்திகளை நான் உங்களுக்கு சொல்கிறேன். வாழ்வில் சினிமா பார்க்க வேண்டும் என்று ஆர்வமே இல்லாத ஒரு அரசியல் தலைவர் பெரியார் அவர்கள். இந்த சமூகத்தில் பற்றி இருக்கக்கூடிய நோய்கள் ஐந்து என்று பெரியார் ஒரு பட்டியல் போட்டார். அப்படி சொல்லக்கூடிய அந்த தைரியம் இன்று வரையில் உலகத்தில் வேறு எவனுக்கும் கிடையாது. பெரியார் சொன்னார், இந்த தமிழ சாதி பொன்விடிகளை நோக்கி புறப்பட வேண்டும் என்றால் நலிந்து கிடக்கும் இந்த தமிழ சாதி நோயற்ற வாழ்வை வாழ வேண்டும் என்றால் ஐந்து நலிவுகளிலே இருந்து விடுபட வேண்டும். ஒன்று சினிமா என்றார், இரண்டாவது பத்திரிகை என்றார், மூன்றாவது பார்ப்பனர்கள் என்றார், நான்காவது கடவுள் என்றார், ஐந்தாவது காங்கிரஸ் என்றார். இந்த ஐந்து நோய்களும் பற்றி இருக்கிற வரையில் இந்த தமிழ் சமூகத்திற்கு விடிகளே கிடையாது என்று சொன்னவர் பெரியார். அவர் நாடகங்களை கூட வரவேற்றவர் இல்லை. நடிகவேல் ராதா அவர்கள் நடித்த நாடகங்களுக்கு மட்டும்தான் அவர் வரவேற்பை வழங்கினார். தன்னுடைய சகோதரர் மகன் ஈவிகே சம்பத் அண்ணா அவர்களோடு சேர்ந்து நாடகத்தில் நடிப்பதை கடுமையாக எதிர்த்தவர் பெரியார். அந்த பெரியார் அண்ணாவினுடைய சிவாஜி கண்ட இந்து சாம்ராஜ்யம் என்ற நாடகத்தில் சிவாஜியாக தோற்றமேற்று நடித்த கணேசனிடம் நெஞ்சை பறிகொடுத்து சிவாஜி என்று ஒரு விருதை வழங்கினாரே, அந்த விருதுக்கு இணையானது எந்த விருதும் கிடையாது. சினிமாவை இந்த மண்ணிலிருந்து விரட்ட வேண்டும் என்று நினைத்த பெரியார், ஒரு படத்தையும் பார்த்தறியாத பெரியார் இந்த சிவாஜி கணி வெறும் விழுப்புரம் கணேசனை சிவாஜி கணேசனாக மாற்றினார். அந்த நடிப்பு எந்த அளவுக்கு அவரை ஈர்த்திருக்கும் என்று யோசியுங்கள். ராஜாஜி தன்னுடைய வாழ்விலேயே மூன்று படங்களுக்கு மேல் எதையும் பார்த்ததில்லை. அப்படி அவர் பார்த்த படங்களில் ஒன்றுதான் வைகோ ஐயா அவர்கள் சொன்ன அந்த சம்பூர்ண ராமாயணம். அதில் பரதனாக அவர் நடித்த காட்சி, நான் பரதனை கண்டேன் என்று ராஜாஜி பேசுகிறார். வீரபாண்டிய கட்டபொம்மன் படமாக வருவதற்கு முன்பு சிவாஜி கணேசன் அதை நாடகமாக நடத்துகிறார். ராஜாஜி அவர்கள் இந்த நாடகத்தை பார்க்க வேண்டும் என்று சிவாஜி விரும்பி அழைக்கிறார். ராஜாஜி வந்து அமர்கிறார். அமர்ந்த ராஜாஜி நாடகத்தை பார்க்கக்கூடிய அந்த நேரத்திலேயே தலை சுற்றல் வந்து விடுகிறது. அவருக்கு தலை சுற்றல் வந்து விடுகிறது. அவர் தளர்ந்து விட்டார் என்பதை நடித்துக் கொண்டிருக்கிற நிலையிலேயே அறிந்து கொண்ட சிவாஜி பதற்றத்தோடு ராஜாஜியிடம் சென்று நீங்கள் உடனடியாக இல்லத்திற்கு சென்று விடலாம் என்கிறார். ஆனால் அந்த நாடகத்திலிருந்து விடுபட ராஜாஜிக்கு மனமில்லை. இல்லை, கொஞ்சம் காஃபி கொண்டு வந்து கொடுங்கள் என்கிறார். காஃபியை குடித்து விட்டு கொஞ்சம் இளைப்பாறி விட்டு முழு நாடகத்தையும் ரசித்து பார்த்த மனிதன் ராஜாஜி. பார்த்தது மட்டுமல்ல, நாடகம் முடிந்த பிறகு ராஜாஜி விடைபெறுகிற நேரத்தில் சுற்றி சூழ்ந்திருந்த மக்களை பார்த்து சொல்கிறார், இது ஒன்றும் சாதாரண நாடகம் இல்லை. இந்திய திருநாட்டு மக்களுக்கு ஒரு அழுத்தமான செய்தியை இந்த நாடகத்தின் மூலம் கணேசன் கொடுத்திருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் என்றார். நண்பர்களே, தேசப்பற்றை ஒரு திரைப்படங்களின் மூலமாக கொண்டு வந்து சேர்த்த மகா கலைஞன் சிவாஜி. வீரபாண்டிய கட்டபொம்மன் எப்படி இருந்திருப்பான் என்று யாருக்கு தெரியும்? நீலவானிலே செந்நிற பிழம்பு, சுட்டெரிக்கும் பெயர் சூரியன். அந்த வசனத்தை நீங்கள் முழுமையாக இப்பொழுது கூட என்னால் சொல்ல முடியும். ஏனென்றால் அது நான் 10 வயதில் பார்த்த படம். அந்த வசனம் முழுவதையும் நான் அந்த காலத்தில் பேசுவேன். பள்ளிக்கூடத்தில் 8ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருக்கிற பொழுது எந்த வகுப்பறையில் ஆசிரியர் வந்து உட்கார்ந்தாலும் தம்பி அந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் வசனம் முழுவதையும் பேசு என்பார்கள். முழுவதையும் பேசுவேன். ஒரு நாள் வேறொரு வகுப்பிலே இருந்த ஆசிரியர் என்னை அழைத்தார். நீ உன் வகுப்பில் பேசுவது என் வகுப்பை கெடுக்கிறது, உனக்கு வேற வேலையே கிடையாதா என்றார். ஐயா, ஆசிரியர் சொன்னதனால் தான் நான் பேசினேன். கட்டபொம்மனோடே கரைந்து போனவன் நான். எனவே சிவாஜி கணேசனுடைய ஒரு வீரபாண்டிய கட்டபொம்மனை பார்த்து எத்தனை பேருக்கு தேசப்பற்று வந்தது. பகத்சிங்கை, திருப்பூர் குமரனை எப்படி அவர் கண் முன்னால் கொண்டு வந்து காட்டினார் ராஜபாட் ரங்கதுரை பார்த்தால் தெரியுமே உங்களுக்கு. ஒவ்வொரு படமும் நான் ஒன்று மட்டும் சொல்கிறேன், இன்றைக்கு கமல்ஹாசன் மிகச்சிறந்த கலைஞன், நடிப்பாற்றல் மிக்க மிகச்சிறந்த கலைஞன், எனக்கு இரண்டு கருத்து இல்லை. ஆனால் கமல்ஹாசனை உங்களால் கப்பலோட்டிய தமிழனாக பார்க்க முடியுமா? கர்ணனாக பார்க்க முடியுமா? வீரபாண்டிய கட்டபொம்மனாக பார்க்க முடியுமா? திருவருச்செல்வரில் வரக்கூடிய அப்பராக உங்களால் பார்க்க முடியுமா? இவற்றிற்கெல்லாம் சிவாஜி என்ற ஒருவனை தவிர வேறு யாருக்கும் இந்த சாதனை சொந்தம் இல்லை. அந்த தோற்றமே முதலில் இவர்களுக்கு வந்து வாய்க்கவில்லை. ஒரு நடிகனுக்கு வேண்டிய அந்த கம்பீரமான தோற்றம், எந்த பாத்திரத்தையும் உள்வாங்கி அந்த பாத்திரமாகவே தன்னை மாற்றிக்கொள்ளக்கூடிய அந்த இயல்பு சிவாஜி கணேசனுக்குத்தான் இருந்தது. ஆனால் இதில் கொடுமை என்ன தெரியுமா? யாரையும் பாராட்டி அறியாத பெரியார், படம் பார்த்து அறியாத பெரியார் சிவாஜியை பாராட்டுகிறார். நண்பர்களே, யாரையும் பாராட்டி அறியாத ராஜாஜி சிவாஜியை பாராட்டுகிறார். இவற்றை கூட நான் பெரிதாக கருதவில்லை. சிவாஜிக்கு கலை உலகத்தில் நேரடி போட்டியாளர் எம்ஜிஆர். அன்றைய கலை உலகத்தில் எம்ஜிஆர், சிவாஜி, அதற்கு முன்பு தியாகராஜ பாகவதர், பி யு சின்னப்பா, பிறகு எம்ஜிஆர், சிவாஜி, அதற்கு பிறகு ரஜினிகாந்த், கமல். இப்படித்தான் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஒருவர் சூப்பர் ஆக்டராக இருப்பார், ஒருவர் சூப்பர் ஸ்டாராக இருப்பார். ஸ்டார் வேறு, ஆக்டர் வேறு. ஆனால் நண்பர்களே, சிவாஜி கணேசனுக்கு நேர் எதிரியாக களத்திலே நின்று திரையுலகத்தில் தொழிலில் போட்டியாக இருந்த மனிதன் எம்ஜிஆர். கலைஞானம் அவர்கள் மிருதங்க சக்கரவர்த்தி என்ற ஒரு படத்தை எடுக்கிறார். அந்த படத்தை நோயுற்று திரும்பிய, சிகிச்சை பெற்று திரும்பிய எம்ஜிஆர் அவர்கள் பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். எம்ஜிஆருக்காக அந்த படம் திரையிட்டு காட்டப்படுகிறது. முதலமைச்சராக இருக்கிறார் எம்ஜிஆர். மிருதங்க சக்கரவர்த்தியை தயவு செய்து பாருங்கள், தயவு செய்து பாருங்கள். கடைசி 20 நிமிடம் வசனமே கிடையாது, காட்சியில் எந்த மாற்றமும் கிடையாது. சிவாஜி மிருதங்கத்தை வாசிக்கிற அந்த ஒரே ஒரு காட்சி மட்டும் 20 நிமிடங்கள் தொடரும். உமையால்புரம் சிவராமனை வரவழைத்து எப்படி அவர் வாசிக்கிறார் என்பதை கண்டெடுத்து உமையால்புரம் சிவராமன் கூட வாசிக்க முடியாத அளவுக்கு எல்லை தொட்ட மனிதன் 20 நிமிடங்கள். அந்த 20 நிமிடங்களில் அந்த சிவாஜி கணேசனுடைய நடிப்பை, முகபாவங்களை, உடல் மொழியை அப்படியே பார்த்து பிரமித்து போகிறார் எம்ஜிஆர். படம் முடிகிறது, அனைவரும் எழுந்து விட்டார்கள். எம்ஜிஆருடைய மனைவியார் ஜானகி அம்மையார் எம்ஜிஆரை எழச் சொல்கிறார். எம்ஜிஆர் எழவில்லை. கன்னத்தில் கையூன்றியபடி 5 நிமிடங்கள் அந்த திரையையே பார்த்து கொண்டு அமர்ந்திருந்தார் என்று கலைஞானம் சொல்கிறார். 5 நிமிடங்களுக்கு பிறகு மெல்ல எம்ஜிஆர் எழுந்து, கலைஞானம், இந்த உலகத்தில் நடிகன் என்று ஒருவன் உண்டென்றால் அவன் சிவாஜி கணேசன் மட்டும்தான் என்று சொல். உலகத்தில் ஒரே ஒரு நடிகன் தான் உண்டு, அவன் சிவாஜி கணேசன் என்று நான் சொன்னதாக சொல். சொன்னவர் யார்? இன்னொரு நடிகர், போட்டியாளர். நண்பர்களே, இதைவிட சிவாஜி கணேசனுக்கு மிகப்பெரிய விருது தேவையில்லை. ஆனால் இவற்றிலெல்லாம் சிவாஜி மனம் மகிழவில்லை. அதுதான் கொடுமை. சிவாஜி கணேசனின் நேர்காணலில் தன்னுடைய நெஞ்சத்தினுடைய வலியை இறக்குகிறார். தமிழகத்து மக்கள் என்னுடைய நடிப்புக்கு கொடுத்த மிகப்பெரிய வரவேற்பு என்பது மகிழ்ச்சிக்குரியதுதான். ஆனால் என்ன காரணம் கருதியோ இந்த அரசு எனக்கு அந்த உரிய அங்கீகாரத்தை கொடுக்கவில்லையே. நண்பர்களே, சிவாஜி கணேசன் 178 படங்களில், தமிழ் படங்களில் 178 வேடங்களில் நடித்து 178 பாத்திரங்களாகவே மாறிப்போன மனிதன். ஒரு முறை கூட இறக்கும் வரையில் சிவாஜி கணேசனை இந்த தேசத்தின் சிறந்த நடிகராக மத்திய அரசு அங்கீகரிக்கவே இல்லை. நான் சொல்வதற்கு வருத்தப்படுகிறேன். ரிக்ஷா காரனில் நடித்ததற்காக எம்ஜிஆருக்கு பாரத் பட்டம் கொடுக்கப்பட்டது. நான் எம்ஜிஆரை குறைத்து மதிப்பிடுபவன் இல்லை. சிவாஜிக்கு ஒரு பாணி என்றால் எம்ஜிஆருக்கு ஒரு பாணி. ஆனால் இந்த மனிதனுக்கு கடைசி வரை கிடைக்கவில்லை. இத்தனைக்கும் காங்கிரஸ்காரனாக இருந்தவர், ஒரு கலைஞர் எம்ஜிஆரை எந்த உயரத்திற்கு கொண்டு போய் நிற்க வைத்தார் என்பதற்கு அவர் பெற்ற பாரத ரத்னா என்பது மட்டுமல்ல, அவர் பெற்ற அந்த பாரத் பட்டம். எம்ஜிஆர் இந்தியாவிலேயே சிறந்த நடிகர் என்று அந்த நிலைக்கு அவர் உயர்த்தப்படுகிறார். அதற்கு பின்னாலே கலைஞருடைய அன்பும் இருக்கிறது, நட்பும் இருக்கிறது, அரசியலும் இருக்கிறது. ஆனால் சிவாஜி கணேசன் காலம் முழுவதும் இந்த கதர் சட்டைக்காரர்களோடு கரைந்து காமராஜ் காமராஜ் என்றே கதறிக் கொண்டிருந்த மனிதன் மத்திய அரசு புறக்கணித்து விட்டது. நான் கேட்கிறேன், இன்று வரையில் இருக்கக்கூடிய மத்திய அரசை பார்த்து நான் கேட்கிறேன், கர்நாடக இசையில் உச்சம் தொட்ட பெண்மணி இசையரசு எம் எஸ் சுப்புலட்சுமி, மாற்று கருத்துக்கு இடமில்லை. எம் எஸ் சுப்புலட்சுமிக்கு பாரத ரத்னா பட்டம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, பாடினவர் என்பதற்காக. இவராவது சுத்த கர்நாடக இசையை ஒரு வேள்வியாக நடத்தியவர். ஆனால் இந்தி படங்களில் பின்னணி பாடிய பாடகி லதா மங்கேஷ்கருக்கு பாரத ரத்னா வழங்கப்பட்டிருக்கிறது, மறந்து விடாதீர்கள். பிஸ்மில்லா கான் ஷெனாய் வாசிப்பவர், ஷெனாய் வாசித்த அந்த பிஸ்மில்லா கானுக்கு பாரத ரத்னா பட்டம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்துஸ்தானியில் வாய்ப்பாட்டு பாடியவர் வின்சென்ட் ஜோஷி, அவருக்கு பாரத ரத்னா பட்டம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சித்தார் வாசிப்பதில் உலக புகழ் பெற்றவர் ரவிசங்கர், அவருக்கு பாரத ரத்னா பட்டம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பதேர் பாஞ்சாலி மாதிரி அரிதினும் அரிதான படங்களை எடுத்த மிகப்பெரிய கலைஞர் சத்யஜித் ரேவுக்கு பாரத ரத்னா பட்டம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நண்பர்களே, மைதானத்தில் மட்டை அடித்த டெண்டுல்கருக்கு கூட பாரத ரத்னா பட்டம் கிடைத்திருக்கிறது. இவர்களுக்கெல்லாம் பாரத ரத்னா பட்டத்தை கொடுத்தீர்களே, சிவாஜி கணேசன் இவர்களில் எந்த வகையில் குறைந்தவர் என்று இந்த மத்திய அரசினால் சொல்ல முடியுமா? ஒரு பாரத ரத்னா பட்டத்தை கூட நீங்கள் கொடுக்கவும் இல்லை, ஒரு பாரத் பட்டத்தையும் கொடுக்கவில்லை. அதிகபட்சம் நீங்கள் அந்த மனிதனுக்கு காட்டிய சலுகையே ஒரு ராஜ்யசபா எம்பி. 3 முறை கலைஞர் அவர்கள் வைகோவினுடைய ஆற்றலில் மனதை பறிகொடுத்து, வைகோவினுடைய பேச்சில் மனதை பறிகொடுத்து, வைகோவினுடைய செயலில் மனதை பறிகொடுத்து 18 ஆண்டுகள் ராஜ்யசபாவில் உலவ செய்தவர் கலைஞர். அந்த 18 ஆண்டுகளில் சிம்மம் போல் பலம் வந்து அத்தனை மனிதர்களையும் திரும்பி பார்க்க வைத்த மிகப்பெரிய பார்லிமெண்டேரியன் வைகோ அவர்கள். ஆனால் சிவாஜி கணேசனுக்கு, காமராஜருக்கு பின்னாலேயே நின்ற சிவாஜி கணேசனுக்கு, கரைந்து கொண்டிருந்த காங்கிரசில் சிவாஜி ரசிகர் மன்றங்களின் மூலமாகவே காமராஜரிடம் கொண்டு வந்து ஆட்களை சேர்த்து விட்ட சிவாஜி கணேசனுக்கு நர்கீஸ் ராஜ்யசபா உறுப்பினராக இருந்து அவர் இடையில் இறந்து போனார். இறந்து போன பிறகு அதை இட்டு நிரப்புவதற்கு கொடுத்ததுதான் அந்த ராஜ்யசபா எம்பி. இவ்வளவுதான் அந்த மனிதனுக்கு கிடைத்தது. நண்பர்களே, நீங்கள் படம் படமாய் நான் சொன்னால் நெகிழ்ந்து போவீர்கள். அவற்றையெல்லாம் தான் இதில் பதிவு செய்திருக்கிறேன். ஒரு படிக்காத மேதையில் ரங்கனாக வரக்கூடிய அந்த சிவாஜி கணேசனின் வெகுளித்தனத்தை, அப்பாவித்தனத்தை இன்று வரையில் இன்னொருவனால் நடித்து காட்டவே முடியாது, முடியவே முடியாது. ரங்காராவும் சிவாஜி கணேசனும் தோன்றுகிற ஒவ்வொரு கட்டத்திலும் எப்படிப்பட்ட போட்டியாளர்கள். அன்றைக்கு சிவாஜி கணேசன் சந்தித்த மனிதர்கள் எல்லாம் சாதாரண மனிதர்கள் இல்லை. சிவாஜியோடு நடித்த ஒரு எம் ஆர் ராதா ஈடு இணையற்றவர். எஸ் வி ரங்காராவ் உடல் மொழியிலேயே சர்வசாதாரணமாக பாத்திரத்தினுடைய தன்மையை கொண்டு வந்து சேர்த்து விட்டு போய்கொண்டே இருக்கக்கூடிய மனிதன். ரங்காராவ், சகஸ்ரநாமம், எஸ் வி சுப்பையா, டி எஸ் பாலையா, எம் ஆர் ராதா, எப்படிப்பட்ட மகா கலைஞர்கள் சிவாஜி இருந்த காலத்தில். அத்தனை பேருக்கும் இடம் கொடுத்த மனிதன் சிவாஜி. இவ்வளவு மகா கலைஞர்கள் நடித்து அவர்கள் நம்மை மீறி நடித்து விடுவார்களோ என்ற அச்சமே இல்லாமல் இருந்த மனிதன் சிவாஜி. எனக்கு அறிஞர் அண்ணாவை சிவாஜி கணேசனோடு நான் எப்பொழுதும் ஒப்பிட்டு பார்ப்பேன். அண்ணா வாழ்ந்த காலத்தில், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடங்கிய காலத்தில், அவருக்கு பின்னாலே அணிவகுத்து நின்ற படை தளபதிகள் அனைவருமே பேச தெரிந்தவர்கள். அத்தனை பேரும் சிறப்பாக பேச தெரிந்தவர்கள். அவ்வளவு பேரையும் பேசவிட்டு இவர்கள் எவ்வளவு பேசினாலும் அதற்கு மேல் ஒரு அடி உயரமாவது என் பேச்சு இருக்கும் என்கிற தன்னம்பிக்கை அண்ணாவுக்கு இருந்தது. அதனால் எந்த மனிதனுக்கும் அவர் குழிமறிக்கவில்லை, எந்த மனிதனையும் பார்த்தவர் கடைசி வரை அஞ்சவில்லை. சிவாஜி கணேசனும் திரையுலகில் அப்படித்தான். வேறு எந்த நடிகராக இருந்தால் திருவிளையாடலில் தருமி வேஷத்தில் நாகேஷ் வாழ்ந்து காட்டி அந்த விதத்தை ரசிக்க மாட்டான். அந்த பகுதியை வெட்டி எரி என்று சொல்லுவார். என்னை விட சிவகுமார் அவர்களுக்கு அந்த துறையில் இருந்து ஊறி வழியே வந்ததனால் அவருக்கு தெரியும். ஒரு புகழ்பெற்ற கதாநாயகனாக இருக்கக்கூடியவர் அந்த படத்தில் தன்னை விட கூடுதல் திறமையை ஒருவர் வெளிப்படுத்தி விட்டால் அதை முழுவதுமாக மறைக்கத்தான் பார்ப்பார். எனவே அது போன்ற படம், நீங்கள் ஒவ்வொரு படமாக நான் சொல்ல இப்பொழுது எனக்கு நேரம் எல்லாம் கிடையாது. பாவம் மன்னிப்பு பாருங்கள், இந்த பாவம் மன்னிப்பு படம் பாருங்கள். அதில் ஒரு இஸ்லாமிய தோற்றம், அந்த கண்ணியம் நிறைந்த கருணை வழிகிற விழிகளோடு கணேசனை நீங்கள் பார்க்க வேண்டும். எல்லோரும் கொண்டாடுவோம் என்று முதன் முதலில் அறிமுகமாகிற பொழுது அப்படியே அந்த தாள் தட்டி கொண்டு பாடுகிற அந்த காட்சி இருக்கிறதே, அதில் 100 வகை பறவை வரும், கோடி வகை பூ மலரும் என்று பாடுகிற இடத்தில் கேமரா சிவாஜி கணேசனின் கண்களுக்கு கிட்டே நெருக்கமாக போகும். அந்த கண்களில் அப்படியே கண்ணீர் ததும்பி நிற்கும். இப்பொழுதும் யூடியூபில் போய் அந்த பாட்டை போட்டு பாருங்கள். ரசனை இருக்க வேண்டும் ஐயா உங்களுக்கு. நீங்க வெறும் குத்துப்பாட்டு பாட்டு மட்டுமே கேட்டுக் கொண்டிருந்தால் எப்படி? ரசனை உங்களுக்கு வேண்டுமா? யூடியூபுக்குள்ளே செல்லுங்கள், சிவாஜியின் ஒவ்வொரு படமாக பாருங்கள். நான் சொல்கிறேன், பாலும் பழம் பாவ மன்னிப்பில் ஒரு பாட்டு, காதல் பாட்டு, பால் இருக்கும் பழம் இருக்கும் பசி இருக்காது. அந்த பாடலில் தேவிகாவும் சிவாஜி கணேசனும் நடித்திருக்கிற அந்த காட்சி நான் வாரத்திற்கு ஒரு நாளாவது பார்ப்பேன். உண்மையில் சொல்கிறேன், இதை சொல்வதனால் என் தகுதி என்றும் குறைந்து விடவில்லை. வாரத்திற்கு ஒரு நாள் பார்ப்பேன். அதுதான் ஆன்மநேய காதல், உடலை மீறி ஆன்மாவை தழுவக்கூடிய ஆன்மநேய காதல். அது ஒரு பக்கம் தேவிகா நின்று பாடுவார், இன்னொரு பக்கம் சிவாஜி கணேசன் ஒரு இஸ்லாமியருக்கே உரிய அந்த கைலியும் அந்த ஜிப்பாவும் தொப்பியுமாக அந்த பறவை கூண்டை எடுத்துக்கொண்டு அவர் மெல்ல நடப்பார். எம் எஸ் விஸ்வநாதன் தான் அங்கே ஹம்மிங் கொடுத்திருப்பார். இவர் ஒரு பக்கம் வருவார், அவர் ஒரு பக்கம் இருப்பார். ஒருவரை ஒருவர் தொடவே மாட்டார்கள். கடைசியாக பாடல் முடிகிற நேரத்தில் அந்த தேவிகா அப்படியே வந்து சிவாஜி கணேசனுடைய கரங்களை பற்றி நிற்பார். அப்பொழுது பின்னால் எம் எஸ் விஸ்வநாதன் குரலில் பால் இருக்கும் பழம் இருக்கும் பசி இருக்காது என்று மெல்ல கேட்கும். அந்த நேரத்தில் ரெண்டு பேருடைய கண்களில் இருந்தும் அப்படியே கண்ணீர் சொட்டு சொட்டாய் விழுகிற அந்த காட்சி இருக்கிறதே, அதற்கு பெயர்தான் காதல். இன்று காட்டுவதெல்லாம் இழிந்த காமம். நீங்கள் சபாஷ் மீனா படம் பார்த்திருக்கீங்கள? சித்திரம் பேசுதடி பாட்டு, ஒன்றும் கிடையாது, ஒரு சாக்கு, ஒரு சின்ன கூரை, அந்த கூரைக்குள் ஒரு சுவற்றில் ஒரு படத்தை அப்படியே சாக்கை போட்டு வரைவார். அங்கே ஒரு தடுப்பு, அந்த தடுப்புக்கு அந்த பக்கத்திலே இருந்து அந்த கதாநாயகி மெல்ல ஒரு கூடையோடு வருவார். இவ்வளவுதான் காட்சி. அந்த நேரத்தில் 1000 ரூபாய் அதற்கு செலவழித்திருந்தாலே அதிகம். அன்றைக்கு இருந்த டைரக்டர் அந்த பந்தில் படத்தை எடுத்த பொழுது செட்டை நம்பவில்லை. சிவாஜி கணேசன் என்கிற ஒரு தனி நபர் இருந்தால் போதும் அந்த பாட்டுக்கு முழு உருவத்தை கொடுத்து விடுவான் என்று நம்புகிறான். அந்த பாட்டில் சிவாஜி காட்டுகிற பாவம் சொல்ல முடியாது நண்பர்களே. நீங்கள் அதே மாதிரி இரும்பு திரைப்படம் பாருங்கள், நெஞ்சில் குடியிருக்கும் அன்பருக்கு நான் இருக்கும் நிலைமை என்னவென்று புரியுமா என்று. அதெல்லாம் வியப்பாக இருக்கிறது எனக்கு இப்பொழுது. இன்றைய இளைஞர்கள் பார்த்தால் உண்மையில் வியப்பாக இருக்கும். அவர் எங்கோ ஒரு மைல் தூரத்தில் நடந்து பாடிக்கொண்டே வருவார். வைஜெயந்தி மாலா இன்னொரு மைல் தூரத்தில் நின்று பாடிக்கொண்டு வருவார். பாட்டு முடிகிற வரை இருவரும் கையை கூட இணைக்கவில்லை. ஆனால் அந்த பாடலில் ததும்பக்கூடிய காதல் உணர்வு எப்படிப்பட்டது! நீங்கள் ஒவ்வொரு படமாக பேசிக்கொண்டே போகலாம். அப்படி பேசிக்கொண்டே போவதற்காக இதை பயன்படுத்தவில்லை. நான் ஒரு வியட்நாம் வீடு, இன்றைக்கும் என் மனைவி இருக்கிறாள். உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி என்று பாரதி எழுதினான். இந்த பாரதியின் ரெண்டு வரியை வைத்துக் கொண்டு அடுத்து கண்ணதாசன் விளையாடி இருக்கிற விளையாட்டு இருக்கிறதே, அது கண்ணதாசனால் தான் முடியும். கண்ணதாசனால் தான் முடியும். அந்த பாடல் முழுவது இப்பொழுதும் அந்த பாடலை நான் பார்த்து விட்டால், எந்த இடத்தில் இருந்தாலும் பார்த்து விட்டால், என் கண்ணில் கரை புரண்டு ஓடும் கண்ணீர். மனைவியை ஆழமாக நேசிக்கக்கூடிய உள்ளம் எவனுக்கு இருந்தாலும் அந்த பாடல் காட்சியில் அழாமல் இருக்க முடியாது. வியட்நாம் வீடு பத்மநாப ஐயர் போல ஒருவர் நடிக்க முடியுமா? கௌரவத்தில் வரக்கூடிய அந்த மனிதன் பாரிஸ்டர் ரஜினிகாந்த், அதாவது இவர் நடிப்பதை பார்த்துத்தான் ஒரு பிராமணர் இப்படி இருப்பார் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறோம். இவர் நடிப்பதை பார்த்துத்தான் காந்தி நீங்களே ஒத்துக்கொள்ள வேண்டும், ஒரு வழக்கறிஞர் என்றால் இப்படித்தான கம்பீரமாக இருக்க வேண்டும். என்ன நட! அந்த மாடிப்படியிலிருந்து இறங்குகிற பொழுதே பாலூட்டி வளர்த்த கிளி என்ற பாட்டுக்கு கையில் மது கோப்பையோடு மாடியிலிருந்து மேலே ஒரு மாதிரியாக நடந்து வந்து அந்த மாடியில் படிப்படியாக இறங்குகிற பொழுது வேறொரு நடையை காட்டுகிற, அந்த நடை யாருக்கு வரும்? நவராத்திரியில் அந்த காமுகனாக வரக்கூடிய காட்சியில் அந்த பாடலில் படிப்படியாக அப்படியே இறங்குகிற அந்த நடை, அதே படத்தில் மருத்துவராக வரக்கூடிய அன்பு ததும்புகிற, மருத்துவத்தை ஒரு சேவையாக நினைக்கிற, மனித நேயத்தின் உச்சம் தொட்டுவிட்ட ஒரு மகானை போல அந்த டாக்டர் வேடத்தில் சிவாஜி கணேசன் பேசுவதும் பார்ப்பதும் மெல்ல நடப்பதும் பிறகு பின்னாலே கையை வைத்துக் கொண்டு அப்படியே மெல்ல திரும்பி செல்வதும். பாலம்பழம் படத்திற்கு என் தாயார் என்னை அழைத்துக் கொண்டு போய் இந்த அந்த படத்தில் முதன் முதலில் அவர் மருத்துவமனைக்குள்ளே சேர்ந்து அந்த மருத்துவமனையில் அப்படி நடந்து வருவார். அப்படியே அந்த மருத்துவருக்குரிய கோட்டை போட்டுக்கொண்டு ஸ்டெதாஸ்கோப்பை மேலே போட்டு அதை ஒரு கையை விட்டபடி நடந்து வருவார். அன்று பிடித்தது என் தாய்க்கு ஒரு நோய், இதே மாதிரிதான் நீ வர வேண்டும், என்றைக்காவது ஒரு நாள் நீ இந்த சிவாஜி கணேசன் மாதிரியே ஸ்டெதாஸ்கோப்பை போட்டுக்கொண்டு இந்த வெள்ளை கோட்டை அணிந்து நீ வர வேண்டும் என்று என் தாய் தவித்தாள். அதற்காகத்தான் எனக்கு பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்டனி ஜுவாலஜி அனைத்தையும் படித்தேன் மருத்துவ படிப்புக்கு போவதற்காக. 1965 இந்திய எதிர்ப்பு போராட்டம் ஜனவரி மாதம் வந்தது. தேர்வுக்கு முன்பு அந்த போராட்டத்தில் முழுமையாக ஈடுபட்டேன். முடிவு தப்பித்தவரி நான் தேர்வில் வெற்றி பெற்றேன். மருத்துவ கனவு அல்ல, கம்பவுண்டர் கனவு கூட காணாமல் போய்விட்டது. வாழ்வு இப்படி ஏங்க வைப்பது, பார்க்கக்கூடிய மனிதர்களை ஏங்க வைப்பது. படம் படமாக சொல்லிக்கொண்டே போகலாம். இந்த சாந்தி படத்தில் சிகரெட்டை பிடிப்பதை நான் வரவேற்பவன் இல்லை. என் வாய் என் உதடு இதுவரை ஒரு சிகரெட்டையும் ஸ்பரிசித்ததும் இல்லை. ஒரு மது குவளையில் ஒரு சுட்டு மதுவை இந்த வாய்க்குள் நான் செலுத்தியதும் இல்லை. ஆனால் அந்த படத்தில் நீங்கள் பார்க்க வேண்டும் யார் அந்த நிலவு பாட்டுக்கு அதுக்கு. இப்பொழுது எஸ்பி முத்துராமன் இருக்கிறார், எத்தனையோ படங்களை ரஜினிகாந்தை வைத்து அவர் நடத்தி இருக்கிறார். விதவிதமாக அவர் செட்டுகளை எல்லாம் போட்டிருப்பார், அற்புதமாக இருக்கும். ஆனால் இந்த யார் அந்த நிலவுக்கு எங்க செட்டு? ஒரு பூங்கா, கையில் ஒரு சிகரெட், அற்புதமாக விஸ்வநாதனன் இசை ராமமூர்த்தி அமைத்த இசை, டி எம் சௌந்தரராஜன் ஒரு வித்தியாசமான குரலில் வெளிப்படுத்திய பாடல், அந்த பாடலை கேட்டுவிட்டு நான் இரண்டு நாள் பொறுத்து நடிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு வந்து ஒரு சிகரெட், அந்த சிகரெட்டை வைத்துக் கொண்டு, யார் அந்த நிலவு? நான் மாநில கல்லூரியில் மாணவனாக படிக்கிற பொழுது நான் நன்றாக பாடுவேன், ஆனால் எந்த மேடையிலும் இதுவரையில் நான் பாடியது கிடையாது. நான் அப்பொழுது இன்டர் காலேஜ் டிபேட்டில் நான் அனைத்து கல்லூரிகளிலும் முதல் மாணவனாக இசை இந்த பாடுவதில் பரிசு பெற்றவன் நான். அப்பொழுது யார் அந்த நிலவு பாட்டை தான் நான் மாநில கல்லூரியில் படிக்கும் பொழுது முதலில் தேர்ச்சி பெறுவதற்காக பாடினேன். அந்த பாட்டில் நண்பர்களே, சிவாஜி நடிப்பதில் ஒன்றும் வியப்பில்லை. சிவாஜி வெளியே விடுகிற புகை நடிக்கும், அந்த புகை நடிக்கும், அதையெல்லாம் ரசிப்பதற்கு ஒரு மனம் வேண்டும். அப்படி நான் சொல்லிக்கொண்டே போகலாம், அது போகட்டும். இப்பொழுது நம்முடைய சிவகுமார அண்ணன் அவர்கள், என்னை பொறுத்தவரையில் இந்த அண்ணன் என்று சொல்வது ரொம்ப உபச்சார வழக்கு. யாரை பார்த்தாலும் என்னன்னே அவ்வளவு, அதுல பாசமும் இருக்காது, அன்பும் இருக்காது, எதுவும் இருக்காது. அண்ணே என்று சொல்வது உபச்சார வழக்கு, ஆனால் அதனுடைய அர்த்தம் ஆழம் அனைத்தையும் அறிந்து இரண்டு பேரை என் இருதயம் முழுவதும் சகோதரர்களாக நான் நிறைத்துக் கொண்டிருக்கிறேன். அதில் ஒருவர் கலை உலகத்தில் உள்ள சிவகுமார், இன்னொருவர் என் அன்பிற்கினிய வைகோ அவர்கள். இறக்கும் வரையில் இதில் எந்த மாற்றமும் எனக்கு கிடையாது. அவர் பேசினார், சேரன் செங்குட்டுவன் வசனத்தை பேசினார், இப்பொழுதும் யூடியூபில் இருக்கிறது, போய் பாருங்கள். எதை எதையோ பார்த்து வீணாகிறீர்களே. 4 நிமிடம் ஒரு டேக் போகாது, இன்னொரு டேக் கிடையாது, வெட்டே கிடையாது. காட்சி நீங்கள் மற்ற இடத்தில் பார்த்தால் காட்சி நகர்ந்து கொண்டு வருகிற பொழுது அங்கே வெட்டு துண்டு துண்டாக வந்து இணைப்பது நன்றாக தெரியும். ஆனால் இந்த மனிதன் பேசிக்கொண்டே நடக்கிறார், அவர் பின்னாலேயே கேமரா தொடர்கிறது. 4 நிமிடங்கள் அந்த வசனத்தை பேசுகிற பொழுது எத்தனை முகபாவம், என்ன குரல் வளம். தேசப்பற்றை ஊட்டிய கலைஞனாக நான் கணேசனை பார்க்கிறேன், தெரியாமலேயே தமிழ் பணி ஆற்றிய தமிழ் அறிஞனாக நான் சிவாஜி கணேசனை பார்க்கிறேன். அந்த உச்சரிப்பு, அந்த குரல் வளம், அந்த மொழியை பயன்படுத்துகிற ஆளுமை இன்று வரை இன்னொருவர் இல்லை. சிவாஜிக்கு அடுத்து அற்புதமாக வசனங்களை தமிழில் உச்சரிக்க தெரிந்த 2வது கலைஞன் எஸ்எஸ் ராஜேந்திரன் தான். ஆனால் எஸ் எஸ் ராஜேந்திரனுக்கு பிடிபடாத ரசவாதம், ஏற்ற இறக்கங்களோடு பேசுகிற அந்த பாவம் சிவாஜி கணேசனுக்கு மட்டுமே கைவந்தது. எத்தனையோ படங்களை சொல்லலாம். நீங்கள், நான் ஏன் ராமாயணத்துக்குள் போகவில்லை தெரியுமா? அவர் முழுவதுமாக போய்விட்டார். நீங்க இப்பொழுதும் நான் சொல் சில படங்களை உங்களுக்கு நான் பரிந்துரை செய்கிறேன், போய் தெய்வ பிறவி படம் போய் பாருங்கள், யூடியூபில் இருக்கிறது, அந்த தெய்வ பிறவி பாருங்கள். ஒரு கட்டிடம் கட்டுகிற ஒரு சித்தாள், துணையாக இருக்கிற சித்தாள், மேற்பார்வை பார்க்கிற மேஸ்திரி, இவர்களுக்கு இடையே மலர்கிற காதல், அது எப்படி அந்த படம், அந்த காட்சி காட்சியாக சொல்வேன். அதில் உச்சம் என்ன தெரியுமா? தங்கம் அவள் பெயருக்கேற்றார் போல் தங்கம் என்று நெஞ்சு முழுவதையும் அவளை நிறைத்து வைத்து பாசம் முழுவதையும் அவள் மீது படர விடுகிற அந்த சிவாஜி, சந்தேகத்திற்கு இரையாகிவிட்ட பிறகு அவள் வழி தவறியவள் என்று நினைத்து விட்ட நிலையில் பத்மினியை ஒதுக்குவார். பத்மினியின் தம்பியாக எஸ் எஸ் ராஜேந்திரன் வருவார். ஒரு காட்சியில் பத்மினியை அவர் கேவலப்படுத்துகிற நிலையில் பொறுக்க முடியாத எஸ் எஸ் ஆர் மீறி சென்று சிவாஜியின் சட்டையை பிடித்து உழுக்குவார். இந்த காட்சியை நீங்கள் பார்க்க வேண்டும். வீர வசனம் பேசுவார் எஸ் எஸ் ஆர். மிக வேகமாக வசனங்களை அள்ளி தெளித்தபடி, என்னுடைய சகோதரியையா நீ விபச்சாரி என்று சொல்கிறாய் என்று அந்த சட்டையை பிடித்து உழுக்குவார். சிவாஜி கணேசன் வாயிலிருந்து ஒரு வார்த்தை வராது. இப்படி மெல்ல இப்படி கழுத்தை திருப்புவார். சட்டையை பிடித்து இழுக்கிற பொழுது எஸ் எஸ் ஆரை பார்த்து மெல்ல இப்படி கழுத்தை திருப்பி, அதை சொல்லுகிற அந்த இடம், அந்த இடத்தில் பத்மினியினுடைய பாவம், எஸ் எஸ் ஆருடைய பரிதவிப்பு, சிவாஜி காட்டுகிற அந்த உடல் மொழி, இவையெல்லாம் தான் சினிமா, இவையெல்லாம் தான் சினிமா. எனவே அந்த படம் முழுவதிலேயும் நான் கரைந்து போயிருக்கிறேன். எத்தனையோ படங்கள் இருக்கின்றன, அவையெல்லாம் போகட்டும், நேரம் ஓடுகிறது. நான் சொல்ல விரும்புவதெல்லாம், தமிழை எப்படி உச்சரிக்க வேண்டும் என்று உச்சரித்து உச்சரித்து கடைசி கிராமத்து மனிதனின் காதுகளில் கொண்டு போய் சேர்த்து நல்ல தமிழை வளர்த்த நடிகர் சிவாஜி கணேசன். அவர் நடித்த படங்கள் அனைத்துமே பாசத்தை, உறவுகளின் மேன்மையை வெளிப்படுத்தக்கூடியவையாகத்தான் அமைந்தன. எந்த படமாக இருந்தாலும் அதில் பாசம் இருக்கும், உறவுகளின் பெருமை இருக்கும். ஒரு இழிந்த செய்திகளை தராது. கப்பலோட்டிய தமிழில் நடித்திருக்கிற சாதனையை நாம் சாதாரணமாக சொல்லிவிட முடியுமா? பரமசிவனாக நடிக்கலாம், எவன் பார்த்தது பரமசிவனை? முருகனாக நடிக்கலாம் சிவகுமாரன் அவர்கள், அதில் ஒன்றும் சிரமமே கிடையாது. இப்பொழுது முருகன் என்று வைத்துக் கொண்டால் இந்த அழகான முகத்தை உடைய சிவகுமார் தான் நமக்கு முருகனாக தெரிகிறார். எந்த முருகனை நாம் பார்த்தோம்? எந்த சிவனை நாம் பார்த்தோம்? எந்த அப்பரை நாம் பார்த்தோம்? ஆனால் சிவாஜி கணேசனை பார்த்துத்தான், ஓ இப்படித்தான் சிவன் இருந்திருக்க வேண்டும், இருந்தால்தான் சிவன், இப்படி இருந்தால்தான் கட்டபொம்மன். கர்ணன் படத்தில் முதல் காட்சி தேரிலே இருந்து இறங்குவார், இறுதி காட்சி தேர்காலில் அடிபட்டு சாவார். அந்த முதல் காட்சியிலிருந்து கடைசி காட்சி வரையில் கர்ணனாக வலம் வரக்கூடிய கணேசனுக்கு இணையாக இன்னொரு மனிதனால் நடிக்க முடியுமா? அதனால்தான் ஒரு பெரிய கால இடைவெளிக்கு பிறகு வந்த அந்த படம் இரண்டாவது முறை 2012 மேல் வந்து 5 கோடி ரூபாய் வசூல் செய்திருக்கிறது. நண்பர்களே, இப்படி படம்

அந்த கதை அமைப்பை கலை நேர்த்தியோடு அவர்கள் வழங்கினார்கள். நண்பர்களே, வாடியார் ஒரு முறை பேசினார், எங்கு பார்த்தாலும் பக்தி பெருகிவிட்டது என்றார். உடனே எல்லாரும் கைதட்டினார்கள். கொஞ்சம் இடைவெளி விட்டு வாரியார் சொன்னார், எங்கு பார்த்தாலும் பக்தி பெருகிவிட்டது, ஆனால் துரதிருஷ்டவசமாக ஒழுக்கம் குறைந்து விட்டது என்றார். பக்தி பெருக பெருக ஒழுக்கம் பெருக வேண்டும் அல்லவா? அப்படி என்றால் போலி பக்தி பெருகி இருக்கிறது, உண்மையான ஒழுக்கம் இல்லாமல் போய்விட்டது. இன்றைக்கு டெக்னிக்கலாக தொழில்நுட்ப ரீதியாக நீங்கள் எங்கேயோ போய்விட்டீர்கள். ஆனால் கதைகளை தேர்ந்தெடுப்பதில் கலை வடிவத்தோடு நேர்த்தியாக காட்சிகளை நீங்கள் காட்சிப்படுத்துவதில் ரொம்ப பின்தங்கிவிட்டீர்கள். இதற்கு நீங்கள் பழைய படங்களைத்தான் பார்க்க வேண்டும் என்று சிவாஜியிடமிருந்து விடைபெற்று, இந்த ராமாயண ரகசியத்தை நான் எழுதியதன் நோக்கத்தை மட்டும் 5 நிமிடங்களில் சொல்கிறேன். இன்றைக்கு நீங்கள் அத்தனை பேர், எனக்குள்ள கவலை என்ன தெரியுமா? நீங்கள் செல்லுகிற பொழுது திரையுலகின் தவ புதல்வனை மறக்காமல் வாங்குவீர்கள், எனக்கு தெரியும். ஆனால் ராமாயண ரகசியம் அது ரகசியமாகவே இருக்கட்டும் என்று போய்விடுவோம். ஏன் ராமாயண ரகசியத்தை நான் எழுதினேன்? நான் பெரிதும் மதிக்கக்கூடிய ஒரு இலக்கிய நண்பர், அவர் ஒரு மேடையில் பேசுகிற பொழுது சொல்லிய சொன்னதாக எனக்கு தகவல் கிடைத்தது. நான் கம்பனில் ஊறி திளைத்தவன், கம்பனிலேயே மனதை பறிகொடுத்தவன். நான் வான்மீகியின் பக்கம் நான் முகம் திருப்பியதே கிடையாது. வான்மீகியை படிக்காததனாலே எனக்கு எந்த குறையும் கிடையாது என்று சொல்லியிருக்கிறார். ஆனால் ஒன்று சொல்கிறேன், வான்மீகத்தை படித்துவிட்டு கம்பனை தொட்டால்தான் கம்பனின் மேன்மையே உங்களுக்கு புரியும். 3 மாத காலம் வான்மீகத்தை வைத்துக் கொண்டு சர்க்கம் சர்க்கமாக வான்மீகி தந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு காட்சியையும் படித்து, அதற்கு பிறகு படலம் படலமாக கம்பன் தமிழிலே வடித்து கொடுத்திருக்கிற இந்த காப்பியத்தையும் சேர்த்து பார்க்கிற போதுதான் கம்பன் என்கிற கவி சக்கரவர்த்தியை பூரணமாக உங்களால் புரிந்து கொள்ள முடியும். ஓசை பெற்று உயர் பார்க்கடல் உற்று ஒரு பூசை முற்றவும் நக்குபு நக்கென ஆசை பற்றி அறையலுற்றேன் மற்ற இக்காசில் கொற்றத்து ராமன் கதையரோ என்கிறான். விரிந்து கிடக்கக்கூடிய பார்க்கடலை ஒரு எளிய பூனை நக்கி நக்கி குடித்துவிட முயலுகிற முயற்சிதான் வான்மீகத்தை தமிழிலே கொடுப்பதற்காக நான் எடுத்துக் கொள்ளுகிற முயற்சி என்று அவையடக்கம் பேசுகிற கம்பன் முதலிலேயே சொல்லிவிடுகிறான். வையம் என்னை இகழவும் மாசு எனக்கு எய்தவும் யான் இயம்புவது யாதெனின் பொய்யில் கேள்வி புலமையினோன் புகழ் தெய்வமாக்கவி மாற்றி தெரிக்கவே என்கிறான். இந்த காப்பியத்தை தமிழில் நான் கொடுப்பதனால் சில பேர் என்னை இகழக்கூடும். வையம் என்னை இகழலாம், மாசு எனக்கு எய்தலாம், இதை அறிந்தே நான் செய்கிறேன் என்கிறான். ஏன் அதை படைத்தான்? குலோத்துங்கன் கட்டளைக்கு பணிந்தவன் இல்லை கம்பன். குலோத்துங்கன் கட்டளைக்காக கம்பன் ராமாயணம் தீட்டவில்லை. சடையப்ப வள்ளல் போட்ட சோற்றுக்காக செஞ்சோற்று கடன் தீர்ப்பதற்கு அவன் ராமாயணத்தை தரவில்லை தமிழில். ஒரு வைணவ இலக்கியம் வேண்டும் என்கிற சமய வெறியில் அவன் கம்ப ராமாயணத்தை கொடுக்கவில்லை. அப்படி என்றால் இந்த ராமாயணத்தை ஏன் அவன் கொடுத்தான்? தமிழிலேயே மூல நூலை தரக்கூடிய ஆற்றல் அவனுக்கு இல்லையா? ஒரு வழிநூலை படைக்க வேண்டிய அவசியம் என்ன? அவன் வாழ்ந்த காலத்தில் தமிழகத்தை பார்க்கிறான் விழிதிறந்து. அப்பொழுதே தமிழ் சமுதாயத்தின் பண்பாடு சீரழிய தொடங்கிவிட்டது. வள்ளுவன் வகுத்து கொடுத்த அறம் சார்ந்த பாதையில் இந்த தமிழ் இனம் பயணிப்பதாக இல்லை. அதனால் வள்ளுவனை அப்படியே ஒரு காப்பிய வடிவத்தில் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்று கருதுகிறான். வள்ளுவனிலேயே கரைந்து விட்டவன் கம்பன். அவனுடைய அறம் சார்ந்த செய்திகள் அனைத்தையும் சுவையாக மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்றால் அதற்கு முன்பே மக்கள் அறிந்து வைத்திருக்கக்கூடிய ஒரு கதையை களமாக்கிக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறான். சங்க இலக்கியங்களிலேயே ராமன் வந்து விடுகிறான், ராவணன் வந்து விடுகிறான், அனுமன் வந்து விடுகிறான், தொடர்ந்து ராமாயண செய்திகள் வந்துவிட்டன தமிழனுக்கு. இந்த கதையை பயன்படுத்தி எதை கொடுப்பது என்று நினைத்தான். சீரழிந்து சிதைந்து கொண்டிருந்த பண்பாட்டை மீட்டுருவாக்கம் செய்வதற்காகத்தான் கம்பன் இதை கொடுத்தான் என்பதை மறந்து விடாதீர்கள். அதற்கு பல காரணங்கள் பல இடங்களில் சொல்லியிருக்கு. ஒரே ஒரு வார்த்தையில் ரசவாதம் செய்வான் கம்பன். நீங்கள் யோசிக்கலாம்.

ராவணனுடைய தங்கை சூர்பனகை, அந்த சூர்பனகையை மூக்கறுத்து சிதைத்தார்கள். நீங்கள் அவளுடைய மார்பு காம்பை சிதைத்ததாக வான்மீகத்தில் கிடையாது. மூக்கை அறுத்தான், காதை அறுத்தான் என்றுதான் வான்மீகம் பேசும். ஆனால் கம்பன் வேண்டுமென்றே அதை கூடுதலாக்குகிறான், மார்பு காம்பையும் சிதைத்தான் என்கிறான். அப்படி என்றால் என்னுடைய தங்கையின் மூக்கறுத்தவன், என்னுடைய தங்கையின் மார்பை சிதைத்தவன், என்னுடைய தங்கையின் செவிகளை பறித்தவன், அவன் எவனாக இருந்தாலும் அவனுக்கு தண்டனை தர வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு எழுந்தால் அது இயல்பு. என்னுடைய தங்கையை இவன் பழித்திருக்கிறான், அவனுக்கு பாடம் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதற்காக அவனுடைய மனைவியாகிய, ராமனுடைய மனைவியாகிய சீதையை இவன் பறித்துக் கொண்டு வந்தான் என்றால் டிட் ஃபார் டாட், பழிக்கு பழி. சரி, ஆனால் இதை சரி என்று இந்த தமிழினம் நினைந்துவிடக் கூடாது என்பதற்காக கும்பகர்ணன் பேசுகிற இடத்தில் ஒரே ஒரு பதத்தை மட்டும்தான் கம்பன் பயன்படுத்துகிறான். ஒரே ஒரு பதம் தான், ஆயிரம் மறை பொருள் உணர்ந்து அறிந்தவன் நீ. அறிதல் என்பது வேறு, உணர்தல் என்பது வேறு. ஆயிரம் மறை பொருளை அறிந்து அவற்றை உணர்ந்து உள்வாங்கி அதன்படி நடக்கக்கூடியவனாக நேற்று வரை இருந்தவன் நீ. வேறு ஒரு குலத்தோன் தேவியை சிறை வைத்த செயல் நன்றோ என்று கும்பகர்ணன் கேட்டிருந்தால் இது பெரிதில்லை. அப்பொழுது ராவணன் சொல்லலாம், உனக்கும் எனக்கும் தங்கையாக இருக்கிற சூர்பனகையின் மூக்கறுத்து, முலை சிதைத்து, செவி அறுத்து, சின்னாபின்னப்படுத்திய அந்த பாவியினுடைய மனைவியை நான் சிறைப்படுத்தி அசோகவனத்தில் அமர்த்தி இருப்பது தவறா என்று ராவணன் கேட்கலாம். ஆனால் கும்பகர்ணன் பேசுகிற இடத்தில் கம்பன் ஒரே ஒரு தமிழ் சொல்லைத்தான் போடுகிறான், ஒரு சொல்லைத்தான். ஆயிரம் மறைபொருள் உணர்ந்தவன் நீ, வேறு ஒரு குலத்தோன் தேவியை சிறை வைத்த செயல் நன்றோ என்று கும்பகர்ணன் கேட்கவில்லை, வேறு ஒரு குலத்தோன் தேவியை நயந்து சிறை வைத்த செயல் நன்றோ. நயந்து என்ற வார்த்தையிலேதான் இந்த தமிழ் சமூகத்தின் பண்பாடு நிற்கிறது. கம்பன் நிற்கிறான், காவியம் நிற்கிறது, காப்பியத்தின் பாவிகம் நிற்கிறது. நயந்து சிறை வைத்த செயல் நன்றோ, நீ அவளை சிறைப்படுத்தலாம், சின்னாபின்னமாக்கலாம், ஆனால் மாற்றான் மனைவியின் மீது மையலுற்றது சரியா? இந்த தவறை நீ செய்தது நியாயமா என்று கேட்பதற்கு ஒரே ஒரு நயந்து என்ற வார்த்தையை போட்டு புரட்டி விடுகிறானே, அவன்தான் கம்பன். நீங்கள் ஒரு அற்புதமான காட்சியை வாலி வதை படலத்தில் வைகோ அவர்கள் ஐயா அவர்கள் சொன்னார், அந்த தாடகை, இந்த தாரை எப்படி வான்மீகத்தில் சித்தரிக்கப்படுகிறாள், கம்பன் சித்தரிக்கிறான் என்பதையெல்லாம் அவர் விரிவாக காட்சிப்படுத்தினார். அவற்றுக்குள் மீண்டும் நான் செல்ல விரும்பவில்லை. ஆனால் அந்த ஒரு காட்சி, அதற்காகத்தான் இந்த ராமாயண ரகசியம் எழுதப்பட்டது. நண்பர்களே, நன்றி கொன்று அரு நட்பினை நார் அறுத்து, ஒன்றும் மெய்மை சிதைத்து, உரை பொய்த்துலார்க்கு கொன்று நீக்குதல் குற்றத்தில் தகுமோ, சென்று மற்ற அவன் சிந்தையை தேர்குவாய் என்று இலக்குவனை அனுப்பி வைக்கிறான் ராமன். நன்றி கொன்று விட்டான், நட்பு என்னும் நாரை அறுத்து விட்டான். இந்த நன்றி கொன்ற பாவியை கொல்வது எந்த வகையிலும் அறத்திற்கு புறம்பானதல்ல, சென்று அவன் சிந்தையை தேர்குவாய் அனுப்புகிறான். உன் போனான், வான்மீகத்தில் வருகிற தாடகை தாரை எப்படி வந்தாள் என்று ஐயா சொல்லிவிட்டார். இப்ப இந்த காட்சியில் பொழுது இலக்குவன் சினத்தோடு வந்து நிற்கிறான், தாரை வந்து நிற்கிறாள், இலக்குவனுடைய சினத்தை தவிர்க்க வேண்டும் என்று சிந்திக்கிறாள். எப்படிப்பட்ட தாரை, கல்லொழுகும் வாயும் காமத்தால் சிவப்பேறிய கண்களும் நிலைகுலைந்த ஆடையுமாக வான்மீகியால் கொண்டு வந்து நிறுத்தப்பட்ட அந்த தாரையை அரச மாதாவாக கொண்டு வந்து நிறுத்துகிறான். அந்த தாரை அவனை பார்த்து பேசுகிறாள். இனிய சொற்களை பேசி ஒருவனுடைய இருதயத்தை இழக்குவது என்பதுதான் உண்மையான உளவியல். உளவியல் அடிப்படையில் கம்பன் பாத்திரங்களை நகர்த்தி இருக்கிற விதம் வியப்புக்குரியது. வந்து நிற்பவன் சினத்தோடு நிற்கிறான், அவனை பார்த்து மெல்ல இவள் ஆரம்பிக்கிறாள், மைந்த நின் பாதம் கொண்டு எம் மனை வரப்பெற்று வாழ்ந்தேன், உயிந்தனம் உறுதி வேறு இதனின் உண்டோ, வினையும் தீர்ந்தேன், உன்னுடைய பாதம் இந்த
இடத்தில் பதிந்ததனால் எனக்கு பெருவாழ்வு கிடைத்து விட்டது. என்னுடைய தீவினை முழுவதும் அகன்று விட்டது. உன்னால் நான் உயிர்ந்து விட்டேன் என்று பேசுகிறார். யாரடா இது? இவ்வளவு இசையினும் இனிய சொல்லை பெய்து பேசுகிற பெண் யார் என்று பார்க்க அவனுடைய மனம் துடிக்கிறது. அடுத்து போடுகிறாள் பாருங்கள், இவ தரையா பேசினாள், கம்பன் பேசுகிறான். அடுத்து சொல்றான், மைந்த, அதுதான் அழகு, அதுதான் உளவியல். மைந்த, நின் பாதம் கொண்டு எம் மனை வரப்பெற்று வாழ்ந்தேன், உயிந்தனம் வினையும் தீர்ந்தேன், உறுதி வேறு இதனின் உண்டோ என்பதோடு இருக்கவில்லை. ஐய ஐயனே, ஆழிவேந்தன் அடி என்னை பிரிகலாக, ஒரு நொடி கூட நீ ராமனை விட்டு பிரியாதவன். ராமனை நிழலாக தொடர்வதுதான் உன் வாழ்வு என்று தவமியத்தக்கூடிய தம்பி நீ. அப்படிப்பட்டவன் ராமனை விட்டு பிரிந்து வந்திருக்கிறாயே. ஐயே, ஆழிவேந்தன் அடியினை பிரிகலாதாய், எய்தியது என்னை என்றாள் இசையினும் இனிய சொல்லாள். அந்த ராமனை விட்டு விட்டு வரக்கூடிய அளவுக்கு என்ன நேர்ந்து விட்டது என்கிறாள். ஒவ்வொருவனுக்கும் ஒரு பலவீனம் இருக்கும். அந்த பலவீனத்தை பார்த்து அடித்தால் விழுந்து விடுவான். இலக்குவனுக்கு இருக்கக்கூடிய பலவீனம் என்ன? ராமனுக்காகவே வாழக்கூடியவன் என்று எவனாவது சொல்லிவிட்டால் அவன் அடிதொழுவானவன். இவள் சொல்லிவிட்டாள், நிழலை போல் பின்தொடரக்கூடியவன் நீ, ஒரு நொடி கூட அவனை விட்டு அகலாதவன் நீ, அப்படிப்பட்டவன் ஏன் இங்கே வந்து நிற்கிறாய் என்றால், யாரடா இது சொல்வது? எதிரே நிற்பவள் பெண். பெண்ணை முழு பார்வை பார்த்து விடக் கூடாது, அது பேராண்மைக்கு இழுக்கு. ஆனால் இறை முகம் எடுத்து நோக்கி பார்க்கிறான் கம்பன். எழுதுகிறான், ஆர்கோலோ உரை செய்தார் என்று அருள் வர சீற்றம் அக்க, பார்குலாம் முழுவெண் திங்கள் பகல் வந்த படிவம் போலும் ஏர்குலாம் முகத்தினாலை இறை முகம் எடுத்து நோக்கி தார்குலாம் அலங்கள் மார்பன் தாயரை நினைந்து நைந்தான். யாரடா இந்த வார்த்தை சொன்னது என்று இறை முகம் சிறிது முகத்தை உயர்த்தி பார்க்கிறான். எதிரே நிற்பவள் யார்? கல்லொழுகும் வாயும் காமத்தால் சிவந்த கண்களும் நிலை குலைந்த ஆடையுமான வான்மீகத்தாரை இல்லை. நிற்பவள் யார்? பார்குலாம் முழுகன் திங்கள் பகல் வந்த படிவம் போலும் இரவு நேரத்தில் பௌர்ணமி நிலவு வெள்ளி கிரணங்களை அள்ளி வீசுகிறதே, அந்த பௌர்ணமி நிலவு பகலில் சூரியன் இருக்கும் நேரத்தில் வந்தால் எப்படி வெளிரி கிடக்குமோ அப்படி வெளிரி கிடக்கிற முகத்தோடு இருக்கக்கூடிய இவள் யார் என்று பார்த்தான். விதவை கோலத்தில் எதிரே நிற்கிறாள். அவளை பார்த்ததும் இவன் நினைக்கிறான், ஐயோ, என்னுடைய தந்தை தயரதன் மறைவுக்கு பிறகு என் தாய் சுமத்திரை இந்த கோலத்தில் தானே இருப்பாள். ராமனுடைய தாய் இந்த கோலத்தில் தானே கோசலை இருப்பாள். பரதனுடைய தாய் கைகேயி இப்படித்தானே இருப்பாள் என்று தாயரை நினைந்து நைந்தான். அதன் மூலம் கம்பன் என்ன சொல்கிறான்? உன் மனைவியை தவிர வேறு எந்த பெண்ணை நீ பார்த்தாலும் தாயாக பார்க்க பழகு என்கிறான். அதை வான்மீகத்தில் கொண்டு வந்து சேர்க்கிறான். நிறைவாக நான் சொல்லி முடிக்கிறேன். ராவணன் வீழ்ந்து கிடக்கிறான். வைகோய்யா அவர்கள் அதை அழகாக சொன்னார். வெள்ளருக்கன் ஜடைமுடிகான் வெற்படுத்த திருமேனி கல்லிருக்கும் இடம் நாடி இடைத்தவாரோ என்று அந்த பாடல் வருகிறது. அதில் அவன் அன்பு போய் எந்த இடத்திலே ராவணன் சீதையினுடைய சிந்தனை இருக்கிறது என்று தேடி தேடி பார்த்ததாக சொல்கிறானே, அந்த ராவணன் செத்து கிடக்கிறான். அவன் முதுகில் புறப்பும் பெற்றுவிட்டான் என்று இழிவாக ராமன் பேசுகிற இடத்தையும் வைகோ அவர்கள் தொட்டு காட்டினார். அந்த இடத்தில் வீடனன் சொல்லுகிற அந்த ரெண்டு வரிதான் முக்கியம், ரெண்டே வரிதான் சொல்கிறான். நீ உன்னுடைய அன்பினால் இவனை வீழ்த்தி விட்டாய் நினைக்கிறாயா? பரம்பொருளே படை நடத்தி வந்தாலும் வெல்ல முடியாதவன் தசமுகன். முக்கோடி வாழ்நாளும் உயர்ந்துடைய பெரும் தவமும் எக்கோடி யாராலும் வெலப்படா என கொடுத்த வரமும் ஏனை திக்கோடும் செருக்கடந்த புயவலியும் கொண்ட தசமுகன் இவன். உன்னுடைய அன்பினால் இவன் வீழ்ந்து விட்டான் என்று நினைக்கிறாயா? இல்லை, வெறும் உன் அம்பு சாதிக்கவில்லை. நின் முனிவும் உன்னுடைய கோபமும் தாயினும் தொழத்தக்கால் மேல் தங்கிய காதல் நோயும் அவனை தீர்த்து விட்டது என்கிறான்.
வெறும் அம்பை மட்டும் நீ வைத்துக் கொண்டிருந்திருந்தால் அவன் விழுந்திருக்க மாட்டான். தாயினும் தொடர்த்தக்காள், அடுத்தவன் மனைவி, அவள் மீது இவன் காதல் நோயுற்றானே, அந்த நோயினால் அவன் விழுந்து விட்டான். எனவே நண்பர்களே, அறம் தழுவி வாழ்வதுதான் வாழ்வு, ஒழுக்கம் நிறைந்து வாழ்வதுதான் வாழ்வு. பிறன்மனை நோக்கா பேராண்மை சான்றோர்க்கு அறனொன்றோ ஆன்ற ஒழுக்கு என்கிறது வள்ளுவம். புறப்பகையை வெல்லுவது ஆண்மை அல்ல, உள்ளுக்குள்ளே இருந்து நம்மை அலைக்கழிக்கக்கூடிய காமம் என்கிற அகப்பகையை ஆணிவேர் அறுப்பதற்கு பெயர்தான் பேராண்மை. அந்த பேராண்மையை நீங்கள் பெற்றுவிட்டால் அது அறம் தழுவிய வாழ்வு மட்டுமல்ல, அதுதானடா முழுமையான ஒழுக்கம் என்று பேசுகிறானே வள்ளுவன். அந்த வள்ளுவம் வகுத்து கொடுத்த இலக்கணத்திற்கு ஏற்றார் போல் சுவைபட இலக்கியம் தந்தவன் இந்த கம்பன். அவனுடைய ராமாயண ரகசியத்தை நுட்பமாக நீங்கள் அறிய வேண்டும் என்றால் அந்த புத்தகத்தை முதலில் வாங்குங்கள், பிறகு சிவாஜி கணேசன் புத்தகத்தில் காசு இருந்தால் வாங்குங்கள். நன்றி, வணக்கம்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழ் ஒலி. தேசம் கடந்தாலும் வீசும் காற்றிலே உங்கள் உணர்வுகளுடன் கலந்து கொள்ளுகின்றோம். இது டிஆர்டி தமிழ் ஒலி.

நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடி. டிஆர்டி தமிழடியின் இன்றைய நிகழ்ச்சிகள் வரிசையிலே வானிலைகளில் தொடர்கின்றது. நெஞ்சம் மறப்பதில்லை, இன்றைய இந்த நிகழ்ச்சிக்காக பாடல்களை தெரிவு செய்திருக்கின்றார் அமெரிக்கா ராஜா அவர்களுடைய பாரியார் சத்யா ராஜா அவர்கள். அவரது முதல் தெரிவாக அவரது மனங்களில் நீங்காத இடம் பிடித்த பாடலாக ஒலிக்க வருகிறது சாமுந்தி என்ற திரையிலிருந்து வாலியவர்கள் இயற்றிய பாடல். தேவாவின் இசையமைப்பிலே எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி ஆகியோர் பாடிய இந்த பாடல்.

0: கேட்டது சாமந்தி என்ற திரைக்காக தேவா அவர்களது இசையமைப்பிலே வாலி அவர்கள் இயற்றிய பாடல் எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி ஆகியோரின் குரலிலே ஒலிக்க கேட்டீர்கள்.
1: வன்கூவருக்கு வந்து 15 வருஷமா போயிட்டு ஒரு ஒழுங்கான வீடு இல்ல, ஒரு லைசன்ஸ் கூட எடுக்க இல்ல. நான் இதுகளை உள்ளுத்து கொண்டு ஐயோ
2: என்ன வாணி சும்மா புறுபுறுத்து எந்த நாளும் உன்னோட இதுக்கு இருப்ப விஷயத்தை போறோம். இப்ப ஒரு நான் இந்திராட்ட போறேன்.
0: வன்கூவர் கனடாவில் பலர் இந்திரா நிறுவனர் தவீந்திரம் அவர்களுடன் தொடர்பு கொண்டு புதிதாக வீடு கட்டிக் கொண்டார்கள். சாரதி அனுமதி பத்திரத்தை விரைவாக பெற்றுக் கொண்டார்கள். நீங்களும் தயக்கமின்றி விரைவாக தொடர்பு கொள்ள 744 ஈஸ்ட் 30வது அவனியூ வன்கூவர் கனடா. தொடர்பு தொலைபேசி இலக்கம் 604-719-52-52. மறந்து விடாதீர்கள், விரைவாக புதிதாக வீடு கட்டிக்கொள்ள விரைவாக சாரதி அனுமதி பத்திரத்தை பெற்றுக்கொள்ள தவேந்திரம். தொடர்பு தொலைபேசி இலக்கம் 604-719-52-52. விரைவான சேவைக்கு இந்திரா நிறுவனம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இன்றைய இந்த நிகழ்ச்சிக்கான பாடல்களை தெரிவு செய்திருக்கின்றார் அமெரிக்காவிலிருந்து சத்யா ராஜா அவர்கள். அவரது விருப்ப பாடலாக ஒலிக்கவிருக்கின்ற அடுத்த பாடலானது ஊட்டி வரை உறவு என்ற திரைக்காக கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் இயற்றிய பாடல். மெல்லிச மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களது இசையமைப்பிலே டி எம் சவுந்தரராஜன் பி சுசிலா ஆகியோர் பாடியது.

0: கேட்ட அந்த பாடலானது ஊட்டிவரே உறவு என்ற திரைக்காக கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் இயற்றிய பாடல். மெல்லிசு மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களது இசையமைப்பிலே டி எம் சவுந்தரராஜன், பி சுசிலா ஆகியோர் பாடியது.
1: ரம்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் சூழல் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடன் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டிக் கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர், மகளிர், குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்படிப்புகள், பஞ்சாபிகள் பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வாராவாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சோழன் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்கள் சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சோழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை விஜயம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சோழன் பல்பொருள் வாணிபம் 5 ஜோசப் ஹெனப் 93 700 ரம்சி. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரம்சையே.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இந்த நிகழ்ச்சிக்காக இன்று தான் இதுவரை காலமும் கேட்டு வந்த பாடல்களிலே தனது நெஞ்சத்தை ஒட்டிய பாடல்களின் வரிசையிலே அடுத்த பாடலை தெரிவு செய்திருக்கின்றார் அமெரிக்காவில் இருந்து சத்யா ராஜா அவர்கள். அவரது தெரிவிலே ஒலிக்கின்ற அடுத்த பாடலானது சாந்தி நிலையம் என்ற திரைக்காக கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் பாடல் இயற்ற மெல்லிசு மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களது இசையமைப்பிலே எஸ் பி பாலசுப்ரமணியம், பி சுசிலா ஆகியோர் பாடியது.

0: கேட்டது சாந்தி நிலையம் திரைக்காக கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் இயற்றிய பாடல். மெல்லிச மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களது இசையமைப்பிலே எஸ் பி பாலசுப்ரமணியம், பி சுசிலா ஆகியோர் பாடியது.
1: இன்னைக்கு மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கியலாம தூக்கி கொண்டு வரீங்க, அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்குது, ஏதாவது விசேஷம்?
2: ஐயோ ராஜான, லாட்சி பிள்ளைக்கு வந்து நான்
3: வீட்டுக்கு சங்கரி இருக்கு,
2: அங்க போய் பார்த்தனா ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில பொன்னாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால் ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
1: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன், மலிவுண்டோ மலிவுண்டுதான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் போறேன் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு.
2: விடாதீங்க, போங்க போங்க.
0: ஆம், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle,
4: 11 à 13 rue Caille, 75 000 du Paris.
0: Viti Superstore, Gala Gonesse Sasselil.
4: 5 rue Marcel Cerdan, 95 140 Garges les Gonesses.
0: Mélodie et Tordre-Brelke, Viti Cash and Curry, Paris La Chapelle, Tordre-Bou, Tolibisi Lacam, Cyberondre, Napade, Cyberinde, Cyberele, Padanette. சாசல் காலா கோனேசில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
5: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உன்னை சேரும்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியிலே. இன்றைய இந்த நிகழ்ச்சிக்காக தான் இதுவரை காலமும் கேட்டு வந்த பாடல்களிலே, தனது நினைவுகளிலே நீங்காத இடம் பிடித்த பாடல்களின் வரிசையில் அடுத்த பாடலை தெரிவு செய்திருக்கின்றார் அமெரிக்காவிலிருந்து சத்யா ராஜா அவர்கள். அவரது அடுத்த தெருவிலே ஒலிக்கின்ற பாடலானது நான் ஏன் பிறந்தேன் என்ற திரைக்காக வாலியவர்கள் இயற்றிய பாடல், சங்கர் கணேசன் இசையமைப்பிலே டி எம் சவுந்தரராஜன் பாடியது.
6: நான் பாடும் பாடல் நலமாக வேண்டும், இசை வெள்ளம் நதியாக ஓடும், அதில் இளநெஞ்சம் பாடக

0: அந்த பாடல் நானே பிறந்தேன் என்ற திரைக்காக சங்கர் கணேசன் இசையமைப்பிலே வாலியவர்கள் பாடல் இயற்ற டி எம் சந்திராயன் பாட கேட்டீர்கள்.
1: பரிசு லாட்சபலில் யூஎல் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் எஸ்ஏஎஸ் லங்கா என்டர்பிரைஸ். உங்கள் இல்லத்திற்கு தேவையான உப உணவுப் பொருட்கள், தாயகத்திலிருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட பசுமையான மரக்கறி வகைகள், இவற்றோடு சூப் வகைகள், ரைஸ் குக்கர் மற்றும் பிளாஸ்டிக் கோப்பைகள், பிளாஸ்டிக் கப்புகள், பிளாஸ்டிக் கரண்டிகள் நிகழ்மிக மலிவு விலையில் பெற்றுக் கொள்ளலாம். அத்தோடு உங்களுக்கு தேவையான பொருட்களை மொத்தமாகவும் வழங்க உள்ளார்கள். உங்கள் மங்களகரமான விழாக்கள், கோவில் திருவிழாக்கு தேவையான வாழைமரம், குருத்தோலைகள், பூ மாலைகள், பலாப்பழம் போன்றவற்றை தாயகத்திலிருந்தே இறக்குமதி செய்து தருகின்றார்கள் எஸ்ஏஎஸ் லங்கா என்டர்பிரைஸ். இவை மட்டுமா, இன்னும் பல சேவைகள் செய்ய காத்திருக்கின்றார்கள். மேலதிக விவரங்களுக்கு எஸ்ஏஎஸ் லங்கா என்டர்பிரைஸ் 16 ரூ கை பரிஸ் 10 தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 01 42 41 77 67 அல்லது 06 50 26 21 15. மின்னஞ்சல் முகவரி எஸ்ஏஎஸ் லங்கா 12@gmail.com.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நெஞ்சம் மறப்பதில்லை. இந்த நிகழ்ச்சிக்காக இன்று பாடல்களை தெரிவு செய்திருக்கின்றார் அமெரிக்காவில் இருந்து சத்யா ராஜா அவர்கள். அவரது அடுத்த தெரிவாக ஒலிக்க வருகிறது உலகம் சுற்றும் வாலிமன் என்ற திரைக்காக வாலியவர்கள் இயற்றிய பாடல், மெல்லிசு மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களது இசையிலே, டி எம் சவுந்தரராஜன் பாடியது.

0: அந்த பாடல் உலகம் சுற்றும் வாலிமனுக்காக வாலியவர்கள் இயற்றிய பாடல். மெல்லிச மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களது இசையிலே டி எம் சவுந்தரராஜன் பாட கேட்டீர்கள்.
1: நீ சொல்லிவிட்டதெல்லாம் வாங்கி கொண்டு வந்திருக்கிறேன், எல்லாம் சரியா
2: இருக்கோ. இந்த அழகி போன மரக்கறிகளையும் மாறி போன மீனையும் வாங்கி வாருங்க. நான் உங்களை எங்க போய் வாங்க சொன்னேன், குப்பையில போடுங்க.
1: அப்ப எங்க நான் போய் வாங்கி கொண்டு வரத?
2: அதுக்கு தானே லாட்சபல்ல அம்பா ஸ்டார் இருக்கு, எல்லாம் மலிவாவும் தரமாவும் கிடைக்குதாங்க, அங்க போய் வாங்கினு வாங்கலன்.
1: சரி சரி, சும்மா சண்டை பிடிக்காத, இந்த இப்ப போய் அம்பாள் சோதரில நீ சொல்லிவிட்ட எல்லாத்தையும் திருப்பி வாங்கி கொண்டு வர.
3: தரமான பொருட்களை தேடி அலையுவேண்டாம். இருக்கவே இருக்கின்றது லாட்சப்பலில் அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவுப் பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ், 192 ரோடு பார்க்குக் சென்டரி, பாரிஸ் 10. தொலைபேசி இலக்கம் ஹாலோ விக்கினால் 0142 0541 85. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு பொருளும் உண்டு.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இந்த நிகழ்ச்சிக்காக இதுவரை காலமும் தான் கேட்டு வந்த பாடல்களிலே தனது மனதை நெருங்கிய பாடல்களின் வரிசையில் அடுத்த பாடலாக அமெரிக்காவிலிருந்து சத்யாராஜா அவர்களது தெரிவிலே ஒலிக்க வருகிறது. குழந்தையும் தெய்வமும் என்ற திரைக்காக வாலியவர்கள் இயற்றிய பாடல். மெல்லிச மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களது இசையிலே டி எம் சவுந்தரராஜன், பி சுசிலா ஆகியோர் பாடியது.

0: கேட்ட அந்த பாடல் குழந்தையின் தெய்வம் என்ற திரைக்காக மெல்லிச மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களது இசையிலே வாலி அவர்கள் இயற்றிய பாடல் டி எம் சவுந்தரராஜன் பி சுசிலா ஆகியோரின் குரலிலே ஒலிக்க கேட்டீர்கள்.
1: பாரிஸில் இருந்து 40 வருஷத்துக்கு பிறகு காட்டுநாயக்கில் வந்து இறங்கி இருக்கிறேன் அப்பா. திசையும் தெரியல, திக்கும் தெரியல, எப்படி போக போறேன் யாழ்ப்பாணம்? ஒரு ஒரு ஒரு பிள்ளை வருது கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த தங்கச்சி தங்கச்சி
2: வெளிநாட்டுல அவங்களே கொண்டு ஜாழ்ப்பாணத்துல உங்களை இறக்கி விடுவாங்க. இது தெரியாம
0: இப்பொழுதே தெரிந்து கொள்ளுங்கள், பண்டார் நாயக்கா பன்னாட்டு வானூர்தி நிலையத்துக்கு மிக அருகில் அனைத்து தங்குமிட போக்குவரத்து நம் நாட்டு மேல்நாட்டு உணவு வசதிகளுடன். குலசன் விழா முகவரி 422-1B கிராமோதய வீதி தழுபத்த நீர்கொழம்பு. தொடர்பு தொலைபேசி இலக்கங்கள் 0777-36-74-18 அல்லது 0774-0440. மறந்து விடாதீர்கள், தங்குமிட வசதியுடன் சுற்றுலா வாகன சேவை, உங்கள் இலங்கை கடுவச்சீட்டு தொடர்பான விரைவான நிர்வாக இலவச சேவை, உங்களுக்கு பிடித்த அனைத்து வகையான உணவு சேவையுடன் குலேஷன் விழா 422-1B கிராமோதய வீதி தழுபத்த நீர்கொழம்பு. தொலைபேசி இலக்கங்கள் 0777-36-74-18 அல்லது 0776-24-0440. அனைவரையும் வருக வருக என்று அழைக்கிறார்கள் குலேஷன் விழா நிறுவனத்தினர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இன்றைய இந்த நிகழ்ச்சிக்கான பாடல் தெரிவுகளை அனுப்பி வைத்திருக்கின்றார் அமெரிக்காவிலிருந்து சத்யராஜா அவர்கள். அவரது தெரிவிலே ஒலிக்கின்ற அடுத்த பாடலானது யார்னி என்ற திரைக்காக கண்ணதாசன் அவர்கள் இயற்றிய பாடல் வேதாவின் இசையமைப்பிலே டி எம் சவுந்தரராஜன் எல் ஆர் ஈஸ்வரி குழுவினர் பாடியதே.

0: நாற்றில் யாழ் களஞ்சியம். காயத்திலிருந்து உடன் மீன்வைகள், அத்துடன் உலகின் எந்த பகுதிக்கும் விரைவான பணமாற்று சேவைக்கும் கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம். பிரதி சனிக்கிழமை தோறும் 6 லட்சம் பங்கு விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியத்தில். மேலதிக தொடர்புகளுக்கு
1: 7265 Fraser Street, Vancouver, Canada.
0: சுதனின் அன்பான வரவேற்புடன் காலை 10 மணியில் இருந்து இரவு 10 மணி வரை யாழ் களஞ்சியம் திறந்திருக்கும் என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு அறிவித்திருக்கின்றோம். நேரடிய தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் ஹாலோ சுதன் 778-882-40-39 அல்லது 604-375-55. மேலதிக தொடர்புகளுக்கு மறந்து விடாதீர்கள் வன்கூவரில் சுதனின் யாழ் களஞ்சியம். கருத்துக்கு மனுவுக்கு கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம். பரிசு லாட்சியத்தில் ரூய் கையில் அமைந்துள்ள ஷரிமஹால் உங்களை அன்போடு வரவேற்கின்றது. உங்கள் இல்லங்களை அலங்கரிக்க தேவையான அனைத்து பொருட்களையும் மலிவிலையில் வாங்கி செல்ல ஷரிமஹால். மங்களகரமான விழாக்களில் அன்பளிப்பு செய்யக்கூடிய அனைத்து பொருட்களையும் ஷரிமஹாலில் கிடைக்கின்றது. சுவாமி சிலைகள் தொடக்கம், சுவாமி பட்டங்கள் வரை கும்ப பொருட்கள் தொடக்கம், குத்துவிளக்கு வரை விற்பனை செய்கின்றார்கள். மகளிர்களுக்கான அழகு சாதன பொருட்கள், கை கடிகாரம் முதல் மகளிர் அணியும் இமிட்டேஷன் நகைகள், காமாட்சி அம்மன் விளக்குகள், பாவனைகள் முதல் பல் வரை மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். இவற்றோடு மோப்பை பூச்சி, கரப்பான் பூச்சியை அழிக்கவல்ல மருந்து வகைகள் இவை மட்டுமா இல்லவே இல்லை, இன்னும் பல பொருட்கள் மலிவு விலையில். குழந்தை முதல் குமரன் வரை விளையாடும் விளையாட்டு பொருட்கள் அனைத்தையும் நம்ப முடியாத மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஷரிமஹாலில். நேரடிய விவரங்களுக்கு ஷரிமஹால் 14 ரே கை, பாரிஸ், 10 லா ஷோப்பல். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஷரி, சைபர் 9-51-15-82-3 அல்லது 6-69-58-61-61. மறந்து விடாதீர்கள் பரிசு லாட்சியப்பலில் ஷரிமஹால். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இந்த நிகழ்ச்சிக்கான பாடல் தெரிவுகள் அமெரிக்காவில் உள்ள சத்யராஜா அவர்களது விருப்ப பாடலாக ஒலித்துக் கொண்டிருக்கிறது. அடுத்த பாடலாக காதலிக்க நேரமில்லை என்ற திரையில் அதி வரிகளில் ஒலிக்கின்ற பாடலாக மெரிசு மன்னர் என்ற சுவிஸ்வநாதன் ராமமூர்த்தி குழுவினரது இசையிலே கவிஞர் கண்ணதாசன் பாடல் இயற்ற சீர்காழி கோவிந்தராஜன் அவர்களது குரலிலே ஒலிக்கிறது.

0: கேட்ட அந்த பாடல் காதலிக்க நேரம் இல்லை என்ற திரைக்காக மெல்லிச மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் ராமமூர்த்தி ஆகியோரின் இசையிலே கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் இயற்றிய பாடல் சீர்காழி கோவிந்தராஜன் அவர்களது குரலிலே ஒலிக்க கேட்டீர்கள்.
1: செல் நகரில் எம்எவர் நிறுவனமான பல்பொருள் வாணிபம் ஏரோ சஜன் வாடிக்கையாளர்களும் விருப்பம் அறிந்து தரமான பொருட்களை விற்பனை செய்யும் நிறுவனம் ஏரோ சஜன். இலங்கை இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள் பசுமையான மரக்கறி வகைகள் உடல் ஆரோக்கியத்திற்கும் சிறுநீரக பிரச்சனையை தடுக்க உதவும் குறிஞ்சா இலை, அகத்த இலை, முருங்கை இலை, பொன்னாங்காணி, வல்லாறு போன்ற இலவகைகள் இவற்றோடு கடலுள்ள பொருட்கள் அனைத்தையும் மிக மிக மலி விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஏரோ சஜன். இவை மட்டுமா, இல்லவே இல்லை, உலகத்தின் எப்பாகத்திற்கும் பணம் மாற்ற சேவை செய்யும் முன்னணி நிறுவனங்களான மணிகரா, பிரியா, வெஸ்டர்ன் யூனியன் ஊடாக பணம் மாற்றம் செய்கின்றார்கள். உங்கள் கொண்டாட்டத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் முன்கூட்டியே ஆர்டர் கொடுத்தால் மலை விலையில் வாங்கி தருவார்கள். வேலைத்திட்ட தொடர்புகளுக்கு ஏரோ சஜன் 62 அவனியூ டு மார்சல் ஃபோர்ஸ் 77500 செல் தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஏரோ சஜன் சைபர் 1 60 20 49 47 அல்லது கைத்தொலைபேசி இலக்கம் சைபர் 6 67 20 40 சைபர் சைபர்.
0: ஒலித்த அந்த பாடலை தொடர்ந்து அமெரிக்கா சத்யா ராஜா அவர்களது விருப்ப பாடலாக தொடர்கிறது. நல்லவனுக்கு நல்லவன் என்ற திரையிலிருந்து வைரமுத்து அவர்கள் இயற்றிய பாடல் இளையராஜாவின் இசையமைப்பிலே கே ஜி ஏசுதாஸ், மஞ்சுளா குருராஜ் ஆகியோரின் குரலிலே ஒலிக்கிறது.

கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிடன் ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியிலே. இன்றைய இந்த நிகழ்ச்சிக்கான அனைத்து பாடல்களையும் தெரிவு செய்திருக்கின்றார் அமெரிக்காவில் இருந்து சத்யா ராஜா அவர்கள். அவரது அடுத்த தெரிவாக தொடர்கிறது. உயர்ந்த மனிதனுக்காக எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் தேசியிலே வாலியவர்கள் இயற்றிய பாடல், டி எம் சவுந்தரராஜன், பி சுசிலா ஆகியோர் பாடியது.

0: அந்த பாடலோடு நிறைவுக்கு வருகிறது. இந்த நிகழ்ச்சிக்கான இன்றைய பாடல் தெரிவுகளாக தனக்கு இதுவரை காலமும் கேட்ட பாடல்களில் பிடித்த பாடல்களை கேட்டிருந்தார் அமெரிக்கா ராஜா அவர்களுடைய பாரியார் சத்யா ராஜா அவர்கள். அவரது தெரிவு பாடல்களோடு நிறைவுக்கு வந்தது.
1: தமிழ் முன்னணி பதிப்பகங்களின் 4000-க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் ஒரே இடத்தில்.

0: தேர்வு படிப்பது போட்டியம் என்ற உலகில் உங்களை வெற்றியாளராக ஆக்க முடியும். இணைய தனத்தில் நூலகம் இணையத்தில் ஊடாகும்.
1: மேலதிக விவரங்களுக்கு நூலகம்
2: MWNULAGA நூலகம் நூலகம்.
3: அகத்திலாணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
4: உங்களோட கதையோடு இப்ப நான் தூரம் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
3: விடாதீங்க. போங்க போங்க.
5: ஆம், அன்றும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி வீட்டி சூப்பர் ஸ்டோர் Paris Lachapelle
6: 11 à 13 rue Caille 75 000 de Paris
5: VT Superstore Gala Gone Sasselil
6: 5 rue Marcel Cerdan 95 140 Garges les Gonesses
5: Mélodie et Tordre-Gelak VT Cash and Curry Paris Lachapelle Tordre Televisi Lacam Saivarondru Napadu Saivaraindu Saivarayelu Padanette சாசல் காலா கோனேஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி விடி சூப்பர் ஸ்டோர்.

0: சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். விடிஎஸ் ஃபைனான்ஸ் ஜிஎம்பிஎச் சுவிஸில் 5க்கும் மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்காக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக் கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டு கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிஸிலே விடிஎஸ் ஃபைனான்ஸ் ஜிஎம்பிஎச்.
1: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரெட் ஸ்ட்ராஸ் 3098 கோனிட்ஸ் சுவிஸ் கோனிட்ஸ் மெக்மாஸ்க்கு அருகாமையில்.
0: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டுக் கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
1: தொலைபேசி இலக்கம் 031-971-2750 கைத்தொலைபேசி இலக்கம் 07-8-920-5858
0: சுவிஸிலே விடிஎஸ் ஃபைனான்ஸ் ஜிஎம்பிஎச்.

0: வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழ் ஒலி. பிரதான செய்திகள்.
1: மன செய்திகளுக்கு அனுசரணை வழங்குகிறார்கள் இலங்கை செய்திகளுக்கு நூலிலகம் .com.
0: யாழ்ப்பாணம் மாவட்டத்துக்கு அபிவிருத்தி பணிகளுக்காக 3,900 மில்லியன் ரூபாய் நிதி கிடைக்கப்பெற்றுள்ளது எனவும், அதில் மேற்கொள்ளப்படும் அபிவிருத்தி திட்டங்களுக்கு பிரதேச சபைகள் மற்றும் மத்திய மாகாண அமைச்சுகளின் ஒருங்கிணைந்த செயல்பாடும் அவசியமானது என யாழ் மாவட்ட செயலர் வலியுறுத்தியுள்ளார். யாழ்ப்பாண மாவட்டத்தில் நடைமுறைப்படுத்தப்பட்டு வரும் அபிவிருத்தி திட்டங்களின் முன்னேற்றம் தொடர்பான மீளாய்வுக் கூட்டம் யாழ்ப்பாண செயலர் மருதலிங்கம் பிரதீபன் தலைமையில் செவ்வாய்க்கிழமை மாவட்ட செயலக கேட்போர் கூட்டத்தில் நடைபெற்றது. இதன்போது மாவட்டத்தில் முன்னெடுக்கப்பட்டு வரும் அபிவிருத்தி வேலை திட்டங்களின் பௌதீக மற்றும் நிதி முன்னேற்றங்கள் தொடர்பில் விரிவாக ஆராயப்பட்டது. யாழ்ப்பாண மாவட்டத்துக்கு அபிவிருத்தி பணிகளுக்காக 3,900 மில்லியன் ரூபாய் நிதி கிடைக்கப்பெற்றுள்ளது. குறித்த நிதியின் மூலம் முன்னெடுக்கப்பட உள்ள அபிவிருத்தி திட்டங்கள் அனைத்து திணைக்களினதும் ஒருங்கிணைந்த ஒத்துழைப்புடன் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். குறிப்பாக குறித்த அபிவிருத்தி திட்டங்கள் பிரதேச செயலகங்கள் ஊடாக நடைமுறைப்படுத்தப்பட உள்ள நிலையில் பிரதேச சபைகள் மற்றும் மத்திய மாகாண அமைச்சுகளின் ஒருங்கிணைந்த செயற்பாடும் அவசியமானது. பிரதேச செயலக மட்டத்தில் காணப்படும் சில திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதில் உள்ள சிக்கல்கள் தொடர்பில் சம்பந்தப்பட்ட பிரதேச செயலாளர்களுடன் நேரடியாக கலந்துரையாடி அவற்றுக்கு தீர்வு காண நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். குறித்த கலந்துரையாடலில் யாழ்ப்பாண மாவட்டத்தில் தற்போது நடைமுறைப்படுத்தப்பட்டு வரும் பன்முகப்படுத்தப்பட்ட வரவு செலவு திட்டம், கிராமிய வீதி அபிவிருத்தி திட்டம், சமூக சக்தி திட்டம், தேசிய வீடமைப்பு அபிவிருத்தி அதிகார சபையின் வீடமைப்பு திட்டங்கள், வீடமைப்பு நிர்மாணிப்பு மற்றும் நீர் வழங்கல் அமைச்சின் வேலை திட்டங்கள், சமூர்த்தி வேலை திட்டங்கள் உட்பட பல்வேறு அபிவிருத்தி திட்டங்களின் முன்னேற்றம் தொடர்பிலும் கூட்டத்தில் விரிவாக ஆராயப்பட்டது. யுத்த காலத்தில் அங்கீகரிக்கப்பட்ட விமான நிலையங்கள் ஊடாக நாட்டை விட்டு வெளியேறாதவர்கள் மீண்டும் நாட்டுக்கு வரும்போது அவர்கள் எதிர்கொள்ளும் தடைகளை நீக்குவதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் அளித்துள்ளது. அதற்கமைய செயல்படுமாறு குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களத்துக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்தியாவில் உள்ள இலங்கை அகதிகள் இலங்கைக்கு மீண்டும் திரும்புவதற்கு விரும்புவார்களாயின் அவர்கள் இந்தியாவில் உள்ள இலங்கை தூதரகம் ஊடாக உரிய நடவடிக்கைகளை முன்னெடுக்கலாம் என பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற அலுவல்கள் அமைச்சர் ஆனந்த விஜயபாலா தெரிவித்துள்ளார். பாராளுமன்றத்தில் புதன்கிழமை நடைபெற்ற அமர்வின் போது நிலையியல் கட்டளை 27(2) கீழ் இலங்கை தமிழிசு கட்சியின் பாராளுமன்ற குழுத்தலைவர் சாணக்கியன் ராசமாணிக்கம் முன்வைத்த கேள்விகளுக்கு பதிலளிக்கையில் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். யுத்த காலத்தின் போது இலங்கையில் இருந்து இந்தியாவுக்கு அகதிகளாக சென்றவர்கள் மீண்டும் இலங்கைக்கு திரும்பும் போது அவர்கள் எதிர்கொள்ளும் சிக்கல்களுக்கு தீர்வு காண்பதற்கு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் அளித்துள்ளது. அங்கீகரிக்கப்பட்ட விமான நிலையங்கள் ஊடாக நாட்டை விட்டு வெளியேறாதவர்கள் மீண்டும் நாட்டுக்கு வரும்போது எதிர்கொள்ளும் தடைகளை நீக்குவதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் அளித்துள்ளது. அதற்கமைய செயல்படுமாறு குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களத்துக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அங்கீகரிக்கப்பட்ட வகையில் நாட்டை விட்டு செல்லாதவர்கள் மீண்டும் நாட்டுக்கு வரும்போது அவர்கள் கடந்த காலங்களில் கைது செய்யப்பட்டார்கள். குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களம் சட்டத்துக்கு அமைவாகவே அவ்வாறு செயல்பட்டது. தற்போதைய தீர்மானத்துக்கு அமைய புதிய திருத்தங்களை முன்னெடுக்க உரிய வழிமுறைகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. இந்தியாவில் உள்ள இலங்கை அகதிகள் இலங்கைக்கு மீண்டும் திரும்புவதற்கு விரும்புவார்களாயின் அவர்கள் இந்தியாவில் உள்ள இலங்கை தூதரகத்துக்கு அறிவித்து தாம் இலங்கை பிரஜை என்பதை உறுதிப்படுத்த வேண்டும். அதனைத் தொடர்ந்து அரச புலனாய்வு சேவை பிரிவு ஊடாக அறிக்கை ஒன்றை பெற்றுக் கொள்ள வேண்டும். அதனைத் தொடர்ந்து அவர்களால் இலங்கைக்கு வருகை தர முடியும். பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் ராசமாணிக்கம் முன்வைத்த பல கேள்விகளுக்கு நீதி அமைச்சுடன் கலந்துரையாட வேண்டும். ஆகவே இதற்கு பதிலளிக்க வேண்டும். 2 வார கால அவகாசம் கோருகிறேன். இதனை தொடர்ந்து முழுமையான பதிலளிக்கிறேன் என்றார். வடக்கு கிழக்கில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகளின் ஏற்பாட்டில் யாழ்ப்பாணத்தில் நடைபெறவுள்ள சர்வதேச மாநாட்டை சீர்குலைக்கும் செயல்பாட்டுக்கு தமிழ் மக்கள் இடமளிக்க கூடாது என மனித உரிமை செயற்பாட்டாளர் சிவயோகநாதன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். எதிர்வரும் ஆகஸ்ட் 30 தேதி சர்வதேச காணாமல் ஆக்கப்பட்டோர் தினம் அனுசரிக்கப்பட உள்ளது. இதனை முன்னிட்டு வடக்கு கிழக்கில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகளின் ஏற்பாட்டில் சர்வதேச மாநாடு ஒன்று யாழ்ப்பாணம் தந்தை செல்வா கலையரங்கில் நடத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் குறித்த சர்வதேச மாநாட்டை சீர்குலைக்கும் நோக்கில் அரசு ஆதரவு பெற்ற சில தரப்புகள் பல்வேறு முயற்சிகளை முன்னெடுத்து வருவதாக நம்பகமான தகவல்கள் கிடைத்துள்ளன. குறிப்பாக வடக்கு கிழக்கு முழுவதும் நீண்ட காலமாக சர்வதேச நீதி கோரி போராடி வரும் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகளை பிரித்து அவர்களில் ஒரு பகுதியினரை தனியாக அணி திரட்டி அதே தினத்தில் கிளிநொச்சியில் போராட்டம் ஒன்றை நடத்துவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படுவதாக அறியப்படுகிறது. இத்தகைய நடவடிக்கைகள் யாழ்ப்பாண தந்தை செல்வா கலையரங்கில் நடைபெறவுள்ள சர்வதேச மாநாட்டின் முக்கியத்துவத்தையும் வலிமையையும் குறைப்பதுடன் காணாமல் ஆக்கப்பட்டோர் தொடர்பான பிரச்சினையை இலங்கை அரசின் உள்ளக பொறிமுறைகளுக்குள் மட்டுப்படுத்தும் முயற்சிகளுக்கு, குறிப்பாக காணாமல் ஆக்கப்பட்டோர் தொடர்பான அலுவலகம் ஊடான நடவடிக்கைகளுக்கு மறைமுகமாக வலி சேர்க்கும் அபாயமும் காணப்படுகின்றது. நீண்ட காலமாக சர்வதேச நீதி கோரி போராடி வரும் வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் மத்தியில் இவ்வாறான முயற்சிகள் மிகுந்த கவலை ஏற்படுத்தியுள்ளன. போராட்டம் என்ற பெயரில் தனிநபர்கள் அல்லது சில அமைப்புகள் முன்னெடுக்கும் இத்தகைய பிரித்தாளும் செயல்பாடுகள் தொடருமானால் எதிர்காலத்தில் சர்வதேச நீதிக்கான எமது நீண்டகால போராட்டத்தை நீத்து போக செய்யும் ஆபத்து உள்ளது என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகின்றோம். வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகளுடன் இணைந்து நீதிக்காக போராடிய 500க்கும் மேற்பட்ட உறவுகள் நீதி கிடைக்காமலேயே உயிரிழந்துள்ளனர். அவர்களின் தியாகத்தையும் இன்னும் உயிருடன் இருந்து நீதிக்காக போராடி வரும் சாட்சிகளின் குரலையும் நாம் புறக்கணிக்க முடியாது. எனவே உண்மையான நீதியை விரும்பும் அனைத்து தரப்பினரும் தனிப்பட்ட அரசியல் அல்லது அமைப்பு சார்ந்த வேறுபாடுகளை கடந்து உயிருடன் இருக்கும் சாட்சிகளின் கரங்களை பலப்படுத்தி வடக்கு கிழக்கு மக்களின் நீண்டகால கோரிக்கையான சர்வதேச நீதி பொறிமுறையை நோக்கிய போராட்டத்தை வலுப்படுத்த வேண்டும். நாம் அனைவரும் ஒற்றுமையுடன் பயணிப்பதன் மூலமே இலங்கை அரசை உண்மையான பொறுப்பு கூறலுக்கு உட்படுத்துவதற்கான சர்வதேச அழுத்தத்தை வலுப்படுத்த முடியும். ஆகஸ்ட் 30 நடைபெறவுள்ள சர்வதேச மாநாடு காணாமல் ஆக்கப்பட்டோரின் குடும்பங்களின் நீதிக்கான நீண்டகால போராட்டத்தை சர்வதேச மட்டத்தில் மேலும் வலுப்படுத்தும் முக்கியமான நிகழ்வாக அமைய வேண்டும். அதனை சீர்குலைக்கும் எந்த ஒரு முயற்சிக்கும் இடமளிக்காமல் நீதிக்காக போராடும் அனைத்து உறவுகளும் சிவில் சமூக அமைப்புகளும் மனித உரிமை செயற்பாட்டாளர்களும் ஒன்றுபட்டு செயல்படுமாறு கேட்டுக் கொள்கிறோம். உள்ளக பொறிமுறை அல்ல, சர்வதேச நீதியே எமது கோரிக்கை என்று அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா இன்று புதன்கிழமை பாராளுமன்றத்தில் அமைந்துள்ள எதிர்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் எதிர்கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தும் தமிழ் மற்றும் முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர்களை சந்தித்துள்ளார். இந்த சந்திப்பின் போது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாண மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் குறித்து இங்கு விரிவாக கவனம் செலுத்தப்பட்டன. குறிப்பாக இம்மாகாண மக்களின் அன்றாட வாழ்க்கையை பாதிக்கும் சமூக பொருளாதாரம் மற்றும் அபிவிருத்தி பிரச்சனைகள் மற்றும் அவர்கள் எதிர்கொள்ளும் ஏனைய பிரதேச மட்ட பிரச்சனைகள் தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர்கள் எதிர்க்கட்சித் தலைவருக்கு விடயங்களை தெரிவித்தனர். அவ்வாறே வடக்கு மற்றும் கிழக்கு மாகாண மக்களின் பிரச்சனைகளை பாராளுமன்றத்தில் மிகவும் பரந்தளவில் முன்வைப்பது மற்றும் அவற்றுக்கான அவசியமான தலையீடுகளை செய்வது தொடர்பாகவும் இங்கு விசேட கவனம் செலுத்தப்பட்டது. இந்த சந்திப்பில் பாராளுமன்ற உறுப்பினர்களான கௌரவ எம்எல்ஏ கிஸ்புல்லா, எம்எஸ்ஏ வாஷித், எம்டிஎம் தாகிர், துரைராஜன் ரவிஹரன், இம்ரான் மஹ்ரூப், எம்எஸ் உதுமா லெபே, ரபு ஹக்கீம், டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா, ஜனாதிபதி சட்டத்தண்டி நிஷாம் காரியப்பர், காதர் மஸ்தான், செல்வம் அடைக்கலநாதன், சாணக்கியன், ராசமாணிக்கம், மனோகரன் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். கிளிநொச்சி A9 வீதி காக்கா கடை சந்தையில் அமைந்துள்ள கிளிநொச்சி ஊடக அமையத்தின் காணியினையும் கட்டணத்தினையும் விடுவித்து தருமாறு கிளிநொச்சி ஊடக இல்லம் ஜனாதிபதிக்கு கடிதம் ஒன்றை சில மாதங்களுக்கு முன்னர் எழுதியிருந்தனர். இக்கோரிக்கை தொடர்பில் ஜனாதிபதி செயலகம் பாதுகாப்பு அமைச்சிடம் பதில் கோரியிருந்தது. அதற்கவயமாக பாதுகாப்பு அமைச்சர் ஜனாதிபதி செயலகத்துக்கு வழங்கிய பதிலில் பாதுகாப்பு காரணங்கள் காரணமாக குறித்த காணியையும் கட்டிடத்தையும் விடுவிக்க முடியாது என பாதுகாப்பு அமைச்சு அறிக்கை அளித்துள்ளதாக ஜனாதிபதியின் சிரேச உதவி செயலாளர் WMSP வீரசிங்க கிளிநொச்சி ஊடக அமையத்துக்கு தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு மாவட்டத்தில் அதிகரித்து வரும் யானை மனித மோதல் மற்றும் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டங்களில் எடுக்கப்பட்ட தீர்மானங்கள் நடைமுறைப்படுத்தப்படுவதில் காணப்படும் தாமதங்கள் தொடர்பில் சுற்றாடல் அமைச்சரிடம் கேள்விகளை முன்வைத்தேன் என இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் ராசமாணிக்கம் தெரிவித்துள்ளார். இன்று புதன்கிழமை பாராளுமன்றத்தில் நடைபெற்ற வாய்மூல விடைக்கான வினாக்கள் நேரத்திலேயே சாணக்கியன் மேற்கண்டுமாறு கூறியுள்ளார். ஊழல் ஒழிப்பு மசோதா இன்று தினம் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. பிரதமர் கலாநிதி கருணை அமரசூரிய இன்று நாடாளுமன்றத்தில் இந்த மசோதாவை தாக்கல் செய்தார். இலங்கை காவல்துறை அடுத்த ஆண்டின் தொடக்கத்தில் புதிய சீருடைய அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலா தெரிவித்துள்ளார். காவல்துறை அதிகாரிகளுடன் கலந்தாலோசித்த பின்னரே இந்த மாற்றம் மேற்கொள்ளப்படுவதாகவும் இது ஜனவரி அல்லது பிப்ரவரி மாதத்துக்குள் அறிமுகப்படுத்தப்படலாம் என்றும் அமைச்சர் கூறியுள்ளார். ஐக்கிய நாடுகள் சபையின் உணவு மற்றும் விவசாய அமைப்பு, கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சு மற்றும் ஹட்டன் நேஷனல் வங்கி ஆகியன இணைந்து உலக உணவு தினம் 2026 இளையோருக்கான புதுமை படைப்பாற்றல் சவால் என்ற தேசிய போட்டியை இலங்கையில் அறிமுகப்படுத்தியுள்ளன. இன்றைய எமது புதிய கண்டுபிடிப்புகளே நாளைய உலக வளமாக்கும் என்ற உலக உணவு தினம் 2026 ஆண்டின் கருப்பொருளின் கீழ் நடைபெறும் இந்த போட்டி இலங்கையின் விவசாய உணவு கட்டமைப்பு எதிர்கொள்ளும் முக்கிய சவால்களுக்கு நடைமுறைக்கு சாத்தியமான மற்றும் அளவிடக்கூடிய தீர்வுகளை உருவாக்க பல்கலைக்கழக மாணவர்களுக்கு வாய்ப்பு அளிக்கின்றது. விவசாயம், கடத்தொழில், கால்நடை, சுற்றாடல், காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்ளும் திறன், உணவு பாதுகாப்பு மற்றும் ஊட்டச்சத்து உள்ளிட்ட துறைகளில் காணப்படும் நிஜ உலக பிரச்சனைகளுக்கு புத்தாக்க தீர்வுகளை உருவாக்குவதற்கான தேசிய தளமாக இந்த சவால் அமையும். எமது நாட்டின் முக்கிய சவால்களுக்கு தீர்வு காணும் படைப்பாற்றல், அறிவு மற்றும் மன உறுதியை கொண்ட திறமையான இளைஞர்களின் மையமாக பல்கலைக்கழகங்கள் விளங்குகின்றன என பிரதமரும் கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சருமான கலாநிதி கருணை அமரசூரிய தெரிவித்துள்ளார். இப்போட்டிக்கு பல அரச நிறுவனங்களுடன் ரஷ் எக்ஸ்பர்ட் ஜிடி ஐஇஇ இலங்கை புத்தாக்குரு ஆணைக்குழு, இலங்கை விவசாய தொழில் முனைவோர் மன்றம், இலங்கை உணவு விஞ்ஞானம் மற்றும் தொழில்நுட்ப நிறுவனம், தேசிய புத்தாக்க முகவன் நிலையம் மற்றும் ஸ்குவார் கோப் ஆகிய நிறுவனங்களும் தொழில்நுட்பம் மற்றும் கூட்டாண்மை ஆதரவை வழங்குகின்றன. பல்கலைக்கழகங்கள், அரசு நிறுவனங்கள், தொழில் முனைவோர் மற்றும் அபிவிருத்தி பங்காளர்களுக்கு இடையிலான ஒத்துழைப்பை வலுப்படுத்தி கல்விசார் ஆராய்ச்சிகளை நடைமுறை தீர்வுகளாக மாற்றுவதும் இந்த முயற்சியின் முக்கிய நோக்கமாகும். ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் 16 அனுஷ்டிக்கப்படும் உலக உணவு தினம் உணவு பாதுகாப்பு, ஊட்டச்சத்து மற்றும் நிலையான விவசாய உணவு கட்டமைப்புகளின் முக்கியத்துவம் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்துவதுடன் அனைவருக்கும் ஆரோக்கியமான உணவு கிடைப்பதை உறுதி செய்வதற்கான கூட்டு நடவடிக்கைகளையும் ஊக்குவித்து வருகின்றது. நிந்தாபூர் பிரதேச செயலாளரை கடமை நேரத்தில் அச்சுறுத்திய குற்றச்சாட்டின் பேரில் பெண் அரச உத்தியோகத்தர் ஒருவர் நிந்தாபூர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் கைது செய்யப்பட்ட வேளையில் அதிர்ச்சியால் மயங்கி விழுந்த நிலையை தொடர்ந்து காவல்துறை பாதுகாப்புடன் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அம்பாறை மாவட்ட நிந்தாவூர் பிரதேச செயலாளரை அவரது கடமையின் போது குறித்த பெண் உத்தியோகத்தர் காணொலி எடுத்து அச்சுறுத்தல் விடுத்ததுடன் அக்காணொலியை சமூக வலைதளமான முகநூலிலும் பதிவேற்றம் செய்திருந்தார். இச்சம்பவம் தொடர்பில் நிந்தாவூர் பிரதேச செயலக நிர்வாகத்தினரால் நிந்தாவூர் காவல்துறை நிலையத்தில் உத்தியோகபூர்வமாக முறைப்பாடு ஒன்று பதிவு செய்யப்பட்டிருந்தது. அம்முறைப்பாட்டிற்கு அமைவாக நேற்று மாலை வாக்குமூலம் ஒன்றை பெற்றுக் கொள்வதற்காக குறித்த பெண் அரச உத்தியோகத்தர் நிந்தாவூர் காவல்துறை நிலையத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார். விசாரணைகளின் பின்னர் காவல்துறையினரால் அவர் கைது செய்யப்பட்ட வேளையில் திடீரென மயக்கமுற்று கீழே விழுந்துள்ளார். இதனைத் தொடர்ந்து அவர் உடனடியாக அருகிலுள்ள நிந்தாவூர் ஆதார வைத்தியசாலைக்கு அவசர சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். தற்போது அவருக்கு பெண் காவல்துறையினரின் பாதுகாப்புடன் வைத்தியசாலையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதுடன் நிந்தாவூர் காவல்துறை நேரடிய விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். கால்வப் பணிகள் இன்றுடன் நிறைவடையவுள்ளன. அதன்படி மூன்றாம் கட்டத்தின் 56வது நாள் அகழ்வு பணிகள் இன்று இடம்பெற உள்ளன. இதனிடையே யாழ்ப்பாணம் செம்மணி சித்துபாத்தி மனித புதைகளின் 109வது நாள் அகழ்வு பணிகள் நேற்று தினம் முன்னெடுக்கப்பட்டன. இதன்படி நேற்று தினம் புதிதாக 10 எண்புக்கூடுகள் வெளியிடப்பட்ட நிலையில் ஏற்கனவே வெளிப்பட்ட 8 எண்புக்கூடுகள் அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளதாக பாதிக்கப்பட்டவர்கள் சார்பில் முன்னிலையான சட்டத்தரணி தெரிவித்துள்ளார். பயங்கரவாதத்திலிருந்து அரசை பாதுகாக்கும் சட்ட மூலம் வர்த்தமானியில் வெளியிடப்பட்டு பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என்றும் அதன் பின்னர் அச்சட்டம் மூலம் பற்றி விரிவாக விவாதிக்க முடியும் என்றும் அமைச்சரவை பேச்சாளரும் சுகாதாரம் மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சருமான நளின் விஜயதேசன் சுட்டிக்காட்டினார். பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குதல் தொடர்பான கருத்தாடல்கள் நீண்ட காலமாகவே இடம்பெற்று வருகின்றன. அந்த சட்டம் நீக்கப்பட வேண்டும் என்பதில் மாற்று கருத்துக்கள் இல்லை. இருப்பினும் அதனை நீக்கிவிட்டு பயங்கரவாதம் உள்ளிட்ட திட்டமிட்ட குற்றச் செயல்களை கையாள்வதற்கு ஏதுவான சட்டம் ஒன்றை அறிமுகப்படுத்த வேண்டியது அவசியமாகும். அதற்கு அமைவாகவே தற்போது அவசியமான திருத்தங்களுடன் பயங்கரவாதத்திலிருந்து அரசை பாதுகாக்கும் சட்டம் மூலம் வர்த்தமானியில் வெளியிடப்பட்டு பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ளது. அதன் பின்னர் இது பற்றி மேலும் விவாதிக்க முடியும் என்று கூறியுள்ளார். அரசியலமைப்பின் 22ஆம் திருத்தம் மற்றும் நீதித்துறை திருத்த சட்ட மூலத்தை சவாலுக்கு உட்படுத்தி உயர் நீதிமன்றத்தில் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்ன இன்று புதன்கிழமை சபைக்கு அறிவித்துள்ளார். குறித்த மனுக்களின் பிரதிகள் தமக்கு கிடைக்கப்பெற்றுள்ளதாகவும் சபாநாயகர் அறிவித்துள்ளார். டிட்வா சூறாவளியால் பாதிக்கப்பட்ட பகுதிகளின் புனரமைப்பு மற்றும் வாழ்வாதார மீட்பு பணிகளுக்கு ஆதரவளிக்கும் வகையில் 200 மில்லியன் அமெரிக்க டாலர் கடன் திட்டத்துக்கான ஒப்பந்தங்களில் ஆசிய அபிவிருத்தி வங்கியும் இலங்கை அரசாங்கமும் கையொப்பமிட்டுள்ளன. நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சு வெளியிட்டுள்ள தகவலின்படி டிட்வா சூறாவளிக்கு பிந்திய புனரமைப்பு மற்றும் வாழ்வாதார ஆதரவு திட்டம் 2026 முதல் 2030 ஆண்டு வரையிலான காலப்பகுதியில் செயல்படுத்தப்பட உள்ளது. இந்த திட்டம் சேதமடைந்த உள்கட்டமைப்புகளை மீள கட்டியெழுப்புதல், மக்களின் வாழ்வாதாரத்தை மீட்டெடுத்தல் மற்றும் எதிர்கால காலநிலை பேரிடர்களுக்கு எதிரான மீள் திறனை பலப்படுத்துதல் ஆகியவற்றை முக்கிய நோக்கமாக கொண்டுள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் சூறாவளியால் சேதமடைந்த வீதிகளை புனரமைத்தல், நீர்ப்பாசன அமைப்புகளை மீட்டெடுத்தல், பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு விவசாய வாழ்வாதார உதவிகளை வழங்குதல் மற்றும் வீடுகளை மீண்டும் கட்டியெழுப்புவதற்கான மானிய உதவிகளை வழங்குதல் ஆகிய பணிகள் முன்னெடுக்கப்பட உள்ளன. போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர்ப்புற மேம்பாடு அமைச்சு இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்தும் முதன்மை அமைப்பாக தொழிற்பட உள்ளதுடன் இதன் பணிகள் 3 பிரதான பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு முன்னெடுக்கப்பட உள்ளன. கொழும்பில் உள்ள துறைசேரியில் நடைபெற்ற நிகழ்வில் இலங்கை அரசாங்கத்தின் சார்பில் நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சின் செயலாளர் கசனா சூரிய பெருமவும், ஆசிய அபிவிருத்தி வங்கியின் சார்பில் அதன் இலங்கைக்கான வதிவிட பிரதிநிதி சானன் கவுனிவிலும் இந்த கடன் ஒப்பந்தங்களில் கையொப்பமிட்டனர். அஸ்வசமன் நலன்புரி கொடுப்பனவுகள் இன்று பயனாளிகளின் வங்கிக் கணக்குகளில் வரவு வைக்கப்பட உள்ளதாக நலன்புரி நன்மைகள் சபை தெரிவித்துள்ளது. அதன்படி அஸ்வசமன் நலன்புரி திட்டத்தின் முதல் கட்டத்தின் கீழ் 999,502 பயனாளி குடும்பங்களுக்கு மொத்தமாக 924,18,92,500 ரூபாய் வரவு வைக்கப்பட உள்ளது. அதேவேளை 2ஆம் கட்டத்தின் கீழ் 212,955 பயனாளி குடும்பங்களுக்கு 832,14,35,000 ரூபாய் வழங்க திட்டமிடப்பட்டுள்ளதாக நலன்புரி நன்மைகள் சபை தெரிவித்துள்ளது. சர்வதேச நாணய நிதியத்துடனான ஒப்பந்தம் வரும் 2027 ஆண்டு மார்ச் மாதத்துடன் நிறைவடையும் நிலையில் 2028 ஆண்டுக்கு பிறகு இலங்கை மீண்டும் வெளிநாட்டு கடன்களை செலுத்த வேண்டிய நிலை ஏற்படும் என முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். முன்னாள் அமைச்சர் ரஞ்சசி அமலாப்பிட்டி எழுதிய ஜுசத்தேக்கடா உறுதி என்ற நூல் வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். 2028 ஆண்டுக்கு பின்னர் இலங்கை மீண்டும் ஒரு பொருளாதார நெருக்கடியை எதிர்கொள்ளக்கூடும் என்று முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே விடுத்த எச்சரிக்கைக்கு பதிலளித்துள்ள பிரதி அமைச்சர் சௌதரங்க அபேசிங்கே, நாடு மீண்டும் மங்குரோத்து ஆவதற்கு எந்த காரணமும் இல்லை என்று கூறியுள்ளார். 2028 பிறகு கடன் திரும்பிச் செலுத்துதல் அதிகரிக்கும் போது இலங்கை ஒரு பெரும் சவாலை எதிர்கொள்ள நேரிடும் என்று எச்சரித்த ரணில் விக்ரமசிங்கே, அந்த நாடு தனது அந்நிய செலாவணி கையிருப்பை சுமார் 15 மில்லியன் அமெரிக்க டாலர் அளவிற்கு உயர்த்திக் கொள்ள வேண்டும் என்றும் கூறியுள்ளார். அந்த கருத்துக்களுக்கு பதிலளித்த பிரதி அமைச்சர் இலங்கையின் கடன் பொறுப்புகள் குறித்து ரணில் விக்ரமசிங்கே தவறான தகவல்களை வெளியிடுவதாக குற்றம் சாட்டினார். அத்துடன் இலங்கை தனது அந்நிய செலாவணி கையிருப்பை வலுப்படுத்திக் கொண்டே கடன் தவணைகளை தொடர்ந்து செலுத்த முடியும் என்பதை நிரூபிக்கும் வகையில் முதலீட்டாளர்களிடம் மத்திய வங்கி சமர்ப்பித்த புள்ளி விவரங்களையும் அபேசிங்கே சுட்டிக்காட்டியுள்ளார். புவிசார் அரசியல் மாற்றங்கள், காலநிலை அவசர நிலைகள், அதிகரித்து வரும் ஏற்றத்தாழ்வுகள் மற்றும் மாறி வரும் உலகளாவிய சுகாதார முன்னுரிமைகள் ஆகியவற்றுக்கு மத்தியில் மனிதாபிமான நடவடிக்கைகளின் எதிர்காலம் குறித்து ஆராயும் வகையில் தெற்காசியாவின் எல்லைகளற்ற மருத்துவர்கள் அமைப்பின் 4வது தெற்காசிய சுகாதாரம் மற்றும் மனிதாபிமான உச்சி மாநாடு கொழும்பில் நடைபெற்றுள்ளது. எல்விசியோனின் த ஃபியூச்சர் ஆஃப் குமாண்டரே சிஷியம், மனிதாபிமானத்தின் எதிர்காலத்தை கற்பனை செய்தல் என்ற கருப்பொருளில் நடைபெற்ற இவ்வுச்சி மாநாட்டில் தெற்காசிய மற்றும் அதற்கு அப்பால் உள்ள கொள்கை வகுப்பாளர்கள், பொது சுகாதார நிபுணர்கள், மனிதாபிமான பணியாளர்கள், கல்வியாளர்கள், சிவில் சமூக பிரதிநிதிகள் மற்றும் ஆதரவாளர்கள் பங்கேற்றனர். மனிதாபிமான நடவடிக்கைகள் பெருகி வரும் பன்முனை உலகில் எவ்வாறு கொள்கை பிடிப்புடனும் சமத்துவத்துடனும் திறம்படவும் தொடர முடியும் என்பது தொடர்பில் உச்சி மாநாட்டில் விரிவாக ஆராயப்பட்டது. இந்தியா, இலங்கை மற்றும் நேபாளத்தில் நடைபெற்ற முந்தைய உச்சி மாநாடுகளின் தொடர்ச்சியாக இந்த ஆண்டு நிகழ்வு தற்போதைய நெருக்கடிகளுக்கு பதிலளிப்பதை தாண்டி எதிர்கால மனிதாபிமான கட்டமைப்புகளை உருவாக்குவதில் கவனம் செலுத்தியுள்ளது. தெற்காசியாவின் எல்லைகளற்ற மருத்துவர்கள் அமைப்பின் பணிப்பாளர் பார்த்தசாரதி ராஜேந்திரன் உச்சி மாநாட்டை ஆரம்பித்து வைத்து உரையாற்றிய போது அரசியல், புவியியல் அல்லது சூழ்நிலையை பொருட்படுத்தாமல் ஒவ்வொருவரும் சரியான நேரத்தில் தரமான சுகாதார பாதுகாப்பை பெறுவதற்கான உரிமை உள்ளதாக வலியுறுத்தினார். மேலும் எதிர்கால மனிதாபிமான கட்டமைப்பு அனைவரையும் உள்ளடக்கி அடுத்ததாகவும் உலகளாவிய ஒற்றுமையில் வேரூன்றியதாகவும் இருக்க வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் மனிதாபிமான சட்டபூர்வ தன்மை, உள்ளடக்கிய முடிவெடுத்தல், பாலினம் மற்றும் பராமரிப்பு பணிகள், இடம்பெயர்வு, சமூக அடிப்படையிலான பதிலளிப்பு, மருந்துகளுக்கான சமமான அணுகல் மற்றும் பிராந்திய ஒத்துழைப்பு ஆகிய விடயங்களும் உச்சி மாநாட்டில் கவனம் பெற்றன. இந்த நிகழ்வின் ஒரு பகுதியாக தெற்காசியாவின் எல்லைகளற்ற மருத்துவர்கள் அமைப்பு மாணவர்களுடன் இணைந்து முன்னெடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் MSF முயற்சியின் உள்ளூர் கிளையும் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. மனிதாபிமான நடவடிக்கை, உலகளாவிய சுகாதாரம், சமூக நீதி மற்றும் அவசரகால நடவடிக்கைகளில் இளைஞர்களை ஈடுபடுத்துவதே இதன் நோக்கமாகும். உச்சி மாநாட்டின் மூலம் அதிகரித்து வரும் உலகளாவிய மாற்றங்களுக்கு ஏற்ப மேலும் பிரதித்துவம் மிக்க, பொறுப்பு கூறக்கூடிய மற்றும் மக்களின் தேவைகளுக்கு விரைவாக பதிலளிக்கக்கூடிய மனிதாபிமான அமைப்பை உருவாக்குவதற்கான நடைமுறை வழிமுறைகள் குறித்து கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டன. 70க்கும் மேற்பட்ட நாடுகளில் மோதல்கள், தொற்று நோய்கள், பேரழிவுகள் மற்றும் சுகாதார சேவைகளிலிருந்து விலக்கப்பட்ட மக்களுக்கு மருத்துவ உதவிகளை வழங்கி வரும் சர்வதேச சுயாதீன மருத்துவ மனிதாபிமான அமைப்பாக தெற்காசியாவின் எல்லைகளற்ற மருத்துவர்கள் அமைப்பு டாக்டர்ஸ் விதவுட் பார்டர்ஸ் செயல்பட்டு வருகிறது. அதன் பணிகள் மருத்துவ நெறிமுறைகள் மற்றும் பாராபட்சமின்மை, சுதந்திரம், நடுநிலைமை மற்றும் பொறுப்பு கூறல் ஆகிய கொள்கைகளால் வழிநடத்தப்படுகின்றன. கல்முனை ஆதார வைத்தியசாலைக்கு புதிதாக நியமிக்கப்பட்ட முஸ்லீம் பெண் சிற்றூழியர்களின் ஆடை தொடர்பாக ஏற்பட்டுள்ள குழப்ப நிலை மற்றும் அதனால் சிறுபான்மை சமூகங்களுக்கு இடையில் ஏற்படக்கூடிய மனக்கசப்புகள் குறித்து ஆராயும் ஆலோசனை கூட்டம் ஒன்று கடந்த திங்கட்கிழமை கல்முனையில் நடைபெற்றது. அகில இலங்கை ஜம்யத்துல் உலாமா சபையின் கல்முனைகளை ஏற்பாடு செய்திருந்த இந்த நிகழ்வு அதன் தலைவர் அசேக் ஏ எல் முகமத் மோசித் தலைமையில் நடைபெற்றது. கிளிநொச்சி பழைய பகுதியில் புலிகள் பயிற்சி முகாம் அமைக்கப்பட்டுள்ளதாக சமூக ஊடகங்களில் போலியான தகவல்களை பரப்பியதாக கூறப்படும் ஒருவர் பயங்கரவாத விசாரணை பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். 46 வயதுடைய ஒருவரே இதன்போது கைது செய்யப்பட்டுள்ளார். கொழும்பின் புறநகரான பெல்லமில்ல பகுதியில் வைத்து குறித்த சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. முறையற்ற வகையில் பெறப்பட்ட நிதியை பயன்படுத்தி மாத்திரையில் 1.5 ஏக்கர் நிலத்தை வாங்கியதாக கூறப்படும் வழக்கில் தொடர்ச்சியாக நீதிமன்றத்தில் முன்னிலையாக தவறிய முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்ச பிழைத்தொகையை பறிமுதல் செய்யுமாறு மாத்திரை நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. காவல்துறை நிதி குற்ற புலனாய்வு பிரிவால் தாக்கல் செய்யப்பட்ட இந்த வழக்கு மாத்திரை பிரதான நீதிபதி சௌதர திசாநாயக்க முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளது. இந்த நிலையில் வழக்கில் 3வது பிரதிவாதியான பசில் ராஜபக்ச நீதிமன்றம் ஏற்கத்தக்க மருத்துவ அறிக்கை சமர்ப்பிக்காமல் தொடர்ந்து முன்னிலையாகாமல் இருந்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவால் கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் ரஞ்சித சேனா சட்டாவின் சகோதரரும் மீன்பிடி கூட்டுச்சாவளத்தின் முன்னாள் தலைவருமான மகிழ் சேனரட்னவை நேற்றைய தினம் கொழும்பு நீதவான் நீதிமன்றம் பிணையில் விடுவிக்க உத்தரவு பிறப்பித்த போதிலும் பிணை நிபந்தனைகளை உரியவாறு சந்தேக நபர் பூர்த்தி செய்யாத காரணத்தினால் சந்தேக நபர் மீண்டும் விளக்க மறியலில் வைக்கப்பட்டுள்ளார். நாடு முழுவதிலும் உள்ள மீன் விற்பனை நிலையங்களை நிர்மாணித்தல் மற்றும் புனரமைத்தல் நடவடிக்கைகளின் போது உரிய கொள்முதல் நடைமுறையை பின்பற்றாது நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட 2 நிறுவனங்களுக்கு பணிகளை வழங்கியமை மற்றும் அந்நிறுவனங்களுக்கு கொடுப்பனவுகளை வழங்குமாறு அதிகாரிகளுக்கு அழுத்தம் கொடுத்தமை ஆகிய குற்றச்சாட்டுகளுக்கு அமைய சந்தேக நபர் கைது செய்யப்பட்டதாக லஞ்ச ஊழல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. சட்ட விரோதமான முறையில் உண்டியல்கள் அமைப்பில் பணப்பரிமாற்றங்களில் ஈடுபட்டு வந்த இளைஞனை பணச்செலவை தடுப்புச் சட்டத்தின் குற்றப்புணர்வு திணைக்களம் கைது செய்துள்ளது. சட்டவிரோத பணப்பரிமாற்றங்களில் ஈடுபட்ட நபர் ஒருவர் தொடர்பில் குற்றப்புணர்வு பிரிவுக்கு கிடைத்த ரகசிய தகவலுக்கு அமைய நேற்று செவ்வாய்க்கிழமை வெள்ள வீதி காவல்துறை பிரிவில் இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது 1,04,67,000 ரூபாய் பணத்தை சம்பாதித்தமைக்கான சரியான ஆதாரங்களை சமர்ப்பிக்க தவறியமை காரணமாக பணச்செலவை சட்டத்தின் கீழும் போலியான 1,000 ரூபாய் பணத்தால் ஒன்றை வைத்திருந்த குற்றச்சாட்டிலும் இந்த சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்டவர் கொழும்பு 5 பகுதியைச் சேர்ந்த 19 வயதுடைய இளைஞர் என தெரிய வந்துள்ளது. வாடகை வாகனங்களை பயன்படுத்தும் பயணிகள் தங்களை கடத்தல் கொள்ளை மற்றும் அச்சுறுத்தல்களில் இருந்து பாதுகாத்துக் கொள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு இலங்கை காவல்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. வாடகை வாகன ஓட்டுநர்கள் அல்லது வாகன சேவைகளில் உதவி புரிபவர்கள் சம்பந்தப்பட்ட குற்ற சம்பவங்கள் குறித்து தகவல்கள் கிடைத்துள்ளதை அடுத்து இந்த வழிகாட்டுதல் வெளியிடப்பட்டுள்ளதாக காவல் ஊடக பேச்சாளர் எப்ஷூட்லர் தெரிவித்துள்ளார். பயணத்தின் போது பணம், மடிக்கணினி, கைத்தொலைபேசி மற்ற நகைகள் போன்ற விலை மதிப்பெற்ற பொருட்களை பிறருக்கு தெரியும் வகையில் வைத்திருப்பதை தவிர்க்க வேண்டும். பயணத்தின் போது ஏதேனும் சந்தேகத்துக்கிடமான சூழ்நிலை ஏற்பட்டாலோ அல்லது அச்சுறுத்தலை உணர்ந்தாலோ உடனடியாக காவல்துறையின் அவசர உதவி எண்களான 119 அல்லது அவசர தகவல் சேவையான 118 ஆகிய எண்களை தொடர்பு கொண்டு வாகனம் மற்றும் சம்பவம் குறித்த விவரங்களை வழங்குமாறு பயணிகள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். அத்துடன் இந்த வழிகாட்டுதல்கள் மற்றும் பாதுகாப்பு நடைமுறைகள் வாகன ஓட்டுநர்களுக்கும் பொருந்தும் என நினைவூட்டியுள்ள காவல்துறை பயணிகளை அழைத்துச் செல்லும் போது முறையான நடத்தை விதிகளை பின்பற்றுமாறு ஓட்டுநர்களை கேட்டுக் கொண்டுள்ளது. இலங்கை காவல்துறையின் உதவி சேவையில் உள்ள 383 வெற்றிடங்களுக்கு விண்ணப்பிப்பதற்கான கடைசி திகதி செப்டம்பர் 14 வரை நீடிக்கப்பட்டுள்ளது. இந்த வெற்றிடங்களில் 177 காவல் உதவி ஆய்வாளர் பதவிகளும் 806 காவலர் பதவிகளும் அடங்குகின்றன. காவல் உதவி ஆய்வாளர் பதவிகளுக்கு இணையதள வடிவமைப்பு மற்றும் உருவாக்கம், கணினி அமைப்பு பகுப்பாய்வு, மென்பொருள் வலையமைப்பு, நிரலாக்கம், தரவு நிர்வாகம், வலைகளை வடிவமைப்பு, அளவு கணக்கெடுப்பு, இயந்திரவியல், உணவு வழங்கல் மற்றும் திட்டமிடல் உள்ளிட்ட பல்துறை சார்ந்த வல்லுநர்கள் ஆட்சேர்ப்பு செய்யப்பட உள்ளனர். அதேவேளை காவலர் பதவிகளுக்கு மேலதிகமாக மருந்தகம், செவிலியப் பணி, மின்சார பணி, மருத்துவ ஆய்வக சேவைகள், குளிரூட்டல் மற்றும் காற்று பதனப்பணி, வாகன இயக்கம், கணினி சார்ந்த பணிகள், இயந்திரப்பணி, பெற்று வைத்தல், நீச்சல் பயிற்சி, மேடை விளக்குகள், ஒலி நிர்வாகம், ஒப்பனை மற்றும் உடற்பயிற்சி பயிற்சி உள்ளிட்ட பல்வேறு தொழில்நுட்பம் மற்றும் ஆதரவு பணிகளுக்காகவும் விண்ணப்பங்கள் கோரப்பட்டுள்ளன. மட்டக்களப்பு களுவாஞ்சிக்குடி பொது சுகாதார பரிசோதகர் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் தீவிர சுகாதார சீர்கேடுகளுடன் இயங்கி வந்த மொத்த விற்பனை பலசரக்கு கடையொன்று களுவாஞ்சிக்குடி நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் நேற்று அதிரடியாக பூட்டப்பட்டுள்ளது. மேற்பார்வை பொது சுகாதார பரிசோதகர் மற்றும் பொது சுகாதார பரிசோதகர்கள் இணைந்து மேற்கொண்ட களப்பரிசோதனையின் போது குறித்த பலசரக்கு கடையில் கடுமையான சுகாதார குறைபாடுகள் நிலவுவது கண்டறியப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பொது சுகாதார பரிசோதகரால் இன்று களுவாஞ்சிக்குடி நீதிமன்றத்தில் உரிமையாளர்களுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. பொதுமக்களின் ஆரோக்கியத்தை பாதுகாக்கும் நோக்கில் சுகாதார பிரிவினரால் முன்னெடுக்கப்படும் இத்தகைய தொடர் நடவடிக்கைகள் அப்பகுதி வியாபாரிகள் மத்தியில் பெரும் விழிப்புணர்வை ஏற்படுத்தியுள்ளது. இலங்கைக்கும் போலந்துக்கும் இடையே கைதிகளை பரிமாறிக்கொள்வதற்கான ஒப்பந்தத்தில் கையொப்பம் விடுவதற்கான முன்மொழிவுக்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இரு நாடுகளிலும் தண்டனை பெற்ற குடிமக்கள் தமது எஞ்சிய தண்டனை காலத்தை சொந்த நாட்டில் அனுபவிக்கவும் அவர்களின் சமூக மறுவாழ்வு மற்றும் மீளிணைப்புக்கு ஆதரவளிக்கவும் இந்த ஒப்பந்தம் வழிவகுக்கும். நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் கர்சன நாணயக்காரவினால் இதற்கான முன்மொழிவு அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்பட்டது. மன்னார் மாவட்டத்தைச் சேர்ந்த நியூசிலாந்து தேசத்தில் வசித்து வரும் ஏஸ் பத்மநாதன் பிரேம்குமார் தலைமையில் நியூசிலாந்து தேசத்தில் இருந்து வருகின்ற மருத்துவர்கள் அடங்கிய குழுவினரின் இலவச மருத்துவ முகாம் நேற்று விடத்தீவு புனித அடைக்கலமான தேவாலய வழக்கத்தில் இடம்பெற்றது. குறித்த மருத்துவ முகாமில் நீரழிவு நோய், தைராய்டு தொடர்பான பிரச்சனைகள், பிட்யூட்டரி சுரப்பி தொடர்பான கேபர்கோலின் சிகிச்சை தேவைப்படுபவர்கள், ஆஸ்மா, நாள்பட்ட நுரையீரல் அடைப்பு நோய் மற்றும் சுவாச பிரச்சனைகள், இரத்த அழுத்தம் உள்ளிட்ட நோய்களுக்கான மருத்துவ நடவடிக்கைகள் இலவசமாக வழங்கப்பட்டன. மேலும் மருத்துவ பரிசோதனைக்கு வரும் நோயாளிகள் மருத்துவமனையில் தங்களுக்கு வழங்கப்பட்ட மருத்துவ மருத்துவமனை பதிவு புத்தகத்தை கொண்டுவர வைத்தியர்கள் கோரியுள்ளனர். மேலும் கண் பரிசோதனை செய்யப்பட்டு இலவச மூக்கு கண்ணாடி கண் நோயாளிகளுக்கு வழங்கப்படுகின்றது. குறித்த மருத்துவ முகாமில் நூற்றுக்கணக்கானவர்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றுள்ளனர். கனடா எல்லை பாதுகாப்பு முகமையின் இணைப்பு அதிகாரி திருமதி கசுமி குபோ மற்றும் செயல்பாட்டு இணைப்பு உதவியாளர் திருமதி நதிகா சமரகொடி ஆகியோர் அடங்கிய தூதுக்குழுவினர் நேற்று திருகோணமலை மாவட்ட செயலகத்தில் மாவட்ட அரசாங்க அதிபர் WGM ஹேமந்தகுமார் அவர்களை சந்தித்து கலந்துரையாடினார். இதன்போது அண்மை காலங்களில் கனடாவிற்கு மேற்கொள்ளப்படும் சட்டவிரோத புலம்பெயர்வுகளினால் ஏற்படும் பாதிப்புகள் தொடர்பிலும் அவற்றை எதிர்காலத்தில் தடுப்பதற்கான நடவடிக்கைகள் தொடர்பிலும் மாவட்ட அரசாங்க அதிபரால் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. மேலும் பாதுகாப்பானதும் சட்டப்பூர்வானதுமான புலம்பெயர்வின் அவசியம் தொடர்பில் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதன் முக்கியத்துவம் வலியுறுத்தப்பட்டதுடன் புலம்பெயர்வு தொடர்பான விழிப்புணர்வு மற்றும் பயிற்சி நிகழ்ச்சிகளை எதிர்காலத்தில் முன்னெடுப்பதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்தும் கலந்துரையாடப்பட்டது. இந்த சந்திப்பில் மேலதிக மாவட்ட அரசாங்க அதிபர் சுதாகரன் மற்றும் மாவட்ட வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மாவட்ட அபிவிருத்தி உத்தியோகத்தர் சோ இளங்கீரன் ஆகியோரும் கலந்து கொண்டனர். தபால் சேவையை முன்னேற்றும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதுடன் அதற்கான போக்குவரத்து தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் இந்த ஆண்டில் சுற்றுச்சூழலுக்கு உகந்த 165 மின்சார மோட்டார் சைக்கிள்களும் 20 மின்சார முச்சக்கர வண்டிகளும் கொள்வனவு செய்யப்பட உள்ளதாக ஊடகத்துறை பிரதி அமைச்சர் கௌசல்யா ஆரியரட்ன தெரிவித்துள்ளார். இலங்கையின் கப்பல் சுற்றுலாத்துறைகள் மேலும் மேம்படுத்துவது தொடர்பாக ஜெர்மனியைச் சேர்ந்த ஆக்ஸுலங்கா மற்றும் MEC2 GmbH நிறுவனங்களின் பிரதிநிதிகளுடன் விஜித கேரத் உள்ளிட்டோர்களிடையே இன்று உயர்மட்ட கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது. இதற்காக அரசு நிறுவனங்களுக்கும் தனியார் துறைக்கும் இடையிலான ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த வேண்டியதன் அவசியமாகவும் வலியுறுத்தப்பட்டது. இலங்கையின் சுற்றுலாத்துறையில் காணப்படும் குறிப்பிடத்தக்க முதலீட்டு வாய்ப்புகள் குறித்தும் இதன்போது எடுத்துரைக்கப்பட்டுள்ளதுடன் நாட்டின் சுற்றுலாத்துறையின் முக்கிய தூண்களில் ஒன்றாக கப்பல் சுற்றுலாவை மேம்படுத்துவதில் அரசாங்கம் உறுதியுடன் செயல்படும் என்றும் இதன்போது வலியுறுத்தப்பட்டுள்ளது. வியட்நாமின் முன்னணி குறைந்த கட்டண விமான சேவை நிறுவனமான வியட் ஜெட் ஏர் இலங்கைக்கும் வியட்நாமுக்கும் இடையிலான தனது நேரடி விமான சேவையை உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்துள்ளது. இதற்கான முதலாவது விமானம் நேற்று செவ்வாய்க்கிழமை இரவு பண்டார் நாயக்கா சர்வதேச விமான நிலையத்தை வந்தடைந்துள்ளது. சுங்கவரி செலுத்தப்படாமல் சட்டவிரோதமான முறையில் நாட்டுக்குள் கொண்டு வந்த 12,000 சிரட்டுகளுடன் வெளிநாட்டவர்கள் இருவர் கொள்ளுப்பட்டி காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். அக்கரைப்பற்றில் உள்ள அரசு திணைக்களம் ஒன்றில் கடமையாற்றி வந்த பெண் உத்தியோகத்தரை திருமணம் முடிப்பதாக ஆசை வார்த்தைகள் கூறி பாலியல் துஷ்பிரயோகம் செய்த குற்றச்சாட்டின் பேரில் கைது செய்யப்பட்ட அக்கரைப்பற்று மாநகர சபையின் முன்னாள் மேயர் சக்தி அதாவுல்லாவை இன்று புதன்கிழமை வரை விளக்கமறியலில் வைக்குமாறு அக்கரைப்பற்று நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நாவுல காவல்துறை பிரிவுக்குள்பட்ட மெடில குளத்தில் குளிக்கச் சென்ற இளைஞர் ஒருவர் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவம் நேற்று செவ்வாய்க்கிழமை மாலை இடம்பெற்றுள்ளது. உயிரிழந்தவர் கலையவில பிரசத்தைச் சேர்ந்த 22 வயதுடைய இளைஞர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். குளத்தில் நீராடி கொண்டிருந்த போதே அவர் நீரில் மூழ்கி விபத்துக்குள்ளாகியுள்ளதாக ஆரம்ப கட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. வெளிநாடுகளில் தலைமறைவாக உள்ள மற்றும் நாட்டுக்கு அழைத்து வரப்பட்ட ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற செயல்கள் மற்றும் போதைப் பொருள் கடத்தல்களுடன் தொடர்புடைய 25 பேரின் சொத்துக்கள் குறித்து பரந்த அளவிலான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். யாழ்ப்பாணம் சுண்டுக்குழியைச் சேர்ந்த பிரான்சில் மாண்டு வந்த ஒலிபரப்பாளர் மேடை அறிவிப்பாளர் ஜஸ்டின் தம்பிராஜா அவர்கள் நோய்வாய்ப்பட்ட நிலையில் சிகிச்சை எடுத்து வந்த நிலையில் இவ்வுலகினை விட்டு நீந்துவிட்டார். திறமையான தனது அறிவிப்பு துறையால் பல ரசிகர்களை கவர்ந்து வைத்திருந்த அவரது ஆத்ம சாந்திக்காக டிஆர்டி தமிழொலி குடும்பம் பிரார்த்திக்கின்றது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்ப செய்திகளுக்கு அனுசனை வழங்கினார்கள் இலங்கை செய்திகளுக்கு இணையத்தூடாக புத்தகங்களை விற்பனை செய்யும் நூலுலகம்.com.
2: பொன்னாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய
3: இதுதான் 10th.

15 Garam Garjali Gones Mail Vigay Total Pilak VT Cash and Curry Paris Lachapalil Total Televisi Lakam Cyber Undre Napade Cyber Inde Cyber Pilak Cyber Undre 39 88 41 31 மறந்து விடாதீர்கள் அன்றும் என்றும் VT Cash and Curry VT Superstore.

0: சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 5க்கு மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்க் ஆக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக்கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டு கடன் மற்றும் வங்கி கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிஸிலே VTS Finance GmbH.
1: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரீட் கிராஸ் 3098 கோனிட்ஸ் சுவிஸ்
0: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டு கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
1: பெறபேசி இலக்கம் 031-971-2750. கைத்தொலைபேசி இலக்கம்
2: 7-8-920-58. செய்திகளில் தொடர்கிறது இந்திய செய்திகள். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து மீன்பிடிக்க சென்ற நிலையில் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டு இலங்கை சிறையில் உள்ள மீனவர்களையும் படகுகளையும் உடனடியாக விடுதலை செய்ய கோரி எதிர்வரும் 30ஆம் தேதி முதல் காலவெளியேற்ற வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட நேற்று ராமேஸ்வரம் மீனவர்கள் ஆலோசனைக் கூட்டத்தில் முடிவெடுத்துள்ளனர். மேலும் இலங்கை அரசால் பறிமுதல் செய்யப்பட்ட மீன்பிடி விசைப்படகு முந்தைய ஆட்சியில் வழங்கிய நிவாரணத் தொகை போல இந்த ஆட்சியிலும் நிவாரணத் தொகை வழங்க வேண்டும். 10 ஆண்டுகளாக கிடப்பில் போடப்பட்டுள்ள இலங்கை இந்திய மீன பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ராமேஸ்வரம் அனைத்து விசைப்படகு மீனவர்கள் காலவெறியற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக அறிவித்துள்ளனர். பஞ்சாப், உத்தரப்பிரதேச, குஜராத்தில் அடுத்த ஆண்டு சட்டப்பேரவைத் தேர்தல் நடைபெற உள்ளது. இதனை முன்னிட்டு சட்டப்பேரவைத் தேர்தல் நடைபெற உள்ள மாநிலங்களுக்கான பாஜக பொறுப்பாளர்களை அக்கட்சியின் தலைவர் நிதின் நபின் நியமித்துள்ளார். இதன்படி உத்தரப்பிரதேச மாநில கட்சி விவகாரங்களுக்கான பொறுப்பாளராக வினோத் தாவ்டே MP மற்றும் இணை பொறுப்பாளராக தேசிய செயலாளர் ஜெகதீஷ் ஈஸ்வரபாய் படேல் நியமிக்கப்பட்டுள்ளார். தேசிய பொதுச் செயலாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான சதீஷ் பூனியா பஞ்சாப் மாநில கட்சி விவகாரங்களுக்கான பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். தமிழ்நாடு சட்டப்பேரவையில் இருந்து அதிமுக உறுப்பினர்கள் இன்று காலை வெளிநடப்பு செய்தனர். தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நீர்வளம், ஊரக வளர்ச்சி மற்றும் சுற்றுலா ஆகிய துறைகளின் மானிய கோரிக்கைகள் மீதான விவாதம் இன்று நடைபெறுகின்றது. இதனிடையே வண்டல் மண் எடுக்கும் விவகாரம் குறித்து சட்டப்பேரவையில் விவாதிக்க அதிமுக கவன ஈர்ப்பு தீர்மானம் தாக்கல் செய்திருந்தது. ஆனால் அந்த தீர்மானம் குறித்து ஆராய்ந்து பின்னர் முடிவெடுக்கப்படும் என்று தெரிவித்த பேரவைத் தலைவர் ACD பிரபாகர் உடனடியாக விவாதிக்க மறுத்துவிட்டார். இந்த நிலையில் தீர்மானம் வழங்கப்பட்டு 5 நாட்கள் ஆகியும் விவாதத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட

இல்லை என்று சட்டப்பேரவையில் அமளியில் ஈடுபட்ட அதிமுக எம்எல்ஏக்கள் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் வெளிநடப்பு செய்தனர். மூன்று பேர் கொலை வழக்கை சிபிஐ விசாரிக்க தமிழ்நாடு முதல்வர் விஜய் வைத்துள்ள கோரிக்கை தொடர்பாக கர்நாடக அரசு நிர்வாகத்தில் தமிழகம் தலையிடுவதை ஏற்க முடியாது என கர்நாடக மாநில முதல்வர் டி கே சிவகுமார் கருத்து தெரிவித்துள்ளார். மகாத்மா காந்தியை சுட்டுக்கொண்ட நாதுராம் கோட்சே மற்றும் அவரது சகோதரர் கோபால் கோட்சே ஆகியோர் ஆர் எஸ் எஸ் அமைப்பின் தீவிர தொண்டர்களாக இருந்தனர் என சாவர்கரின் பேரன் சத்யகி சாவர்கர் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளார். லண்டனில் ராகுல் காந்தி பேசிய கருத்துக்கள் வி டி சாவர்கரை அவமதிக்கும் வகையில் உள்ளதாக சத்யகி சாவர்கர் தொடர்ந்த அவதூறு வழக்கில் இந்த தகவல் வெளியாகியுள்ளது. நேற்று முன்தினம் நடைபெற்ற குறுக்கு விசாரணையின் போது ராகுல் காந்தியின் வழக்கறிஞர் அளிப்பிய கேள்விக்கு பதிலளித்த சத்யகி தனது தாத்தாவான கோபால் கோட்சே மற்றும் நாதுராம் கோட்சி ஆகியோர் ஆர் எஸ் எஸ் மற்றும் இந்து மகாசபையில் தீவிர தொண்டர்களாக செயல்பட்டது உண்மைதான் என்று ஒப்புக்கொண்டுள்ளார். திருநெல்வேலி மாவட்டம் வெள்ளங்குழியில் கைத்தறி நெசவு தொழிலாளியின் மூன்று மகன்கள் நீட் தேர்வில் வெற்றி பெற்று மருத்துவம் பயில வாய்ப்பு பெற்றனர். கைத்தறி நெசவு தொழிலாளியான ராம்குமார் குறைந்த வருமானத்தில் தனது மூன்று மகன்களையும் அரசு பள்ளியில் படிக்க வைத்தார். மூவரையும் மருத்துவராக வேண்டும் என்ற கனவுடன் படிக்க வைத்தார். வெங்கட்ஸ்ரீ கடந்த 2022-23 கல்வியாண்டில் +2 முடித்து நீட் தேர்வு எழுதிய போது 300 மதிப்பெண்களை பெற்றார். குறைந்த மதிப்பெண் காரணமாக மருத்துவம் பயில இவருக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை. இருப்பினும் மனம் தளராமல் 2023-24 நீட் தேர்வு எழுதியதில் 420 மதிப்பெண்கள் பெற்றார். அப்போது மருத்துவ பயில் இடம் கிடைக்கவில்லை. தொடர்ந்து நீட் தேர்வு தயாராகி வந்த வெங்கட்ஸ்ரீ நிகழாண்டு நடைபெற்ற நீட் தேர்வை தனது இரட்டை சகோதரனும் சேர்ந்து எழுதினார். இதில் வெங்கட்ஸ்ரீ 440 மதிப்பெண்களும் அருண் 511 மதிப்பெண்களும் தலன் 494 மதிப்பெண்களும் பெற்றனர். இவர்கள் மூவருக்கும் அரசு பள்ளி மாணவர்களுக்கான 7.5% இடஒதுக்கீட்டில் நிகழாண்டு மருத்துவ கல்வி பயில கலந்து ஆய்வில் வாய்ப்பு கிடைத்தது. இதையடுத்து அவர்கள் மருத்துவ கல்லூரிகளை தேர்வு செய்து வாய்ப்பு பெற்றனர். பெங்களூரு உணவகங்களில் அதிரடி சோதனைகள் தீவிரப்படுத்தப்படுகின்றன. பல உணவகங்களில் சுத்த சுகாதார விதிமுறை மீறல்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. இத்தகைய சோதனைகளை அடிக்கடி நடத்த இருப்பதாக கர்நாடக மாநில அரசாங்கம் தெரிவித்துள்ளது. தீஸ்தா நதி நீர் பகிர்வு விவகாரத்தால் இந்தியாவுடனான உறவுகள் மோசமடைய விரும்பவில்லை என்று வங்கதேசம் தெரிவித்துள்ளது. அதே நேரம் இந்தியாவைப் போல வங்கதேசமும் தனது நலன்களை பாதுகாக்க வேண்டியுள்ளது என்றும் அந்த நாடு தெரிவித்துள்ளது. இந்தியாவின் ஆபரேஷன் சிந்தூர் பற்றிய ஆவணப்படம் போர் தொடர்பான கள யதார்த்தங்களை புறக்கணித்துவிட்டு ஒருதலைப்பட்சமான தகவல்களுடன் எழுத்தப்பட்டிருப்பதாக பாகிஸ்தான் ராணுவம் குற்றம் சாட்டியுள்ளது. உடல் பருமன் பாதிப்பால் தமிழகத்தில் 44.2% பெண்களும் 38.8% ஆண்களும் பாதிக்கப்பட்டுள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை தெரிவித்துள்ளது. வாழ்க்கை முறை மாற்றங்களால் இந்த பாதிப்பு விகிதம் அதிகரிக்கக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருவண்ணாமலை ஸ்ரீ அருணாசலேஸ்வரர் கோயிலுக்கு வரும் பக்தர்கள் செப்டம்பர் 1 முதல் கைபேசியில் எடுத்து செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து அருணாசலேஸ்வரர் கோயில் நிர்வாகம் வெளியிட்ட செய்திக்குறிப்பு தமிழக இந்து சமய அறநிலைத்துறை ஆணையரின் சுற்றறிக்கையின்படி அருணாசலேஸ்வரர் திருக்கோயிலுக்கு தரிசனத்துக்கு வரும் பக்தர்கள் செப்டம்பர் 1 முதல் கோயிலுக்குள்ளே கைபேசியில் எடுத்துச் செல்ல தடை விதிக்கப்படுகின்றது. திருக்கோயில் நிர்வாகத்தால் மேற்கொள்ளப்படும் இந்த நடவடிக்கைக்கு பக்தர்கள் முழு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொல்கத்தா நியூ மார்க்கெட் அருகே உள்ள ஹோட்டலில் இன்று அதிகாலை ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் குழந்தை உள்பட 9 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். நகரில் மிகவும் பிஸியான மற்றும் மக்கள் நெருக்கடி மிகுந்த பகுதிகளில் ஒன்றான நியூ மார்க்கெட் அருகே உள்ள ப்ரீ ஸ்கூல் ஸ்டீரீட் பகுதியில் அமைந்துள்ள ஒரு கோட்டலிலேயே இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது. 2 மணியளவில் பற்றிய இந்த தீயால் கட்டிடத்துக்குள் பெருத்த புகையின் நெருப்பு மூண்டுள்ளது. சென்னையில் தங்கம் விலை சவரனுக்கு ₹680 குறைந்து 1 சவரன் ₹1,13,40 விற்பனை செய்யப்படுகிறது. தங்கம் விலை கிராமுக்கு ₹85 குறைந்து ₹14,105 விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் சில்லறை வர்த்தகத்தில் வெள்ளி விலை ₹5 குறைந்து 1 கிராம் ₹550 விற்பனை செய்யப்படுகிறது. பிரதான செய்திகளை தொடர்கிறது உலக செய்திகள்.
வடமேற்கு சிரியாவின் இட்லி மாகாணத்தில் உள்ள அபசூர் விமானப்படை தளத்தின் மீது செவ்வாய்க்கிழமை அதிகாலை இஸ்ரேல் அடுத்தடுத்து வான்வழி தாக்குதல்களை நடத்தியுள்ளது. விமான ஓடுதளத்தை குறிவைத்து 8 முறை நடத்தப்பட்டுள்ள இந்த தாக்குதல் நியாயமுகமற்ற ஆக்கிரமிப்பு நடவடிக்கை, எங்களின் உரியாண்மைக்கும் பிராந்திய ஒருமைப்பாட்டுக்கும் விடப்பட்ட சவால் என்று சிரியா கண்டித்துள்ளது. காசா அமைதி திட்டம் தொடர்பாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் பிரதிநிதியான அவரின் மருமகன் யாரெட் குஷ்னர் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவுடன் கடந்த திங்கட்கிழமை நடத்திய நீண்ட ஆலோசனையில் எவ்வித உறுதியான சுமூக முடிவும் எட்டப்படவில்லை. கோல்மோஸ் நீரிணியை அமெரிக்க பிராந்தியமாக சித்தரிக்கும் வரைபடம் ஒன்றை அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் வெளியிட்டுள்ளார். டிரம்பின் இப்பதிவுக்கு பதிலடி கொடுத்துள்ள ஈரான் வெளியுறவு இணையமைச்சர் காசியம் கரிபாதி, டிரம்பின் இந்த மாய விரைவில் மாறும் அல்லது நாங்களே அதனை மாற்றுவோம் என்று எக்ஸலத்தில் பதிவிட்டுள்ளார். ஈரான் அஷாட் என்ற யூடியூப் கணத்தின் கீழ் ஒளிபரப்பாகும் விவாத நிகழ்ச்சியை முடக்கியுள்ளது. அந்த நிகழ்ச்சி பொய் தகவல்களை பரப்புவதாக கூறி அந்த நடவடிக்கை ஈரான் எடுத்துள்ளது. கனடாவுடனான வர்த்தக ஒப்பந்தத்தை இறுதி செய்யும் பணிகள் நடைபெற்று வருவதால் அந்த நாட்டின் பல்வேறு வகையான பொருட்கள் மீதான புதிய வரிகளை விதிப்பதை 3 நாட்களுக்கு ஒத்திவைப்பதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். பல்லாயிரக்கணக்கான குர்து கிளர்ச்சியாளர்களுக்கு நிபந்தனையுடன் கூடிய பொது மன்னிப்பு வழங்கும் சட்டத்துக்கு துருக்கி அதிபர் தாயிப் எர்டோகன் ஒப்புதல் அளித்துள்ளார். ஊழல் வழக்கில் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான் கானை மருத்துவ பரிசோதனை மற்றும் சிகிச்சைக்காக 2 நாட்களுக்குள் இஸ்லாமாபாத்தில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு மாற்றுமாறு அந்த நாட்டு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பயணர்கள் சிலரை தற்கொலைக்கு தூண்டியதாக எழுந்த விமர்சனங்கள் மற்றும் சட்ட ரீதியான புகார்களை தொடர்ந்து மேம்பட்ட பாதுகாப்பு அம்சங்களுடன் 13 வயதினருக்கென பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட சாட் ஜிபிடி புதிய பதிப்பை ஓபன் ஏஐ நிறுவனம் நேற்று அறிமுகப்படுத்தியுள்ளது. சட்ட ரீதியான மற்றும் ஒழுங்குமுறை தொடர்பான அழுத்தங்கள் அதிகரித்துள்ள நிலையில் ஓபன் ஏஐ நிறுவனம் இந்த வசதியை அறிமுகப்படுத்தியுள்ளது. சாட் ஜிபிடி 14 பதின வயதுக்கான சாட் ஜிபிடி என்ற பெயரில் வெளியான இந்த பதிப்பில் 13 முதல் 17 வயதுக்குட்பட்டவர்கள் என பதிவு செய்யும் பயனர்களுக்கு ஏற்றவாறு விதிமுறைகள் மாற்றியமைக்கப்பட்டு செயல்படும். மலேசியா வரி விதிப்பு நடைமுறைகளில் சீர்திருத்தங்களை செய்வது குறித்து பரிசீலிப்பதாக பிரதமர் அன்வார் இப்ராஹிம் கூறியுள்ளார். அந்த நாடு 2018 பொருள் சேவை வரியை முற்றாக நீக்கியது. அப்போது அதன் பொருள் சேவை வரி 6 விழுக்காடாக இருந்தது. அதற்கு பதில் குறிப்பிட்ட பொருட்களுக்கும் சேவைகளுக்கும் வரி விதிக்கும் SST எனப்படும் விற்பனை சேவை வரி முறையை அறிமுகப்படுத்தியுள்ளது. தற்போதுள்ள முறையில் சில குறைகள் இருப்பதாக கூறிய திரு அன்வார் அவை குறித்து விவரிக்கவில்லை. மியான்மர் அதிகாரிகள் காலரா பரவலை கட்டுப்படுத்த போராடுகின்றனர். ஆகப்பெரிய யாங்கூன் நகரில் சுமார் 180 பேருக்கு காலரா உறுதிப்படுத்தப்பட்டது. காலராவுக்கான முக்கியமான அறிகுறி வயிற்றுப்போக்கு. கடந்த 10 நாளில் சுமார் 500 பேர் மருத்துவமனைகளில் பேதிக்காக சிகிச்சை பெறுகின்றனர். காலரா குடலில் ஏற்படும் தொற்று நோய். கிருமி நிறைந்த நீரை குடிக்கும் போது அது ஏற்படும். உடனே சிகிச்சை பெறாவிட்டால் சில மணி நேரத்திலேயே உயிரிழக்கலாம். குடிநீர் குழாய்களில் குளோரின் கலந்து கிருமியை நீக்க அதிகாரிகள் தீவிரமாய் முயல்கின்றனர். இந்தோனேஷியா காட்டு தீ அணைக்க மழையை வரவழைக்கும் முயற்சியில் இறங்கியுள்ளது. பல ஆண்டுகள் காணாத மிக மோசமான காட்டு தீயை இந்தோனேஷியா இம்முறை சமாளிக்க வேண்டியுள்ளது. எல்நினோ பருவ நிலைமையை மேலும் மோசமாக்கியுள்ளது. இவ்வாண்டின் முற்பாதியில் மட்டும் 1,000,000 ஹெக்டேருக்கும் அதிகமான நிலப்பரப்புக்கு தீக்கு இரையானதாக இந்தோனேஷியா தெரிவித்துள்ளது. கடந்த மாதம் அது 285,000 ஹெக்டேருக்கு அதிகரித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. பொதுவாக இறுதி ஆண்டு தேர்வை முடித்த பிள்ளைகளுக்கு அவர்களின் பெற்றோர் கார் வாங்குவார்கள் அல்லது வெளியில் சாப்பிட அழைத்து செல்வார்கள். ஆனால் ப்ரோமிஸ் ஒகோரோவிற்கு வேறொரு பரிசு காத்திருந்தது. ப்ரோமிஸின் தாயார் அவருக்கு ஆடு ஒன்றை பரிசாக கொடுத்தார். என் மகிழ்ச்சியை என்னால் கட்டுப்படுத்த முடியவில்லை என்று 23 வயது ப்ரோமிஸ் சொன்னார். அவர் வெளிக்காட்டிய மகிழ்ச்சி காணொலியில் பதிவாகி இணையத்தில் பரவலாகியது. தென்கிழக்கு நைஜீரியாவைச் சேர்ந்த ப்ரோமிஸ்க்கு அவர் தாயார் தந்த ஆடு ஒரு பெரிய பரிசாக இருந்தது. அவர்களின் கலாச்சாரத்தில் விலங்குகள் ஒரு முக்கிய பங்கை வகிக்கின்றன.
அவை உன்னதமான பரிசுகளாக கருதப்படுகின்றன. மரியாதை, பாராட்டு, நல்லெண்ணம் ஆகியவற்றை காட்ட விரும்புவதற்காக ஒரு விலங்கு பரிசாக வழங்கப்படுகிறது. என் மகனுக்கு ஒரு கார் வாங்கும் அளவுக்கு என்னிடம் பணம் இல்லை என்று புரோமிசின் அம்மா கூறினார். அவனால் நான் பெற்ற இன்பத்தை வெளிக்காட்டவே நான் அந்த ஆட்டை வாங்கினேன் என்று அவர் கூறியிருந்தார். விமானத்தின் இறக்க பகுதியில் அமர்ந்திருந்த கழுகு ஒன்று நகர மறுத்ததை அடுத்து அது வலுக்கட்டாயமாக அகற்றப்பட்டது. கிறிஸின் கிரீட் தீவில் இருக்கும் ராக்லியோ விமான நிலையத்தில் அது நடந்தது. அங்கிருந்து ரயன் ஏர் விமானம் ஒன்று புறப்பட இருந்த வேளையில் பெரிய கழுகு ஒன்று விமானத்தின் இறக்கையில் அமர்ந்து கொண்டது. விமான நிலையம் தீயணைப்பு சேவையின் உதவியை நாடியது. அந்த கழுகு ஒரு தீயணைப்பாளரின் உடைக்குள் இருந்ததை ஊடக தளங்களில் வெளிவந்த படங்கள் காட்டின. பிறகு அது ஒரு மரப்பட்டியில் வைக்கப்பட்டு கிரீட் தீவின் இயற்கை வரலாற்று அரும்பொருளகத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. காப்பியை கிடுகிடுவென கலக்கி கொடுக்க உங்களுக்கு உதவி தேவையா? சீனாவின் பெய்ஜிங் நகருக்கு செல்ல வேண்டி இருக்கும் அண்மையில் கலக்சி ஜோகோ கடல் தொகுதியில் 7 ஃப்ரெஷ் காஃபி எனும் கடை ஒன்று திறந்து வைக்கப்பட்டது. ஒரு ரோபோ இயந்திரம் 24 மணி நேரமும் இங்கே இயங்குகிறது. காபி கொட்டைகளை அரைப்பது முதல் தயாரித்து வைத்த காபியை வாடிக்கையாளரிடம் பரிமாறுவது வரை அத்தனை வேலைகளையும் இயந்திரம் கரைத்து குடித்து வைத்திருக்கிறது. இயந்திரத்தால் சுமார் 30 வினாடிகளில் ஒரு பானத்தை தயாரிக்க முடிகிறது. ஒரு மணி நேரத்தில் 202 பானங்களை செய்து முடித்து அந்த கடை கின்னஸ் உலக சாதனையை படைத்து ஏடி என்ற நிறுவனம் 7 ஃப்ரெஷ் காபி கடையை நடத்துகிறது. வாடிக்கையாளர்கள் சுய சேவை முகப்பு அல்லது ஏடி செயலியின் மூலம் தங்களுக்கு விருப்பமான பானத்தை தேர்ந்தெடுக்கலாம். அந்த பானத்தை உள்ளடியாக தயாரித்து அதை ஒரு சன்னல் வழியாக வாடிக்கையாளரிடம் கொடுக்கிறது இயந்திரம். இயந்திரத்தின் செயல்திறனை பார்ப்பதற்காகவே கடைக்கு பிற திரண்டு வருகின்றனர் என்று கடை ஊழியர் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவில் மெட்டா நிறுவனத்தின் மீது வழக்கு விசாரணை தொடங்கியிருக்கிறது. மெட்டா வேண்டுமென்றே இளைஞர்களை அடிமையாக்கும் விதத்தில் தனது தளங்களை வடிவமைத்திருக்கிறது என்பது ஒரு குற்றச்சாட்டு. பேஸ்புக், இன்ஸ்டாகிராம் ஆகியவற்றின் தாய் நிறுவனமான மெட்டா அந்த குற்றச்சாட்டுகளை கடுமையாக மறுத்துள்ளது. தெற்கு ஸ்பெயினில் ஏற்பட்ட 4.8 ரிக்டர் அளவிலான பூமி அதிர்ச்சியினால் கட்டிடங்கள் சேதமடைந்துள்ளதுடன் குறைந்தது 3 பேர் காயமடைந்துள்ளனர். கடந்த வாரம் கொலம்பியாவில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த பூமி அதிர்ச்சியால் நிலை குலைந்துள்ள மேற்கத்திய மாகாணமான சொக்கோவில் சேதமடைந்த கல்வி நிலையங்களை சீரமைக்கும் வகையில் குறைந்தது 10 புதிய பாடசாலைகளை நிர்மாணிக்க உதவப்போவதாக புகழ்பெற்ற அந்த நாட்டு பாடகி சகீரா உறுதியளித்துள்ளார். தொடர்வது விளையாட்டுச் செய்திகள். இங்கிலாந்துக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியிலிருந்து காயம் காரணமாக பாபர் அசாம் விலகியுள்ளார். இந்திய அணியின் மூத்த வீரர்களில் ஒருவரான விராட் கோலி சர்வதேச கிரிக்கெட்டில் 18 ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளார். இந்தியாவில் ஸ்டாக்கில் 11,800 அடி உயரத்தில் உலகின் மிக உயரமான கிரிக்கெட் திடலை அமைக்க பரிசீலனை செய்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. சின்பீல்டு கோப்பை செஸ் போட்டியின் 7வது சுற்றில் இந்தியாவின் ஆர் பிரக்ஞானந்தா அமெரிக்காவின் மாபியானோ கரநாடாவுடன் சமன் செய்தார். போட்டியில் அவருக்கு இது 4வது சமனாகும். இறுதியாக நாணய மாற்று வீதம். இன்றைய நாணய மாற்றீட்டு கணசனை வழங்குகின்றார்கள் www.trttamiloli.com. ஒரு ஈரோ கிழங்கே பெறுமதியில் 384.11%, இந்திய பெறுமதியில் 110.91%. ஒரு அமெரிக்கன் டாலர் இலங்கை பெறுமதியில் 331.52%, இந்திய பெறுமதியில் 95.72%. ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 408.76%, இந்திய பெறுமதியில் 118.1%. ஒரு ஐக்கிய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 448.93%, இந்திய பெறுமதியில் 129.63%. ஒரு கனடா டாலர் இலங்கை பெறுமதியில் 238.87%, இந்திய பெறுமதியில் 68.96%. இத்துடன் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. பிரதான செய்திகளுக்கு அனுசனை வழங்கினார்கள் இலங்கை செய்திகளுக்கு இணையத்துள்ளாக புத்தகங்களை விற்பனை செய்யும் நூலிலகம். இந்திய செய்திக்கே பரிசுகையில் அமைந்துள்ள வீட்டி கேஷன் கரி, காலியில கொணசில் அமைந்துள்ள வீட்டி சூப்பர் ஸ்டோர். உலக செய்தி காதல வழங்குகின்றார்கள். சுவிஸ் நாட்டில் அமைந்துள்ள பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் பிடிஎஸ் பினான்ஸ் இஎம்பிஎஸ் நிறுவனத்தினர். இவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு செய்தியில் செவிமடுத்த நேர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு நன்றி, வணக்கம்.

வாயிலாக தமிழ் புத்தகங்கள் வாங்க நூலுலகம் .com. ஜீவா புத்தகாலயம் வழங்கும் நூலுலகம் தமிழ் முன்னணி பதிப்பகங்களின் 4000-க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் ஒரே இடத்தில்.

0: போட்டியில் வைந்த இந்த உலகில் உங்களை வெற்றியாளராக ஆக்க முடியும். இனிய கணத்தில் நூலகம்
1: மேலதிக விவரங்களுக்கு நூலகம்
2: MWLULAGA நூலகம் நூலகம்.
1: அகத்தில புண்ணாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற அங்கால் ஒட்டி பார்த்தா அத்தியே அவ்வளவு வேற அந்த மாதிரி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன்மா, மலிவோம்தான் சொன்ன உங்களோட கதையோடு இப்போ நான் பூரம் காரம் கொண்டு வந்தனா அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க. போங்க போங்க.
2: ஆம், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle,
3: 11 à 13 rue Caille, 75 000 du Paris.
2: Viti Superstore, Gare Lagonnaise, Sasselil.
3: 5 rue Marcel Cerdan, 95 140 Gare Lagonnaise.
2: Mélodie et Tordre Gélaque, Viti Cash and Curry, Paris La Chapelle, Tordre Tolévisi Lacam, Cyberondre, Napade, Cyberinde, Cyberele, Padanette. சாசல் கார்லாகோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

0: சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 5 மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்காக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக் கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டுக் கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிஸிலே VTS Finance GmbH.
1: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரீட் த்ராஸ் 3098
0: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டுக் கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
1: தொலைபேசி இலக்கம் 031-971-2750. கைத்தொலைபேசி இலக்கம் 07-8-920-5858.
0: சுவிஸிலே VTS Finance GmbH.
2: நேரம் சரியாக 2:38.
3: கலிகை நேரம் 10:16. நீங்கள் கேட்டுக்கொண்டு சுவிஸ் நேரம் ஆரம்பமாக ஒரு இரு திரை இசை காணங்கள்.

0: தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம். இருக்கவே இருக்கின்றது லாட்சப்பலில் அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவுப் பொருட்கள், கடல் உணவுப் பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ், 192 ரோடு பார்புக் சென்டரி, பாரிஸ் 10. தொலைபேசி இலக்கம் ஹாலோ விக்கினா 1042 5 41 85. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு பொருளும் உண்டு. தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம். இருக்கவே இருக்கின்றது லாட்சப்பலில் அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவுப் பொருட்கள், கடல் உணவுப் பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ், 192 ரோடு பார்புக் சென்டரி, பாரிஸ் 10. தொலைபேசி இலக்கம் ஹாலோ விக்கினா 1042 5 41 85. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு பொருளும் உண்டு.
1: நிலைய கலிக நேரம் 10:10. நீங்கள் கேட்டுக்கொண்டு தமிழ் தொடர்பத்து அறிவித்தல்கள், அறிவித்தல்களில் மரண அறிவித்தல்

சுண்டுக்குழியை பிறப்பிடமாக கொண்டவரும் பிரான்சில் வசித்து வந்தவருமான ஒலிபரப்பாளர் மேடை அறிவிப்பாளர் யஸ்டின் தம்பிராஜா அவர்கள் 17 ஆகஸ்ட் மாதம் திங்கட்கிழமை காலமாகிவிட்டார் என்பதனை ஆழ்ந்த அனுதாபத்துடன் அறிய தருகின்றோம். அன்னாரின் ஈமை கிரியைகள் பற்றிய விவரங்கள் பின்னர் அறிய தரப்படும். இவ் அறிவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக் கொள்கின்றோம். இப்பிரிவுச்சேரில் டிஆர்டி தமிழொலி குடும்பமும் பங்கெடுத்துக் கொள்வதுடன் ஆழ்ந்த அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். என்னும் முறை மரண அறிவித்தலை அறிய தருகின்றேன். காயத்தில் சுண்டுக்குழியை பிறப்பிடமாக கொண்டவரும் பிரான்சில் வசித்து வந்தவருமான ஒலிபரப்பாளர் மேடை அறிவிப்பாளர் ஜஸ்டின் தம்பிராஜா அவர்கள் 17 ஆகஸ்ட் மாதம் திங்கட்கிழமை காலமாகிவிட்டார் என்பதனை ஆழ்ந்த அனுதாபத்துடன் அறிய தருகின்றோம். அன்னாரின் ஈமக்கிரியைகள் பற்றிய விவரங்கள் பின்னர் அறிய தரப்படும். இவ் அறிவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றோம்.

0: என்பதை
1: மரண அறிவித்தல் கட்டியிருக்கல் நிலைய கழக நேரம் 10:21. நீங்கள் கேட்டுக்கொண்டு தமிழ்வழியில் சுயிஸ் நேரம் ஆரம்பமாகும் வரை தொடர்வது திரை இசைக்கானங்கள். திரை இசைக்கானத்தில் முதலாவதாக ஒலிக்கும் பாடல்

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழ் ஒலி. தேசம் கடந்தாலும் வீசும் காற்றிலே உங்கள் உணர்வுடன் கலந்து கொள்ளுகின்றோம். இது டிஆர்டி தமிழ் ஒலி.

உறவுகள் அனைவருக்கும் இனிய இரா வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்ற தமிழலியல் தொடர்வது சுயிஸ் நேரம். சுயிஸ் நேரத்தில் நீங்கள் கேட்க இருப்பது பாடலில் விவேகம், அதாவது ஒரு பாடலின் இரண்டாவது சொல்லை நான் சொல்லுவேன். அந்த பாடல் எது என்று நீங்கள் கூற வேண்டும். நீங்கள் பல பாடல்களை தேர்வு செய்யலாம். ஆனால் நான் எடுத்து வைத்திருக்கும் பாடலை நீங்கள் சரியாக கூற வேண்டும். பாடலில் விவேகம். நிகழ்வோடு இணைந்திருக்கும் அனைவருக்கும் மீண்டும் இரவு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு முதலாக சொல்லாக நான் எடுத்து வைத்திருப்பது மேலே. முதலாக சொல்லாக நான் எடுத்து வைத்திருப்பது ஒரு பாடலின் இரண்டாவது சொல். இதை முதலாவது பாடலாக நான் எடுத்து வைத்திருக்கும் பாடல் மேலே. மேலே என்ற சொல் இரண்டாவது சொல்லாக வர வேண்டும். பாடலில் விவேகம்.

முதலாவது பாடலின் இரண்டாவது சொல்லாக வரும் சொல் மேலே. மேலே என்ற சொல் இரண்டாவது பாடலின் இரண்டாவது சொல்லாக வரும் பாடல் எது என்பதை கண்டுபிடித்து நெருங்கப் போகிறீர்கள்.

0: உடனடியாகவே சியாமலா அக்கா இணைந்திருக்கின்றீர்கள். சியாமலா அக்கா உங்களையும் வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம்.
1: வணக்கம். நலமா இருக்கீங்க?
0: நலமாகவே இருக்கின்றோம். நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா?
1: ஓ, நாங்களும் நலமா இருக்கோம், நன்றி.
0: ஓ சரி, நீங்கள் என்ன பாடலை சொல்லுகிறீர்கள்?
1: மேலே மேலே தன்னாலே என்ற ஒரு பாட்டு, கதிர்வேலன் காதல்ல.
0: மேலே மேலே தன்னாலே என்ற பாடலை சொல்லுகிறீர்கள்.
1: முதலாவது ரெண்டாவது மேலே என்றுதான் வருது, ரெண்டாவதுல மேலே வருது
0: மேலே என்றது. பாப்போமே அந்த பாடலா என்று பார்த்து விடுவோம். என்ன இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி, நன்றி, வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்த அவரது தொடர்பு துண்டிக்கப்படுகிறது. இணைந்திருக்கும் அடுத்தவரா? வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம். எங்கள் குணநாயி அம்மா,
2: எப்படி இருக்கிறீங்க?
0: நாங்கள் நலமாக இருக்கின்றோம். நீங்கள் நலமாக இருக்கிறீங்களா?
2: நலமா இருக்கிறேன். கூடை மேலே கூடை வைத்து
0: தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்த உறவை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம். வணக்கம். இணைந்திருக்கும் வணக்கம். வணக்கம். தேவி தன்ராஜ். தேவி தன்ராஜ் தான் இப்ப சரியான பாடலை சொல்ல போறீர்கள். என்ன
3: நீங்க என்ன பாடல் வச்சுக்கிறீங்களோ தெரியல. நான் ஆகாயம் மேலே
0: பாதாளங்கிளே ஆனந்த உலகம் நடுவிலே பாடல் பாப்போம். இந்த பாடலான்னு பார்த்து விடுவோம். இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி, நன்றி, வணக்கம்.
3: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்தவரா? வணக்கம். ஜெர்மனிலிருந்து எங்கள் பாடகர் உதயன். உதயன் தான் சரியான பாடல சொல்ல போறீர்கள். என்ன
4: என்ன
0: சொல்லுகிறார்? வணக்கம். இணைந்திருக்கும் அடுத்த உறவையும் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
5: வணக்கம்.
0: வணக்கம். எங்கள் வதனி மோகன். நாங்கள் நலமாக இருக்கின்றோம். நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா?
5: நாங்களும் நீங்கள் வந்தா நலமாகத்தானே இருப்போம். நலமாகவே இருக்கிறோம்.
0: நிச்சயமா. ஒரு சும்மா சுவாரஸ்யமாக இதுல பெரிய பெரிய சிந்தனைக்குரிய நிகழ்ச்சி இல்ல, சும்மா ஒரு பொழுதுபோக்கா நிகழ்ச்சி. சரி சொல்லுங்கள்.
5: அந்த பாடல்கள் அனல் மேலே மேலே என்று வருமா மேல் என்று வருமா?
0: மேலே
5: மேலே மேலே என்ற
0: மேலே உங்களிடம் கேட்டு விட்டு இவைகளை எல்லாம் ஒளிபரப்பும் போது எங்களுக்கு உதவியாக எல்லாம் இருக்கும்.
5: உதவியாக இருக்கு. நீங்களும் வித்தியாசமா கொண்டிருப்பீங்க. பாப்போம் நீங்க என்ன வச்சிருக்கீங்க
0: பாப்போமே.
5: ஓகே.
0: ஐந்து உறவுகள் இணைந்து சொல்லி இருக்கின்றீர்கள். ஐந்து பாடல்களை பாப்போமே. நன்றி, வணக்கம். பாடலில் விவேகம்,

0: வழியாக வரும் சொல் மேலே. இப்பொழுது எங்கள் பாடகி கமலவேணி இணைந்திருக்கின்றார். கமலவேணி தான் இன்னைக்கு கலக்க போறீங்கன்னு பாக்குறேன், பாப்போம், சொல்லுங்கள் பாப்போம்.
1: வணக்கம் கேது.
0: வணக்கம், நலமாக இருக்கிறீர்களா?
1: நாங்க நலமா இருக்கிறோம் கேது. நீங்க?
0: நாங்களும் அதே அதே அதே.
1: நான் ஒரு பாட்டு, அது ஆகாயம் மேலே பாதாளம் கீழே ஆனந்த உலகம் நடுவில்.
0: தேவி தேவி சொன்ன வாழ்ல சொல்லுகிறீர்கள்.
1: ஆமா,
0: மிக அழகான ஒரு படத்தை போட்டிருக்கின்றீர்கள் உங்கள் வாட்ஸ்அப்பில். அதே இணைந்து
1: ஆனால்
0: இப்பொழுது பாடலை கேட்கும் பொழுது அடேன்னு சொல்ல போறீர்கள். இணைந்து சிரவித்த உங்களுக்கு நன்றி. நன்றி வணக்கம்.
1: நன்றி
0: நன்றி வணக்கம். நீங்கள் கேட்கொண்டு பாது பாடலில் விவேகம். ஒரு பாடலில் இரண்டாவது சொல்ல சொல்லுவேன், அந்த பாடல் எது என்பதை நீங்கள் கண்டுபிடித்து சொல்ல போகிறீர்கள். பல பாடல்கள் வந்தாலும் இங்கு நான் வைத்திருக்கும் பாடல் தான் சரியான பாடல். நிச்சயமாக நான் பாடலை மாற்ற மாட்டேன். சரி, மேலே என்று சொல்லியிருக்கிறேன், அந்த பாடல் எது என்று இப்பொழுது பார்த்து விடுவோம். ஆறு பேர் இணைந்து சொல்லியிருக்கின்றார்கள். ஆறு பேரும் சொன்ன பாடலா இந்த பாடலா என்று பார்த்து விடுவோம்.

இசையிலேயே ஆறு பேர் வந்து ஆறு விதமான பாடல்களை கூறியிருந்தார்கள், ஐந்து பாடல்களை கூறியிருந்தார்கள். என்றாலும் எடுத்து வைத்திருந்த பாடல் பொட்டு மேலே பொட்டு வைத்திருந்த பாடலை தான் எடுத்து வைத்திருந்தேன். சரி, இரண்டாவதாக வரும் பாடல் நாள், இரண்டாவதாக வரும் பாடலின் இரண்டாவது சொல் நாள்.

0: இரண்டாவது பாடலின் இரண்டாவது சொல், நாள் என்ற சொல், இரண்டாவது பாடலின் இரண்டாவது சொல். உடனடியாகவே கமலவேணி இணைந்திருக்கின்றீர்கள். கமலவேணி, இப்பொழுது வெற்றி அடைய போறீர்கள் என்ன? புது புது பாடல்கள் வருவது
1: என்ன?
0: சுசீலா மாவின் பாடலை சொல்லுகிறீர்கள். அப்படியா? முதல்ல நான் இந்த உங்களோட படத்தை
1: சொன்னான்
0: சொல்லுங்க. ஆபம் சொன்ன நீங்க நினைத்தீர்களா? நன்றி வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கின்றார் சியாமலா, உங்களையும் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
2: வணக்கம். நான் வந்த நாள் முதல் இந்த நாள் வரை
0: என்ற பாடலுக்கு சொல்லுகிறீர்கள்.
2: வானம் மாறவில்லை என்று.
0: மனிதன் மாறிவிட்டான் வந்த நாள் முதல் என்ற பாடல் பாப்போமே. மனிதன் மாறவில்லை
2: பாட்டு வேறு என்ன?
0: இல்ல இல்ல, வந்த நாள் முதல் இந்த நாள் வரை மனிதன்
2: மாறவில்லை, வான்மதியும்
0: மாறவில்லை, மனிதன் மாறிவிட்டான் என்ற அந்த பாடல் தானே? சிவாஜி கணேசன் பாடல். வணக்கம்.
3: வணக்கம்
0: தேவிதாஜ். சொல்ல
3: எனக்கு முக்கியமானதை கொண்டு வரேன், உங்களுக்கு முக்கியமானதை கொண்டு
0: வரேன்.
3: நான் கல்யாண நாள் பார்த்து சொல்லலாமா?
0: இணைந்திருக்கும் அடுத்த வணக்கம். வணக்கம் ராஜலிங்கம். நலமாக இருக்கின்றீர்களா?
4: எல்லோரும் நானும் இந்த பாடத்தான்
0: கல்யாண நாள் பார்க்க சொல்லலாமா? கல்யாண நாள் பார்க்க நாள் என்ற சொல்லுகிறீர்கள். இணைந்து சிறப்பித்தவங்களுக்கு நன்றி. நன்றி வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கின்றார்கள் ராஜினி அல்போன்ஸ். வணக்கம்.
5: வணக்கம்.
0: நலமாக இருக்கின்றீர்களா?
5: நீங்க?
0: நாங்களும் நலமாகவே இருக்கின்றோம் நலத்துடன். நீங்கள் இப்பொழுது சொல்ல பாடலை கேட்டுவிட்டு இப்ப மூன்று பாடலை சொல்லி இருக்கிறார்கள்
5: என்ன?
0: நெஞ்சிலே வந்ததே நண்பரே நண்பரே நண்பரே என்ன அந்த நாள் பாப்போமா? அந்த பாடலாண்டு பார்த்து விடுவோம் என்ன? உங்களுக்கு நன்றி. நன்றி வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்த வணக்கம்.
6: வணக்கம்.
0: வணக்கம். உங்கள் மதனி
6: இல்ல அல்போன் சொல்ற ராஜீவ் சொல்ற அந்த நாள் என்று சொல்லி நான் இந்த நாள் நல்ல நாள் என்று சொல்லுகிறேன்.
0: இந்த நாள் நல்ல நாள் என்று சொல்லுகிறீர்கள்.
6: ஜெய்சங்கர் பாட்டன்னு நினைக்கிறேன்.
0: ஓம் ஓம் ஓம் ஓம் ஓம்.
6: அந்த பாட்டை நான் சொல்லி பாக்குறேன்.
0: பாப்போமா? இணைந்து
6: நன்றி நன்றி நன்றி.
0: வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்த வணக்கம்.
6: மறைமுத்து
0: கண்ணா என்று அப்படியே ஓடி தெரிய வேண்டியார்
6: என்ன?
0: சொல்லுகிறீர்கள்.
6: தெரிஞ்சவே
0: பாப்போம். இப்ப உதயன் வந்து

0: என்ன
1: பாடல நீங்க தேர்வு செய்து
0: தந்தீர்கள்?
1: உங்களுக்கு நன்றி நன்றி வணக்கம். உண்மையிலேயே 9 பேர் இணைந்து உடனடியாகவே எத்தனை பாடலை சொல்லியிருக்கின்றீர்கள். ஆனால் என்ன பாடல் என்று சொல்வதற்கு முதல் 10வது உறவையும் வரவேற்றுக் கொள்வோம். வணக்கம். வணக்கம். எங்கள் குணநாயகியம்மா. குணநாயகியம்மா தான் கலக்க போறீங்க என்ன?
2: ஒரு நாள் உன்னோடு ஒரு நாள் என்று பாட்டு.
1: ஒரு நாள் உன்னோடு ஒரு நாள்
2: என்ன
1: எவ்வளவு சூப்பர் பாட்டு. இதை விட்டுட்டு அந்த பாட்டு எல்லாம் விட்டுட்டு நான் எடுத்து வச்சுக்கிற பாட்டு என்னன்னு பாட்டு தங்கள் பாடல்களை தேர்வு செய்திருந்தார்கள். என்றாலும் எடுத்து வைத்திருக்கும் பாடல் அதற்கு முதல் ஒருவரை இணைத்து விட்டு இணைந்திருக்கும் 12வது ரூபா. வணக்கம்.
3: வணக்கம்.
1: உங்கள் சுபாசினி நலமாக இருக்கிறீர்களா?
3: நாங்கள்
1: நலமாக மிக மிக உத்தமமாக இருக்கின்றோம்.
3: நானும் இந்த பாட்டை தான் எடுத்துருந்தேன். நல்ல நாள் பார்க்கவே.
1: நல்ல நாள் பார்க்கவோ இந்த பாடல்.
3: ஆமா,
1: அருமையான பாடலை தான் தேர்வு செய்திருக்கிறீர்கள். இந்த சிறப்பித்த உங்களுக்கு நன்றி நன்றி வணக்கம்.
3: நன்றி வணக்கம்.
1: நன்றி வணக்கம். உண்மையிலேயே 12 உறவுகள் இணைந்து உடனடியாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கின்றது. என்றாலும் அவர்கள் சொன்ன பாடலா நான் எடுத்து வைத்திருக்கும் பாடலா சரி என்று இப்பொழுது சரிபார்த்து விடுவோம்.

இரண்டு பாடல்கள் ஒலிபரப்பாகிவிட்டன. சரி, இப்பொழுது மூன்றாவது பாடல். இது நீங்கள் அனைவருமே அறிந்த பாடலாக இருக்கின்றது. சரி, இரண்டாவது சொல்லாக வருவது சந்திரன். இரண்டாவது சொல்லாக வருவது சந்திரன். இது கண்டிப்பாக நீங்கள் அனைவருமே கூறிவிடுவீர்கள். மூன்றாவது பாடலின் இரண்டாவது சொல்லாக வருவது சந்திரன்.

மூன்றாவது பாடலில் இரண்டாவது சொல்லாக வருவது சந்திரன். நீங்கள் கேட்டுக்கொண்டு பாடலில் விவேகம்.

0: இந்த பாடலுக்காக சரியான பாடலை தேர்வு செய்து வந்திருக்க முதலாவது உறவை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
1: வணக்கம் ராஜினி.
0: ராஜினி அல்பந்தன், முதலாவது பாடலே வடிவாக சொல்ல போறீர்கள் என்ன? பகலிலே சந்திரனை பார்க்க போனேன், நிலவிலே அந்த பாடலாம் தானே?
1: ஆமா
0: பாப்போமே அந்த பாடலாம். என்று பகலிலே சந்திரனை என்ற பாடலை சொல்லியிருக்கிறீர்கள். இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. நன்றி வணக்கம்.
1: நன்றி வணக்கம்.
0: இரண்டாம் சொல்லா வருவது சந்திரன். உடனடியாகவே உதயணன் இணைந்திருக்கின்றார். உதயணன் இந்த விருதா இல்லை என்ன? உதயணன் உங்களது அவரது தொடர்பு சரியாக இணையவில்லை என்று நினைக்கின்றேன். என்றாலும் உதயணன் விடுவதில்லை. பயிருடாக இணைந்திருக்கின்றீர்கள் உதயணன். உதயணன் இப்பொழுது சரியாக இணைந்திருக்கின்றது. உதயணன் வணக்கம். வணக்கம். இந்த பாடல் என்று சரியா சொல்லி விடுவீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது.
2: தெரியவில்லை. அந்தியில் சந்திரன் வருவதேன் அது ஆனந்த போதியை தருவது.
0: அந்த பாடலை சொல்லுகிறீர்களா? அந்தியில் சந்திரன் வருவதேன் அது ஆனந்த போதியை தருவதேன். சந்திரன் வருவதோடு அந்த பாடல் தானே?
2: அந்த பாடல்
0: யேசுதாஸ் பாடிய பாடல்.
2: இது யாராவது கூறினார்களா?
0: இல்லை இல்லை இல்லை, நீங்கள் தான் இரண்டாவதாக இணைந்திருக்கிறீர்கள்.
2: சரி சார்.
0: ஆமாம். இப்பொழுது மூன்றாவதாக இணைந்திருப்பவர் என்ன பாடலை கூறுகின்றார்கள் பார்ப்போம். அவர் இந்த பாடலை கூறவில்லை. இப்பொழுது யார் இணைந்திருக்கின்றீர்கள்? இரண்டு தொலைபேசி, மூன்று தொலைபேசி, நான்கு தொலைபேசி, நான்கு தொலைபேசியும் வேலை செய்து கொண்டாண்டிருக்கின்றது. சந்திரன் என்ற இது இரண்டாவது சொல்லாக வருவது சந்திரன்.

0: இணைந்திருக்கும் அடுத்த உறவை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
1: வணக்கம். வணக்கம்.
0: குணநாயம்மா, குணநாயம்மா கண்டுபிடிக்க கஷ்டமா இருக்கின்றதா?
1: ஓ, அது கஷ்டம் தான். இருந்தாலும் அந்த இப்ப இவர் என்ன, நான் ஒரு பாட்டு சொல்லுவேன், அந்தியில் சந்திரன் வருவதேன்.
0: ஓ, மதுதான் இப்ப உதயன் சொன்னவர். அந்தி
1: உதயன் அதையே சொன்னார். அப்ப கொஞ்சம் குறைவுதான் சந்திரன் பாரு.
0: சந்திரன் பாரு குறைவா தான் இருக்கு. என்ன?
1: ஓ, குறைவா தான் இருக்கு.
0: பாப்போம் இது, இந்த பாடல் சரியானு பார்த்து விடுவோமே.
1: ஓ, அது பாடல் அது இருக்கு. அவர் சொன்னா பாபம் சந்திச்சா அப்புறம் திரும்பி வந்து சொல்லலாம் தானே. சரி, வேற பாட்டு என்ன வந்து சொல்லுவேன்.
0: இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நிலைய கலியக நேரம் 11:04. 2 பாடல்கள் ஒளிபரப்பாகி இப்பொழுது 3வது பாடல் என்று நினைக்கிறேன். ஓ, 3வது பாடல் சந்திரன் சந்திரன் என்று 2வது சொல்லாக வருவது எது என்று கேட்டிருந்தோம். இதற்கு 3 பேர் தான் வந்து கூறியிருக்கின்றீர்கள். இப்பொழுது 4வதாக இணைந்திருப்போரையும் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
2: மானும்மையிலும் வாடும் தோலை மாலதி நேரம் மாலதியூரம் கனவே கண்டேனே என்னதை கனவே கண்டேனே. இது ஒருவர் தானே மற்றவர் பூரண சந்திரன் போலவே முகமே சரியா?
0: பூரண சந்திரன் என்று அந்த சந்திரன் என்று 2வது வருகின்றது.
2: சந்திரவர் தானே. பூரண சந்திரன் போலவே முகமே புதுமல பிழியும் மதுமிகன் மொழியும் அது 2வது வருவாரு.
0: 2வது வரியும் 2வது. ஆனால் பாடலின் துவக்கத்திலே 2வது சொல்லாக வர வேண்டும் அம்மா.
2: தொடக்கத்திலே வர வேண்டுமா?
0: தொடக்கத்திலே 2வது சொல்லாக வர வேண்டும். ஓம் அதிக பாடல்கள் 2வது சொல்லாக இல்ல போல இருக்கின்றது. பார்ப்போம் அப்ப இந்த பாடல் என்று இப்பொழுது பார்த்து விடுவோம். உண்மையிலேயே சரியான பாடலா என்று

சரியான பாடலையே இருவர் கூறியிருக்கின்றார்கள். உதயணனும் எங்கள் குணநாயகி அம்மாவும் சரியான பாடலை சொல்லியிருக்கிறார்கள். நான்கு பேர் இணைந்திருந்தீர்கள். இருந்தாலும் இருவரும் சரியான பாடலையே கண்டுபிடித்திருக்கின்றீர்கள். இப்பொழுது நான்காவது பாடலின் இரண்டாவது சொல்லாக வருவது பார்த்த. நான்காவது பாடலின் இரண்டாவது சொல்லாக வருவது பார்த்த.

0: உடனடியாகவே இணைந்திருக்க முதலாவது உறவை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். உங்கள் வதனி மோகன். வதனி மோகன், இதற்கு சரியான பாடலை கண்டுபிடித்து நெருங்கி இருக்கின்றீர்கள். சொல்லுங்கள் பாப்போம்.
1: உன்னை பார்த்த நாள் முதலாய்.
0: உன்னை பார்த்த நாள் முதலாய் என்று சொல்லுகிறீர்கள்.
1: ஆமா
0: பாப்போமே.
1: முதலாவது பாடல் அது ஒன்றுதான். அங்க நான் வந்து லைன்ல நிக்க, அங்க அவர் வந்து சொல்லிட்டாரு தானே பாடிய வேறுபாடு தேடுவோம் கொண்டு போய் நான் அதை கட் பண்ணி
0: போட்டேன்.
1: அந்த பாடல தவிர வேற ஒண்ணும் இல்ல. என்ன தடவை எடுத்தீங்களா நீங்க?
0: இல்ல, நான் கேள்வி கேட்கறது எவ்வளவு லேசன்னு தெரியுமா?
1: நீங்க எல்லாம் முடிச்சு கொண்டு தான் வந்திருப்பீங்க. ஆறுல இருந்து
0: பதில் சொல்லுவதுதான் கஷ்டம். என்ன நன்றி. இதற்கு உன்னை பார்த்த நாள் என்ற அந்த பாடல சொல்லுகிறீர்கள். நன்றி, நன்றி, வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கின்றார்கள் உதயணன். இணைந்திருக்கின்றீர்கள் உதயணன், சொல்லுங்கள்.
2: உன்னை பார்த்த பின்புதான் நான் நானாக இல்லை.
0: நான் நானாக இல்லை என்று கரியர் என்ற பாடல சொல்லுகிறீர்கள். பாப்போம். இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி, நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். இணைந்திருக்கும் அடுத்த உறவு. வணக்கம். வணக்கம். வணக்கம். உங்கள் பாரதி அக்கா. பாரதி அக்கா, நலமாக இருக்கின்றீர்களா?
3: என்ன பாட்டு சொன்னவர்?
0: உன்னை பார்த்த பின்புதான் அந்த பாடல்.
3: நான் பார்த்த முதல் முகம் நீ.
0: நான் பார்த்த முதல் முகம் நீ என்ற பாட்டு என்ற இது சொல்லுகிறீர்கள். இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றிகள் பாரதி அக்கா. நலமாக இருக்கின்றீர்களா? நன்றிகள் பல கோடி. நன்றி, வணக்கம். இணைந்திருக்கிறார் அடுத்து உங்கள சிங்க மூத்தி இணைந்திருக்கிறார். வணக்கம்.
4: வணக்கம். நலமா இருக்கிறீங்களா?
0: நலமாக இருக்கின்ற நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா?
4: ஓம் நலமா இருக்கோம், நலமா இருக்கோம். தலைவர் இங்க இருக்கிறார்.
0: உன்னை
4: நான் பார்த்தது வெண்ணிலா வேலை.
0: அது உன்னை நான் பார்த்தேன்டா. மூன்றாவதுல வந்துடும் பார்த்தேன். இணைந்திருக்கும் அடுத்த உறவு. வணக்கம். வணக்கம். குணநாயகியம்மா, குணநாயகியம்மா, சொல்லுங்கள் பாப்போம்.
5: நீ பார்த்த விழிகள்.
0: நீ பார்த்த விழிகள் என்று சொல்லுகிறீர்கள். இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி, நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். இணைந்திருக்கும் அடுத்த உறவு. வணக்கம்.
6: வணக்கம் கேதுவண்ணா.
0: வணக்கம். எங்கள் சுபாசினி. சுபாசினி, சரியா சொல்லாடி. எங்களை பின்னால சியாமலா காணிக்கிறா, சொல்லிடுவா.
6: நான் வந்து உன்னை பார்த்த கண்கள்.
0: உன்னை பார்த்த கண்கள் என்று சொல்லுகிறீர்கள்.
6: ஆமா, கார்த்தி நடிச்ச படம்.
0: பாப்போம். இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி, நன்றி, வணக்கம்.
6: நன்றி,
0: நன்றி, வணக்கம். அடுத்து இணைந்திருக்கின்றார் எங்கள் சியாமலா. சியாமலா தான் என்று சரியா சொல்லி இப்பொழுது எனக்கும்
6: தெரிஞ்சதையோ
0: பார்த்த மயக்கம். ஓம் தனுசுன்ற படம். என்ன எங்கேயோ
6: பார்த்தமே.
0: யாரடி நீ மோகனில். ஓமோ, அந்த பாடல சொல்லுகிறீர்கள். இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி, நன்றி, வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்த உறவு. வணக்கம்.
7: வணக்கம்.
0: வணக்கம். எங்கள் சந்திரசேகரம் ஐயா, நலமாக இருக்கின்றீர்களா?
7: நிலவை பார்த்து,
0: நிலவை பார்த்து வானம் சொன்னது என்னை தொடாது.
7: என்ன
0: பாடலை விட்டு விட்டார்கள். என்ன நிலவை பார்த்து வானம் சொன்ன பாப்போம். அந்த பாடலாண்டு பார்த்து விடுவோம். என்ன,
7: நன்றி,
0: நன்றி, வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கும் உறவை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
8: வணக்கம்.
0: எங்கள் ராஜலிங்கம். ராஜலிங்கம் எடுத்து அந்த பாடல இவர் இல்ல கொண்டு போயிட்டாரு. என்ன
8: நிறைய வாழ்த்து பாராட்டுகளை கமெண்ட்ஸ்ல தாண்டி இருக்கேன். அசல் அச்சடிச்சது போல டிஎம்எஸ்ல இருப்பது அப்படியே வேறு
0: வேணும்.
8: ஊழியத்தினரும் கோமணத்தில் நேரடியா சொல்லி வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
0: நன்றி நன்றி வணக்கம். வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கின்ற ராஜன் இணைந்திருக்கிறீர்கள். வணக்கம் ராஜன்.
9: வணக்கம் அண்ணா, எப்படி இருக்கீங்க?
0: நலமா இருக்கின்றோம். நீங்கள் நலமா இருக்கின்றீர்களா?
9: ஆமாண்ணா, நாங்கள் சுகமா இருக்கோம்ண்ணா. அது போல நீங்க எல்லா நல்ல சுகத்தோட இருந்தோம் அண்ணா. நான் வந்து அந்த பாட்டு வந்து உண்மை என்னையோண்டு தெரியாது, என்னை பார்த்து கொண்டிருந்தால் என்ன அப்படி வரும்
0: பார்வைக்குத்தானா பெண்ணானது அந்த அந்த பாடல சொல்லுகிறீர்கள். என்னை பார்த்து கொண்டிருந்தால பாப்பமா அந்த பாடலான்னு பார்த்து விடுவோம். என்ன சிறப்பித்த உங்களுக்கு நன்றி நன்றி வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்தவர் வணக்கம்.
10: வணக்கம் ராஜினி.
0: ராஜினி அல்போன்ஸ். ராஜினி அல்போன்ஸ் தான் இப்ப சரியா சொல்லி
10: நினைக்கிறேன்.
0: பாடலை போடுக்கு போடும் பொழுது உங்களுக்கெல்லாம் சிரிப்பு
10: வருவேன்.
0: எல்லாம் என்ன நீங்கள் எல்லாம் வந்து உங்கள் விருப்பத்தில் எல்லாத்திலும் கேட்ட பாடல்கள் தானே புதுசாக எடுக்க போறேன். ஆனால் உதயனுக்கு சொல்லும் பொழுது வாய் தட்டு மாதிரி முதல் வசனத்தை சொல்லிவிட்டேன். ஆனால் ஒருத்தரும் கவனிக்கவில்லை. என்ன பார்த்து பார்த்து என்ற இரண்டாவது சொல்ல சொல்லு சொல்லுங்கள் பாப்போம்.
10: உன்னை பார்த்த
0: பின்புதான் நானாக இல்லை என்று அந்த கரியர் என்ற பாடல். இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி நன்றி வணக்கம்.
10: நன்றி
0: வணக்கம். நிலைய கலிக நேரம் 11:16.

11 உறவுகள் இணைந்து தங்கள் தங்கள் பாடலை சொல்லியிருக்கின்றார்கள். ஆனால் நான் எடுத்து வைத்திருக்கும் பாடல் எது என்று இப்பொழுது பார்த்து விடுவோம்.

0: சைக்கிள் சவாரியில இதெல்லாம் ரொம்ப சகஜம்.
1: நான் மாட்டேப்பா.
0: நெருக்கமான சுகமானு கேட்ட, இதுதான் நெருக்க சுகம்.
1: எனக்கு எந்த சுகமும் வேண்டாம், ஆட விடுங்க.

இன்றைய கேளிக நேரம் 11:21. நீங்கள் கேட்டுக்கொண்டு வந்து சுவிஸ் நேரத்தில் பாடலில் விவேகம். இது ஒரு பொழுதுபோக்கு நிகழ்ச்சி மட்டுமே. உண்மையிலேயே பல பல பாடல்கள் எல்லாம் வந்து வானொலியில் ஒலிபரப்ப முடியாம நெடுக அதிக தடவைகள் ஒலிபரப்பாத பாடல்கள் எல்லாம் தெரிவு செய்து கூறியிருக்கின்றீர்கள். உங்கள் எல்லோருக்கும் நன்றிகளையும் தெரிவித்துக்கொண்டு அடுத்த பாடலாக வரும் பாடலின் இரண்டாவது சொல்லு வலி, இரண்டாவது சொல்லு வலி. அடுத்த பாடலின் ஐந்தாவது பாடலின் இரண்டாவது சொல் வலி. உண்மையிலேயே எல்லா பாடல்களும் உங்களுக்கு தெரிந்திருக்கும், ஆனால் கேட்டவுடன் உடனடியாக ஞாபகத்துக்கு வர மாட்டேன் என்று இருக்கும் பாடல்கள் தான் அதிகமாக இருக்கும்.

0: இந்த பாடலுடன் இணைந்திருக்கின்றார். டென்மார்க்கிலிருந்து ராதா இணைந்திருக்கின்றீர்கள். உங்களது இணைவு சரியாக இணையவில்லை. இரண்டாவது சொல்லாக வருவது பலி. சரி, இப்பொழுது சியாமலா இணைந்தாரா? ராதா இல்லை, ராதா தான் மீண்டும் இணைந்திருக்கின்றார். பார்ப்போம். வணக்கம். வணக்கம் ராதா.
1: வணக்கம்.
0: நலமாக இருக்கின்றோம். நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா? இங்கே மழை, நல்ல மழை அடித்தது. இப்பொழுது மழை இல்லை.
1: இரண்டாவது
0: சொல்லாக வர வேண்டும். வலி
1: இரண்டாவது
0: சொல்ல மீண்டும் இணைந்து கொள்ளுங்களோ. இப்பொழுது சியாமலா சரியான பாடலுடன் இணைந்திருக்கிறீர்கள். இதை விட்டா வேறு எது என்ன?
2: வேற பாட்டு இல்லை.
0: காட்டு
2: வழி போற பண்ணே கவலைப்படாதே.
0: மலையூர்
2: மம்பட்டியான்ல
0: என்ற பாடலை சொல்லுகிறீர்கள். மலையூர் மம்பட்டியான்ல காட்டு வழி போற பண்ணே கவலைப்படாதே, காட்டு புலி வரைக்கும் கலங்கி நிற்காதே. நாளைக்கு என்ன நிகழ்ச்சி செய்கிறேன் பாடலில்
2: முதலே தெரிஞ்சாத்தான்
0: எல்லாரும்
2: முழிச்சிருப்பேன்.
0: உண்மைதான், உண்மையாக நிறைய பேர் இணைந்து கொள்கிறீர்கள். அதான் ராதா வந்து கேட்டார், நல்ல மழையாண்டு எந்த காட்டில் மழையுன்னு சொல்லலாம்.
2: என்ன கூட காட்டில் மழை வலி சொன்னோன்னு முதல் ஞாபகத்துக்கு வர பாட்டு வலி நடுக காட்டு மல்லி.
0: ஓ, மல்லி நடுக காட்டு மல்லி. ஓ, ஆனாலுக்கு அந்த பாடலாண்டு பார்த்து விடுவோம். இப்பொழுது வருவார்கள் தானே என்ன அடுத்தடுத்து?
2: நன்றி, வணக்கம்.
0: நான் இந்த சிறப்பித்தான் உங்களுக்கு. நன்றி, நன்றி, வணக்கம். இப்பொழுது இணைந்திருக்கின்றார் எங்கள் ராஜன். இணைந்திருக்கின்றீர்கள் ராஜன், சரியாத்தான் இணைந்திருக்கின்றீர்கள். வணக்கம் ராஜன்.
3: வணக்கம் அண்ணா.
0: நலமாக இருக்கிறீர்கள் தானே? நலத்துடன். அந்த பாட்டை சொல்லுங்கள் பாபோம்.
3: நீங்க ரெண்டாவது வசனம் சொன்னீங்க.
0: ரெண்டாவது சொல், ரெண்டாவது சொல். ஓம் வசனம் இல்ல, ரெண்டாவது சொல்.
3: வழிபடு வழிபடு
0: வழிபடு வழிபடு வழிபடுல வருது. முதலாவது வந்து மூன்றாவது வரும்.
3: என்ன
0: அருமையான பாடல், உங்களுக்கு தெரிந்த பாடல். இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி, நன்றி, வணக்கம். இப்பொழுது சிங்கம் மூத்தி அண்ணா இணைந்திருக்கிறீர்கள். மூத்தி
3: அண்ணா
0: சரியா சொல்ல போறீங்கள் என்றால் உங்களை தான்
3: போன முறை கோல் மிஸ் ஆகிட்டு
0: இது சரியா அடிச்சிருக்கீங்களா? ஏனெண்டா உங்களை பார்த்து கொண்டிருக்கிறேனே நான்.
3: குறுக்கு வழியில் வாழ்வு தேடிடும் திருட்டு உலகமடா
0: என்ற பாடலை சொல்லுகிறீர்கள். குறுக்கு வழியில் வாழ்வு தேடிடும் திருட்டு உலகமடா என்ற பாடலை சொல்லுகிறீர்கள். பார்ப்போமா. இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி, நன்றி, வணக்கம். இப்பொழுது எங்கள் உதயணன் இணைந்திருக்கிறீர்கள். உதயணன், இப்பொழுது சரியான பாடலோடு இணைந்து சொல்ல போறீர்கள், சொல்லுங்கள் பார்ப்போம்.
4: தெரியல, ஆனால் ஒரு பாடல் இருக்கிறது. துகேற மாதிரி ஆரம்பிக்கும். காட்டு வழியே கற்சாங் குருவிகளா,
0: காட்டு வழி
4: சொல்லி பாக்குறேன்.
0: பாப்போமே. இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு
4: தெரியல, இந்த ரெண்டாவது பாடல் சரியா வித்தியாசம் பாட்டு போட்டீங்க இதுக்கு
0: முதல் என்ன பாடல் இரண்டாவது இது அரசனை பார்த்த
4: கண்ணுக்கு
0: நகைச்சுவையா கொண்டு போறது தானே என்ன. ஆனால் இந்த பாடலும் பார்ப்போம் இந்த பாடல் என்ன இணைந்து சிலபித்த உங்களுக்கு நன்றி நன்றி வணக்கம் இணைந்திருக்கும் அடுத்தவரா வணக்கம்
2: வணக்கம்
0: பார்த்து நீங்கள்
2: எனது
0: வழி தெரியல என்னது விழியில் என்றான் அது வரும்
2: என்ன என்னது
0: பாப்பமே என்றாலும் அறுபத்தி ரெண்டு இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி நன்றி வணக்கம் தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்த ஒரு வணக்கம்
5: வானொலியில படிக்கிறதா நான் கேட்கல பூவிலங்கு படம் இருக்கோ முதல் படம் முதலீண்ட அந்த படத்திலே ஒரு பாட்டு இருக்கு பூவலிமேனி ரெண்டு பேரும்
0: அந்த பாட்டு பாத்தீங்களா இத்தனை பாடல்களும் இல்லாம எனக்கு இந்த நிகழ்ச்சியில இந்த நான் பாடல் போடுறதில்ல இந்த இவ்வளவு பாடல்களை நீங்கள் தேடி கண்டெடுத்துக்கிறீர்கள் என்பதை
5: சொல்றதுண்டும் நீங்க வச்சிருக்க இல்லையே
0: என்ன பாடலன்னு பாத்துருவோம் நன்றி வணக்கம் தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்தவரா வணக்கம்
6: வணக்கம்
0: வணக்கம் பாரதி அக்கா பாரதி அக்கா தான் இதுக்கு சரியான பாடலே
6: கண் வழியே போனதுக்குள்ளேயே
0: கண் வலிக்கே போனது இல்லையே என்ற பாடல் உண்மையா அருமையான பாடல் ஒன்று பாப்பமா அதான் என்று சிறப்பித்த உங்களுக்கு நன்றி நன்றி வணக்கம் மீண்டும் ராஜன் இணைந்திருக்கின்றீர்கள் வணக்கம்
7: ராஜன்
0: டிரைவ் இல்லாம
7: என்ன
0: உண்மையிலேயே அந்த அருமையாகவே நெருங்கி இருக்கின்றீர்கள் பாப்பமா அந்த
7: பாடலாரு
0: அந்த பாடலை பாடி காட்டுங்களா பாப்போம்
7: எனது வழி வெளி மேலே கனவு பல மீனே வருவாயா வருவாயா வருவாயா வருவாயா என்ன அப்படி வருமா
0: அந்த பாடல் இணைந்து சிரமித்த உங்களுக்கு நன்றி நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் இரண்டாவது சொல்லாக வருவது வழி ராதா இல்ல மீண்டும் உதயன் இணைந்திருக்கின்றீர்கள் உதயன் வணக்கம்
8: வணக்கம்
0: வணக்கம் இப்ப சரியா சொல்ல போறீர்கள் பாத்தீங்களா
8: நான் தானே
0: ஓமோ நீங்கள் தான்
8: இல்ல ஒரு பாடல் ஒன்று இருக்கிறது கண்வழியே போனதுகளையே
0: கண்வழியே போனதுகளையே என்ற பாடல் கண்வழியே என்ற பாடல் பாப்போம் அந்த பாடலான் என்ன நிறைய பாடல்கள் இவ்வளோ பாடல் இருக்கின்றது நான் ஒரு பாடல் எடுத்து வச்சுட்டு உங்களை போட்டு சிப்பிலி ஆட்டுறேன் என்ன இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி நன்றி வணக்கம் இனிய கலிக நேரம் 11:32 ராதா இணைந்திருந்தீர்கள் உங்களது இணைப்பு சரியாக இணையவில்லை என்று நினைக்கின்றேன் இரண்டாவது சொல்லாக வருவது

0: சரி, அது என்ன பாடல் என்று இப்பொழுது பார்த்து விடுவோம். பாருங்கள், நீங்கள் எல்லாம் ராதா இணைந்திருக்கின்றீர்கள். சரி, ராதாவை இணைத்து விட்டு, இல்லை ராதா வணக்கம். வணக்கம்.
1: இந்த பாட்டை சரியா இருக்குமா பாருங்க,
0: சொல்லுங்கள் பாப்போம்.
1: கண் வெளியே கண் வெளியே போனது கிளியே,
0: பாடல் இதோ. நன்றி வணக்கம்.
1: நன்றி.
0: நன்றி வணக்கம்.

0: இரண்டாவது சொல்லாக வருவது ஒதுங்கு, முதலாவதாக இணைந்திருப்பவரை பார்ப்போம். வணக்கம் பாரதி அக்கா. பாரதி அக்கா தான் இதுக்கு சரியான வாழ சொல்ல போறீங்க என்ன?
1: கொஞ்சம்
0: அந்த பாடல் சொல்லுகிறீர்கள், பார்ப்போமா? அந்த பாடலாண்டு பார்ப்போம். இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி, நன்றி, வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கின்றார் உதயன். உதயன் இணைந்திருக்கின்றீர்கள், பார்ப்போம். உதயன், உங்களது தொடர்பு சரியாக வரவில்லை.

0: நாசுலாக வருவது ஒதுங்கு. இப்பொழுது உதயன் இணைந்திருக்கின்றீர்கள், வணக்கம் உதயன்.
1: பாடல கொஞ்சம் ஒதுங்கு நான் தனியா பேசணும்.
0: அந்த பாடல சொல்லுறீர்களா? அந்த எஸ்பி பாடிய பாடல் அந்த பாடல்னு சொல்லுறீர்கள். பாப்போமா, இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. நன்றி, வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்த ஒரு வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம், உங்கள் வதனி மோகன்.
2: ஆமா,
0: வதனி மோகன் தான் இப்ப சரியான பாடல சொல்ல போறீர்கள் என்ன?
2: ஆமா, இந்த மாவீரன் படத்துல இருந்த ஒரு பாடு ஒதுங்கு
0: ஒதுங்கு ஒதுங்கு. மாவீரன் வண்டி வருது, ஒதுங்கு ஒதுங்கு ஒதுங்கு. பாத்தீங்களா, இந்த பாடல வெறும் சொல்ல அப்படின்னவே பாப்போம். இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. நன்றி, வணக்கம்.
2: நன்றி,
0: நன்றி, வணக்கம். இணைந்திருக்கும் அடுத்த உறவை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
3: வணக்கங்க.
0: வணக்கம்.
3: நன்றி,
0: வணக்கம்.

0: தொடர்ந்து இணைந்திருக்கின்றார். சியாமலா இணைந்திருக்கின்றீர்கள். உங்களையும் வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் சியாமலா, என்ன பாடலோடு வந்திருக்கிறீர்கள்? ஒதுங்கு ஒதுங்கு ஒதுங்கு என்று கணக்க வருது. ஓ, ஒதுங்கு ஒதுங்கு. அந்த மாவீரன் வண்டி வருது, ஒதுங்கு
1: வண்டி வருது, ஒதுங்கு.
0: ஓ, ஓ, மாவீரன் திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல்.
1: நாலாவது
0: இரண்டாவது சொல்லாக வருவது.
1: நன்றி.
0: சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. நன்றி.

இரண்டாவது சொல்லாக வருவது ஒதுங்கு. நிலைய கலிக நேரம் 11:41. எல்லோரும் ஒதுங்கி விட்டார்கள் போல் இருக்கின்றது, பார்ப்போம். சரி, இந்த பாடலுக்கு என்ன பாடலை நான் எடுத்து வைத்திருக்கின்றேன் என்று இப்பொழுது பாடலை கேட்டு பார்ப்போம்.

நிலையே கலிக நேரம் 11:46. நீங்கள் கேட்டுக்கொண்டு பார்த்து பாடலில் விவேகம். உண்மையிலேயே ஒதுங்கிற சொல்லுக்கு உடனடியாகவே பாரதி அக்கா பாடலை கண்டுபிடித்து வந்திருந்தா விந்தூதி என்னும் சொல்லியிருந்தார்கள். உங்களுக்கு நன்றியும் வணக்கத்தையும் பாராட்டுகளையும் தெரிவித்து கொண்டு அடுத்த இரண்டாவது சொல்லாக வருவது அநேகமாக இதுதான் இறுதி பாடல் என்று நினைக்கின்றேன். இரண்டாவது சொல்லாக வருவது காலை காலை காலை காலை. இரண்டாவது சொல்லாக வருவது காலை.

0: இரண்டாவது சொல்லாக வருவது காலை. உடனடியாகவே ராஜன் அடைந்திருக்கிறீர்கள். ராஜன் வணக்கம்.
1: வணக்கம். என்ன பாட்டுலாம் செலக்ட் பண்ணி
0: எடுத்திருக்கீங்க? சுவாரஸ்யமா நீங்கள் இணைந்து கொண்டு என்ன செய்வது
1: என்ன
0: என்றாலும் எங்களுக்கு மகிழ்ச்சியா சொல்லுங்கள்.
1: எனக்கு நாம எடுத்த வந்து இந்த பாட்டு அதிகாலை சுபவேளை முன்னோலை வந்தது. அதிகாலை சுபவேளை முன்னோலை வந்து
0: அந்த பாடலை சொல்லுகிறீர்கள். இணைந்து சிறப்பித்த
1: எந்த காலத்து பாட்டு
0: வச்சு நிச்சயமா உங்களுக்கு நீங்கள் எல்லாம் எதிர்பார்க்கும் பாடல் தான்.
1: நன்றி
0: சிறப்பித்த உங்களுக்கு நன்றி நன்றி வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கின்றார் எங்கள் பாடகி கமலவேணி. கமலவேணி தான் இதுக்கு சரியா சொல்ல போறா என்ன? இப்ப ராஜன் சொன்னதை விட மற்ற பாடி காட்ட போறீர்கள் என்ன?
2: உண்மையிலேயே
0: அருமையான பாடல் அதிகாலை நேர கனவில் உன்னை பார்த்து நின்ற பாடல சொல்லுகிறீர்கள். இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். அடுத்து இணைந்திருப்பதையும் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
3: வணக்கம்
0: வணக்கம். வதனி வதனி தான் இதுக்கு பாருங்க இப்ப கலக்க போறீங்க என்ன?
3: இந்த நெஞ்சத்தை கிள்ளாதே படம் இருக்குதானே, அதுல இருந்த ஒரு பாடல் இந்த காலை தென்றல் என்று தொடங்கும்.
0: இப்படி எப்படி பாடல்கள் எல்லாம் வைத்திருக்கின்றீர்கள் என்ன மனதில் பாத்தீங்களா?
3: பழைய பாடல்களை தேடி தேடி தேடித்தானே கேட்கிறோம்.
0: உண்மையிலேயே வாழ்த்துக்கள் எல்லோருக்கும். அருமையான பாடல்கள் எல்லாம் சொல்லி வந்து
3: சொல்லுகிறீர்கள். உங்களுக்கு உங்களுக்கும் வாழ்த்துக்களை கூறுகிற நல்ல இது தேடி எங்களுக்கு இருக்கக்கூடியதாகவும் இருக்கிறது.
0: பாருங்கள் எங்களுக்கு இவ்வளவு இலகுவா இருக்கிறது, உங்களுக்கு இவ்வளவு கஷ்டமா இருக்கின்றது என்ன? என்றாலும் ஆர்வத்துடன் இணைந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்த உங்களுக்கு நன்றி நன்றி வணக்கம்.
3: நன்றி நன்றி நன்றி
0: நன்றி வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கின்றார் எங்கள் சியாமலா இணைந்திருக்கின்றீர்கள். உங்களையும் வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம்.
4: வணக்கம்
0: வணக்கம்.
4: நான் உன்னை தேடி படத்துல இருந்து நாளை காலை நேரில் வருவாளா?
0: நாளை காலை நேரில் வருவாளா என்ற பாடல சொல்லுகிறீர்கள். அது என்ன? உன்னை தேடுகின்ற படத்துல என்ன?
4: உன்னை தேடி
0: உன்னை தேடுகின்ற படத்துல அந்த பாடல சொல்லுகிறீர்கள். இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி நன்றி வணக்கம்.
4: நன்றி வணக்கம்.
0: நன்றி நன்றி வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்தவரா வணக்கம்.
5: அதிகாலை சுபவேளை ஓலை வந்தது.
0: என்ன அழகாகவே அந்த பாடலை
5: எழுப்பி அதற்கு காலை இல்லை வருவேன்.
0: இது காலை
5: அதிகாலை சுபவேளை ஓலை வந்தது.
0: அதிகாலை என்ற பாடலை சொல்லி இருக்கிறீர்கள். பாப்போமா அந்த பாடலான்று. நன்றி நன்றி வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கின்றார் எங்கள் உதயன் இணைந்திருக்கின்றீர்கள். உதயன் சொல்லுங்கள் பாப்போம்.
6: நீங்க காலை என்று கேட்டுக்கிறீங்க, நான் காலையில் அதிகாலையில் சேவலை எழுப்பி
0: அதிகாலையில் சேவலை எழுப்பி அது அந்த பாடல சொல்லுங்களா. அதிகாலையில் சேவலை எழுப்பி வந்து பாப்போம் அந்த பாடல என்ன? அங்க அந்த பாடல இருக்க பாடி காட்டுங்கள் பாப்போம்.
6: அதிகாலையில் சேவலை எழுப்பி அதை கூவென்று சொல்லுகிறேன்.
0: அப்படி போகும் அஜித் நடித்த படம் என்ன? இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். உண்மையிலேயே எத்தனையோ பாடல்கள் எல்லாம் அந்த இரண்டாவது முதலாவது சொல்லுங்க இந்த எல்லாம் அடித்து உடன் முதலாவது வந்துவிடும் அப்படி இந்த பாடலையும் சொல்லலாம். நான் இரண்டாவது

இணைந்திருந்த அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்து உண்மையிலேயே இந்த நிகழ்வோடு இதுவரை நேரமும் இணைந்து நிகழ்வை சிறப்பாக்கிய அன்பு உறவுகளுக்கும் நிகழ்வோடு இணைந்திருந்த அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியையும் வணக்கத்தையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொண்டு இத்துடன் நிறைவுக்கு வருவது இன்றைய சுயிஸ் நேரம். இணைந்திருந்த அனைவருக்கும் மீண்டும் மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு நாளில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை இன்றைய இரவு எல்லோருக்கும் நல்ல இரவாக அமைந்து எல்லோருக்கும் நாளை நல்ல தூக்கம் இன்றைய இரவு தூக்கம் தரும் இரவாக அமைந்து நாளை விடிய போகும் நாள் எல்லோருக்கும் நலமான வளமான இதமான நாளாக அமைய எல்லாம் வல்ல இயற்கை அன்னையை வேண்டிக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெற்றுச் செல்வது என்றும் உங்களில் ஒருவன் சபாகீதீஸ்வரன். நன்றி, வணக்கம்.

0: www.wooly968 வழியாகவும் கேட்கலாம்.
1: Facebook, Instagram, X, TikTok, Telegram, Threads ஆகிய சமூக ஊடகங்களின் வழியே ஒலி 968 உடன் தொடர்ந்து இணைந்திருங்கள்.
0: எங்கள் வாட்ஸ்அப் எண் 967889 அழைக்க வேண்டிய எண் 669111968.
1: எங்கள் நிகழ்ச்சிகள் தொடர்பாக மின்னஞ்சல் அனுப்ப wooly@mediacorp.com.sg.
0: இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர்
1: லவிஸ்டா காஃபியின் மொத்த விநியோகஸ்தர்
0: ஜோதி ஸ்டோர்.

0: வணக்கம் சிங்கே,
1: உங்களுக்காக நிகழ்ச்சிகளை வழங்க வந்துட்டோம்
0: சஜினி
1: ரவிஜி. லக்கி லக்கி லக்கி லக்கி, வியாழக்கிழமை வந்தா நாம ரொம்ப லக்கி.
0: ஏன் அப்படி சொல்றோம்னா, வெள்ளிக்கிழமை வரப்போகுது, வாழ்க்கையை நோக்கி போறோம், அது ஒண்ணு. இரண்டாவது சஜினி, இப்படி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் நமக்கு ஒரு புதிய நாளா அமையுது. செய்யணும்னு நினைக்கிறத செய்யணும்னு அந்த வாய்ப்பை கடவுள் கொடுக்குறாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம அணுக ஆரம்பிச்சோம்னா ஒவ்வொரு நாளும் நம்ம லக்கி தான் இல்லையா?
1: அதே அதுதான், அது அலாம் அடிக்கும் பொழுது அது தட்டுறோம் இல்லையா, அதை அடைக்கிறோம் இல்லையா, அதை அடைக்கும் பொழுது கண்கள் திறக்கின்றன அல்லவா? அந்த நேரத்துல நாம ரொம்ப லக்கிங்க. இன்னொரு நாள் நமக்கு கிடைத்துள்ளது. நாம வந்து இன்று வந்து என்னெல்லாம் புதுசா செய்யணும், நேற்று நம்ம எல்லாம் என்ன தவறுகள் எல்லாம் செய்தோமோ அதை திருத்துவதற்கு இன்னொரு புதிய வாய்ப்பு.
0: பிரமாதம் பிரமாதம் பிரமாதம், தத்துவமா தள்ளுறீங்க. இடையில ஒரு தகவல் சொல்லாமா?
1: சொல்லுங்க.
0: இந்த பாட்டு கேட்டோம்ல, ரட்சகன் பட பாடல்.
1: ஆமா,
0: ஏ ரமானோட இசையில வந்து இந்த பாடல்ல யார் யார் பாடியிருந்தாங்க?
1: சுக்மீந்தர் சிங், எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியிருந்தாங்க.
0: படத்துல எஸ்பிபியும் வருவாரு. யாரு? நம்ம நாகார்ஜுனாவுக்கு அப்பாதான்.
1: ஆமா,
0: இங்கதான் இருக்குது கதையில ஒரு திருப்பு முனை.
1: இருங்க, உங்களுக்காக மறுபடியும் அந்த பாடல
2: போட்டுறேன்.
0: சுகவிந்தர் சிங் எஸ்பி பாலசுப்ரமணியம் குரல் கொடுப்பாரு, எஸ்பி பாலசுப்ரமணியம் நாகார்ஜுனாக்கு பாடியிருப்பாரு.
1: என்னப்பா ஒரு திருப்பு முனை!
0: இத தெரிஞ்சு செஞ்சாங்களோ தெரியாம செஞ்சாங்களோ தெரியல, ஆனா படத்துல பாக்கும்போது, அதுவும் காட்சியா பாக்கும்போது, எஸ்பிபிக்கு இன்னொருத்தர் பாடுறாரு, அதே பாட்டுல எஸ்பிபி இன்னொருத்தருக்கு பாடுறாரு, எப்படிப்பா?
1: ஆனா அந்த காட்சியில வந்து அப்படியே நல்லா அமைஞ்சிருச்சு, அந்த குரல்கள் வந்து அவங்களுக்கு அப்படியே அமைஞ்சிருச்சு.
0: யாரு பாடுறாலும் சரி, உண்மை என்னன்னா, ஒரு பாடல எஸ்பிபி பாடுறான்னு வச்சுக்கோங்களேன், அந்த பாடல் மெருகூட்டப்படும். அவருடைய குரல் வரும்போது அது தனிச்சு நிக்கும், அதுல எந்த வித சந்தேகமும் கிடையாது.
1: சரியா சொன்னீங்க ரவி. சரி, இப்ப வாங்க பாடல்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது, நாம பழைய பாடல் விருப்ப பாடல் அங்கத்துக்கு நாம போயிடலாம். தொகுப்பின் முதல் பாடல விரும்பிக்கிட்டு இருக்காங்க. தேனிலவு திரைப்படத்துல இருந்து ஏ எம் ராஜா எஸ் ஜானகி பாடியிருக்கும் பாடல் ராதா விரும்பிக்கிட்டு இருக்காங்க.
0: சந்திரோதயம் படத்துல இருந்து பாடல் வரப்போகுது. டி எம் சௌந்தரராஜன் பீசிஸ்ல பாடிய இந்த பாடல சுரேந்தர் கேட்டிருந்தாரு. கேப்போம் பாடல்களை. இணைந்திருங்க எங்களோட ஓலி 968.

0: இல்லை.
1: ஹாட்ஸ் இப்போது அளவுக்கு அதிகமான சலுகைகளை வழங்குகிறது. தகவல் தொழில்நுட்ப சாதனங்கள், மின்சார சாதனங்கள், அரை கலங்கின பலவற்றை 80 விழுக்காடு வரையிலான சிறந்த தள்ளுபடி விலையில் நீங்கள் வாங்கலாம். இந்த வாரம் நீங்கள் வாங்கக்கூடிய சிறப்பு பொருட்கள்: ஒரு ஐபோன் 17 ப்ரோ மேக்ஸ், 512 GB கை தொலைபேசி, 1908 வெள்ளி மட்டும்தான், 13 விழுக்காடு சேமிக்கலாம். ஒரு ஏசர் நைட்ரோ V16S மடிக்கணினி, 1599 வெள்ளி மட்டும்தான், 20 விழுக்காடு சேமிக்கலாம். சாம்சங் துணி துவைக்கும் இயந்திரம் அல்லது குளிர்பதன பெட்டியை வாங்கும் போது 300 வெள்ளி வரை பணத்தை திரும்ப பெறலாம். வாரந்தோறும் 100,000 காட் ஹோம் கிளப் புள்ளிகளை வெல்லும் வாய்ப்பு உண்டு. அனைத்து காட் கடைகளிலும் நீங்கள் வாங்கலாம். இன்றைய செல்லுங்கள் காட்ஸ்.com.sg.

0: ராணி, நம்ம வீட்டு ஹெச்ஐபி வேலையோட சேர்த்து சமையல் அறையும் புதுப்பிச்சிருவோமா?
1: வீடு அலங்கோலமா இருக்கிற போதே அதையும் செஞ்சு முடிச்சிருவாங்க. சமையல் அறை பழசாச்சு, புது கழிவறை கிடைக்கிறப்போ புது சமையல் அறையும் வேணும்ல.
0: ஒரே சிக்கலா இருக்கு, இந்த வேலை யார் செய்வாங்க?
1: எம்எஸ்ஆர் 2013 இருந்து 1000க்கு மேற்பட்ட வீடுகளை புதுப்பிச்சிருக்காங்க. எம்எஸ்ஆர் கேஸ்ட்ரா உரிமம் பெற்றவங்க, நம்பகமானவங்க, எல்லாம் அவங்களே பாத்துக்குவாங்க.
0: தீர விசாரிச்சுட்டு என்ன சொல்லு?
2: எம்எஸ்ஆர் இன்டீரியர் டிசைன், வாட்ஸ்அப் 9778 1234.
3: அன்பான பயணிகளே, நான் உங்கள் கேப்டன் பேசுகிறேன். இன்னும் சற்று நேரத்தில் நாம் ஜப்பானில் தரையிறங்க உள்ளோம். நீங்கள் M1 Max-ஐ பயன்படுத்துபவராக இருந்தால் ஒரு நற்செய்தி, உங்களுடைய 600 GB உள்ளூர் இணைய சேவையை இனி ஜப்பானிலும் பயன்படுத்தலாம்.
4: ஆமாம், M1 Max இப்போது வழங்கும் 600 GB உள்ளூர் இணைய சேவையை ஜப்பான் மட்டுமின்றி சீனா, மலேசியா, இந்தோனேசியா, தாய்லாந்து மற்றும் பிலிப்பீன்ஸிலும் பயன்படுத்த முடியும். அத்துடன் 100க்கும் மேற்பட்ட நாடுகளில் பயன்படுத்தக்கூடிய 27 GB ரோமிங் மற்றும் தடையற்ற ரோமிங் அழைப்பு வசதிகளும் உண்டு. வெறும் 12 வெள்ளி மட்டுமே. உடனே M1 Max-க்கு மாற maxonline.sg இணையதளம் அல்லது மேக்ஸ் கடைகளை நாடவும்.
5: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வணக்கம் சிங்கே.

0: போல காணிக்கை படத்துல இருந்து பாடலை கேட்டீங்க. பி வி சீனிவாச ஜானகி பாடிய இந்த பாடல் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில வந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னாரு இஸ்மாயில்.
1: இன்னும் கொஞ்ச நேரத்துல 70களில் வெளியான இந்த இரண்டு பாடல்களை நாம கேட்க போறோங்க.
2: நினைவுகள் கனவுகள் மனதிலே மலருது.
0: அகல் விளக்கு படத்துல இருந்து அந்த பாடலை கேட்க போறோம். அதனை அடுத்து
1: நான்கு கில்லாடிகள் திரைப்படத்தில் இருந்தும் பாடல நீங்க கேட்க இருக்கீங்க. மாணவர்களுக்கான கேள்வி அங்கமும் இடம்பெறவிருக்கின்றது. எனவே தொடர்ந்து வானொலி பக்கமாவே இருங்க.
3: 96 நிலவரம்
0: சாலை விளக்குகள் பழுதாகியுள்ளன. வுட்லண்ட்ஸ் டிரைவ் 16, வுட்லண்ட்ஸ் டிரைவ் 44 உட்பட்ட பகுதிகளில்
1: போக்குவரத்து நிலவரம்.

0: மாலா, இப்ப எல்லாம் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி சுலபமா வேலை செய்யற எப்படி?
1: ஏஎஸ்கே ட்ரெய்னிங்ல பயிற்சி பெற்றேன்.
0: யார் கற்றுக் கொடுக்கறாங்க?
1: பல வருஷமா நேரடி தொழில்துறை அனுபவம் உள்ள சான்று பெற்ற பயிற்சிப்பாளர்கள்.
0: வாவ், அருமை! இத பத்தி நானும் தெரிந்து கொள்ள வேண்டும் போல இருக்கு.
1: நீங்க உங்க திறனை மேம்படுத்திக் கொள்வதற்கோ உங்க குழுவிற்கோ பொருத்தமான பயிற்சி திட்டங்கள் இருக்கு. தகுதி பெறவங்க ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் உதவித்தொகையை 90% வரை பயன்படுத்தலாம். செயற்கை நுண்ணறிவுடன் வேலை செய்யும் உங்கள் எதிர்காலத்தை ESK-உடன் கண்டறியுங்கள். People first, learning always. மேலும் தெரிந்து கொள்ள செல்லுங்கள் ESKtraining.com.sg. அழைங்கள் 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டு

0: 19 வெள்ளி 90 காசு மட்டுமே. ஆகஸ்ட் 31 வரைக்குமான இச்சலுகை குமார் மெஸ்ஸின் அனைத்து கிளைகளிலும் கிடைக்கும்.
1: படிக்கும் மாணவர்களுக்காகவே இந்த பகுதியை ஒதுக்கி இருக்கோம். நீங்க ஒரு மாணவரா இருந்தா வானொலி சத்தத்தை கூட்டுங்க, வரப்போற தகவலை நல்லா காது கொடுத்து கேளுங்க.
2: சமீபத்துல சாட் ஜிபிடி உடைய நிறுவனம் ஓபன் ஏஐ அவங்க என்ன வந்து அறிவிச்சிருக்காங்கன்னா, அவங்க இனிமே 18 வயதிற்கு கீழ் உள்ள 18 வயதினருக்கு புதுசா பேரண்டல் கண்ட்ரோல்ஸ் உடைய சாட் ஜிபிடி அறிமுகம் செஞ்சிருக்காங்க.
1: குறிப்பா இந்த செயலி வாயிலா பெற்றோருடைய மேற்பார்வை அனுமதி போன்ற முக்கியமான கூறுகள் இருந்தா மட்டுமே அவங்க அந்த செயலியை பயன்படுத்துறதுக்கு உகந்தவர்களா இருப்பாங்க. அப்படி இருந்தா அவங்க இன்னும் சிறப்பா அந்த செயலியை பாதுகாப்பான முறையில செயல்படுத்த முடியும், பயன்படுத்த முடியும் அப்படிங்கறதுக்காகவே இந்த வசதியை அறிமுகம் செஞ்சிருக்காங்க.
2: கேள்வி இதுதான், எந்த செயலி புதுசா பேரண்டல் கண்ட்ரோல்ஸோட அறிமுகம் செஞ்சிருக்காங்க?
1: நீங்க அடிக்கடி பயன்படுத்துற செயலியா கூட இருக்கலாம். சொன்னீங்கன்னா உங்களுக்கு காத்துட்டு இருக்கு ஜோதி ஸ்டார் புஷ்பகரை வழங்கும் லெவிஸ்டா காஃபி.
2: உங்களுடைய பதில்களை குரல் பதிவாக அனுப்பி வச்சிருங்க. எந்த பள்ளியில படிக்கிறீங்க, உங்களுடைய பெயர் எந்த நிலையில படிக்கிறீங்க அப்படிங்கறத பதிவு செய்து அனுப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு பரிசு காத்துக்கிட்டே இருக்கு.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி
2: வணக்கம் சிங்கே.

நேரம் இப்பொழுது காலை 6:38 ஆகிவிட்டது. போக்குவரத்து பொறுத்தவரையிலும் உட்லண்ட்ஸ் டிரைவ் 16 டிரைவ் 44 சாலை சந்திப்பில் அங்கே போக்குவரத்து விளக்குகள் பழுதாகியுள்ளன. போக்குவரத்து நிலவரம்

0: ஒவ்வொரு நாளும் இரவு 9 மணிக்கு இடம்பெறும் செய்திகளை தொடர்ந்து நாங்க உங்ககிட்ட ஒரு கேள்வியை கேட்போம்.
1: வானொலி பக்கம் ஓட்டுங்க, மனசுல உள்ளத கொட்டுங்க.
2: கவிதை
1: இளமின் ஆற்றம் ஆதரவு M1 Max. செல்லுங்கள் maxonline.sg.
3: எல்லோருக்கும் பிடித்த ஐகான் பிரபலமான ஐபார், சுவையான ஐஸ்கிரீம் சாண்ட்விச், சேர்ந்து சுவைக்க டப்ஸ் மற்றும் கிட்ஸ் பார். அப்பப்பா அருண் ஐஸ்கிரீம்ல இருக்கிற எல்லா வகையான ஐஸ்கிரீம்களையும் சொல்றதுக்கு ஒரு வானொலி விளம்பரம் பத்தவே பத்தாது. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, நேரா பக்கத்துல இருக்கிற கடைக்கு போய் அருண் ஐஸ்கிரீம் ஒன்னொன்னா சுவைத்து பாருங்க, அப்புறம் நீங்களே திரும்ப திரும்ப சாப்பிடுவீங்க.
1: வியாழக்கிழமையில் சந்திக்கின்றோம்.
0: வீட்டுல இருந்து கொஞ்ச நேரம் தான் கீழே போறேன், அதுக்கு நான் எப்படி உடுத்திருந்தா என்னங்க அப்படின்னு கேக்குறீங்களா? வீட்டுல இருந்து ஒரு சில வினாடிகள் நீங்க காலை வெளியெடுத்து வைக்கிறதா இருந்தாலும் நல்ல பிரசன்டபிளா, அதாவது ஒப்பனை அணியணும்னு தேவையில்லை, கொஞ்சம் அழகா போகலாமே. அது எப்படி கொஞ்சம் அழகா அப்படின்னு கேக்குறீங்க? அப்படி கேளுங்க, சொல்றேன். முகத்தை நல்லா கழுவிட்டு தலைய நல்லா வாரிக்கிட்டு வெளியே போனாலே நீங்க அழகா தான் இருப்பீங்க. கொஞ்சம் இருங்க, ஆனா அந்த முகத்துல ஏதோ ஒண்ணு குறையுதே அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா எங்க கிட்ட வாங்கன்னு சொல்றாங்க.
4: வணக்கம் சிங்க நிகழ்ச்சியில இருந்திருக்கீங்க. ஒவ்வொரு நாளும் நீங்க வாசித்த கூற்றுகள், நீங்க படித்த கவிதைகள், அதுக்கப்புறம் வாசகங்கள், இவற்றை எங்களுக்கு அனுப்பி வைக்கிறீர்கள், அனைவருக்கும் நன்றி.
5: சரி, இன்றைய பொன்மொழியை அனுப்பி வச்சிருக்காங்க நேயர் செல்வி. உன்னை கெட்டவன் என்று சொல்வதால் கவலை கொள்ளாதே, உன்னை படைத்த கடவுளால் கூட எல்லோருக்கும் நல்லவராக இருக்க முடியாது.
4: இன்னொரு முறை சொல்றோம், உன்னை கெட்டவன் என்று சொல்வதால் கவலைப்படாதே, உன்னை படைத்த கடவுளால் கூட எல்லோருக்கும் நல்லவராக இருக்க முடியாது.
5: இந்த கூற்று ரொம்ப உண்மைதான் ரவி. அதாவது நம்ம எவ்வளவுதான் நல்லது செஞ்சாலும், எவ்வளவுதான் ஒருத்தருக்கு வந்து உதவி செஞ்சாலும், அவங்க சமயத்துல நம்மள கெட்டவங்களா தான் பாப்பாங்க.
4: இதுதான் தமிழ்ல சொல்லுவோம் இல்லையா, அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய்னு. எதை பார்த்தாலுமே பேயா தெரியும் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி எதை பார்த்தாலுமே தப்பாதான் பாப்பாங்க சில பேர். அவங்க பார்வையில இருந்து தப்பிக்கிறது தவிர வேற வழியே இல்ல நமக்கு.
5: தன்முனைப்பு வரிகள் ஆதரவு.
6: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள், சுவை சத்து தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.

0: காலை வேளையில இதமான பாடல்களை கேட்டுட்டு இருக்கோம். சித்துக்குமார் அவருடைய இசையில ஆரமொழி படத்துல இருந்து பாடல கேட்டீங்க. சின்மையை பாடிட்டாங்க ஆனந்த் அரவிந்த் அக்ஷன் கூட சேர்ந்து.
1: அதற்கு முன்பு ஏ ஆர் ரஹ்மானின் இசையில் காதலிக்க நேரமில்லை திரைப்படத்தில இருந்து பாடல் ஒலித்தது. ஆதித்யா ஆர் கே அலெக்சாண்ட்ரா ஜாய் அந்த பாடலை வழங்கியிருந்தாங்க.
0: வணக்கம் சிங்க நிகழ்ச்சியில இப்போ ஒரு முக்கியமான கேள்வி, இன்னைக்கு மழை வருமா வராதா?
1: வராது அப்படின்னு வானிலை ஆய்வகத்தார் முன்னறிச்சிருக்காங்க. அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா, நீங்க பலத்த காற்றை எதிர்பார்க்கலாம். வரும் அக்டோபர் 4 தேதி உங்களுக்காக இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செஞ்சிருக்காங்க மீடியாகோ.
0: அது என்ன நிகழ்ச்சி அப்படின்னு உங்களுக்கு சில பேருக்கு தெரியாம இருக்கலாம். பாருங்க, நீங்க ஆரோக்கியமா இருக்கணும், நடப்பயிற்சியை மேற்கொள்ளணும், அதே நேரத்துல உங்க அபிமான நட்சத்திரங்களை சந்திக்கணும் அப்படிங்கறதுக்காகவே இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குது.
1: 5 கிலோமீட்டருக்கு நல்லா சந்தோஷமா உங்களுக்கு பிடித்த நட்சத்திரங்களோட நீங்க நடக்கலாம். காலையில 7:30 ஆங்கர்வேல் வில்லேஜ்ல இருந்து நாம பயணத்தை தொடங்குவோம்.
0: காம்பஸ் 1 அங்க முடிகிற இந்த பயணம் அதோட முடியறது கிடையாதுங்க. காரணம், எவ்ரிபாடி நோஸ் அப்படிங்கிற அந்த ஃபேர், அந்த நிகழ்ச்சியோ உங்களுக்காக அங்க நடைபெறும். ஆக நாள் முழுவதும் நீங்க ஆரோக்கியமா இருக்கணும், முக்கியமான குறிப்புகளை பெற்றுக்கொள்ளணும், அதே நேரத்துல இந்த ஆரோக்கியமான பழக்க வழக்கங்கள் வாழ்நாள் முழுவதும் தொடரணும் அப்படிங்கறதுக்காகவே பல முயற்சிகள் எடுக்கப்பட்டிருக்கு இல்லையா.
1: இந்த நிகழ்ச்சியில கலந்து கொள்ள நீங்க 10 வண்டி செலுத்தணும். இதுல உங்களுக்கு இலவசமாக ஒரு ஃபிட் அண்ட் ஃபன் டிஷர்ட்டையும் வழங்குவாங்க.
0: மேல் விவரங்களை பெற்றுக்கொள்ள நீங்க போக வேண்டிய இணைய பக்க முகவரி
1: fitandfun.sg.

0: ஷபீரின் இசையில் மஸ்ட் டே த பிளே பாய் நாடக தொடரிலிருந்து உங்களுக்காக பாடல் ஒலித்தது. ஷபீர், ஸ்ரீ நிஷா, ஜெய்சீலன், ரோஷன், ஜெம்ராக் அந்த பாடலை வழங்கியிருந்தாங்க.
1: அதுக்கு முன்னால ஏ ஆர் ரஹ்மானுடைய சில பாடலை கேட்டீங்க. பொன்னியின் செல்வன் இரண்டு படத்திலிருந்து சக்தி ஸ்ரீகோபாலன் பாடிய பாடல் உங்களுக்காகவே இடம்பெற்றது.
0: மாணவர்களுக்காக ஒரு கேள்விய கேட்டிருந்தோம். அதாவது சமீபத்துல ஒரு புகழ்பெற்ற செயலி பேரண்டல் கண்ட்ரோல்ஸ் அவங்க அந்த செயலிய அறிமுகம் செஞ்சிருக்காங்க.
1: அந்த செயலியின் பேர் என்ன அப்படின்னு நாங்க கேட்டதுக்கு சில மாணவர்கள் சரியா சொன்னீங்க, ஆனா நீங்க ஏற்கனவே பரிசு எடுத்துட்டீங்க. சில மாணவர்கள் தவறா சொன்னீங்க, அதனால பரிசு கொடுக்க முடியல. எது எப்படியோ முயற்சி எடுத்த அனைவருக்கும் நன்றி. இந்த பகுதி குறிப்பா மாணவர்களுக்கான இந்த பகுதி திங்கள் முதல் வெள்ளி வர இடம்பெறும், பங்கெடுங்க, பரிசு வெல்லுங்க, சரியா?
0: ஆமா, தொடக்க பள்ளியில இருந்து நீங்க உயர்கல்வி படிக்கிற வரைக்கும் ஒரு மாணவரா இருந்தீங்கன்னா நீங்க இந்த போட்டியில பங்கு பெறலாம்.
1: சரி, மாணவர் யாரும் ஜெயிக்கல, அதனால 7 மணிக்கு மேல ஒருத்தர் இல்ல 2 பேருக்கு பரிசு கொடுக்க

0: அந்த இருவர்ல ஒருத்தரா நீங்க இருக்கணும்னு சொன்னா வானொலி பக்க பாருங்க. சரியா?
1: சரி, கொஞ்ச நேரத்துக்கு முன்பு நம்ம கேள்வி கேட்டிருந்தோம் இல்லையா, அதற்கான சரியான பதில நாம இன்னும் சொல்லலையே.
0: ChatGPT அப்படிங்கிற செயலி தான் அது. அவங்க 18 வயதுக்கு கீழே இருக்கிற 13 வயதினருக்காகவே சிறப்பான வசதிகளை கொண்டு செயலிய மறு வடிவமைச்சு வெளியிட்டு இருக்காங்க.
1: முன்பு முதலாம் தடத்தில் விபத்து ஒன்று ஏற்பட்டுள்ளது. போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
1: மனம் நிகழ, திருமணம் நிகழ, காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங்.
2: வணக்கம். காலை மணி 7, மீடியோகா போலி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது மோகனா. சிங்கப்பூரில் இவ்வாண்டு புகை மூட்டம் ஏற்படும் அபாயம் அதிகரித்துள்ளது. புகை மூட்டம் நிலவக்கூடிய காலத்தில் பல பெரிய வெளிப்புற நிகழ்ச்சிகள் நடைபெறவிருக்கின்றன. ஃபார்முலா 1 இரவு நேர கார் பந்தயமும் அதில் அடங்கும். காற்றின் தரம் மோசமானால் தேவையான நடவடிக்கைகளை எடுக்க ஏற்பாட்டாளர்கள் தயாராக இருக்கின்றனர். காட்டு தூய்மை கேட்டு குறியீடு தொடர்ந்து கண்காணிக்கப்படுகிறது. தேவைப்பட்டால் மருத்துவ உதவியும் N95 ரக முகக்கவசங்களும் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டது. புகை மூட்டம் கடுமையானால் திட்டமிடப்பட்டிருக்கும் நிகழ்ச்சிகள் மாற்றப்படலாம் அல்லது ரத்து செய்யப்படலாம். சிங்கப்பூரில் உள்ள இந்திய தூதரகம் புதிய இடத்துக்கு மாறவிருக்கிறது. 54 ஸ்டீவன்ஸ் ரோட்டில் புதிய வளாகம் அமையவிருக்கிறது. அது இன்னும் ஈராண்டில் தயாராகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அலுவலகங்கள், 500 பேர் அமரக்கூடிய அரங்கம், உட்புற வெளிப்புற சந்திப்பு இடங்கள் உள்ளிட்ட நவீன வசதிகள் அதில் இருக்கும். 5 மாடி குடியிருப்பு கட்டடமும் அமையவிருக்கிறது. புதிய வளாகம் அமையவிருக்கும் இடத்தில்தான் முன்பு தூதரக ஊழியர்கள் தங்கும் இடம் அமைந்திருந்தது. அங்கு வளர்ந்த அனுபவத்தை பகிர்ந்து கொண்டார் திரு எஸ் ஆர் சாமி.
3: எங்க அப்பா பேர் வந்து ராமசுபன். அவர் வந்து சிங்கப்பூர் வந்து 1950 வந்தாரு. ஒரே ஒரு வேலை தான், இந்த ஹை கமிஷன் ஆஃப் இந்தியாவில் 30 வருஷமா இருந்தாரு. நாங்க வந்து ஒரு 10-15 வருஷமா 54 ஸ்டீவன்ஸ் ரோட்ல இருந்தோம். விஸ்தாரமான இடம், ஒரு பேட்மிண்டன் கோர்ட் இருந்து பின்னால் ஒரு பெரிய இடம் இருந்தது. ஹாக்கி எல்லாம் விளையாடலாம். இங்கே வந்து ஒரு 12 ஃபேமிலிஸ் இருந்தாங்க. தீபாவளி அந்த பண்டிகைகள்லாம் சேர்ந்து கொண்டாடுவோம். மெமரிஸ் வந்து ரொம்ப இனிமையான மெமரிஸ்.
2: இந்திய தூதரகம் தற்போது 31 கிரீன்ஸ் ரோட்டில் இருக்கிறது. புதிய வளாகம் திறக்கப்படும் வரை தூதரக சேவைகளில் எந்த மாற்றமும் இருக்காது என்று தெரிவிக்கப்பட்டது. சிங்கப்பூர் ஆஸ்திரேலியா இடையிலான தற்காப்பு உறவை வலுப்படுத்த ஆற்றிய சேவைக்காக முன்னாள் தற்காப்பு அமைச்சர் அங் எங் ஹென்னுக்கு ஆஸ்திரேலியாவின் கௌரவ விருது வழங்கி சிறப்பிக்கப்பட்டுள்ளது. தலைநகர் கேன்பராவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கவர்னர் ஜெனரல் சாம் மாஸ்டின் அந்த விருதை வழங்கினார். ஆஸ்திரேலிய பயணத்தின்போது டாக்டர் அங் ரிச்சர்ட் வோல்காட் விரிவுரை நிகழ்ச்சியிலும் கலந்து கொண்டு உரையாற்றினார். மாறிவரும் உலக அரசியல் சூழல் குறித்து தமது கருத்துக்களை அவர் பகிர்ந்து கொண்டார். படிப்பை முடித்து வேலையில் சேரும் இளையர்களுக்கான வேலை வாழ்க்கை தொழில் ஆதரவை தேசிய தொழிற்சங்க காங்கிரஸ் அதிகரிக்கவிருக்கிறது. NTUC ஸ்டார்டர் அவார்ட்ஸ் கல்வி உதவித்தொகை பெறும் இளையர்களின் எண்ணிக்கையை அது இவ்வாண்டு 150 உயர்த்தவிருக்கிறது. ஈராண்டுக்கு முன் தொடங்கப்பட்ட அந்த திட்டம் இதுவரை 135 மாணவர்களுக்கு பயனளித்துள்ளது. செயற்கை நுண்ணறிவால் வேலைகளும் முதலாளிகள் எதிர்பார்க்கும் திறன்களும் மாறுகின்றன. அந்த மாற்றங்கள் இளையர்களுக்கு நிச்சயமற்ற சூழலை ஏற்படுத்தலாம் என்று தேசிய தொழிற்சங்க காங்கிரசின் தலைமைச் செயலாளர் அங் சீமிங் கூறினார். அதற்கு கை கொடுக்க தொழிற்சங்க காங்கிரஸ் கூடுதல் ஆதரவை வழங்கவிருக்கிறது. புக்கெட் பஞ்சாங்கில் காட்டு பன்றியால் தாக்கப்பட்டதாக கூறும் பெண் ஒருவர் தேசிய பூங்கா கழகத்துக்கு எதிராக வழக்கு தொடுத்திருக்கிறார். 3 முன் பேருந்து நிறுத்தத்தில் தாக்கப்பட்டதாக துர்காதேவி சுப்பிரமணியம் எனும் அந்த பெண் சொல்கிறார். மருத்துவ செலவு, வருமான இழப்பு உள்ளிட்டவற்றுக்காக அவர் 39,000 வெள்ளிக்கு மேல் இழப்பீடு கோருகிறார். காட்டு பன்றிகளால் ஏற்படும் அபாயத்தை தேசிய பூங்கா கழகம் முறையாக கையாளவில்லை என்று அவர் குற்றஞ்சாட்டியிருக்கிறார். அதை மறுத்த தேசிய பூங்கா கழகம் காட்டு பன்றிகளின் எண்ணிக்கையையும் பொதுமக்களுக்கு ஏற்படக்கூடிய அபாயத்தையும் கட்டுப்படுத்த உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருப்பதாக கூறுகிறது. தாய்லாந்து பள்ளிகளில் துப்பாக்கிச் சூட்டு தாக்குதலை எதிர்கொள்வதற்கான பாதுகாப்பு பயிற்சிகள் நடத்தப்பட்டிருக்கின்றன. 2 வாரங்களுக்கு முன்பு பள்ளி ஒன்றில் நடந்த துப்பாக்கிச் சூட்டில் குறைந்தது 8 பேர் மாண்டதை தொடர்ந்து பாதுகாப்பு நடவடிக்கைகள் வலுப்படுத்தப்படுகின்றன. தாக்குதல் நடந்தால் ஓடுவது, மறைந்து கொள்வது, எதிர்த்து போராடுவது போன்றவற்றை மாணவர்கள் பயிற்சி செய்தனர். தாக்குதல்காரரை எவ்வாறு கட்டுப்படுத்துவது என்பதையும் கற்றுக்கொண்டனர். அனைத்து பள்ளிகளும் பாதுகாப்பு திட்டங்களை வகுத்து அவசர நிலை பயிற்சிகளை நடத்த தாய்லாந்து கல்வி அமைச்சு உத்தரவிட்டிருக்கிறது. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் இவ்வாண்டுக்குள் வடகொரிய தலைவர் கிம் ஜாங் உன்னை சந்திக்கவிருப்பதாக கூறியிருக்கிறார். திரு கிம்முடன் நல்லுறவை பேணுவது முக்கியம் என்று அவர் சொன்னார். வடகொரியாவிடம் தற்போது 57 சக்தி வாய்ந்த அணுவாயுதங்கள் இருப்பதாகவும் திரு டிரம்ப் கூறினார். இரு தலைவர்களும் பேசிக் கொள்வதாக வெளிவந்த தகவல் பற்றி தமக்கு தெரியாது என்று திரு கிம்மின் சகோதரி கிம் யோ ஜாங் தெரிவித்தார். இருப்பினும் திரு டிரம்ப் குறித்து தமது சகோதரர் கிம்முக்கு நல்ல நினைவுகளே இருப்பதாக அவர் கூறினார்.
4: சொல்லும் பொருளும் முற்றுகை. முக்கியமான கடல் வழிகள் முற்றுகையிடப்பட்டால் கப்பல் போக்குவரத்து பாதிக்கப்படும். முற்றுகை.
2: இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை 8 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.
5: பிரதமர் லாரன்ஸ் வாங் தமது தேசிய தின கூட்ட உரையை தொழில்நுட்ப கல்விக் கழக தலைமையகத்தில் வரும் ஞாயிற்றுக்கிழமை நிகழ்த்தவிருக்கிறார். பிரதமரின் உரை மாலை 6:30 நேரடியாக ஒளிபரப்பாகும். திரு வாங் முதலில் மலாய் மொழியிலும் பின்னர் மேண்டரின் மொழியிலும் பேசுவார். அவரது ஆங்கில உரை 8:00 இடம்பெறும். பிரதமரின் உரையை 1968 கேட்கலாம். அதனை மீ வாட்ச் தளத்திலும் பெறலாம்.

0: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம். 6294 6294.
1: வணக்கம் சிங்கே,
2: ஆதரவு BYD.
1: புதிய BYD வாகனங்களை பயன்படுத்தி அனுபவிக்க தயாரா?
2: Actros 3 EVO, 7 பேர் அமரக்கூடிய C-Lion 8 DMI, C-Lion 7 ER, அனைத்தும் கவர்ச்சியான விலைகளில்.
1: இன்றே BYD காட்சியகத்திற்கு செல்லுங்கள்.
3: நீங்க தங்கம் மாதிரி துளிக்கணுமா?
4: தங்கமாக நின்று சிங்க நடை போட்டு அருகில் அருகில் வந்தா,
3: தங்கத்தால உங்களுடைய அன்பான உங்களை ஜோடிக்கணுமா? தங்கத்தை நீங்க தேடி போக தேவையில்ல,
5: தங்கமே
3: தங்கம் இருக்கிற ஒரே இடம் அக்ஷயா ஜுவலர்ஸ். ஒவ்வொரு வாரம் ஆனந்தமான நிகழ்ச்சியில் வியாழக்கிழமை நண்பகல் 12 மணிக்கு அக்ஷயா ஜுவலர்ஸ் நிறுவனத்தின் ஆதரவுல நிகழ்ச்சியை கேளுங்க, பரிசுகளை வெல்லுங்க.
2: இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர்
1: லவிஸ்டா காஃபியின் மொத்த விநியோகஸ்தர் ஜோதி ஸ்டார் புஷ்ப கடை.

0: வணக்கம் சிங்கே.
1: பிரேக் த்ரூ ஆல்பத்தில இருந்து முகமது ரஃபி விக்னேஸ்வரி வடிவழகன் பாடியிருந்த பாடல் உங்களுக்காக ஒலித்தது.
2: தொடர்ந்து உங்களுக்காக இதமான பாடல வரப்போகுது. அந்த வரிசையில சாய் அபியாங்கர். நாங்க சமீபத்துல வெளியிட்ட ஒரு காணொளி சார்ந்த கேள்வி இருக்கு. காணொளிய போய் பார்த்து வச்சுக்கோங்க. எங்க போறது, எதை பாக்குறதுன்னு தெரியலையா?
1: எங்களுடைய வாட்ஸ்அப் பக்கமா வாங்க, நாங்க உங்களுக்கு லிங்க் அனுப்பி வைக்கிறோங்க.
3: போக்குவரத்து நிலவரம்.
2: போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது. PIE துவா செல்லும் வழியில் CTE SLE exit, SLE BKE செல்லும் வழியில் BKE PIE exit ஆகிய இடங்களில்
1: போக்குவரத்து நிலவரம்.

0: நிலவரத்தால் செலவுகள் அதிகரித்துள்ளன. அரசாங்கம் தனது ஆதரவை வலுப்படுத்துகிறது. அடுத்த ஆண்டு ஜனவரியில் சிங்கப்பூர் குடும்பங்களுக்கு 300 வள்ளி மதிப்புள்ள CDC பற்றுச்சீட்டுகள் வழங்கப்படும். வரும் அக்டோபரிலும் அடுத்த ஆண்டு ஜனவரியிலும் தகுதி பெறும் குடும்பங்களுக்கு 190 வள்ளி வரை யூசேஃப் தள்ளுபடி கிடைக்கும். காக்கே இடைக்கால உதவி திட்டத்தின் கீழ் குறைந்த வருமான குடும்பங்களுக்கு வரும் ஆகஸ்ட் முதல் டிசம்பர் வரை கூடுதலான மாதாந்திர வழங்கு தொகை வழங்கப்படும். அடுத்த மாதத்திலிருந்து உள்ளூர் தொழில் நிறுவனங்கள் தங்களின் ரொக்க புழக்க தேவைகளுக்காக எளிதாக நிதி உதவிகளை பெற முடியும். வரும் நவம்பரில் தகுதி பெறும் சிறிய நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு ஒரு முறை மட்டும் வழங்கப்படும் 1500 வள்ளி வரையிலான ரொக்க மானியம் கிடைக்கும். அரசாங்கமும் அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்ட நிறுவனங்களும் நிர்வகிக்கும் சந்தைகள் உணவங்காடி நிலைய கடைக்காரர்களுக்கு வரும் செப்டம்பர் முதல் அடுத்த ஆண்டு பிப்ரவரி வரை வாடகை ஆதரவு வழங்கப்படும். மேல் விவரங்களுக்கு singaporebudget.gov.sg. இத்தகவலை வழங்குவது நிதியமைச்சர். தங்கம் வாங்குறத சிலர் நல்ல ஒரு முதலீடா பாக்குறாங்க. ஆனா தங்கத்தை நம்ம நம்பகமான இணையதளத்திலயும் சரி, நம்பகமான கடைகள்ல இருந்து வாங்கும் போதுதான் அதற்கான உரிய சான்றிதழும் நமக்கு கிடைக்கும். நகைகள்ல ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டா நீங்க அதை சுத்தம் செய்ய ஆசைப்பட்டீங்கன்னா, அல்லது ஏதாவது கீரல் விழுந்துடுச்சு மாற்றணும்னு நீங்க நினைச்சா கூட போய் மாற்ற முடியும். ஆனா ரொம்ப மலிவா இருக்குதுப்பா, இங்க இருந்து வாங்கலாம் சொல்லிட்டு நம்பகத்தன்மை இல்லாத கடைகள்ல இருந்து இல்ல இணையதளத்துல இருந்தோ நீங்க வாங்கும் போது என்ன ஆகுது, அதுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்படும் போது நீங்க போய் மாத்தணும்னு நினைச்சா கூட மாத்த முடியாது. அந்த கடை அங்க இல்லாம போகிறது கூட வாய்ப்பு இருக்குது. அதனால ஜாய் எலக்காஸ் போன்ற நம்பகமான நகை கடைகளை தேர்ந்தெடுத்து உங்களுடைய நகைகளை வாங்குங்க. நல்ல ஒரு முதலீடாகவும் உங்களுக்கு அமையுங்க. அதுக்கப்புறம் நீங்களும் இப்படி பாடலாம். இந்த தகவலை உங்களுக்கு வழங்கினது ஜாய் எலக்காஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
1: ஒவ்வொரு கொண்டாட்டமும் சிறந்த சேமிப்பு திட்டத்தோடு தொடங்குகிறது. ஜாயலுக்காஸின் எளிய தங்க திட்டம் வழி புத்திசாலித்தனமாக சேமிக்கலாம். ஜாயலுக்காஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
0: குஞ்ச

0: ஊழியர்களோட மாத சம்பளம், கூடுதல் நேரம், விடுப்பு நாள், ஊக்கத்தொகை எல்லாவற்றையும் ஒவ்வொன்னா கணக்கெடுக்கணுமே.
1: அடாப்டிவ் பே மென்பொருளை பயன்படுத்தி எல்லாவற்றையும் துல்லியமா கணக்கெடுக்கலாமே.
0: வேலை
1: அரசாங்கம் முதல் வருட பயன்பாட்டுக்கு 50% வரையிலான மானியத்தை வழங்குறாங்க. அதனை தொடர்ந்து வருடாந்திர பயன்பாட்டுக்கு ஒவ்வொரு ஊழியருக்கும் 2 வெள்ளிக்கும் குறைவான மாத கட்டணம் தான். அடாப்டிவ் பே அழைங்கள் 9348-2628. adaptivepay.com.sg ஒன் ஸ்டாப் பேரோல் சொல்யூஷன். உங்களுக்கு இன்னும் அதிகம் வேண்டும் என்று எங்களுக்கு தெரியும். நாபுரவுக்கு பீசா ஹாட்டின் சீசி 7 பீசாஸ்களை தொடர்ந்து அனுபவிக்க நீங்கள் தயாரா? 2 பீசாஸ் 22 வெள்ளி மட்டும்தான். ஒரிஜினல் ஹவாயன் சீசி ஸ்பினேஜ், ட்ரபிள் மஷ்ரூம் கோடி பேக்கன் என பல சுவைகள், அனைத்தையும் ருசித்து மகிழுங்கள். குடும்பத்தோடும் நண்பர்களோடும் வெவ்வேறு பீசா ஹாட் பீசா வகைகளை சந்தோஷமாக சாப்பிட்டு இன்பமாக நேர்த்து செலவிடுங்கள். இப்போது முதல் August 26 வரை பீசா ஹாட் செயலி வழி வீட்டிற்கு அனுப்பி வைக்கும் சேவையை பயன்படுத்துங்கள் அல்லது கடையிலிருந்து வாங்கி சென்று சாப்பிடுங்கள்.
2: சிங்கப்பூர்
1: இப்போது அளவுக்கு அதிகமான சலுகைகளை வழங்குகிறது. தகவல் தொழில்நுட்ப சாதனங்கள், மின்சார சாதனங்கள், அரைக்கலங்கின பலவற்றை 80% வரையிலான சிறந்த தள்ளுபடி விலையில் நீங்கள் வாங்கலாம். இந்த வாரம் நீங்கள் வாங்கக்கூடிய சிறப்பு பொருட்கள்: 1 iPhone 17 Pro Max, 512 GB கை தொலைபேசி, 9,800 வெள்ளி மட்டும்தான், 13 விழுக்காடு சேமிக்கலாம். 1 Acer Nitro V16S மடிக்கணினி, 1,599 வெள்ளி மட்டும்தான், 20 விழுக்காடு சேமிக்கலாம். சாம்சங் துணி துவைக்கும் இயந்திரம் அல்லது குளிர்பதன பெட்டியை வாங்கும் போது 300 வெள்ளி வரை பணத்தை திரும்ப பெறலாம். வாரந்தோறும் 100,000 காஸ்ட் ஹோம் கிளப் புள்ளிகளை வெல்லும் வாய்ப்பு உண்டு. அனைத்து காஸ்ட் கடைகளிலும் நீங்கள் வாங்கலாம். இன்றைய செல்லுங்கள் cost.com.sg.
3: ஜோதிஸ்தா புஷ்ப கடை வழங்கும் லெவிஸ்தா காஃபி இன்னைக்கு இருவருக்கு பரிசா காத்துக்கிட்டு இருக்கு.
4: இருவருக்கும் இப்பவே பரிசு கொடுக்கணுமா?
3: இல்ல இல்ல, இப்ப ஒருத்தருக்கு மட்டும்தான். அப்புறமேல, அதாவது 8 மணி செய்திகளுக்கு பிறகு நாங்க டிக்டாக் லைஃப்ல உங்களோட இணைய இருக்கோம். அங்கேயும் உங்களுக்காக ஒரு கேள்வி காத்துக்கிட்டு இருக்கு, அங்கேயும் பரிசு காத்துக்கிட்டு இருக்கு.
4: சரி, இப்ப கேள்வி ரொம்ப சுலபம். சமீபத்துல ஒரு சவால சஜினி கொடுத்திருந்தாங்க. காணொலி வாயிலா ஒரு சில வினாடிகள் ஒரு பாடல கேட்ட உடனே அது எந்த பாட்டு நீங்க சொல்லணும்னு எனக்கு சவால் கொடுத்தாங்க. ஓரளவு நான் தாண்டி வந்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன். கடைசியா அந்த காணொலியில அவங்க நேர்களுக்கு ஒரு சவால் விட்டாங்க, நீங்க சொல்லுங்க பாப்போம் இது எந்த பாட்டுன்னு. அத இப்ப கேட்டு வந்து நீங்க சரியா சொன்னீங்கன்னா உங்களுக்கு பரிசு காத்திருக்கு.
3: காணொலிக்கு கீழே நம்ம நேயர்கள் சரியான பதில்களை சொல்லிருக்கலாம், சொல்லாமல் இருந்திருக்கலாம். இருந்தாலும் நீங்க இப்ப சரியான பதிலை கண்டுபிடிச்சு எங்களுக்கு வாட்ஸ்அப் வாயிலா அனுப்பி வைக்கிறீங்க.
4: காணொலி இன்னும் பாக்கல, எங்க போறதுன்னு தெரியலன்னு சொன்னா வாட்ஸ்அப் அனுப்புங்க, நாங்க லிங்க கொடுக்கறோம். 9678-8968.
3: அடுத்து உங்களுக்காக இசைஞானி இளையராஜாவின் இசையில் 2 மென்மையான பாடல்கள் காத்துக்கொண்டிருக்கின்றன. மெட்டி தூரில் நின்று போச்சு திரைப்படங்களிலிருந்து கேட்டு மகிழுங்கள்.
4: 9 6 8
3: கேட்டாலே பரவசம்.

0: வேண்டும். ஆதரவு
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள் சுவை சத்து தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள். வணக்கம் சிங்க நிகழ்ச்சியிருக்கீங்க. நேரம் இப்பொழுது 7:35 ஆகிவிட்டது.
0: இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்களுக்காக இளமை காலங்கள் திரைப்படத்தில இருந்து இந்த பாடல் ஒளியேறவிருக்கின்றது. பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியிருக்கும் இந்த பாடலை கேட்பதற்கு முன்பு வாங்க போக்குவரத்து நிலவரத்தை தெரிஞ்சுக்கலாங்க.
2: போக்குவரத்து நிலவரம்
1: JEPIE செல்லும் வழியில் PIE சாங்கி KJE அந்த பகுதியிலும் CTEAYE நோக்கி செல்லும் வழியில் PIE துவாஸ் அங்முக்கிய அவனியூ 5 அந்த பகுதியிலும் போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது.
0: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு

0: இந்த டிசம்பர் விடுமுறையில் சான்ஸ் வேர்ல்ட் ஹாலிடேஸ் வழங்கும் மீடியாகோ ஒலி 968 படைப்பாளர் ரவிஜியுடன் டோக்கியோ ஃபூஜி மலை சுற்றுலா பயணம். ஃபூஜி மலை வெந்நீர் ஊற்று விடுதியில் தங்கி நேரடி விற்பனை அங்காடியில் பொருட்களை வாங்கி பிரமிக்க வைக்கும் காட்சிகளை கண்டு மகிழுங்கள். பருவ கால பழங்களை பறித்து சுவைத்திடுங்கள். அசக்சாவின் புகழ் பெற்ற சிவப்பு லேண்டன் விளக்கு அருகே பாரம்பரிய கிமோனோவை அணிந்து படங்கள் எடுக்கலாம். அருகில் உள்ள வசீகர கடை வீதிகளை சுற்றி பார்க்கலாம். சுஷியை உங்கள் கையால் செய்து சுவைத்து மகிழுங்கள். சான்ஸ் வேர்ல்ட் ஹாலிடேஸ் வழங்கும் மீடியாகோ ஒலி 968 படைப்பாளர் ரவிஜியுடன் 7 நாள் டோக்கியோ ஃபூஜி மலை சுற்றுலா பயணம். புறப்பாடு டிசம்பர் 5. இப்போதே பதிவு செய்யுங்கள். நம்மதி இருக்கு 1000 வெள்ளி கழிவு. மேல் விவரங்களுக்கு chanceworld.com அல்லது அழையுங்கள் 6206-1797.
1: சுவையாக சமைக்க
2: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
1: தக்காளி
2: தக்காளி என் தொல்லி பப்பைய பப்பாளியோ தக்காளி என் தொல்லி பப்பைய பப்பாளியோ தக்காளி என் தொல்லி பப்பைய பப்பாளியோ.
1: தக்காளி வாங்க போறீங்களா? அதனுடைய வடிவம் எப்படி இருக்குன்னு பாத்து வாங்குங்க.
3: என்ன சொல்றேன்,
1: ஓவல் வடிவத்துல இருக்கக்கூடிய தக்காளி நீங்க வாங்கினீங்கன்னா அதனுடைய தன்மை கொஞ்சம் கடினமா இருக்கும், இனிப்பாவும் இருக்கும். இந்த வடிவத்திலான தக்காளி சாலட்டோடு சேர்த்து சாப்பிடும் போது சுவையாக இருக்கும். அதுவே நம்முடைய இந்திய சமையலுக்கு ஏற்றது. நல்ல அழகான உருண்டையா செக்கு செவல் இருக்கக்கூடிய தக்காளி, இவை லேசா புளிப்பு தன்மையோட இருக்கும். நம்ம மீன் குழம்புக்கும் தக்காளி சட்னிக்கும் இவைதாங்க பொருத்தமா இருக்கும். சுவையான ஆரோக்கியமான சமையலுக்கு தேவை ஹவுஸ் பிராண்ட் அரிசி மாவு, கடலை மாவு, ராகி மாவு. சுவையும் ஊட்டச்சத்தும் உங்கள் உணவில் சேர்த்துக் கொள்ள சிறந்த வழி.
4: ஞாயிற்றுக்கிழமை October 4 காலை 7:30 உடற்பயிற்சி நல்வாழ்வு நடவடிக்கையில் என்னோடு ஈடுபட வாருங்கள். உங்களுக்கு பிடித்த மீடியா கலைஞர்களையும் நீங்கள் சந்திக்கலாம். வார்ம் அப் உடற்பயிற்சி செய்து

0: சமீபத்துல சஜினி எனக்கு ஒரு சவால் கொடுத்தாங்க.
1: ஆமா,
0: ஒரு சில வினாடிகளை கேட்ட கையோட இது எந்த பாட்டு சொல்லுங்க அப்படின்னு அந்த சவால எனக்கு கொடுத்தாங்க இல்லையா.
1: ஆமா, ரவி வந்து இந்த சவால வந்து அப்படி ஜெயிச்சிட்டாரு, பிரமாதமா பண்ணாரு. உங்களுக்கு கைத்தட்டுகள் ரவி.
0: எனக்கு வெறும் கைத்தட்டுதான் கிடைக்கும், ஆனா இன்னைக்குல உங்களுக்கு பரிசே கிடைக்கும்.
1: சரி, அந்த காணொளியில கடைசியா நான் வந்து ஒரு பாடல் பகுதியை வந்து ஒளியேற்றி இருந்தேன். அந்த பாடல் பகுதி எந்த பாடலுக்கு சொந்தமானது அப்படின்னு நான் கேட்டிருந்தேன். சரியான பதில சொல்லியிருக்காரு நியர்.
0: கார்த்திக் கருணா, வாழ்த்துகள்.
1: நன்றி.
0: இப்போதைக்கு கார்த்திக் கருணாக்கு மட்டும் பரிசு கிடைச்சிருக்குது. அது மட்டும் இல்ல, காணொலிக்கு கீழே உங்களை பல பேர் பதில்களை பதிவிட்டு இருந்தீங்க, அதுக்கும் மிக்க நன்றி. இப்படிப்பட்ட காணொலிகளை இங்க பார்க்க விரும்புறீங்களா? கருத்துக்களை எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்க. அப்படிப்பட்ட காணொலிகளை கொண்டு வரதாங்க இங்க வேலையே.
1: 9678 9688 என்ற எனக்கு உங்களுடைய கருத்துக்களை நீங்க பகிர்ந்து கொள்ளலாம்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி
1: வணக்கம் சிங்கே.

0: நட்சத்திரம் ஆதரவு
1: ஹட்சன் பன்னீர், பிரபலமான இந்தியன் பன்னீர் இப்பொழுது சிங்கப்பூரில்.
0: இவ்வாறு நட்சத்திரம் மனோ அவர் பாடிய இரண்டு பாடல்களை கேட்டீங்க. இரண்டோ இசை ஞானி இளையராஜாவோட இசையில வந்த பாடல்கள். எங்க ஒரு பாட்டுக்காரன் படத்தில் இடம்பெற்ற பாடல சுனந்தா கூட பாடியிருந்தாரு.
2: அதற்கு முன்பு கவிதை பாடும் அலைகள்ல இருந்து நீங்க பாடல கேட்டிருந்தீங்க. மனோ சித்ரகோடு சேர்ந்து அந்த பாடல வழங்கி இருந்தாரு.
0: ஒருத்தருக்கு பரிசு கிடைச்சிருச்சு, இன்னொருத்தருக்கு பரிசு வேணும்னு சொன்னா நீங்க டிக்டாக் லைவ் பக்கமா வரணும் 8 மணிக்கு டானு.
2: ஆமா, டிக்டாக் லைவ் பக்கமா வந்தா மட்டும் போதாது, லைக்குகளையும் அள்ளி குவிக்கணும். அப்பதான் உங்களுக்கு கேள்வியோ குறிப்போ பரிசும் வழங்கப்படும்.
0: செல்லும் அந்த வழியில் அங்கே செல்லும் வாகன போட்டிகளுக்கு கவனம் தேவை.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: மாத சம்பளம், கூடுதல் நேரம், விடுப்பு நாள், ஊக்கத்தொகை எல்லாவற்றையும் ஒவ்வொன்னா கணக்கெடுக்கணுமே.
1: அடாப்டிவ் பே மென்பொருளை பயன்படுத்தி எல்லாவற்றையும் துல்லியமா கணக்கெடுக்கலாமே.
0: விலை
1: அரசாங்கம் முதல் வருட பயன்பாட்டுக்கு 50% வரையிலான மானியத்தை வழங்குறாங்க. அதனை தொடர்ந்து வருடாந்திர பயன்பாட்டுக்கு ஒவ்வொரு ஊழியருக்கும் 2 வெள்ளிக்கும் குறைவான மாத கட்டணம் தான். அடாப்டிவ் பே அழையுங்கள் 9348-2628. adaptivepay.com.sg One Stop Payroll Solution.
2: மாப்பி

0: 19 வெள்ளி 90 காசு மட்டுமே. ஆகஸ்ட் 31 வரைக்குமான இச்சலுகை குமார் மெஸின் அனைத்து கிளைகளிலும் கிடைக்கும்.
1: வணக்கம், நேர்காணலுக்கு வந்ததற்கு நன்றி. செயற்கை நுண்ணறிவு செயல்முறைகள் நிறைந்த வேலை இடத்திற்கு உங்களை எப்படி தயார்படுத்திக் கொள்றீங்க?
2: நான் ASK ட்ரெய்னிங்ல பயிற்சி பெற்று வரேன். அவங்களுடைய பயிற்சி வகுப்புகள் நடைமுறை செயற்கை நுண்ணறிவு திறன்கள்ல கவனம் செலுத்துது. விற்பனை, விளம்பரம், செயல்பாடுகள், வணிக நுண்ணறிவு.
1: வேலை இடத்துல உங்களுக்கு எப்படி உதவுறது?
2: தினசரி வேலை பணிகளை தானியக்கமாக்குவது எப்படி என்பது நேரடி பயிற்சிகள் மூலம் அறியலாம். வாழ்க்கை தொழில் மாற்றம் மேற்கொள்பவரோ திறனை மேம்படுத்துபவரோ உங்க குழுவுக்கோ பொருத்தமான பயிற்சி திட்டங்கள் இருக்கு. தகுதி பெற ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் உதவி தொகையை 90 விழுக்காடு வரை பயன்படுத்தலாம்.
1: செயற்கை நுண்ணறிவுடன் வேலை செய்யும் உங்கள் எதிர்காலத்தை ASK உடன் கண்டறியுங்கள். People first, learning always. மேலும் தெரிந்து கொள்ள செல்லுங்கள் asktraining.com.sg. அழையுங்கள் 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி வணக்கம் சிங்கே.

0: சிங்கே
1: ஆதரவு BYD.
0: புதிய BYD வாகனங்களை பயன்படுத்தி அனுபவிக்க தயாரா?
1: Actros 3 EVO. ஏழு பேர் அமரக்கூடிய C-Lion 8 DMI, C-Lion 7 ER. அனைத்தும் கவர்ச்சியான விலைகளில்.
0: இன்றே BYD காட்சியகத்திற்கு செல்லுங்கள்.
2: நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
1: மனம் நிகழ, திருமணம் நிகழ, காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். காயத்ரி கேட்டரிங்.
3: வணக்கம். காலை மணி 8, மீடியா காப் ஒலி 9:06. செய்திகள் தொகுத்து வாசிப்பது மோகனா. சிங்கப்பூரில் இந்த ஆண்டு புகை மூட்டம் ஏற்படும் அபாயம் அதிகரித்திருக்கிறது. புகை மூட்டம் நிலவக்கூடிய காலத்தில் பல பெரிய அளவிலான வெளிப்புற நிகழ்ச்சிகள் நடைபெறவிருக்கின்றன. ஃபார்முலா 1 இரவு நேர கார் பந்தயமும் அதில் அடங்கும். காற்றின் தரம் மோசமானால் தேவையான நடவடிக்கைகளை எடுக்க ஏற்பாட்டாளர்கள் தயாராக இருக்கின்றனர். காற்று தூய்மை கேட்டு குறியீடு தொடர்ந்து கண்காணிக்கப்படுகிறது. தேவைப்பட்டால் மருத்துவ உதவியும் N95 ரக முகக்கவசங்களும் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டது. புகை மூட்டம் கடுமையானால் திட்டமிடப்பட்டுள்ள நிகழ்ச்சிகள் மாற்றப்படலாம் அல்லது ரத்து செய்யப்படலாம். படிப்பை முடித்து வேலையில் சேரும் இளையர்களுக்கான வேலை வாழ்க்கை தொழில் ஆதரவை தேசிய தொழிற்சங்க காங்கிரஸ் அதிகரிக்கவிருக்கிறது. NTUC ஸ்டார்டர் அவார்ட்ஸ் கல்வி உதவித்தொகை பெறும் இளையர்களின் எண்ணிக்கையை அது இவ்வாண்டு 150 அதிகரிக்கவிருக்கிறது. ஈராண்டுக்கு முன் தொடங்கப்பட்ட அந்த திட்டம் இதுவரை 135 மாணவர்களுக்கு பயன் தந்துள்ளது. செயற்கை நுண்ணறிவால் வேலைகளும் முதலாளிகள் எதிர்பார்க்கும் திறன்களும் மாறுகின்றன. அந்த மாற்றங்கள் இளையர்களுக்கு நிச்சயமற்ற சூழலை ஏற்படுத்தலாம் என்று தேசிய தொழிற்சங்க காங்கிரசின் தலைமைச் செயலாளர் எங் சிமிங் கூறினார். அதற்கு கை கொடுக்க தொழிற்சங்க காங்கிரஸ் கூடுதல் ஆதரவை வழங்கவிருக்கிறது. சிங்கப்பூரில் உள்ள இந்திய தூதரகம் புதிய இடத்துக்கு மாறவிருக்கிறது. 54 ஸ்டீவன்ஸ் ரோட்டில் புதிய வளாகம் அமையவிருக்கிறது. அது இன்னும் ஈராண்டில் தயாராகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அலுவலகங்கள், 500 பேர் அமரக்கூடிய அரங்கம், உட்புற வெளிப்புற சந்திப்பு இடங்கள் உள்ளிட்ட நவீன வசதிகள் அதில் அடங்கும். 5 மாடி குடியிருப்பு கட்டடமும் அமையவிருக்கிறது. புதிய வளாகம் அமையவிருக்கும் இடத்தில்தான் முன்பு தூதரக ஊழியர்கள் தங்குமிடம் அமைந்திருந்தது. அங்கு வளர்ந்த அனுபவத்தை பகிர்ந்து கொண்டார் திரு SR சாமி.
4: எங்க அப்பா பேர் வந்து ராமசுமன். அவர் வந்து சிங்கப்பூர் வந்து 1950 வந்தார். ஒரே ஒரு வேலை தான், இந்த ஹை கமிஷன் ஆஃப் இந்தியாவில் 30 வருஷமாக இருந்தார். நாங்கள் வந்து ஒரு 10-15 வருஷமாக 54 ஸ்டீவன்ஸ் ரோட்டில் இருந்தோம். விஸ்தாரமான இடம், ஒரு பேட்மிண்டன் கோர்ட் இருந்து பின்னால் ஒரு பெரிய இடம் இருந்தது. ஹாக்கி எல்லாம் விளையாடலாம். இங்கே வந்து ஒரு 12 ஃபேமிலிஸ் இருந்தாங்க. தீபாவளி அந்த பண்டிகைகள்லாம் சேர்ந்து கொண்டாடுவோம். மெமரிஸ் வந்து ரொம்ப இனிமையான மெமரிஸ்.
3: இந்திய தூதரகம் தற்போது 31 கிரேஞ்ச் ரோட்டில் உள்ளது. புதிய வளாகம் திறக்கப்படும் வரை தூதரகச் சேவைகளில் எந்த மாற்றமும் இருக்காது என்று தெரிவிக்கப்பட்டது. தாய்லாந்து பள்ளிகளில் துப்பாக்கிச்சூட்டு தாக்குதலை எதிர்கொள்வதற்கான பாதுகாப்பு பயிற்சிகள் நடத்தப்படுகின்றன. 2 வாரங்களுக்கு முன்பு பள்ளி ஒன்றில் நடந்த துப்பாக்கிச்சூட்டில் குறைந்தது 8 பேர் மாண்டதை தொடர்ந்து பாதுகாப்பு நடவடிக்கைகள் வலுப்படுத்தப்படுகின்றன. தாக்குதல் நடந்தால் ஓடுவது, மறைந்து கொள்வது, எதிர்த்து போராடுவது போன்றவற்றை மாணவர்கள் பயிற்சி செய்து பார்த்தனர். தாக்குதல்காரரை எவ்வாறு கட்டுப்படுத்துவது என்பதையும் கற்றுக்கொண்டனர். அனைத்து பள்ளிகளும் பாதுகாப்பு திட்டங்களை வகுத்து அவசரநிலை பயிற்சிகளை நடத்த தாய்லாந்து கல்வி அமைச்சர்